எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: தென்றல் வீசும் வேளையில், குயில்கள் மெய்மறந்து கூவும் ஓசையில், மலர்கள் பூத்து குலுங்கும் சோலையில், வண்டுகள் அவற்றை ரிங்காரமிட்டு கொண்டிருக்கும் வேளையில், நதிகள் சலசலவென்று பாய்கின்ற காலையில், நீங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே விலாசினி.
1: நான் உங்க ஆர்ஜே ஈஸ்வரி.

0: MOP Vaishnav Community Radio 107.8 FM.
1: பொதுவா ஒரு நாள ஒரு நல்ல நிகழ்ச்சியோட அல்லது ஒரு நல்ல இசையோட தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சியை கூட ஒரு நல்ல சுப்பிரபாதத்தோட தொடங்கலாம்.
2: சுப்பிரபாதம் chanted by Manaswini Gopal and accompanied on the veena by Shri Shri Tangam.

0: ஹாய் ஹாய் ஹாய், வணக்கம். நான் உங்கள் விவேக் பேசுகிறேன். யூ ஆர் லிஸனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8, அவர் ரேடியோ, அவர் கம்யூனிட்டி அண்ட் அவர் ப்ரைட்.
1: Wonder what to recycle?
2: Bottles, cans, crayons, paper, foil and glass.
1: Ever wonder why recycle?
2: To help the world, of course.
1: Ever wonder who can recycle?
2: Everyone.
1: Ever wonder where to recycle?
2: Everywhere.
1: No matter what,
2: where, who and why, just recycle. It's worth a try.
3: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
4: மாடமில்லை மாளிகையில்லை ராகம் மாயாமாளவ கௌளராகும்.

ஐரோப்பிய சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வாழ்க்கை வாழ்வதற்கே. இந்த நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் பிரம்மா குமாரிகள் இயக்கம். மகிழ்ச்சியான வாழ்வுக்கு சில வழிகள். வணக்கம் நேயர்களே, இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வாழ்க்கை வாழ்வதற்கே. ஆமாம், நிச்சயமாக வாழ்க்கை வாழறதுக்கு தான். ஆனால் நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த வாழ்க்கையை நம்ம வாழறோமா? மகிழ்ச்சியாக வாழறோமா?

0: சில பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கிறோமா? சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள், அதெல்லாம் கண்டு துவண்டு போயிடுறோம். அன்றாடம் வாழ்க்கையில் பிரச்சனைகளே நம்ம கண் முன்னாடி இருக்குது. ஆனால் அந்த பிரச்சனைகளில் மூழ்கிட்டோம்னா வாழ்க்கை ரொம்பவே அவஸ்தையாயிடுறது. ஆனால் அந்த பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்ணுறது, எப்படி அதிலிருந்து வெளிவந்து வெற்றி காண்றது, வெற்றி அப்படின்ன உடனே ஒரு பெரிய பெரிய இமாலய வெற்றியை நான் சொல்லலை, வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம சில கோல்ஸை வச்சுட்டு அந்த கோலை தொடுறதுக்கு சில முயற்சிகளை நம்ம செய்ய வேண்டியிருக்கு. அதுக்கு கூட தடங்கல்களாக நிறைய விஷயங்கள் நமக்கு முன்னாடி வந்துகிட்டே இருக்கு. அந்த சின்ன சின்ன விஷயங்கள், குறிப்பாக சொல்லணும்னா ஒரு சின்ன நூல்கொண்டா நம்ம சிறை எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு பழமொழி கூட எனக்கு ஞாபகம் வருது. இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வர்றதுக்காக இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோவுக்கு சகோதரி ஜெயா, இவங்க பிரம்மாகுமாரி இயக்கத்துடைய ஒரு உறுப்பினர், நம்ம கூட நிறைய விஷயங்கள் பேச போகிறாங்க. வாழ்க்கை வாழறதுக்கான முதல் அடியை எடுத்து வைக்கலாமா? வணக்கம் சகோதரி. எம்ஓபி சமுதாய வானொலிக்கு இன்னைக்கு வந்து இன்னைக்கு நீங்கள் ஒரு பிரச்சனையிலேருந்து எப்படி மீண்டு வர்றது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறதுக்காக முன் வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நேயர்கள் சார்பாக உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நம்ம வந்து கண்ணால் பார்க்குறோம் சில விஷயங்களை, காதால் கேட்குறோம், வாயால் பேசுகிறோம், நுகர்றோம், ஸ்பரிசிக்கிறோம். பட் இந்த ஐம்புலன்களே நம்ம வாழ்க்கையில் பல விஷயத்துக்கு, அதாவது வந்து பல தோல்விகளுக்கும் சரி, பல வேண்டாத சில விஷயங்களை நம்ம சிக்கி தவிக்கிறதுக்கும் காரணமாயிடுறது. ஸோ இன்றைக்கி இந்த எபிசோடில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்குறேன், இல்லை ஒரு பிரச்சனையை பற்றி சொல்கிறேன், அதுக்கான பதிலை உங்ககிட்ட நான் எதிர்பார்க்குறேன். ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம், அது நமக்கு வந்து முதல் தடவை பார்க்குறோம், ஆனால் திரும்ப திரும்ப திரும்ப அந்த பார்க்கறதுலேயே நம்ம வந்து நம்மளுடைய நேரத்தை அதிகமாக செலவு பண்ணுறதுக்காக நம்ம முனைய ஆரம்பிச்சிடுறோம், அதாவது அடிக்ட் ஆகிடுறோம். சின்ன சிம்பிளாக சொல்ல போனோம்னா, குழந்தைங்க வந்து ஒரு வீடியோ கேம் பார்க்குறாங்க, டெலிவிஷன் பார்க்குறாங்க, அதெல்லாம் வந்து முதல் தடவை பார்க்குறாங்க, அப்புறம் கொஞ்ச நேரம் 2 மணி நேரம் பார்க்குறாங்க, அப்புறம் 3 மணி நேரம் பார்க்குறாங்க, அப்புறம் அப்படியே கம்ப்ளீட்டாக அடிக்ட் ஆகிடுறாங்க. பெண்கள் கூட வந்து சீரியல் பார்க்குறாங்க, மூவிஸ் பார்க்குறாங்க, அது வந்து ஒரு பொழுதுபோக்குக்காக பார்க்குறது இல்லாமல் பொழுதை போக்குறதுக்கான ஒரு சாதனமாக மாறி வாழ்க்கை நேரத்தை அதில் தொலைக்க தொடங்கிடுறோம். நமக்கு நல்லா தெரியுது இது வந்து இது பார்க்குறதுனால நமக்கு இதனால பிரச்சனைகள் வருது அப்படின்னு, பட் அதை நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியல. ஸோ என் கண், என்னோட நான் எதை பார்க்கணும்னு நினைக்கிறேனோ அதை தான் நான் பார்க்கணும், எதை பார்க்க வேண்டாம் இது போதும் அப்படின்னு நினைக்கிறேனோ அதுக்கு வந்து என்னுடைய கண் என் கட்டுப்பாடில் இல்லை. ஸோ இந்த விஷயத்தை வந்து என் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இல்லை நேர்கள் பலருக்கும் இந்த சந்தேகம் இருக்குது. ஸோ இதுக்கு என்ன மாதிரியான விளக்கம் நீங்கள் கொடுக்குறீங்க? எப்படி இதை ப்ராக்டிஸ் பண்ணுறது?
1: நாம் இந்த உலகத்தோட தொடர்பு கூட நம்முடைய புலன்கள் மூலமாக தான். புலன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முக்கியமாக நாம் நினைக்கிறது 5 புலன்கள். அதில் நீங்கள் சொன்ன மாதிரி முதல்ல வந்து கண்கள், கண்கள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்கை வகிக்கிறது. அதுக்கப்புறமா
2: கேட்கறது, காதுகள், அதுக்கப்புறமா வாய் பேசுறது, அதுக்கப்புறமா நுகர்வது, அதுக்கப்புறமா ஃபீல் பண்ணுறது, உணர்வது. ஸோ இப்படி 5 புலன்கள் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பங்கை வந்து வகிக்கிறது. 5 புலன்கள் என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான பங்கை வகிக்கிறது. இந்த 5 புலன்கள் வந்து நமக்கு வந்து சாதகமாக பயன்படுகிறதுன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் நாம் இந்த 5 புலன்களை சரியான வழியில் பயன்படுத்தலை அப்படின்னா நமக்கு எதிராகவும் பயன்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ நமக்கு எதிராக பயன்படுகிறது, நமக்கு எதிராக செயல்படுகிறது அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா, இந்த 5 புலன்கள் வந்து எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும், அதை நாம் உதவி செய்யறதுன்னு சொல்லுவோம். இதே 5 புலன்கள் மூலமாக என்னுடைய செயல்பாடுகள் மூலமாக எனக்கு துக்கம் வருது அப்படின்னா அதை நாம் என்ன சொல்லுவோம்னா, எனக்கு எதிராக செயல்படுகிறது அப்படின்னு நாம் சொல்லலாம். இப்போ இன்றைக்கு நாம் வந்து புலனடக்கும் சக்தியை பற்றி நாம் பேசுகிறோன்னு வச்சுக்கோங்க. புலன்களை நாம் அடக்கணும், புலன்களை நாம் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்றத பற்றி நாம் நிறைய விஷயங்களை வந்து பேசுகிறோம், நிறைய கேட்குறோம், நிறைய படிக்கிறோம். ஆனால் புலன்களை எப்படி கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து வைத்து கொள்வது அப்படின்றது வந்து நமக்கு தெரிவது கிடையாது. கண்கள் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாம் நினைக்கிறோம். ஆனால் அதை நம்மால் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியறதில்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்தில் வந்து நீங்கள் சொன்னீங்க, கண்களை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும், ஆனால் அது செய்ய முடியும்.

கூட வந்து நிச்சயமாக ஒரு சுலபமான விஷயமாகத்தான் இருக்கணும். ஆனால் அது செய்ய முடியல அப்படின்னா அதற்கான காரணம் என்ன அப்படின்றதை நம்ம பார்க்கணும். இப்போது பொதுவாகவே நம்முடைய புலன்கள், இந்த அஞ்சு புலன்கள் மூலமாக நம்ம வெளியில் இருக்கிற விஷயங்களை நம் கிரகித்து கொள்கிறோம், நம்ம உள்வாங்கி கொள்கிறோம். ஸோ உள்வாங்கி கொள்வது அப்படின்னா அதை நாம் யூஸ் பண்ணி நாம் வந்து எண்ணங்களை உருவாக்குறோம். கிரகித்துக்கு நாம் வந்து வெளியில் இருக்கிற விஷயங்களை வந்து பார்ப்பதன் மூலமாக, கேட்பதன் மூலமாக, உணர்வதன் மூலமாக, நுகர்வதன் மூலமாக கிரகித்து கொள்கிறோம். அதை நம்ம உள்ளே வாங்கிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய அடிப்படையில் நாம் எண்ணங்களை உருவாக்குகிறோம். அதனுடைய அடிப்படையில் என்னுடைய நம்பிக்கைகள் உருவாகிறது. அந்த எண்ணங்கள் மற்றும் நம்பிக்கைகளுடைய அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியிலும் நாம் முடிவுகளை எடுக்கிறோம். இப்போது உதாரணத்துக்கு நீங்கள் சொன்னீங்க சீரியல் பார்க்குறோம். இப்போ சீரியல் நாம் பார்த்துட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்க, டெய்லி நாம் பார்க்குறோம். ஒரு நாள் பார்க்கல அப்படின்னா கூட நமக்கு வந்து அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. இப்போ நம்ம அதை பார்த்துட்டே இருக்கும்போது என்ன பண்ணுது அப்படின்னா அதில் இருக்கிற விஷயங்களை நான் உள்வாங்கிக் கொள்கிறேன், என்னுடைய மனதில் நான் பதித்து கொள்கிறேன். ஸோ என்னுடைய மனதில் நான் பதிச்சுக்கிட்டே வரும்போது அது என்னுடைய நம்பிக்கைகளாக இருக்கும். இப்போ நான் சீரியலில் பார்க்குற விஷயத்தில் ஏதாவது கணவன் மனைவிக்கு இடையில் வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், இல்லை மனைவி கணவனை சந்தேகப்படுவதாக ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து பார்க்கலாம். ஸோ வெளியில் போகிற கணவன் என்ன பண்ணுறானோ அப்படின்ற மாதிரியான சந்தேகத்தில் மனைவி வந்து செயல்படுவதாக இருக்கலாம். இப்போ நான் அந்த சீரியலை பார்க்கும்போது டெய்லி பார்க்குறேன், அப்போ என்னுடைய மனதில் ஒரு தாக்கம் என்பது ஏற்படும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அதை நான் உண்மை என்று நம்பிக்கொண்டு அதை நான் உண்மைன்னு நினச்சிட்டு என்னுடைய வீட்டிலும் அந்த மாதிரி பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்களால் தான் நாம் வந்து பார்ப்பது அப்படின்றத வந்து மிகவும் ஒரு அதிகமான கவனத்தை நாம் கொடுக்கணும். இப்போது சீரியல் பார்க்குறது, சினிமா பார்க்குறது அது வந்து ரெண்டாவது விஷயமாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு சில சமயத்தில் நாம் வந்து வெளியில் வந்து பல விஷயங்களை பார்க்கணும். ஒரு விபத்தை பார்க்குறோம்னு வச்சுக்கோங்க, அதை பார்க்கும்பொழுது நமக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, ஆனால் அதை நம்ம பார்க்குறோம். ஒரு கொடூரமான ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்குறோம், வந்துடுறோம். அது வந்து எனக்கு நைட்டு தூக்கத்தை வந்து வரவிடாமல் பண்ணும். ஸோ அப்போ அங்கே என்ன நடக்குது அப்படின்னா நான் கண்களால் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் என்னுடைய மனதில் பதிந்து விடுகிறது. இப்போ நான் வந்து கண்களை அடக்க வேண்டும் அப்படின்னு நாம் எப்படி சொல்கிறது, பார்க்கவே கூடாது அப்படின்னு நாம் எப்படி சொல்ல முடியும், கண்களை வந்து மூடிக்கொண்டு இருக்க முடியாது, பார்க்காமல் இருக்க முடியாது. ஸோ எல்லாத்தையும் நாம் பார்க்கணும், ஆனால் பார்ப்பதன் அடிப்படையில் என்னுடைய மனம் செயல்படக்கூடாது. ஸோ இதுதான் நாம் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறது அப்படின்றது. இதை பார்க்க வேண்டும், இதை பார்க்க வேண்டாம் அப்படின்னு நாம் எப்படி முடிவு பண்ண முடியும்? ஸோ நாம் வந்து எதை பார்க்குறோம் என்பது முக்கியம் கிடையாது, எதை பார்த்தாலும் அது என்னுடைய மனதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்றதில் ஒரு கவனத்தை வச்சுக்கணும். ஸோ அதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்முடைய மனதிற்கு சொல்லி கொடுக்க வேண்டும், இது வந்து சரி, இது சரியில்லை. இதை பார்த்தாலும் அதை எதற்காக பார்க்கிறோம், இப்போ பொழுதுபோக்குக்காக பார்க்குறோம் அப்படின்றது வந்து திரும்ப திரும்ப நம்முடைய மனதுக்கு சொல்லிக்கணும். ஸோ பொழுதுபோக்காக பார்க்கிற விஷயங்கள் என்னுடைய நம்பிக்கையாக ஆகக்கூடாது. அதே மாதிரி வெளி உலகத்தில் நடக்கிற விஷயங்களை நான் பார்க்குறேன், அது ஒரு சம்பவம். ஸோ அந்த சம்பவத்திற்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு நம்முடைய மனதிற்கு நான் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஸோ வெளியில் சொல்லக்கூடிய இந்த ஐந்து புலன்கள், கண்களாக இருந்தாலும் சரி, காதுகளாக இருந்தாலும் சரி, வாயாக இருந்தாலும் சரி, நுகர்வதாக இருந்தாலும் சரி, உணர்வதாக இருந்தாலும் சரி, இதற்கு எந்த சக்தியும் கிடையாது, இது வந்து ஜடப்பொருள் தான். ஸோ இந்த அங்கங்களுக்கு எந்த சக்தியும் கிடையாது. இந்த புலன்களை நாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்னா இந்த புலன்கள் மூலமாக எதற்கு பாதிப்பு ஏற்படுகிறதோ, எதன் மீது தாக்கம் ஏற்படுகிறதோ அதை நாம் கட்டுப்பாட்டுக்கும் கொண்டு வர வேண்டும். அதை நாம் என்ன சொல்லலாம்னா மனம். ஸோ மனதில் தான் வந்து ஒரு தாக்கம் என்பது ஏற்படுகிறது, மனதில் தான் ஒரு பாதிப்பு என்பது ஏற்படுகிறது. ஸோ நம்முடைய முதல் கவனம் என்னுடைய மனம் எந்தெந்த விஷயத்தினால் பாதிப்பை, என்னுடைய மனம் எந்தெந்த விஷயத்தால் பாதிக்கப்படுகிறது, எந்தெந்த விஷயத்தால் தாக்கத்தை ஏற்படுத்தி கொள்கிறது அப்படின்றத வந்து நாம் கொஞ்சம் செக் பண்ணி நம்ம வச்சுக்கணும்.

0: இப்போ நாம பார்க்க வேண்டான்னு நினைக்கிறத பார்க்கணும் அப்படின்னு நாம ஏன் நினைக்கிறோம் அப்படின்னா, நமக்கு மனதை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இல்லாததுனால பார்க்க வேண்டாம் அப்படின்றதையும் நாம பார்த்துடணும். ஸோ நம்முடைய மனதை நாம கட்டுப்பாட்டுக்குள்ள எப்படி கொண்டு வர்றது அப்படின்னா, மனதோடு நாம பேசணும். இதை பார்க்கறதுனால என்ன ஒரு பயன் இருக்கிறது, இதை பார்க்காததுனால என்ன ஒரு பயன் இருக்கிறது அப்படின்றத நாம சொல்லிக் கொடுக்கணும்.
1: ஸோ எப்பவுமே வந்து சொல்லுவாங்க, நான் அறிவு வழி நடக்கிறவங்க இல்லை நான் மனசு வழி நடக்கிறவங்க. என் அறிவு இது சொல்லுது, ஆனால் என் மனசு கேட்க மாட்டேங்குது அப்படின்னு அடிக்கடி வந்து சில பேர் சொல்லுவாங்க. எவ்வளோதான் முயற்சி பண்ணுறேன் ஆனால் என் மனசு கேட்க மாட்டேங்குது அப்படின்னு. ஸோ நம்மளுடைய வாழ்க்கை வெற்றியை தொடணும்னா, வாழ்க்கையை வாடணும்னா, மனதை முதல்ல நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வரணும். மனதை எப்படி நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வர்றது, நாளை நிகழ்ச்சியில் பார்க்கலாம். வாழ்க்கை வாழ்வதற்கே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குறது பிரம்மா குமாரிகள் அமைப்பு. இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம கூட பேசினது சகோதரி ஜெயா. இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக வழங்கினது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்கு. நாளைக்கு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை

0: ஹாய் வணக்கம். நான் உங்கள் விவேக் பேசுகிறேன். யூ ஆர் லிஸ்னிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8, அவர் ரேடியோ, அவர் கம்யூனிட்டி அண்ட் அவர் ப்ரைட்.
1: Wonder what to recycle?
2: Bottles, cans, crayons, paper, foil and glass.
1: Ever wonder why recycle?
2: To help the world, of course.
1: Ever wonder who can recycle?
2: Everyone.
1: Ever wonder where to recycle?
2: Everywhere.
1: No matter what,
2: where, who and why,
3: just recycle. It's worth a try.
4: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
5: மாடமில்லை மாளிகையில்லை ராகம், மாயா மாளவ கௌல ராகம்.

0: Hi, this is Ganesh Venkatraman here, and you're listening to MOP Community Radio Service 107.8. Keep listening.
1: நான் உங்க சிவகார்த்திகேயன் பேசுறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரிலாம் பேசும்போது. நம்மளை கூப்பிட்டு சோசியல் சர்வீஸ்
2: அதாவது
1: சோசியல் மெசேஜ் பேசுனாங்களா? யோசிச்சேன், கண்டிப்பா சொல்லணும். போற இடத்துல எல்லா இடத்துலயுமே பொல்யூஷன் அதிகமா இருக்கு. இப்ப பொல்யூஷன் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு, அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். கண்டிப்பா குப்பைகளை எங்கேயும் போடாதீங்க, குப்பை தொட்டியில போடுங்க. ஆமா, டைலாக் மறந்துருச்சு எடுத்து கொடுத்தாரு.

வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. பொதுவா நம்ம எல்லாரும் நம்ம வாழ்க்கையில வந்து நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கணும். இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கிறதுக்காக MOP சமுதாய வானொலி வழங்கும் நன்னெறி நிகழ்ச்சி, வாங்க கேட்கலாம்.

0: எம்முபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வாழ்க்கை வாழ்வதற்கே. இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குபவர்கள் பிரம்மா குமாரிகள் இயக்கம்.
1: வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்ம கேட்க போற டாபிக் வந்து என்னன்னா அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளுதல். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படி அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறோம், சுற்றி உலகத்துல நடக்கிற விஷயங்களை எந்த மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிறோம், நம்மளோட அக்செப்டன்ஸ் லெவல் எப்படி இருக்கு, அதை பத்தி எல்லாம் நம்மளுக்கு வந்து சொல்ல வராங்க சிஸ்டர் ரஞ்சினி.
2: வணக்கம் நேயர்களே. அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளுதல், ஏற்றுக்கொள்ளும் தன்மை என்பது ஒரு அற்புதமான மனோசக்தி அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில் ஒரு பொதுவான ஒரு கம்ப்ளைண்ட் இந்த உலகத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, எங்கே போனாலும் எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்கக்கூடிய, எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து மன உளைச்சல். டென்ஷன் மன உளைச்சலுக்கான ஒரு காரணம்னு பார்க்கும்போது, நாம் சந்திக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை மறுப்பது, எதிர்ப்பது, வெறுப்பது. ஸோ நாம் அதை ஏற்றுக்கொள்ள விரும்புறதில்லை, அக்செப்ட் பண்ணிக்கிறதில்லை நம்ம சந்திக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை, மனிதர்களை நம்ம ஏற்றுக்கொள்ள விரும்புறதில்லை. அப்போ நம்ம மறுக்கும் போது, வெறுக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அது எரியற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி. அப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மனிதனுமே என்ன விரும்புகிறாங்க அப்படின்னா, எனக்குள்ளே என்ன வேணாலும் வேண்டாத குணம் இருக்கலாம், கோபம் இருக்கலாம், பயம் இருக்கலாம், இந்த மாதிரி எனக்குள்ள அவகுணங்கள் என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் என் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் என்ன இந்த அவகுணங்களோடு சேர்த்து என்ன அக்செப்ட் பண்ணிக்கணும், நான் யாராக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் என்ன அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தருமே அப்படி தானே நினைக்கிறோம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்போ எல்லாருமே அதை தான் விரும்புகிறாங்க, என்ன எல்லாருமே ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு. ஸோ அப்போ நாம் ஏன் மற்றவர்களை அவர்களுடைய அவகுணங்களோடு சேர்ந்து நம்ம ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது? நாம் மற்றவங்களை ஏற்றுக்கொள்ளும் பொழுது மற்றவர்களுக்குள்ளேயும் மனசில் ஒரு நம்பிக்கை வளரும், ஒரு நல் உறவு வந்து வளரும். அப்போ அவர்களும் நம்மை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிப்பார்கள். அதனால் இந்த அக்செப்டன்ஸுங்கிறது வந்து ஒரு அற்புதமான ஒரு குணம். உறவு முறைகளில், ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்டில் இது தேவையான ஒரு குணம். அதே மாதிரி தான் நம்ம சந்திக்கக்கூடிய எதிர்மாறான ஒரு சூழ்நிலைகளை நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளணும். அப்போதான் நம்ம அந்த சூழ்நிலையை கூட நல்லா புரிஞ்சுக்க முடியும். அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது தான் புரிஞ்சுக்கொள்ளவும் முடியும், அதை தாங்கிக் கொள்கிற சக்தியும் நமக்கு வந்து கிடைக்கும். இப்படி ஆயிடுச்சே அப்படிங்கிற அந்த சிந்தனையிலே நம்ம வந்து வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உடனே விரைவாக அந்த சூழ்நிலையை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட் பண்ணும்போது அதிலிருந்து நம்ம ஒரு படிப்பினையும் நம்ம வந்து எடுத்துக்கொள்ள முடிகிறது. யார் எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கொள்வோம். ஏமாற்றங்களோ தோல்விகளோ வாழ்க்கையில் சகஜம்தான். அவைகளிலிருந்து, அவைகளை நான் எப்படி உடனடியாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டு மீண்டு வரேன் அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி. ஏன்னா நம்மளால சுற்றுப்புற அந்த சூழல், அந்த சம்பவங்கள், நடக்கக்கூடிய விஷயங்கள், அதை நம்மளால கட்டுப்படுத்த முடியாது இல்லைங்களா? ஆனால் அந்த விஷயத்த, நடக்கக்கூடிய சம்பவங்களை, ஓகே நடக்க வேண்டியது நடந்திருக்கு அப்படின்னு நம்ம ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னா, அந்த நடக்கிற அந்த சம்பவங்கள்னால நாம பாதிக்கப்படுறது தவிர்க்க முடியும். அதே மாதிரி மற்றவர்களுடைய குறைகளையும் அதை நாம் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு, சரி இவர்கள்கிட்ட இந்த மாதிரியான ஒரு குறை இருக்குது, ஸோ அந்த குறையை நிவர்த்தி பண்ணுறதுக்கு நான் எப்படி ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நான் புரிந்து கொள்ளும் பொழுது, அவருடைய குறையோடு சேர்ந்து அவர்களை நான் அக்செப்ட் பண்ணும் பொழுது, நான் வந்து எனக்கு உதவி செய்ய முடியும், மற்றவங்களுக்கு நான் உதவ முடியும். தாமஸ் ஆல்வா எடிசன், அவர் வந்து எலக்ட்ரிக் பல்ப் அவர் வந்து இன்வெட் பண்ணார். அப்போ அவர் வந்து பல நாட்கள் முயற்சி செய்து அவர் வந்து கண்டுபிடிப்பு செய்தார். அப்போ அதை வந்து எல்லார் முன்னாலேயும் இந்த சமுதாயத்தில் அதை இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டிய ஒரு நாள் வந்தது. ஸோ அதற்காக அவர் ரெடி பண்ணிட்டு இருந்தார். 2 நாள் தான் பாக்கி இருந்தது. அப்போ அவர் வந்து ரெடி பண்ணி அந்த பல்பு தயார் பண்ணி வச்சு ஒரு பையன்கிட்ட அந்த ஒரு பாக்ஸில் அவர் வச்சுருந்தார், ஒரு இடத்துல வச்சுருந்தார். அதை எடுத்துகிட்டு வந்து அந்த பெட்டியில் வைக்கணும். அதற்காக சொல்லும் பொழுது அந்த பையன் அந்த தயக்கத்துல ஒரு பயத்துல அதை அவன் கீழே போட்டான். அவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு அவர் கண்டுபிடிச்ச அந்த முதல் பல்பு உடஞ்சு போயிடுச்சு. அப்ப அவர் ஒண்ணுமே சொல்லல. உடனே அவர் வந்து அவருடைய லேபுக்குள்ள போனாரு. ரெண்டு நாள் அவர் சாப்பிடாம தூங்காம அவர் முயற்சி செய்து மீண்டும் ஒரு பல்பு அவர் வந்து தயார் பண்ணாரு. தயார் பண்ணிட்டு அதே பையனை வந்து கூப்பிட்டார். கூப்பிட்டு நீ கொண்டு வா மேடைக்குன்னு. அப்ப அங்க இருந்தவங்க எல்லாரும் சொன்னாங்க, அவனையே கூப்பிடுறீங்க, அவன் மறுபடியும் கீழே போட்டுற போறான். ஆனா அவர் சொன்னாரு, அவனே கொண்டு வரட்டும்னு. அப்ப அவனையே வந்து கொண்டு வந்தான். அப்ப அவர் சொன்னாரு, ஏன் நான் இவனையே கொண்டு வர சொன்னேன் அப்படின்னா, அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பயம் போகணும். அவனுக்குள்ள இந்த ஒரு பயம் இருக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன், அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். மென் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் மெஷின்ஸ் அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ அவர் வந்து அந்த குறையும் ஏற்றுக்கொண்டு அவர் பதட்டம் அடையாம அவர் அந்த சூழலையும் அக்செப்ட் பண்ணிட்டு அவரும் வெற்றி அடைஞ்சு காமிச்சாரு. மற்றவர்களுடைய அந்த குறையும் அவர்கள் வெல்வதற்கு உதவி வந்து செய்தார். ஸோ இப்படி நம்ம பல சம்பவங்களை நம்ம வந்து கேட்டிருக்கிறோம். அதனால நம்ம வாழ்க்கையில நம்மை நாமே நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம், மற்றவர்களையும் நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை, சூழ்நிலைகளையும் நம்ம பரந்த மனதோட ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையை வளர்ப்போம். நாம் வாழ்க்கையில் பல வெற்றிகளை அடைவோம். நன்றி. ஓம் சாந்தி.
1: என்ன நேயர்களே, ஏற்றுக்கொள்ளுதல் அதாவது அக்செப்டன்ஸ், அதை பத்தி சிஸ்டர் ரஞ்சனி சொன்னதை கேட்டிருப்பீங்க. ஸோ இனிமே எந்த விஷயத்தையும் அதோடைய சாதக பாதகத்தை அப்படியே அக்செப்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். எதையும் ஏற்றுக்கொள்வோம், எதிர்கொள்வோம், வெற்றியடைவோம். உங்க வாழ்க்கை உங்க கையில். வாழ்க்கை வாழ்வதற்கே நிகழ்ச்சியில அடுத்தது தியானம்.
2: ஒரு சில நிமிடங்கள் நம்ம தியானத்துல செல்வோம். அமைதியாக அமர்ந்து கொள்ளுங்கள். நான் என்னை பற்றி சிந்திக்க ஆரம்பிக்கின்றேன். எனக்குள் பல நற்குணங்கள் இருக்கின்றன, மேலும் ஒரு சில பலவீனங்களும் இருக்கின்றன. என்னிடம் வேண்டாத குணங்கள் இருந்தாலும் அதை நீக்குவதற்கான முயற்சியில் நான் இறங்குகின்றேன். என் மீது நான் அன்பு வைக்கின்றேன். என்னை நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன். என்னுடைய பலவீனங்களை எல்லாவற்றையும் நீக்கி என்றென்றும் நல்ல குணங்களையே வெளிப்படுத்துபவனாகவே இருப்பேன். பிறர் எப்பேற்பட்ட குணமுடையவராக இருந்தாலும் அவர்களுக்குள்ளும் நற்குணங்கள் இருக்கின்றன. யாராக இருந்தாலும் அவர்களும் இறைவனின் குழந்தைதான். இந்த உலகத்தில் வாழும் அனைவரையுமே நான் ஏற்றுக்கொள்கின்றேன்.

நேர்களே, சிஸ்டர் ரஞ்சினியோட சேர்ந்து உங்களை குறை நிறையோட ஏத்துக்கிறதுக்கான ஒரு சின்ன தியான பயிற்சியை கேட்டீங்களா? இது உங்களை மட்டும் இல்ல, உங்களை சுத்தி இருக்கிற மனிதர்களையும் நீங்க நிறை குறையோட ஏத்துக்கிறதுக்கான ஒரு சின்ன பயிற்சி. இது MOP சமுதாய வானொலி 107.8 வாழ்க்கை வாழ்வதற்கே நிகழ்ச்சியில மீண்டும் நாளைக்கு வேறொரு தலைப்புல சந்திக்கிறோம். நானும் சிஸ்டர் ரஞ்சினியும் நன்றி.

வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.
1: செம்மையா சொல்லலாம்.
2: அது என்னன்னா, மரவெட்ட கூடாது நச்சி. ஏன்னா மரவெட்டினா காத்து வராது, காத்து வரலைன்னா நமக்கு வேர்க்குள்ளையா. அதான் அப்படியே அப்படியே அப்படியே அப்படியே சொன்னேன், யாருமே மரவெட்டக்கூடாது நச்சி.
3: ஓரம்போ ஓரம்போ, ரோட்டில் வண்டி வருது. ஓரம்போ ஓரம்போ, ரோட்டில் வண்டி வருது. ரோட்டில் பார்த்து போகணும், விதிகளை மதிச்சு போகணும். மீறி விதிகளை மீறினா ஆபத்துகள் உங்களை நோக்கிடும். ஓரம்போ ஓரம்போ, ரோட்டில் வண்டி வருது. ஓரம்போ ஓரம்போ, ரோட்டில் வண்டி வருது.
0: சாலை விதிகளை மதிக்க வைக்கும் MOP சமுதாய வானொலி 107.8 வழங்கும் ஓரம் போ.
3: கொடி கொடி கொடிய கெடுக்கும், குடிச்சு புட்டு வண்டிய ஓட்டி போலீஸ் கிட்ட இப்படி நீயும் மாட்டிய கேட்டியே. அடன், எப்படி நானும் சமாளிச்சு தப்பிக்க போறேனோ. சிங்சிக்கா கச்சிக்கா கச்சிக்கா கச்சிக்கா, சிங்சிக்கா கச்சிக்கா கச்சிக்கா.

0: శైలయ్యా. చింఛిక కచిక కచిక కచిక జింఛిక కచిక కచిక. ఊరు బకెట్ పోచ్చు టస్మాకెలా జాస్తి ఆచి తెర తెరవా కుడిచి పుట్టు నీయ సుత్తుర అడ உனக்கு எது தப்புன்னு தான் ஒன்றும் புரியல. சிங்சிக்கா கச்சிக்கா கச்சிக்கா கச்சிக்கா ஜிங்சிக்கா கச்சிக்கா. குடிச்சு போட்டு வண்டியை ஓட்டி ஆக்சன் நிறைய ஆகுறதே. உன் உயிர் மேல உனக்கு ஆசை இல்லையா? இந்த அறிவு கெட்ட மூளைக்குதான் ஏன் புரியல? சிங்சிக்கா கச்சிக்கா கச்சிக்கா கச்சிக்கா ஜிங்சிக்கா கச்சிக்கா kachika
1: பொதுநலம் கருதி வெளியிடுவது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: ஏலே ஹெல்மெட் லெஃப்ட்ல போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் ரைட்ல போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் ஃப்ரண்ட்ல போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் பேக்ல போறவன் போட்டிருக்கான். நீ போட்டிருக்கியால ஹெல்மெட்?
3: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: பொதுநலன்
3: கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
4: GK Uttra Nigala Kumari, Advocate High Court. You are listening to MOP CRS 107.8, our community, our radio, our pride. And this is students who are taking effective steps for bringing the awareness to the public. They want to know the best and worst for the women to be utilized in the society. All that, we have lots of laws to protect the women from the society. And the students got the pride, bring the women to awareness to the whole, they can use it all. We are for the nation, to rescue the nation from the whatever the harassment done by the opponent sex.
5: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: இதனை தொடர்ந்து எல்லா
1: என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டுப்பார்.
2: ஆஹா, என்ன கேட்கணும் பூவெல்லாம்? கேட்டா நல்லாதான் சொல்லும் போல, அவ்வளோ அழகழகா பெருசா இருக்கே, என்ன சீக்ரெட்?
3: சீக்ரெட் எல்லாம் நம்ம வீட்டு கிச்சன்ல இருந்துதான்.
2: கிச்சன்லயா? என்னடி சொல்ற?
3: கிச்சன்ல கிடைக்கிற வேஸ்ட் வச்சு செஞ்ச உரம் தான் சீக்ரெட். நீங்களும் உங்க கிச்சன் வேஸ்ட்லாம் செடிக்கு உரமா போட்டு ரொம்ப அழகா வளர்க்க வைங்க.
4: இயற்கை உரமே சிறந்தது.
3: சமுதாய நலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.

MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: Following traffic rules is important. Wearing a helmet is also important, just as important as using indicators. So do use indicators.
1: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: வணக்கங்க, நான் தான் விஷால் பேசுகிறேன். யூஆர் லிஸ்னிங் டு 107.8 FM. நான் பொதுவாக யூஸ்வலாக ஒரு இன்டர்வியூனா படங்கள் பற்றி தான் பேசுவேன், பட் இந்த முறை படத்தை பற்றி இல்லை. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கன்வே ஒரு மெசேஜ். ப்ளீஸ் டூ கம் அவுட் அண்ட் டூ சம்திங் ஃபார் த சொசைட்டி. யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் என் குடும்பம் என் வீடு நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு யோசிக்காமல் நம்ம சொசைட்டி ஏதோ பண்ணணும்ன்ட்டு ப்ளீஸ் ஸ்டெப் அவுட் அண்ட் டூ சம்திங். ஏதோ ஒரு வகையில் தேர் ஆர் சோ மெனி இஷ்யூஸ். நீங்கள் கை கொடுத்தீங்கன்னா எத்தனையோ பொண்ணுங்களுக்கு வந்து எஜுகேஷன் கிடைக்கும், எத்தனையோ குழந்தைங்களுக்கு வந்து ஒரு டீசென்ட் லிவிங் கிடைக்கும், ஒரு நல்ல எஜுகேஷன் கிடைக்கும். வி கேன் பிளான்ட் அ சாப்ளிங். நிறைய விஷயங்களுக்கு டூ எ பிட். ரெஜிஸ்டர் டுடே, இட்ஸ் நாட் டுமாரோ. இன்னைக்கே நீங்கள் வந்து எவ்ரி யங்ஸ்டர் ஷுட் கம் அவுட் அண்ட் ரெஜிஸ்டர் தேர் சப்போர்ட் இன் எனி வே டு த சொசைட்டி. காட் பிளஸ், தேங்க் யூ.

0: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. பொதுவா ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்றதாங்க அதோட பொருள். நீங்க எல்லாருமே வந்து நோய் இல்லாம சிறப்போடு வாழணும் அப்படின்றதுக்காக எங்க MOP சமுதாய வானொலி நிகழ்ச்சி வழங்கும் உடலை நலமா நிகழ்ச்சியை கேளுங்க.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். தினம் தினம் புத்தம் புது வித்தியாசமான நிகழ்ச்சிகளை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருப்பது
2: MOP சமுதாய வானொலி 107.8.
3: Hello everyone, this is your RJ Anjana from MOP CRS 107.8. This is our radio, our community, our pride. Suicide is a major public health problem. இது சோசியல், இமோஷனல் அண்ட் எக்கனாமிக் லைஃப்ஸ்ல ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்குது. ஒரு வருஷத்துல 700,000 மேற்பட்ட சூசைட்ஸ் உலக அளவுல நடக்குது. அண்ட் திஸ் அஃபெக்ட்ஸ் மோர் தேன் மெனி பீப்புள்.

0: வேர்ல்ட் சூசைட் ப்ரிவென்ஷன் டே. 2003ல இன்டர்நேஷனல் அசோசியேஷன் ஃபார் சூசைட் ப்ரிவென்ஷன் அலாங் வித் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. எவ்ரி 10th September ஆன் வேர்ல்ட் சூசைட் ப்ரிவென்ஷன் டே, சூசைட் ரேட்ஸை குறைக்கிற முறையில் campaigns and activities to reduce stigma, increase awareness among organizations, government and public conduct பண்ணப்படுது. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு விருந்தினரா வந்திருக்கிறவங்க ஒரு ஆலோசக மனநல மருத்துவர். இவங்களை பெரும்பாலும் இங்கிலீஷ்ல கன்சல்டன்ட் சைக்கியாட்ரிஸ்ட்னு அழைப்போம். இவங்களுக்கு மோர் தென் 10 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இவங்களோட ஸ்பெஷலைசேஷன் லைஸ் இன் நியூரோ சைக்கியாட்ரி, கன்சல்டேஷன் லியேசான் சைக்கியாட்ரி அண்ட் விமென்ஸ் மென்டல் ஹெல்த். We would love to introduce our guest for today, Dr. Ramya Sampath. Dr. Ramya Sampath, or empathetic clinician amattum illama, the most valuable relaxation techniques and CBTum offer panittu varanga. Ivanga psychological well-being, destigmatization of psychiatric illness and adoda treatment pathi All India Radio and BBC Tamil la or guest speaker a irundhu makkal mathiyila awareness spread panittu varanga. We welcome you to our show, ma'am. குட் ஆஃப்டர்நூன் மேம். MBBS அப்புறம் நிறைய ஸ்பெஷலைசேஷன் இருக்கும், சைக்கியாட்ரியில் எப்படி மேம் உங்கள் இன்ட்ரெஸ்ட்?
1: சைக்காட்ரி அப்படிங்கிறது வந்து எப்போவுமே ஒரு க்யூரியாசிட்டி ஃபேக்டராக இருந்தது. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த க்யூரியாசிட்டி உண்டு, நம்ம மனசு எங்கே இருக்குது, எப்படி அதை வந்து ஹெல்த்தியாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இட்ஸ் அ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் எவ்ரிபடிஸ் லைஃப். ஸோ MBBS அப்படிங்கிற ஒரு ஜென்ரல் டாக்டர் ஸ்ட்ரீமுக்கு போனதுக்கப்புறமா சைக்காட்ரி, ஹவு டு டீல் வித் ஹியூமன் பிஹேவியர்ஸ், ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட், ஹவு டு ஹெல்ப் ஹியூமன் லைஃப் அப்படிங்கிறது வந்து தி ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்க்கு நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது. கார்டியாலஜி, நெஃப்ரலஜி, யூரோலஜி அப்படின்னு இதெல்லாம் உடம்ப கண்ட்ரோல் பண்ணுற மனசுக்கு ஒரே ஒரு ஸ்பெஷாலிட்டி தான் இருக்குது சைக்காட்ரின்னு. ஸோ இன் தட் வே ஐ ஃபெல்ட் சைக்காட்ரி இஸ் வெரி வெரி வேல்யூபிள் அண்ட் தட்ஸ் எக்ஸாக்ட்லி வை ஐ சோஸ் டு பி அ சைக்காட்ரிஸ்ட்.
0: தேங்க்யூ மேம். இப்போ நிறைய பேருக்கு மக்கள் மத்தியில இருக்கிற ஒரு கன்ஃபியூஷன் என்னன்னா, சைக்காலஜிஸ்டுக்கும் ஒரு சைக்கியாட்ரிஸ்டுக்கும் ஒரு கவுன்சிலருக்கும் என்ன மேம் வித்தியாசம்?
1: இது ரொம்ப ரெலவெண்ட் க்வெஸ்சன். சைக்காட்ரிஸ்ட் அப்படிங்கிறவங்க பேசிக்கலி டாக்டர்ஸ். ஸோ இப்போ நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி MBBS முடிச்சு, இப்போ நான் வந்து MD முடிச்சு, DNB முடிச்சு, எப்படி ஒரு கார்டியாலஜிஸ்ட்டுங்கிறவங்க ஹார்ட்ல ஸ்பெஷலைஸ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி சைக்காட்ரிஸ்ட் அப்படிங்கிறவங்க மைண்டுடைய ஃபங்க்ஷனாலிட்டி டிஸ்டர்பன்சஸ் இதை பற்றி டீல் பண்ணுறதுக்காகவே பல வருஷங்கள் ஸ்பெஷலைஸ் பண்ணுறவங்க. சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது மனநல ஆலோசகர்னு சொல்கிறோம், சைக்காட்ரிஸ்ட்டுங்கிறவங்க மனநல மருத்துவர்னு சொல்கிறோம். So psychologists abdingarathu psychology ingarathu it's a very very wide branch adhila vandu namakku psychologists are not doctors avanga adhila oru choose pandra oru specified area la avanga specialize panna mudiyum oru clinical psychologist illana oru industrial psychologist applied psychology epdi nariya branches irukku so basically avanga vandu oru selected scenario la avangalala avangalude inputs la oru difficult mind spectrum. They can also give their valuable inputs. Therapy, CBT, DBT, marital therapy. இந்த மாதிரி நிறைய சைக்காலஜிஸ்ட் அந்தந்த ஏரியாவில் ட்ரைனிங் எடுத்து அவங்க பண்ண முடியும். கவுன்சிலர் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு லேமேன் டேர்ம். இப்போ நம்மெல்லாம் காலேஜுக்கு வந்தால் கூட கவுன்சிலிங் வழியாக தான் வந்திருப்போம். ஸோ தட் இஸ் ஆல்வேஸ் சம்படி ஹூ வில் கைட் அஸ் டு மேக் அ வைஸ் சாய்ஸ் இன் ஆர் லைஃப். ஸோ பேசிக்லி கவுன்சிலர்ஸ் ஆர் அ வெரி ஜென்ரல் டேர்ம். நம்ம அதை எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, நமக்கு இது இதெல்லாம் இருக்க ஆப்ஷனில் இது சூஸ் பண்ணினா இது அட்வான்டேஜ் இது டிஸ்அட்வான்டேஜ்னு ஒருத்தர் நம்மளை கைட் பண்ணும்போது தே டேக் தி ரோல் ஆஃப் அ கவுன்சிலர் ஆர் தே guide us in that direction. So adu vandu or specific qualification kullayo illa or category kullayo ponungiradhu avasiyam illa. So idu moonum dhaan or basic difference.
0: Thank you ma'am, romba brief ah irundhuchu ma'am, thank you so much. Or mental health professional kitta romba common ah kekkapadra or kelvi dhaan ma'am, do you read minds? Idhukku neenga kudukkira badhil enna ma'am, and idha makkalukku eppadi puriya veppinga?
1: ஜென்ரலாக எல்லாரும் நினைக்கிறது என்னன்னா, வி ரீட் மைண்ட்ஸ் அப்படின்ட்டு. நிறைய பேர் உள்ள வந்துட்டு என்ன பார்த்தா எப்படி தெரியறது அப்படின்னு கேட்பாங்க கன்சல்ட்டிங் ரூமில். நான் சொல்லுவேன், நீங்கள் யூ ஆர் ஆஸ் ஹெல்த்தி ஆஸ் மீ, எனக்கு உங்களை பார்த்தா நல்லா இருக்கீங்கன்னு தான் தெரியுதுன்னு சொல்லுவேன். ஸோ வி கான்ட் ரீட் மைண்ட்ஸ், பட் வி கேன் ரீட் பிஹேவியர் அண்ட் வி ஆர் ட்ரெயின்ட் ஸோ தட் வி கேன் அசோசியேட் தி ஹிஸ்ட்ரி அண்ட் பிஹேவியர் அண்ட் தி சப்ஜெக்டிவ் டிஸ்ட்ரெஸ் டு ஃபார்முலேட் அ ஸ்கீமா, வாட் இஸ் ரன்னிங் இன் தி பர்சன்ஸ் மைண்ட் ஆர் வாட் இஸ் தி ப்ராப்ளம் அப்படின்னு. ஸோ டைரெக்டாக நம்ம மைண்ட் ரீட் பண்ண முடியாது. இப்போ மைண்ட்லேயே ஒரு அன்கான்ஷியஸாக இருக்கும், நம்ம கான்ஷியஸாக இருக்கும். நீங்கள் ஒரு ப்ராப்ளம்மை அவேராக சொல்லும் பொழுது அந்த ப்ராப்ளம்மை நம்ம ஹெல்ப் பண்ணுறது தான் ஒரு டாக்டராக ஒரு சைக்காட்ரிஸ்டுடைய வேலை. நம்ம வந்து இப்போ ஒரு அஸ்ட்ராலஜி மாதிரி ஒரு டேட்டா எல்லாமே நம்ம ப்ரெடிக்ஷன்லாம் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ யூ ரிப்போர்ட் அ சிம்டம், எனக்கு தூக்கம் வரல, எனக்கு சோகமாக இருக்குது, முன்ன மாதிரி உற்சாகமாக இல்லை, பயமாக இருக்குது. ஸோ வாட் எவர் யூ டிஸ்கஸ் ஆர் யூ வென்ட் அவுட், அதுதான் சப்ஸ்டன்ஸே. அதுலேருந்து தான் வி கேன் ஆல்வேஸ் டிக் டீப், கிளாரிஃபை எவ்ரி திங். இப்போ ஒரு டைம் ஒரு அடலசன்ட் ஃபுல்லாக வென்ட் அவுட் பண்ணலைன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ அவங்க கிட்டேருந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ இட் இஸ் பேசிக்லி யூ கான்ட் ரீட் மைண்ட்ஸ் டைரக்ட்லி, பட் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் மைண்ட் த்ரூ அ proper means, through a detailed history taking, by observing a person's behavior from the history and when they interact with us. So it is basically an observation skill and a conversation skill based on which we deliver, we come to a diagnosis or an interpretation.
0: இப்போ நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப கியூரியஸா இருக்கிற ஒரு விஷயம் தான் வாட் இஸ் ஸ்ட்ரெஸ் அண்ட் இந்த ஸ்ட்ரெஸ்ஸோட மேனிஃபெஸ்டர்ஸ்ங்கிறது என்ன.
1: இப்போ நம்ம ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது நம்ம சுகர் இவ்வளோ அதிகமாக இருக்குது, இது கட் ஆஃப் இல்லைன்னா ஃப்ராக்சர் அப்படின்னு எக்ஸ்ரேல காமிக்கிற மாதிரி காமிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம எல்லாரோட வாழ்க்கையும் ஒரு தராசு மாதிரி நம்ம இமேஜின் பண்ணினோம்னா, ஒரு பக்கம் நமக்கு எல்லாருக்கும் சேலஞ்சஸ் இருக்குது, அதாவது நிறைய பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ்ஸஸ்ன்னு சொல்லுவோம். பாசிட்டிவாக இருக்கலாம், ஒரு எக்ஸாம் வருது இல்லை ஒரு ப்ரொமோஷனுக்காக ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாங்க, எல்லாமே ஒரு பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸர்னு சொல்லுவோம். அது இருந்தால் தான் நம்ம மோட்டிவேட்டடாக ஒர்க் பண்ணுவோம். சில ஸ்ட்ரெஸ்ஸஸ் நெகட்டிவாக இருக்கலாம், சேலஞ்சஸ்ஸாக இருக்கலாம். இன்னொரு பக்கம் நம்ம எல்லாருக்குமே நிறைய அதாவது ஸ்கில் செட்ஸ் இருக்குது, ஸ்ட்ரென்த்ஸும் இருக்குது. நமக்கு நல்ல இன்டெலிஜென்ஸ் இருக்குது, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் இருக்குது, நல்ல ஒரு எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் இருக்குது, ரிசோர்ஸஸ் இருக்குது. ஸோ இந்த தராசு எப்போவுமே ஸ்டாட்டிக்காக இல்லை, நம்ம வந்து ஆடிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ டிமாண்ட்ஸ் அதிகமாகும், நமக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகும், அப்புறம் ஸ்ட்ரென்த் அதிகமாகும், அப்போ நம்ம அந்த ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுவோம். ஸோ வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் ஸ்ட்ரெஸ் ஆஸ் அ டைனமிக் பேலன்ஸ் பிட்வீன் தி சேலஞ்சஸ் அண்ட் தி resources that you have. So stress is a very subjective thing. Perception da stress velila irund orthar vande nee stressed ah iruka illa appadina behavior wise sollalame thavara unmayave ortharku stress ah iruka illa nu avanga avanga da solla mudiyum. Ipa velila unak ellame iruke, you are very settled, you are studying well, you are very very happy, so you don't have stress. Namba velila irund establish panna mudiyadhu, andha person kulla enna irukna andha person da claim panna mudiyum. Appa stress is a perception when somebody feels that the challenges are overwhelming and they don't have adequate resources to cope up with that challenge. So enak nadakkira oru stressor o prachaneyo chinna da irukalam perusa irukalam sila neram prachaneye externala illama kuda irukalam, but enak oru perception la ennala samalikka mudiyadhu, inda situation oda cope up panna mudiyadhu appadina and oru overwhelming feeling vara oru perception la da namba stress nu solrom. Appa adu oru unarvu da abingiradha namba purinjikanum. Adha demonstrate pandradhukku oru blood test o mri scan o kadaiyadhu. அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் அளவுக்கு அதிகமாக போச்சு அப்படின்னா அதோடைய மேனிஃபெஸ்டேஷன்ஸ் உடம்பு ரீதியாகவும் மனசு ரீதியாகவும் இருக்கலாம். இப்போ உடம்பு ரீதியாக கூட நிறைய பேருக்கு பார்த்தோம்னா மாறாத தலைவலி, நமக்கு வந்து லோ பேக் ஏக், நல்லா 8 மணி நேரம் தூங்கி எழுந்தால் கூட எனக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இல்லை, இல்லைனா வந்து எனக்கு முன்ன மாதிரி ஸ்பீடாக யோசிக்க முடியல, டக்கு டக்குன்னு பிளாங்க் ஆகுது, இதெல்லாமே ஸ்ட்ரெஸ்ஸுடைய காமன் மேனிஃபெஸ்டேஷன். ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்ட் அசிடிட்டி, ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்ட் கேஸ்ட்ரைட்டிஸுங்கிறது ரொம்ப ரொம்ப காமன் கிளினிக்கல் சினாரியோ. நான் ஹெல்த்தியாக சாப்பிட்றேன், வீட்டில் பண்ணதை சாப்பிட்றேன், ஆனாலும் ரிஃப்ளெக்ஸ் ப்ராப்ளம் இருக்குது, ரிஃப்ளெக்ஸ் ப்ராப்ளம் இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்கிறத நம்ம கேட்போம். ஏன்னா ஓவர் திங்கிங் ஸ்ட்ரெஸ்ஸுனால அசிடிட்டி கூடலாம். ஸோ காமன் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் சிம்டம்ஸாக இருக்கலாம், இல்லைனா வந்து சைக்காலஜிக்கல் சிம்டம்ஸ், ஒரு ஆன்சைட்டி, டிப்ரெஷன், ரொம்ப கோபம் வருது, ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் இது மாதிரி இருக்கலாம். இல்லைன்னா பிஹேவியரில் நம்ம அன்ஹெல்த்தியாக கோப் அப் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்கஹால், இல்லைனா ஸ்மோக்கிங், இல்லைனா சப்ஸ்டன்ஸ். விமனில் காமனாக பார்த்தோம்னா பிஞ்ச் ஈட்டிங், நம்ம 2 பேக்கெட் சிப்ஸாக அட் அ டைம் முடிச்சிருவோம், 2-3 ஐஸ்கிரீம் அட் அ டைம் நம்ம ஸ்ட்ரெஸ்டாக இருந்தால் சாப்பிடுவோம். ஸோ இதெல்லாம் நம்ம காமனாக நம்மளே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய கிளினிக்கல் சினாரியோஸ் தான். ஸோ அப்போ அதிக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் பொழுது நம்ம அதை கோப் அப் பண்ணுறதுக்கு ஒரு அன்ஹெல்த்தி மீன்ஸில் நம்ம போகிறது, இதெல்லாமே வந்து காமன் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம்.
0: தேங்க் யூ மேம். இப்போ பொதுவாக நம்ம ஏதாவது பேசுறச்சு வந்து ஜெண்டர் டிஃபரன்சஸ்ங்கிறது கண்டிப்பாக வரும். ஸோ மென் அண்ட் விமென்க்கு ஸ்ட்ரெஸ் ஹேண்டிலிங்கில் என்னெல்லாம் டிஃபரன்சஸ் இருக்கும் மேம்?
1: இது வந்து நமக்கு ரொம்ப ரெலவெண்ட் க்வெஸ்சன். நிறைய நேரத்தில் இப்போ நம்ம வந்து ஈக்வாலிட்டி பற்றியே நம்ம பேசிகிட்டு இருப்போம். ஸோ தெர் இஸ் நோ டவுட் ஆல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே நமக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிறது. பட் பயாலஜிக்கலி நேச்சர் ஹேஸ் ஐ மீன் கிரியேட்டட் அஸ் இன் அ சர்டன் வே. பயாலஜி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா மென் அண்ட் விமென்ஸ் பிரெயின் ஆர் வெரி வெரி டிஃப்ரெண்ட். அப்போ நம்ம அதை எப்படி அப்ரிஷியேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, விமென்ஸ் பிரெயின் இஸ் மோர் காம்ப்ளெக்ஸ் அண்ட் மோர் கிராஸ் வயர்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு குட்டி ப்ராப்ளம் நமக்கு விமனுக்கு வருது அப்படின்னா டக்கு டக்கு டக்கு டக்குன்னு நமக்கு மெமரி லிங்க் ஆகும். முதல் முதல்ல இந்த ப்ராப்ளம் வந்தது எப்போ அப்படிங்கறதுலேருந்து நம்மளால அசோசியேட் பண்ணி பாஸ்ட்டு முன்னாடி நடந்த கான்ஃப்ளிக்ட்ஸ் எல்லாமே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் ஆகும். அப்போ இது வந்து நமக்கு பயாலஜிக்கலாக இருக்கக்கூடிய பிரெயினுடைய ஹைலி காம்ப்ளெக்ஸ் அண்ட் கிராஸ் வயரிங் மெக்கானிசம்னால. அதே மாதிரி விமென்ஸ் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் இஸ் வெரி ஹை. இப்போ ஒருத்தர் வந்து கோபமாக இருக்காங்களா சந்தோஷமாக இருக்கா அவங்க வாய் வழியா சொல்லாம கூட வி கேன் அப்சர்வ் சம்படி அண்ட் வி கேன் பிக் இட் அப். சோ எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அதிகமா இருக்கு விமென்க்கு. அதே மாதிரி எமோஷனல் வல்னரபிலிட்டியும் அதிகமா இருக்கு. ஏன்னா நம்ம வந்து அந்த எமோஷனல் டொமைன்ல நமக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய ஃபேக்கல்டிஸ் அதிகமா இருக்கிறதுனால வி பிகம் வல்னரபிள் இன் த டைரக்ஷன் ஆல்சோ. எனக்கு இன்டெலக்சுவலி அறிவுபூர்வமா நான் எல்லாமே ஹேண்டில் பண்ணிப்பேன், ஆனா எமோஷனலா ஒரு ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமோ ஒரு குட்டி டிசப்பாயின்மெண்ட்டோ வந்ததுன்னா ஐ கான்ட் ரெகுலேட் மை எமோஷன் அப்படிங்கிறது யூஸ்வலி நிறைய விமனுக்கு இருக்கக்கூடிய ஒரு காமன் ப்ராப்ளம். அதே மாதிரி பயாலஜிக்கலா இப்ப மென்ஸ்ட்ருவேஷன், தைராய்டு இஷ்யூஸ், அப்புறம் அனீமியா, இதெல்லாமே வந்து சைக்காலஜிக்கல் இம்பாக்ட் இருக்கக்கூடிய பிசிக்கல் கண்டிஷன்ஸ். ப்ரீ மென்ஸ்ட்ருவலா வந்து ஒரு 70% ஆஃப் விமனுக்கு மூட் ஸ்விங்ஸ் அதிகமா இருக்கலாம், எமோஷனலி அவங்களுக்கு அடிக்கடி பிரேக் டவுன்ஸ் வரலாம். அதே மாதிரி அனீமியா, ஹீமோக்ளோபின் கம்மியா இருக்கு, நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சிஸ் இருக்கு, இல்லைன்னா பிளீடிங் ஹெவியா இருக்கு அப்படின்னா அனீமியாவோட காமன் மேனிஃபெஸ்டேஷன் ஆன்சைட்டி டிப்ரெஷன் தான். அதே மாதிரி விமனுக்கு நிறைய பேருக்கு தைராய்டு இஷ்யூஸ் இருக்கலாம். இப்போ ஒரு காமன் கிளினிக்கல் கண்டிஷன் பிசிஓடி, நிறைய பேருக்கு லைஃப் ஸ்டைல்னால பிசிஓடி இருக்கு. அப்போ இந்த மாதிரி காமன் மெடிக்கல் சிச்சுவேஷன்ஸ்ல எகெயின் மைண்ட் அப்படிங்கிறது பிரெயின்ல தான் இருக்கு, வேற எங்கேயும் இல்லை. அப்போ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோனல் இம்பேலன்ஸ் நம்ம பிரெயினையும் பாதிக்கும். அப்ப விமனுக்கு இந்த மெடிக்கல் கண்டிஷன்ஸ் எல்லாம் இயல்பாவே அதிகமா இருக்கு அப்படிங்கும் பொழுது அதுக்கேற்ற அளவுக்கு அவங்களுடைய மைண்ட் ரிலேட்டடா சைக்காலஜிக்கல் இஷ்யூஸும் விமன்ல அதிகமா இருக்கலாம்.
2: இப்போ யங்ஸ்டர்ஸ் பத்தி பேசும்பொழுது, யங்ஸ்டர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்குலாம் நிறைய அகாடமிக் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், இதெல்லாம் வந்து அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி ப்ரொவோக் பண்ணுது அண்ட் மென்டல் ஹெல்த் எப்படி மேம் அஃபெக்ட் பண்ணுது?
1: ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஏதோ ஒரு லைஃப் சுச்சுவேஷனில் வரதான் செய்யும். இப்போ ஒருத்தருடைய வல்னரபிள், அதாவது வல்னரபிலிட்டின்னு சொல்கிறோம், அதாவது இப்போ எப்படி ஒரு வெட் ஃப்ளோரில் ஒருத்தர் விழறதுக்கான வாய்ப்பு அதிகம்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி எல்லாரும் விழணுங்கிறது அவசியம் இல்லை. அப்போது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் சுச்சுவேஷன், ஒரு அகடமிக் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், ஒரு ரிலேஷன்ஷிப் கான்ஃப்ளிக்டாக இருக்கலாம், ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் இவெண்ட்டாக இருக்கலாம், ஒரு ட்ரொமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம், எல்லா பிரெயினும் ஈக்குவலாக கோப் அப் பண்ணாது. ஸோ இதில் வந்து நம்ம கம்பேர் பண்ணி இதுதான் த்ரெஷ்ஹோல்டு, இதில் வந்து இவங்க கோப் அப் பண்ணாங்க இவங்களும் கோப் அப் பண்ணணும் அப்படின்னு நம்ம அப்ஜெக்டிவாக எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது. ஸோ அவங்க அவங்களுடைய வல்னரபிலிட்டிங்கிறது பயாலஜிக்கலாக அவங்களுடைய சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸஸ், அவங்களுடைய ஜெனட்டிக் வல்னரபிலிட்டி, அவங்களுடைய பர்சனாலிட்டி மேக்கப், அவங்களுடைய சுபாவம் எப்படி இருக்கு, இது எல்லாமே ஒருத்தர் எப்படி ஒரு ஸ்ட்ரெஸ்ல வந்து கோப் அப் பண்ணுவாங்க, இல்லைன்னா அவங்களால கோப் அப் பண்ண முடியாம ஒரு ஆன்சைட்டி டிப்ரெஷனுக்குள்ள போவாங்களா அப்படிங்கறத நிர்ணயம் பண்ணுது.
2: இப்போ நிறைய ஏரியாஸ் ஆஃப் சைக்காலஜியில சர்டிபிகேஷன் கோர்ஸ் ஜாஸ்தி ஆகியிருக்கு அண்ட் இதுல இருந்து மக்கள் மத்தியில இருக்கிற மென்டல் ஹெல்த் கான்சியஸ்னஸ் டுவர்ட்ஸ் அவங்களோட இன்க்ரீஸ் இன் இன்ட்ரெஸ்ட் காட்டுது மேம். ஸோ ஆஸ் அ சைக்கியாட்ரிஸ்ட் இதுல வந்து மென்டல் ஹெல்த் கான்ட்ரிபியூஷனுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா?
1: இப்போ நிறைய சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் இருக்கு, ஆனால் அதில் வந்து நம்ம ஜென்ரலைஸ் பண்ணி சொல்ல முடியாது. இப்போ நம்ம யூடியூப் வீடியோ குக்கிங்கில் பல மணி நேரம் பார்க்குறோம், அதனால நம்ம ஒரு குக்கிங் அப்படியே பண்ணிடுவோமா அப்படின்னா அப்படி இல்லை. இப்போ ஆன்லைனில் நம்ம சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் பண்ணலாம், கரஸ்பாண்டன்ஸில் சைக்காலஜி படிக்கலாம், பட் இதெல்லாம் வந்து ரியல் டைம் சினாரியோவில் ஒரு ஹவு ஃபார் யூ வில் பி ஏபிள் டு ஹெல்ப் சம்படி வென் தே ஆர் இன் டிஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணாது. ஸோ மைண்ட் அப்படிங்கிறது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது, ஹியூமன் பிஹேவியருங்கிறது ரொம்ப யூனிக்காக இருக்குது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ஒரு பீரியட் ஆஃப் இன்டர்ன்ஷிப், அப்சர்வேஷன், ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ், ஓப்பன் மைண்டட்னஸ் டு லேர்ன், நம்ம வந்து வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் ஆர் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ். இப்போ ஒரு சூசைடல் பேஷண்ட் வராங்கன்னா கவுன்சிலிங் ஹெல்ப் பண்ணாது, மெடிசன்ஸ் தான் ஹெல்ப் பண்ணும். அப்போ ஒன்றும் லிமிட்டேஷன் இருக்குது சைக்காலஜிக்கு, ஆனால் என்ன வேல்யூ நம்ம ஆட் பண்ண முடியும் அப்படிங்கிற பவுண்டரி செட்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது, இட் இஸ் நாட் சம்திங் லைக் இப்போ நம்ம ஸ்கூலில் படித்தோம் அதை எழுதினோம் மார்க் வாங்கினோன்னு. யூ ஆர் கோயிங் டு ஹீல் லைஃப்ஸ், டச் லைஃப்ஸ், யூ ஆர் கோயிங் டு இன்ட்ராக்ட் வித் ரியல் டைம் பீப்புள். ஸோ அதில் வந்து ஒரு ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் அப்படிங்கிற அப்ரோச் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ லைஃப் லாங் சைக்காட்ரி சைக்காலஜி எல்லாம் யூ லேர்ன், யூ கீப் ஆன் லேர்னிங், த லேர்னிங் கர்வ் இஸ் நெவர் எண்டிங். ஸோ ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் முடிச்சிட்டோம் அப்படின்னா இட்ஸ் நாட் தட் யூ அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி திங் அபவுட் ஹியூமன் பிஹேவியர், தேர் இஸ் இட்ஸ் ஒன்லி அ ட்ராப் இன் அ ஓஷன். ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய லேர்னிங் கர்வ், அசோசியேட் யுவர் செல்ஃப் வித் அ லாட் ஆஃப் மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ், அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஆர் தி ஏரியா ஆஃப் டிஃபிகல்ட்டிஸ், உங்களுடைய பர்சனாலிட்டி

0: தற்கொலை முயற்சி பண்றவங்க கிட்ட தெரியும் சில அறிகுறிகள் என்னென்னமாம்.
1: இப்ப பொதுவா நம்ம நினைக்கிறது உண்டு, நேத்து வரைக்கும் நல்லா பேசினாங்க, எனக்கு திடீர்னு தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஆக்சுவலி அப்படி கிடையாது. இப்ப ஸ்டடிஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, முதல்ல வந்து ஒருத்தருக்கு ஒரு டிப்ரெஷன், ஒரு மன சோர்வு, ஒரு மன அழுத்தம் இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து அவங்க அவங்களையும் உலகத்தையும் எதிர்காலத்தையும் அந்த ஒரு கருப்பு கண்ணாடி வழியா பாக்குற மாதிரி எல்லாத்துலயும் அந்த ஷேடு தெரியுங்கிற மாதிரி இருக்கும். ஐம் ஒர்த்லெஸ், ஐம் அ ஃபெயிலியர் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் அவங்களுடைய பேச்சுல வெளிப்படலாம். நான் இருக்கிறதுனால யாருக்கும் உபகாரம் இல்லை, நான் எல்லாருக்கும் பாரம் ஆயிட்டேன், நான் இல்லைன்னா கூட எவ்ரிபடிஸ் லைஃப் வில் ரிமைன் த சேம், அந்த மாதிரி அவங்களுடைய வேல்யூவை அவங்க வந்து அண்டர் ரேட் பண்ணிக்கலாம். மற்றவங்க மேல இப்ப ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஃபேமிலி எல்லாரும் இருந்தா கூட எனக்கு யாருமே சப்போர்ட் இல்லை, நோபடி லவ்ஸ் மீ, நோபடி கேர்ஸ் ஃபார் மீ அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு மேலோங்கி இருக்கலாம். இப்ப இந்த ரெண்டு சிம்டம்ஸ் இருந்தா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் எதிர்காலத்துல எனக்கு இது மாதிரி இருக்காது, இதெல்லாம் பெட்டர் ஆயிடும் அப்படின்னு ஒரு பர்சன் நம்பும் பொழுது, ஹோப்ஃபுல்லா இருக்கும் பொழுது தற்கொலைகள் நடக்கிறது இல்லை. ஹோப்லெஸ்னஸ் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு கான்ட்ரிபியூட்டர் ஃபார் சூசைட். அப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு எண்ட் ஆஃப் தி டனல்ல லைட் இல்லை அப்படிங்கிற மாதிரி, இப்ப இப்படி பிரச்சனை இருக்கு, இவ்வளோ ப்ராப்ளம் நான் சமாளிச்சுட்டு இருக்கேன், ஆனா இப்படியே தான் என் வாழ்க்கை இருக்க போறது, ஐ டோன்ட் சி எனி லைட் அட் தி எண்ட் ஆஃப் மை லைஃப் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா ஹோப்லெஸ்னஸ் அப்படிங்கிறது வருது டிப்ரெஷன்ல. ஃபியூச்சரை பத்தியும் அவங்களுக்கு அதே பெசிமிஸ்டிக் ஐடியாஸ் இருக்கு, இனிமே எதிர்காலத்திலயும் இந்த பிரச்சனை எல்லாம் மாறப்போறது இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு மேலோங்கும் போதுதான் ஒரு ட்ராப்டு ஃபீலிங் வந்து தே ரிசார்ட் டு சூசைட் அஸ் அ மீன்ஸ் ஆஃப் அவாய்டிங் தீஸ் ப்ராப்ளம்ஸ். வேற ஏதாவது ஒரு ஆல்டர்னேட் இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு தோணும் பொழுது கண்டிப்பா நோபடி வாலண்டரிலி வாண்ட்ஸ் டு எண்ட் அப் தேர் லைஃப். சோ ஹோப்லெஸ்ஸா ஆகும் பொழுதுதான் ஒரு பர்சனுக்கு சூசைடல் ஐடியாஸ் மேலோங்குது. அப்ப அவங்களுடைய பேச்சிலையோ அவங்களுடைய பிஹேவியர்லயோ அதுக்கான வார்னிங் சைன்ஸ் கண்டிப்பா இருக்கும். அவங்க முன்னளவுக்கு சியர்ஃபுல்லா இருக்க மாட்டாங்க, அவங்க பேச்சுல வந்து அவங்களுடைய கடமைகள் எல்லாம் முடிக்கிறத பத்தியோ இல்லைன்னா ஒரு குவிட் பண்றத பத்தியோ அந்த மாதிரியான பேச்சு அதிகமா இருக்கும், இல்லைன்னா டெத் விஷ், நான் இருக்கிறதுக்கு இல்லாமலே போயிடலான்னு பாக்குறேன், அந்த மாதிரி சட்டிலா அவங்க அதை இண்டிகேட் பண்ணுவாங்க. நான் தற்கொலை பண்ணிக்க போறேன்னு யாரும் சொல்ல போறது இல்லை, பட் சட்டிலா அவங்க இண்டிகேட் பண்றது எல்லாமே வந்து நம்ம கொஞ்சம் சென்சிட்டிவா அதை பிக்அப் பண்ணணும். அப்ப அந்த பிஹேவியர் வைஸும் அவங்க கம்யூனிகேஷன்லயும் நம்ம இன்னும் ஓப்பன் மைண்டடா சென்சிட்டிவா இருந்தோம்னா வி கேன் ஆல்வேஸ் பிக்அப் சச் இண்டிவிஜுவல்ஸ். பிகாஸ் 80-90% ஆஃப் பீப்புள் ஹூ கமிட் சூசைட் ஹாவ் கம்யூனிகேட்டட் தேர் சூசைடல் தாட் ஆர் தேர் டெத் விஷ் டு சம்படி க்ளோஸ் டு தெம், நாட் டு அ சைக்காட்ரிஸ்ட் நெசசரிலி. ஃப்ரெண்டா இருக்கலாம், அம்மா அப்பா வந்து குழந்தை கிட்ட சொல்றதா இருக்கலாம், இல்ல இன்னொரு ஒர்க் பிளேஸ்ல கொலீக் கிட்ட சொல்றதா இருக்கலாம். அப்ப யார் டே டு டே இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்கோமோ அவங்களுக்கு தான் அதை பிக்அப் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு.
0: ஒரு தனி மனிதரை தற்கொலை வரைக்கும் ட்ரிகர் பண்ற காரணங்கள் என்ன என்ன?
1: இப்ப வந்து இது ரொம்ப ரெலவெண்ட் க்வெஸ்டின், ஏன்னா நம்ம மீடியால இல்லைன்னா பேப்பர்ல நம்ம என்ன புரிஞ்சுப்போம்னா, எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டாங்க, சூசைடு பண்ணிட்டாங்க, ஃபினான்ஷியல் லாஸ் ஆயிடுத்து, சூசைடு பண்ணிட்டாங்க. ஸோ ஒன் டு ஒன் காஸ் தான் வந்து ஹைலைட் ஆகி ரிப்போர்ட்டிங்ல வருது. பட் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் சூசைட்ஸ் ஆர் மல்டி ஃபேக்டோரியல். ஒரு சூசைடு வந்து ஒரே ஒரு காரணங்கள்னால நடக்கிறது இல்லை, பல காரணிகள் இருக்கு. இதுல மூணா நம்ம ப்ராடா அதை புரிஞ்சுக்கலாம். பயாலஜிக்கல் ரீசன்ஸ், அதாவது நமக்கு நம்மளுடைய பயாலஜி வழியா நம்மளுடைய ஜெனட்டிக் வல்னரபிலிட்டி. இப்ப நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்ல ஒரு சூசைடு இருக்குன்னா சூசைடு ஆல்சோ ஹாஸ் அ ஹெரிட்டபிள் ரிஸ்க். ஸோ இன் அந்த பர்சன் அந்த ஜெனட்டிக் லீனேஜ்ல வரவங்களுக்கு இன்னும் சூசைட் பண்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா அதிகம் பயாலஜிக்கலா. அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தைராய்டு ப்ராப்ளம்ஸ், நிறைய ஹெல்த் இஷ்யூஸ், க்ரானிக் பெயின் கண்டிஷன்ஸ், மைக்ரெயின், ஒரு பிசிக்கல் சஃபரிங் வரும்பொழுது மைண்டும் அதுல கோப்ப பண்ணாம இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இதெல்லாம் பயாலஜிக்கல் வல்னரபிலிட்டின்னு சொல்றோம். சைல்ட்ஹுட் ட்ரோமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸஸ், ரிப்பீட்டடா சைல்ட்ஹுட் ட்ராமா வந்துட்டே இருக்கு, இது எல்லாமே பயாலஜிக்கல் வல்னரபிலிட்டி. ரெண்டாவது சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ், அதுதான் நம்ம சொல்றோம் ஒருத்தருடைய இன்டெலிஜென்ஸ், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், ரெசிலியன்ஸ், அதாவது ஒரு பால் தரையில போட்டோம்னா அது எவ்வளவு தூரம் பவுன்ஸ் பேக் பண்ணுதுன்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி ஒருத்தர் வந்து அவங்க சுபாவம் எப்படி இருக்கு, ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் சிச்சுவேஷனுக்கு உள்ள போட்டோம்னா பவுன்ஸ் பேக் பண்ணி வரது அவங்க சுபாவமா, இல்ல அதுல துவண்டு போறது அவங்க சுபாவமா. ஸோ சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸும் ஒருத்தர் எவ்வளவு தூரம் ஸ்ட்ரெஸ்னால பாதிப்படைவாங்க. சென்சிட்டிவிட்டி டு கிரிட்டிசிசம்ஸ், சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸுக்கு கூட என்னால் சமாளிக்க முடியாது. ஸோ இதெல்லாம் சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ், அவங்க பர்சனாலிட்டி ட்ரெய்ட்ஸ் விச் கேன் கான்ட்ரிபியூட் டு அ சைக்காலஜிக்கல் இல்னஸ் ஆர் சூசைட். ஸோ பயாலஜிக்கல் ரீசன்ஸ் இருக்கு, சைக்காலஜிக்கல் ரீசன்ஸ் இருக்கு. இன்னொரு முக்கியமான ரீசன் சோசியல் ரீசன். இப்போ இந்த பேண்டமிக் போது அன்எம்ப்ளாய்மெண்ட், பாவர்ட்டி, நிறைய சோசியல் இஷ்யூஸ் இருந்தது இல்லையா. ஸோ சோசியல் ரீசன்ஸ் ஃபார்மர் சூசைட்ஸ் பார்க்குறோம். ஸோ சோசியல் ரீசன்ஸ்னாலையும் ஒருத்தர் சூசைடு பண்ணிப்பாங்க. அப்போ ஒரு பயாலஜிக்கல், சைக்காலஜிக்கல், சோசியல், இந்த மூணு ஆங்கிளில் இருந்தும் ஒருத்தர் தள்ளப்படும் பொழுது தான் ஒரு தனி மனிதர் வந்து சூசைடுக்கு ரிசார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரே ஒரு ரீசன் வந்துருச்சு அவங்களுக்கு அப்படிங்கிறதுனால அவங்க பண்ணிக்க போகிறது

0: ஸோ இதை நம்ம இன்னும் வைடாக இன்னும் டெப்த்தில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்ம ஒரு மேம்போக்கா இதனால இவங்க ஒரு சண்டை வந்தது அதனால இவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு ரிடக்ஷனிஸ்டிக்காக ரொம்ப ஓவர் சிம்பிளிஃபைடாக சூசைட்ஸை புரிஞ்சிக்க கூடாது. அது மல்டி ஃபேக்டோரியல்னு புரிஞ்சாதான் நம்ம இந்த எல்லா ஆங்கிள்லையும் நம்ம ஒரு சூசைடை ப்ரிவெண்ட் பண்ணணும்னா அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் நமக்கு மைண்டில் சிங்க் ஆகும்.
1: அந்த காலத்தை கம்பேர் பண்ணும்போது சமீப காலங்களில் தற்கொலை எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. எவ்வளவுதான் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருந்தாலும் இன்க்ரீஸ் இன் சூசைட் ரேட்ஸ் ரொம்ப அலார்மிங்கா இருக்கு மேம். இதுக்கான காரணங்கள் என்னென்ன?
0: இது ரொம்ப ரெலவென்ட் க்வெஸ்சன். இப்ப வந்து முன்னாடி இருந்த ஜென்ரேஷனை விட இப்போ ரீசெண்டாக பார்த்தோம்னா ட்ரெண்ட் பேண்டமிக்கு அப்புறம் சேஞ்ச் இன் ட்ரெண்ட்ஸ் ஆஃப் சூசைடில் ஹையஸ்ட் இன்க்ரீஸ் இஸ் ரிப்போர்ட்டட் அமாங் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடிங் இன் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அப்படி நம்ம அதை புரிஞ்சுக்கும் போது உண்மையாகவே அது அலாமிங்காக இருக்குது. ஜென்ரலாகவே சூசைட் வந்து 15 to 25 இயர்ஸ் அந்த ஏஜ் குரூப்பில் இட் இஸ் த செகண்ட் லீடிங் காஸ் ஆஃப் டெத் சூசைட்ஸ். அப்போது சூசைடே வந்து யங்ஸ்டர்ஸில் அதிகமாக இருக்குது. அதில் இந்த ஸ்டூடெண்ட் பாப்புலேஷனில் இப்போ இன்னும் அலாமிங்காக 20% இன்க்ரீஸ் இருந்திருக்கு ரீசன்ட் இயர்ஸில். அப்படி புரிஞ்சுக்கும் போது முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா ஐ கேன் திங்க் ஆஃப் டூ திங்ஸ். நம்பர் ஒன் இஸ் நம்மளுடைய ரெசிலியன்ஸ். நம்ம வந்து இன்னைக்கு நிறையா டைம் வந்து சில்ட்ரன் ஆர் லைக் ஐஸ்கிரீம்னு நான் சொல்வேன். நிறையா பேர் கன்சல்டிங் ரூமில் வரும்போது நம்ம அவங்களுடைய சென்சிட்டிவிட்டி அவ்வளோ ஹையாக இருக்குது. இப்போ ஐஸ்கிரீம் அப்படின்னா நான் என்ன மீன் பண்ணுறேன்னா 20 degree இல்லை 15 degree தான் எங்களால் உருகாமல் இருக்க முடியும். ஸோ தேர் இஸ் சோ மெனி க்ரைட்டீரியா ஆர் க்ளாஸ் ஃபார் யுவர் சைக்காலஜிக்கல் ஹெல்த். என்னை யாரும் ஒன்றும் சொல்லிடக்கூடாது, எக்ஸாமில் ஒரு மார்க் குறைஞ்சிடக்கூடாது, எல்லாமே எனக்கு சாதகமாகவே நடக்கணும், ஒரு நோ அப்படிங்கிறது எனக்கு வந்துடக்கூடாது, யாரும் எனக்கு நோ சொல்லிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரீ கண்டிஷன்டாக நம்ம மைண்ட் இயங்கும் பொழுது யுவர் வல்னரபிலிட்டி டுவர்ட்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இஸ் ஆப்வியஸ்லி ஹை. ஏன்னா யூ ஆர் கோயிங் இன் டு சொசைட்டி விச் வில் ஹாவ் லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் விச் வில் பி விச் மே நாட் டீல் யூ வித் தி சேம் கைண்ட் ஆஃப் சென்சிட்டிவிட்டி ஆஸ் இன் யுவர் க்ளோஸ்ட் ஜோன். ஸோ உங்கள் அம்மா அப்பா ஒரு ரெண்டு ஃப்ரெண்டு டீல் பண்ண மாதிரியே ஓவரால் வேர்ல்டு உங்களை டீல் பண்ணாது. ஸோ அந்த ரியாலிட்டி அப்ரிஷியேட் பண்ணுற ஒரு மைண்ட் இல்லை அப்படின்னா நம்ம ஐஸ்கிரீம் மாதிரி நான் சொல்கிறது உண்டு ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசர்லேயே தான் இருக்க முடியும். நம்ம ஒரு ஸ்டோன் மாதிரி வெயிலோ மழையோ நான் சமாளிச்சுப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம ரெசிலியன்ஸ் இம்ப்ரூவ் ஆனாதான், நம்மளுடைய சோஷியல் ஸ்கில்ஸ் லைஃப் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆனாதான் நம்மளால வந்து கோப் அப் பண்ண முடியறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான காரணமாக பார்க்குறேன். முன்னாடி ஜென்ரேஷன்ஸ்க்கு இருந்த அளவுக்கு இருந்த ஒரு ரெசிலியன்ஸ் இன்னைக்கு ஜென்ரேஷனில் இல்லை. ஸோ தட் இஸ் நம்பர் ஒன். நம்பர் டூ இஸ் தி அட்வென்ட் ஆஃப் கேஜெட்ஸ் அண்ட் சோஷியல் மீடியா அண்ட் தி இன்ஃப்ளூயன்ஸ் இட் ஹேஸ் ஆன் அ டெவலப்பிங் பிரெயின். நம்ம என்ன நினைக்கிறோம், நான் அறிவுபூர்வமாக நான் எல்லாமே பண்ணுறேன், இதெல்லாம் என்ன எமோஷ்னலி பாதிக்காது அப்படின்னு. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா அறிவு மனசு இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஒரே பிரெயினில் தான் ப்ராசஸ் ஆகுது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம பிரெயினுக்கு ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தியே ஆகணும். நம்ம ஒரு அன்ஹெல்தி ஃபுட்டை சாப்பிட்றோம்னா நம்ம அதை புரிஞ்சு சாப்பிட்டாலும் புரியாமல் சாப்பிட்டாலும் வயிறு அதுக்கு சிரமப்படும் டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு. அது மாதிரி ஒரு அன்ஹெல்தி இன்ஃபர்மேஷன் நம்ம ஒரு சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம், நம்ம ரிப்பீட்டடாக ஒரு நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடு பண்ணுறோம். நிறைய என்னுடைய கிளையன்ஸில் சில்ட்ரன் சொல்கிறது உண்டு, நிறைய சீரீஸ் பார்க்குறேன், கொரியன் சீரீஸ் பார்க்குறேன், இது பார்க்குறேன், அது பார்க்குறேன். லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் லோடட் வித் வயலண்ட் இன்ஃபர்மேஷன், நெகட்டிவிட்டி, நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் விச் மே நாட் பி வெரி ஆப்ட் ஃபார் அ டெவலப்பிங் பிரெயின். நம்மளுடைய பிரெயின் வந்து இன்டெலிஜென்ட்டாக இருக்கலாம், ஆனால் அது 20-25 வயசில் தான் மெச்சார் ஆகும். அப்போ அது வரைக்கும் என்ன எப்படி வயிற்றுக்கு என்ன சாப்பாடு போடுறோங்கிற மாதிரி என்ன மைண்டுக்கு ஃபீட் பண்ணுறோம், கண்ணு வழியா வாய் வழியா நம்ம இன்ட்ராக்ஷன் வழியா அனுபவம் வழியா வாட் ஆர் யூ ஃபீடிங் யூஆர் டெவலப்பிங் பிரெயின் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நிறைய நேரம் நம்ம கேஜெட்ஸ் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் சோஷியல் மீடியாவில் ஒரு வர்ச்சுவல் ஐடென்டிட்டியில் வி ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம். இவ்வளோ லைக்ஸ் வந்தது, இப்படி போர்ட்ரே பண்ணினேன், இப்படி இருந்தேன், அப்படி இருந்தேன்னு. பட் டூ யூ ஹாவ் சம் ரியல் டைம் சோஷியல் கனெக்டட்னஸ்? உண்மையாகவே பிரச்சனைன்னா ஒரு 2-3 பேர்கிட்ட நீங்கள் உங்களுடைய பிரச்சனையை டிரான்ஸ்பெரண்ட்டாக ஓப்பனாக உங்களுடைய ட்ரூ செல்ஃபை நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ண முடியுமா முடியாதா, அதுதான் இம்பார்ட்டண்ட். ஸோ எனக்கு வந்து 1000 ஃப்ரெண்டு ஃபேஸ்புக்கில் இருக்கான், எனக்கு பிரச்சனைனா ஒருத்தங்கிட்ட கூட ஆனால் சொல்ல முடியாது, என்ன யூஸு? அப்போது யூ வாண்ட் பீப்புள் டு ஹெல்ப் யூ அட் டைம்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரெஸ். ஸோ ஃபார் தட் நம்மளுக்கு வந்து அதிகமான ஒரு அன்ஹெல்த்தி கேஜெட் யூஸ் ஆர் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இன்னும் நம்மளுடைய சோஷியல் ஐசோலேஷனை தான் அதிகம் பண்ணுது. அதனால இன்னும் சூசைட் ரேட்ஸ் குறையல, அதிகம்தான் ஆயிருக்கு. பிகாஸ் ரியல் டைம்ல இருக்கிறவங்களோட நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியறதில்ல. ஃபேமிலி மெம்பர்ஸோடையோ, ரியல் டைம் ரிலேட்டிவ்ஸோடையோ, நம்மளுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோடையோ நம்மளால கனெக்ட் பண்ண முடியறதில்ல. ஸோ இந்த மீடியாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இந்த நெகட்டிவ் வே அதுவும் அட்லசன்ஸ் சூசைட்ஸ்க்கு ஒரு கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டரா இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன்.
1: தேங்க்யூ மேம், இது கண்டிப்பா மிக அவசியமான ஒரு விஷயமா இருந்தது. சமீப காலத்துல மெடிக்கேஷன்ஸ் தான் தீர்வுன்னு சிலருக்கு தோணும் போது, அஸ் எ சைக்கியாட்ரிஸ்ட் மத்த ட்ரீட்மெண்ட் டெக்னிக்ஸ் பத்தி நேயர்களுக்கு சொல்றீங்களா மேம்?
0: இப்போ ஒரு கார் வந்து லைட்டா ஸ்கிராச் ஆயிடுது அப்படின்னா நம்ம வந்து மெக்கானிக் இதுகிட்ட போய் கொடுக்கணுங்கிறது இல்லை, அப்படியே சமாளிச்சு ஓட்டலாம், இல்லை ஏதோ ஒன்று பண்ணலாம், லைட்டாக அதை சரி பண்ணிண்டா போகிறோம். இதே ஒரு லாரி மேலே மோதி சிவியராக டேமேஜ் ஆயிடுச்சுன்னா நம்ம அதுக்கு தேவையான அளவுக்கு இன்டர்வென்ஷன்ஸ் பண்ணினாதான் அதை ரெடி பண்ண முடியும். சிமிலர்லி என் மைண்டு ஹெல்த்தியாக இருக்கு, எனக்கு வந்து எல்லா ஏரியாலையுமே என்னுடைய ஸ்லீப் நல்லா இருக்கு, அப்பிடைட் நல்லா இருக்கு, என்னுடைய ஃபங்க்ஷனாலிட்டி நல்லா இருக்கு, ஒரு ரிலேஷன்ஷிப் கான்ஃப்ளிக்ட்ல எனக்கு ப்ராப்ளம் இருக்கு, ஐ டோன்ட் நோ ஹவு டு ஹேண்டில், எனக்கு ரெண்டு மூணு சாய்ஸ் இருக்கு, கன்ஃபியூசிங் ஏரியாஸ் இருக்கு, ஐ டோன்ட் நோ ஹவு டு டேக் அ ரைட் டெசிஷன், இதுக்கெல்லாம் மெடிக்கேஷன்ஸ் தேவையில்லை. நம்ம வந்து வி கேன் கிவ் கவுன்சிலிங், வி கேன் கிவ் தெரப்பி, ப்ராப்ளம் சால்விங், டெசிஷன் மேக்கிங். சிலருக்கு பார்த்தோம்னா அசர்ட்டிவ்னஸே இருக்காது, யார் எது கேட்டாலும் எஸ்ஸே சொல்லிட்டு இருப்பாங்க, ரொம்ப சப்மிசிவா இருப்பாங்க. பட் தேல் பி ஹைலி ஸ்ட்ரெஸ்ட் பிகாஸ் தே ஹவ் நெவர் லேர்ன் டு சே நோ இன் அ சிச்சுவேஷன். ஸோ அப்ப அசர்ட்டிவ்னஸ் ட்ரைனிங் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு நீடு பேஸ்டா இண்டிவிஜுவலுடைய ரிக்வயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய தெரப்பியூட்டிக் அப்ரோச்சஸ் இருக்கு. ஆங்கர் மேனேஜ்மெண்ட், டைம் மேனேஜ்மெண்ட், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், ரிலேஷன்ஷிப் கவுன்சிலிங். ஸோ நம்ம வந்து மெமரி இம்ப்ரூவ் பண்றது எப்படி, ஸ்டடி டெக்னிக்ஸ். ஸோ இது எல்லாமே ஒரு ஒரு ஏரியா, இதுக்கும் மெடிக்கேஷனுக்கும் சம்பந்தம் இல்லை. பட் ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் ஃபார் அண்ட் அதர்வைஸ் நார்மலி ஃபங்க்ஷனிங் இண்டிவிஜுவல் ஆர் அதர்வைஸ் ஹெல்த்தி மைண்ட். நான் வந்து என்னால் தூங்க முடியலை, சாப்பிட முடியலை, கண்டினியூஸாக நெகட்டிவ் தாட் வருது, கண்டினியூஸாக மூட் ஸ்விங்ஸ் இருக்குது, க்ரையிங் ஸ்பெல் இருக்குது, ஆஃப் ஸ்கூல் ஆர் காலேஜ் ஆப்சென்டீசம் இருக்குது, சிவியராக டிஸ்ட்ரெஸ் இருக்குது, ரெண்டு மூணு டைம் செல்ஃப் ஹார்ம் அட்டெம்ப்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா கவுன்சிலிங் மட்டும் போகாது. இது வந்து லாரியில் அடிபட்டா எப்படி நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம்? தி மைண்ட் ரிக்வயர்ஸ், மைண்ட் இஸ் ஒன்லி அ ஃபங்க்ஷன் ஆஃப் பிரெயின். நான் யாருக்கும் வேண்டுதல் இல்லைல்ல அழணும்னோ கஷ்டப்படணும்னோ, இன்வாலண்ட்ரியா மைண்ட் இஸ் சஃபரிங். அப்போ அந்த டிஸ்ட்ரெஸ் குறைக்கிறதுக்கு நம்ம பிரெயினுடைய நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ், நியூரோ இன்ஃபிளமேஷன், நியூரோ மாடுலேஷனை சரி பண்றதுக்கு மெடிசன்ஸ் அவசியம். ஒருத்தருக்கு சூசைடல் தாட்ஸே இருக்கு அப்படின்னா மெடிசன்ஸ் அவசியம். ஆனால் இதெல்லாம் லைஃப் லாங்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது கொஞ்சம் பெட்டர் ஆகும் பொழுது தான் அந்த பர்சன்னால ஒரு கவுன்சிலிங் லையோ அதுல நம்ம சொல்ற விஷயத்தையோ ஃபாலோவே பண்ண முடியும். ஒருத்தர் சிவியர் டிப்ரெஷன்ல இருக்காங்க, இங்க இருந்து ஒரு கை நீட்டி வாட்டர் எடுத்து குடிக்கிறது கூட அவங்களுக்கு எஃபர்ட்ஃபுல்லா இருக்கு. நம்ம அவங்கள வந்து டெய்லி அரை மணி நேரம் காலையில ஈவினிங் வாக்கிங் போ, ஸ்போர்ட்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்றது ஈஸி. டிப்ரெஷன்ல இருக்கவங்களுக்கு அது செய்யறது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கறத நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். அப்ப தே ரிக்வயர் தட் ஹோலிஸ்டிக் அப்ரோச். இப்ப அவங்களுக்கு அனிமியா இருக்கு, தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு, அதுக்கான மெடிக்கேஷன்ஸும் நம்ம கொடுக்கணும். அப்போ நம்ம எல்லா கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸ் ஃபார் தி சைக்காலஜிக்கல் டிஸ்ட்ரெஸையும் நம்ம மெடிக்கலாகவும், மெடிக்கேஷன் இல்லாமல் நான் ஃபார்மகாலஜிக்கலாகவும் அட்ரஸ் பண்ணும்பொழுது தான் ஓவரால் இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம எதிர்பார்க்க முடியும்.
1: மேம், தற்கொலை பற்றிய தவறான கருத்துக்கள் என்னென்ன?
0: இப்போ பொதுவாக நிறைய பேர் நினைக்கிறது உண்டு சூசைடை பற்றி அவங்களுக்கு ஏதோ யாரோ ஒருத்தர் கொஞ்சம் முன்ன மாதிரி சியர்ஃபுல்லாக இல்லைன்னா ஒரு வேளை சூசைடல் தாட்டில் இருக்காங்களோ நமக்கு தோணினா கூட நம்ம பேச மாட்டோம். லாட் ஆஃப் பீப்புள் திங்க் டாக்கிங் அபவுட் சூசைட் இஸ் அ பேட் ஐடியா. பட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட், இப்போ ஒருத்தர் அந்த மாதிரி வித்ட்ரானா போகிறாங்கன்னு தெரியும் போது நம்ம அவங்கக்கிட்ட போய் ஹவுஸ் லைஃப், வாட் இஸ் பாதரிங் யூ, ஐ எம் தேர் டு லிசன் டு யூ அப்படிங்கிற மாதிரி நம்ம எம்பத்தட்டிக்காக லிசன் பண்ணினோம் அப்படின்னா அது அவங்களுக்கு வந்து சம்படி இஸ் கேரிங் ஃபார் மீ அப்படின்னு இருக்கும்போது ஆக்சுவலி தட் ரிலீவ்ஸ் தட் பர்சன் ஆஃப் தி சூசைடல் ஐடியா. அதனால நம்ம பேசுறதுனால யாருக்கும் சூசைடல் ஐடியா ஏற்படாது. இட் வில் பி ப்ரொடெக்டிவ். நமக்கு ஒரு இன்ட்யூஷன் இருக்கு, ஒருத்தர் ஏதாவது பண்ணிப்பாங்களோன்னா கண்டிப்பா வி ஷுட் ரீச் அவுட் டு தட் பர்சன் அண்ட் டிஸ்கஸ் இட் ஓப்பன்லி, நான் ஜட்ஜ்மெண்டலி. இன்னொன்னு நம்ம நினைப்போம், ஒருத்தர் சம்படி இஸ் டிட்டர்மைன் டு டை எனிவே, ஐ கான்ட் டூ மச் அப்படின்னு. வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் சூசைட்ஸ், தி ஐடியாஸ் ஆர் வெரி வெரி டிரான்சியன்ட் அண்ட் சிச்சுவேஷன் ஸ்பெசிபிக். ஸோ அந்த நேரத்தில் அவங்களுக்கு தோணுற ஒரு எண்ணம் தான். அப்போ அந்த நேரத்தில் யாராவது ஒருத்தர் அவங்களுக்கு லிசன் பண்ணுறாங்க, அவங்கள தனியாக விடாமல் இருக்காங்க, ஒரு லீத்தல் மீன்ஸ்க்கு ஒரு ஆக்சஸ் இல்லாமல் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா தே மைட் கெட் பெட்டர் ஆஃப்டர் சம் டைம். ஸோ அதனால நம்ம வந்து அது ஒரு இட்ஸ் நாட் அ பெர்மனன்ட் திங். ஸோ நம்ம டைம்லியாக இன்டர்வீன் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சூசைட்னா ஒருத்தர் பண்ணிக்கிறாங்கன்னா அது யார் மென்டலி இல் அப்படிங்கிறதும் அவசியம் இல்லை. லாட் ஆஃப் டைம்ஸ் சோஷியல் ரீசன்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ ஒன்லி 50% ஆஃப் சூசைட்ஸ் இன் இந்தியா ஆர் ரிலேட்டட் டு மென்டல் இல்னஸ். இல்லாட்டி நிறைய சோஷியல் ரீசன்ஸ் இருக்கு, டொமஸ்டிக் வயலன்ஸ், இல்லைன்னா வந்து ஆல்கஹால் அபியூஸ், இல்லைன்னா வந்து ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் ஆர் அன்எம்ப்ளாய்மெண்ட். அப்போ இதனால கூட நிறைய பேர் சூசைட்ஸ் பண்ணிக்கிறது உண்டு. அப்போ இந்த ஒரு மல்டி ஃபேக்டோரியல் மல்டி செக்டோரியல் அப்ரோச்னால தான் சூசைட்ஸை நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும்.
1: பொதுவா தற்கொலை எண்ணங்கள் இருக்கிறவங்க காட்டும் அறிகுறைகளை அவங்க க்ளோஸ் சர்க்கிள் அதை அப்சர்வ் பண்ணி எப்படி மேம் அவங்களை கவுன்சிலிங்க்கு மோட்டிவேட் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணலாம் என்னெல்லாம் பண்ணக்கூடாது மேம்?
0: இப்போ நமக்கு ஒருத்தருக்கு வந்து ஒரு சைக்காலஜிக்கல் இஷ்யூ இருக்குது இல்லை தற்கொலை எண்ணங்களே இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது யூ ஷுட் ஸ்பெண்ட் மோர் டைம் வித் தட் பர்சன். நம்ம வந்து நேற்று வரைக்கும் இவ ஹை சொன்னால் நானும் ஹை சொன்னேன், இன்றைக்கி அவள் ஹை சொல்லலை நானும் சொல்லலை அப்படின்னு இருக்கக்கூடாது. நேற்று வரைக்கும் அவங்க சியர்டப்பாக இருந்தாங்களே, இன்றைக்கி வந்து சைலண்ட்டாக இருக்காங்களே, லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் பாதரிங் தெம் அப்படின்னு வி ஷுட் ஸ்பெண்ட் அ லிட்டில் மோர் டைம் வித் சச் இண்டிவிஜுவல் இன் டிஸ்ட்ரெஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தெம் பெட்டர். நம்ம எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் கொடுக்கணுங்கிறது அவசியம் இல்லை, அட்வைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் எம்பதட்டிக் லிசனிங், வி ஷுட் பி வெரி வெரி நான் ஜட்ஜ்மெண்டல். இந்த பிரச்சனை தானே, இதை விட எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றதுக்காக கேட்கல. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஒருத்தரும் யூனிக், அவங்க என்ன சொல்ல வராங்கிறத நம்ம லிசன் பண்ணணும். அவங்களுக்கு ஒரு மன அழுத்தமோ தற்கொலை எண்ணமோ இருக்கு அப்படின்னா அதை நம்ம அக்னாலேஜ் பண்ணி வி ஷுட் கனெக்ட் தெம் வித் அ ரிசோர்ஸ், அதாவது ஒரு மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல், ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட அழைச்சிட்டு வரதோ சைக்காலஜிஸ்ட் கிட்ட அழைச்சிட்டு வரதோ. இப்போ என்கிட்டயே வந்து அழைச்சிட்டு வரது நிறைய டைம் ஃப்ரெண்ட்ஸ் அக்கம்பனி பண்ணுவாங்க. ஸோ பிகாஸ் தே வுட் ஹாவ் பிக்ட் அப் தி சூசைடல் ஐடியா இன் தேர் ஃப்ரெண்ட் அண்ட் தே வுட் ஹாவ் ப்ராட் தெம் டு மை கிளினிக். அப்போ கூட இருக்கவங்க ஒரு கேட்வேயா இருக்காங்க, தே ஆர் கனெக்டிங் தி பர்சன் இன் டிஸ்ட்ரெஸ் அண்ட் தி ரிசோர்ஸ் ஆர் தி பர்சன் ஆஃபரிங் சப்போர்ட். அப்போ அந்த கனெக்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கனெக்ட் இல்லாம தான் நிறைய நேரம் சூசைட்ஸ் நடக்குது, ஏன்னா தே டோன்ட் நோ ஹூஸ் கேரிங் ஃபார் தெம், வேர் டு கோ ஃபார் ஹெல்ப். அப்போ சூசைட்ஸ் ஷுட் பி சீன் அஸ் கிரை ஃபார் ஹெல்ப். அப்போ ஒருத்தர் சூசைட் அட்டெம்ப்ட் பண்றாங்கன்னா அவங்களை நம்ம எப்படி வந்து பெட்டர் பண்றது அப்படிங்கிறதுக்கு நம்ம எல்லாருக்குமே ஒரு ரோல் இருக்கு. டோன்ட்ஸ் என்ன என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, ஜஸ்ட் இக்னோர் பண்ணிடு, நெகட்டிவ் தாட்லாம் அப்படி இக்னோர் பண்ணிட்டு வேலையை பாரு. உனக்கு வந்து சூசைட்னா அதெல்லாம் வந்து கோழையா இருக்கவங்க தான் பண்றது, எமோஷனலி வீக்கா இருக்கவங்க பண்றது, நீலாம் பண்ணக்கூடாது. நம்ம ஜட்ஜ்மெண்ட்டெல்லாம் எடுக்கும்போது அந்த இன்னொரு பர்சனுக்கு என்ன தோணும் அப்படின்னா, இவங்க நம்மளை புரிஞ்சுக்கல அப்படின்னு தான் தோணும். அவங்க நீங்க சொல்றத கேட்டு அவங்களால இக்னோர் பண்ண முடியாது, ஏன்னா இக்னோர் பண்ற மாதிரி இருந்தா அவங்களே இக்னோர் பண்ணியிருப்பாங்களே. ஸோ ஒரு நெகட்டிவ் தாட் வருது, ஒரு டிப்ரெசிவ் தாட் வருது, ஒரு சூசைடல் தாட் வருது அப்படின்னா அதை வந்து நம்ம அப்படியே விட்டுடு, ஜஸ்ட் லெட் கோ, அப்படியே நார்மலா இரு அப்படிங்கறது வந்து ஒரு ஐடியல் பீஸ் ஆஃப் அட்வைஸா இருக்க முடியாது. நம்ம அவங்கள ஜட்ஜ் பண்ணக்கூடாது, கம்பேர் பண்ணக்கூடாது. இதை விட பெரிய பிரச்சனையெல்லாம் இன்னொருத்தர் சமாளிச்சிருக்காங்க, உனக்கு என்ன இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி நம்ம அவங்களுடைய டிஸ்ட்ரெஸை நெகேட் பண்ணக்கூடாது. நம்ம அக்னாலேஜ் பண்ணி நம்ம வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் போது தான் வி கேன் பிளே அ ஹெல்பிங் ரோல் இன் ரெக்கவரி. ஸோ இந்த நம்ம வந்து அவங்களுக்கு ஹோப் இன்ஸ்டில் பண்ற மாதிரி இருக்கணுமே தவிர நம்ம அவங்கள டிஸ்மிஸ்ஸிவா வந்து டீல் பண்ணக்கூடாது.
1: நாங்க கேள்விப்பட்டதுல இந்தியால மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸோட எண்ணிக்கை இஸ் லெஸ் தேன் 1/4 ஆஃப் தி பாப்புலேஷன் மேம், இதுக்கான காரணங்கள் என்ன, ஏன் நிறைய பேர் இந்த ப்ரொஃபஷனை செலக்ட் பண்றது இல்லை?
0: நிறைய பேர் சேரலை அப்படிலாம் இல்லை. இப்போ நமக்கு வந்து ஒரு டாக்டர் பேஷண்ட் ரேஷியோ அப்படின்னு நம்ம போடுவோம். அப்போ சைக்காட்ரிஸ்டுடைய ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1/1 lakh பாப்புலேஷன் தான் இருக்குது. ஸோ அப்போ என்னன்னா நமக்கு வந்து ஒரு டிமாண்ட் சப்ளை மிஸ்மேட்ச் இருக்குது. அதில் அதுக்கு ரீசன்ஸ் நிறையா இருக்குது, ஏன்னா இப்போ தான் நமக்கு அவேர்னஸ் பில்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ சென்னையில் மட்டும் ஒரு 252 சைக்காட்ரிஸ்ட்ஸ் இருக்காங்க, பட் ஆனால் என்ன அப்படின்னா ஸ்டில் தெர் இஸ் ஸோ மச் ஆஃப் டிமாண்ட். பட் நமக்கு வந்து பீப்புள் ஆல்சோ ஷுட் ரீச் அவுட் டு சைக்காட்ரிஸ்ட். இப்போ வந்து அர்பன் ரூரல் டிவைட் இருக்கு, அர்பன் செக்டர்ல நிறைய பேருக்கு ஸ்டிக்மா இல்லாமல் ரீச் அவுட் பண்றாங்க, ரூரல் செக்டர்ல இன்னும் நிறைய பேருக்கு அந்த மேஜிக்கோ ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ் அதர் வேஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைக்காட்ரிக் இல்னஸ் இருக்கு. ஸோ நமக்கு ஒரு கண்டினியூஸ் அவேர்னஸ் வரும்பொழுது தான் லாட் ஆஃப் தில் ரீச் அவுட் ஃபார் சைக்காட்ரிஸ்ட் ஆர் மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ். அண்ட் ஆப்வியஸ்லி நமக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கும்போது தான் சப்ளையும் அதுக்கேற்ற மாதிரி அதிகமாகும்.
1: ஒரு கிரைசிஸ் அப்போ நிறைய பேர் வில் ஃபீல் தி அர்ஜ் டு ஹார்ம் தெம்செல்ஸ். அந்த நேரத்துல எப்படி மேம் அவங்க அந்த எண்ணத்தை ஓவர் கம் பண்ணி வர முடியும்?
0: இப்போ நம்ம என்ன நினைச்சுக்கணும்னா, இப்போ ஒரு அலையே அடிக்குது அப்படின்னா அந்த அலை அப்படியே ஏறிட்டே போகாது. சுனாமியே அடிச்சாலும் அவ்வளோ ஹைட்டுக்கு போகிறதோ அந்த வேவ் கீழே தான் இறங்கி ஆகணும். அது மாதிரி எமோஷ்னலாக நம்ம அப்ஹீவலாக ஒரு கிரைசிஸ் சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணும்போது, வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் சுச்சுவேஷன் இஸ் நாட் கோயிங் டு பி பர்மனெண்ட். வி மே ஃபீல் ஓவர்வெல்ம்ட், அந்த ஓவர்வெல்மிங் ஃபீலிங்கும் பர்மனெண்ட் கிடையாதுங்கிறத நம்ம அறிவுபூர்வமாக லாஜிக்கலாக புரிஞ்சுக்கணும். ஸோ ரெண்டு விஷயம் நம்ம பண்ணலாம். சப்போஸ் அதே சுச்சுவேஷன் நம்ம ஃப்ரெண்டுக்கோ இன்னொருத்தருக்கோ நடந்ததுன்னா நம்ம வந்து எப்படி அறிவுபூர்வமாக நம்ம சொல்லுவோம், இப்படி பண்ணு இப்படி பண்ணாத அப்படின்னு. ஸோ வி ஆர் ஏபிள் டு டீலிங் ஃப்ரம் தட் சுச்சுவேஷன். அதே மாதிரி நமக்கு அது நடக்கும் பொழுதும் வி ஷுட் பி ஏபிள் டு சைக்காலஜிக்கலி டீலிங் அண்ட் டீல் வித் தட் சுச்சுவேஷன் மோர் லாஜிக்கலி அண்ட் நாட் இன் அ வெரி வெரி எமோஷ்னல் வே. ரெண்டாவது, வித் டைம் டெஃபினெட்லி இப்போ ஒரு வேவ் மேலே ஏறினாலும் இறங்குற மாதிரி கோபம் அதிகமாக வருது, இல்லைன்னா ஒரு நெகட்டிவ் செல்ஃப் ஹார்ம் தாட் வருது அப்படின்னா அது ஒரு ஃப்ளீட்டிங் தாட்டாக தான் இருக்கும். நிறைய நேரம் அடுத்த ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் அது சரியாகவும் போயிடும். ஆனால் அந்த அரை மணி நேரத்துக்குள்ளே நம்ம வந்து நம்மளுடைய பிஹேவியர் வைஸ் வெர்பலாவோ இல்லை நான் வெர்பலாவோ, நான் வந்து என்னை கையை ரிஸ்டை ஸ்லாஷ் பண்ணிட்டேன், ஒரு ஃபோனை தூக்கி போட்டு உடச்சிட்டேன், சாப்பிடாமல் தள்ளி விட்டுட்டேன், வேறு ஏதாவது நான் செல்ஃப் ஹார்ம் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய பிஹேவியரில் நம்ம ஒன்றும் நெகட்டிவாக பண்ணாமல் இருந்தால் போதும். எமோஷ்னலாக அப்படியே நம்ம உடனே ஹாப்பி ஆக முடியாது, நம்ம அழலாம் இல்லை நம்ம கோபப்படலாம். பட் தெர் இஸ் அ ஹெல்த்தி வே ஆஃப் வெண்டிங் இட் அவுட் அண்ட் வி ஷுட் நாட் ரிசார்ட் டு வெரி வெரி அன்ஹெல்த்தி கோப்பிங் மீன்ஸ் அட்லீஸ்ட் ஃபார் தி நெக்ஸ்ட் 1 hour or 2 hours. அப்போ அதுக்கப்புறம் நம்மளுடைய ஒரு லாஜிக்கல் பிரெயின் நமக்கு சிங்க் இன் ஆகும்போது வி ஆர்செல்ஸ் நோ ஹவு டு டீல் வித் தட் சிச்சுவேஷன் இன் அ பெட்டர் வே.
1: சூசைட் ப்ரிவென்ஷன் சென்டர்ஸ் பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், என்ன மாதிரி குவாலிட்டிஸ் இருந்தா நம்ம வந்து அவங்கள அப்ரோச் பண்ணலாம்?
0: நிறைய நமக்கு சூசைட் ப்ரிவென்ஷன் ஹெல்ப் லைன்ஸ் அண்ட் சென்டர்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டிலேயே இப்போ சமீபமாக மாவட்ட இப்போ மனநல திட்டம் அப்படின்னு இருக்குது, அதில் வந்து ஃப்ரீ ஹெல்ப் லைன் நம்பர்ஸ் 144 16 அப்படிங்கிற நம்பரில் நமக்கு வந்து ஆட்டோனாமஸாக நம்ம கால் பண்ணி நம்ம வந்து ஒரு நம்மளுடைய டிஸ்ட்ரெஸ்ஸை கம்யூனிகேட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரிலேயபிளாக இருக்குது, தே ஒர்க் 24/7. இப்போ ப்ரைவேட்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு ஸ்னேகா அப்படிங்கிற சென்டர் இருக்கு, எக்ஸ்க்ளூசிவ்லி டெடிக்கேட்டட் ஃபார் சூசைடு ப்ரிவென்ஷன். ஸோ நம்ம வந்து இந்த நம்பர்ஸ்க்கு ரீச் அவுட் பண்ணினோம் அப்படின்னா தே ஆர் பேசிக்லி சூசைட் அண்ட் சைக்காலஜிக்கல் சைடில் இருக்கக்கூடிய ஹெல்ப் லைன் நம்பர்ஸ். ஸோ தே வில் பி ஏபிள் டு அசஸ் அண்ட் ப்ரொவைட் தி ரைட் கைடன்ஸ் ஃபார் அஸ்.
1: ஸோ வேர்ல்ட் சூசைட் ப்ரிவென்ஷன் டேவோட ட்ரையனல் தீம் தான் கிரியேட்டிங் ஹோப் த்ரூ ஆக்ஷன். இந்த கருப்பொருள் என்ன மேம், இதை எப்படி கம்ப்ளீட்டாக அச்சீவ் பண்ண முடியும்?
0: இப்போ வந்து இந்த சூசைட் ப்ரிவென்ஷன் 2021, 2022, 2023 மூணு வருஷத்துக்குமே நமக்கு தீம் வந்து WHO கிரியேட் ஹோப் த்ரூ ஆக்ஷன் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா சூசைடே வந்து ஒருத்தர் ஹோப்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறதுனால தான் நடக்குது. அப்போ யூ ஆர் ஏபிள் டு கிவ் ஹோப் டு சம்படி. ஸோ நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்டுக்கோ இல்லை நம்ம ரிலேட்டிவ்க்கோ கஷ்டப்படுற ஒருத்தருக்கோ சரியாயிடும், ப்ராப்ளம் இல்லை, ஐ எம் தேர் டு கேர் ஃபார் யூ, ஐ வில் சப்போர்ட் யூ த்ரூ திஸ் period of distress அப்படின்னு சொல்லும்போது யூ ஆர் ஆக்சுவலி கிரியேட்டிங் ஆர் இன்ஸ்டலிங் ஹோப் இன் சம்படிஸ் லைஃப்ஸ். அது நம்ம வந்து வெறும் வார்த்தை வழியாக இருந்தால் போதாது, யுவர் ஆக்ஷன் அண்ட் பிஹேவியர் ஷுட் பி இன் அக்கார்டன்ஸ் டு இட். அப்போது அவங்களுடைய டிஸ்ட்ரெஸ்க்கு நம்ம நம்மளை அவைலபிளாக வச்சுக்கிறதும், நம்ம யூ ஷுட் லிசன் டு தெம், யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தேர் ப்ராப்ளம், யூ ஷுட் ஹெல்ப் தெம் சீக் தி ரைட் கைண்ட் ஆஃப் ஹெல்ப், ஆஸ்க் தெம் டு கம் டு அ சைக்காட்ரிஸ்ட், அக்கம்பெனி தெம். ஸோ நம்மளுடைய ஆக்ஷன் வழியாக இப்போ நம்ம சம்டைம்ஸ் சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு வரணும், இப்போ ஒரு பாவர்ட்டி இருக்கு, ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு, அப்போ நம்ம ஒரு ஸ்டேக் ஹோல்டரா இருக்கும், ஒரு பாலிசி மேக்கரா இருக்கும், அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதை எப்படி நம்ம அப்ரோச் பண்றதுன்னு நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம எல்லாருக்குமே நம்மளுடைய ஒரு டொமைன்ல தேர் இஸ் ஆல்வேஸ் சம்திங் தட் யூ கேன் கான்ட்ரிபியூட் டுவர்ட்ஸ் சம்படிஸ் பெட்டர்மெண்ட். ஸோ வி ஷுட் டெஃபினெட்லி டூ தட். மற்றவங்க லைஃப்க்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கனெக்டில் இல்லாமல் ஐ கேன் ஆல்வேஸ் இன்ஸ்டில் ஹோப் இன் சம்படிஸ் லைஃப் த்ரூ மை ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு பேரடிமில் நம்ம மைண்ட் ஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான கருப்பொருள். டெஃபினெட்லி வென் யூ கேர் ஃபார் சம்படி இன் டிஸ்ட்ரெஸ், யூ ஆர் ஹெல்பிங் தேர் மைண்ட் டு ரெக்கவர், யூ ஆர் சேஞ்சிங் தேர் லைஃப் ஃபார் அ பெட்டர் ஃபியூச்சர். ஸோ வாட் டுட் பி மோர் கிராட்டிஃபைங் தன் தட். ஸோ அந்த டேக் ஹோம் மெசேஜ் நம்ம கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும்.
1: எவ்ரி ஹியூமன் லைஃப் இஸ் வேல்யூபிள். சூசைட் ப்ரிவென்ஷனோட இம்பார்ட்டன்ஸ் அண்ட் வேல்யூ ஆஃப் லைஃப் பத்தி ஒரு மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனலா நேயர்களுக்கு என்ன மேம் தெரிவிக்க விரும்புறீங்க?
0: நம்ம இவ்வளோ எல்லாம் நம்ம பேசும்போது நம்ம டேக் ஹோமா என்ன நினைச்சுக்கணும் அப்படின்னா, சூசைட்ஸ் ஆர் மல்டி ஃபேக்டோரியல், சூசைட்ஸ் ஆர் ப்ரிவென்டபிள். இப்போ ஒரு ப்ரிவெண்ட் பண்ண முடியுங்கிறதுனால தான் அதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ப்ரிவெண்ட்டே பண்ண முடியாது அப்படின்னா அதை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா. ஸோ சூசைட்ஸ் ஆர் ப்ரிவென்டபிள் அண்ட் ஈச் ஆஃப் அஸ் ஹாவ் எ ரோல் டு பிளே இன் ஹெல்பிங் சம்படி. ஸோ அதுதான் வந்து நம்ம ஒரு டேக் ஹோமாக புரிஞ்சுக்கணும். அண்ட் டூ சப்போர்ட் people with psychological issues and don't stigmatize. So nobody is immune to psychological issues. இப்போ நம்ம கோவிட் ரெண்டு வேக்சினேஷன் போட்டுட்டோம்னாலும் கோவிட் வரலாம் இல்லை. அண்டர்ஸ்டாண்ட் தட் தெர் இஸ் நோ சைக்காலஜிக்கல் வேக்சின். நம்ம யாருக்கு வேணால் என்ன சைக்காலஜிக்கல் இஷ்யூ வேணால் வரலாம். ஸோ வி ஷுட் நெவர் ஸ்டிக்மட்டைஸ் ஆர் மார்க்கெட் சம்படி ஹூஸ் ஹேவிங் அ சைக்காலஜிக்கல் இஷ்யூ. வி ஷுட் சப்போர்ட் தெம். இட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் டியூட்டி டு ஹெல்ப் தெம் ரெக்கவர். ஸோ அந்த ஒரு சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டியோடையும் சென்சிட்டிவிட்டியோடையும் நம்ம வந்து அதை ஹேண்டில் பண்ணணும்.
1: சூசைட் ப்ரிவென்ஷனோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி நம்ம கெஸ்ட் சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டர் ரம்யா சம்பத் ரொம்ப அழகா விரிவா நம்ம கூட இன்னைக்கு பகிர்ந்திருக்காங்க. இந்த வேர்ல்ட் சூசைட் ப்ரிவென்ஷன் டேவோட தீம் கிரியேட்டிங் ஹோப் த்ரூ ஆக்ஷன். இதனால நாம் அனைவரும் தற்கொலை இல்லா சமுதாயத்தை நோக்கி செல்வதற்கு பாடுபட வேண்டும். சூசைட் ப்ரிவென்ஷனோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி நம்ம நேயர்களுக்கு விழிப்புணர்வு தந்திருக்காங்க. மக்களுக்கு லைஃப் அண்ட் மென்டல் ஹெல்த்தோட இம்பார்ட்டன்ஸுக்கு பயாலஜிக்கல் சைக்கலாஜிக்கல் அண்ட் சோஷியல் ஆஸ்பெக்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றிகள் மேம். என்ன நேயர்களே, சூசைட் ப்ரிவென்ஷனோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இட்ஸ் ஹை டைம் நம்ம நலனும் நம்மள சுத்தி இருக்கிறவங்களோட நலத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்காக நாம இருக்கணும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப், திஸ் இஸ் யோர் ஆர்ஜே அஞ்சனா ஃப்ரம் MOPCRS 107.8. திஸ் இஸ் ஆர் ரேடியோ, ஆர் கம்யூனிட்டி, ஆர் பிரைட். ஸ்டே டியூன்ட்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம். தினம் தினம் புத்தம் புது வித்தியாசமான நிகழ்ச்சிகளை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருப்பது
3: MOP சமுதாய வானொலி 107.8.

0: MOPCR 107.8. ಇದು ಉಂಗ ಏರಿಯಾ FM.
1: ಎಲೆ ಹೆಲ್ಮೆಟ್ லெஃப்ட்ல போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் ரைட்ல போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் ஃப்ரண்ட்ல போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் பேக்ல போறவன் போட்டிருக்கான், நீ போட்டிருக்கியால ஹெல்மெட்.
2: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
3: கனகலட்சுமி, I am the proprietor of the Impractical Bakers. Just be you. Keep smiling. That's all. It's the purpose of human life. And you're listening to MOP Community Radio 107.8, a community, our radio, our pride.
2: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எந்த மாதிரியான ஒரு ரேடியோ சிஸ்டத்திற்கு என்ன அழைத்ததற்கு நன்றி. அவள் என்ன சொல்லணும் அப்படிங்கிறத விட என்ன பேசணுங்கிறத தான் இருக்கு இல்லையா. அதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, சினிமாவை பற்றி நீங்கள் பார்க்கும்போது அதில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அதுக்கு பின்னாடி 1000 பேர் இருக்காங்க ஒரு படத்துக்கு பின்னாடி. நீங்கள் கண்டிப்பாக திருட்டு விசிடியில் யாரும் பார்க்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் பிளட் டொனேட் பண்ணுங்கள், ஐ டொனேட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத பெருமையாக சொல்லிட்டு.
1: உடல் தானம் பண்ண முதல் இந்திய நடிகர் வந்து டாக்டர் கமலஹாசன், பத்மஸ்ரீ கமலஹாசன். ஸோ அவரை ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் எல்லாருமே உடல் தானம் பண்ணுங்க, ரொம்ப நல்ல விஷயம்.
0: வெல் நன்றி.
2: தெரிஞ்ச விஷயம், தெரியாத விஷயம், தெரிஞ்சும் தெரியாம நமக்கு குழப்பற எத்தனையோ விஷயங்களை நமக்காக தெளிவா சொல்றதுக்காக அடுத்து வர நிகழ்ச்சி தகவல் நேரம்.

0: ஹாப்பி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.
1: வணக்கம் நேயர்களே. நம்ம குட்டி வயசுல இருக்கும் போது வந்து எத்தனை பேர் கந்தன் கருணை படம் பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த படத்துல வந்து ஔவையார் ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க. முருகர் வந்து ஔவையாரை பார்த்து கேட்பாங்க, ஒன்னு ஒன்னா புதியதை சொல்லு, கொடியது சொல்லு, அந்த மாதிரி அப்படி சொல்லும்போது வந்து ஔவையார் பாடியிருப்பாங்க, கொடியது கொடியது சொல்லு அப்படின்னு முருகர் சொல்லும்போது வந்து, கொடியது கேட்கும் வடிவடி வேலோய், கொடிது கொடிது வறுமை கொடிது, அதனினும் கொடிது இளமையில் வறுமை. இந்த லைன் வந்து ரொம்ப டெப்தான ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கொடுக்குது. வறுமையே வந்து நம்மளால தாங்கிக்கவே முடியாது, அதிலும் இளமையில வறுமை வந்து நம்மளால தாங்கிக்கவே முடியாத ஒரு விஷயம். வறுமையே உனக்கு வறுமையே வராதா அப்படின்னு பல பேர் சொல்லி நம்ம கேட்டிருப்போம். உலகில் இது வரைக்கும் ஏதாவது ஒரு இடத்துல யாராச்சும் ஒருத்தர் வறுமையால கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்காங்க. வறுமையை முழுசா ஒழிச்சிட்டோம் அந்த மாதிரி இன்னி வரைக்கும் நம்மளால சொல்லவே முடியாது. ஒருத்தனுக்கு வறுமை வரும்பொழுது தான் அவனோட தனி மனித உரிமை மீறப்படுது அப்படின்னு சொல்றாரு பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஜோசப் லெசின்கி. இவரை பத்தி ஏன் திடீர்னு நம்ம பேசுறோம், ஏன்னா இவர் தான் தன்னுடைய சிறு வயதுல இருந்தே வறுமைக்கு எதிராக போராடி இருக்கார். நமக்கு தெரிஞ்சு பெரியார், காந்தி இந்த மாதிரி பல மாமனிதர்களும் வறுமைக்கு எதிராக போராடி இருக்காங்க. ஆனா இவரால மட்டும்தான் அக்டோபர் 17 உலகம் முழுவதும் வறுமை ஒழிப்பு தினம் கொண்டாடப்பட்டு வருது. பின் ஐநா சபையிலும் இந்த தினம் அங்கீகரிக்கப்பட்டது. வறுமையை ஒழிக்கணும், அனைவருக்கும் அடிப்படை வசதி கிடைப்பதை உறுதி செய்யணும், எல்லா நாடுகளிலும் இதை செயல்படுத்தணும் அப்படின்னு ஐநா சபை வலியுறுத்தி இருக்கிறது. வறுமையால் உருவாகும் வன்முறைக்கு முடிவு தேவையை பூர்த்தி செஞ்சு அமைதியாக வாழ வழிவகுக்கிறது தான். இதை பத்தி பேசும்போது எனக்கு ஒரு ஜோக் தான் ஞாபகம் வருது. இந்த சிறுவர் மலர்கள் அந்த மாதிரி இந்த மாதிரி மலர்கள்லாம் வந்து எழுதி போடுவாங்க அந்த ஜோக்கை. பதவி ஒன்று கொடுத்தாங்க வறுமை ஒழிக்கிறதுக்கு, அமைச்சருக்கு பதவி ஒன்று கொடுத்தாங்க வறுமை ஒழிக்கிறதுக்கு. அப்படி கொடுத்ததுக்கு அப்புறம் வறுமை ஒழிஞ்சிடுச்சான் அமைச்சருக்கு ஒரே மாசத்துல. ஆனா நாட்டில் வறுமையை ஒழிக்க முடியல. இந்த ஜோக் வந்து சிரிக்கிற மாதிரி இருந்தாலும் சிந்திக்கவும் வைக்குது. ஏழ்மை நிலையில மக்கள் தள்ளாடப்படுவதற்கு அரசியல்வாதிகள், ஊழல், லஞ்சம், கல்வி அறிவின்மை, வேலை வாய்ப்பின்மை, விலைவாசி உயர்வு, புதிய தொலைநோக்கு திட்டங்கள் செயல்படுத்தாமல் இருப்பது போன்ற காரணங்கள் இருக்கு. இருந்தாலும் ஏழைகளின் பசியை போக்க எந்த அரசுக்குமே அக்கறை இல்லை என்பதுதான் வறுமைக்கான முக்கியமான காரணம். ஆட்சிக்கு வந்தா அதை தருவோம் இதை தருவோம் அப்படின்னு எல்லா தேர்தலின் போதும் எல்லா கட்சிகளும் வாக்குறுதி கொடுக்கறாங்க. ஆனா ஆட்சியில் அமர்ந்தவுடன் மக்களோட பசியை கூட போக்குறதுக்கு அவங்க முயற்சி செய்யறதில்ல. சரி, இது வரைக்கும் வறுமை ஏன் இருக்கு, வறுமையை வந்து ஒழிக்கிறதுக்கு யாருமே எந்த ஒரு இதுமே எடுக்கல அப்படின்னு தான் நம்ம பேசிட்டு இருந்தோம். ஆனா இனிமே வந்துட்டு வறுமையை எப்படி ஒழிக்கலாம் அப்படின்றதுக்கான தொலைநோக்கு பார்வை என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு நம்ம பேச போறோம். ஏழைகள்ல ஒரே ஒரு நாள்ல பணக்காரங்களா மாத்துறதுக்கு நம்மளால முடியவே முடியாது. ஆனா இப்பத்துல இருந்தே தொலைநோக்கு திட்டங்கள் போட்டா எதிர்காலத்துல இருக்கவங்களையாச்சும் வறுமையில இருந்து காப்பாத்தலாம். கல்வி அறிவே ஒரு நாட்டுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உலகில் 11 மேற்பட்ட குழந்தைகள் பள்ளிக்கு செல்வதில்லை அப்படின்னு புள்ளி விவரங்கள் சொல்லுது. ஐநா சபை 2015 அனைத்து நாடுகள்லையும் 14 குழந்தைகளுக்கு இலவச கல்வி வழங்கியே இருக்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தி இருக்கு. அரசு எவ்வளவுதான் திட்டங்கள் கொண்டு வந்தாலும் குழந்தை தொழிலாளிகளை ஒழிக்கணும், எல்லா குழந்தைகளும் பள்ளிக்கு அனுப்பணும்னு நினைச்சாலும் திருடனா பார்த்து திருந்தலனா திருட்டை ஒழிக்க முடியாது அப்படின்னு சொல்ற மாதிரி நம்மளோட பேரண்ட்ஸ் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து அவங்களோட பசங்களை படிக்க வைக்கணும்னு நினைச்சா மட்டும் குழந்தை தொழிலாளிகளை ஒழிக்க முடியும். எதை நாம வறுமையா கருதுறோம், வறுமை வறுமைன்னு சொல்றோம், எது வறுமை? 1 crore ஒருத்தங்கிட்ட அம்மா இருந்தா அவன் வறுமையானவனா, இல்ல எதுவுமே இல்லாம இருந்தா அவன் வறுமையானவனா? எது வறுமை அப்படின்னு நம்ம கேட்டோம்னா எல்லாருக்குமே சுத்தமான தண்ணி, காத்து, உணவு, மருத்துவம், வேலை வாய்ப்பு, சுகாதாரம், கல்வி, உடை அப்படின்னு எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இது எதுவுமே இல்லாம இருக்கும் பொழுதுதான் ஒருத்தன் உண்மையாலுமே வறுமையில இருக்கான் சொல்றான். ஆனா நான் சொன்ன ஃபர்ஸ்ட் சொன்ன ஒரு 3 நீங்க நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், தண்ணீர், சுத்தமான உணவு, காத்து, இது 3 நம்ம கிட்ட கிடையாது. பொதுவா சொல்லணும்னா இந்த உலகத்துல இருக்க எல்லாருமே வறுமையில தான் இருக்கும். ஆனா பிராக்டிக்கலா பேசணும்னா காசு இல்ல, மருத்துவம் இல்ல, வேலை வாய்ப்பு இல்ல, சுகாதாரம் இல்ல, இதெல்லாம் இருக்க இல்ல அப்படின்னு சொன்னாதான் உண்மையாலுமே வறுமையில இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இவை இல்லாத எல்லாருமே வந்து வறுமையில தான் இருக்காங்க. வறுமையும் பட்டினியும் தான் வன்முறைக்கு தூண்டுதலா இருக்கு. உலக மக்கள் தொகையில 129 crore பேர் வறுமை நிலையில இருக்கிறாங்க. இது கேட்டோன்னு

ஆயிட்டே தான் போறான். நம்மளோட எம்ஜிஆரோட பாட்டுல கூட இருக்கும், அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி. இந்த லைன் வந்து நம்ம சும்மா ஜாலியா தலைவர் பாட்டு அப்படின்னு கேட்டிருப்போம், ஆனா உண்மையான அர்த்தம் இதுல ரொம்ப ஆழமான ஒரு அர்த்தம். ஒரு இவ்வளவு பெரிய பில்டிங் ஒண்ணு பக்கத்துல கட்டிட்டு அது பக்கத்துல ஒரு சின்ன குடிசை வீடு இருக்கும். ஸோ பணக்காரனுக்கும் ஏழைக்கும் இருக்க அந்த டிஃப்ரென்ஸை வந்து அவ்வளோ அழகாக அந்த பாட்டில் கண்ணதாசன் சுட்டி காட்டியிருப்பார். 11 கோடிக்கும் மேற்பட்டவங்க சீனாவிலும், 40 கோடிக்கும் மேற்பட்டவங்க இந்தியாவிலும் வறுமையில் இருக்காங்க. இந்தியாவில் மொத்தம் 32.7% பேர் சர்வதேச வறுமை கோட்டிற்கும் கீழே இருக்காங்களாம். 68.7% பேர் 100 ரூபாய் வருமானத்திற்கு வாழ்ந்துட்டு இருக்காங்களாம். வளராத நாடுகளோட மொத்த உள்நாட்டு உற்பத்தியும் ஒன்று சேர்த்தா கூட உலகில் வாழும் முதல் 3 பணக்காரர்களின் சொத்து மதிப்பை விட குறைவாக தான் வருது அப்படின்னு புள்ளி விவரம் சொல்லுது. இவ்வளோ நேரம் வறுமை எதனால் வருது, வறுமை எப்படிலாம் ஒழிக்கலாம், இந்த உலகத்தில் எத்தனை பேர் வறுமையில் இருக்காங்க அப்படின்லாம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் இதுக்கு முன்னாடி பல வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுக்காக சுதந்திரத்துக்காக ஒரு டீம் போராடிச்சு, நம்மளோட பெண் உரிமைக்காக ஒரு டீம் போராடிச்சு, ஒரு சொத்துரிமைக்காக ஒரு டீம் போராடிச்சு. ஆனால் அவங்க போராடினது எல்லாத்துக்கோட மீனிங்குமே நம்மளுக்கு கரெக்டாக கிடச்சிருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை, எல்லாமே வேற வேற மாதிரி போயிடுச்சு. பெண் உரிமை அப்படின்னு அவங்க போராட்டினதே வேற ஒரு ரீசனுக்காக, இன்னைக்கு நம்ம பெண் உரிமையில் இருக்கிறதே வேற ஒரு இது. சுதந்திரத்துக்காக அன்னைக்கு அவங்க போராடினதே வேற ரீசனுக்காக, ஆனால் இன்னைக்கு நம்ம சுதந்திரம் கிடைச்சாலும் நம்ம அந்த ரீசனுக்கு ஏற்ற மாதிரி இல்லை. ஸோ இந்த மாதிரி அவங்க நிறைய போராடி இருந்தாலும் நம்ம கரெக்டாக அதை யூஸ் பண்ணிக்கிறது இல்லை. ஆனால் வறுமையாச்சும் கரெக்டாக ஒழிக்கணும் அப்படின்றத நம்ம ஒரு மையப்புள்ளியாக எடுத்துக்கணும். இனிமேல் பட்டாச்சும் யாருமே வறுமையில் இருக்கக்கூடாது. யாருமே வறுமையில் இருக்கக்கூடாதுன்னா எல்லாருமே படிக்கணும். எல்லாருமே படித்தா மட்டும் போதுமா?

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
2: கண

0: உயிர் போக்குறதுக்கான முக்கியமான காரணமா இருக்கு. அந்த தலைக்காயங்களை தவிர்க்கணும்னா ஹெல்மெட் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப கட்டாயம், அதாவது கட்டாயமா இது அரசு சட்டமாகவே ஆக்கணும் அப்படிங்கறதுதான் நியூரோ டாக்டர்ஸ் எல்லாம் சொல்ற முக்கியமான ஒரு காரணம். இங்க போக்குவரத்துல எப்படி பொறுப்பா நடந்துக்கலாம் இங்க ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ல வந்திருக்காங்க. எஸ் புவனேஸ்வரி, எஸ் தரண்யா, ஹரிணி என் பல்லவி, எழில் நிலா இவங்க எல்லாம் போக்குவரத்துல எப்படி பொறுப்பா நடந்துக்கணும் சொல்ல வந்திருக்காங்க வில்லுப்பாட்டு மூலமா. கேப்போமா?
1: தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமாம், வில்லினில் பாட ஆமாம், வில்லினில் பாட வந்திடுவாய் கலை மகளே. தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமாம், வில்லினில் பாட ஆமாம்.

0: கொஞ்சம் கேளு.
1: அப்படி என்னத்தான் நடக்குது ரோட்டுல? ஆடு நடக்கும், மாடு நடக்கும், இல்ல மனுஷங்க நடப்பாங்க, வேற என்ன நடக்கும்?
2: ரோட்ல நடக்கிற பிரச்சனைய பத்தி பேசிட்டு இருக்கோம். அதான் டிராபிக் பிரச்சனை.
1: அது என்ன டிராபிக் பிரச்சனை?
0: டிராபிக்னா என்னன்னு

0: இதனால விபத்துகள்லாம் நடக்கிறதா பாருங்க. டிராபிக்னா என்னன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேட்டியா? வேகத்தால விளைகின்ற பிரச்சனைய பாத்தியா?
1: இப்ப புரிஞ்சுதா டிராபிக் பிரச்சனைனா என்னன்னு?
2: ரோட்ல வண்டி ஓட்ட சில வழிமுறைகள் உண்டு, கடைபிடிக்க சில விதிமுறைகளும் உண்டு.
3: அது எத்தனை பேர் தான் இப்ப கடைபிடிக்கிறாங்க?
2: ஆமா, அதனால வரக்கூடிய டிராபிக் பிரச்சனைய பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம்.
4: இப்பெல்லாம் ரோட்ல வண்டிய வேகமா ஓட்டுறாங்கப்பா. ஆஹா, பறக்குறாங்க.
3: அதான் வேகத்தை ஒழுங்குபடுத்த ஸ்பீட் லிமிட்ஸ் போர்டு அங்கங்க வச்சிருக்காங்களே.
1: ஓ, அந்த ஸ்பீட் லிமிட்டுக்குள்ள போகணும், அதுக்கு மேல போகணும்னு நினைச்சேன்.
3: அப்படி ஓவர் ஸ்பீடா போன என் ஃப்ரெண்டுக்கு.
5: அம்மா அம்மா, அப்பா எப்பமா வருவாரு?
1: இதோ வந்துருவாடா செல்லம், மவுண்ட் ரோட் டிராபிக்ல வண்டிய ஓட்டிட்டு வரணும்ல.
5: அவர் எப்ப வந்து நாம எப்பமா ஜூக்கு போறது? கொஞ்சம் வேகமா வரலாம்ல. ஜூல காண்டாமிருகம் பாக்கணும், சிங்கம் பாக்கணும், புலி பாக்கணும்.
3: இப்படி அமைதியா சந்தோஷமா இருந்த குடும்பம் எப்படி ஆயிடுச்சு பாருங்க.
2: அம்மா அம்மா, உங்க கணவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு.
3: ஐயோ, என்னப்பா சொல்ற?
2: ஆமாமா, ஸ்பீட் லிமிட்ஸ் மதிக்காம ரொம்ப வேகமா ஓட்டிட்டாரு. எதிர ஒரு வந்த ஒரு தண்ணி லாரியில மோதி அதே இடத்துல இறந்துட்டாருமா.
3: ஐயோ கடவுளே, வேகம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்வேனே, இப்படி கேட்காம ஓட்டிட்டு தனியா அனாதையா விட்டுட்டு போயிட்டாரு.
5: என்னமாச்சு சொல்லுமா அம்மா, என்னமாச்சு?
4: இப்படி தன் முடிவை தானே தேர்றவங்களை பார்த்து இப்படிதான் பாட முடியும்.

0: இப்படி தன் முடிவை தானே தேடிக்காம இருந்திருந்தா அந்த குடும்பம் எப்படி இருந்திருக்கும்?
1: ஆமா ஆமா, அப்பா எப்பவுமே வருவாரு.
2: இதோ வந்துருவாடா செல்லம், மவுண்டோ டிராபிக்ல வண்டியை ஓட்டிட்டு வரணும்ல.
1: இதோ அப்பாவோட வண்டி சத்தம் கேக்குது. அவரோட நான் பேசவே மாட்டேன், எவ்வளவு லேட்டா வராருப்பாரு.
2: நம்ம அவசரத்துக்கு வண்டியை வேகமா ஓட்டிட்டு வர முடியுமா? நிதானமா தானே வரணும்.
3: என்ன எல்லாரும் ரெடியா? ஜூக்கு போலாமா?

0: சரி போறதுதான், ஓவர் ஸ்பீடா போறாங்க, அட்லீஸ்ட் ஹெல்மெட்டையாவது போட்டு போலாம்ல.
1: தலைக்கு வந்தது தலப்பாகோட போகும்.
2: நான் கூட என் ஹெல்மெட்டை வண்டியில மாட்டிட்டு போவேன்.
3: அடடா, ஹெல்மெட் வண்டிக்கு இல்ல, உன் தலைக்கு போடணும்.

0: அடைய வேண்டாம்.
1: இதுல இருந்து நமக்கு தெரிய வருது என்னன்னா,
0: டிராபிக் விதிமுறைய மதிப்பது நமக்கும் நல்லது மத்தவங்களுக்கும் நல்லது.

ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் அபி சரவணன் பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்று தான். ஹாய், இன்னைக்கு ஆண்ட்ராய்டு மொபைல் இல்லாதவங்களே இல்லை. பிகாஸ் ப்ளீஸ், உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைலையும் வாட்ஸ்அப்பையும் அட்லீஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவர் இன்னையிலேருந்து கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபேமிலிகிட்டையும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் பழைய மாதிரி இருங்க. பிகாஸ் இந்த சொசைட்டி நம்ம எல்லாம் தலை நிமிந்து நிற்கணும்னு தான் எல்லோரும் நினச்சாங்க. பட் இந்த மொபைல் வந்து திருப்பி எல்லோரையும் தலை குனிய வச்சிருச்சு. ரோட்டில் போகிறவங்க, பைக்கில் போகிறவங்க, கார் ஓட்டுறவங்க எல்லாருமே அவங்க மொபைலை மட்டும் தான் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ், நம்மளை சுற்றி ரொம்ப அழகான ஒரு சமுதாயம் இருக்குது, அதை பாருங்கள். கூட இருக்கவங்கள லவ் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க. அட்லீஸ்ட் இன்னிலேருந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் உங்களோட மொபைல் யூசேஜை குறைச்சி சுற்றி இருக்க அழகான சமுதாயத்தை பாருங்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு, உணவு கூட அப்படித்தான். அளவோடு சாப்பிட்டால் நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில. MOP சமுதாய வானொலி 107.8 வழங்கும் உணவே மருந்து.
1: ஹலோ லிசனர்ஸ், திஸ் இஸ் மீ யுவர் ஆர்ஜே விலாசினி. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோட வந்திருக்கேன். என்னன்னு யோசிக்கிறீங்களா? எல்லாரும் வெளியில சாக்லேட் ஸ்மூத்தி, மேங்கோ ஸ்மூத்தி எல்லாம் ட்ரை பண்ணிருப்பீங்க. ஒரு சேஞ்ச்க்கு கேரட் ஸ்மூத்தி எப்படி இருக்கும்னு வீட்டுல ட்ரை பண்ணி பாக்கலாமா? இருங்க சொல்றேன், ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க போல. இதுக்கு வெறும் நாலே நாலு இன்கிரீடியன்ஸ் தாங்க: கிரேட்டட் கேரட், மில்க், டேட்ஸ் அண்ட் பாதாம். பாலை அடுப்புல வச்சு நல்லா சுண்ட காசி எடுத்துக்கோங்க. நல்லா பால் நல்லா திக்கா இருக்கணுங்க. அது கூட கிரேட்டட் கேரட், டேட்ஸ், பாதாம் இது நாலத்தையும் நீங்க மிக்சியில போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணீங்கன்னா நல்லா உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தியா கிடைக்கும். ஒரு பேஸ்ட் மாதிரி, அந்த பேஸ்ட் ஃபார்மே நல்லா லிக்விடா இருக்கிற மாதிரி ஒரு திக் கன்சிஸ்டன்சில இருக்கும். இது தாங்க கேரட் ஸ்மூதி. வெரி ஈஸி. நிறைய பேரு கேரட் ஜூஸ் நிறைய பசங்க குடிக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு இது என்னன்னே சொல்லாம நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா குடிப்பாங்க. கேரட் ஸ்மெல், கேரட் டேஸ்ட் எதுவுமே வராது. நீங்க டேட்ஸ் அண்ட் பாதாம் போடுறதுனால அதோட பிளேவர் என்டையரா டிஃப்ரெண்டா தெரியும். குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா வேணும்னா நீங்க சொல்லுங்க நீங்க குடிச்சது கேரட் ஸ்மூத்தின்னு. என்ன லிசனர்ஸ், கேட்கும் போதே அவ்வளோ ஈஸியா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங் அண்ட் டேஸ்டியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? உடனே சட்டுன்னு போங்க, கிச்சன்ல இருக்கிறத எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஈஸியா அதை நீங்க பண்ணலாம். முக்கியமா குட்டி பசங்களுக்கு கொடுக்கும் போது சில்லுன்னு சர்வ் பண்ணுங்க லிசனர்ஸ். கீப் டியூனிங் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. ஹலோ லிசனர்ஸ், யூ ஆர் லிசனிங் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. திஸ் இஸ் மீ யுவர் ஆர்ஜே விலாசினி. இப்ப இருக்கிற யங் ஜெனரேஷன் வீட்டுல என்ன நடந்தாலும் கவலைப்படுறது இல்ல. அம்மா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க, அவங்களுக்கு ஏதாவது நல்லதா ஏதாவது ஒரு சூப்பர் ரெசிபி பண்ணிவை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன பண்றது, என்ன செஞ்சா அவங்க இன்ட்ரெஸ்டா சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா, இப்ப இருக்க ட்ரெண்டுக்கு சூட் ஆகுமா அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் நிறைய அம்மாங்க ஸ்பெஷலா யோசிப்பாங்க. அவங்களுக்குன்னே ஒரு ரெண்டு ஈஸியான ஒரு ஸ்நாக் அண்ட் அ ட்ரிங்க் எப்படி சொல்ற செய்யறதுன்னு

கேளுங்க, பிரெட் கட்லெட். பேர் கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரி இருக்கும், ஆனா ட்ரை பண்ணி பாருங்க, அதோட டேஸ்ட் அது ஆசமா இருக்கும். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பிரெட், கேரட், பீன்ஸ், கேபேஜ், ஸ்மாஷ்ட் பொட்டேட்டோ, ஆனியன், கிரீன் சில்லிஸ், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சால்ட் அண்ட் பெப்பர். ஃபர்ஸ்ட் இந்த பிரெட்ல இருக்க சைட்ஸை கட் பண்ணிட்டு பிரெட்டை ஜஸ்ட் வாட்டர்ல டிப் பண்ணி எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பேன் எடுத்து அதில் ஆயில், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கிரீன் சில்லி, ஆனியன், கேபேஜ், பொட்டேட்டோ, கேரட், பீன்ஸ் எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் அண்ட் பெப்பர் ரெண்டத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. வேணும்னா கொஞ்சம் வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா சாட்டே பண்ண உடனே நீங்க அதை எடுத்து தனியா வச்சுக்கோங்க. இந்த சோக் பண்ண பிரெட் எல்லாத்தையுமே நல்லா தண்ணியை ரிமூவ் பண்ற, நல்லா பிழிஞ்சு எடுத்து தனியா வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு மாவு மாதிரி கன்சிஸ்டன்சில வரும். அந்த பிரெட்டை நீங்க செஞ்சு வச்ச அந்த வெஜிடபிள்ஸோட மிக்ஸ் பண்ணீங்கன்னா ஒரு மொத்தமா எல்லாமே மிக்ஸ் பண்ணி சிங்கிள் மிக்சர், சிங்கிள் மாவு மாதிரி மாத்தி வச்சுக்கோங்க. அதை நீங்க நல்லா உருட்டி தட்டி பிரெட் கிரம்ஸ் இல்லைன்னா ஓட்ஸ் அதுல நீங்க பெரட்டி டீப் ஃப்ரை பண்ணா அது பிரெட் கட்லெட். ஷாலோ ஃப்ரை பண்ணீங்கன்னா டீப் வடை. என்னங்க ஈஸியா இருக்குல்ல? ஈஸியா பிரெட் கட்லெட் எப்படி செய்யறதுன்னு சொன்னேன். அடுத்து ஒரு சூப்பரான ட்ரிங்க், அது பேரு கோகோ மோக்கா. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தாங்க. இதோட மொத்த எக்ஸ்பென்ஸ் 120 முடிஞ்சிடும். ஆனா இதோட குவாலிட்டி குவான்டிட்டி 4-5% சாப்பிடலாங்க. இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் கோகோ பவுடர், மில்க் பவுடர், பவுடர்ட் சுகர், சாக்லேட் சிரப், ஃப்ரெஷ் கிரீம் அண்ட் நல்லா திக்கா காசி வச்ச பால். ஃபர்ஸ்ட் இந்த திக்கா காசின பாலில் ஃப்ரெஷ் கிரீம், சாக்லேட் சிரப், கோகோ பவுடர், மில்க் பவுடர், பவுடர்ட் சுகர் இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மிக்சரை திக்கா காசின சுண்டின பாலில் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இதை விட சூப்பரான வேற ட்ரிங்க் இப்போ இருக்கிற ட்ரெண்டில் நம்ம யங்ஸ்டர்ஸுக்கு வேற எதுவுமே வேண்டாங்க. இது ஒன்று இருந்தால் போதும், அவங்க அதை வச்சே ஒரு ஃபுல் டே ஓட்டிடுவாங்க. இந்த 120 ஸ்பெண்ட் பண்ணால் நம்ம சூப்பரான குவாலிட்டி குவான்டிட்டியோட அபவுட் 4-5 மெம்பர்ஸ் குடிக்கலாங்க. ஆனால் இப்போ இருக்க ட்ரெண்டில் எல்லாரும் இந்த 120 வெளியில் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு கப் ஒரு ஆளுக்கு தாங்க. அந்த 120 நம்ம செஞ்சால் 4-5 மெம்பர்ஸ் சூப்பராக என்ஜாய் பண்ணி குடிக்கலாம். ஓகேங்க, கண்டிப்பா இதை நீங்க உங்க வீட்டில் கெட் டுகெதர் இருக்கும்போது மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. திஸ் இஸ் மீ, யுவர் ஆர்ஜே பிலாசினி.

0: KOPCR 107.8 இது உங்க ஏரியா FM.
1: நம்ம சிட்டி வந்து நம்ம கிளீன் அண்ட் கிரீனா வச்சுக்கிறது ஐ திங்க் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு. ஏன்னா இது நம்ம இருக்கிற இடம், நம்ம சுவாசிக்கிற காத்து, அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வி ஜஸ்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட். நான் வந்து உலகத்துல நிறைய இடத்துக்கு போயிருக்கேன், பட் எனக்கு எங்க போய் எவ்வளவு அழகான இடம் பார்த்தாலும் சென்னை இஸ் ஸ்டில் வெரி டியர் டு மீ. ஸோ தயவு செய்து குப்பை அங்கங்க போடாம நீட்டா வச்சுக்கலாம், கிளீனா வச்சுக்கலாம், நிறைய மரம் வளர்க்கலாம், அண்ட் லெட்ஸ் கீப் இட் ஹாப்பியா சென்னை.

ஹாய், நான் கார்த்திக் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. தொடர்ந்து நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வரத்துக்கு இருக்கு, கேட்டுட்டு இருங்க. ஸ்டே டியூன்ட்.

வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுக்கு நம்மளோட கண்ணோட்டம் ஒரு மாதிரி இருக்கும், மக்களோட கருத்து வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மக்களோட கருத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாம மக்களை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காகவும் எம்ஓபி சமுதாய வானொலி வழங்கும் ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி தான் எம்ஓபி வாக்.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.
2: நிதி, இன்னைக்கு எதை பத்தி நம்ம பேச போறோம்?
1: இந்த கொரோனாக்கு அப்புறம் யாரை பார்த்தாலும் டிப்ரெஷன்ல இருக்கேன்னு வார்த்தைக்கு ஒரு 1000 தடவை சொல்லிட்டு இருக்காங்க. டிப்ரெஷனுக்கும் ஸ்ட்ரெஸ்க்கும் இருக்கிற வித்தியாசம் யாருக்கும் தெரியறதில்ல. இதை பத்திலாம் நம்ம சொன்னா கூட நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க. இதுவே நம்ம ஒரு மருத்துவர்கிட்ட பேசுனா மக்களுக்கும் சரி நமக்கும் சரி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிய வரும். அதனால ஒரு மனநல மருத்துவர்கிட்ட தான் நம்ம இப்போ பேச போறோம்.
2: ஆமா, சரியா சொன்ன. மனநலம் பத்தின கேள்விகளுக்கு பதில் சொல்ல நம்ம கூட டாக்டர் மங்களா இருக்காங்க. இவங்க ஸ்காஃப் இந்தியான சொல்லப்படுற ஸ்கிசோஃபேனியா ரிசர்ச் ஃபவுண்டேஷன் என்ஜிஓல ஒரு கன்சல்டன்ட் சைக்கியாட்ரிஸ்டா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மாணவர்கள் நிறைய பேருக்கு மனநலம் பத்தின விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு இருக்காங்க.
1: நம்ம எந்தவித தாமதமும் இல்லாம நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். வணக்கம் டாக்டர்.
3: வணக்கம்.
1: ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மனநலம்னா என்ன? மனநலம் பாதிக்கப்படும் போது வரும் பாதிப்புகள் என்ன டாக்டர்?
3: நம்ம மனநலம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மனம்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், மனம்ங்கிறது எங்க, தலையில இருக்கா, ஹார்ட்ல இருக்கா அப்படிங்கறதுல ஒரு கன்ஃபியூஷன் இருந்துட்டே இருக்கும். அத சிம்பிளா சொல்லணும்னா, நம்மளுடைய பிரெயின் மூளை வந்து ஒரு கம்ப்யூட்டர் மாதிரின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த பிரெயின் வந்து ஹார்ட்வேர், நம்ம மைண்ட் அப்படிங்கிற நம்மளுடைய சிந்தனை திறன் அது வந்து சாஃப்ட்வேர், அவ்வளவுதான் மனம் அப்படிங்கிறது. ஸோ நம்மளுடைய சிந்தனை செயல் இதெல்லாம் வந்து நடக்கிற இடம் நம்ம மூளை, அதுதான் நம்மளுடைய மனத்துடைய இருப்பிடம். ஸோ மூளையை பாதிக்கிற எந்த ஒரு விஷயமும் நம்மளுடைய மனநலத்தை பாதிக்கும்.
1: உங்க சர்வீஸ்ல நிறைய பேரை பார்த்திருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சு மனநலம் எந்த வயசுக்கு உட்பட்ட மக்களை ரொம்பவும் பாதிக்குதுன்னு நினைக்கிறீங்க?
3: மனநலத்துக்கு எந்த விதமான வயசு வித்தியாசமும் கிடையாது. அது பிறந்த குழந்தையிலிருந்து 100 வரைக்கும், உயிரோடு இருக்கிற வரைக்கும் யாருக்கு வேணா எப்ப வேணா மனநல பாதிப்பு வரலாம். ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, நம்மளுடைய பாப்புலேஷன்ல கிட்டத்தட்ட 60% மக்கள் ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம், அவங்க வாழ்க்கையில ஒரு முறையாவது ஏதாவது ஒரு மனநல பிரச்சனையை அவங்க அனுபவிச்சிருப்பாங்க. இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, 4 ஒருத்தருக்கு கட்டாயமா ஒரு மனநல பிரச்சனை இருக்கு. பெரும்பாலும் அது மன அழுத்தம், நம்ம பொதுவா சொல்ற டிப்ரெஷன். இது வந்து 4 ஒருத்தருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது தான் புள்ளி விவரம் சொல்லுது.

0: மனநலம் நமக்கு சரி இல்லைன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? சுருக்கமா கேட்கணும்னா மனநல குறைவின் அறிகுறிகள் என்ன டாக்டர்?
1: இது வந்து லைக் ஒரு ஜுரம் இருக்கு, இருமல் இருக்கு, சளி இருக்கு, அந்த மாதிரி கிடையாது. ஒரு மனநல பாதிப்பு வரும்போது அது கரெக்டாக இன்னைக்கு இந்த டைம் தான் ஆரம்பிச்சதுன்னு நம்ம குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி இருக்காது. பொதுவாக நம்ம ஈஸியாக இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும்னா, நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் இயல்பாக எப்படி இருக்கோமோ அந்த இயல்புலேருந்து ஏதாவது ஒரு மாற்றம், நல்லா ரெகுலராக ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தவங்க ஸ்கூல் போக பிடிக்கல, வேலைக்கு போக பிடிக்கல, இல்லை சரியாக தூங்காமல் இருக்காங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு மாற்றம் தொடர்ந்து 2 இல்லை 3 வாரங்களுக்கு இருந்ததுன்னா அது ஒரு மனநல பிரச்சனையினுடைய அறிகுறியாக இருக்கலாம். எல்லாருக்கும் ஒரே மாதிரி தொந்தரவுகள் ஆரம்பிக்காது, ஒவ்வொருத்தருக்கும் அது ஒவ்வொரு விதமாக ஆரம்பிக்கும். ஸோ பல விதமான அறிகுறிகள் வரலாம். சில பேருக்கு வந்து அந்த நோய் இருக்கிறதோட முதல் அறிகுறி மற்றவங்க கவனிக்கிறதே வந்து அவங்க ஒரு தீவிரமாக ஏதாவது ஒரு தற்கொலை முயற்சி பண்ணும்போதோ இல்லை திடீர்னு வீட்டை விட்டு காணாமல் போயிடும்போதோ தான் ஓ இவங்களுக்கு இவ்வளவு நாள் இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக இருந்திருக்குங்கிறதே புரியும். ஸோ அந்த அறிகுறிகள் வந்து அவ்வளவு ஈஸியாக வெளியே தெரியாது. அதனால இது வந்து ஒரு ரொம்ப ஈஸி கிரவுண்ட் ரூல். அவங்க இயல்புலேருந்து மாறி இருக்காங்க, 1 நாள் 2 நாள் யாருக்கு வேணா இருக்கலாம், ஆனால் ஒரு தொடர்ந்து ஒரு 2-3 வாரங்கள் ஒருத்தருக்கு அவங்க இயல்பு நிலையிலேருந்து ஒரு மாற்றம் வரும்பொழுது அது மனநல பிரச்சனையினுடைய அறிகுறியாக இருக்கலாம்.
0: மனநல பாதிப்புனால மக்களோட ஆட்காலம் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா டாக்டர்?
1: இதை 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று, முதல்ல வந்து உடல் நலம் மனநலம் இது ரெண்டுமே வந்து ஒன்று ஒன்று சார்ந்து இருக்கிற விஷயம். மனநல பாதிப்புனால உடல் நல பிரச்சனைகள் அதிகமாகும், உடல் நல பாதிப்புனால மனநல பிரச்சனைகள் அதிகமாகும். உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தருக்கு கேன்சர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க, அதுவும் ஒரு குணப்படுத்த முடியாத நிலையில் இருக்காங்கன்னு தெரியும் போது யாராக இருந்தாலும் அவங்களுக்கு மன அழுத்தமோ பதட்டமோ வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அந்த பதட்டம் அதிகமாகும் பொழுதோ இல்லை மன அழுத்தம் அதிகமாகும் பொழுதோ அவங்க வந்து வேணாம் எனக்கு ட்ரீட்மெண்ட்டே வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவெடுக்கும் பொழுது நிச்சயமாக அவங்களுடைய உடல்நிலையில் இன்னும் மோசமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி சில சக்கரவியாதி, இரத்த கொதிப்பு மாதிரியான நோய்கள் நம்மளுடைய மனநலத்தை பொறுத்து அதனுடைய தாக்கமும் மாறுபடும். பல பேருக்கு இரத்த நோய், இரத்த சர்க்கரை அதிகமாக இருக்கிறவங்க பல பேருக்கு எவ்வளவு மாத்திரை கொடுத்தாலும் அது குறையாமல் அதிகமாக இருக்கும் பொழுது அதற்கு காரணம் அவங்களுக்கு இருக்கிற மனநல பிரச்சனைகள். மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் பொழுது சுகர் கண்ட்ரோலில் வராது. ஸோ இந்த மாதிரி உடல் நலத்தை மனநலமும் பாதிக்கிறதுனால அதனால வர காம்ப்ளிகேஷன்ஸில் அவங்களுக்கு ஆயுட்காலம் குறையறதுக்கான வாய்ப்புகள், மார்பிடிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. இன்னொரு விஷயம், மனநல பிரச்சனை அதிகமாக இருக்கும் பொழுது தன்னுடைய உடல் நலத்தை பற்றி பெருசாக அக்கறை காட்டாமல் அதை பற்றி கவனிச்சிக்காமல் விடுறது நடக்கும். தீவிர மனநல பாதிப்புக்கு உள்ளானவர்களுக்கு ஒரு பெருசாக கவனிப்பு இல்லாமல் போகும்போது குடும்பத்தாரே வந்து அவங்கள பெருசாக கவனிக்காமல் விடலாம், இல்லை தங்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகளை அவங்க வெளியே சொல்லறதுக்கு தெரியாமல் இக்னோர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி காரணங்கள்னாலையும் அவர்களுடைய ஆயுட்காலம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
2: பொதுவாக மக்களுக்கு சாதாரணமான கவலைப்படுறதுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் டிப்ரெஷனுக்கும் வித்தியாசம் தெரியறதில்ல, இது மூணுத்துக்கும் எப்படி நம்ம வேறுபடுத்தி தெரிஞ்சுக்க முடியும் டாக்டர்?
1: இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ரொம்ப காமனாக இப்போது 1ஆம் கிளாஸ்லேருந்து தாத்தா பாட்டி வரைக்கும் எல்லாரும் யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தையாக போயிடுச்சு. நம்மளுக்கு எதெல்லாம் ஒரு கஷ்டத்தை கொடுக்குதோ, மனசளவில் நம்மளுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இல்லை, நமக்கு அது அன்பிளசண்ட்டாக இருக்குங்கிறது எல்லாமே நமக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல் தான். அது எக்ஸாமாக இருக்கலாம், இப்போ நடக்கிற ஒரு கிளாஸில் லெக்சரர் ரொம்ப நேரம் பேசுறது கூட நமக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ எது வேணால் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணமாக இருக்கலாம். ஆனால் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது வரும்பொழுது நம்மளுடைய விரிவுத்தன்மை, ரிசைலியன்ஸ்ன்னு சொல்லுவோம், இந்த பால் இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்மைலி பால்ஸ், நான் அந்த ரப்பர் பால்ஸ், அதை நம்ம அமுக்கினோன்னா அது ஸ்குவீஸ் ஆகும், பட் விட்டால் அது இட் பவுன்ஸ் பேக்ஸ் டு இட்ஸ் ஒரிஜினல் ஷேப். ஸோ அந்த மாதிரி ஒரு விரிவுத்தன்மை நமக்கு இருந்ததுன்னா எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸையும் நாம் சமாளித்து வெளியில் வந்துடலாம். டிப்ரெஷன் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ மூட். நம்மளுடைய மனசு வந்து எப்பவுமே ஒரு சோர்வாக இருக்கிறது, ரொம்ப கவலையாக இருக்கிறது, வருத்தமாக இருக்கிறது, இது எல்லாருக்கும் காலையில் எழுந்திருக்கும் போதே சில நாள் நமக்கு வந்து ரொம்ப டல்லாக ஃபீல் பண்ணலாம், சாயங்காலம் ஆகும்போது நாம் பெட்டராக ஃபீல் பண்ணலாம். ஸோ வெதருக்கும் கிளைமேட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் இது. ரைட். கிளைமேட்டுங்கிறது டெய்லி மாறலாம், வெதருங்கிறது கன்சிஸ்டண்டாக இருக்கிறது. ஸோ இந்த டிப்ரெஷன் அப்படிங்கிறது ஒரு நோயாக எப்போ நாம் கன்சிடர் பண்ணுறோன்னா, முன்னாடி சொன்ன மாதிரி தொடர்ந்து காரணம் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு எல்லாத்துலேயுமே ஒரு நாட்டம் இல்லாமல் ரொம்ப வருத்தமாக எதுலேயுமே ஈடுபட முடியாமல் சாப்பிட பிடிக்கல, எனக்கு எதுவுமே பிடிக்கல, ஒரு எப்பவுமே அழணும் போல, அந்த மாதிரியான ஒரு மனநிலை தொடர்ந்து 2-3 வாரங்கள்ல இல்லை அதுக்கு மேலேயோ இருந்தால் அதை தான் நாம் டிப்ரெஷன்னு சொல்கிறோம். இன்னொன்று என்ன கேட்டீங்க, டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் நார்மலா சோகமா இருக்கிறதுங்கிறது நமக்கு ஏற்படுற சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு வர ரியாக்ஷன். ஸோ அதை வந்து நாம ஒரு நோயா கன்சிடர் பண்ண முடியாது, அது இட்ஸ் அ நார்மல் ரியாக்ஷன். ஸோ அதுலேருந்து நாம ஈஸியா வெளியில வந்துடுறோம், கொஞ்ச நேரம் அது இருக்கலாம். பட் அதையே நான் நினைச்சுக்கிட்டு வாரக்கணக்கில் அதை பத்தியே கவலைப்பட்டுட்டு இருந்தா அப்போ அது நோயாகுது.
2: உங்க நிறுவனமான ஸ்கார்ஃப் இந்தியாவோட முக்கிய நோக்கமே ஸ்கீசோஃப்ரீனியா சம்பந்தமான ஆராய்ச்சிகள், அதனால் பாதிக்கப்பட்டவர்களின் கவனிப்பு முறையை ஒட்டியே இருக்கு. இந்த ஸ்கீசோஃப்ரீனியானா என்ன டாக்டர்?
1: ஸ்கீசோஃப்ரீனியா அப்படின்னு நம்ம சொல்றது வந்து தமிழ்ல மனச்சிதைவு நோய். இது வந்து நம்ம பொதுவா யாரை வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் பைத்தியம்னு நம்ம லேபிள் பண்றோமோ அதுதான் மனச்சிதைவு நோய். ஸோ இது வந்து ஒரு தீவிர மனநோய். இவங்களுக்கு வந்து கொஞ்சம் தன்னுடைய சுற்றி நடக்கிற விஷயங்கள்லேருந்து அவங்க ஒரு ஒட்டாம தனியாக ஒரு உலகத்தில் வாழற மாதிரி இருக்கும். சில கற்பனையான விஷயங்களை அவங்க மனசில் நினச்சிக்கிட்டு அதுதான் நிஜம்னு நம்பி அவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழல்ல அவங்களுடைய செயல்பாடு குறைஞ்சு போயிடும், அவங்க யோசிக்கிற விதம் மாறிடும். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு தெளிவாக கம்யூனிகேட் பண்ண முடியாமல் போகலாம், எதுலேயுமே கவனம் செலுத்தி வேலை செய்ய முடியாமல் போகலாம். தனியாக இருக்கும்பொழுது அவங்களுக்கு யாரோ பேசுகிற மாதிரி காதுகளில் குரல்கள் கேட்கலாம், அந்த குரல்கள் வந்து அவங்க கிட்ட பயமுறுத்துற மாதிரியோ இல்லை திட்டுற மாதிரியோ இல்லை அதிகாரம் பண்ணுற மாதிரி, இதை செய் அதை செய்ன்னு கமாண்ட் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த மாதிரி என்ன விதமான குரல்களாக வேணாலும் இருக்கலாம். அந்த குரல்கள்னால அவங்களால வேற எதுலேயும் கவனம் செலுத்த முடியாமல் அந்த குரல்கள் கிட்டே இவங்க பேச ஆரம்பிப்பாங்க. அதுதான் நாம் பார்க்கும்போது அவங்க தானாக பேசிகிட்டு இருக்காங்க, கையக்கெல்லாம் அசைச்சிட்டு பேசிகிட்டு இருக்காங்க, இதெல்லாமே வந்து அந்த குரல்களோடு அவங்களுக்கு இருக்கிற ஒரு கற்பனை உரையாடல். ஸோ இந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கிறது தான் மனச்சிதைவு நோய். ஸ்கார்ஃப் வந்து மனச்சிதைவு நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ரீஹாபிலிட்டேஷன் புனரமைப்புக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு நிறுவனம். அப்போ வந்து அரசாங்க மருத்துவமனை கவர்மெண்ட் மென்டல் ஹாஸ்பிட்டல் அயனாவரம்ல இருக்கிற ஹாஸ்பிட்டல் தாண்டி இவங்களுக்கு வந்து வேற எந்த விதமான ஒரு ரெசிடென்ஷியல் ஃபெசிலிட்டியோ ஒரு புனரமைப்பு நிறுவனமோ தமிழ்நாட்டில் கிடையாது. ஸோ அப்போ தான் வந்து டாக்டர் சாரதா மேனனும் இன்னும் சில அவங்களுடைய நண்பர்களுமா சேர்ந்து இந்த புனரமைப்புக்காக, இதோட கோல் என்ன அப்படின்னா தீவிர மனநம் நோயினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்ம வந்து தகுந்தபடி ரீஹாபிலிட்டேஷன் கொடுத்து அவங்கள மறுபடியும் சமுதாயத்தில் இயல்பு வாழ்க்கைக்கு அவங்கள திரும்ப வைக்கணுங்கிறது தான் இதோட கோல். அப்படி ஆரம்பித்த நிறுவனம் இப்போ வந்து ஸ்கிசோஃப்ரீனியா மாத்திரம் இல்லை, எல்லா விதமான மனநல பிரச்சனைகள், குழந்தைகள் முதல் முதியவர்களுக்கு வர டிமென்ஷியா வரைக்கும் எல்லாத்துக்குமான ஒரு சிகிச்சைகளை அளிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய நிறுவனமாக இப்போ வளர்ந்துருக்கு. ஆராய்ச்சி அதில் ஒரு பகுதி தான், முக்கியமாக வந்து அது கிளினிக்கல் சர்வீசஸ், புறநோயாளிகள் உள்ளே அட்மிட் பண்ணி பார்க்குற நோயாளிகள், ஸோ எல்லா விதமான உளவியல் ரீதியான சிகிச்சைகள், இது எல்லாம் உள்ளடக்கினது தான் ஸ்கார்ஃப்.
2: அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர்னு சொல்லப்படுற ஓசிடி பற்றி மக்கள் நிறைய பேருக்கு மேலோட்டமாக மட்டுமே தெரியுது. ஓசிடி பற்றி சுருக்கமாக சொல்ல முடியுமா?
1: ஓசிடி வந்து நாம் நினைக்கிறத விட கொஞ்சம் நிறைய பேருக்கே இருக்கு. பட் பல பேர் வந்து அதை ரொம்ப விளையாட்டுத்தனமாக அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துவாங்க. எஸ்பெஷலி சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா, ஐ எம் வெரி ஆப்சஸ்ட் அபவுட் சம்திங், இல்லைனோ ஐ ஹாவ் அ கம்பல்ஷன் டு டூ திஸ். அது அவ்வளவு சிம்பிளான விஷயம் கிடையாது ஓசிடி. அதில் வர அந்த கம்பல்ஷன் வந்து எந்த அளவுக்கு தீவிரமாக இருக்கும்னா, அவங்களால இயல்பு வாழ்க்கையில் எதையுமே ஈஸியாக செய்ய முடியாத அளவுக்கு அது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம். ஸோ இந்த ஓசிடியில் என்ன ஆகுது அப்படின்னா, ஏதாவது ஒரு எண்ணம், தமிழில் வந்து அதை நம்ம எண்ண சுழற்சி நோயின்னு சொல்கிறோம், ஏதாவது ஒரு எண்ணம் வந்து மூளையில் லூப் ஆயிட்டு அதுவே திரும்ப திரும்ப வரும்பொழுது கவனம் அதை தாண்டி வேற எங்கேயும் அவங்களால செலுத்த முடியல. இதில் முக்கியமாக இருக்கிற சில குரூப் ஆஃப் சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, சுத்தத்தை பற்றின அதிகமான ப்ரீஆக்குபேஷன், நம்ம சுத்தமாக இருக்கோமா இல்லையாங்கிறத பற்றி எப்பவுமே கவலைப்படுறது. அதே மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை சரியாக செஞ்சோமா இல்லையாங்கிறத திரும்ப திரும்ப செக் பண்ணுறது, ஒரு தொடர்ந்து ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கிறது. ஸோ அதை மறுபடியும் அவங்க செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதில் ஹோர்டிங், இன்னும் தேவையில்லாத பொருட்கள், தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்து வச்சுக்கிறது, அது என்ன பர்பஸ்க்குன்னு தெரியாது ஆனால் சேர்த்து சேர்த்து வச்சுக்கிறது, இந்த மாதிரி சில முக்கியமான விஷயங்கள். இதை இன்னும் ஒரு ரிலிஜியஸ் தாட்ஸ் நிறையா வரும், அந்த மாதிரியும் சில ஆப்சஷன்ஸ் அண்ட் கம்பல்ஷன்ஸ் வரும். இந்த சுத்தம் பற்றின பயம் ஒருத்தர் எந்த அளவுக்கு தள்ளும் அப்படின்னா, ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். சமீபத்தில் நான் பார்த்த ஒரு பெண்மணி, அவங்களுக்கு வந்து அந்த சுத்தம் பற்றின ஒரு பயம் 15 வயசில் ஆரம்பித்தது. எந்த அளவுக்குன்னா, அவங்க வீட்டு பீரோவை வந்து பூட்டி சாவியை அவங்களே தான் கையில் வச்சுப்பாங்க, வீட்டில் இருக்கிற யாரையும் அதை தொட விட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பயம், மற்றவங்கள்லாம் சுத்தமாக கை இல்லாமல் அந்த பீரோவை திறந்து பொருள் எடுத்துட்டாங்கன்னா எல்லாத்துலேயும் கிருமி வந்துடும், பாக்டீரியா வந்துடும், வைரஸ் வந்துடும்னு. அவங்க ஸ்கூலுக்கு போகும்போது காலேஜ் போகும்போது கூட சாவியை அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ வீட்டில் இருக்கிறவங்க இவங்க வந்து திறந்து எடுத்து கொடுத்தா, ஏன்னா ஷீ பிலீவ்ஸ் நான் ஒத்தி தான் சுத்தமாக கை கழுவிட்டு எடுக்கிறேன் அப்படின்னு. அந்த அளவுக்கு வந்து அது அவங்களுடைய சுத்தத்தை பற்றின ப்ரீஆக்குபேஷன், வீட்டை விட்டு அவங்களால வெளியில் வர முடியாது. ஏன்னா என்னை மீறி நான் போய் சுத்தம் இல்லாத ஒரு இடத்த தொட்டுடு வேணும். ஸோ துணை இல்லாமல் அவங்களால வாசப்படி கூட தாண்ட முடியாது. இந்த அளவுக்கு அந்த சுத்தத்தை பற்றின ப்ரீஆக்குபேஷன் அதிகமாக இருக்கலாம். ஸோ ஓசிடி வந்து மனச்சிதைவு நோய்க்கு நிகராக ஒருத்தருக்கு வந்து ஒரு அவங்களுடைய வாழ்க்கையை முடக்கும் தன்மை, டிசபிலிட்டியை ஏற்படுத்துகிற ஒரு நோய். இதுவும் வந்து மூளையில் ஏற்படுற ரசாயன மாற்றங்கள்னால வர நோய் தான். சரியானபடி மருந்துகளும் நிறையா அவங்களுக்கு தெரப்பீஸ், சைக்கலாஜிக்கல் தெரப்பீஸும் சேர்த்து கொடுக்கும் பொழுது இந்த நோயிலேருந்து மீண்டு அவங்க வர முடியும்.
0: டிப்ரெஷன், ஸ்கீசோஃபெனியா, ஓசிடின்னு இன்னும் நிறைய மனநல பிரச்சனைகள் இருக்கு. இந்த மாதிரி மனநலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குணப்படுத்தவோ இல்லை தடுக்கவோ முடியுமா?
1: தடுக்கிறது அப்படிங்கிறது வந்து முழுக்க சாத்தியம் இல்லை. ஏன்னா எல்லா மனநல பிரச்சனைகளுமே வந்து மரபணு ரீதியாக வருது. இப்போ நம்ம டயபெட்டிஸை வந்து முழுக்க தடுக்க முடியாது, அதே மாதிரி தான் இதுவும் மரபணு ரீதியாக குடும்பத்தில் பரம்பரை ரீதியாக வரக்கூடிய நோய்களில் இதுவும் ஒன்று, எல்லா மனநல பிரச்சனைகளுமே. அதே மாதிரி இது வந்து வெறும் அந்த ஜெனட்டிக் இது எஃபெக்ட் மாத்திரம் கிடையாது. அந்த வர தன்மை இருக்கிறவங்களுக்கு சுற்றுப்புற சூழலில் ஏற்படுற தாக்கமும் சேர்ந்து வேலை செய்யும் பொழுது இது ரெண்டும் இணைந்து தான் அவங்களுக்கு அந்த நோயை ஏற்படுத்துது. ஸோ நாம் மேனிப்புலேட் பண்ணக்கூடியது அந்த சுற்றுப்புற சூழல், அந்த தாக்கங்களை. ஸோ அதில் வந்து எப்படி நம்ம பண்ண முடியும்னா, நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் இருக்கிற சில சேஞ்சஸ், சரியான உணவு பழக்கங்கள், ஒரு பேலன்ஸ்டு டயட், நல்ல புரதச்சத்தும் நியூட்ரிஷன்ஸ் விட்டமின்ஸ் அந்த ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரியான ஃபுட் எடுத்துக்கிறது, போதுமான அளவு தண்ணீர், போதுமான அளவு தூக்கம். தூக்கத்தை வந்து நம்ம மிஸ் பண்ணாமல் அந்த தேவையான 8 to 9 hours தூக்கம் கட்டாயமாக ஒருத்தருக்கு இருக்குது. டெய்லி ரெகுலர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, உடற்பயிற்சி வந்து நம்மளுடைய உடல் நலத்துக்கு எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு மனநலத்துக்கும் ரொம்ப முக்கியம். டெய்லி உடற்பயிற்சி செய்யும் பொழுது அது அவங்களுடைய ஞாபக சக்தியையும் ஒரு வேலையில் கவனம் செலுத்தி தொடர்ந்து கவனம் செலுத்துறதுக்கு தேவையான கான்சன்ட்ரேஷனையும் நிச்சயமாக இம்ப்ரூவ் பண்ணுது. இன்னும் சொல்லப்போனால் உடற்பயிற்சி ரெகுலராக வாக்கிங் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வயதாகப்புறம் வர அந்த டிமென்ஷியா, மூளை சுருக்கம் நோய், ஞாபக சக்தி குறைபாடு வர அந்த நோய்கள் வந்து தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அமிக்டலாங்கிற அந்த பகுதி, மூளையினுடைய பகுதி வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டினால அதோடைய சைஸ் வந்து டெவலப் ஆகிறதுனால அவங்களுக்கு ஞாபக சக்தி சார்ந்த பிரச்சனைகள் வருவது குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தவிர நிச்சயமாக மற்ற மனிதர்களோடு நமக்கு இருக்கிற தொடர்புகள் ரொம்ப முக்கியம், சோஷியல் கான்டாக்ட்ஸ். நம்ம எல்லாத்தையுமே வந்து ஒரு ஸ்க்ரீன் மூலமாக மாத்திரமே டீல் பண்ணுறது, இப்போ ஷாப்பிங் ஸ்க்ரீனில், ஃப்ரெண்ட்ஸோட பேசுறது ஸ்க்ரீனில். ஸோ அந்த ஃபிசிக்கல் கான்டாக்ட் அண்ட் ஃபிசிக்கல் அசோசியேஷன் வித் பீப்புள் அது ரொம்ப முக்கியம். ஹேவிங் அ ஹாபி, ஒரு ஹெல்த்தி ஹாபி இருந்ததுன்னா அது வந்து நிச்சயமா நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க உதவும், பிரச்சனைகள் வரும்பொழுது அதுலேருந்து எளிதாக மீண்டு வெளியில் வரத்துக்கு உதவும். குடும்பமும் நண்பர்களும் ஒரு நல்ல சப்போர்ட்டிவ் சிஸ்டம் நமக்கு இருந்ததுன்னா நிறைய மனநல பிரச்சனைகளை நம்ம தாண்டி வந்துட முடியும். ஸோ இது வந்து ஓரளவுக்கு நோய்கள் வருவதை தள்ளி போடலாம், தடுக்கலாம். கம்ப்ளீட்டாக முடியுமானா? முடியாது. ஆனால் எல்லா வித மனநல பிரச்சனைகளுக்கும் சிகிச்சை இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியம். நோய் வந்துடலாம், வந்ததுக்கப்புறம் அதுக்கு ட்ரீட்மெண்ட் இல்லையேன்னு கவலைப்பட வேண்டாம். எல்லா மனநல பிரச்சனைகளுக்கும் மருந்துகள் இருக்குது. நிறைய ஆராய்ச்சிகள் நடந்து நிறைய மருந்துகள் கண்டுபிடிக்கிறதுல ஒரு முக்கியமான துறை மனநலம். ஏன்னா அது வந்து அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு தெரிஞ்சதுனால தான் இப்போ நிறைய ஆராய்ச்சிகள் மூளையில் ஏற்படுற நோய்களுக்கான சிகிச்சைகளுக்கு தான் நிறைய நடக்குது. ஸோ மருந்துகள் மாத்திரம் இல்லை, பல்வேறு விதமான நூதன சிகிச்சை முறைகளும் நிறைய வந்துட்டுருக்கு.
2: ஒருத்தருக்கு எந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தா அவங்க ஒரு மனநல மருத்துவரை தொடர்பு கொள்ளணும், உடனடியாக சிகிச்சை எடுத்துக்கிட்டா எந்த அளவுக்கு பாதிப்புகளை தடுக்கலாம் டாக்டர்?
1: நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி சிம்டம்ஸ் இருக்கலாம். எந்த தொந்தரவாக இருந்தாலும் அது தொடர்ந்து இருந்ததுன்னா நாம மனநலம் ஒரு மனநல மருத்துவர் இல்லை குடும்ப மருத்துவரை ஒரு பொதுநல மருத்துவரை அணுகினா கூட நம்ம அதை சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிக்கலாம். பட் பொதுவாக மனநல பிரச்சனைகளுடைய ஆரம்ப நிலை அறிகுறிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா முதல்ல பாதிக்கப்படுறது அவங்களுடைய தூக்கம். சில பேருக்கு வந்து தூக்கம் சுத்தமாக வராமல் போகலாம், இல்லை சில பேர் ரொம்ப அதிகமாகவும் தூங்கலாம். மன அழுத்தம் அதிகமாகும் பொழுது 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் கூட தூங்குவாங்க, ஆனாலும் நல்லா தூங்கினோங்கிற திருப்தி இல்லாமல் அவங்க டல்லாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி அதிகமான சுறுசுறுப்பு, ஒரு எதுலேயுமே கவனம் செலுத்த மாட்டாங்க ஆனால் ரொம்ப பரபரப்பாகவே இருப்பாங்க, அதுவும் ஒரு விதமான அறிகுறியாக இருக்கலாம். இல்லை எந்த ஆக்டிவிட்டியும் இல்லாமல் எந்த வேலைகளும் செய்யாமல் கம்ப்ளீட்டாக விட்ரானா யார்கிட்டையும் பேசாமல் ஒரே இடத்துல மந்தமாக உட்காந்துக்கிட்டு ஏதோ யோசனை பண்ணிகிட்டே இருக்கலாம். சாப்பாட்டில் நாட்டம் இல்லாமல் போகலாம், கோபம் அதிகமாக வரலாம், இல்லை சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப எரிச்சல் படலாம். இத்தனை நாள் அவங்க ரொம்ப நெருக்கமாக கன்சிடர் பண்ணவங்கள கூட விட்டு விலகி இருக்கலாம். அவங்க செய்கிற ஈடுபடுற வேலையோ படிப்போ அதில் கவனம் குறையும். ஸோ அதனால வந்து அவங்களுடைய செயல்திறன் குறைஞ்சு போயிடலாம். சந்தேகங்கள் வரலாம். ஒரு தீவிர மனநோயினுடைய ஆரம்ப நிலை அறிகுறியில் ஒரு வேக் சந்தேகம், யாருமே சும்மா கேஷுவலாக யாராவது ஒருத்தர் பார்த்து சிரிச்சா கூட இவங்க ஏன் என்னை பார்த்து சிரிச்சாங்கங்கிற ஒரு பயம் வரலாம். மற்றவங்க எல்லாரும் என்னை பற்றி ஏதோ கமெண்ட் பண்ணுறாங்க, ஏதோ பேசுகிறாங்களோ அப்படின்னு ஒரு டவுட் வரலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஆரம்ப நிலை அறிகுறிகளில் வரும்.
2: மனநலம் பாதிக்கப்பட்டவங்களை எந்த மாதிரி வார்த்தைகளை வச்சு அட்ரஸ் பண்ணுறது டாக்டர்? உதாரணத்துக்கு இப்போ பிளைண்ட் பீப்புள்ன்றதுக்கு பதிலாக விஷுவலி சேலஞ்ச் பீப்புள்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி
1: அவங்கள வந்து நம்ம மென்டல் பைத்தியம் லூஸு அப்படின்னு சொல்லாமல் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள்னு மாத்திரம் சொன்னாலே போதும். பெரும்பாலும் என்னாகுது, நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு மிக ஒரு மூட நம்பிக்கை, பொதுவான ஒரு பரவலான நம்பிக்கை என்னென்னா மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப வயலண்ட்டாக இருப்பாங்க. ஸோ யாராவது கோவப்பட்டா சைக்கோ அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அந்த வார்த்தைக்கு அர்த்தம் கூட நிறைய பேருக்கு தெரியாது, ஆனால் இந்த வார்த்தையை பிரயோகப்படுத்தி தான் அவங்கள வந்து நாம் அட்ரஸ் பண்ணுறோம். இது நிச்சயமாக வந்து ஒரு தவறான முன்னுதாரணம். ஏன்னா வயலண்ட்டாக இருக்கிறவங்க எல்லாரும் மனநல பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டவங்க இல்லை. ஏன்னா மனநலம் பாதிக்கப்பட்டவங்க எல்லாரும் வயலண்ட் கிடையாது. பெரும்பாலும் அவங்களுக்கு எதிராக நடக்கிற வன்முறை தான் அதிகம். சமீபத்தில் வளசரவாக்கம்ல நடந்த ஒரு பப்ளிக் எல்லாருமா சேர்ந்து ஒருத்தரை அடித்து அவருக்கு உயிர் போயிடுச்சு. ஏன்னா அவர் வந்து ஏதோ அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருவர் ரோட்ல போகும்போது ஒரு யாரோ ஒருத்தங்க வண்டி மேல ஒரு கல் எடுத்து போட்டார்னு எல்லாருமா சேர்ந்து அடிச்சு அவரை ஹீ டைட் ரைட். இந்த வயலன்ஸ் வந்து நிச்சயமா ஒரு நம்ம சோ கால் நார்மல்ஸ் நடத்தின ஒரு வன்முறை தாக்குதல். ஸோ வயலன்ஸ் வந்து பெரும்பாலும் அவங்களுக்கு எதிராக நடக்குதே ஒழிய அவங்களால பெரிய வயலன்ஸ் வந்து கிடையாது. அவங்களுக்கு அப்போ வயலண்டாகவே அவங்க இருக்க மாட்டாங்களான்னா இருப்பாங்க, அவங்க வந்து ஒன்றும் செயின்ட் கிடையாது. ஆனால் அவங்களுடைய கோபம் பெரும்பாலும் அவங்களுக்கு நெருக்கமா இருக்கிறவங்க கிட்ட, குடும்பத்தார்கிட்டயோ இல்ல மருத்துவமனையில அவங்களை பராமரிக்கிறவங்க கிட்டயோ அந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் அவங்க கோபத்தை அவங்க வெளிப்படுத்துவாங்களே ஒழிய சும்மா ரோட்ல வரவங்க போறவங்க எல்லார்கிட்டையும் போய் அவங்க கோபத்தை காமிப்பாங்க, கொலை பண்ணிடுவாங்க. இது வந்து ரொம்ப ஒரு தவறான புரிதல்.

0: மருத்துவம், விவசாயம்னு முக்காவாசி துறைகளில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது AI வந்துருச்சு. இந்த விஞ்ஞானம் மனநல நிபுணர்களுக்கு பயனுள்ளதா இருக்கா இல்லை பாரமா இருக்கா?
1: இதை ரெண்டு விதமாக பார்க்கலாம். ஏன்னா பல சமயங்களில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து மனநல பிரச்சனை மனநலத்திலையும் அதுக்கான பங்கு இருக்குங்கிறது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு. நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரைக்கும் போவேண்டாம். நம்ம கொரோனாக்கு அப்புறம் டெலிகன்சல்டேஷன் வந்து இப்போ ஒரு பெரிய அளவில் வந்துட்டுருக்கு. முன்னாடி வந்து யாரும் அதை யோசிச்சு பார்க்கல, இது சரியா இது பண்ணலாமா அப்படின்னு. ஆனால் நாங்கள் ஸ்கார்ஃபில் வந்து கிட்டத்தட்ட 2004 டெலிகன்சல்டேஷன் பண்ணிட்டுருக்கோம். ஏன்னா சுனாமி வந்ததுக்கப்புறம் எங்களால் அந்த சுனாமி பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு நேரில் போயிட்டுருந்தோம். பட் அது முடியலன்ன போது நாங்கள் டெலிகன்சல்டேஷன் ஆரம்பித்தோம். அதை வந்து தொடர்ந்து அதுக்கப்புறம் புதுக்கோட்டையில் நாங்கள் ஒரு 3 தாலுக்ஸில் பண்ணிகிட்ருந்தோம். இப்போ வந்து தொடர்ந்து கொரோனாவுக்கு வந்தப்புறம் எல்லா நிறைய கன்சல்டேஷன்ஸ் ஆன்லைன்லேயும் டெலிகன்சல்டேஷன்ஸும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது சாத்தியங்கிறது இப்போ எல்லா கிராமங்கள்லேயும் வாட்ஸ்அப் இருக்குது, நெட் இருக்குது. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதில் அட்வான்டேஜ் என்னென்னா அவங்களுக்கு தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் கிடைக்குது, அவங்களோட காண்டாக்ட் எங்கேஜ்மெண்ட் வித் சர்வீசஸ் பெட்டராக இருக்குது. ஸோ மருந்துகளை அவங்க நிறுத்திடுறதுக்கோ இல்லை டாக்டரை பார்க்க முடியலங்கிறதுனால ட்ரீட்மெண்ட்டை நிறுத்துறதுக்கோ வாய்ப்புகள் குறையுது. ஸோ தட் வே பெட்டராக அவங்களுக்கு அது உபயோகமாக இருக்குது. அதுவே இப்போ தான் வந்திருக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரத்துக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் நிச்சயமாக அதை வந்து நாம் சரியான விதத்தில் பயன்படுத்தினோம்னா அதனாலையும் நம்மளால் நிச்சயமாக ஹெல்ப் பண்ண முடியும். ஆனால் நிச்சயமாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து மனநல சேவையை வந்து முழுக்க முழுக்க அது சார்ந்து நம்ம பண்ண முடியாது. ஏன்னா எவ்வளவு அல்காரிதம்ஸ் இருந்தாலும் அது அந்த 1-on-1 ஒரு இண்டிவிஜுவலுடைய மன உணர்வுகளை புரிஞ்சுக்கிறதுங்கிறதுக்கு இன்னமும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தாண்டி சில விஷயங்கள் வேணும்.
0: ஸ்கார்ஃப் இந்தியாவை பற்றி நம்ம மேலோட்டமாக பேசணும், அதை பற்றி இன்னும் கொஞ்சம் விவரமாக நேயர்களுக்கு சொல்ல முடியுமா டாக்டர்?
1: ஸோ ஸ்கார்ஃப் இந்தியா வந்து நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு கிட்டத்தட்ட 1984 ஆல்மோஸ்ட் 40 இயர்ஸ். டாக்டர் சாரதா மேனன், டாக்டர் தாரா, அப்புறம் டாக்டர் ராஜ்குமார் ப்ளஸ் இன்னும் சில பண உதவி செய்த ஃபிலந்த்ரபிஸ் எல்லாருமா சேர்ந்து ஆரம்பித்த நிறுவனம். இப்போ வந்து இங்கே எங்களுக்கு வந்து ஒரு அண்ணா நகரில் ஒரு 4 மாடி கட்டடம் இருக்குது. ஸோ அங்கே வந்து ஒரு 40 பேர் உள்நோயாளிகளாக அண்ணா நகர்லேயே இருக்காங்க, ஆண்களும் பெண்களும். அதை தவிர எங்களுக்கு திருவேற்காடில் வந்து பவிஷ்யபவன் ஒரு ரெசிடென்ஷியல் ஃபெசிலிட்டி இருக்குது, அங்கே வந்து ஒரு 60 பேஷண்ட்ஸ் இருக்காங்க, பெரும்பாலும் பெண்கள் முதியவர்கள். அண்ட் மகாபலிபுரத்தில் இன்னொரு 40 பேஷண்ட்ஸ் இருக்காங்க, அங்கே வந்து அது ஆண்களுக்கு மட்டுமான ஒரு ரெசிடென்ஷியல் சென்டர். இதை தவிர தாம்பரமில் முதியோர்களுக்கு ஏற்படுற டிமென்ஷியா, அந்த டிமென்ஷியா கேர் சென்டர் ஒன்று, அக்யூட் கேர், அவங்க டிமென்ஷியாவில் வர எமர்ஜென்சியாக வர பிரச்சனைகள்னும் அந்த மாதிரி அதுக்கு ஒரு அட்மிஷன் ஃபெசிலிட்டியாக ஒரு 20 பெட் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு பில்டிங் அங்கே ஃபங்க்ஷன் பண்ணுது. இதை தவிர நிறைய கம்யூனிட்டி அவுட்ரீச் ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறோம். புதுக்கோட்டையில் டெலிகன்சல்டேஷன் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இவங்க டிமென்ஷியாக்காக வந்து நிறைய டிமென்ஷியா பற்றின விழிப்புணர்வும் கண்டுபிடிக்கிறதுக்காகவும் அங்கே அந்த பக்கம் செங்கல்பட்டு மாவட்டத்திலலாம் நிறைய ஆராய்ச்சிகளுக்கும் சர்வீசஸ்க்கும் பண்ணிகிட்ருக்கோம். இதை தவிர யூத் மென்டல் ஹெல்த், இளைஞர்களுக்கான மனநல சேவை ஒன்று தனியாக இயங்குது. ஸோ இதில் வந்து நிறைய பள்ளிகள் கல்லூரிகளுக்கு போய் அவங்களுக்கு நிறைய வந்து பாசிட்டிவ் மென்டல் ஹெல்த், லைஃப் ஸ்கில்ஸ் அண்ட் ஏர்லி ஐடென்டிஃபிகேஷன், அவங்களுக்கு தேவைப்படுற ஒரு இளைஞர்களுடைய தேவை வந்து அடல்ட் சர்வீசஸ், ஒரு தீவிர மனநல பிரச்சனை மாதிரியான தேவைகள் கிடையாது. ஸோ அவங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ற கவுன்சிலிங் சர்வீசஸ் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ஒரு தனி டீம் இருக்காங்க. இதை தவிர வந்து நிறைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் ரொம்ப முக்கியமானது வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற விஷயம், ஜேர்னலிஸ்ட்க்கு வந்து வருஷா வருஷம் வி கிவ் அவுட் அன் அவார்ட், ஸ்காஃப் மீடியா ஃபார் மென்டல் ஹெல்த் அவார்ட்ஸ். ஸோ அதில் வந்து நல்ல மனநலம் பற்றின விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய நல்ல ஆர்டிகிள்ஸ் எந்த லாங்குவேஜில் இந்தியாவில் வந்திருந்தாலும் அதை அந்த அவார்ட்ஸுக்கு நாங்கள் அதை கன்சிடர் பண்ணி வி கிவ் அவுட் அவார்ட்ஸ் எவ்ரி இயர். அது கிட்டத்தட்ட 10 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி விழிப்புணர்வுக்காகவே வந்து ஒரு திரைப்பட விழா 2 வருஷங்களுக்கு ஒரு முறை, ஒரு ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட் ப்ளஸ் ஃபீச்சர் ஃபிலிம்ஸ் ஸ்க்ரீனிங், இதெல்லாம் ஒரு 3 நாள் விழா நாங்கள் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ரெகுலராக அது பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட 10 எடிஷன் இது வரைக்கும் போயிருக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய வாட் தே அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் மென்டல் ஹெல்த் அதை வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸில் தே சப்மிட். அதே மாதிரி வி ஹாவ் இதை தவிர இன்னும் நிறையா முக்கியமான நிகழ்வுகள் எல்லாத்துக்குமே வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு பப்ளிக்குக்கு கான்டெஸ்ட் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் பண்ணுறோம். இப்போது சமீபமாக வந்து நாங்கள் ஒரு தியேட்டரை யூஸ் பண்ணி எப்படி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணலாங்கிறதுக்காகத்தான் ஒரு தியேட்டர் குரூப் ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுற மெத்தடாலஜி இஸ் வாட் வி கால் தியேட்டர் ஆஃப் த ஆப்ரெஸ்ட், ரைட்? ஸோ அது வந்து சும்மா ஒரு நாடகம் பார்த்துட்டு போகாமல் அது ஒரு இன்ட்ராக்டிவ் பிளே, ஆடியன்ஸும் அந்த நாடகத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணும், அவங்க வந்து அந்த கேரக்டராக மாறி நடித்து அவங்களுடைய கருத்துக்களை வைக்கிறதுக்கு. இது வந்து தொடர்ந்து பண்ணும் பொழுது அவங்க மனசில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இப்போ தியேட்டரை வந்து இப்போ உலகம் ஃபுல்லாக தியேட்டரை ஒரு முக்கியமான இதாக பார்த்துட்ருக்காங்க. ஸோ விழிப்புணர்வுக்கு இப்போ அடுத்ததாக அதுதான் பண்ணிகிட்ருக்கோம்.
0: இந்த 21ஆம் நூற்றாண்டில் பெண்கள் நிறைய துறையில் வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க. ஆனால் கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னாடியே டாக்டர் சாரதா மேனன் உலக தரம் வாய்ந்த என்ஜிஓவை உருவாக்கி அது இன்னைக்கு வர வெற்றிகரமாக நடத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு. அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர்.
1: டாக்டர் சாரதா மேனன் அது மட்டும் பண்ணலை, இந்தியாவோட முதல் பெண் மனநல மருத்துவர் அவங்க தான். அவங்க தான் முத முதல்ல இந்தியாவிலேருந்து அவங்க ஷீ இஸ் அ ஃபிசிஷியன் பேசிக்கலி அண்ட் அ சைக்கியாட்ரிஸ்ட். ஸோ நிமான்ஸில் அவங்களுடைய சைக்கியாட்ரி ட்ரைனிங் ஐ திங்க் அவங்க தான் முதல் பெண்மணி. அதுக்குமே ஃபஸ்ட் டைம் நிமான்ஸில் ஒரு ஃபீமேல் டாக்டர் என்டர்ட். ஸோ நிறைய ஷீ ஹஸ் ப்ரோக்கன் லாட் ஆஃப் கிளாஸ் சீலிங்ஸ். ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்க தான் முதல் பெண் சூப்பரிண்டென்ட் ஆஃப் த இன்ஸ்டியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த். அவங்களோட பீரியடில் தான் அங்கே வந்து அந்த வொக்கேஷ்னல் ட்ரைனிங் இண்டஸ்ட்ரியல் தெரப்பி சென்டர்னு இதில் மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது அவங்க பீரியடில் ஆரம்பித்தது தான். அந்த இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் சென்டரில் பேஷண்ட்ஸ் வந்து தொடர்ந்து பணி செய்வாங்க. அதில் வந்து ஒரு அவங்களுக்கு பேக்கிங் சொல்லி கொடுத்து அங்கே பண்ணிட்டுருந்த பிரெட்டு தான் சென்னையில் இருக்கிற எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸுக்கும் சப்ளை ஆகிட்டு இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு திறம்பட அங்கே வேலை செய்கிறதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்து அவங்க ஆரம்பித்து வச்சு பண்ணது. அங்கேருந்து ரிட்டையர் ஆகி வந்தப்புறம் அவங்க வந்து ஆரம்பித்தது தான் ஸ்கார்ஃப். ஸ்கார்ஃபில் அவங்களுக்கு அவங்களுடைய ஃபோக்கஸ் எப்போவுமே ரீஹாபிலிட்டேஷன் தான். அவங்க எப்போவும் எங்கள் எல்லாருக்கும் சொல்கிற ஒரு விஷயம், ரீஹாபிலிட்டேஷனுங்கிறது அவங்க முத முதல்ல பேஷண்ட் என்றைக்கு வராங்களோ அன்னிலேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ ரீஹாபிலிட்டேஷனுங்கிறது தனியாக என்றைக்கோ நடக்கிறது இல்லை, ஒவ்வொரு நிமிஷமும் அது நடக்கணுங்கிறதுல ரொம்ப பர்டிகுலராக இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு நெவர் சே டை ஆட்டிடியூட், இன்னும் அவங்க எதுக்குமே அவங்களுக்கு வயசானதாக அவங்க நினைக்கவே இல்லை. எங்களுடைய எல்லா ஆக்டிவிட்டீஸ்லேயும் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அட் 98 ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் நாங்கள் ஸ்க்ரீன் பண்ணுற மூவிஸ் எல்லாம் அவங்க வந்து வீட்டுக்கு கொடுத்து அனுப்ப சொல்லி பார்த்து கமெண்ட்ஸ் கொடுத்து எல்லா லேட்டஸ்ட் லிட்ரேச்சர் வரைக்கும் அவங்க வந்து ஷீ இஸ் நாட் ஜஸ்ட் இன்ஸ்பிரேஷன் ஃபார் சைக்கியாட்ரிஸ்ட், ஷீ இஸ் அன் இன்ஸ்பிரேஷன் ஃபார் விமன்ஹுட். அந்த ஏர்ஜ் டு லேர்ன், த ஏர்ஜ் டு லிவ், யூனோ, அது வந்து இட் வாஸ் ஸோ ஸ்ட்ராங் இன் ஹர். எந்த அளவுக்குன்னா அவங்க வந்து எனக்கு தெரிஞ்ச மாதத்துக்கு ஒரு தடவை அவங்க டிரைவரை கூட்டிட்டு சென்னை சிட்டி ஃபுல்லாக சுற்றி வருவாங்க, டு சீ வாட் ஆர் ஆல் த சேஞ்சஸ் தட் ஹஸ் ஹேப்பன்ட் இன் த சிட்டி. நமக்கெல்லாம் அந்த பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் வருமா, அந்த அளவுக்கு அந்த எந்தூசியாசம் அவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து ஷீ இஸ் அன் இன்ஸ்பிரேஷன் ஃபார் ஆல் விமென், நிறைய பேருக்கு அவங்க வந்து. அண்ட் இன்றைக்கி வந்து நான் ஐ திங்க் வி ஆல் ஹாவ் ஃப்ரெண்ட்ஸ் கான்டாக்ட்ஸ், ஏன்னா சோஷியல் மீடியா இருக்குது, அதெல்லாம் இருக்குது. அவங்க வந்து 70 வருஷமாக தொடர்ந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட கான்டாக்டில் இருக்காங்க. எல்லாருக்கும் பர்சனலா லெட்டர் எழுதுறது நிறைய நல்ல விஷயங்கள். நோ அந்த டிசிப்ளின் அண்ட் டெண்டன்சி டு அப்ரிஷியேட் அண்ட் ரெஸ்பெக்ட் பீப்புள். பேஷன்ஸுக்கு ஒன்றுனா ஷி வில் நாட் அலவ் எனி திங் டு ரெஸ்ட். அவங்க நினைக்கிறது நடக்கணும். யார் எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் கவலைப்பட மாட்டாங்க. திரும்ப திரும்ப போய் அது நடக்கிற வரைக்கும் அப்படி அவங்க நின்று வாங்கின டொனேஷன்ஸ் ஃபண்டிங்கில் வளர்ந்தது தான் அந்த நிறுவனம்.
0: மேம், ஒர்க் ப்ரெஷருன்றது இந்த காலத்தில் நிறைய பேர் சந்திக்கிற ஒன்று. இது மனநலத்தை எப்படி பாதிக்குது?
1: ஒர்க் ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்து இப்போ சமீபமாக எப்போ ரொம்ப பேச ஆரம்பித்தோன்னா நம்ம இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்ததுக்கப்புறம். ஸோ எல்லா சமயமும் என்னாகுது, ஒர்க்குக்கும் பிரேக்குக்கும் ஒரு பெரிய டிமார்கேஷன் இல்லாமல் தொடர்ந்து எல்லா நேரமும் ஒர்க்லேயே இருக்க மாதிரி இருக்கும்பொழுது அது இன்னும் ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகும். நமக்கு ஒரு பழமொழி இருக்குது இல்லையா, ஆல் ஒர்க் அண்ட் நோ ப்ளே மேக்ஸ் ஜாக் அ டல் பாய். ஸோ இது கண்டினியூஸாக ஒரே விஷயத்தில் கவனம் செலுத்தும் போது இது ஏற்படும். ஸோ இந்த இதுக்கு வந்து இன்னொரு முக்கியமான காரணம் நம்மளுடைய ஒர்க்கிங் அவர்ஸ். நம்ம பெரும்பாலானவங்க அவங்களுடைய ஷிஃப்ட் டைமிங்ஸ் எல்லாமே வந்து நம்ம பயாலஜிக்கல் கிளாக்குக்கு எதிர்மறையாக செயல்படுது. தொடர்ந்து நைட் டியூட்டிஸ், தொடர்ந்து ராத்திரி 1 மணி 2 மணி வரைக்கும் வேலை பார்க்கறது, அப்புறம் மார்னிங்கும் வந்து சீக்கிரமாக எழுந்து போகணும், ட்ராவல் டு ஒர்க். நிறைய பேர் அவங்க இருக்கிற இடத்துலேருந்து வேலைக்கு போயிட்டு வர டிஸ்டன்ஸ் அண்ட் த டைம் டேக்கன் ஃபார் ட்ராவல், இதுவும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஒரு முக்கியமான காரணம். ரொம்ப சீக்கிரம் அவங்களுக்கு வந்து ஒரு சலிப்பு வந்துடும், வாட் வி கால் அ பேர்ன் அவுட். அதுக்கு மேலே அவங்களால செயல்பட முடியாது, அந்த வேலையில் ஈடுபாடு இருக்காது. இது எல்லாருக்கும் வரலாம், ஆனால் அதை தவிர்க்கிறது நம்மளால் சுலபமாக முடியும். நம்மளுடைய அன்றாட வேலையை திட்டமிடல், இன்னைக்கு நான் இதுதான் பண்ண போகிறேன், ஓவராக எய்ம் பண்ணாமல் என்ன முடியுங்கிறத கிளியராக பிளான் பண்ணிட்டு அன்னைக்கு அந்த வேலையை முடிக்கணும். மார்னிங் நம்ம ஆஃபீஸ் ஒர்க் ஆரம்பிக்கும் போது அந்த டெஸ்க்கு கிளீனாக இருக்கணும். அந்த கிளட்டரில் போய் வேலை பண்ண ஆரம்பித்தோன்னா நிச்சயமாக நம்மளால் வந்து சரிவர வேலையில் ஈடுபட முடியாது. ஒர்க் என்விரான்மெண்ட் வந்து அதில் இருக்கிற வென்டிலேஷன், த கைண்ட் ஆஃப் ஆம்பியன்ஸ், இன்னும் க்ரீனரி இருக்கிறது ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும். ஜன்னல் வழியாக திறந்து பார்த்தா அங்கே ஒரு செடியோ ஒரு மரமோ இருக்கிறது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும். ஸோ இல்லை இன்னொரு ஒரு கான்க்ரீட் பில்டிங் தான் தெரியுதுன்னா ஜன்னல் இல்லாமல் இருக்கிறதே மேல். ஸோ அந்த அளவுக்கு வந்து தட் கேன் த ரைட் அமௌண்ட் ஆஃப் லைட்டிங், வென்டிலேஷன் அண்ட் ஒர்க் வந்து இவ்வளோ நாள் பண்ணினா ஒரு பிரேக் கட்டாயம் எடுக்கணும். தொடர்ந்து வேலை செஞ்சதுக்கப்புறம் அட்லீஸ்ட் ஒரு ரெகுலர் வெக்கேஷன்ஸ், இன்னும் ஒரு ஒரு 3 மாதத்துக்கு 1 தடவை 6 மாதத்துக்கு 1 தடவை ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் வெக்கேஷன் வென் யூ ஆர் நாட் கனெக்டட் வித் யுவர் ஆஃபீஸ் ஒர்க். வெக்கேஷனுக்கு போனாலும் ஐ ஹாவ் டு ஸ்டே கனெக்டடுங்கிறது வந்து வில் நாட் பி அ வெக்கேஷன். ஸோ அந்த மாதிரி ஒரு பிரேக் எடுத்துகிட்டு வரும்போது இட் வில் பி ரெஜெனுவேட்டிங். அடுத்த விஷயம், இந்த ரெகுலர் ஒர்க் இப்படித்தான் அப்படின்னு இருக்கும்போது அதுக்குள்ள நாம கொஞ்சம் ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டியை இன்கார்பரேட் பண்றது. இப்போ நிறைய ஆஃபீஸஸ்ல ஒரு பேட்மிண்டன் கோர்ட்டோ இல்லை டேபிள் டென்னிஸ் கோர்ட்டோ கட்டாயமா வைக்கிறாங்க. அதை எத்தனை பேர் யூஸ் பண்றாங்கிறது தான் முக்கியம். ஸோ அந்த மாதிரி ஒரு 1/2 hour பிரேக், ஒரு 10-15 minutes பிரேக், ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து எங்கேயாவது ஒரு போய் கேம் விளையாடுறதோ இல்லை கொஞ்ச நேரம் ஒரு அவுட்டிங் ஒரு வாக் போகிறதோ, இந்த மாதிரி விஷயங்கள் கட்டாயமாக ரொட்டீனில் இருந்ததுன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டோம். அண்ட் டெஃபினெட்லி ஆல்கஹால் இன் மாடரேஷன். குடிக்கக்கூடாதுன்னு ஐடியல், பட் குடிச்சா இட் ஹாஸ் டு பி இன் மாடரேஷன். அப்போ தான் வந்து அது இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் தடுக்கிறதுக்கு உதவும்.
0: சமீப காலங்களில் மாணவர்கள் நிறைய பேர் தற்கொலையின் மூலமாக இறந்துருக்காங்க. நிறைய வீட்டில் பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்டிப்பதுண்டு. எல்லாரும் இந்த முடிவை எடுக்கிறது இல்லை. ஆனாலும் மாணவர்களுக்கு இந்த எண்ணம் தோன்றதுக்கு வளர்ப்பு முறையும் குடும்ப சூழலும் ஒரு காரணமாக இருக்கா? இதில் உங்கள் கருத்து என்ன டாக்டர்?
1: தற்கொலை வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் விஷயம் கிடையாது. நம்ம வந்து இந்த காரணத்தினால மார்க் குறைஞ்சது அதனால செத்து போயிட்டான், அட்மிஷன் கிடைக்கல அதனால செத்து போயிட்டான், இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பர்ஃபிஷியலா ஒரு டைமென்ஷன்ல பாக்குற விஷயம். அது உண்மை, அது கிடையாது. யாருமே இப்படி ஒரே ஒரு காரணத்துக்காக தற்கொலை பண்ணிக்கிறது இல்லை. அந்த எதை ப்ரோப் பண்ணினாதான் அவங்களுக்குள்ள இருக்கிற மற்ற பிரச்சனைகள் வெளியில வரும். ரெண்டாவது, எல்லா தற்கொலைகளும் மனநல பிரச்சனையினால ஏற்படுறது இல்லை. ஆனா முதல் முறையாக மன அழுத்தம் ஏற்படும் போது அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் ஆஃப் டிப்ரெஷனில் தற்கொலைக்கான சாத்தியங்கள் ரொம்ப அதிகம். ஸோ அதை வந்து நாம் அட்ரஸ் பண்ணி தடுக்கிறது ரொம்ப முக்கியம். பெற்றோர் பிள்ளைகளுக்கு நடுவில் ஒரு கலந்துரையாடல் கம்மி ஆயிடுச்சுங்கிறது இன்னொரு காரணம். அண்ட் இப்போ எல்லா சைட்லேருந்தும் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, நீ இதை படித்தே ஆகணும், இதை நீ சாதிச்சே ஆகணும். ஒன்று ரொம்ப படிக்காத பசங்களுக்கு அது அவ்வளவு ப்ராப்ளம் இல்லை, இந்த டாப் ஃபைவ் டாப் டென்ல இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ரெஷர் இன்னும் அதிகம். ஸ்கூல்ஸில் வந்து நீ நம்ம ஸ்கூலுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்தே ஆகணும், ரேங்க் வாங்கியே ஆகணும். ஸோ இந்த மாதிரியான ப்ரெஷர் பெற்றோருக்கு வந்து அது ஒரு கௌரவ பிரச்சனை, மற்றவங்கள விட தன்னோட பையன் நல்ல மார்க் வாங்கணுங்கிறது, அண்ட் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் சில கோர்சஸில் சேர்க்கறது, இது எல்லாமே வந்து ஒரு ப்ரெஷருக்கு காரணமாகும். இன்னொரு முக்கியமான காரணம், அந்த குழந்தைகளுக்கும் சின்ன வயசுலேருந்து பெருசாக எந்த விதமான ஒரு கஷ்டத்தையோ இல்லை ஒரு பிரச்சனைகளையோ அவங்க அணுகிறதுக்கான வாய்ப்புகளே நம்ம கொடுக்காம கேட்குறதெல்லாம் அவங்களுக்கு நடந்துக்கிட்டே இருந்தது. நான் பெற்றோர்கள் வந்து குழந்தைகள் எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும், குழந்தைகள் எப்பவுமே வந்து அவங்க நினைக்கிறதெல்லாம் அவங்க அடையணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே குழந்தைகளை வளர்க்கும் போது அவங்க வாழ்க்கையில் சந்திக்கிற முதல் தோல்வி இது நிச்சயமாக அவங்க பெற்றோரால் இதை சரி பண்ண முடியாது. மார்க் குறையிறதையோ அட்மிஷன் கிடைக்கிறதோ பெற்றோர் கையில் இல்லை. ஸோ அந்த மாதிரி அவங்களால சரிப்படுத்த முடியாத ஒரு சூழல் வரும் பொழுது அந்த பிள்ளைங்களுக்கு அது முதல் தோல்விங்கும் போது அவங்களுக்கு அதை ஹேண்டில் பண்ண தெரியல. சின்ன வயசுலேருந்து சில விஷயங்கள் உடனே கிடைக்காம கொஞ்சம் அவங்க அதுக்கு முயற்சி செஞ்சாதான் கிடைக்குங்கிற ஒரு சூழல், பேரண்ட்ஸ் வந்து நோங்கிற வார்த்தையை பிரயோகிக்க கற்றுக்கணும். கேட்கறதுக்கு முன்னாடி எல்லாமே ப்ரொவைட் பண்ணினா அந்த பிள்ளைகளுக்கு பிரச்சனைகளை சமாளிக்கிற திறன் இருக்காது. அதே மாதிரி குரூப்பில் அவங்க பழகிறதுக்கு ஸ்போர்ட்ஸ் வந்து இந்த திறனை அந்த பிரச்சனைகளை அணுகிறதுக்கான ஒரு மன வலிமையை கொடுக்கறதுக்கு அதால் முடியும். ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் இருந்ததுன்னா எத்தனை ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஒரு மேட்ச் தோத்துட்டாலோ இல்லை ஒரு மெடல் வாங்கலைன்னா தற்கொலை பண்ணிக்கிறாங்க. தே டோன்ட் டூ தட். வேற காரணங்களுக்காக அவங்க பண்ணியிருக்கலாம், ஆனால் இந்த காரணத்துக்காக பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் வில் டீச் யூ, வாழ்க்கையில் இந்த மாதிரியான வெற்றி தோல்விகள் சகஜம்ங்கிற அந்த பாடத்தை ஈஸியாக சொல்லி கொடுக்கும் அது. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்ல நாம் என்ன அதிகமாக கவனம் செலுத்தும் பொழுது ஸ்கூல்ஸ்லேயும் வி நீட் கவுன்சிலர்ஸ். குழந்தைகளுக்கு மனம் விட்டு பேசுறதுக்கு ஒரு பொதுவான நபர் தேவை. அது டீச்சராக இருக்கலாம், பட் டீச்சரை நம்பி சொன்னால் அது என்ன ஆகுமோங்கிற கவலை ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கும். ஸோ ஒரு கவுன்சிலர் மூணாவது மனுஷங்களாக ஒருத்தர் இருக்கிறது. பெற்றோரே வந்து இன்னும் கொஞ்சம் சேர்ந்து உட்கார்ந்து குழந்தைகள் கிட்ட அவங்க என்ன சொல்ல நினைக்கிறாங்கங்கிறத கேட்கறது, இது எல்லாமே வந்து ஹெல்ப் பண்ணும். பெரும்பாலும் பெற்றோர் நாங்கள் நல்லா பேசுகிறோம்னு சொல்கிறதெல்லாம் அட்வைஸாக தான் இருக்கும். ஸோ அது வந்து அந்த பேரண்டிங்கும் வந்து ஒரு ஸ்கில், அவங்களுக்கும் அதுக்கான சில பயிற்சிகள் தேவைப்படும்.
0: இதன் அடிப்படையில் மாணவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
1: மாணவர்களுக்கு என்ன சொல்லணும்னா, முதல்ல நல்ல நண்பர்களோடு சேர்ந்து இருங்க. நிச்சயமாக சோஷியல் மீடியா அப்படிங்கிறது வந்து லைஃப் லைன் கிடையாது, அதை தாண்டி நிஜ மனிதர்களோடு பழகிறது அவசியம். மீடியா அண்ட் ஆல் தீஸ் டெக்னிக்கல் கேட்ஜெட்ஸ் அவசியம்தான், பட் அதை வந்து எந்த அளவுக்கு மாட்ரேஷனில் நம்ம யூஸ் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் அது நமக்கு உபயோகமாக இருக்கா இல்லை பாதிக்குதான்னு இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ கேம்ஸ் விளையாடுறது, இது எல்லாமே சோஷியல் மீடியா அடிக்ஷனுங்கிறது வந்து இப்போது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மனநல பிரச்சனை. அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு டிஅடிக்ஷன் சென்டர்ஸ் இருக்குது, சென்னையிலேயே இருக்குது. ஸோ அந்த சோஷியல் மீடியாவில் நாம் எவ்வளவு நேரம் செலவழிக்கிறோம் அது வந்து நமக்கு எந்த அளவுக்கு நம்மளோட வாழ்க்கையில் பாதிப்பை ஏற்படுத்துதுங்கிறத அவங்களே ஒரு நிமிஷம் யோசிக்கணும். ஸோ அந்த மைண்ட்ஃபுல்னஸ், நாம் பண்ணுறது கரெக்டாக, நம்ம கரெக்டான பாதையில் போகிறோமாங்கிறத வந்து ஒரு நிமிஷம் அவங்க அவங்க சிந்திக்க ஆரம்பித்தாங்கன்னா அவங்களுக்கே தெரியும். அண்ட் ஒரு கஷ்டம் இருக்குது, அதை வந்து எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னா தயங்காமல் ஹெல்ப் எடுத்துக்கணும். அது நீங்கள் பேசுகிறது உங்கள் நண்பராக இருக்கலாம், குடும்ப நபராக இருக்கலாம், ப்ரொஃபஷ்னலாக இருக்கலாம், ஆனால் யாராவது ஒருத்தர்கிட்ட மனம் விட்டு பேசணும். தற்கொலை எண்ணம் வரும் பொழுது அதை பற்றி கட்டாயமாக ஒருத்தர்கிட்ட நம்ம பேச முயற்சிக்கிறது ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு உதவும். மற்றவங்க தற்கொலை எண்ணத்தை பற்றி பேசும்போது நாம் அதை வந்து ரொம்ப அலட்சியமாகவோ அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னு ஒரு ஒத்த வார்த்தையிலையோ நாம் அதை ஒதுக்காமல் அவங்க ஏன் அப்படி சொல்கிறாங்கங்கிறத கவனித்து அவங்களுக்கு என்ன பண்ணணுங்கிறத நாம் யோசிக்கணும். ஏதாவது அதை தடுக்கிற

0: மாற்றத்துக்கான முயற்சியில நம்ம இறங்கணும். நம்மளால எல்லாம் தனியா பண்ண முடியாது. ஸோ யாராவது ஒரு சிக்னிஃபிகண்ட் அதர், அது உங்க காலேஜில் இருக்கிற டீச்சராக இருக்கலாம், இல்லை குடும்ப நபராக இருக்கலாம், அவங்க முக்கியமான ஒருத்தர்கிட்ட நாம் அதை இன்ஃபர்மேஷனை கொடுத்து அவங்களுக்கு உதவி கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அடுத்தவங்களுடைய மனநல பிரச்சனைகளை கூர்ந்து கவனிக்கிறதுக்கான திறனை வச்சுக்கணும். ஒருத்தவங்க சரியாக இல்லைன்னா நாம் அவங்கள அப்ரோச் பண்ணி ஹெல்ப் வேணுமான்னு கேட்கறதுக்கு நாம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும்.
1: சினிமா பார்த்து தான் எல்லாரும் வளர்ந்துருப்போம். அவ்வளோ முக்கியமான ஒரு பிளாட்ஃபார்மில் மனநலம் பற்றி சரியான தகவல்களை காட்டுறாங்கன்னு நினைக்கிறீங்களா டாக்டர்?
0: நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
1: சில படங்களில் அப்படி இருக்குது, ஆனால் சில படங்களில் தவறாக காட்டுறாங்கன்னு நினைக்கிறோம்.
0: பெரும்பாலான படங்களில் மனநலம் பற்றின சித்தரிப்பு தவறானதாக தான் இருக்குது. நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த மனநல பாதிப்பு இருக்கிறவங்க எல்லாருமே வயலண்டான பீப்புள் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து அது ஆதி காலத்திலேருந்து அந்த பயம் இருந்தாலும் அதை வந்து அதிகமாக வலியுறுத்தினது திரைப்படங்கள் தான். எல்லா மொழி திரைப்படங்களும் அதுக்கு விதிவிலக்கு இல்லாமல் எல்லாரும் அதை தான் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கதையை வந்து அந்த வயலன்ஸை ஜஸ்டிஃபை பண்ணணும் அப்படின்னா அதை ரொம்ப ஈஸியாக அதை வந்து அவங்க மனநல சரியில்லைன்னு சொல்லிடுறாங்க. இது வந்து அந்த கதைக்கு நல்லா இருக்கலாம், ஆனால் அது வந்து ஒரு மனநல பாதிப்போடு வாழற ஒருத்தருக்கு வந்து அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. ஸோ அவங்கள பார்த்து மற்றவங்க விலகி போகிறதுங்கிறது அவங்களுக்கு ஒரு அவங்களுக்கு ஏற்படுற ஒரு புறக்கணிப்பு. இதை வந்து பல பேர் அதை கவனித்து வந்து பேசியிருக்காங்க எங்ககிட்ட பேசும்போது. ஒரு பேஷண்ட் வந்து கேட்டார், ஆஃபீஸில் எல்லாரும் என்னை கேட்குறாங்க, நீயும் இந்த மாதிரி தான், உனக்கு ஒரு எபிசோட் வந்தால் இப்படி தான் எல்லாரையும் அடிச்சிடுவியா, நீ எல்லாரையும் வந்து தூக்கி போட்டு மிதிப்பியா. அவன் லைஃப்பில் அந்த பையன் வந்து அந்த மாதிரி அக்ரெசிவாக இருந்தது கிடையாது, அவனுக்கு பைபோலார் டிசார்டர் தான். ஸோ பட் அவங்களுக்கு வந்து அது எவ்வளோ ஒரு அவமானமாக உணர்வாங்கங்கிறத வந்து அந்த சென்சிட்டிவிட்டி ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு இல்லை பெரும்பாலான சமயம். சில நல்ல திரைப்படங்களும் வந்திருக்கு, எத்தனையோ நல்ல திரைப்படங்கள் வந்திருக்கு. சி, ஓரளவுக்கு திரைப்படத்துக்காக சில விஷயங்களை அவங்க மிகைப்படுத்தி சொல்லலாம், ஆனால் முழுசாகவே வந்து தவறான ஃபேக்ட்ஸ் காமிக்கக்கூடாது. உதாரணத்துக்கு இது வந்து பேய் பிடிச்சிருக்கு, ஸோ இதை வந்து நம்ம வந்து மந்திரவாதி பார்த்தா சரியாயிடும், இந்த மாதிரி கருத்துக்களை வலியுறுத்துற மாதிரியான திரைப்படங்கள், இல்லை திருமணம் செஞ்சு வச்சா மனநோய் சரியாயிடும், இந்த மாதிரி பல திரைப்படங்கள் அந்த மாதிரி எல்லாம் வந்திருக்கு. சமீப காலமாக இந்த வயலன்ஸ் தான் ரொம்ப அதிகமாக ப்ராபகேட் பண்ணப்படுறது. ஸோ இதெல்லாம் வந்து நிச்சயமாக வந்து தவறான சித்தரிப்புகள். ரொம்ப ரேராக இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று ரெண்டு இன்ஸ்டன்ஸஸை வச்சு நாம் வந்து அதை ஒரு திரைப்படத்தில் காமிக்கும்போது அதுதான் காமன் திங்கிற எண்ணம் மக்கள் மனசில் ஏற்படும்போது இதில் அதிகமாக பாதிக்கப்படுறது நோய்வாய்ப்படுறவர்கள். என்னாகும், அவங்களுக்கு ஒரு நோய் இருந்தால் கூட அதை வெளியில் சொல்ல பயப்படுவாங்க, ஏன்னா நம்மளை வந்து புறக்கணிச்சிடுவாங்க. ஸோ இதனால என்னாகுது, அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வரதே டிலே ஆகுது, ரைட்? ஸோ அவங்க அவாய்ட் பண்ண பார்ப்பாங்க. ரொம்ப ஒரு பொறுக்க முடியாத சூழலில் தான் குடும்பம் ட்ரீட்மெண்ட்டுக்கே வருவாங்க. இந்த அளவுக்கு திரைப்படங்களுடைய தாக்கம் பிரச்சனையாக இருக்குது. திரைப்படங்கள் பண்ணுற இன்னொரு முக்கியமான விஷயம் மனநல மருத்துவமனைகளை பற்றின சித்தரிப்புகள். மென்டல் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே வந்து அது வில்லனுடைய கேம்ப் மாதிரி, அங்கே இருக்கிற சைக்கியாட்ரிஸ்ட் எல்லாருமே வந்து வில்லனோட கையாள் மாதிரி, யார் வேணால் யாரை வேணால் பைத்தியமாக்கிடலாம், கரண்ட் ஷாக் கொடுத்த பைத்தியமாக்கிடலாம். ஸோ கரண்ட் ஷாக்குங்கிறது வந்து ஒரு உயிர் காப்பாற்றுற ஒரு ட்ரீட்மெண்ட் மெத்தட். ரொம்ப தீவிர மன அழுத்தம், தற்கொலை எண்ணங்கள் அதிகமாக இருக்கும்போது கரண்ட் ஷாக் கொடுக்கறது தான் அவங்க உயிரை காப்பாற்றும். ஒரு ஒன் ஆர் டூ செட்டிங்ஸ் எலக்ட்ரோ கன்வல்சிவ் தெரப்பின்னு சொல்லுவோம். ஸோ இதை கொடுத்தா அவங்களுக்கு அந்த தற்கொலை எண்ணம் முழுசாக போகும். அது வந்து திரைப்படங்களை காமிக்கிற மாதிரி கிடையாது, சும்மா யார் வேணால் போய் டமாலுக்கு தலையில் ஒரு இதை வச்சு அவங்க அப்படியே கை காலை இழுத்துக்கிட்டு ஃபிட்ஸ் வர மாதிரி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இது வந்து ஒரு மைனர் சர்ஜரிக்கு எப்படி அனஸ்தீசியா கொடுத்து தியேட்டரில் சர்ஜரி பண்ணுவாங்களோ அதே மாதிரி அனஸ்தீசியா கொடுத்து பேஷண்ட்டுக்கு எதுவுமே தெரியாது. அவங்க வந்து மயக்க நிலையில் தான் இருப்பாங்க, ஷாக்கை கொடுத்து 10 நிமிஷம் கழித்து அவங்க எழுந்து அவங்க இயல்பு வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிடலாம். அது தாண்டி இசிடியில் ஒன்றுமே ஒரு பெரிய ட்ராமா கிடையாது. ஆனால் திரைப்படங்கள் திரும்ப திரும்ப அதை சொல்லும் பொழுது ஒரு மனநல மருத்துவமனையில் சேர்க்கறதுக்கோ இல்லை கரண்ட் ஷாக் கொடுக்கறது நல்லதுன்னு டாக்டர் சொன்னால் அதை சந்தேகத்தினால மறுக்கிறதோ நிறையா இருக்குது.
1: சினிமா ஒரு மனிதனை எவ்வளோக்கு எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதோ அதே அளவுக்கு சமூக வலைத்தளங்களும் மக்களை, முக்கியமாக சொல்ல போனால் இளைஞர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு தான் சொல்லணும். திரைக்கு முன்னால் எவ்வளோ தைரியமான ஒருத்தராக இருந்தாலும் திரைக்கு பின்னாடி அவங்களும் ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சமூக வலைத்தளங்கள் மனநலத்தை எப்படி பாதிக்குது?
0: சமூக வலைத்தளங்கள் வந்து எல்லாமே மாடரேஷன்ல யூஸ் பண்ணினா பிரச்சனை இல்லை. அது அதில் வந்து அதிகமாக மூழ்கி போகும் பொழுது என்னோட போஸ்ட்டுக்கு லைக்ஸ் கிடச்சிருக்கா, என்னோட ஃபோட்டோக்கு எத்தனை பேர் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க, அதில் எத்தனை பாசிட்டிவ் கமெண்ட்ஸ், ஸோ இதுலையே ஃபோக்கஸ்டாக இருக்கிறவங்களுக்கு நிறைய மன அழுத்தம் வரும். இதில் ஆண்களை விட பெண்களுக்கு தான் அதிக பாதிப்பு அப்படின்னு புள்ளி விவரம் சொல்லுது. ஸோ இது ஒரு பக்கம். அந்த அங்கே வந்து ஒரு அனானிமிட்டி இருக்கிறதுனால யார் வேணால் எதை வேணால் சொல்லலாங்கிற ஒரு கருத்து சுதந்திரத்தை எல்லா நிறைய பேர் தவறாக பிரயோகப்படுத்தும் பொழுது, வார்த்தைகளில் நிதானம் இல்லாமல் போகும்போது அது டெஃபினட்டாக அந்த சம்மந்தப்பட்ட நபருக்கு மனநல பாதிப்பை ஏற்படுத்தும். எந்த ஒரு டாக்ஸிக் விஷயத்தையும் அதுக்கு தீர்வு அதை விட்டு வெளியே வர்றது தான். இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாமையும் இருக்க முடியும். அதை இல்லை, என்னால் அதை சமாளிக்க முடியும்னா நாம் அதில் தொடர்ந்து இருக்கலாம். பட் பாட்டம் லைன், இதில் எவ்வளோ அதிகமான கவனம் இதில் இருக்கிறது அவ்வளவு ஹெல்த்தி கிடையாது. அது யாராக இருந்தால், செலிபிரிட்டியாக இருந்தாலும் சரி, நான் செலிபிரிட்டியாக இருந்தாலும் சரி.
2: நீங்கள் சொன்ன மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டவங்க முக்கியமாக செய்ய வேண்டியதே ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்கிட்டையோ இல்லை சைக்காலஜிஸ்ட்கிட்டயோ கவுன்சிலிங் போகிறது தான். ஆனால் நிறைய பேர் மனநல மருத்துவர்களை அணுகிறது ஒரு தப்பான விஷயமா தான் பார்க்குறாங்க. அதை பற்றின உங்கள் கருத்து என்ன?
0: நம்ம இவ்வளோ நேரம் அதுதானே பேசணும். மனநலம் பற்றின தவறான புரிதல் இருக்கிறது ஒரு காரணம். அதை பற்றின ஒரு சமுதாயத்தில் நிலவர நெகட்டிவ் இம்ப்ரெஷன்ஸ், அந்த ஸ்டிக்மா, அதனால வர ஒரு அவமானம். ஸோ நம்மளையும் வந்து புறக்கணிச்சிடுவாங்க, அது என்னுடைய குடும்பத்தோடைய பேரை கெடுக்கும், இல்லை கல்யாணம் பண்ணிக்கிற வாய்ப்பை கெடுக்கும், வேலை வாய்ப்புகளை கெடுக்கும். ஸோ இந்த மாதிரியான காரணங்கள்னால பயந்துக்கிட்டு சொல்லாமல் இருக்கிறது பல சமயம் நடக்குது. ஆனால் ஏதாவது ஒரு பாயிண்ட்ல அவங்களுக்கு புரிய வச்சிட்டோன்னா நிச்சயமாக அவங்க ஒன்ஸ் ட்ரீட்மெண்ட்டுன்னு வரும்போது அவங்களுக்கு அதோடைய பெனிஃபிட்ஸ் புரியும் போது அவங்க நிச்சயமாக அதை தொடர்ந்து எடுத்துப்பாங்க. அதனால தான் விழிப்புணர்வு, இப்போ இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வந்து அந்த மாதிரியான தயக்கங்களை நீக்கிறதுக்கு ரொம்ப உதவி பண்ணும். ஸோ இது இந்த மாதிரி நம்ம எவ்வளவு அடிக்கடி பேசுகிறோமோ, மனநலம் வந்து அந்த இப்போ சுகர் பற்றி எல்லாம் இப்போ ஓரளவுக்கு விழிப்புணர்வு இருக்குது. ஹார்ட் அட்டாக் வந்தால் அந்த கோல்டன் அவருக்குள்ளே ஹாஸ்பிட்டல் போகணுங்கிற விழிப்புணர்வு பெரும்பாலும் மக்களுக்கு வந்திருக்கு. அதே மாதிரி மனநலம் பற்றின ஒரு புரிதலும் எல்லாருக்கும் வரும்போது நம்ம வந்து இதை ஈஸியாக அணுக முடியும். அதுக்கு இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் நிறைய பண்ணுறது அவசியம்.
2: என்னதான் ஒருத்தர் மனநல மருத்துவர்கிட்ட போனாலும் அவங்களோட நெருங்கிய வட்டாரம், அதாவது நண்பர்கள், உறவினர்கள், ஆசிரியர்கள், அவங்கள போன்றவர் என்ன நடவடிக்கை எடுக்கலாம்?
0: சப்போர்ட்டிவாக இருக்கிறது தான் அவங்க எடுக்க வேண்டிய நடவடிக்கை. பல சமயம் என்ன ஆகுது, மனநல பிரச்சனை இருக்குங்கிறத வந்து நாம் நம்ம காலேஜ்லேயோ இல்லை வேலை பார்க்குற இடத்துலையோ மறைக்கிறதுக்கான முயற்சி நிறையா நடக்குது. ஏன்னா அதை அவங்க எப்படி எடுத்துப்பாங்கங்கிறது தெரியாததுனால. இது திருமணங்கள்லேயும் நடக்கும். திருமணத்துக்கு முன்னாடி நோய் இருந்த விஷயத்த மறைச்சு திருமணம் பண்ணும்போது திருமணத்துக்கு அப்புறமும் அதை மறைச்சே வைக்க வேண்டிய ஒரு சூழலில் அந்த டென்ஷனும் ப்ரெஷரும் அதிகமாகுது. ஸோ ஓரளவுக்கு நாம் அந்த அது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லைங்கிறத வந்து புரிய வச்சுட்டோம்னா அது ஈஸியாக போயிடும். எல்லார்கிட்டேயும் போய் ஒரு ரொம்ப எலாபரேட்டாக எல்லா விவரங்களையும் சொல்லணுங்கிறது இல்லை. ஆனால் இல்லை, எனக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருந்தது, இப்போ மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கேன், நான் நல்லா இருக்கேங்கிற விவரத்தை சொல்கிறதுனால எதுவும் கெட்டு போயிடாது. அண்ட் நிறைய பேருக்கு பயம் அதனால வேலை போயிடுமோன்னு. சட்டப்படி மனநல பாதிப்பு ஆயிருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக ஒருத்தர் வேலையை விட்டு யாரையும் நம்ம வெளியே அனுப்ப முடியாது. சட்டம் வந்து அந்த ப்ரொடெக்ஷனை நமக்கு கொடுத்துருக்கு. ஸோ அந்த மாதிரி பயங்கள் தேவையில்லை. நாம் வெளிப்படுத்தணும். வெளிப்படுத்தலைன்னா அவங்கக்கிட்டேருந்து நாம் எப்படி ஆதரவை எதிர்பார்க்க முடியும்? அவங்களுக்கு அது தெரியாத போது அவங்க ஆதரவு காமிக்க முடியாது. அது தெரிஞ்சதுன்னா நமக்கு தெரியறது ஒருத்தருக்கு ப்ராப்ளம் இருக்குன்னா நாம் இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கணும்.
1: நம்ம இந்திய பாப்புலேஷனில் மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ் 1/4 தான். இதனால் ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறது மக்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா?
0: 1/4 இஸ் நாட் த ரைட் டேட்டா. இந்தியாவில் வந்து ட்ரெயின்டு மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ், சைக்கியாட்ரிஸ்ட் வந்து ரொம்ப கம்மிமா, ஒரு 5,000-6,000 பீப்புள் தான் மொத்தமே. பாக்கி அலைட் மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸோடைய நம்பர் இன்னும் கம்மி. ஸோ அதனால தான் வந்து இப்போது நிறைய இடங்களில் வந்து நாம் லே கவுன்சிலர்ஸ், அதாவது அந்தந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்கே வந்து மனநலம் பற்றி பேசிக்ஸ் சொல்லி கொடுத்து அவங்க மூலமாக கம்யூனிட்டியில் கவுன்சிலிங்னு இல்லை, மென்டல் ஹெல்த் ஃபர்ஸ்ட் எய்டுக்கோ இல்லை சில சின்ன சின்ன விஷயங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கோ, ஏர்லியாக ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள ட்ரீட்மெண்ட்டுக்கு ரெஃபர் பண்ணுறதுக்கோ இப்போது அதுதான் நிறையா ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஆஷா ஒர்க்கர்ஸ்னு இருக்காங்க, லே கவுன்சிலர்ஸ், பேர் ஃபுட் கவுன்சிலர்ஸ், இவங்களெல்லாம் வந்து யூஸ் பண்ணி தான் பல இடங்களில் வந்து நம்ம மனநலம் பற்றின ஒரு விழிப்புணர்வையும் சேவையையும் நம்ம வி ஆர் டேக்கிங் இட் டு த கிராஸ் ரூட் லெவல். மென்டல் ஹெல்த் பெட்ஸே ரொம்ப கம்மி ஆல் ஓவர் த கண்ட்ரி. ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பெட்ஸ் ரொம்ப கம்மி, மென்டல் ஹெல்த் இன்ஸ்டிடியூஷன்ஸும் ரொம்ப கம்மி. நம்மளுடைய நாட்டில் மனநல பிரச்சனைகளுக்கு ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் வருதுன்னா அதுக்கு ஒரே காரணம் நம்மளுடைய குடும்ப அமைப்பு. ஃபேமிலிஸ் தான் இதை முழுக்க முழுக்க ஹேண்டில் பண்ணுறாங்க. அவங்களுடைய ட்ரீட்மெண்ட் ஆகட்டும், அவங்களுடைய பராமரிப்பாகட்டும், இதை முழுக்க முழுக்க ஃபேமிலிஸ் தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ அவங்க இருக்கிறதுனால தான் மென்டல் ஹெல்த் ஓரளவுக்கு த சிஸ்டம் இஸ் ஒர்க்கிங். நம்மளுக்கு மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ் இன்னும் நிறைய வேணும். அது இட்ஸ் அ ரொம்ப வருஷமாக இருக்கிற ஒரு லாக்யூனா. அது
1: நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்துட்டோம் மேம். மனநலம் குறித்த நேயர்களுக்கு நீங்க மேலும் வேற என்ன சொல்ல விரும்புறீங்க?
0: மனநலம் உடல் நலம் அளவுக்கு இம்பார்ட்டன்ட், ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் இஃப் நாட் மோர். ஸோ நம்ம உடல் நலத்துக்கு நாம் காமிக்கிற அதே அளவு அக்கறையை மனநலத்துக்கு காமிக்கணும். குறிப்பாக பெண்கள் அவங்களுடைய உடல் நலத்தையும் மனநலத்தையும் பார்த்துக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா பெண்களுக்கு வந்து எப்பவுமே அவங்களோட ஹெல்த்தை கொஞ்சம் பேக் சீட்டில் தான் பேக் பர்னரில் தான் போடுவாங்க, ரொம்ப மோசமானால் தான் உதவி நாடுவாங்க. ஒரு பெண் பாதிக்கப்படும் போது அது அந்த குடும்பம் மொத்தத்தையும் பாதிக்கும். ஸோ அதனால் அவங்களுடைய மனநலம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெரும்பாலும் கேர் கிவிங் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பெண்களுக்கு இருக்கிறதுனால அதுக்கு அவங்களுக்கு மன அழுத்தம் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். அவங்களுடைய ஹார்மோனல் சேஞ்சஸ் இது எல்லாமே அவங்களுக்கு மனநல பிரச்சனைகள் அதிகமாக வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எல்லாருமே அவங்க வந்து ஒரு மனநல பிரச்சனை இருக்குது அப்படின்னா கொஞ்சம் தயக்கம் காட்டாமல் இமீடியட்டாக அதுக்கான ஒரு உதவியை நாடி போகிறது ரொம்ப முக்கியம். அது எந்த வயசு எந்த பாலினம் யாராக இருந்தாலும்.
1: உங்களோட பிஸி ஸ்கெடியூலில் நீங்கள் நேரம் ஒதுக்கி எங்களுக்காக வந்ததில் ரொம்ப நன்றி டாக்டர். கண்டிப்பாக இதனால் பல நேயர்கள் பயனடைஞ்சிருப்பாங்கன்னு நம்புகிறோம்.
0: இது மாதிரி தொடர்ந்து நீங்கள் நிறையா விழிப்புணர்வு சார்ந்த நிகழ்ச்சிகளை நடத்துறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றிம்மா.
1: நன்றி டாக்டர்.
2: நன்றி டாக்டர். கண்டிப்பா நிவி, நீ சொன்ன மாதிரி நேயர்கள் நிறைய பேர் இதனால பயனடைஞ்சிருப்பாங்க. இந்த நிகழ்ச்சி மூலமா நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க குடும்பத்திலேயோ இல்ல நண்பர்களுக்கோ மனநலம் சம்பந்தப்பட்ட உதவி தேவைன்னு நீங்க நினைச்சா அவங்களுக்கு அதை பத்தி புரிய வச்சு ஒரு நல்ல மனநல மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போங்க. அவங்க கூட உறுதுணையா இருக்க வேண்டியது நம்ம கடமை. நாங்க கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இன்னும் நிறைய செய்திகளை தெரிஞ்சுக்க MOP சமுதாய வானொலி 107.8 தொடர்ந்து கேளுங்க. நான் உங்கள் ரக்ஷிதா.
1: நான் உங்கள் நிவேதிதா. நன்றி.

0: 9. நீங்க கேட்டுட்டு இருக்கது MOP Mono 7.8.
1: It's enriching.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. நான் உங்க ஆர்ஜே ஷாலினி. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் பாத்தீங்கன்னா, செல்பி. செல்பினாலே எல்லாருக்குமே ரொம்ப கிரேஸ். எங்க பார்த்தாலும் செல்பி எடுத்துட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப லேட்டஸ்டா சென்னையில மெட்ரோ ட்ரெயின் வந்தது. மெட்ரோ ட்ரெயினை பார்க்க போனாங்களோ இல்லையோ, மெட்ரோ ட்ரெயின் கூட நின்று செல்பி எடுத்துக்கிறதுக்கே தனியா ஒரு கும்பல் போனாங்க. இப்பவும் போயிட்டு இருக்காங்க. சண்டே சண்டே திருவிழா மாதிரி போயிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு செல்பி மோகம் பரவிட்டு இருக்கு. செல்பினாலே அது ரொம்ப யூத்ஃபுல்லான விஷயமா இருக்கு. இத பத்தி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசினா என்னன்னு தோணுச்சு. செல்பி பத்தி பேசுறதுக்காக நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க வைஷ்ணவி.

0: முன்னாடி நின்னு செல்ஃபி எடுத்தாங்க. இதுதாங்க செல்ஃபியோட ஹிஸ்டரி.
1: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வைஷ்ணவி. நானும் அமிர்தாவும் கிளாஸ்மேட்ஸ் தான். ரெண்டு பேரும் பிஎஸ்சி செகண்ட் இயர் தான் படிக்கிறோம். அவ வந்து செல்ஃபியோட ஹிஸ்டரி சொன்னான். இப்போ ப்ரெசென்ட்ல செல்ஃபியோட கண்டிஷன் பத்தி நான் சொல்றேன். எப்போ பாரு செல்ஃபி தாங்க, எங்க பார்த்தாலும் செல்ஃபி தாங்க. நின்னா செல்ஃபி, உட்காந்தா செல்ஃபி, படுத்தா செல்ஃபி, எழுந்தா செல்ஃபி, எப்ப பாரு என்ன எடுத்தாலும் செல்ஃபி செல்ஃபி செல்ஃபி செல்ஃபி செல்ஃபி செல்ஃபி மட்டும்தான். இப்போ நம்மளோட யூத் மத்தியில செல்ஃபியோட தாக்கம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. பிறந்த குழந்தை முன்னாடி நின்று கூட செல்ஃபி எடுக்கிறாங்க. சரி ஓகே, இதை நம்ம ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பிறந்த குழந்தை செல்ஃபி எடுக்க வேண்டியதா, சரி ஓகே, நோ ப்ராப்ளம். பட் ஆனா ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களோட டெத்துக்கு போய் அவங்க கிட்ட துக்கம் விசாரிக்கிறத விட்டுட்டு செல்ஃபி எடுத்து அச்சுச்சோ மை பெரியப்பா டைட், அச்சுச்சோ மை கிராண்ட்மா டைட் அப்படி சொல்லி போட்டோ எடுத்து அதை வந்து சோசியல் மீடியால போட்டு லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் அப்படின்னு வாங்கிட்டே இருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப கவலைப்பட வேண்டிய விஷயங்க. ஏன்னா செல்ஃபின்றது ஒரு என்ஜாய்மெண்ட் தான். அதுக்குன்னு ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அது நம்ம வந்து ஃபீல் பண்ண வேண்டிய விஷயம். அதுக்கு போயிட்டு செல்ஃபி எடுத்து அதை போய் இதுல போட்டு சோசியல் மீடியால போட்டு ரொம்ப கஷ்டங்க. இப்ப நம்மளோட நாடு எங்க போகுதுன்னே தெரியல. இது செல்ஃபினால நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மென்டல் சிக்னஸ். நம்ம செல்ஃபி எடுக்கணும், செல்ஃபி எதிர்த்தாலும் செல்ஃபி எடுக்கணும் செல்ஃபி எடுக்கணும். இப்ப நம்மளோட தாட்ஸ் எல்லாமே அதுலதான் இருக்கு.
0: ஆமா வைஷ்ணவி, நீ சொல்றது கரெக்ட் தான். இப்போ எல்லாம் ரொம்ப செல்ஃபி எடுத்துட்டு மென்டல் சிக்னஸ் ஆயிட்டே வராங்க. ஆனா அது மட்டும் டிஸ்அட்வான்டேஜஸ் இல்ல, இன்னும் எக்கச்சக்கமா இருக்கு. நான் படிச்ச வரைக்கும் என்னன்னா முக பாவங்கள் மாறிட்டே வருது.
1: ஆமா அவருதா, நீ சொல்றது கூட கரெக்ட் தான். நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய பேர் இப்ப செல்ஃபி எடுக்கிறதுக்காக ஒன்றரை கண்ணுல போஸ் கொடுத்து கொடுத்து இப்ப அவங்க மூஞ்சே அப்படிதான் இருக்கு. சாதாரணமா பார்க்கும் போதே அவங்க அப்படி பாக்குற செல்ஃபி எடுக்கிறதுக்கு போஸ் கொடுக்கறப்ப எப்படி இருக்காங்களோ அதே மாதிரிதான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப புதுசா ஒருத்தர் மட்டும் நின்று குரூப்பா போட்டோ எடுக்கணும், செல்ஃபி எடுக்கிறப்ப குரூப்பா போட்டோ எடுக்க முடியலன்ட்டு செல்ஃபி ஸ்டிக் வேற ஒன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. ப்ரூம் ஸ்டிக் இல்லாம கூட பொண்ணுங்களை பாத்துலாம் இப்ப செல்ஃபி ஸ்டிக் இல்லாம பார்க்கவே முடியாது. என்னமா இப்படி பண்றீங்களேமா அப்படின்னு கேட்டா அதுக்கு அவங்க சொல்றாங்க, திஸ் இஸ் லேட்டஸ்ட் ஃபேஷன், லேட்டஸ்ட் டெக்னாலஜி, லேட்டஸ்ட் ட்ரெண்ட் அப்படின்னு என்னென்னமோ அவங்க வளர்றாங்க. பட் ஆனா அதெல்லாம் இப்ப நமக்கு தேவை கிடையாது. நம்ம இது இந்த ப்ரோக்ராம் மூலமா நாங்க என்ன சொல்ல வரோம்னா செல்ஃபி எடுங்க, தப்பு கிடையாது. அதுக்குன்னு உங்களோட லிமிட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கோங்க.
2: தேங்க்ஸ் அமிர்தா அண்ட் வைஷ்ணவி. என்ன நேயர்களே, இவ்வளவு நேரம் அமிர்தாவும் வைஷ்ணவியும் பேசிட்டு இருந்ததை கேட்டீங்க இல்லையா? செல்ஃபி எடுக்கிறது ஒண்ணும் தப்புன்னு நாங்க சொல்லலங்க. எந்த விஷயமா இருந்தாலும் அதுக்கு ஒரு லிமிட் இருக்கணும். இந்த மாதிரி லிமிட்ட கிராஸ் பண்ணி போறதுனால தான் பிரச்சனை. ஃபார் எக்ஸாம்பிள், நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் படிச்சேன். ஃபாரின்ல ரெண்டு கப்பல்ஸ் டூர் போனப்போ மலையில ஏறி நின்னு செல்ஃபி எடுக்கிறேன்ட்டு எவ்வளவு எட்ஜ்ல நின்று இருக்கோமா, கொஞ்சம் முன்னாடி நின்று இருக்கோமான்னு கூட கவனிக்காம செல்ஃபில இருக்க கிரேஸ்ல ஸ்லிப் ஆகி மலையில இருந்து விழுந்து இறந்தே போயிட்டாங்க. இந்த அளவுக்கு எல்லாம் போகணுமா? ஃபாரின்ல தான் இப்படின்னு இல்லங்க, நம்ம ஊர்லயும் நார்த் சைட்ல இப்ப ரீசெண்டா ஒரு விஷயம் நடந்தது. ரெண்டு கப்பல்ஸ், அதுவும் ஹனிமூனுக்கு போன கப்பல்ஸ், ஃபாரஸ்ட் குள்ள போய் செல்ஃபி எடுக்கிறேன், அது எடுக்கிறேன், இது எடுக்கிறேன்ட்டு திடீர்னு வந்து யானை வந்து அவங்க காரை இடிச்சிருக்கு. நல்ல வேலையா உடனே அவங்க காரை ஸ்டார்ட் பண்ணி தப்பிச்சு வந்துட்டாங்க. இவ்ளோ சீரியஸா போற அளவுக்கு அங்க கிரேஸ் இருக்கிறது ஒரு செல்ஃபிக்காக. உயிர் தாங்க ரொம்ப முக்கியம். செல்ஃபி எல்லாம் அதுக்கப்புறம், அப்புறமா நீங்க செத்து போயிட்டீங்கன்னா உங்க கூட யாராவது நின்னு செல்ஃபி எடுத்து போடுற நிலைமைக்கு ஆயிடும். இவ்ளோ தூரம் செல்ஃபி எடுக்கிறேன்னு மோகமா போயிடாதீங்க, அதுதான் நாங்க சொல்ல வரோம். ஓகே, செல்ஃபி எடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. பட் எல்லா விஷயத்தையுமே, செல்ஃபி மட்டும் இல்லங்க, எல்லா விஷயத்திலுமே கொஞ்சம் லிமிட்டோட இருந்துக்கோங்க. அதுதான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. ஓகே, வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்க ஆர்ஜே ஷாலினி.
3: Give me an M, M, give me an O, O, give me a P, P, M, O, P, F,
4: M, O, P, F, M. 107.8 MOP FM 107.8 MOP FM 107.8 MOP FM 107.8

வானொலியின் சிறுவர் மன்றத்தை சேர்ந்த சூர்யா, கௌதம், முகேஷ், ஸ்வேதா மற்றும் பியூலா வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க சுத்தம் சுகாதாரம் பற்றி ஒரு நாடகம் பண்ணி காட்ட போறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை, பிஞ்சு மனசுல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால

0: அவங்களுக்கு சுத்தம் பத்தி நம்ம சொல்லி கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தமா வச்சுக்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலையும் சுத்தமா வச்சிருக்க சொல்லி கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் அடுத்து வர தலைமுறையும் இருக்கும்.
1: காட்சி ஒன்று, சிறுமி ஸ்வேதா மற்றும் பியூலா அவங்களோட பிடி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி.
2: பிடி பீரியட் முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பசி அடிக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
3: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
2: கையெல்லாம் ஒண்ணு கழுவ வேணாம், அப்படியே சாப்பிடலாம்.
3: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க தூசி எல்லாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா?
2: எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சிட்டு கை கழுவதானா போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
4: ஏய் ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்ன சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
3: சரி மேம்,
2: நாங்க இனிமேல் கை கழுவிட்டு சாப்பிடுறோம்.
4: கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலிக்கும் இல்ல? வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க. டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவார்ல. ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
3: ஓகே மேம்.
1: காட்சி இரண்டு, சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்திக்கும் காட்சி.

0: என்னப்பா என்ன ஆச்சு?
1: டாக்டர், நேத்துல இருந்து எனக்கு வயிற்று வலி டாக்டர். டாக்டர், ஒரே இருமலா இருக்கு டாக்டர். என்ன டாக்டர் பண்றது?
0: நேத்து என்ன சாப்பிட்ட?
1: தோசை சாப்பிட்டேன்.
0: சாப்பிடுறதுக்கு முன்னாடி கை கழுவுனியா?
1: இல்ல டாக்டர்.
0: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க கிருமி எல்லாம் வயிற்றுக்குள்ள போய் இப்படிதான்ப்பா வரும். சரியா?
1: ஓகே டாக்டர்.
0: இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
1: ஓகே டாக்டர்.
0: இன்னொரு விஷயம் சொல்லணும்ப்பா உனக்கு. இப்ப நீ இரும்புன இரும்பும் போது கர்ச்சீஃப் வச்சுட்டு இரும்பணும். அப்படி இல்லாட்டி இரும்பிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்ச்சீஃப் வச்சுட்டு இரும்புலாம் என்ன ஆகும் தெரியும்ல? உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உன்கிட்ட இருக்க கிருமி எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இரும்பினாலும் கையில ஒரு கர்ச்சீஃப் அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சுட்டு இரும்பணும். சரியா?
1: சரி டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
2: காட்சி மூன்று. சிறுவர்கள் கௌதம் மற்றும் முகேஷ் விளையாட செல்லும் போது தன் தாய் கண்டிக்கும் காட்சி.
3: அதனால
2: செருப்பு போடாம போறீங்களா? செருப்பு போடாம போனீங்கன்னா ரோட்ல இருக்க கல்லு எல்லாம் கால குத்தோம்ல, முள்ளுலாம் குத்துக்குச்சுன்னா ரத்தம் வரும்ல. அதுக்கப்புறமா ரத்தம் வந்ததா நான் தான் உங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிடல் போனோம். அங்க டாக்டர் டீத் இன்ஜெக்ஷன் போடுவாரு. அதுக்கும் வலிக்கும்ல உங்களுக்கு?
3: நாங்க இனிமேலிருந்து போகும்போது ஸ்லிப்பர் ஒழுங்கா போட்டு போறோம்.
2: ரெண்டு பேரும் குட் பாய்ஸ்ல, இனிமேல் ஸ்லிப்பர் போடாம வெளியே விளையாட போக கூடாது. காட்சி நான்கு. கௌதம் மற்றும் சூர்யா விளையாடி முடித்து வீட்டுக்கு செல்லும் போது நடக்கும் காட்சி.
1: கொஞ்சம்
4: நேர்களே, இவ்வளவு நேரமா குழந்தைங்க சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு நாடகம் மூலமா தெரிவிச்சாங்க. இத பத்தி உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்லி சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க. நேர்களே, இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு என்ன தெரிவிக்க வரோம்னா, சுத்தம் சுகாதாரம் சுகம்.

0: ஒரு வழியா மதுரை டவுனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம பொண்ணுக்கு போன போட்டு வர சொல்லுவோம், நம்ம வந்து நம்மள கூட்டிட்டு போக சொல்லுவோம்.
1: ஹலோ அம்மா, வந்துட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட்லயே இருங்க, வந்துகிட்டே இருக்கேன்மா.
0: ம், சரிடா கண்ணு. ஏமா, ஒரு முளை பூ எவ்வளவு?
1: 20 ரூபாமா.
0: என்ன, ஒரு முளை பூ 20 ரூபாயா? எங்க கிராமத்துல 5 ரூபாய்க்கு முளம் போட்டு நாங்க வச்சுப்போம். பட்டினனால வெறும் ஜாஸ்தி தான் போல விலையெல்லாம். சரி, கொஞ்ச நேரம் இந்த சேர்ல உட்காரலாம்.
1: என்னம்மா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் ஜூஸ் குடிங்க.
0: இல்லம்மா அதெல்லாம் வேண்டாம், எனக்கு என் பொண்ணு வர, நான் அவளுக்காக தான் வெயிட் பண்றேன்.
1: நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானம்மா, என்ன பொண்ணா நினைச்சிட்டு பரவாயில்லாம வாங்கிக்கோங்க.
0: இல்லம்மா வேண்டாம்மா.
1: இல்லம்மா இருந்தாங்க, நீங்க கண்டிப்பா குடிங்க.
0: ஐயோ என்னமா குடிங் குடிங் சொல்லி மேலயே கூட்டிட்டேன் ஜூஸ்.
1: சாரிம்மா இருங்க, நான் தொடச்சு விடுறேன்.
0: ஐயோ நான் தான் அப்பவே வேண்டாம்னு சொன்னேன்ல, இப்ப பாரு மேல எல்லாம் கொட்டிடுச்சு.
1: சரி நான் தொடச்சு விட்டுறேன்மா. பாடா செயின் உங்க கழுத்து விட்டோமே, அந்த அம்மா கரெக்டா எந்திரிக்கும் போது செயின் கீழே விழுந்துட்டு தூச்ச போயிடலாம்.
0: பரவாயில்லம்மா, ரொம்ப நன்றி, நான் தொடச்சிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ்மா. என் பொண்ணு வந்துட்டா, நான் கிளம்புறேன்.
1: ஏமா போகலாமா? அப்பாடா பொண்ணு வந்துட்டு சீக்கிரம் எடுத்துட்டு தூக்கி போயிடலாம். அப்பாடா எந்திரிச்சிட்டாங்க, கீழே விழுந்துருக்கும், இந்நேரம் எடுத்துட்டு போக வேண்டியதான்.
0: போலாம் கண்ணு. என்னமா என் புது நகை எப்படி இருக்கு சொல்லவே மாட்டேங்கிற.
1: எந்த நகைமா?
0: ஐயோ என் நகையெல்லாம் காணம்மா, போட்டுட்டு இருந்தனே ஊர்ல இருந்து வரும்போது. ஐயோ எங்க விழுந்ததுன்னு தெரியலையே.

நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ற வாட்டர். தண்ணிய வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்ட் ஆன விஷயத்துக்கு. அண்ட் இதை வந்து நம்ம நிச்சயமா வி ஷுட் டேக் கேர் அண்ட் ப்ரிசர்வ் இட். ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரில இருக்கோம், அண்ட் லாட் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் முன்னாடி நம்ம கஷ்டப்பட்டோம் ரிசர்வாயர்ஸ் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அண்ட் வி ஷுட் டூ ஜஸ்டிஸ் டு வாட்டர். இப்ப நிறைய கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிறதே வந்து நிறைய ஸ்லம் பீப்புளுக்கு, நிறைய ஏரியாஸ் ஆஃப் சென்னையில வந்து இட்ஸ் வெரி டர்ட்டி. அண்ட் யாருக்கெல்லாம் நல்ல வாட்டர் கிடைக்கிறதோ அவங்க வந்து தே ஷுட் ஃபீல் லக்கி அண்ட் நல்ல ப்ரிசர்வ் பண்ணி அண்ட் யூஸ் பாயில்டு வாட்டர். மினரல் வாட்டர் வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் பை டாக்டர்ஸ். நிறைய ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல நம்ம மினரல் வாட்டர் நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி பேட் ஃபார் பாடி. சோ கிடைச்ச வாட்டரை வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அண்ட் யூஸ் வாட்டர் இன்டெலிஜென்ட்லி, வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்போ மான்சூன்ஸ் வேற வருது. அண்ட் ஐ திங்க் வி ஷுட் டூ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு அவங்கவுங்க வீட்டில் அவங்க அவங்க கன்சர்வ் பண்ணாலே இட் வில் பி ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல் ஆகும். சோ

0: எவ்ரிபடி, நான் தான் உங்க ஹரிச்சரன் பேசுறேன். இன்னும் நிறைய நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வந்து வரத்துக்கு இருக்கு, தொடர்ந்து கேளுங்க எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8.
1: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. வெற்றி எனும் சிகரம் தொட அயராது உழைக்க வேண்டும், பலரின் யோசனைகளை பயன்படுத்த வேண்டும். வெற்றி படிகளை நீங்கள் ஏற ஏணி போல் உதவும் நிகழ்ச்சி தான் ஏணி படிகள். வழங்குவது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: From the heart of the city to your hearts, this is MOP FM at 107.8 community radio.
3: மார்கழி குளிர இதமாக உங்கள் காதுகளுக்கு 107.8 MOP FM கம்யூனிட்டி ரேடியோ.
4: You are listening to MOP FM at 107.8 community radio.
2: From the heart of the city to your hearts, this is MOP FM at 107.8 community radio.
3: மார்கழி குளிர இதமாக உங்கள் காதுகளுக்கு 107.8 MOP FM கம்யூனிட்டி ரேடியோ.
4: You are listening to MOP FM at 107.8 community radio.
5: Hello MOP, this is Tanuja from MOP FM 107.8.
6: வணக்கம், this is your Abhinaya from MOP CRS 107.8 community radio. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.
5: Today we have an exciting interview of Ramya Shekhar. Let's know more about her from Abhinaya.
6: Ramya அவங்களோட கேரியரை 2006 லேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. She started designing for lot of corporate shows, theater plays, etc. She has featured her designs in Chennai International Fashion Week, which is one of the most prominent fashion diva of South India. அவங்க மிஸ் சென்னை 2006-க்காக டிசைன் பண்ணியிருக்காங்க, ஸ்பார்க் 2007, அண்ட் ஷி ஹாஸ் டன் ஃபார் கப்புள் ஆஃப் மலையாளம் கமர்ஷியல்ஸ். லெட்ஸ் டாக் மோர் அபவுட் ஹர் அண்ட் வி கேன் கெட் டு நோ அ லாட் மோர் அபவுட் ஹர் ஃப்ரம் ஹர் இன்டர்வியூ.
5: So, hello Ramya ma'am. So, I would like to ask you a couple of questions. ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் இருந்தா, why did you choose fashion industry?
7: Okay. See, I am basically, I was doing engineering. So, when I was working there, அப்போ வந்து என்ன மாதிரி ஒர்க் எல்லாம் பார்த்துட்டு எவ்வளோ சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணாலும் ஐ டென்ட் ரியலி கெட் திஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் பிளஷர் அவுட் ஆஃப் மை ஒர்க். அண்ட் ஐ ஃபவுண்ட் அவுட் தட் ஐ ஹேவ் அ கிரேட் இன்ட்ரெஸ்ட் ஓவர் ஃபேஷன் டிசைனிங் அண்ட் சோ தட் ஐ வாஸ் ஆல்சோ ட்ரைங் டு டூ அ லாட் ஃபேஷன் ஷோஸ் அண்ட் ஒர்க்கிங் ஆன் தியேட்டர்ஸ் அண்ட் எவ்ரி திங். த பிளஷர் ஐ கெட் அவுட் ஆஃப் இட் அண்ட் லைக் டிசைனிங் ஃபார் அ பர்சன் ஆர் டிசைனிங் ஃபார் சம்திங் ஃபார் அ மூவி ஆர் ஃபார் அ ஆட் ஆர் ஃபார் அ தியேட்டர், த பிளஷர் ஐ கெட் இஸ் லைக் wonderful. There is nothing you cannot value with anything else. So அப்படி இருக்கறப்போ I thought okay, this is the profession that we have to take அப்படினு சொல்லிட்டு choose பண்ணினா actually. So totally for inner peace and happiness.
5: Very interesting ma'am. And எல்லாம் பண்ணுங்களும் அவங்க வெட்டிங்க்கு ஒரு பிரைடல் கவுன் போடலான்னு ஆசை வச்சுப்பாங்க, இரஸ்பெக்ட் ஆஃப் த ரிலீஜியன். தென் ஹவு டு யூ சீ இட் அஸ் அ ஃபேஷன் டிசைனர்?
7: Actually speaking, like or for anybody's marriage, that the girl who is going to be there in the center of the stage will feel as if she is a princess. She is going to take the center of attention from everybody, and it's not an issue that they are actually concentrating on their bridal wear or it's makeup or their hairstyle or whatever it is, because ஒரு மேரேஜ்ன்ற தாட் வந்ததுல இருந்து தே வில் பி ஸ்டார்ட் ட்ரீமிங் அபவுட் இட் ஃபார் சோ மெனி இயர்ஸ். அண்ட் அந்த மேரேஜ் அந்த அக்கேஷன் வரப்போ இட்ஸ் தே ஆல்வேஸ் வாண்டட் டு பி ஸ்பெஷல். ஸோ ஒரு பிரைடல் வேர் சூஸ் பண்றதுனாலயோ இல்ல ஒரு அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடு எந்தவித தப்புமே கிடையாது, பிகாஸ் தட் இஸ் கோயிங் டு பி தேர் ஃபார் அஸ் மெமரி ஃபார் ரெஸ்ட் ஆஃப் த லைஃப். ஸோ அவங்க தே வாண்டட் எவ்ரி திங் டு பி த பெஸ்ட். So, I'm not saying that or a bridal wear on the very expensive clothes or buying a costly expensive clothes are going to be necessary make it out. Whichever they're going to wear, that should be the best for themselves. So, what I say is like bridal, when we actually say bridal gown, போடணும் போட்டா நல்லா இருக்கும் அப்படின்றது ஏன்னா வந்து ஃபுல்லாவே வந்து அட்டென்ஷன் சீக் பண்ணுவாங்க. அண்ட் பிரைடல் கவுன் வந்து இட் இல் ஆல்வேஸ் ஸ்பெஷல். அண்ட் இப்போ வந்து தி ட்ரெண்ட் ஹஸ் ஆல்சோ ஸ்டார்டட் வித் பிரைடல் கவுன் அண்ட் பிரைடல் வேர் ஆல்சோ. ஸோ நத்திங் ராங் இன் இட், இட்ஸ் தேர், இட்ஸ் கம், தே வில் பி வெரி ஹாப்பி இன் வேரிங் அ பிரைடல் கவுன் அண்ட் கெட்டிங் த அட்டென்ஷன். ஸோ ஐ ஃபீல் தட் இட் இஸ் தே ஷுட் கோ ஃபார் இட், யா, இட்ஸ் தேர் மேரேஜ் ஆஃப்டர் ஆல்.
5: வெரி ட்ரூ மேம், வெரி ட்ரூ. ஒரு செலிபிரிட்டிக்கு நான் செலிபிரிட்டிக்கு டிசைனரா, வாட் டிஃபரன்ஸ் யூ ஃபைண்ட்?
7: Difference between a celebrity and a normal person, as a fashion designer, I would say that we cannot classify as a celebrity and a non-celebrity. Basically, it's upon people. I've also seen that non-celebrities, people who come for customization for their bridal, they will actually go with more details in it. So, appa vandu konjam annoying ah irukum, because we will say them that unga body ki idhu da fit aagum, idhu mari pota nalla irukum appdinu. Sometimes வந்து they will have an imaginary figure in their mind and they wanted to actually themselves into that. அது வந்து sometimes கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். செலிபிரிட்டி சம்டைம்ஸ் வந்து தே வில் ஆல்சோ நிறைய பார்த்திருப்பாங்க அந்த மாதிரி. ஸோ தே வில் ஜஸ்ட் கெட் அலாங். பட் ஆக்சுவலி ஐ வில் சே வித் செலிபிரிட்டி ஆர் நான் செலிபிரிட்டின்னு நம்ம சொல்ல முடியாது. இட்ஸ் அப்போ பீப்புள், ரெண்டுத்துலயுமே பீப்புள் ஹூ கெட்ஸ் இன் டு மோர் டீடைல் அண்ட் ரொம்ப வந்து சூசியா இருக்கிறவங்க வில் ஆக்சுவலி ஹேவ் இஷ்யூஸ் இன் ஆக்சுவலி பிரிங்கிங் அப் தி பெஸ்ட் ஒன் ஃபார் தெம். நான் செலிபிரிட்டிஸ் ஆல்சோ ஆர் வெரி கம்ஃபர்டபுள் sometimes, and celebrities also sometimes very comfortable. So depends on people, no classification.
5: Yes ma'am, you have just mentioned it's annoying. So whom do you think is more annoying?
7: So but if you specifically ask me who's annoying, I will say that sometimes non celebrities கொஞ்சம் டைமுக்கெல்லாம் டைமிங்ஸ் எல்லாம் நோ ப்ராப்ளம், நோ இஷ்டமா இருக்காது. பட் ஆனா வந்துட்டு தே வில் பி ஆஸ்கிங் டூ மெனி குவெஷன்ஸ். ஐ எம் நாட் சேயிங் தே ஷுட் நாட் ஆஸ்க் எனி குவெஷன்ஸ், பட் சம்டைம்ஸ் அவங்களுக்கு சூட் ஆகாது. வி ஷுட் ஸ்பெண்ட் மோர் டைம் இன் கன்வின்சிங் தம் தட் இதுதான் அவங்களுக்கு நல்லா இருக்கும், இது போட்டா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றது. சம்டைம்ஸ் செலிபிரிட்டிஸ் வந்து கொஞ்சம் because they are maybe they are wearing a many number of outfits for different shoots and everything, they just get along, adu or periya issue ah irukadu. Romba annoying in specific eta sometimes non celebrities konja kashtama irukum deal pandrathu.
5: Chennai la ella seasons ku podra mari or trend solla mudiyuma for both men and women?
7: So if you ask me something that will remain standard and cool, I will always say that go for something that is spend some money, go for some expensive and quality basically which garments and colors, especially like say if you go for a white formal shirt or a white kurta or a black white, black, red, இந்த மாதிரியான சில colors choose பண்ணிட்டா actually வந்து எந்த ஒரு ட்ரெண்ட் வந்தாலுமே this will not fade out, this will always be there. So I will always say that choose some standard outfits which you will look better in it instead of going behind any kind of a fashion or a trend. So we'll say you go for these regular colors, always unga wardrobe la indha mari vechikalam standard colors, standard outfits which you will look the best and cool. So andha mari vechitona nammalku vandu enna dhaan trend maarnalume your the clothes ku mela neenga spend panna money vandu waste a pogadhu. So I will always suggest in this way.
5: Very, very interesting trip, ma'am. Tip, ma'am. Can you tell us whose designs fill your wardrobe?
7: Okay. This is a question where kind of questioning my interest. Actually, I've always initial stages. I've always got few designers clothes like Ritu Kumar or small designers also. But when I started to grow, I started experimenting on my clothes itself. So I think now my wardrobe is mostly of my designs from few brands, honestly speaking.
5: Unga fashion inspiration yaar ma'am?
7: I've always liked, I've seen many people's designer clothes, nariyo they will be experimenting. Okay, but I always have an inclination towards Masaba's clothes. I like her style, I like her creation, something innovative and trendy too. So my interest is Masaba's clothes. I love Masaba. To talk about her, Masaba, when I first initially saw her like 5-6 years back, as a generation

0: வீக்ல ஷி வாஸ் ஒன் ஆஃப் த அவார்ட் வினர். அண்ட் வந்து ஒரு புதுசா இருக்கு, ட்ரெண்டா இருக்கு, ட்ரெண்டியா இருக்கு, டிஃபரெண்டா இருக்குன்னு நான் ஸ்டார்ட் லுக்கிங் அட் ஹர் டிசைன்ஸ். அதுக்கப்புறமா பார்த்தா வாட் எவர் கலெக்ஷன் ஷி இஸ் கிவிங், இட்ஸ் லைக் போல்ட், ஐ லவ் ஹர் கலர்ஸ். ஸோ ஐ ஃபீல் தட் எனக்கு அது மேல ஒரு இன்க்ளினேஷன் இருக்கு. ஈவன் ஐ வாண்டட் டு டிசைன் சம்திங் லைக் போல்ட் அண்ட் யூசிங் லாட் ஆஃப் கலர்ஸ் இன் சைட் அண்ட் மாடர்ன் சிக் லுக் இருந்தா அது நல்லா இருக்கும் அப்படின்னு அது மசாபா கிட்ட வந்து நான் பாத்திருக்கேன். அண்ட் ஷி இஸ் சம்வன் வாஸ் எலிவேட்டட் சோ மச் தட் ஷி இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் டிசைனர் ஃபார் சத்யபால்ஸ் கலெக்ஷன். அண்ட் தட் இஸ் இன்டெஃபினட், லைக் இன்ஃபினிட் அவங்களோட க்ரோத். ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு க்ரோ லைக் திஸ் ஸோ ஷி இஸ் மை இன்ஸ்பிரேஷன் ஐ ஷுட்
1: சே. ஹேவ் யூ எவர் ரன் அவுட் ஆஃப் தாட்ஸ் மேம் during your
0: If I run out of ideas, generally what I'll do is like I'll see paintings and I always go and seek different cultural அவங்களோட ஒரு ஒரு பிளேசஸோட கல்ச்சர்ஸ், லைக் பிகாஸ் அவங்களோட கல்ச்சர் ரொம்பவே ரிச்சா இருக்கும். வேற டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் கல்ச்சர், வேர் யூ கேன் ஆல்வேஸ் பிக் அ லாட் ஆஃப் திங்ஸ் இன் தி கல்ச்சர் அண்ட் யூ கேன் புட் இட் டு இந்தியன் ஃபார்ம். ஸோ அந்த மாதிரியான சில இன்ஸ்பிரேஷன்ஸ் எல்லாம் சில இதெல்லாம் எடுப்பேன் நானு ஆக்சுவலா. ஸோ அந்த மாதிரி பண்றப்போ தென் யூ வில் பி ஃபில் யூ வில் கம் அவுட் வித் டிஃப்ரெண்ட் லுக். ஸோ அந்த மாதிரி பண்றது உண்டு. சம்டைம்ஸ் ஒரு ரொம்ப பழைய லுக் வந்து வி கேன் ஆல்வேஸ் டேக் இட் நவ் பிகாஸ் இட்ஸ் ஆல்வேஸ் அ சைக்கிள், ஃபேஷன் இஸ் ஆல்வேஸ் அ சைக்கிள். ஸோ நம்ம அந்த மாதிரியும் இன்ஸ்பயர் பண்ணிட்டு யூ கேன் கிவ் அ டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட். ஸோ தட் ஹவ் ஐ டூ, தட் ஹவ் ஐ கம் அண்ட் கிவ் அ டிஃப்ரெண்ட் ஐடியாஸ்.
1: That's great, ma'am. இப்படி ஏதாவது சிச்சுவேஷன் இருக்கா உங்க டிசைன்ஸ் உங்களுக்கு பிடிக்கல பட் அது சூப்பர் ஹிட் ஆனது?
0: ஆக்சுவலி நிறைய வாட்டி இந்த மாதிரி வந்து நடந்திருக்கு. ஜென்ரலி சி ஆஸ் எ டிசைனர் வாட் ஐ ஃபீல், நம்ம ஏற்கனவே பண்ண வர்க்கே வந்து சம்டைம்ஸ் யூ ஸ்டார்ட் டிஸ்ட்ராக்டிங் இட் பிகாஸ் we would have gone out of it, but அது வந்து சம்டைம்ஸ் ஹிட் ஆயிருக்கும். ஸோ மெனி டைம்ஸ் ஆஃப்டர் வி கம் அவுட் that is always good for you to do a different things in the next pipeline. So and the mariana particular abindrathu vandu always it happens.
1: Ma'am, that's really really nice to learn a lot of things from you. Now can you please give us any perk of your current projects?
0: Okay, so right now projects one that we are talking over bats with the director, and other than that we also planning for a photo shoot very soon. Actually adula vandu something that we want to try is like some traditional things like ipo krishna oda face illa admari sila nariya vandu we are trying to put it as an embroidery handcrafted work on sarees and andamari pandra. So adukku or plan irukku, planning for a photo shoot. So now that is keeping us busy. So
1: this really shows you have a lot of knowledge about our epics and all the other things, ma'am. So can you please tell us whether you're 100% happy with what you're doing right now?
0: Yes, I'm 100% happy with what I'm doing right now. Future plans irukku, adala innum successful ah vanduchina innum super ah irukum. So I feel that idu enakku mattum kedaiyathu, for anybody I can relate to, because end of the day உங்களுக்கு பிடிக்கிறது நீங்க செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு 100% ஹாப்பினஸ் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நானே வந்துட்டு இன்ஜினியரிங் பண்ணிட்டு இருந்தாலும் பட் டிசைனிங் இஸ் வாட் இஸ் ஆக்சுவலி கிவன் மீ 100% ஹாப்பினஸ். ஸோ தேட் இஸ் அ டிஃப்ரெண்ட் பிளஷர் விச் யூ கே நாட் வேல்யூ இட். ஸோ உங்களுக்கும் அதே தான் சொல்லுவேன் நானு, நீங்க என்ன பிடிக்குதோ அதை செய்யுங்க. அண்ட் எண்ட் ஆஃப் தி டே சி ஆல்வேஸ் வாண்ட் டு டூ இஸ் வாட் விச் இஸ் கிவிங் ஹாப்பினஸ் டு யூ. ஸோ ஐ அம் கம்ப்ளீட்லி ஹாப்பி வித் வாட் ஐம் டூயிங்.
1: Ma'am, yes, you are very true, because even I'm following my dreams and that's all makes me happy. And yeah, everyone has dreams. So neenga ungala first celebrity was it like neenga first design panna celebrity yaaru were really happy
0: celebrity na paatha? Luckily enakku vandha first show design pandrathukke Chennai kadachathu. So what I feel is like after my designs is kind of she became the title winner. So I can call herself as a celebrity right now. So she should be my first celebrity. Adukaprama sila ads ellam naanga celebrities oda work pannirukom. There is one Canada actress and there's co-heroes and there are many people. for we have designed.
1: So you've just mentioned that she's won many prizes. I mean, your first designer won many prizes. So can you tell us, do you have any failure, first failure in your life?
0: First failure? Okay. Actually, நியாபகம் வரது வந்து என்னோட friend ஒரு ஆர்ச்சேக்கு வந்து design பண்றதுதான். Different experiment பண்ணோம். You will not believe the fabric he gave me is like very different, not like a normal clothing. So அதை வச்சு நாங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போயிட்டு தென் இட் கேம் அவுட் லைக் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருந்துச்சு. தென் உன்னை வச்சு நான் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டேன். எனக்கு ஐ திங்க் ஐ ஷுட் ஆக்சுவலி க்ளோஸ் இஸ் மென்ஸ் க்ளோத்திங் ரைட் நவ். ஸோ மென்ஸ் டிசைன் தான் இப்போ நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம் இப்போ ஃபார் ரைட் நவ் ஆஃப்டர். பட் அதுலேருந்து நிறைய லேர்னிங்ஸ் இருந்தது. மேபி ஐ வில் இம்ப்ளிமெண்டட் இன் நியர் ஃபியூச்சர். பட் ரைட் நவ் ஐ ஃபவுண்ட் அவுட் வாட் வாஸ் அ ப்ராப்ளம். ஸோ தட் ஷுட் ஐ ஷுட் டேக் தட் அ ஃபெயிலியர் பட் வில் பி அ ஸ்டெப்பிங் ஸ்டோன் இன் ஃபியூச்சர்.
1: That was really a very nice incident, ma'am. Can you please give us any message for the future upcoming designers?
0: அவங்க சில பேர் வந்துட்டு வேரபிளா க்ளோத்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ சில டிசைனர்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராவா திங்க் பண்றாங்க. ஐ அப்ரிஷியேட் தட் தேர் இஸ் கிரியேட்டிவ் நாலேஜ் தேர். பட் சம்டைம்ஸ் அது வந்து இட் இஸ் டூ மச் ஆஃப் கிரியேட்டிவிட்டி வேர் ரெகுலர் பீப்புளால வேரே பண்ண முடியாது. ஸோ வாட் ஐ ஃபீல் இஸ் தட் உங்களோட எக்ஸ்ட்ரீம் இதை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். பட் எண்ட் ஆஃப் த டே இட் ஷுட் பி ஓன் பை சம்படி எல்ஸ். அப்பதான் வந்துட்டு இட் வில் கோ டு டிஃபரெண்ட் ஸ்டேஜஸ். ஸோ அந்த மாதிரி கொஞ்சமா அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணி கொண்டு வந்தோம்னா இட் வில் பி சூப்பர். தட்ஸ் வாட் ஐ சே டு தி யங் டிசைனர்ஸ் தேர். ஃப்ரெஷ்ஷாக வரும்போது நிறைய டிஃப்ரெண்ட் ஐடியாஸோடு வருவாங்க. அதுக்கப்புறமா வந்து லேர்ன் பண்ணி கெட் ட்ரெயின்ட் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணி ஐ வாண்ட் பீப்புள் டு வேர் தி க்ளோத்ஸ் அண்ட் யூ ஷுட் நாட் ஒன்லி பி இன் தி ஷெல்ஃப் ஆர் ஆன் அ மேனிக்வின். தட்ஸ் வாட் ஐ வுட்.
1: திஸ் வாஸ் வெரி வெரி வெரி நைஸ் டு டாக் வித் யூ மேம்.
2: Thank you, ma'am. Thank you for sharing your experience, ma'am. நீங்க கொடுத்த information upcoming designers-க்கு கன்ஃபார்மா இன்ஸ்பிரேஷனா இருக்கும். This is Abhinaya.
1: And this is Tanuja. MOP FM 107.8.
2: நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.
0: Oh, thank you. Thank you so much. I'm so glad that I spoke to you all and I enjoyed this very, very much. And I hope people also learn from it and enjoy it. Thank you very much.
2: From the heart of the city to your hearts, this is MOP FM at 107.8 Community Radio.
1: We are broadcasting live at 107.8 MOP FM.
3: இந்த மார்கழி குளிரில் இதமாக உங்கள் காதுகளுக்கு 107.8 MOP FM Community Radio.
4: Are listening to MOP FM at 107.8 Community Radio.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
6: நமது சமுதாயம்,
7: நமது வானொலி,
8: நமது பெருமை.
9: தேவையில்லாத நேரத்தில் சுவிட்சஸ் ஆஃப் பண்ணுங்க. எலக்ட்ரிசிட்டியை சேவ் பண்ணுங்க. ப்ரொடியூஸ் அண்ட் ப்ராட் யூ பை MOP சமுதாய வானொலி 107.8.

0: புருஷன் செத்துட்டாங்க, எனக்கு வாழறதுக்கு ஒரு வழியே தெரியல, நானும் சாகலான்னு இருக்கேன்.
1: நீ எதுக்கு இப்ப கவலைப்படுற? கடவுள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி உனக்கும் வந்து நீ நல்லா டெய்லரிங் பண்ணுவல, என்கிட்ட ஒரு டெய்லர் மிஷின் இருக்கு, உன்கிட்ட இல்லைன்னு தெரியும். சோ என்கிட்ட இருந்து நீ வாங்கிட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண.
2: சில மாதங்களுக்கு பிறகு
0: இல்ல மேடம், இதுக்கு மேல என்ன ஆர்டர்ஸ் எல்லாம் இருக்க முடியாது, ஆல்ரெடி நிறைய ஆர்டர்ஸ் இருக்கு.
1: உன்னோட பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
0: ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. நான் ஒரு புதுசா பொட்டிக் ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு சின்ன டெய்லரா இருந்த என்ன இவ்வளவு பெரிய பொட்டிக் ஆரம்பிச்சு நீங்க ஒரு பெரிய ஊக்கமே கொடுத்துருக்கீங்க எனக்கு. என்னோட சுய முயற்சினாலையும் உங்க ஊக்கத்தினாலையும் நான் இவ்வளவு பெரிய அளவுக்கு வந்திருக்கேன்னா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. வாழவே தெரியாது என்ன இவ்வளவு பெரிய இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க, அது ரொம்ப சந்தோஷம்.
3: Produced and brought to you by MOP Community Radio 107.8.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். உங்க இசையமைப்பாளர் தினா பேசுறேன். இன்னைக்கு ஒரு சின்ன கருத்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது சேமிப்பு. சேமிப்பு என்பது வந்து பணத்தை மட்டும் நம்ம சேமிக்கிறது ஒரு முக்கியமான கருத்தா நினைக்கவே கூடாது. பணத்தை சேர்த்து வச்சா நாளைக்கு நம்ம உதவும், நாளைக்கு நமக்கு அந்த பணம் கை கொடுக்கும்ன்றது ஒரு கருத்து இருந்தாலும், இந்த பணம் சேர்க்கறது, பணம் செலவழிக்காம நம்ம எப்படி சேர்க்கறதுன்றது ஒரு யோசிச்சு பார்த்தோம்னா, இப்ப நம்ம ஒரு ரூம்ல இருக்கோம், அந்த ரூம்ல நம்ம யாருமே இல்லை, நம்ம வெளியில போயிட்டோம், ஆனாலும் அந்த ஃபேன் ஓடிட்டு இருக்கோம். ஏன் ஓடிட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்க. அது ஒரு சட்டுன்னு நம்ம யோசனை பண்ணி நம்ம இந்த அந்த விட்டு நகரும் பொழுது அந்த சுவிட்ச் ஃபேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருந்தா கண்டிப்பா அது ஒரு சேவிங்ஸ். நம்ம கண்டிப்பா ஒரு பணம் அன்னைக்கு நம்ம சேகரித்த ஒரு பணமாக அது அமையும். சோ எந்த ஒரு இடமும், அதாவது சும்மா ஒரு இடத்துல லைட் எரிஞ்சிட்டு இருந்தா நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம், பாத்ரூம் போயிடுவாங்க, லைட் போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் பாத்ரூம் போயிட்டு வெளில வந்து லைட் அணைக்காம வெளில வந்துருவாங்க. அது ஒரு மிகப்பெரிய தப்பான ஒரு மேட்டர். எப்பவும் நம்ம பாத்ரூம் குள்ள போகும்போது, சரி இல்ல ஒரு ரூம் குள்ள என்டர் ஆகும்போது லைட்டை போடுறோம். When we are coming out from that room, உடனே நம்ம அந்த லைட்டை அணைச்சிட்டோம்னா அது ஒரு மிகப்பெரிய சேவிங். இந்த மாதிரி சிறு துளி பெருவெள்ளம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்னதா சேகரிக்கிறது நாளைக்கு ஒரு பெரிய பணமா நமக்கு வந்து கிடைக்கும். இது நம்ம லைஃப்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு நிகழ்ச்சி. இது என்னுடைய கருத்து. கண்டிப்பா இது எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன். நன்றி. வணக்கம். உங்க இசையமைப்பாளர் தினா பேசுறேன்.
1: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. சமுதாய பிரச்சனைகளை பல கோணங்களில் பாதிக்கவும் விவாதிக்கவும் வருகிறார்கள் நமது நேயர்கள். நீங்கள் கேட்க போவது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வாதம் விவாதம்.
2: This is a content of Amrita Jayasurya, Shruti Mohan and Shanmuga Priya for Production 1 BSc Electronic Media 2nd year. Our topic is YOLO.
3: YOLO, you only live once. On MOP CRS 107.8, our community, our radio, our pride.
4: ஹலோ, இது நம்ம ஷோ யோலோ வித் மீ அஜய் அம்ருதா. நீங்க கேட்டிருக்கிறது MOP CRS 107.8, ஆர் கம்யூனிட்டி, ஆர் ரேடியோ, ஆர் பிரைட்.
5: கெத்துக்கோசம் ஸ்பீடா போகாதீங்க. ஸ்பீடா போனா ஆபத்து, ஆபத்துக்கே ஆபத்தா இருக்காதீங்க. ஸ்பீடா போனா வாழ்க்கையே ஸ்பீடா போயிடுங்க. ஸோ அவாய்ட் ரேஷ் டிரைவிங்.
6: Safety at your best tools. Bring in the fashion, make a new trend. You look hot when you wear a helmet because you don't get replacement for your head. Please wear a helmet.
7: வந்துட்டேன் வந்துட்டேன் வந்துட்டேன். நான் தான் உங்க ஆர்ஜே ஸ்மோர்ஸ். செம்ம டிராபிக்கா இருந்தது, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுது. ஸோ அம்ருதா, நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்?
4: புல்லிங் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் ஸ்மோர்ஸ். நீங்க உங்க கருத்தை சொல்லலாம், புரியுதா?
7: இந்த ஜெனரேஷன் ரொம்ப வஸ்ட். முன்னாடி எல்லாம் ராகிங் தான் காலேஜ்ல இருந்தது, இப்ப ஸ்கூல்ல கூட கடிதடிக்கும் இறங்க ஆரம்பிச்சுட்டாங்க.
4: என்னதான் நம்ம இதை பத்தி ஜோவியலா பேசினாலும் இது ஒரு சீரியஸான இஷ்யூ. மோஸ்டா இப்ப நியூஸ் பேப்பர் திறந்தாவே இதை பத்தி தான் வருது.
7: எதை பத்தி கலாய்க்கணும்னே தெரியாம எல்லாத்த பத்தியும் கலாய்க்கிறாங்க. எதுக்குமே லிமிட்டே இல்லாம போயிட்டு இருக்கு. சோ இப்ப நம்ம வந்து ஒரு PSA பிரேக் போயிட்டு வந்துடலாம்.
8: மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்னு படத்துல போட்டு போட்டு காமிக்கிறாங்க, ஆனா யாரும் ஃபாலோவே பண்றது இல்ல. வெறும் ஸ்லோகனா பாக்காதீங்க. அவாய்ட் ஆல்கஹால் டு அவாய்ட் கேன்சர்.
9: நாட் பேட் ஜஸ்ட் டேபிள். ஓன்லி ஆன் MOP CRS 107.8, ஆர் கம்யூனிட்டி, ஆர் ரேடியோ, ஆர் ப்ரைட்.
4: என்னதான் சொன்னாலும் இந்த புல்லிங் பண்றது நிறுத்த போறது இல்ல. ரொம்ப கஷ்டமான விஷயம்னா அதுதான். எப்ப நம்ம மக்கள் இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிறாங்களோ அப்பதான் இது மாறும்.
7: பசங்க எல்லாம் இப்ப கொஞ்சம் அடக்கி வச்சாவே பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆகும். எஸ்பெஷலி இந்த நார்த் மெட்ராஸ்ல இருக்கிற பசங்க எல்லாம் ரொம்ப வருஷம் போயிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம மக்கள் எல்லாம் ரொம்ப இன்ஃபுளுயன்ஸ் ஆயிட்டு இருக்காங்க.
4: ஆவாஸ் மோர்ஸ் இப்பெல்லாம் இந்த வில்லிவாக்கம் புழல் இங்கதான் ரவுடிசம் இருக்கு. வெட்ட குத்துக்கெல்லாம் ஆளுங்கள் எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம காலேஜ் போற பசங்க அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா ரவுடிங்கள் கிட்டலாம் போய் ஒரு பெரிய டயலாக் எல்லாம் பேசி வேற மீடியாக்கு எல்லாம் கொண்டு போய் அது வேற ரீசனா மாறிடுது.
7: நான் யாருன்னு தெரியுமா, நான் எந்த ஊர்னு தெரியுமா, என் மக்கள் எல்லாம் வந்தா என்ன ஆகும் தெரியுமா?
4: என்ன ஸ்மோர்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
7: இல்ல நார்த் மெட்ராஸ் மென்ஷன் பண்ணியா, அதான் லைட்டா இறங்கிட்டேன்.
4: இல்ல ஸ்மோர்ஸ் அது ரொம்ப தப்பு. நம்ம வந்து டாபிக் விட்டு நம்ம டிவேட் ஆக போறோம், நீ விஷயத்துக்கு வா.
7: ஆக்சுவலி நீ சொல்றதும் கரெக்ட் தான், நம்ம டாபிக் குள்ள இறங்கலாம். ஆக்சுவலி நீ சொல்றதும் கரெக்ட் தான், நான் டாபிக் குள்ள இறங்குறேன். இதை ஸ்டாப் பண்ண நம்ம காலேஜஸ் பிளஸ் ஸ்கூல்ஸ் எல்லாருமே கடுமையான முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க.
4: அதுவும் கரெக்ட் தான் ஸ்மோர்ஸ். இப்ப எல்லாம் எல்லா காலேஜ்லயும் ஃபர்ஸ்ட் இயர் ஜூனியர்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா லீவ் விட்டுறாங்க. அப்படியே ராகிங் ஏதாவது பேச்சு வந்தா கூட உடனே சஸ்பென்ஷன் தந்துடுறாங்க.
7: எல்லாத்தையும் விட நம்ம பசங்க எதை பத்தி புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, முதல்ல பேரண்ட்ஸ் கிட்ட இல்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட புல்லிங் பண்றாங்கன்னா அதை சொல்லணும். அவங்களே ஒரு டிசிஷன் எடுத்துக்க கூடாது. அதுதான் பாதி விஷயத்துக்கு வந்து ரொம்ப பிரச்சனையை உண்டாக்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏதாவது உங்களுக்கு இருந்ததுன்னா முதல்ல உங்க பேரண்ட்ஸ் இல்லைன்னா உங்க எல்டர்ஸ் கிட்ட போய் சொல்லுங்க. அதுவே பாதி விஷயத்த சால்வ் பண்ணும்.
4: கரெக்டா சொன்ன ஸ்மோர்ஸ். சோ இந்த கிண்டல் கேலி விஷயத்தை பத்தி இன்னும் டீடைலா சொல்றதுக்கு நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட்ல நம்ம சைக்காட்ரிஸ்ட் கூட்டு போற போறோம். அவங்க பேரு சந்தியா. அவங்க இத பத்தி இன்னும் தெளிவாவும் இதோட எஃபெக்ட்ஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண வராங்க. சோ நீங்க ஸ்டே டியூன் டு MOPCRS 107.8 ஆர் கம்யூனிட்டி ஆர் ரேடியோ ஆர் பிரைம்.
8: மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும், லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்னு படத்துல போட்டு போட்டு காமிக்கிறாங்க. ஆனா யாரும் ஃபாலோவே பண்றது இல்ல. வெறும் ஸ்லோகனா பாக்காதீங்க. அவாய்ட் ஆல்கஹால் டு அவாய்ட் கேன்சர். ஆன் MOPCRS 107.8 ஆர் கம்யூனிட்டி ஆர் ரேடியோ ஆர் ப்ரைட்.
10: நடந்திருந்தால் வந்து உங்ககிட்ட சொல்ல, அதாவது சொல்றதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து கண்டிப்பா நான் வந்து இதை

0: ஷேர் பண்ணோம். என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து இது ஒரு நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தா அது சொல்ல நான் சொல்லலாம்ல,
1: கண்டிப்பா லைன்ஸ் அப்படி நச்சு முடிச்சிருங்க.
0: ஓகே, ஆக்சுவலி இது டூ லைன்ஸ்ன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்.
1: இல்ல பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க. நீங்க தான் ஆர்ஜேக்கான எல்லா தகுதியும் இருக்கு, நீங்களே பேசிட்டு.
0: இல்லைங்க இல்லைங்க, பரவாயில்லைங்க, தேங்க்யூங்க. ஆக்சுவலி வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் ஃப்ரெண்ட் அவ பேர் நான் சொல்ல விரும்பப்படல. அவ வந்து கோயம்புத்தூர் ஹாஸ்டல்ல வந்து தங்கிட்டு இருந்தா. அப்போ உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் உங்க எல்லாருக்கும் தெரியும் ஹாஸ்டல் காலேஜ் டே ஃபர்ஸ்ட் டே எப்படி இருக்கும்ன்றது. ஸோ அப்படி இருக்கும்போது இவ வந்து இங்க என்னதான் சென்னையில இருந்து போனாலும் அவளுக்கு அந்த கூச்ச சுபாவம் அந்த பயந்த சுபாவம்லாம் நிறைய இருந்தது. அண்ட் அவ ஃபர்ஸ்ட் டே வந்து ஹாஸ்டல் போகும்போது அவ வந்து என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னா, இந்த மாதிரி நந்தினி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, ராகிங் அப்படி இப்படின்லாம் ஏதாவது இருக்கும், கேள்வி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, என்ன சென்னை பொண்ணு ஆப்வியஸா என்னதான் பண்ணுவாங்கன்னு உனக்கே தெரியும் அப்படி இப்படின்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தா. அவ பயந்த மாதிரி தான் அன்னைக்கும் நடந்தது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஹாஸ்டல்ல நைட் ஃப்ரெஷர்ஸ் டே போது நைட் இது பார்ட்டி மாதிரி ஏதோ கண்டக்ட் பண்ணி சீனியர்ஸ் வந்து இவங்க எல்லாரையும் ராக் பண்ணாங்க. கொஞ்சம் மீடியால தெரிவிக்க முடியாத அளவுக்கு தான் அது வந்து பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப ஹர்ட் ஆனா இப்போ அவ வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் எதுவுமே போகமாட்டா, கொஞ்சம் தனியா போறதுக்கே பயப்படுவா. அது வந்து கூட யாராவது தெரிஞ்சவங்க இருந்தா வந்து வெளில தாராளமா சுத்துவான. தனியா இது வரைக்கும் அவ அந்த கோயம்புத்தூர் அந்த ஹாஸ்டல் அது வந்து நான் மென்ஷன் பண்ண வேண்டாம்னு நான் பாக்குறேன். பட் கோயம்புத்தூர் அங்க வந்து அவ அன்னைக்கு அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவ வந்து காலேஜ் ரிசைன் பண்ணிட்டு திருப்பி சென்னைக்கே வந்து பண்ணா. இது வந்து என்னோட ரொம்ப ஒரு என்னதான் வந்து ராக் ஜாலி இருந்தாலும் பட் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமுக்கு போக வேண்டான்ற கருத்து நான் வந்து சொல்லணும்.
1: நீங்க ஹாஸ்டல் வார்டன் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணீங்களா?
0: சொன்னோம், பட் அவங்க வந்து இட்ஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது, எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எதுவும் இல்ல அப்படின்னாங்க. பட் இதெல்லாம் நடக்கிறது எல்லாமே வார்டன் தூங்கினதுக்கு அப்புறம்ன்றதும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன்.
1: ஸோ நெக்ஸ்ட் நம்ம கூட வந்து மைக்கு முழுங்கின மாதிரியே எப்பவுமே பேசிட்டு இருப்பாங்க, அவங்க கிட்ட நம்ம அவங்க கருத்துக்களை கேட்போம்.
2: ஹலோ
1: ஹலோ, உங்க பேர் சொல்லுங்க.
2: பூஜா.
1: ஸோ பூஜா என்ன பண்றீங்க?
2: செகண்ட் இயர் பிஎஸ்சி எலக்ட்ரானிக் மீடியா எம்ஓபி வாஷிங் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கேன்.
1: ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூஸ் புல்லிங் பண்றதுல?
2: நான் வந்து காலேஜ்லேருந்து என் வீடு ஒரு 20 minutes ஆகும், ரெகுலராக பஸ் ஒரு ஷேர் ஆட்டோ தான் மோஸ்ட்டாக போவேன். ஸோ பஸ்ஸில் போகும்போது டெய்லி மார்னிங்கில் இருக்காது, மதியானம் டைமில் டெய்லி பஸ்ஸில் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த காலேஜோட நேம் நான் மென்ஷன் பண்ண விரும்பல. ஸோ அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயங்கரமாக கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. கரெக்டாக நம்ம காலேஜ்லேருந்து ஸ்டெல்லா மெரிஸ்லேருந்து ஏறுவாங்க கேர்ள்ஸ். ஸோ டெய்லி அவங்களுக்கு அந்த அப்படி ஒரு கலாய்க்கிறதுனால கிண்டல் பண்ணுறதுனால என்ன ஒரு நல்ல ஒரு ஹாப்பினஸ் வருதோ தெரியாது, டெய்லி நடந்துட்டு இருக்கு. இது கொஞ்ச நாள் ஒரு ரொம்ப ஒரு எக்ஸ்டென்ட்க்கு போனதுக்கு அப்புறம் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணோம், போலீஸ் வந்து ஆக்ஷன் எடுத்து அவங்க அந்த பசங்க அதுக்கப்புறம் அந்த பஸ்ல ஏறாத மாதிரி பண்ணிட்டாங்க.
1: ஓகே, நெக்ஸ்ட்
3: நெக்ஸ்ட் வந்து சைலண்டா கமுக்கமா அப்படி சுட்ட முடியோட அழகா ஒரு பொண்ணு வந்து அவங்க கருத்து சொன்னு இருக்காங்க, சொல்லுங்க உங்க பேர் என்ன?
4: ஹாய், என் பேர் அஸ்மிதா.
3: சொல்லுங்க என்ன பண்றீங்க?
4: செகண்ட் இயர் பிஎஸ்சி எலக்ட்ரானிக் மீடியா தான் படிக்கிறேன்.
3: உங்களுக்கு இந்த மாதிரி இந்த கிண்டல் கேலினால ஏதாவது சம்பவம் இருக்கா?
4: பர்சனலா பெருசா அதுவும் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்ல, அந்த சின்ன சின்னது நார்மலா அவங்களுக்கே தெரியும். கேர்ள்ஸ் வெளியில போனா கிண்டல் கேலி இல்லாம வீட்டுக்கு வர முடியறது இல்ல இப்பெல்லாம். பட் இது வந்து நான் இது பார்த்த விஷயம், அதாவது என் வீடு எம்சிசி பக்கத்துல இருக்கு, அங்க வந்துட்டு நான் ஒரு பார்த்த விஷயம். அங்க வந்துட்டு என்னன்னா வெளியில ரோட்டுக்கு வெளியில காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா அதெல்லாம் எனக்கு தெரியுது, ஒரு 4-5 பசங்களே வந்துட்டு இன்னொரு ஒரு பையனை, அதாவது நம்ம பொண்ணுங்க அந்த வியூலே இப்ப பேசிட்டு இருக்கோம், இன்னொரு பையனே வந்துட்டு கலாய்ச்சி அழுக வச்சிருந்தாங்க. லிட்டரலா அந்த பையன் அழுதத நான் பார்த்தேன். அது வந்து எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாச்சு. அன்னைதான் பசங்க பொண்ணுங்கன்னு மட்டும் இல்ல, பசங்க எல்லாருமே வந்துட்டு இது ஒரு புள்ளிக்கு வந்து சைபர் எந்த புள்ளியா இருக்கட்டும் அதுக்கு வந்து ஆளாகுறாங்க அப்படின்றத சொல்றேன்.
1: ஸோ அடுத்து வந்து ஹோம்லியா சைலண்டா உட்காந்துருக்காங்க. ஸோ சொல்லுங்க உங்க பேர் என்ன?
5: என் பேர் கிருத்திகா.
1: நீங்க என்ன பண்றீங்க?
5: நானும் செகண்ட் இயர் பிஎஸ்சி எலக்ட்ரானிக் மீடியா எம்ஓபி காலேஜ்
3: பேசுறாங்க.
1: அவங்க எப்பவுமே சைலண்ட் தாங்க.
5: உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டது.
3: ஓ வாட் எ பிரில்லியன்ஸ் பிரில்லியன்ஸ். இந்த மாதிரி ஏதாவது ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா?
5: என் ஃப்ரெண்ட் வந்துட்டு நாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தோம், ரயில்வே ஸ்டேஷன்ல தான் ஒரு சி
3: ரயில்வே ஸ்டேஷன்ல என்னங்க பண்ணாங்க? இல்ல தெளிவா கேக்கு.
0: ஓகே ஓகே, அனந்தபுரம்.
5: சோ நாங்க வந்துட்டு ட்ரெயின்ல தான் காலேஜுக்கு வருவோம். என் ஃப்ரெண்டு ஒரு வாட்டி வந்துட்டு இருக்கும் போது அவளை கொஞ்சம் ரொம்ப மோசமா கிண்டல் பண்ணிட்டாங்க. அது அதை வந்துட்டு அவள் காலேஜில் சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தா. அது அவ வந்துட்டு எப்படி எடுத்துக்கலாம் தெரியாது. சில பேர் ரொம்ப சீரியஸா எடுத்துப்பாங்க அந்த இஷ்யூவை, அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகும். சோ அதுக்கு வந்து நெகட்டிவ் சைடு இருக்கு.
1: இது சீரியஸான இஷ்யூ தானங்க?
5: அதான் சொன்னேன், அவ நார்மலா எடுத்துக்கறா, மத்த பீப்பிள் சில சமயம் சீரியஸா எடுத்துப்பாங்க, அதுக்கு சொன்னேன்.
6: உங்களோட பிஸியான ஸ்கெட்யூலில் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் இதே மாதிரி ஒரு ஷோவில் வேறோட கெஸ்டோட வரேன். ஸோ ஸ்டே டியூன் டு எம்ஓபி சிஆர்எஸ் 107.8 ஆர் கம்யூனிட்டி ஆர் ரேடியோ ஆப் ரைட். வுட் யூ லைக் யுவர் ஃபேஸ் மேஸ்ட் இன் ஃபாசன் யுவர் சீட் பெல்ட் சம் ஒன் நீட்ஸ் யூ சீட் பெல்ட் சேவ் லைஃப்ஸ் பக்கிள் அப் எவ்ரி டைம் வேர் யுவர் சீட் பெல்ட் நோ எக்ஸ்கியூசஸ்

0: ஹெச்ஐவி கிருமிக்கு விடை கொடுப்போம், ஹெச்ஐவி நோயாளிக்கு கை கொடுப்போம்.
1: எய்ட்ஸ் இல்லாத சமுதாயம் என்றென்றும் சந்தோஷம். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: Not bad, just the world. Only on MOPCRS 107.8. Our community, our radio, our pride.
3: மக்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது நாட் பேட் ஜஸ்ட் ஈவில் வித் மீ ஆர்ஜே ஸ்மோஸ் ஆன் எம்ஓபி சிஆர்எஸ் 107.8, ஆர் கம்யூனிட்டி ஆர் ரேடியோ ஆப்ரைட். போதை பொருள் நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு விளைவிக்கும். என்னடா ஆரம்பிக்க போதே போதை கஞ்சான்னு ஆரம்பிச்சுதான் பாக்குறீங்களா? இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக்கே இதுதாங்க, ட்ரக் அடிக்ஷன். முன்னாடி எல்லாம் ட்ரக்ஸ் பாத்தீங்கன்னா பாப்புலரா இருக்கிறது வந்து ஒரு கேங்ல தான் இருக்கும். இப்ப ரோட்ல போறவங்கலாம் கஞ்சா அடிக்க ஆரம்பிச்சுதான். இதை பத்தி இன்னும் பேச நம்ம ஆர்ஜி அமிர்தா வந்துட்டு இருக்காங்க. அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு எம்ஓபிசிஆர்எஸ் 107.8, ஆர் கம்யூனிட்டி ஆர் ரேடியோ ஆப்ரைட்.
4: சகஜமான விஷயம் நினைச்சிட்டு இருக்கிற நம்ம மக்கள் இதோட சீரியஸ்னே தெரியாம இருக்காங்க. அப்பெல்லாம் ஆயுர்வேதத்துக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த ட்ரக்ஸ் இப்பெல்லாம் பொழுதுபோக்குக்கு போயிருச்சு.
3: கரெக்ட் தான் அமிர்தா, அந்த காலத்துல எல்லாம் மூஞ்சு பொழிவுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்த இந்த பொருள் உடல் அழிவுக்கு ரூட் போட்டு.
4: நம்ம சென்னைக்கு இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, இது எவ்வளவு பெரிய இஷ்யூ இருக்க காரணம் என்னன்னு தெரியல.
3: சென்னை வந்து ரொம்ப சேஃபஸ்டான பிளேஸ் எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாம் ரொம்ப வந்து ட்ரக் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. வீடெல்லாம் இப்ப காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ரொம்ப அடிக்ட் ஆயிட்டு இருக்காங்க.
4: எக்ஸாக்ட்லி, முன்னாடிலாம் வந்து மூடி மறைக்கிறமான விஷயம் இருந்த ட்ரக்ஸ் இப்பெல்லாம் வெக்கமே இல்லாம வெளிப்படையா சீன் காட்டுற சீன் கிரியேட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் இன்னும் தெரிஞ்சுக்கிறது ஸ்டே டியூன் டு எம்ஓபிசிஆர்எஸ் 107.8, ஆர் கம்யூனிட்டி ஆர் ரேடியோ ஆர் ப்ரைட். அடுத்த பேஷண்ட் யாரு, உள்ள வாங்க.
5: வணக்கம் டாக்டர்.
6: என்னப்பா முனுசாமி, உடம்பு எப்படி இருக்கு? கொடுத்த மாத்திரையெல்லாம் நேரம் தவறாம சாப்பிடுறியா?
5: அதெல்லாம் கரெக்டா தான் டாக்டர் சாப்பிடுறேன். ஆனா எல்லாரும் சொல்றத கேட்டாவே பயமா இருக்கு. எச்ஐவி இருக்கவங்களுக்கும் டிபி வரும்னு சொல்றாங்க, அதனாலதான் உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தேன் டாக்டர்.
6: என்ன டாக்டர் இது, எச்ஐவி இருக்கவங்களுக்கும் காசு நோய் வருமா என்ன? ஆமாப்பா, மத்தவங்களை பாதிக்கிறத விட எச்ஐவி இருக்கிறவங்களதான் 6 மடங்கு பாதிக்கப்படுறாங்க. கவலைப்படாத முனுசாமி, முறையான பரிசோதனை எடுத்துக்கோ. நம்ம அரசு மருத்துவமனையிலேயே டாட்ஸ் மருந்துகளை இலவசமா தராங்க. தகுந்த சிகிச்சை எடுத்துக்கிட்டா காச நோயை முழுமையா குணப்படுத்தலாம்.
5: அப்படியே டாக்டர், நான் இப்பவே போய் பரிசோதனை பண்ணி அதுக்கான மாத்திரைகளை ஒழுங்கா சாப்பிடுறேன் டாக்டர்.
7: ஹெச்ஐவி உள்ளோர் காசநோய் வருவதை கண்டு அச்சம் கொள்ள வேண்டாம். ஹெச்ஐவி உள்ளவர்கள் காசநோய் உள்ளதா என பரிசோதனை செய்து கொள்வீர். காசநோய் குணப்படுத்த டாட்ஸ் மருந்துகள் அரசு மருத்துவமனையில் இலவசமாக அளிக்கப்படுகிறது. ஹெச்ஐவி உள்ளோருக்கு வரும் காசநோயை தகுந்த சிகிச்சையின் மூலம் முற்றிலுமாக குணப்படுத்த முடியும். சமுதாயம் நலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8.

0: வெல்கம் பேக். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOPCRS 107.8 ஆர் கம்யூனிட்டி ஆர் ரேடியோ ஆர் ப்ரைட். ரோட்ல போகும்போதோ இல்ல ஷாப்பிங்க்கு போகும்போதோ இல்ல ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயாச்சும் வெளில போகும்போதோ போதைப் பொருள் யூஸ் பண்றவங்களை பார்க்க முடியுது. இதனால நடக்க கூடாததெல்லாம் நடந்துட்டு.
1: Cutting used tanning beds because having a tan made her feel thin and pretty. During an annual skin exam, Cutty's dermatologist found two melanomas. Although both the melanomas were caught in the early stages, the survey to remove them was long and painful, as was the recovery. Prevention is better than cure. Early detection can help you overcome cancer before it's too late. Cancer care can help you. Call the helpline number 9876-543210.
2: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.

0: வீட்டுக்குள்ள அடங்கி இருக்கிற பசங்கள்லாம் வெள்ள திரியற மாதிரி சிச்சுவேஷன் வந்துருச்சு. அதே மாதிரி வீட்டுக்குள்ளே அடங்கி இருக்கிற பொண்ணுங்கள்லாம் இன்னும் அடங்கி இருக்கிற மாதிரி வெள்ள வர முடியாத மாதிரி நிலைமை வந்துருச்சு. வர வர பசங்கள்லாம் ரொம்ப கேர்ஃப்ரீ ஆயிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ்லாம் தனி வீடு எடுத்து தங்குறதும் வந்துருச்சு. அவங்களுக்கு ட்ரக்ஸ் அடிக்ஷனுக்கு ஒரு ஈஸியான ஆக்சஸ் தருது. சும்மாவே நம்ம பசங்க கண்ட்ரோல் இல்லாம இருப்பாங்க. இப்ப தனி வீடெல்லாம் இருந்தா வேற லெவலுக்கு தான் போகும். இதெல்லாம் லைஃப்ல ஒரு த்ரில் கோசமே பண்றாங்க. இதோட கான்சிக்வன்ஸ்லாம் அவங்களுக்கு தெரியாமலே இதை பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. இது புரிஞ்சதுன்னா இன்னும் அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
1: பசங்களை மட்டும் குத்தம் சொல்ல முடியாதுங்க. பொண்ணுங்கெல்லாம் இப்போ ஏ வாழ்க்கை ஏ முடிவுன்னு எதுக்கத்தாலும் சொல்றாங்க. கடைசியில இருக்கிற ஒரு வாழ்க்கையும் போச்சுன்னு அழுகுறாங்க. இப்போ ஒரு சின்ன பப்ளிக் சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட் கேட்டுவாங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOPCRS 107.8 ஆர் கம்யூனிட்டி ஆர் ரேடியோ ஆர் பிரைட்.
2: Not bad, just the will. Only on MOPCRS 107.8 ஆர் கம்யூனிட்டி ஆர் ரேடியோ ஆர் பிரைட்.
0: வெல்கம் பேக். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOPCRS 107.8 ஆர் கம்யூனிட்டி ஆர் ரேடியோ ஆப்ரைட். பொண்ணுங்க ட்ரக்ஸ்லாம் ஒரு கெத்துக்கோசம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களும் ஆம்பளைக்கு வந்து எந்த விதத்துலயும் குறைச்சல் இல்லைன்றத வந்து அவங்க ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க.
1: ஏடா இவ ப்ராப்ளம் ப்ராப்ளம்னு சொல்லிட்டே இருக்காத தவிர ப்ராப்ளம் பத்தி பேசவே மாட்டேங்கிறான்னு சொல்றீங்களா? இதோ வரேங்க, இதோ வரேன். ஃபர்ஸ்டே நம்ம கேன்சர் தான்.
0: ஆமா, ஏதோ வந்து போற காய்ச்சல்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இதோட எவ்வளவு சீரியஸ்னஸ் அவங்களுக்கு தெரியாமலே போயிட்டு இருக்கு.
1: 40 வயசுக்கு மேல வர வேண்டிய வியாதிகள்லாம் இப்ப எல்லாம் குட்டி குழந்தைக்கெல்லாம் வர வேண்டிய நிலைமை வந்துருச்சு. இதெல்லாம் சனியனை தூக்கி பனியனை போட்டுக்கிறாங்கன்னு ஏன் தான் தெரிய மாட்டேங்குது.
0: லைஃப்ல இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இதெல்லாம் முக்கியமா. இதோட காசஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் பத்தி பேசுறதுக்கு நமக்கு டாக்டர் காஞ்சனவாலா வந்துட்டு இருக்காங்க. சோ ஸ்டே டியூன் டு MOPCRS 107.8 ஆர் கம்யூனிட்டி ஆர் ரேடியோ ஆர் பிரைட்.
2: Not bad, just the will. Only on MOPCRS 107.8 ஆர் கம்யூனிட்டி ஆர் ரேடியோ ஆர் பிரைட்.
3: வணக்கம் நேர்களே, நான் ஜீவா பேசுகிறேன். உங்ககிட்ட நான் எய்ட்ஸ் அவேர்னஸை பற்றி நான் பேச போகிறேன். ஹாஸ்பிட்டலில் பிளட்டு வாங்கும் போது டெஸ்ட் பண்ண பிளட்டான்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வாழ்க்கை ரொம்ப சின்னது, அது எய்ட்ஸ் இல்லாத வாழ்க்கையாக நிம்மதியாக வாழுங்க.

0: ஐவி கிருமிக்கு விடை கொடுப்போம், ஹெச்ஐவி நோயாளிக்கு கை கொடுப்போம்.
1: எய்ட்ஸ் இல்லாத சமுதாயம் என்றென்றும் சந்தோஷம். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: Not bad, just stable. Only on MOPCRS 107.8. Our community, our radio, our pride.
3: ட்ரக் அடிக்ஷன் பத்தி என்ன நினைக்கிறீங்க?
4: ட்ரக் அடிக்கிறதால மனது உடல் உள்ளம் சேர்ந்த

0: எஃபெக்ட் தான் உலக மையத்திலேருந்து இது வந்து நம்ம ஊருக்கு பரவிச்சு.
1: ஸோ இதை எப்படி ஸ்டாப் பண்ணலாம் நீங்கள் நினைக்கிறீங்க?
0: மனுஷனாக நினச்சா தான் ஸ்டாப் பண்ண முடியுமே தவிர கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ரிக்டாக பண்ணுறதே இல்லை. உதாரணம் சிகரெட் பிடிக்கூடாதுன்னு சொன்னாங்க, போலீஸ்காரனே நடு ரோடில் நின்று சிகரெட் பிடிக்கிறான். ஒவ்வொரு கடையிலையும் சிகரெட் பிடிச்சிட்டே இருக்காங்க. அதில் வந்து சட்டத்தை வந்து போடுறதோடு சரி எல்லாம் பேப்பரில், ஆனால் யாரும் அதை மதிக்கிறது கிடையாது. ஒரு கவர்மெண்ட்டும் சரி ஆளுநரும் சரி ரெண்டு பேருமே சட்டத்தை மதிக்கிறதே கிடையாது.
1: ஸோ இப்போ வந்து இதெல்லாம் எப்படி ஸ்டாப் பண்ணலாம்னு உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுங்கள்.
0: ஃபஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் வந்து அவங்களா நினச்சி ஸ்ட்ரிக்டாக இந்த ஹெல்மெட்டு மாதிரி போய் பிடிச்சி கேஸ் போடுறது அது மாதிரி பண்ணால் தான் நடக்கும். இந்த பெட்டி ஷாப்பில் விற்கிறத வந்து ரெய்டு பண்ணணும். ரோட்லேயே வந்து கஞ்சா விற்கிறான் அந்த சின்ன சின்ன ஷாப்பில் ஓப்பனாக விற்கிறானுங்க, அதை கூட இவங்களால் தடுக்க முடியல. அப்புறமா என்ன இருக்குது? அப்புறமா ஒரு சின்ன கடையில் அந்த போனோம்னா ஒரு சின்ன கடை ஒரு பொட்டி கடை வச்சுக்கின்னு கை வச்சு தேய்ச்சிக்கிட்டே இருக்கான் அது பாட்டு கஞ்சாவை, அது எடுத்து வந்து வாங்கி போட்டு போகிறாங்க. இப்படி இருந்தால் எங்கே ஒழியும்? ஒழியே ஒழியாது. மெயின் காரணம் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மணி டு தி பொலிட்டிஷியன்ஸ் போலீஸ் பீப்புள் ரெண்டு பேரும் வந்து மனசு வச்சா தான் நடக்கும்.
1: ஸோ யங்ஸ்டர்ஸ்லாம் இது வந்து ட்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரக் அடிக்ஷனுக்கு அவங்களோட இதுவாக இருக்காங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் ஒரு ட்ரெண்டு கோசமே பண்ணுறாங்கன்றது நினைக்கிறீங்களா இல்லை இதுவும் வெஸ்டர்னைசேஷன் அப்படின்றீங்களா?
0: இது ட்ரெண்டுன்னு சொல்ல முடியாது, பிகாஸ் இது வந்து ஊட்டுறது வந்து மீடியா படம். படத்தில் வந்து இப்போ முன்னால் குடிக்கூடாதுன்னாங்க, இப்போ பசங்களே உட்காந்துன்னு பாட்டில் வச்சு குடித்த சினிமா காட்டினான்னா அது எப்போ நடக்கும்? அது நடக்காது. முன்னால் வந்து பெரியவங்கள்லாம் வந்து ஏதோ தண்ணி சாப்பிட்டோன்னா வெளியே சைலண்ட்டாக உட்காந்துருப்பான். இங்கே என்ன ரூம் போட்டு அவன் வந்து கும்மால் அடிக்கிறாங்க, கல்யாணத்துலேயே இது நடக்குது. இவன் அக்செப்ட் பண்ணிக்கிறான் கல்யாணம் ஆனால் போதும்னு. இவன் வந்து சின்ன பசங்க வந்து ட்ரக் அடிக்க வந்து ரூம் இவனை ஏற்பாடு பண்ணுறான், அவன் இல்லைன்னா கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு பயந்துன்னு அவனை ஒன்று அதை கண்டுக்கிறதே இல்லை. நம்ம முன்ன மாதிரி பெரியவங்கக்கிட்ட யாரும் பயந்து நடந்துக்கிறது இல்லை. பெரியவங்களே வந்து தண்ணி போட்டால் ஏதாவது சொல்ல போகிறாங்கன்னு ஓரமாக உட்காண்டிருப்பாங்க, சாப்பிட்டுட்டு போய் படுத்துருவாங்க. வீட்டுக்கு போகிறோன்னு வச்சிங்கன்னா அப்போ கூட இந்த சாப்பிடும்போது அவங்க வந்து தண்ணி அடிச்சிருந்தா கூட வீட்டில் இல்லைங்க அவர் தூங்கிட்டு இருக்காருன்னு சொல்லுவாங்க. இப்போ அதெல்லாம் ஃபேஷன் ஆகிடுச்சு, தண்ணி அடிக்கிறது ஒரு ஃபேஷன். சினிமாவிலே காமெடி எல்லாம் போடுறோன்னா அது எங்கன்னா உருக்கூடாது. அதால இது வந்து அதான் அழியணுமே தவிர அவனே அழிச்சிக்கிறானே தவிர கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணாலும் அது நடக்கிறதே கிடையாது. ஏன்னா கவர்மெண்ட் தான் அதை தூண்டுறதே. கவர்மெண்ட்டே சாராயம் வைத்தானா அப்புறமா என்ன தான் ஆபத்து ஒன்றும் நடக்காது. தடுக்க வேண்டியவங்களே வந்து அது வந்து ஊக்குவிச்சாங்கன்னா ஒரு உடம்பு கெடுதல்ன்றது வந்து எதுக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் எல்லாம்னா உடம்பு நல்லா தேவைத்தர் தான் ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்க. உதாரணமாக வச்சுங்க, இப்போ ஹாஸ்பிட்டல்லையே வந்து நீங்கள் பிராண்டி கொடுக்கலாம் அப்படின்னு பிராண்டி கடை ஓப்பன் பண்ணான்னா அதுக்கப்புறம் என்ன இருக்குது? உடல் நலத்துக்கு கெடுதல் சொல்கிறத உடல் நல கெடுதல்னு ஏன் விற்கணும்? பொதுவாக நீங்கள் போர்டு போடுறீங்க உடல் நலம் கெடுதல்னு போர்டு போட்டு உடல் நலம் கெடுக்கிறதையே நீங்கள் வந்து ஒரு தொழிலாக கவர்மெண்ட் செஞ்சான்னா அது எதுவும் வந்து நடக்கிற மாதிரி தெரியல. இவங்களாம் வந்து செய்யணும், ஏன்னா இது வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாலே ஒழிய நடக்காது. ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாலும் மனசு கிடையாது. அதனால் அது வந்து இவ்வளோ சீக்கிரத்தில் வந்து ஒழிக்க முடியும் தெரியல. அவனாக வந்து ரொம்ப போதைக்கு அடிமையாரும் அவனாக சாவரணா தான் உண்டு, அவ்வளோதான்.
1: ஸோ நீங்கள் யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன அட்வைஸ் தர விரும்புகிறீங்க?
0: அட்வைஸ்னால் சாப்பிடக்கூடாது, அதனுடைய விளைவுகளை வந்து அவங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஒரு யங்ஸ்டர்ஸ் குரூப் வந்து ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு சொல்லணும். ஒரு குரூப் டிசன் பண்ணி அவங்க காலேஜில் போயிட்டு பேசணும். இதுவரை பெரிய பாலிட்டிஷியன் அவன் செய்ய மாட்டாங்க. உதாரணம் வச்சுங்க, ஒரு தெருவில் இருக்கவங்க தப்பு செஞ்சால் ஒரு 3 or 5 யங்ஸ்டர்ஸை வச்சு அவங்கள மூலியமாக திருத்தலாமே தவிர இந்த அரசியல்வாதி திருத்திடுவான் இவன் திருத்தணுவான் அவன் ஓட்டுக்காக தான் இருக்கான். இப்போ ஒரு கிரியேட் பண்ணுறதுக்கு இங்கே சும்மா வேலை இல்லாத பசங்களுக்கு ஒருத்தனுக்கு இங்கே இருக்கவங்கள காசு கொடுத்தா அவன் எல்லாமே செய்வான். அதால் இவங்க வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து திருத்தணும்னா அட்வைசரி மாதிரி என்ஜிஓ மாதிரி என்ஜிஓக்குள்ளே நிறைய வளர்க்கணும், அவங்ககிட்ட போய் சொல்லணும். அப்புறமா அவங்ககிட்ட போய் சொல்லணும் இது மாதிரி யாரும் பிடிச்சி செத்து போயிட்டான் இது மாதிரி ஆகிடுது அப்படின்னு சொல்லி இருந்தால் தான் அப்போ தான் அவனுக்கு வந்து வரணும் இது மாதிரி இருந்தாலும் செத்து போயிட்டான் இந்த மாதிரி செத்து வேணாம். வீர் வந்து

0: பயத்து குண்டாக்கினாலே ஒழிய இதை ஒழிக்க முடியாது.
1: Not bad, just stable. Only on MOPCRS 107.8. Our community, our radio, our pride.

மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும், லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த் அப்படின்னு படத்துல போட்டு போட்டு காமிக்கிறாங்க. ஆனா யாரும் ஃபாலோவே பண்றது இல்ல. வெறும் ஸ்லோகனா பாக்காதீங்க. அவாய்ட் ஆல்கஹால் டு அவாய்ட் கேன்சர்.

0: Just the Will. Only on MOPCRS 107.8. Our community, our radio, our pride.
1: Not bad, just evil with me, Ajay Amrita and
2: Ajay Shangai
1: on MOPCRS 107.8, our community, our radio, our pride. போதை பொருள் நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு என்று நிறைய பேர் சொல்லி நம்ம கேட்டுப்பட்டிருக்கோம். அதை பத்தி வந்து இப்ப நாலு பொண்கள் வந்து நம்மளையும் நம்பி வந்து பேச வந்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து மைக்க வந்து புடிச்சிட்டு அடம் பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம ஒரு நேர் சொல்லுங்க.
3: ஸ்ருதி மோகன் என் பேரு. நான்
1: என்ன பண்றீங்க?
3: செகண்ட் பிஎஸ்சி எலக்ட்ரானிக் மீடியா.
2: சோ இது மாதிரி நீங்க ஏதாவது கேள்விப்பட்டிருக்க பாத்திருக்கீங்க?
3: எதை பத்திங்க?
2: ட்ரக்ஸ் யூஸ் பண்றது பத்தி.
3: ஓ ஓகே ஓகே. நான் வந்து நிறைய காலேஜஸ் எஸ்பெஷலி கேர்ள்ஸ் காலேஜஸ் பின்னாடி பிளே கிரவுண்ட்லலாம் யூஸ் பண்ணுறத பார்த்துருக்கேன். அது ஆக்சுவலி வந்து அவங்க ரொம்ப ஆக்ஷனே எடுக்காமல் இருக்காங்க. டீச்சர்ஸ்க்கும் தெரியுது இந்த மாதிரி நடக்குதுன்னு, ஆனால் அவங்க யாருமே ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. எஸ்பெஷலி நான் இது வந்து கேர்ள்ஸ் காலேஜை பார்த்துருக்கேன், அதனால் நான் அதை சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா கேர்ள்ஸே பண்ணுறாங்க அப்படின்றது வந்து கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்குது.
1: இதுல வந்து நீங்க உங்க பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் யார்கிட்டயாவது எடுத்துக்கலாமே ஆக்ஷன்.
3: நான் சொன்னேன், ஆனா டீச்சர்ஸ் இதை யாரும் பாக்கலன்றதானே சொல்றாங்க. அவங்க பாத்துருக்காங்க, இருந்தாலும் நான் பாக்கலன்னு சொல்றாங்க. சோ அதனால டீச்சர்ஸ் கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்?
2: அடுத்து ஒருத்தவங்க வெயிட் பண்றாங்க, அவங்களுக்கு கேப்போம்.
1: சோ நம்ம ஆர்ஜே ஷாங்கை வந்து ரெண்டு வார்த்தை பேசினதுக்கு எனக்கு அப்படியே தாக தாகமா அடிக்குதுன்னு சொல்லி ஒரு டீ பிரேக் போயிருக்காங்க. நம்ம ஆர்ஜே ஸ்போர்ட்ஸ் வந்துட்டாங்க வேற வழியே இல்லாம. சோ ஆர்ஜே ஸ்போர்ட்ஸ் ஏதாவது கருத்து சொல்லுங்க பாப்போம்.
3: நான் கருத்து சொல்ல வரல, மக்களை கேட்க விரும்புறேன்.
1: நம்ம வந்து அடுத்து வந்து ஆர்வத்தோட நான் பேசுறேன் வந்திருக்காங்க. சோ சொல்லுங்க.
4: ஹாய்,
3: ஹலோ, உங்க பேர் சொல்லுங்க.
4: நான் கிருத்திகா, செகண்ட் பிஎஸ்சி எலக்ட்ரானிக் மீடியா, எம்ஓபிஷன் காலேஜ்.
3: சோ உங்களுக்கு ட்ரக் அடிக்ஷன் பத்தி என்ன தெரியும்?
4: இப்போ நிறைய பேர் அதுக்கு அடிக்ட் ஆகிட்டு இருக்காங்க, அதுவும் டெக்னாலஜி வளர்ந்ததுக்கு அப்புறம் சம் அடிக்ஷன் அது ஆன மாதிரி எல்லாருக்குமே ஒரு ஃபீல். காலேஜ் பசங்க ஆகட்டும், காலேஜ்லயே வந்துட்டு நான் வாங்கி தரேன் அந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் வேற வச்சுட்டு இருக்காங்க.
1: சாக்லேட் வாங்கி தர மாதிரியே பேசிட்டு இருக்காங்க,
4: வச்சுட்டு இருக்காங்க. கேர்ள்ஸ் காலேஜ்லயும் அதிகமாக யூஸ் பண்றாங்க. கேர்ள்ஸ் பாய்ஸை விட இப்போ ரொம்ப பர்சன்டேஜ் அதிகமாக போயிட்டு இருக்கு. பாய்ஸும் அதிகமாக யூஸ் பண்றாங்க. அதுக்கு ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுத்தா நல்லா இருக்கும், பேன் பண்றேன் அப்படின்னு ஏதாவது பண்ணா நல்லா இருக்கும்.
3: பேன் பண்ணா நல்லா தாங்க இருக்கும். அடுத்து
1: வந்து அவங்க கருத்து வந்து சொல்றதுக்குன்னு வந்து நான் பேசியே ஆகணும் அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நான் பாஸ்மிதா
5: ஆர்வமா தெரியுது, சரி இருந்தாலும் சொல்றேன். அதான் முன்னாடி ரெண்டு பேர் பேசின மாதிரியே வந்துட்டு இது ஒன்றும் வேற எந்த இடத்துலயும் உள்ள காலேஜஸ்ல தான் மெயினா, அதுவும் மெட்ரோபாலிட்டன் சிட்டி காலேஜஸ்ல தான் மெயினா இதெல்லாம் நடக்குது. பிகாஸ் அவங்களுக்கு தான் ஈஸியா எல்லாத்துக்கும் லிங்க் இருக்கு. பிகாஸ் நான் கேள்விப்பட்டது என்னன்னா, ஃப்ரெண்ட்ஸ் மூலமா கேள்விப்பட்டது என்னன்னா, அவங்களுக்குன்னு டீலர்ஸ்லாம் இருக்காங்க, கிளாஸ்லயே டீலர்ஸ்லாம் இருப்பாங்க இதுக்குன்னு. ஸோ லைக் இது வந்து ஈஸியா கிடைக்கிற ஒரு விஷயமா ஆயிடுச்சு. அண்ட் ஒன்ஸ் அடிக்ட் ஆனா அதை வந்து வெளில வர முடியாதபடி அவங்க லைஃபே இது ஓவர் ஆக்கிடுற மாதிரி இருக்கு ட்ரக்ஸ் எல்லாம். அது வந்து கொஞ்சம் தெரிஞ்சு கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ்லாம் அது அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா நல்லா இருக்கும். அது அவங்களுக்காக தான் தெரியணும், யார் பேன் பண்ணியும் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா இது ஏற்கனவே இல்லீகலாக தான் இருக்கு ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறது. ஸோ அவங்களுக்காக தான் தெரியும்.
1: அடுத்து ரொம்ப நேரமா ஆழ்ந்த யோசனையில இருந்த ஒருத்தவங்க வந்து பேசணும்னு இருக்காங்க, சொல்லுங்க உங்க பேர் என்ன?
6: ஹலோ, என் பேர் பூஜா.
1: என்ன பண்றீங்க பூஜா?
6: செகண்ட் எலக்ட்ரானிக் மீடியா.
1: ரொம்ப நல்லது. அப்புறம் இந்த ட்ரக் அடிக்ஷன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
6: எல்லாமே தெரிஞ்ச மாதிரி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து அவங்க பேரண்ட்ஸ்க்கு எந்த அளவு தெரியுதுன்னு தெரியல. பிகாஸ் இப்போலாம் வந்து பசங்க ஓகே மெச்சூர்ட் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு லெவல் விட்டுறாங்க, கவனிக்க மாட்டாங்க, அதனாலயே ரொம்ப அடிக்ட் ஆயிடுறாங்க. கேர்ள்ஸ் ஸ்பெஷலா கேர்ள்ஸ் வந்து ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு ட்ரக் அடிக்ஷன்ல. கைஸ்க்கு வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் லிமிட் தெரியுது, பிகாஸ் அவங்க அதுலயே இருக்கிறதுனால தெரியுது. இதுக்கெல்லாம் வந்து ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்தா நல்லா இருக்கும்.
1: சோ அதனால இவங்க வந்தவங்க எல்லாம் சொல்றாங்க, பொண்ணுங்க தான் ஜாஸ்தியா படுறாங்க, பசங்க வந்து ஒரு லிமிட்டோட இருக்காங்க.
7: ஸ்டூடண்ட்ஸ் அட்டென்ஷன் தர மாட்டேங்கறாங்கன்றதால இவங்க ட்ரக் அடிக்ஷன்.
6: ஆக்சுவலா இது நடக்குதுன்றது தெரியும், போலீஸ்க்கும் தெரியும், கவர்மெண்ட்க்கும் தெரியும். அதுக்கு ஏதாவது ஆக்ஷன் எடுப்போம்.
5: அதாவது எப்படின்னா வந்துட்டு இதுக்கு வந்துட்டு எங்க சோர்ஸ் அப்படின்னு இந்த டீலர்ஸ்லாம் இருக்காங்களா, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்து எங்க சோர்ஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சு அங்கிருந்து இது பண்ண ஆரம்பிச்சாதா, பேன் பண்ண ஆரம்பிச்சாதா இது.
8: ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, எங்கே இந்த மோஸ்டா இந்த மாதிரி ட்ரக் அடிக்ஷன் நிறைய இருக்குன்னு?
5: ஆக்சுவலி வந்துட்டு எக்ஸ்போர்ட்ஸ் பண்றாங்க, எக்ஸ்போர்ட் தான் பண்றாங்க, இம்போர்ட் பண்றாங்க, நான் சாரி தப்பா சொல்லிட்டேன்.
4: மெயினா பாண்டிச்சேரியில இருந்து தான் வருதுன்னு நினைக்கிறேன்.
8: அது என்ன பாண்டிச்சேரிங்க?
4: நிறைய பசங்க எங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள் பாய்ஸ் எல்லாம் வந்துட்டு இல்ல நான் பாண்டிச்சேரி
8: போறேன் பாக்குறீங்க எனக்கு புரிஞ்சு போச்சு.
4: இல்ல அது சரக்குக்குங்க மத்த.
8: சரி ஓகே, டாபிக் வந்து அவங்க வேற லெவல் கூட்டு போறாங்க. சோ நம்ம மறுபடியும் டாபிக்கே வருவோம். இத ஸ்டாப் பண்றதுக்கு நீங்களா என்ன ஏதாவது பண்றீங்களா, இல்ல ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏதாவது சொல்றீங்களா?
6: எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
8: அதாவது என்ன என்ன எஃபர்ட் எடுத்திருக்கீங்க?
6: என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அது வந்து இப்போ பண்றது அந்த அளவு நல்லது கிடையாது, அண்ட் இட்ஸ் வெரி இன்ஜூரியஸ் டு ஹெல்த். சீரியஸா சொல்ல போனா ரொம்ப அடிக்ட் ஆயிட்டாங்கன்னா அது அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுதான்
5: நினைக்கிறேன்.
8: ஏன் இந்த ட்ரக் அடிக்ஷனுக்கு எல்லாரும் போறீங்கன்னு நினைக்கிறீங்க?
5: போறீங்களா இல்லமா
8: போறாங்கன்னு நினைக்கிறீங்க? சாய்ங்க, நீங்களா வெரி ஹோம்லி கேர்ள்ஸா இருக்கீங்க, நீங்க சொல்லுங்க. கமான்
5: போறாங்கன்னா லைக் லைஃப் இஸ் ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ்ஃபுல். அதுவும் இல்லாம இந்த தடவை இப்ப இருக்க காலேஜ்க்கெல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் பியர் ப்ரெஷர் அது இதுன்னு எல்லாமே இருக்கு. அதுக்கெல்லாம் சேர்த்து வந்துட்டு ஒரு இது கண்டு, அதாவது ஒரு பிளஷர் கண்டு, ஒரு சொல்யூஷன் ஆர் பிளஷர் தேடணும்னு நினைக்கிறாங்க.
4: சும்மா ஸ்டார்ட் பண்றது அப்புறம் அதுவே ஹாபிட் ஆயிடுது. ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
5: இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கோர்ஸ் அதுவும் இருக்கு இல்லையா?
8: நீங்க சொல்றதும் ஒரு விதத்துல ரைட் தான், பட் இத வந்து நம்மளா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்தாதான் வந்து மத்தவங்களும் எடுப்பாங்க. சோ இட் ஆல் ஸ்டார்ட் வித் அஸ். சோ இதோட வந்து நம்ம அடுத்த எபிசோட்ல பாக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOPCRS 107.8 ஆர் கம்யூனிட்டி ஆர் ரேடியோ ஆர் பிரைட்.
0: உங்களோட பிஸியான ஸ்கெட்யூல்ல வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் இதே மாதிரி ஒரு ஷோல வேறோட கெஸ்டோட வரேன். ஸோ ஸ்டே டியூன் டு MOPCRS 107.8 ஆர் கம்யூனிட்டி ஆர் ரேடியோ ஆர் பிரைட். Would you like your face smashed in? Fasten your seat belt, someone needs you. Seat belts save lives. Buckle up every time. Wear your seat belt, no excuses. Not bad, just the will. Only on MOPCRS 107.8. Our community, our

0: Odbrei.
1: நண்பர்களே, மீண்டும் அதே நாள் அதே வார நாள் வந்துவிட்டது. நாம் ஆவலுடன் காத்திருந்த அந்த நேரமும் வந்துவிட்டது.
2: உங்கள் அனைவருக்கும் ஸ்வச்சகா மற்றும் சுஜலின் அன்பான வாழ்த்துக்கள்.
1: ரேடியோ குரலில் ஒரு சுத்தமான நீர் நிறைந்த கிராமத்தின் கதை என்ற இந்த நிகழ்ச்சி நமக்கு நல்ல சிந்தனைகளை தருகிறது. எங்கும் எல்லா மூலையிலும் நகரமோ கிராமமோ சுத்தம் குறித்த விழிப்புணர்வு பரப்பப்படுகிறது.
2: இந்த உறுதிமொழியையும் இந்த நடத்தையையும் நாம் மீண்டும் மீண்டும் நினைவில் கொள்ள வேண்டும். சுத்தம் என்பது நம் எல்லோருக்குமான உரிமை.
1: இந்த முறை ஒவ்வொரு வீட்டின் கழிப்பறையும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். உணவு சாப்பிடும் முன் மற்றும் மலம் வெளியேற்றிய பிறகு நாம் நம் கைகளை சோப்பால் கழுவ வேண்டும்.
2: நாம் சுத்தத்தை நேசிப்போம், சுத்தத்திற்காக மற்றவர்களையும் அழைப்போம்.
1: இது வெறும் பொழுதுபோக்கு அல்ல, இது நம் நோக்கம்.
2: சுத்தம் மட்டுமே நமது தேர்வு. இந்த முடிவு ஒவ்வொருவரின் மனதிலும் பதிய வேண்டும்.
1: நல்ல சிந்தனைகள் ஆரோக்கியமான உடலும் மனமும் உள்ள இடத்தில் தான் வசிக்கும்.
2: இன்று கூடவே ஒரு உறுதி எடுக்கலாம். நம் நாடு முழுவதும் சுத்தமாகவும் நீர் மிகுந்ததாகவும் மாற்ற வேண்டும்.
1: சுற்றுச்சூழலில் சுத்தம் நிலைத்தால் பல நோய்கள் ஓடி போய்விடும்.
2: ஒரு சுத்தமான காற்று வீசினால் தூஷிகா மாஷிகா கூட ஓடிவிடும்.
1: இது சுஜல், சுத்த கிராம இயக்கத்தின் அழைப்பு. நண்பர்களே, இதன் மூலம் நம் படகு தக்க சமயத்தில் கரையை அடைந்துவிடும்.
2: இன்று நமது நிகழ்ச்சியில் ஸ்வச் பாரத் மிஷன் கிராமின் பற்றிய முழு தகவல்களையும் நிபுணர்கள் மற்றும் உள்ளூர் மக்களின் கதைகளையும் கேட்போம். இந்த திட்டத்தின் முக்கிய குறிக்கோள் கிராமங்களில் கழிப்பறை வசதிகளை ஏற்படுத்தி இந்தியாவை திறந்த வெளியில் மலம் கழிக்காத நிலைக்கு கொண்டு வருவது எப்படி என்பதை பற்றி பேசலாம். இதற்காக கழிப்பறை அமைத்தல், சுத்தம் பற்றிய விழிப்புணர்வு, நடத்தை மாற்றம் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது.
1: நீருக்கான உரிமை போலவே முதல் கட்ட ஸ்வச் பாரத் அபியான் காலத்தில் அரசு ஒவ்வொரு கிராம வீட்டிலும் கழிப்பறைகள் கட்டும் பணியை மேற்கொண்டது. ஸ்வச்சிகா, உனக்கு நினைவிருக்கிறதா எத்தனை கிராமங்கள் ODF என்று தங்களை அறிவித்தன? இப்ப நீ தெரியாது என்று மட்டும் சொல்லிடாத.
2: ஆஹா, நான் எப்படி தெரியாதுன்னு சொல்லுவேன், எனக்கு நல்லா தெரியும். ODF என்றால் ஓபன் டெஃபகேஷன் ஃப்ரீ, அதாவது திறந்த வெளியில் மலம் வெளியேற்றம் இல்லாத கிராமம். இது சுத்தத்தையும் பொது ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துவதோடு பெண்களின் தனி உரிமையை காக்கும் ஒரு முக்கிய முயற்சி. நான் சரியா சொன்னேனா?
1: ஆமாம், மிக சரி. இப்போது நாடு ODF இல் இருந்து ODF பிளஸ் மாதிரி கிராமங்களாக முன்னேறி கொண்டிருக்கிறது. ODF பிளஸ் மாதிரி கிராமம் என்றால் முழுமையாக திறந்த வெளியில் மலம் கழிப்பதை முற்றிலும் நிறுத்தி திட திரவ கழிவுகளை சரியாக நிர்வகித்து கிராமம் முழுவதும் சுத்தம் நிலைத்து பொது இடங்களில் குப்பை மற்றும் தங்கிய நீர் இல்லாத கிராமம்.
2: இதற்காக ஒவ்வொரு வீட்டிலும் மட்டுமல்ல, பள்ளி, பஞ்சாயத்து அலுவலகம், அங்கன்வாடி மையம் இவை எல்லாவற்றிலும் கழிப்பறை வசதி உள்ளதா என்பதை பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் அனைத்து இல்லங்களிலும் பொதுவிடங்களிலும் திட திரவ கழிவு மேலாண்மை சரியாக நடக்க வேண்டும்.
1: ஆனால் இதற்கு பெண்களும் ஆண்களும் சேர்ந்த சமூகத்தின் பங்கு மிக முக்கியமானது. நாங்கள் சமுதாய வானொலி மூலம் உங்கள் அனைவரிடமும் பேசுகிறோம். இதில் ஒரு குடும்பத்தை கூட விட்டுவிடக் கூடாது.
2: ஓ, எனக்கு தெரியும். இன்று வரை 5.67 லட்சம் கிராமங்கள் தங்களை ODF பிளஸ் என்று அறிவித்துள்ளன. அதில் 4.81 லட்சத்திற்கும் மேற்பட்ட கிராமங்கள் ODF பிளஸ் மாடல் கிராமங்கள் என்று அங்கீகரிக்கப்பட்டுள்ளன.
1: நாட்டில் சுத்தத்தை பராமரிக்கும் அரசின் முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. ஜல் ஜீவன் மிஷன் மற்றும் ஹர்கர் ஜல் திட்டங்களும் சேர்க்கப்பட்டுள்ளன. இந்த பெரிய இயக்கத்துக்கு நாமும் நீங்களும் தொடர்ந்து பங்களிக்க வேண்டும். ஆகவே உங்கள் சமுதாய வானொலியை தொடர்ந்து கேளுங்கள். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து ரசிக்கவும்.
2: வானொலி குரலில் ஒரு சுத்தமான நீர் சத்து நிறைந்த கிராமத்தின் கதை. எங்கள் குரலும் எங்கள் செய்தியும் ஒவ்வொரு வீட்டிலும் சென்று சேரும். இதை விரிவாக விளக்க நம்மிடம் ஒரு நிபுணர் வந்து இருக்கிறார். முதலில் அவர்கள் சொல்லக்கூடியதை கேட்போம், வாருங்கள்.
3: நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் ஐஸ்வர்யா சிங், ஜாயிண்ட் செக்ரட்டரி அண்ட் மிஷன் டைரக்டர், ஸ்வச் பாரத் மிஷன் கிராமீன், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் சானிடேஷன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இட் இஸ் மை பிளேஷர் அண்ட் பிரிவிலேஜ் டு ஜாயின் யூ த்ரூ திஸ் ஸ்பெஷல் ப்ரோக்ராம் ஸ்வச் சுஜல் காவ் கி கஹானி, ரேடியோ கி ஜுபானி. Today we will talk about the journey of our Swachh Bharat Mission Grameen and what it means to make our villages Swachh Sujal villages and how each of us can contribute towards these efforts. Friends, When our Honorable Prime Minister spoke about sanitation and ending open defecation from the ramparts of the Red Fort on 15th August 2014, it was truly historic. Under his guidance, the Swachh Bharat Mission Grameen was launched on 2nd October 2014, and together we took on the responsibility of making every village in India open defecation free. In the years that followed, Swachh Bharat Mission Grameen became a true Jan Andolan, a people's movement, powered by your participation. Across the country, over 11 crore toilets were built, and on the 150th birth anniversary of Mahatma Gandhi in 2019, India proudly declared herself open defecation free. However, our biggest achievement was not just the infrastructure, it was the change in thinking and behavior brought through Swachh Bharat Mission. Families shunned open defecation and adopted toilet usage as a habit. Panchayats took leadership. Women self-help groups became champions, and our children and youth began promoting hygiene in their homes and communities, embracing cleanliness as a way of life. Sanitation became a shared responsibility for all of us. Friends, we have not stopped at becoming ODF. In 2020, the second phase of Swachh Bharat Mission Grameen was launched with the aspiration and goal to transform all our villages from ODF to ODF Plus model villages. An ODF Plus model village is a village that sustains its ODF status, that is, remains free from open defecation, that manages its solid and liquid waste, including plastic waste, safely and scientifically, and remains visually clean. I am happy to share that today more than 4.85 lakh villages have already declared themselves as ODF Plus model villages, and many more are working towards it. This progress has been made possible only because of your participation and the hard work of our states, UTs, districts, blocks and village teams. Going forward, a Swachh Sujal village is one where every household receives clean and safe drinking water, and where the village is also an ODF Plus model village. Friends, Swachh Bharat Mission Grameen is not just a government program. As I said, it is a people's movement, a true Jan Andolan. Your role and participation, whether in maintaining your household and community toilets, or in keeping waste management units functional, or ensuring regular operations and upkeep, or even ensuring source segregation of waste, is extremely vital and is the foundation of this movement. I request all of you to come forward and participate wholeheartedly in this, our mission together. I also request you to involve your children and our youth in this and generate awareness regarding hygiene and

0: Sanitation. Show them the water and sanitation facilities created in the village, in the block, in the district. When our children and youth understand the value of these works, it also ensures that they will become our ambassadors of Swachhata in the future. So come, let us take a collective pledge. With the spirit of nation first as our guiding principle in all walks of life, we will contribute to the goal of Swachhata, a Swachh Bharat and a Viksit Bharat. We will neither litter nor allow others to litter. We will work to make our village an ODF Plus model village. If it is already a model village, we will ensure that we sustain the systems created. With this message, I, Aishwarya Singh, now take your leave. Thank you. Jai Hind.
1: நம்முடைய நிபுணர் இந்த எல்லா விஷயங்களையும் மிகவும் அழகாக உங்களிடம் பகிர்ந்துள்ளார். நீங்கள் அவற்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். உங்கள் பகுதியில் இந்த விஷயங்கள் செயல்பட உங்கள் ஒத்துழைப்பும் எதிர்பார்க்கப்படுகிறது.
2: சுஜல், நான் ஒரு வேடிக்கையான விஷயம் சொல்லலாமா? இந்த நிகழ்ச்சியின் முதல் அத்தியாயத்தை நாடு முழுவதும் உள்ள 100 சமுதாய வானொலிகள் மூலம் கேட்ட பிறகு நான் ஸ்வச்சிகாவும் நீ சுஜலும் அந்த தூஷிகாவும் அனைவரும் மிகவும் பிரபலமாகிவிட்டோம்.
1: அப்படியா? எப்படி?
2: பல கிராமங்களில் நம்மை அடிப்படையாக கொண்டு தெரு நாடகங்கள் நடத்தப்படுகின்றன.
1: ஓ, எங்கே?
2: வா சொல்கிறேன். ராம்பூர் கிராமத்தில் நடக்கும் ஒரு நிகழ்ச்சியை உனக்கு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். அங்கு தூஷிகாவின் தோல்வி, ஸ்வச் பாரத்தின் வெற்றி என்ற தெரு நாடகம் நடக்கிறது.
1: தூஷிகாவா அல்லது பிரதூஷிகாவா?
2: சரியாக சொன்னாய் சுஜல். பிரதீஷிகா மாசை மட்டும்தான் பரப்புவாள். ஆனால் இந்த தூஷிகா மாசுடன் சேர்ந்து எல்லா இடங்களையும் மாசுபடுத்துவாள். அதன் காரணமாக இப்பொழுது அவளை தூஷிகா என்றே அழைப்பது சரியாக இருக்கும்.

போது நன்மையும் எழும் என்று சொல்வார்கள். இது ராம்பூர் கிராமத்தின் கதை. அங்கு தூய்மை அசுத்தத்தால் வெளிப்படையாக சவால் செய்யப்பட்டது. அங்கு பிரத்யுஷிகா இருளை பரப்பினாள். அதே நேரத்தில் ஸ்வச்சிகா சுத்தத்தின் தீபத்தை ஏற்றினாள். மற்றும் சுஜல்குமார் அந்த ஒளியின் தூதரானார். இந்த எல்லாவற்றிற்கும் ஒரு மூத்தவரின் அறிவுரை எப்படி உதவியது என்பதை நாம் அறிய போகிறோம். வாருங்கள் கேட்போம், தூஷிகாவின் தோல்வி ஸ்வச் பாரத்தின் வெற்றி.

0: இங்கேதான் நான் வந்துவிட்டேன் தூஷிகா. கிராம கழிவு நீர் கிடங்குகளில் இருந்து வெளிவந்து திறந்த வெளி மலமிடும் இடங்குகளில் பரவி சில சமயம் காற்றிலும் சில சமயம் நீரிலும் என் பேரரசு விரிகிறது. மக்கள் திறந்த வெளியில் மலம் கழிக்கும் வரை, கழிப்பறைகள் கட்டப்பட்டாலும் பயன்படுத்தாததால் பழுதாகி போகும் வரை அதுதான் என் வீடு. நாளைக்கு சுத்தம் பண்ணலாம் என்று சொல்பவர்கள் அவர்களை தான் உடனே நான் நோய்வாய்ப்படுத்துவேன். திறந்த வெளியில் மலம் கழிப்பது என் வெற்றி. உழைந்த கழிவுநீர் தொட்டி என் உறைவிடம். அழுக்கு கழிப்பறை என் வீடு. என் வேலை எல்லோரையும் நோய்வாய்ப்படுத்துவதே.
1: என் வீட்டுல கழிப்பறை இருக்கு, ஆனா தண்ணி இல்ல. அது ரொம்ப அழுக்கா வேற இருக்கு. இவ்ளோ ஏன் பிம்லாவோட பையனுக்கு கூட புழுகு வந்திருக்கான். இப்படிப்பட்ட ஒரு அழுக்கான கழிப்பறைய பயன்படுத்துறதுக்கு பதிலா திறந்த வழியில மலம் கழிப்பதே தேவலான்னு தோணுது.
2: போன மாசம் 4 குழந்தைக்கு உடம்பு சரியாம போச்சு. சர்பஞ்சி ஏதாவது செய்யுங்களே.
3: காட்டுக்குள்ள போறது இனிமேல் பாதுகாப்பே இல்ல. பாம்பும் பூச்சியுமா இருக்கு.
1: எங்க வீட்லயும் தான் கழிப்பறை இருக்கு, ஆனா என் பையன் உள்ள கூட போக மாட்டான். கேட்டா நாத்தம் அடிக்குதுன்னு சொல்றான்.
0: அப்படியே இருங்க. உங்க கவனக்குறவு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்க குழந்தைகளுக்கு வரும் காய்ச்சல், வயிற்று வழி, வாந்தி இதெல்லாம் தான் என் பரிசு. நீங்க எல்லாருமே என்கிட்ட மன்னிப்பு கேட்டு நிப்பீங்க.
4: ஒரு நாள் கிராமத்தின் எல்லையில் ஆவலுடன் நம்பிக்கையுடன் பையில் புத்தகங்களுடன் ஒரு இளைஞன் வந்தான். அவர் சுஜில்குமார். அவன் தினமும் பள்ளிக்கு செல்வான். மிகுந்த முயற்சியுடன் படிப்பான். ஒரு விடுமுறையில் அடுத்த கிராமம் சென்றபோது மாற்றம் வீட்டிலிருந்தே தொடங்கும் என்பதை கற்றுக்கொண்டான்.
3: ராம்பாய், ராம்பாய், எதுக்கு கிராமம் முழுக்க இவ்வளவு அமைதியா இருக்கு? எல்லாரும் ஏன் இவ்வளவு சோகமா இருக்காங்க? அதுக்கு என்ன காரணம்? ஏன் இவ்வளவு அழுக்கு?
5: இவனுக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறானே.
6: ஆமா ஆமா, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறான் பாத்தியா.
3: எனக்கு எல்லாம் புரிஞ்சுதம்மா. இந்த கிராமத்தின் இந்த சோகம் அழுக்கினாலதான்.
0: இதற்கெல்லாம் காரணம் நான் தான். நீ என்ன செய்ய போற சொல்லு சொல்லு. நீ எதுவுமே செய்ய முடியாது. சில நாள்ல நீயும் என் பலியாடு ஆயிடுவ.
3: ஆஹா, நீயே தானா தூஷிகா? இதெல்லாம் உன் வேலை தானா? அப்படின்னா கொஞ்சம் நாட்கள் கூடு, நான் உன்னை எப்படி சமாளிச்சு காட்டுறேன் பாரு.
4: சுஜில் தெருநாடகங்கள் நடத்துகிறான். குழந்தைகளுக்கு விளையாட்டின் மூலம் கற்பிக்கிறான். மூத்தவர்களுடன் பேசி விளக்குகிறான்.
3: கழிப்பறை என்பது ஒரு சுவர், கல் மட்டுமல்ல, அது ஒரு நோயை எதிர்க்கும் ஆயுதம். திறந்த வெளி மலம் கழித்தல் மண்ணையும் நீரையும் காற்றையும் நச்சாக்கிவிடும். உங்களை குழந்தைகளை காப்பாற்றணும்னா அலட்சியமா இருக்காதீங்க. கழிப்பறைய சரியா பயன்படுத்துங்க. அதை தினமும் சுத்தம் செய்யுங்க. நீங்களே ஆரோக்கியமா இருங்க. உடன் வாழ்பவர்களுக்கும் சுத்தத்தை கற்பீங்க.
4: மெல்ல மெல்ல கிராமத்தில் சிலர் சுஜிலின் வார்த்தைகளால் ஊக்கமடைந்து கழிப்பறைகளை சுத்தம் செய்ய தொடங்கினர். இதை கண்டு தூஷிகா கவலையுடன் கிராமத்து ஒதுக்கு பாதையில் ஒளிந்து பார்த்தார்.
0: என்னடா நடக்குதுங்க? எப்படி இந்த குட்டையும் குழாயும் மூடிட்டாங்க? என்னடா அது, கழிப்பறைக்கு கதவு போட்டிருக்காங்க. அந்த கெட்ட வாசனை எங்க போச்சு? பூச்சியும் இல்ல கொசுவும் இல்ல. இந்த கிராமத்துல என்னதான் நடக்குது?
5: கிராம மக்களே, உங்களின் விழிப்புணர்வு என்னை இங்கு வர வைத்தது. கழிப்பறைகளை தொடர்ந்து பயன்படுத்தி சரியாக பராமரிக்கும் இடத்தில்தான் நான் வாழ்கிறேன். சோப்பால் கைகளை கழுவுவது ஒரு பழக்கமாக இருக்கும் இடத்தில்தான் நான் இருக்க முடியும். நான் தான் ஸ்வச்சிகா.
4: இப்போது கிராமத்தில் ஒவ்வொரு வீடும் தெருக்களும் பகுதிகளுமாக ஒரு பிரச்சாரம் நடந்தது. சுவரில் சுத்தம் பற்றிய ஓவியங்கள் நிரம்பியுள்ளன. குழந்தைகள் சோப்புடன் தண்ணீரில் கைகளை கழுவுகிறார்கள்.

0: இந்த ஸ்வச்சிகாவின் ஒளி என் மாசை விழுங்கிக் கொண்டிருக்கிறது. என் நிழல் மறைந்து கொண்டிருக்கிறது. சுஜலின் வார்த்தைகளால் மக்களின் பழக்கங்களே மாறிக்கொண்டிருக்கிறது. நான் இப்போ எங்குதான் போவது? கழிப்பறைக்கு மூடியும் போட்டு விட்டுட்டாங்க, குழாய்களை சுத்தமும் செஞ்சுட்டாங்க, திறந்த வெளியில் மழம் கழிக்க யாரும் வரமாட்டாங்க. ஐயோ!
1: இப்போது ஸ்வச்சிகா, சுஜல், கிராம மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பேரணி நடத்தினார்கள். அனைவரும் ஓங்கி முழக்கங்கள் எழுப்பினார்கள்.
2: திறந்த வெளியில் மலம் கழித்தல் வேண்டாம்.
3: திறந்த வெளியில் மலம் கழித்தல் வேண்டாம்.
2: நோய்களை துரத்துவோம்.
3: நோய்களை துரத்துவோம்.
2: கழிப்பறையை சுத்தமாக வைப்போம்.
3: கழிப்பறையை சுத்தமாக வைப்போம்.
2: கிராமத்தை அழகாக மாற்றுவோம்.
3: கிராமத்தை அழகாக மாற்றுவோம்.
0: நான் ஒருபோதும் நினைக்கவே இல்லை நீங்க உண்மையிலே மாறுவீங்கன்னு. நீங்க அனைவரும் தூய்மை இயக்கத்துல சேர்ந்து மக்களின் மனதையும் மாத்திட்டீங்க. இப்போ நான் போக வேண்டிய நேரம் வந்துச்சு.
1: கிராம பெண்கள் ஸ்வச்சிகாவை மாலைகளால் அலங்கரிக்கிறார்கள். குழந்தைகள் ஆடுகிறார்கள்.
4: உங்களின் முயற்சிதான் தூஷிகாவை தோற்கடித்தது. ஆனால் நினைவில் வைங்க, சுத்தம் செய்யும் பழக்கம் குறைந்தால் அவள் மீண்டும் வந்து விடுவாள். அதனால் சுத்தத்தை ஒரு கட்டாயமாக அல்ல, ஒரு பழக்கமாக மாற்றுங்கள்.
0: ஓ, கிராம மக்களே, எதற்கு தினமும் கழிப்பறையை சுத்தம் செய்ய வேண்டும்? அது எப்படி இருந்தாலும் அழுக்காக தானே போகுது. ஒரு நாள் செய்யாம விட்டா என்ன ஆக போகுது?
2: அதுதான் பெரிய மாற்றம் தூஷிகா. ஒரு நாள் சுத்தம் செய்யாம விட்டாலே மாசு அதிகரிக்கும். தினமும் சுத்தம் செய்தால் உனக்கு சக்தி இருக்காது.
4: இந்த தூஷிகா மீண்டும் கிராமத்துக்கு வந்து நமக்கு நோய் பரப்ப முயற்சி செய்யறா. அவளை பாருங்க, சூனியக்காரி மாதிரி சிரிக்கிறா. கிராம மக்களே, இனிமே சுத்தத்தை பின்பற்றலாம்.
0: சுத்தம் செய்வதெல்லாம் பெண்கள் தான், ஆண்கள் அதை ஏன் தொடணும்? இப்போ அதுக்கு என்ன சொல்வீங்க?
4: சுத்தம் என்பது ஒரே ஒருவரின் வேலை அல்ல, அது குடும்பத்தார் அனைவரின் பொறுப்பு. அனைவரும் சேர்ந்தால் யாருக்கும் இது சுமையாக படாது.
5: எங்க வீட்லயும் கழிப்பறை இருக்கு, ஆனா ரொம்ப நாத்தடிக்குது. குழந்தைங்க கிட்ட கூட போக மாட்டேதுங்க.
2: அப்படின்னா குழந்தைங்க கிட்ட சொல்லுங்க, மலம் வெளியேற்ற பிறகு தண்ணீர் ஊற்ற சொல்லுங்க, கழிப்பறையின் முக்கியத்துவத்தையும் கற்றுக் கொடுங்க.
6: உங்க வீடு இன்னும் சுத்தமா இல்லையா? இருங்க இருங்க, உங்க வீட்டுக்கு வரட்டுமா? இதுதான் என் உண்மையான பலம், நான் மீண்டும் வருவேன்.
4: அனைவரும் கேளுங்கள், மலம் வெளியேற்றிய பிறகு கைகளை கழுவுவது நோயை நேரடியாக அழைத்து வருவது போல. சோப்பால் சரியாக கைகளை கழுவுவது உணவு சாப்பிடுவதற்கு சமமான முக்கியம் உள்ள செயல்.
0: சுஜல், இப்போ என்ன செய்வ? யார்கிட்டயும் ஃபினாயில் இல்ல, டிட்டர்ஜென்ட் இல்ல, இப்போ என்ன செய்வ?
2: ஃபினாயில் இல்லன்னா என்ன? எலுமிச்சை, உப்பு, சாம்பல் கூட உதவும். சுத்தம் செய்ய வழிகள் இருக்கத்தான் செய்யுது. வழி இல்லாம இல்ல, மனசு இருந்தா மார்க்கம் உண்டு. அப்போ கழிப்பறையும் சுத்தமாக இருக்கும்.
0: திறந்த வெளியில மலம் கழிக்கும் போது நல்ல காத்தோட்டமா இருக்கும், வயல்களும் காற்றோட்டமா இருக்கும். இந்த மூடிய அறை, மூச்சு திணறல், நோய்.
4: திறந்த வெளியில் மலம் கழிப்பது சுத்தம் தராது, அது நோயையும் வெட்கமும் மட்டுமே தரும். கழிப்பறைக்கு சரியான காற்றோட்டம் இருந்தால் அது எப்போதும் புத்துணர்ச்சியை தரும். அது மரியாதையும் பாதுகாப்பையும் கொடுக்கும்.
5: எங்களுக்கெல்லாம் இப்பதான் புரிஞ்சிருக்கு தோஷிகா. நாங்க இனிமே உன்னை பார்த்து பயப்பட மாட்டோம். நாங்க கழிப்பறைய சுத்தமா வச்சுப்போம், தினமும் பயன்படுத்துவோம், கைகளை நல்லா கழுவுவோம், உன்னை தூரத்திலே துரத்தி விடுவோம்.
0: ஓ, நீங்க என்ன செய்யறீங்க? எல்லா கிராம மக்களையும் எனக்கு எதிர திருப்பி விட பாக்குறீங்களா?
5: இல்ல தூஷிகா, நாங்க அவங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துறோம்.
1: ராம்பூர் கிராமம் இனி முன்பு இருந்தது போல இல்லை. ஒவ்வொரு வீட்டிலும் கழிப்பறை உள்ளது, அது நன்றாக பராமரிக்கப்படுகிறது. குழந்தைகள் நோய்வாய்ப்படுவதில்லை, பெண்கள் பாதுகாப்பாக உள்ளனர். தூஷிகா தோற்கடிக்கப்பட்டார். இதுவே ஒரு சுஜல் சுத்தமான கிராமத்தின் உண்மையான தோற்றம்.

0: சுஜன் சுத்தமான கிராமம், சுஜன் சுத்தமான இந்தியா.
1: என்ன சுவாரஸ்யமா இருந்துச்சா? ராம்பூர் கிராமத்துல நம்முடைய ஸ்வச்சிகா, சுஜல்குமார் போன்ற கதாபாத்திரங்களுடன் இப்படிப்பட்ட தெரு நாடகம் நடக்கிறது. இந்த நாடகத்தை கேட்ட பிறகு நாடு முழுவதும் உள்ள மக்கள் தங்களுடைய கிராமங்களிலும் இது போன்ற நாடகங்களை நடத்த வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் என எனக்கு தோன்றுகிறது. இந்த வானொலி நிகழ்ச்சியுடன் சேர்ந்து சமூகத்திலேயே உரையாடல்களும் நடந்து கொண்டிருக்கின்றன. வாருங்கள், நமது கிராமத்தின் தூய்மை வீரர் ஒருவருடன் ஒரு உரையாடலை கேட்போம்.
2: தூய்மை வீரரா? அவர் யாரு?
1: தூய்மை வீரர்கள் என்பவர்கள் சுத்தம் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே பரப்பும் முக்கியமான நபர்கள். கிராம மக்கள் சுத்தம் மற்றும் சுகாதாரத்தின் முக்கியத்துவத்தை அறிய இவர்கள் மிகப்பெரிய பங்கை வகிக்கிறார்கள். சுத்தம் மற்றும் நல்ல பழக்கங்களை ஊக்குவித்து மக்களை மாற்ற தூண்டும் நபர்களே தூய்மை வீரர்கள். சமூகத்தில் செயலில் ஈடுபடுபவர்கள். அவர்கள் கிராமத்தில் தாமே நடவடிக்கைகளை நடத்தி பல்வேறு திட்டங்கள் மற்றும் நிகழ்வுகள் மூலம் சுத்தத்தை ஊக்குவிப்பவர்கள். அப்படிப்பட்ட ஒரு தூய்மை வீரர் தான் இப்போது நம்முடன் இருக்கிறார்.
3: வணக்கம், என் பேர் தமிழ்ச்செல்வி. நான் 5 வருஷமா அந்த தூய்மை பணியாளர் வேலை செய்யறேன். கண்ணகி நகர்ல இருந்து வரேன், அடையாறுல செய்யறேன். நான் இப்ப வந்து நாங்க இந்த வேலை செய்யறோம். பொதுமக்கள் வந்து குப்பைய வந்து குப்பை தொட்டிலயோ சரி, இல்ல நாங்க போறப்போ குப்பைய வந்து பாதுகாப்பா வந்து பிரிச்சு குப்பை தொட்டில வந்து போடுறதுக்கு அவங்களுக்கு வந்து நாங்க வந்து மக்களை கேட்டுக்கொள்கிறோம். இப்ப பெருக்கும் போது வந்து மாணவரை இவங்க பெருக்கிட்டு போறாங்களே, குப்பைய போடுவோம், ஜன்னல் சைட்ல இருந்து போடுவோம், கதவு சைட்ல இருந்து போடுவோம், பின்னால இருந்து போடுவோம், அது மாதிரி யாரும் நினைக்க வேண்டாம். வந்து தூய்மை பணியாளர் வேலை செய்யணும்னா கேவலமாக நினைக்க வேணாம். எங்களை வந்து ஒரு உயரத்தில் வச்சாதான் நாங்கள் மேலே மேலே உயரத்துக்கு வந்து பொதுமக்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் கொடுக்கணும். சப்போர்ட் கொடுத்தா தான் நாங்கள் வளர்ந்துக்கிட்டு இருக்க முடியும். இந்த வேலை வந்து நாங்கள் செய்ய பொதுமக்கள் வந்து எவ்வளோ நாங்கள் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவ்வளோ வந்து நாங்கள் மேலே உயர்ந்துக்கிட்டே போவோம். அதுக்கப்புறம் வந்து கடைசியாக கேட்டுக்கிறவங்கள குப்பைங்களை குப்பை தொட்டியில் போடுங்க. மெயினாக அதுதான் ரொம்ப கஷ்டமாகுது. ஒரு டைம் குப்பைங்களை வந்து மூட்டை மூட்டையாக கட்டி அப்படியே போட்டுருவாங்க. நாயிங்க வந்து பிச்சு ஃபுல்லாக இதுவாக இருக்கும். அதில் அந்த குப்பையில் என்ன போடுறாங்கன்னு தெரியாது. சிலர் ஊசி, சுகர் ஊசி போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சிலர் வேற ஏதாச்சும் யூஸ் பண்ணி போடுவாங்க. சிலர் வந்து ஏதோதே இருக்கு குப்பையில், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறதெல்லாம் தெரியும்ல, ஏதோதே இருக்கு. அது ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக என்னன்னா ஆகும். அதை போய் ஒரு சில டைம்ல நம்ம சவுளால் அள்ள முடியல. மழை டைம்லாம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதை அள்ளுறதுக்கு. கையால் தான் அள்ளி போடணும். கையில் எங்களுக்கு குத்துனா எங்களுக்கு என்ன, நிறைய டைம்ல வந்து எங்களுக்கு வந்து கையெல்லாம் அப்படியே பொறி பொறியா வரும் அந்த குப்பையை அள்ளுறதுனால. எவ்வளோ மெடிசன்லாம் சாப்பிட்டு தான் இப்போ எங்களுக்கு சரியா இருக்கு. வேலைக்கு போன புதுசில் ஃபுல்லாக அலர்ஜி மாதிரி ஆகிடும். எனக்கு ஒத்துக்காது, ஃபுல்லாக அலர்ஜி மாதிரி ஆகிடும். அந்த குப்பைங்களை அள்ளிட்டு போனாவே மாறி ஆகிடும். அதான் பொதுமக்கள் என்ன கேட்டுக்கிறேன், குப்பையை குப்பை தொட்டியில் போடுங்க. முடியலையா வச்சிருங்க. வீட்டான வந்து நாங்கள் வந்து வீடு தேடி வந்து குப்பை எடுக்கிறோம். அதுதான் அவங்களாட்ட கேட்டிருக்கேன்.
2: தூய்மை வீரர்கள் கிராமத்தின் சுகாதார நிலையை மேம்படுத்த மிகுந்த உதவி செய்கிறார்கள். அவர்கள் சுத்தத்தின் முக்கியத்துவத்தை மக்களிடம் புரிய வைத்து அவர்களை நல்ல பழக்கங்களுக்கு ஊக்குவிக்கிறார்கள். ஒரு தூய்மை வீரர் ஆகுவதன் மூலம் நீங்களும் உங்களுடைய சமூகத்தில் முக்கிய பங்களிப்பை செய்யலாம்.
1: எனக்கு தோன்றுவது என்னவென்றால் சுஜல், சுத்தம் என்பது ஒரு மனநிலை. அந்த மனநிலையை நாம் எல்லோரிடமும் உருவாக்கலாம். குழந்தைகளுக்கு நாம் இங்கே காகிதம் போடாதே, வாழைப்பழ தோலை தரையில் போடாதே, குப்பை தொட்டியில் போடு என்று சொல்லும் தருணத்திலிருந்தே அந்த சிந்தனை உருவாக தொடங்குகிறது.
2: நீ சொல்லுவது சரிதான் ஸ்வச்சிகா. நான் சிறியவனாக இருந்தபோது என் கிராம பள்ளியில் படித்தேன். எங்கள் ஆசிரியர் சுத்தம் குறித்த பல சிறிய விஷயங்களை அந்த பள்ளியிலேயே எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அந்த குழந்தை

0: பருவ கல்வியின் தாக்கம் தான். இன்றும் நான் எங்கு அழுக்கை பார்த்தாலும் அதை சுத்தம் செய்ய முயற்சிக்கிறேன்.
1: நீ கிராம பள்ளியில் தான் படித்தாயா சுஜல்?
0: ஆமாம், என் ஆரம்ப கல்வி முழுவதும் கிராமத்தில் தான். அதனால் தான் இன்று நான் ஒரு தூய்மை வீரன் போல சுத்தமான குடிநீர், சுத்தம் பற்றிய விழிப்புணர்வு மக்களுக்கு கொண்டு சேர்க்க முயற்சி செய்கிறேன்.
1: ஆம் சுஜல், மேலும் இப்போது கிராமங்களில் சமூகத்தாலேயே நடத்தப்படும் முயற்சிகள் மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன.
0: அப்படியா சொச்சிக்கா? அந்த சமூகத்தாலான முயற்சி அப்படி என்றால் என்ன?
1: அடடா, ராமாயணம் முழுக்க முடிந்த பிறகு ராமர் யார் என்று கேட்கிற மாதிரி கேட்கிறாயே.
0: குறைந்தது முதல் சிக்கலுக்காவது பதில் சொல், அல்லது சொல்லுங்களேன், இந்த கம்யூனிட்டி லெட் இனிஷியேட்டிவ் என்றால் என்ன?
1: இது எந்த பெரிய விஞ்ஞானமும் இல்லை சுஜல். இது கிராம மக்கள் தாமே திட்டம் தீட்டி முடிவெடுத்து வேலை செய்து மேலாண்மை செய்யும் ஒரு முயற்சி. அதுதான் கம்யூனிட்டி லெட் இனிஷியேட்டிவ்.
0: ஆஹா, அப்படின்னா நம்ம சமூகத்தில் உள்ளவர்கள் தாமே முன்னேறி அழுக்கை அகற்றுகிறார்கள், அதுதானே?
1: ஆமா, நான் இதுவரை என்ன வேறு ஒரு மொழியில பேசினேன். இந்த முயற்சிகளில் அரசு சமூகத்திற்கு உதவி செய்யும், ஆனால் அரசு கட்டளை கொடுக்கும் வகையில் அல்ல. அதன் பங்கு உதவியாளரின் பங்கு.
0: சரி சரி, புரிகிறது. அதாவது அனைவரின் பங்கெடுப்பு, அனைவரின் பொறுப்பு என்ற முறைதான் இந்த மாடல்.
1: அப்படித்தான், இப்போதுதான் சரியாக புரிந்து கொண்டாய். இங்கே அனைவரும் சேர்ந்து செய்கிறார்கள், அனைவருக்கும் பொறுப்பும் உண்டு.
0: ஆனால் ஸ்வச்சிகா, இந்த சமூக அடிப்படையிலான முயற்சிகள் முதலில் எப்படி தொடங்குகிறது? அதாவது இதற்கு ஒரு முறையோ செயல்முறையோ இருக்கும் இல்லையா?
1: அட, இன்னும் புரியலையா? பாரு, கிராம நிலை சுத்தம் குழுக்கள், அதாவது கிளீனஸ் கமிட்டி உருவாக்கப்படுகின்றன. இந்த குழுக்கள் பஞ்சாயத்தின் கீழ் வேலை செய்கின்றன. அதில் பெண்களுக்கு, அங்கன்வாடி பணியாளர்களுக்கு, இளைஞர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு மற்றும் பிற குழுக்களுக்கும் சரியான பிரதிநிதித்துவம் தரப்படுகின்றது.
0: சரி சரி, இப்போ புரியுது. அதாவது இந்த கிராம குழு தான் கழிப்பறை கட்டுமானத்தையும் அதன் முன்னேற்றத்தையும் கண்காணிக்கிறது, சரிதானே?
1: மிக சரி. உன்னுடைய மூளை விளக்கு இப்போதான் ஒளிவிட்டது போல. இந்த கிராம நிலை சுத்தம் குழு கழிப்பறை கட்டுமான கண்காணிப்பு, நடத்தை மாற்றம் செயல்பாடுகள், சுத்தம் நிதி பயன்பாடு, ஆடியோ சரிபார்ப்பு, அதாவது ஆடியோ வெரிஃபிகேஷன் தயாரித்தல், இவற்றை எல்லாம் பார்த்து கொள்கிறது.
0: போதும் போதும் தாயே, நான் எல்லாம் புரிஞ்சுகிட்டேன். கேளுங்க, இன்று நம் நுக்கட் நாடகத்திற்கு வந்திருந்த கிரண் தீதி, அவரும் அந்த கிராம நிலை சுத்தம் குழுவின் உறுப்பினர் தானா?
1: அதனாலதானே உங்களுக்கு இவ்வளவு தெரியும்.

0: கொஞ்சம் தண்ணி இருந்தா தாங்களே.
1: இல்லங்க, காலி ஆயிடுச்சு.
0: பரவாயில்லங்க,
1: ட்ரெயின் ஸ்டேஷன்ல தானே நிக்குது. நான் வேணா வாட்டர் பாட்டில் தரேன், தண்ணி புடிச்சுக்கிறீங்களா?
0: சரி கொடுங்க.
2: பாரு, இந்த பசங்க பொறுப்பே இல்லாம டேப் க்ளோஸ் பண்ணாம போறாங்க.
3: தண்ணீரை சேமிப்போம், வருங்காலத்தை காப்போம். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: இப்போ நம்ம அடுத்த பகுதிக்கு செல்வோம். அதாவது எங்கள் ரசிக நண்பர்களின் பெயர்களையும் அவர்களின் கேள்விகளையும் அவற்றின் பதில்களையும் அறிவிக்கும் பகுதி. முந்தைய அத்தியாயம் எபிசோட் 1 நாங்கள் எல்லா கேட்பவர்களிடமும் ஒரு சுத்தமான கிராமம் குறித்த ஒரு நல்ல கோஷம், அதாவது ஸ்லோகன் அனுப்ப சொல்லியிருந்தோம். அதில் சிறந்த கோஷங்களுக்கு வெகுமதி வழங்கப் போவதாக சொன்னோம்.
1: அப்படியா? அப்படின்னா நம்மிடம் நல்ல கோஷங்கள் வந்ததா சுஜல்?
0: மிகவும் வந்தது ஸ்வச்சிகா. அவற்றில் நாம் 3 நல்ல கோஷங்களை தேர்வு செய்திருக்கிறோம். அந்த ரசிக நண்பர்களின் பெயர்களையும் அவர்கள் அனுப்பிய கோஷங்களையும் இப்போ கேட்போம். முதல் பரிசு யாருக்குன்னு பார்த்துடலாமா? கொரட்டூர்ல இருந்து திருமதி திலகவதி அவர்கள் அனுப்பியிருக்காங்க. திறந்த வெளியில் மலம் கழித்தால் வருவது வீழ்ச்சி, கழிப்பறை பயன்படுத்தினால் பெறுவது வளர்ச்சி. அருமையா இருக்குல்ல, மறுபடியும் நோதுற கேட்போமா? திறந்த வெளியில் மலம் கழித்தால் வருவது வீழ்ச்சி, கழிப்பறை பயன்படுத்தினால் பெறுவது வளர்ச்சி. அடுத்து 2வது பரிசு யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆழ்வார்பேட்டையிலிருந்து திரு ராமதாஸ் அவர்கள் அனுப்பியிருக்காங்க. கழிப்பறைகள் கட்டுவோம், கிராமத்தை காப்போம், நாட்டை மீட்போம். ஆஹா, இதுவும் அருமையா இருக்க. கழிப்பறைகள் கட்டுவோம், கிராமத்தை காப்போம், நாட்டை மீட்போம். கடைசியா 3வது பரிசு யாருக்குன்னு பாப்போமா? சைதாப்பேட்டையிலிருந்து திருமதி பிரமிளா அவர்கள் அனுப்பியிருக்காங்க. தூய்மையின் ஏற்றம் நம் கிராமத்தின் முன்னேற்றம். ஆஹா, 2 வரினாலும் அருமையா இருக்க. தூய்மையின் ஏற்றம் நம் கிராமத்தின் முன்னேற்றம்.
1: வாவ், எங்கள் கேட்பவர்கள் மிக அழகாக கோஷங்களை எழுதி அனுப்பியிருக்கிறார்கள். இப்போது அவர்களை கேட்டுக் கொள்கிறோம், எங்கள் மையத்துக்கு வந்து வெகுமதிகளை பெற்று செல்லுங்கள். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் நன்றி.
0: இப்போ இந்த அத்தியாயத்தின் கேள்வி. இன்று பல இடங்களில் RO பயன்படுத்துவது ஒரு வழக்கமாகிவிட்டது. அதனை பல வீடுகளில் பயன்படுத்துகிறார்கள். ஆனால் அதில் நிறைய தண்ணீர் வீணாகிறது. நீங்கள் RO பயன்படுத்துகிறீர்களா இல்லையா என்பது முக்கியமல்ல. முக்கியமானது RO-வில் வரும் கழிவு நீரை எங்கே எப்படி பயன்படுத்தலாம், அதற்கான பதிலை நீங்கள் எங்களுக்கு அனுப்ப வேண்டும்.
1: கேட்போர் நண்பர்களே, ஒரு கிளாஸ் தண்ணீருக்காக 3 கிளாஸ் தண்ணீர் அப்படியே வடிகட்டப்பட்டு போய்விடுகிறது. சுத்தமான தண்ணீர் குடிக்க வேண்டும் என்பதற்காக நாம் இந்த இயந்திரத்தை பயன்படுத்துகிறோம். அது பல தாதுக்களை பிரித்து விடுகிறது. ஆனால் அந்த வீணான தண்ணீரை ஏற்கனவே மீண்டும் பயன்படுத்தாமல் விடுகிறோம். அதனால் நம்முடைய இன்றைய கேள்வி, RO-வில் வரும் வேஸ்ட் வாட்டரை எங்கே எப்படி பயன்படுத்தலாம்?
0: இப்போ நிகழ்ச்சியை முடிப்பதற்கான நேரம் வந்துவிட்டது. ஆனால் அதற்கு முன் நீங்கள் ஏற்கனவே எங்களிடம் எதிர்பார்த்ததை இன்னும் கொஞ்சம் சொல்லிக்கிறோம். இன்று நீங்கள் வானொலி குரலில் ஒரு சுத்தமான சுஜல் கிராமத்தின் கதை என்ற நிகழ்ச்சியின் 2வது அத்தியாயத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். இந்த அத்தியாயத்தில் கழிப்பறைகளை எப்படி பராமரிப்பது, சுத்தம் ஏன் அவசியம், ஸ்வச் பாரத் மிஷின் பற்றிய ஒரு பார்வை, இதுவரை எத்தனை முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது எல்லாம் பார்த்தோம்.
1: அடுத்த அத்தியாயத்தில் ஹர் கர் ஜல், இதுவரை ஏற்பட்ட முன்னேற்றம் என்ற முக்கியமான தகவலை கொண்டு வரப்போகிறோம்.
0: ஜல் ஜீவன் மிஷனில் ஜல் உத்சவ் அல்லது ஜல் அர்பன் திவாஸ் என்றால் என்ன, அது எப்போது தொடங்கப்பட்டது, அதன் முன்னேற்றம் என்ன, வீட்டுக்கு வீடு குடிநீர் இருப்புகள் எத்தனை, பெண்கள் தண்ணீர் பரிசோதனையில் என்ன பங்கை வகிக்கிறார்கள், இந்த மிஷனின் கூறுகள் என்ன, இவைகளை எல்லாம் அடுத்த அத்தியாயத்தில் சொல்கிறோம்.
1: இப்போ நீங்கள் நாங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் அனுப்புங்கள். உங்கள் கிராமத்தில் உள்ள கழிப்பறைகளின் பராமரிப்பை கவனியுங்கள். மக்களுக்கு சொல்லுங்கள், சுத்தமாக இருங்கள், சுத்தத்தை பரப்புங்கள், நாட்டை சுத்தமாக்குங்கள். சுத்தமான இந்தியா, அழகான இந்தியா.
0: அடுத்த அத்தியாயத்தில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்கள் பிரியமான சமூக வானொலியை தொடர்ந்து கேளுங்கள். இப்போது ஸ்வச்சிகா மற்றும் சுஜலுக்கு விடைபெற அனுமதி அளிக்கவும்.
1: நமஸ்கார்.

आप रहे। You are all listening to MOP Community Radio 107.8. வெளியில போகும்போது வீட்டுல இருக்க பொருள் பத்திரமா இருக்கணும்னு பூட்டு போட்டுட்டு போறோம். அதே மாதிரி நம்ம வாழற இந்த பூமிய பத்திரமா பாத்துக்கிறோமா? பத்திரமா பாத்துக்கணும்ன்ற சிந்தனையை வலியுறுத்துவதற்காக எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வாருங்கள் பூமியை காக்க.

0: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை. நாங்கள் உங்கள் ஆர்ஜி வர்ஷினி மற்றும் அமிர்த வர்ஷினி. நம்ம எல்லாருக்கும் சின்ன வயசுல இருந்து கடல்னா ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலியோட நிறைய வாட்டி போய் அந்த கடல்ல விளையாடி என்ஜாய் பண்ணி நிறைய மெமரிஸ் இருக்கும். அப்படிப்பட்ட இடத்துல என்னென்ன உயிரினங்கள்லாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க நினைச்சிருப்போமா? சந்தோஷம் கொடுக்கிற கடல் நம்ம பண்ற ஒரு சில விஷயம்னால எப்படி பாதிப்பு அடையுதுன்னு தெரியுமா? கடல்ல வாழற உயிரினங்களுக்கு பிரீடிங் சைக்கிள் அஃபெக்ட் ஆகி அவங்களோட லைஃபே பாதிக்குது. சமுத்திரம் பல கடல் குதிரை, டால்பின்ஸ், திமிங்கலம், அது போன்ற இன்னும் நிறைய உயிரினங்களோட வீடா இருக்கு. அப்படி இருக்கும் போது காலநிலை மாற்றத்தினால நிறைய நீர்நிலை உயிரினங்களும் பாதிக்கப்படுது. இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. இத நான் சொல்லி தெரிஞ்சுக்கிறத விட இந்த துறையில நிறைய வருஷமா இருக்கிற எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் நல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இன்னைக்கு நம்மளோட நேர்காணல்ல இணைஞ்சிருக்கிறது திரு VS சந்திரசேகரன் அவர்கள். இன்னைக்கு இந்த நேர்காணல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி சார்.
1: திரு VS சந்திரசேகரன் அவர்கள் ஒரு ரிட்டையர்ட் பிரின்சிபல் சயின்டிஸ்ட் ஆஃப் சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிராக்கிஷ் வாட்டர் அக்வா கல்ச்சர் சென்னை. 23 வருடமா காலேஜ் ஆஃப் ஃபிஷரிஸ், GB பண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் டெக்னாலஜி உத்தரகாண்ட்ல அசோசியேட் ப்ரொஃபஸராகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு. இவர் கிட்டத்தட்ட 37 வருஷமா இந்த துறையில இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஃபிஷ் ஃபார்மிங்க்கு சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் மற்றும் 50 ரிசர்ச் பேப்பர்னு கிட்டத்தட்ட 187 புத்தகங்கள் எழுதி பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராம்ல நமக்கு தெரிஞ்ச விஷயம் மற்றும் தெரியாத விஷயங்களை நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸ்கூல்ல இருந்து நம்ம சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் பத்தி படிச்சிருப்போம். ஆனா உலக அளவில் இது எந்த அளவுக்கு முக்கியம்னு நீங்க நினைக்கிறீங்க?
2: மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், இதெல்லாமே வந்து ஏன்னா இப்போ நம்ம உலகத்தில் வந்து நம்ம சிவிலைசேஷன் ஆரம்பித்து டெவலப்மெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி இதெல்லாம் டெவலப்மெண்ட்ஸ் ஆரம்பித்து நடந்துகிட்டு இருக்கும்போது அதோட பை ப்ராடக்டாக வந்து பொல்யூஷனும் வந்தது. பொல்யூஷன்னா மாசு அடையிறது. அது டெரஸ்ட்ரியல் என்விரான்மெண்ட்டு, அட்மாஸ்பியர், அக்வாட்டிக் என்விரான்மெண்ட், மெயினாக வந்து கடல், ஏரி, ஆறு, இது எல்லாமே. இப்போ இந்த மாதிரி நம்ம டெவலப்மெண்ட்டு ஆகும்போது இது வந்து மாசு அடையிறது வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒன்று. அது வந்து நம்ம எல்லா லெவல்லையும் பார்த்துட்ருக்குறோம். இந்த ஒரு செஞ்சுரி மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாலேயும் கூட அது நடந்துகிட்ருக்கு. ஸோ எந்த அளவுக்கு நம்ம டெவலப்மெண்ட்டு இருக்குதோ அந்தளவுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனாக உங்களுக்கு பொல்யூஷன் வந்து ஆகிட்டுருக்கு. ஸோ அதுதான் நம்ம இப்போ ப்ராப்ளம். இப்போ நம்ம டெவலப்பும் ஆகணும், அதே சமயம் பொல்யூஷனையும் கண்ட்ரோல் பண்ணணும். அதுதான் சஸ்டைன் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்றது. ஸோ அதை ஒவ்வொரு ஃபீல்ட்லையும் நம்ம எப்படி பண்ணணும்னு சொல்லி அதுக்கு வந்து கைட்லைன்ஸ் அதை வந்து நம்ம ரெடி பண்ணி அதை வந்து பாலிசியில் கொண்டு வந்து அதை வந்து கவர்மெண்ட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் வந்து இதை நம்ம செய்ய முடியும். அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் மனிதர்களும் வந்து நமக்கு வந்து அதை சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னா என்ன அப்படின்னு ஒரு புரிதல் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஒரு ஒரு இண்டிவிஜுவலும் அவங்க லெவலில் வந்து பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஒரு ஊர் லெவலில் பண்ண முடியும், ஒரு சிட்டி லெவலில் பண்ண முடியும், ஒரு கண்ட்ரி லெவலில் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் நம்ம இதை வந்து அச்சீவ் பண்ண முடியும்.
0: லைஃப் அண்டர் வாட்டர்ன்றது இப்போ ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல். ஆனால் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்க்கும் லைஃப் அண்டர் வாட்டருக்கும் என்ன சம்பந்தம்? எதுக்காக இது ஒரு சஸ்டைனபிள் கோலாக வச்சுருக்காங்க சார்?
2: இப்போ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் நம்ம டெரஸ்ட்ரியல் என்விரான்மெண்ட்டில் தான் இது வந்து ஒரு மெயின் ஃபோக்கஸ் ஏரியா. ஆனால் வந்து இப்போ உலகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 71% வந்து அக்வாட்டிக் என்விரான்மெண்ட், கடல் முக்கியமாக. இப்போ அக்வாட்டிக் என்விரான்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து 93% வந்து உங்களுக்கு கடல் தான், 97% கடல், மீதி 3% தான் உங்களுக்கு ஃப்ரெஷ் வாட்டர். அந்த 3%லையும் பார்த்தீங்கன்னா 80% ஆஃப் த 3% வந்து உங்களுக்கு எல்லாமே வாட்டர் பூரா ஐஸ் போலார் ரீஜனில் இருக்குது. மீதி இருக்கிற அந்த 2% இல்லை 3% அதுதான் உங்களுக்கு ஏரி, குளம், ரிசர்வாயர்ஸ் இதெல்லாம் இருக்கிறது. ஸோ இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கலாம், மெயின் வாட்டர் பாடி வந்து நம்ம குளோபில் இருக்கிறது வந்து கடல் தான். ஓகே, அப்போ நம்ம என்ன டெவலப்மெண்ட் பண்ணாலும் அது வந்து அந்த டெரஸ்ட்ரியல் என்விரான்மெண்ட்டோடு முடிஞ்சிருதில்ல. அதனுடைய இம்பேக்ட் வந்து எல்லா அக்வாட்டிக் சிஸ்டத்தையும் போய் அடையுது. அதனால தான் நம்ம வி ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் தி ஆர்கானிசம்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட் இன் தி அக்வாட்டிக் செக்டர்.

0: கடலையும் இன்னும் அழகாக்குற விஷயம் அதுல வாழற உயிரினங்கள் தான். நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச உயிரினங்கள் ஒரு சிலது இருக்கு, தெரியாததும் இருக்கு. தெரியாத உயிரினங்களை பத்தி பகிர்ந்துக்க முடியுமா சார்?
1: அதுக்கு முன்னால் கடலோட இம்பார்ட்டன்ஸ் நான் சொல்கிறேன். இப்போ வந்து நான் இப்போ சொன்ன மாதிரி 71% நம்ம பூமியை வந்து கடல் தான் ஆக்கிரமிச்சிருக்கு. உலகத்தில் இருக்க டோட்டல் வாட்டர் பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து உங்களுக்கு 97% வந்து கடலில் தான் இருக்குது. ஸோ பயாலஜிக்கல் டைவர்சிட்டி, அதாவது பல்லுயிரிகள், அதாவது நம்பர் ஆஃப் ஸ்பீஷீஸ் இருக்கிறதும் டெரஸ்ட்ரியல் என்வரன்மெண்ட்டோட கம்பேர் பண்ணும்போது கடலில் தான் இருக்குது. உலகத்திலே பெரிய அனிமல் திமிங்கலம், ஸ்பெர்மல், அந்த மாதிரி ப்ளூ வேல், இதெல்லாம் வந்து 100 அடி நீட்டம் இருக்கும். இதெல்லாமே த வேர்ல்டு லார்ஜஸ்ட் அனிமல்ஸ் வந்து உங்களுக்கு கடலில் தான் இருக்குது. அப்புறம் வந்து நம்பர் ஆஃப் ஸ்பீஷீஸ் வந்து கடலில் இருக்குது. இட் இஸ் மெனி டைம்ஸ் மோர் தேன் த டெரஸ்ட்ரியல் என்வரான்மெண்ட். இப்போ வந்து நீங்கள் கேட்டது வந்து கண்ணுக்கு தெரிஞ்ச மீன், இறா, நண்டு, அந்த மாதிரி திமிங்கலம், இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் கண்ணுக்கு தெரியாதது வந்து நிறையா இருக்குது, லட்சக்கணக்கு இல்லை கோடிக்கணக்கு, ட்ரில்லியன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இது என்னென்னா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து ஃபைட்டோ பிளாங்டான், ஜூ பிளாங்டான் அப்படின்னு பேர். ஃபைட்டோ பிளாங்டான்னாக்கா ஃபைட்டோன்னா பிளான்ட்டு, ஓகே. பிளான்டான் வந்து ஃப்ளோட்டிங் ஆர்கானிசம்ஸ், மோஸ்ட்லி ரொம்ப மைக்ரோ லெவலில் இருக்கிற அந்த ஸ்மா பிளான்ட் வந்து ஃபைட்டோ பிளாங்டான் அப்படின்னு சொல்லுவோம், ஓகே. இதுதான் உங்களுக்கு ஃபுட் வெப்போட பேசிஸ், ஃபுட் வெப்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஜூ பிளாங்டானுங்கிறது கடல் வாழ் மிதவை உயிரினங்கள், அது உயிரினங்கள் போது விலங்குகள்னு சொல்லலாம். மைக்ரோஸ்கோப்பில் பார்க்குற சின்ன சின்ன பூச்சி, ஓகே. இப்போ இந்த ஃபைட்டோ பிளாங்டான் தான் உங்களுக்கு ஃபோட்டோசிந்தசிஸில் உங்களுக்கு குளோரோஃபில் அதில் மட்டும்தான் இருக்கும். அதை வச்சு அது ஃபோட்டோசிந்தசிஸ் மூலம் உணவை கடலில் உற்பத்தி செய்கிறது. கடல் மட்டும் இல்லை, இல்லை ஃப்ரெஷ் வாட்டர்லேயும் அதே தான். ஃபைட்டோ பிளாங்ட் தான் உணவை உற்பத்தி செய்யும். அதை வந்து சாப்பிட்டு அந்த சின்ன சின்ன பூச்சிகள், ஜூ பிளாங்டான், அது வந்து அந்த எனர்ஜி அங்கேருந்து அடுத்த லெவலுக்கு போகும். அந்த சின்ன சின்ன பூச்சிகளை சாப்பிட்டு தான் சின்ன சின்ன மீன்கள், அப்புறம் பெரிய மீன்கள், அப்புறம் திமிங்கலங்கள், இல்லை நாம் மீன்களை நாம் சாப்பிட்டு, இதுதான் வந்து உங்களுக்கு ஃபுட் பார் ஃபுட் செயின் சொல்கிறது. இப்போ வந்து நம்ம டெரஸ்ட்ரியல் என்வரான்மெண்ட், அது நிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக வந்து சாப்பாடு வந்து நம்ம உற்பத்தி செய்ய முடியாது. நம்ம அக்ரிகல்ச்சரில் சாப்பாடை உற்பத்தி, ஃபுட்டை வந்து நம்ம வந்து உற்பத்தி பண்ணலாம். உற்பத்தி பண்ணுறது ஆக்சுவலாக எது, அந்த பிளான்ட்டு, அது கோதுமையாக இருந்தாலும் சரி நெல்லாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு உணவை உற்பத்தி பண்ணுறது பிளான்ட்டு தான். எப்படி சூரிய ஒளி பூமியிலேருந்து எடுக்கிற நியூட்ரியன்ஸு அதை வச்சு குளோரோஃபில்லை வச்சு ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி அதை உணவு உற்பத்தி பண்ணுது. அது வந்து நிலத்தில் பயிர் செய்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து அனிமல்ஸ் கன்சியூம் பண்ணுது, நாமளும் கன்சியூம் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபுட் வேப் டெரஸ்ட்ரியல் என்வரன்மெண்ட்டில் இப்படி இருக்குது, அதே மாதிரி தான் கடலில் இருக்குது. ஸோ இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் என்னோடய இம்பார்ட்டன்ஸ் கேட்டிங்க, இது வந்து கண்ணுக்கு தெரியாட்ட அதுதான் வந்து உங்களுக்கு உணவு கடல்ல ஒரு உணவு உற்பத்திக்கு ஃபுட் செயின் ஆர் ஃபுட் சைக்கிள், ஃபுட் வெப் எல்லாத்துக்குமே அது மெயின் ரீசன். அது அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அழிஞ்சிருச்சுன்னா சுத்தமா கடல்ல எந்த உயிரினமும் இருக்காது.
2: நம்மள சுத்தி நிறைய சுற்றுச்சூழல் மாசுபாடு இருக்கு, அதோட பாதிப்பும் நமக்கு தெரியும். ஆனா கடல் கீழே ஏற்படுற சுற்றுச்சூழல் மாசுபாடுனால எந்த மாதிரி எல்லாம் உயிரினங்கள் பாதிக்கப்படுது சார்?
1: அக்வாட்டிக் பொல்யூஷன், இல்லை மெரைன் பொல்யூஷன், அதாவது கடலில் ஏற்பட மாசு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக வந்து நம்ம இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூயன்ஸ், அதாவது தொழிற்சாலைகளில் வந்து வர்ற கழிவு, திட கழிவு, திரவ கழிவு, இது எல்லாமே வந்து கடல் மூலமாகவும் காற்று மூலமாகவும் இது வந்து கடலை அடைஞ்சி மாசு ஏற்படுத்துது. அப்புறம் அக்ரிகல்ச்சர், நம்ம விவசாயம் பண்ணுறோம் வந்து முதல்ல வந்து ரொம்ப பிகினிங்கில் வந்து ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங்காக தான் இருந்துச்சு, அது நேச்சுரலாக கிடைக்கிற எருவை போட்டு நம்ம விவசாயம் பண்ணி அந்த பயிரை சாப்பிட்டோம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அக்ரிகல்ச்சர்லேயும் டெவலப்மெண்ட் ஆக ஆக பெஸ்ட்டு, அதில் இருக்கிற பூச்சி டிசீஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பெஸ்டிசைடை கண்டுபிடிச்சாங்க, அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அது நல்லது தான், அக்ரிகல்ச்சருக்கு நல்லது. பட் நம்ம யூஸ் பண்ணுறது அந்த டார்ஜெட் ஆர்கானிசம், அந்த பயிரில் இருக்கிற பூச்சிகளை, பட் அந்த கெமிக்கல் வந்து அதெல்லாம் கொண்டுட்ட பிறகு அந்த கெமிக்கல்ஸ் இன்னும் இருக்குது, அந்த கெமிக்கல்ஸ் அழிஞ்சு போகலை. அது வந்து என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியில் அடிச்சிட்டு போய் ரிவரில் சேர்ந்து கடலுக்கு தான் கடைசியாக போகுது.

0: ஸோ பெஸ்டிசைடு இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் வந்து அக்ரிகல்ச்சரை யூஸ் பண்ணுறதும் கடலில் கடைசியாக போய் சேருது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து டொமஸ்டிக் சீவேஜ், அதாவது வீடுகளில் நம்ம வீடுகள்லேருந்து வெளியேற்ற கழிவுகள். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை, சென்னையில் வந்து உங்களுக்கு கூவம் ரிவர் வந்து எப்படி இருக்குன்னு, அந்த கூவம் மாதிரி ஒரு ஒரு ஊர்லேயும் ஒரு சின்ன சின்ன கூவம் இருக்குது, உலகம் பூராவும் இருக்குது. சி, இது எல்லாமே என்ன, மெயினாக உங்களுக்கு ஹியூமன் செட்டில்மெண்ட்டு இருக்கிற இடத்துலேருந்து வர்ற கழிவுகள். இது வந்து உங்களுக்கு கடைசியாக எங்கே போய் சேருது, ஆறு கடல் அப்படி தான் போய் சேருது, இல்லை வந்து ஏரி குளம் அதுலேயே வந்து உங்களுக்கு இதில் வந்து உள்ளே போய் சேர்றது வந்து அந்த மாதிரி ஆகுது. ஸோ நான் எதை சொன்னேன், இப்போ கடலில் வந்து உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூயன்ஸு, அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட்டு, டொமஸ்டிக் எஃப்ளூயன்ஸு, இது இல்லாமல் வந்து ஆயில் ஸ்பில்லு, கடலில் வந்து ஆயில் ரிக்கு, என்ன கடலில் வந்து பெட்ரோலியம் இது வந்து எடுப்பாங்க, அப்படி எடுக்கும்போது அதில் வந்து நிறைய லீக்கேஜஸ் இருக்கும், அதெல்லாம் வந்து கடல் தண்ணியை தான் கலக்கும். இல்லை அந்த டேங்கரில் வந்து ஷிப்பில் வந்து ஆயில் எடுத்துகிட்டு போகும்போது திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுனாக்கா அதில் இருக்கிறது பூரா ஆயில் அங்கே பூரா இதாகி அந்த கம்ப்ளீட் ஏரியா கடல் ஏரியாவில் உங்களுக்கு பொல்யூட் பண்ணிவிடும். இது மாதிரி இல்லை அங்கேருந்து ரிக்கிலேருந்து உங்களுக்கு லேண்டுக்கு பைப் லைன் வச்சு கொண்டு வரும்போது அதில் லீக்கேஜ் இருக்கும். ஸோ இதெல்லாமே ஆயில் பொல்யூஷன் அப்படின்னு ஒரு கேட்டகரியில் நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் மேஜர் பொல்யூஷன். ஓகே, ஸோ இது இல்லாமல் ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட்டு, அப்போ அட்டாமிக் இது இது இருக்குது, அட்டாமிக் இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டடு ஸ்பாட்ஸ் இருக்குது கோஸ்டல் ஏரியா இல்லை இன்லேண்ட் ஏரியா, அதுலேருந்து உங்களுக்கு ரேடியோ ஐசோடோப் வேஸ்ட் போகும், அது வந்து அது அழியறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து மேஜர் பொல்யூஷன். ஆஃப்லேட் உங்களுக்கு இந்த பாஸ்ட் 30 இயர்ஸ், 30-40 வருஷமாக பார்த்தோன்னா பிளாஸ்டிக் பொல்யூஷன் ரொம்ப பெரிய பிக் ப்ராப்ளம். கடலில் வந்து பிளாஸ்டிக் பொல்யூஷன் இப்போ பெரிய ப்ராப்ளம். அதாவது 2050 பார்த்தீங்கன்னா கடலில் இருக்கிற மீனை விட இருக்கிற பிளாஸ்டிக் அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஒரு ப்ரொஜெக்ஷன் சொல்லுது. ஸோ இந்த மாசு எல்லாமே மெயினாக வந்து ஹியூமன் ஆக்டிவிட்டியில் தான், நேச்சுரல் அதாவது இயற்கையாக ஏற்படுற மாசு வந்து குறைவு தான், கொஞ்சம் இருக்கும். இப்போ வல்கானிக் எரப்ஷன், கடலுக்கு அடியில் வல்கனோஸ் எரிமலை வந்து அதுலேருந்து வர்ற வந்து கெமிக்கல்ஸ் வந்து கடலை அசுத்தப்படுத்துது, அது வந்து நேச்சர், அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் நம்ம ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அப்படி பண்ணணும்னா நம்ம எல்லா ஆக்டிவிட்டீஸையும் நிறுத்தணுமா, முடியாது. நம்ம எப்படி நிறுத்த முடியும், நம்ம டெவலப்மெண்ட்ஸ் போயிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி போகும்போது பொல்யூஷன் எவ்வளோ நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், அதுக்குரிய டெக்னாலஜிஸ் என்ன அப்படின்னு சொல்லி அதை டெவலப் பண்ணி பண்ணணும்.
1: அதிகப்படியான மீன் பிடித்தல், மாசுபாடு மற்றும் கடலோர வளர்ச்சி போன்ற மனித நடவடிக்கைகள் அண்டர் வாட்டர் என்விரான்மெண்ட் மற்றும் காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் சவால்கள் என்னென்ன சார்?
0: ஓகே, இப்போ வந்து அதிகப்படியான மீன் பிடித்தலுங்கிறது வந்து அது ஒரு மெயினாக ஃபிஷிங்கை வந்து பாதிக்குது. அது நம்ம நினச்சிட்ருக்குறோம் மீன் வந்து எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்கும் கடல்லேருந்து, எவ்வளோ வேணாலும் பிடிக்கலாம் அப்படின்னு ஒரு தவறான என்ன இது இருக்குது, அந்த மாதிரி கிடையாது. அது மீன் வந்து பயாலாஜிக்கல் ரிசோர்ஸு, ரெனியூவபிள் ரிசோர்ஸ், அது நம்ம எடுக்கெடுக்க வந்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. நம்ம ஒரு 10 போட்டு போய் மீன் பிடிக்கிற இடத்துல 100 போட்டு போய் மீன் பிடிச்சா என்ன ஆகும், அங்கே இருக்கிற பாப்புலேஷன் வந்து ரொம்ப குறைஞ்சிரும், ரொம்ப குறைஞ்சி நீங்கள் அது டெய்லி 100 போட்டு போய் பிடிச்சிக்கிட்டு இருந்துச்சுனாக்கா அந்த இடத்துல மீனே வந்து கிடைக்காமல் போயிடும். அது இட் இஸ் ஹேப்பனிங், இப்போ வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால தான் வந்து இதை வந்து ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் தி ஃபிஷரி ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இந்த மாதிரி அதிகப்படியான மீனை வந்து பிடிக்கும்போது நம்ம பயாலாஜிக்கல் ரிசோர்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கோம். அது வந்து உங்களுக்கு கமர்ஷியல் எக்ஸ்டிங்ஷன் பர்டிகுலர் வெரைட்டி, இப்போ வஞ்சரம் மீனே நல்லா இருக்குதுன்னு எல்லாரும் போய் அந்த வஞ்சரம் மீனே பிடிச்சோன்னாக்கா அது குட்டியாக இருக்கிறது வரைக்கும் அதை பிடிச்சோன்னாக்கா என்ன ஆகும், அது அது வந்து ப்ரீட் பண்ணுறதுக்கு நம்ம டைம் கொடுக்க மாட்டோம், அதனுடைய நேச்சுரல் பாப்புலேஷன் ரெனியூவல் வந்து டைம் கொடுக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஸ்பீஷீஸை வந்து நம்ம டார்ஜெட் பண்ணி ஓவர் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னாக்கா அது அந்த இனம் வந்து அழியறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி சில இனங்கள் வந்து உலகத்தில் அழிஞ்சிருக்குது. ஸோ அந்த மாதிரி ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறைய கவர்மெண்ட் உலகம் பூரா இம்ப்ளிமெண்டேஷன் இருக்குது. நம்ம நாட்டிலையும் வந்து பர்டிகுலராக தமிழ்நாட்டில் கூட நம்ம நமக்கு வந்து இப்போ மீன்பிடி தடை காலம் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஏப்ரல் மாதத்துலேருந்து ஜூன் ஒரு 60 நாளைக்கு மீன் வந்து நம்ம போய் பிடிக்கக்கூடாது. ஏன்னாக்கா அந்த டைமில் தான் மீன் வந்து இனப்பெருக்கம் பண்ணுறது. ஸோ அந்த இனப்பெருக்கம் பண்ணுற டைமில் அதை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தோன்னா அதுலேருந்து வர ப்ராஜனிஸ் அதுலேருந்து வர மீன் குஞ்சுகள் வந்து அடுத்து வளர்ந்து பெரிய மீனாகி நமக்கு நமக்கு நமக்கு சஸ்டைனபிள் அது வந்து கிடைக்கும். அதனால தான் வந்து அதிகப்படியான மீன் பிடித்தல வந்து நம்ம வந்து நம்ம ஜாக்கிரதையாக பார்க்கணும். அப்புறம் வந்து மாசுபடுறதை பற்றி தான் நான் இப்போ சொன்ன உங்களுக்கு எல்லாமே. அது இண்டஸ்ட்ரியல் எப்ளையன்ஸு, அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட்டு, டொமஸ்டிக் சீவேஜ், அப்புறம் வந்து ரேடியோ ஐசோடோப்ஸ், ஆயில் ஸ்பில்ஸ், அப்புறம் பிளாஸ்டிக், இதெல்லாமே வந்து நமக்கு நம்ம மனிதர்கள் செய்கிற ஒரு இதனால்தான், ஆக்டிவிட்டீஸ்னால்தான் இது வந்து கடல் மாசுபாடு அடையுது. ஸோ இது வந்து இன்டீரியர் இப்போ வந்து டெல்லியில் இருக்கவங்க வந்து பண்ணுற தப்புனாலையும் சென்னையில் கல்கட்டாவில் இருக்கவங்க பண்ணுற தப்புனாலையும் அது வந்து மாசு ஒன்று தான். உங்களுக்கு அங்கே இருக்கவங்க பண்ணுற மாசு காற்று வழியாக வரலாம், இல்லை நீர் வழியாக வரலாம், இல்லை சென்னையில் இருந்துக்கிட்டே நான் பண்ணுற மாசு இம்மிடியேட்டாக போய் கடலில் சேரலாம். ஸோ நம்ம ஆக்ஷன் ஒன்று தான், வி ஆர் பொல்யூட்டிங். அது வந்து ஃபைனலாக அடையிறது வந்து உங்களுக்கு கடல் தான். ஓகே. அப்புறம் அந்த காலநிலை மாற்றங்கிறது ஒரு பெரிய விஷயம். இது வந்து குளோபல் இஷ்யூ. நம்ம வந்து ஒரு கண்ட்ரி மட்டும் இல்லை, ஒரு ரீஜன் மட்டும் இல்லை, உலகம் புறம் வந்து நமக்கு ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ். அது கிளைமேட் சேஞ்ச் தான் உங்களுக்கு தெரியும், குளோபல் வார்மிங். அது எப்படி நடக்குதுனாக்கா க்ரீன் ஹவுஸ் கேசஸ் அப்படின்னு சொல்லி கார்பன் டை ஆக்சைடு, ஓகே, அதுதான் 50% மெயினாக கார்பன் டை ஆக்சைடு. அதுக்கப்புறம் வந்து மீத்தேன் ஒரு 18%, அப்புறம் சிஎஃப்சிஸ் வந்து ஒரு 7%, அதுக்கப்புறம் அந்த நைட்ரஸ் ஆக்சைடு, இது மாதிரி நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது, இது கேசஸ் இருக்குது. இந்த கேசஸ் எல்லாம் என்ன பண்ணோன்னா அட்மாஸ்பியரில் போய் உங்களுக்கு ஒரு ஷீல்டு மாதிரி ஃபார்ம் பண்ணிடும். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மாய்ச்சர், வாட்டர் கண்டென்ட், இந்த ஷீல்டு தான் உங்களுக்கு சோலார் ரேடியேஷனை வந்து ஃபுல்லாக எஸ்கேப் பண்ண விடாமல் ரிப்பீட்டடாக உங்களுக்கு அந்த சோலார் எனர்ஜியை ரீட்டைன் பண்ணும். இந்த ரீட்டைன் பண்ணுறதுனால தான் நம்ம குளோப் வந்து வெப்பமாயிட்டே போதும். அதுதான் புவி வெப்பமயமாதல்னு பேர். ஸோ மெயின் கல்பிரிட்ஸ் வந்து உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு, இந்த மாதிரி எல்லா கேசஸ். அதுலேயும் மெயினாக வந்து கார்பன் டை ஆக்சைடு. ஓகே. இப்போ இந்த செஞ்சுரி 1900 அந்த டைமில் பார்த்தீங்கன்னா 260 PPM தான் கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியரில் இருந்துச்சு. இப்போ வந்து கார்பன் டை ஆக்சைடு இட் ஹாஸ் எக்ஸீடட் 400 PPM. அப்போ எவ்வளோ வந்து ஆயிடுச்சு. இது என்னென்னா மெயின்லி டியூ டு இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூயன்ஸு, ஓகே, இண்டஸ்ட்ரியல் ஏர் பொல்யூஷன். ஓகே. ஸோ இது இல்லாமல் நம்ம பண்ணுற ஒவ்வொன்றிலையும் உங்களுக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியே வருது. அது வந்து மெயினாக வந்து டிரான்ஸ்போர்ட்டு, அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்டு, அப்புறம் வந்து நம்ம டொமஸ்டிக் ஆக்டிவிட்டீஸு. ஓகே. இது மாதிரி அப்புறம் ட்ரீஸை வந்து நம்ம கட்டுறத இது கட் பண்ணுறதுனால நமக்கு வந்து டெம்பரேச்சர் அதிகமாகி அந்த மாதிரி பண்ணுது. இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒரு ப்ராசஸ். ஸோ இதில் வந்து உங்களுக்கு பருவநிலை மாற்றம் கடைசியாக அடையிறது வந்து உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணுறதுனா கடல். நம்ம கடலில் அஃபெக்ட் பண்ணுறது நம்ம கண்ணுக்கு தெரியல, அதனால் நமக்கு அதை பற்றி கேர் பண்ணலை. பட் சயின்டிஸ்ட் வந்து அது எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக கடல் வந்து நம்மளை காப்பாற்றிக்கிட்டு வருது. 50% ஆஃப் தி கார்பன் டை ஆக்சைடு தட் இஸ் பீங் ப்ரொடியூஸ்ட் பை ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் வந்து அது 50% நாம் ஹியூமன் வெளியே விடுற கார்பன் டை ஆக்சைடை அப்சார்ப் பண்ணுறது கடல் தான். ஓகே. அப்புறம் வந்து 93% சோலார் ரேடியேஷன் வெப்பத்தை வந்து அப்சார்ப் பண்றதும் கடல் தான். சோ கடல் இல்லைனா இந்த ஹீட்ல நம்மெல்லாம் எரிஞ்சு சாம்பலாயிடும். ஓகே. அதனால் கடல் வந்து அவ்வளோ முக்கியம். அது வந்து எல்லாத்தையும் அது இழுத்துக்கிட்டு அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பஃபரிங் பண்ணிகிட்ருக்கு. கடல் இல்லைன்னா ஹியூமன் பீயிங்ஸ் நம்ம உயிர் வாழவே முடியாது, எந்த உயிரினமே வந்து உலகத்தில் இருக்காது. ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த காலநிலை மாற்றம் அதிகமாகிட்டே போகுது. அதை பற்றி எவ்வளவோ அவேர்னஸ் கிரியேஷன் இருக்குது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. நம்ம இந்தியா வந்து ஒன் ஆஃப் த உலகத்தில் இருக்கிற கண்ட்ரீஸ்லேயே வந்து நம்ம இந்தியா வந்து நம்ம இந்த கிளைமேட் சேஞ்சை இது பண்ணுறதுக்கு மிட்டிகேட் பண்ணுறதுக்கு நிறையா பண்ணிகிட்ருக்கோம். நம் பர்டிகுலராக தமிழ்நாடு, இந்தியாவில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் தான் ஃபஸ்ட் டைம் வந்து கிளைமேட் கவுன்சில் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு வந்து கிளைமேட் மிட்டிகேஷனுக்கு ஃபண்டு அலாட்மெண்ட்டு இருக்குது. இது மாதிரி நிறையா வந்து நம்மளை பார்த்து தான் மீதி ஸ்டேட்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, காலநிலை மாற்றம் வந்து ஒரு அபாயகரமான சிச்சுவேஷன். 2050 இப்படி இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் அந்த நிலைமை 2050 வந்தாலும் வரும். ஏன்னா நம்ம நினச்சதை விட இன்னும் நிலைமை மோசமாயிட்டு போகுது. ஸோ இது எல்லாமே கடலையும் கட்டாயம் பாதிக்குது.
2: காலநிலை மாற்றங்கள் ஏற்படுறதுனால கடல்ல வாழ்ற உயிரினங்கள் அவங்களை எப்படி அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிறாங்க?
0: இப்போ கடல் வந்து பெரிய நீர்பரப்பு, அதனால் வந்து இப்போ யூஸ்வலாக ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஈக்குவட்டோரியல் ரீஜனில் உங்களுக்கு வார்மராக இருக்கும். ஏன்னா சோலார் ரேடியேஷன் டைரெக்டாக இருக்கிறதுனால ஹீட் வந்து பூமத்திய ரேகை பகுதியில் உங்களுக்கு கூட இருக்கும். போலார் ரீஜனில் வந்து உங்களுக்கு ஐஸ் இருக்கிறதுனால அங்கே கோல்டாக இருக்கும். ஓகே, ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஏற்ற மாதிரி அந்த ஹீட்டு சல்னிட்டி இது மாதிரி நிறையா இருக்குது. அதை வச்சு தான் வந்து கடலில் வாடுற உயிரினங்கள் அதுக்கேற்ற மாதிரி அவங்கள வந்து தகவமைப்பு பண்ணிக்குதுங்க. இப்போ வந்து நாம் ஒன்றும் இல்லாமல் சென்னையில் இருக்கிறோம், ஸ்வெட்டர்லாம் போடுறதில்ல, ஜாலியாக இருக்கிறோம். ஓகே, இதே நம்ம டெல்லி போயிட்டோன்னா நவம்பர் மாதத்துலேருந்து நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி வந்து நீங்கள் ஸ்வெட்டர் ஒரு லேயர் ரெண்டு லேயர் மூணு லேயர் போடணும், அந்த மாதிரி ஒரு நெசசிட்டி. அதே டெல்லியில் இருக்கவங்க ஜனவரி பீக் விண்டரில் அங்கே இருந்தாலும் அவங்க சென்னை வந்தாங்கன்னா எல்லாத்தையும் கழட்டி போட்டு ஜாலியாக நம்மளை மாதிரி சட்டையை போட்டு சுற்றலாம். ஓகே, இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஸோ ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கிற மீன்களை வந்து அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய ஃபிசியாலஜி வந்து நேச்சராகவே, அது ஒன்றும் ஸ்வெட்டர்லாம் போட்டுக்கல, அதுங்களுடைய ஃபிசியாலஜி அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம இது இப்போ வந்து இந்த காலநிலை மாற்றம் ஏற்படும் போது நம்ம அந்த என்வரான்மெண்ட்ல எல்லா சேஞ்சஸ் மெயினாக வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர், இந்த டெம்பரேச்சர் வந்து பாதிக்கும் போது இப்போ ரொம்ப ஒரு ஓரளவுக்கு ஹாட்டாக இருக்கிற இடத்துல ஒரு மீன் இருக்குனாக்கா, ஒரு மீன் கூட்டம் இருக்குனாக்கா, நமக்கு டெம்பரேச்சர் கூட ஆக ஆக என்ன ஆகும், அதுங்க தப்பிச்சு ஓட பார்க்கும். மெயின் இப்போ அசையக்கூடிய அனிமல்ஸ் வந்து தப்பிச்சு ஓடும், அசையாத ஆயிஸ்டர் அதெல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கும், அதெல்லாம் அசையாது. வாழ்நாள் பூரா ஒன்ஸ் அது லார்வல் ஸ்டேஜில் ஃப்ரீயாக இருக்கும், அது அடல்ட் ஆகும்போது ஒட்டிக்கும், அவ்வளோ அது டில் டெத் அது அந்த பாறையிலே ஒட்டிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். அப்போ அங்கே வந்து உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் கூட ஆனாலோ இல்லை வேறு கெமிக்கல் நேச்சர் வந்து சேஞ்ச் ஆனாலோ அதெல்லாம் ஓட முடியாது, சாக தான் செய்யும். ஸோ அனிமல்ஸ் வந்து எப்படி அதுங்களை ஃபிசியாலஜியும் அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது, அதுக்குள்ளே தான் அதை வந்து அதுங்க அடாப்ட் பண்ணிக்கும். முடியலன்னா அது எங்கே வந்து அதுங்களால் வாழ முடியுமோ அங்கே ஓடும். ஸோ இந்த மாதிரி மைக்ரேஷன் வந்து டியூ டு கிளைமேட் சேஞ்ச் வந்து நடந்துகிட்டு இருக்கு. மெயினாக வந்து ட்ராபிக்கல் ரீஜன், ஹாட் ட்ராபிக்கல் ரீஜன்லேருந்து டெம்பரேச்சர் கன்வீனியன்ட்டு போலார் ரீஜன்ஸ்க்கு போகுதுங்க. ஓகே, இது இது ஜஸ்ட் ஒன்று தான், இது மாதிரி நிறையா இருக்குது.
2: காலநிலை மாற்றம்னால வெப்பநிலை அதிகமாகுது, இந்த ஒரு காரணத்தினால கடல்வாழ் உயிரினங்களோட மைக்ரேஷன் சைக்கிள் மற்றும் ப்ரீடிங் சைக்கிள்ஸ் பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கா?
0: இப்போ காலநிலை மாற்றத்தால் நிறையா வந்து அதனுடைய இம்பேக்ட்ஸ் நிறையா இருக்குது. வெர்டிக்கல் மைக்ரேஷன் அண்ட் லாஞ்சிடியூடனல் மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒன்றும் இல்லை, உங்களுக்கு சர்ஃபேஸ் வாட்டர் கடலில் வந்து சர்ஃபேஸ் வாட்டர் வந்து உங்களுக்கு ஹாட் ஆகும்போது ஈஸிலி அந்த அனிமல்ஸ் வந்து கடலுக்குள்ளே அது அது உள்ளே போக முடியும்னா அது கடலுக்குள்ளே போய் கூலான இடத்துல இருந்துக்கும், மறுபடியும் நார்மல் டெம்பரேச்சர் தானே அது மேலே வரும். இது வெர்டிக்கல் மைக்ரேஷன். ஓகே, நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு ஏரியாவில் கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு வாட்டர் வந்து ஹீட் ஆகிடுச்சுனாக்கா அங்கேருந்து வந்து லாஞ்சிடியூடனல் மைக்ரேஷன், அங்கேருந்து லேட்டரலாக வந்து அவங்க வேறு இடத்துக்கு போய் தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி மைக்ரேஷன்ஸ் வந்து கடலில் வந்து மீன் மட்டும் இல்லை எல்லா அனிமல்ஸும் பண்ணுறது அதிகம். இதில் ஃபாஸ்ட் ஸ்விம்மிங் ஆர்கானிசம்ஸ் வந்து ஈஸியாக எஸ்கேப் ஆகிடும், அதான் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். ஓகே, எது முடியுமோ தப்பிக்க முடியுமா இல்லை தப்பிச்சிடும், தப்பிக்க முடியாதெல்லாம் சேர்த்துரும். ஸோ இதுதான் வந்து இயற்கையின் ஒரு விதின்னு சொல்லலாம். இது இல்லாமல் வந்து உங்களுக்கு ஓஷன் அசிடிஃபிகேஷன் அதெல்லாம் இருக்குது, அதை பற்றி நம்ம இன்னும் மறுபடியும் பார்க்கலாம்.
2: உயரும் கடல் மட்ட வெப்பநிலையினால கடலோர வாழ்விடங்களுக்கு ஒரு அச்சுறுதல் ஏற்படுது. இந்த மாற்றங்கள் எப்படி கடல் மற்றும் நிலப்பரப்பு சுற்றுச்சூழலுக்கு நடுவில் இருக்கிற உறவை பாதிக்கும்?
0: இப்போ வந்து சி வாட்டர் லெவல் இன்க்ரீஸ், அதாவது கடல் மட்ட உயர்வு அப்படிங்கிறது எப்படி நடக்குதுனாக்கா, உங்களுக்கு தண்ணி ஆக்வஸ் மீடியம் வாட்டர்

கடல்ல இவ்வளவுதான் தண்ணி இருக்குது, வேற எங்க வேற கிரகத்துல இருந்தா தண்ணி வந்து உயர் மட்டம் உயருதுன்னு நினைக்கலாம். அப்படி கிடையாது. இருக்கிற தண்ணியை வந்து எப்படி மட்டம் கடல் மட்டம் உயரம் ஆகுதுனாக்கா, ஒன்னு தண்ணி லிக்விட் லெவல்ல இருக்கிற வாட்டர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுறதுனால ஒரு

மேலே இருந்திருக்கும். அதில் பிளான்டேஷன் இருந்திருக்கலாம், இல்லாட்டா இருக்கலாம். டெஃபினட்டாக அனிமல்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்காது. ஓகே, இப்போ இந்த 30-40 வருஷத்தில் வந்து அந்த ஐலாண்டெலாம் காணாமல் போயிடுச்சு, உள்ளே போயிடுச்சுன்னா அப்போ என்ன அர்த்தம், கடல் மட்டம் மேலே வந்துருச்சுன்னு அர்த்தம். இதே நிலைமை இன்னும் ஒரு 100 வருஷம் கழிச்சு நம்ம கடற்கரை மெரினா பீச்சில் இப்போ இருக்கிற பீச் லெவல்லேருந்து நம்ம மெயின் ரோடு வரைக்கும் வந்துடலாம். இதெல்லாம் வந்து ப்ரொஜெக்ஷன், நீங்கள் நெட்டில் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். வல்னரபிலிட்டி ஒவ்வொரு கண்ட்ரிலையும் உலகம் பூராமே கோஸ்டல் ஃப்ளட்டிங் வல்னரபிலிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜஸே கிடைக்கும். எங்கெங்கே வந்து கடல் தண்ணி உள்ளே போகிறோம், எவ்வளோ போகிறோம். இப்போ வந்து சேஃபாக இருக்கிற பெரம்பூர் அகரம் ஏரியா வரைக்கும் கடல் தண்ணி உள்ளே வரணும்னு ஒரு ரிப்போர்ட்டு, நாசாலேருந்து ஒரு ரிப்போர்ட்டு. அங்கே இருக்கிற வந்து சேட்டலைட் வச்சு அதெல்லாம் கண்டுபிடிச்சி ப்ரொஜெக்ஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நான் ஏன் சொல்ல வரேன்னா, கடல் மட்ட உயர்வு வந்து ஒரு ஒரு கடலில் இருக்கிற மீன் மற்றும் விலங்குகளை மட்டும் பாதிக்க போகிறதில்லை, நம்மளையும் பாதிக்குது. இந்த மாதிரி தண்ணி உள்ளே வர்றதுனால என்ன ப்ராப்ளம்னா, நம்ம ஹேபிடேஷன் நம்ம வீடு இதெல்லாம் வந்து நம்ம உள்ளே போயாகணும், நம்ம நகர்ந்தாகணும். அப்புறம் இந்த கிரவுண்ட் வாட்டர் வந்து உங்களுக்கு சால்ட் வாட்டர், சீ வாட்டர் சால்ட் வாட்டர், அது வந்து கிரவுண்ட் வாட்டர் உங்களுக்கு கடலுக்கு அடியில் வந்து இது பூமிக்கு அடியில் அந்த சால்ட் வாட்டர் இன்ட்ரூஷன் இருந்துச்சுன்னா நம்ம ஃப்ரெஷ் வாட்டர் அக்யூஃபர், நம்ம குடிக்கிற தண்ணி கிணறு தண்ணி இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஃப்ரெஷ் வாட்டர் அக்யூஃபர். அந்த சால்ட் வாட்டர் உங்களுக்கு பூமிக்கு அடியில் வந்து இதாகி வரும், சீப்பேஜ் ஆகி வரும். வந்து அந்த மாதிரி வந்துச்சுனாக்கா நம்ம குடிக்கிற தண்ணி வந்து சால்ட்டாக மாறிடும். ஆயிட்டு இருக்குது ஈசிஆரில், இதே ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால், 100 வருஷம் எங்க ஜஸ்ட்டு 95 வச்சுக்கோங்க, 95 அங்கே ஃப்ரெஷ் வாட்டர் கிடைச்சது முட்டுக்காடு ஏரியாவில். இப்போ அந்த ஏரியாவில் உங்களுக்கு சால்ட் வாட்டர் தான் கிடைக்குது. சரி, இது மாதிரி அங்கே ஈசிஆர் ஏரியாவில் இருக்கவங்ககிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் நல்ல தண்ணி கிடைச்ச இடத்துல

0: எல்லாம் வந்து நல்ல தண்ணி ஆகிடும், ஃப்ரெஷ் வாட்டர் ஆகிடும், சல்னிட்டி குறைஞ்சிரும். அப்போ அங்கே ஆல்ரெடி இருந்த அந்த அந்த பர்டிகுலர் இப்போ 20 PPT சால்ட்டு இருக்கிற அனிமல்ஸ் வந்து உங்களுக்கு 10 PPT 5 PPT வந்துருச்சுன்னா அங்கே இருக்க முடியாது. நம்ம எப்படி நமக்கு எவ்வளோ ஆக்சிஜன் வேணுமோ அது மாதிரி அதுக்கு சால்ட் வாட்டரும் வேணும். ஏன்னா அது எவல்யூஷன்லாம் அந்த மாதிரி அடாப்ட் ஆகிருக்குது. ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் ஆகும்போது அதுங்களுக்கு வந்து தே ஆர் டிஸ்டர்ப்டு. ஸோ இந்த மாதிரி வி ஆர் டிஸ்டர்பிங் த மெரைன் என்வரன்மெண்ட், அதில் இருக்கிற எல்லா அனிமல்ஸையும் வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறோம்.
1: நீங்க உங்க 37 வருட சர்வீஸ்ல எவ்வளவோ ரிசர்ச் பண்ணிருக்கீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்?
0: இப்போ நாங்கள் எல்லாரும் சயின்டிஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொருத்தர் இப்போ ஒரு எறும்பு கூடு கட்டுற மாதிரி தான் ஒரு சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட்டு. இப்போ ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸு, ஸ்பேஸ் ரிசர்ச் அப்படின்னா அது வேற. இப்போ சந்திராயன் இப்போ இந்த இதெல்லாம் நடந்துச்சு இல்லையா, அதெல்லாம் ஒரு தனி ஃபீல்டு. மெடிக்கல் ரிசர்ச் அது ஒரு தனி ஃபீல்டு. ஓகே, அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் தனி ஃபீல்டு. ஸோ எல்லா ஆயிரக்கணக்கான சயின்டிஸ்ட் வந்து உலகம் பூராவும் நம்ம ஒர்க் பண்ணி தான் இந்த சயின்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட்டு நடந்து அந்த சயின்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட்டால் ஹியூமனுக்கு யூஸ் ஆகுது. ஸோ நாங்கள் கடல் ஆராய்ச்சி, நான் வந்து படித்தது எம்எஸ்சி மெரைன் பயாலஜி, பிஹெச்டி மெரைன் பயாலஜி. நான் பிஹெச்டி வரும்போது நான் வந்து அக்வாகல்ச்சர், அதாவது மீன் வளர்ப்பு சம்மந்தமாக நான் வந்து என்னுடைய லைனை வந்து அதில் நான் போனேன். ஏன்னாக்கா நம்ம மீன் பிடித்தல் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, மீன் பிடிக்கிறது வந்து கடலில் இருக்கிற மீன் வந்து அதனுடைய பாப்புலேஷன் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஏன்னா நிறையா பிடிக்கிறாங்க எல்லாரும் வந்து மீன் வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தி ஃபுட்டுங்கிறதுனால டாக்டரே வந்து மீன் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க, அட்வொகேட் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு இப்போ சிக்கன் மட்டன் சாப்பிட்டவங்களாம் கூட மீன் நிறையா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இது இப்போ இல்லை, எத்தனையோ வருஷமாகவே வெஸ்ட்டில் இது ரொம்ப மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க, இப்போ நம்ம ஆரம்பிச்சிட்டோம். ஸோ உங்களுக்கு மீன் டிமாண்ட் அதிகமாகும் போது என்ன ஆகும், உங்களுக்கு கேட்சும் அதிகமாகணும். அதுக்கேற்ற மாதிரி டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு மீன் நிறையா பிடிச்சா தான் உங்களுக்கு அந்த சப்ளை வேல்யூ செயின் சப்ளை வந்து இருக்கும். ஸோ நேச்சுரல் பாப்புலேஷன் டுவிண்டில் ஆகுது. இந்த மாதிரி பண்ணால் என்ன வழி, ஒன்று வந்து கன்சர்வேஷன், அதான மீன் பிடி தடை காலம், அப்புறம் அந்த நெட்டு யூஸ் பண்ணுறது அது வந்து எவ்வளோ இருக்கணும், அது மாதிரி நிறையா இருக்குது. அது ஒரு வழி. ஓகே, எப்படி அந்த நேச்சுரல் பாப்புலேஷனை எப்படி வந்து நீங்கள் காப்பாற்றணும் சொல்லி. இன்னொன்று என்னென்னா, ஆல்டர்னேட்டிவ் என்ன பண்ணலான்னாக்கா, நம்ம மீனை வந்து செயற்கையாக நம்ம லேண்டில் வச்சு இல்லை கடற்கரை ஓரத்தில் நெட்டில் வச்சு அதை வந்து ஆர்டிஃபிஷியலாக பிரீட் பண்ணி அதுலேருந்து வர மீன் குஞ்சுகள், இறா குஞ்சுகள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நம்ம பாண்டு வச்சு வளர்க்குறது, இல்லை பெண் மாதிரி கேஜஸ் மாதிரி வச்சு வளர்க்குறது, அந்த மாதிரி வளர்க்கலாம். நான் எது என்ன சொல்ல வரேன்னா, இப்போ உங்களுக்கு கிடைக்கிற மீனுடைய அளவை வந்து நம்ம ஆர்டிஃபிஷியலாக நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணலாம், அதுதான் அக்வாகல்ச்சர். ஸோ நான் போனது அக்வாகல்ச்சரில் தான் நான் போனேன். ஏன்னா இது வந்து அக்வாகல்ச்சர் தான் ஃபியூச்சர். உங்களுக்கு நேச்சுரல் பாப்புலேஷன் குறைய குறைய அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன வழினா வேறு வழியே கிடையாது, அக்வாகல்ச்சர் தான் பண்ணி ஆகணும். ஸோ அதில் அக்வாகல்ச்சர் வந்து வேர்ல்டு பூரா பார்த்தீங்கன்னா ஆனுவல் ப்ரொடக்ஷன் வந்து இது வந்து ரேட் வந்து க்ரோத் ரேட்டு பார்த்தீங்கன்னா 8-10%. அதே பவுல்ட்ரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆனுவல் க்ரோத் ரேட் வந்து 2-3% தான். அப்போ பார்த்துக்கோங்க, அக்வாகல்ச்சர் ப்ரொடக்ஷன் வந்து ஒரு இந்த 50 இயர்ஸில் அப்படியே டபுள் ட்ரிபிள் ஆகிருக்கு. ஏன்னா அந்தளவுக்கு மனுஷன் நமக்கு ப்ரோட்டீன் தேவைப்படுது. ஸோ நம்ம ஃபிஷ்ஷை ப்ரொடியூஸ் பண்ணோம், அந்த ப்ரெஷர்னால அக்வாகல்ச்சர் டெவலப் ஆகிட்டு வருது. ஸோ அதனால் நான் சூஸ் பண்ணேன். அதிலே வந்து அதுக்கப்புறம் நான் வந்து எஜுகேஷனில் இருந்தேன், ஃபிஷரிஸ் காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தேன். ஸோ இதை பற்றி டீச் பண்ணேன். ஸோ நான் டைரக்டாக வந்து சொசைட்டிக்கு ஃபுட் ப்ரொடக்ஷன் இல்லைனாலும் ஐ ப்ரொடியூஸ்டு த யங்ஸ்டர்ஸ் ஹூ ஆர் இன் தி ப்ரொடக்ஷன் செக்டர். அந்த மாதிரி ஒரு இதில் வந்து அக்வாகல்ச்சர் செக்டர் வந்து என்னுடைய பேஷன் அப்படின்னு சொல்லலாம். ரிட்டையர் ஆகிட்டேன். இப்போ ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அக்வாகல்ச்சர் இன்னும் ரிசர்ச் போயிட்டுருக்கு, என்னுடைய ஜூனியர்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க இன்னும் என்னை விட அதிகமாக நிறையா கண்டுபிடிச்சி அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, நம்ம ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு சொல்லி, ஜென்ரலாக இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்சு, உங்களுக்கு பிளாஸ்டிக் பொல்யூஷன், பயாலாஜிக்கல் கன்சர்வேஷன் ஆஃப் மெரைன் என்வரான்மெண்ட்டு, இதை பற்றி எல்லாம் சொல்கிறதுல எனக்கு ஒரு ஆசை. அதனால தான் இப்போ ஸ்டுடியோவில் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறேன்.
2: செப்டம்பர் 17 கோஸ்டல் கிளீனப் டேன்னு கருதப்படுது. நம்ம ப்ரோக்ராம் கேட்டுட்டு இருக்க நேயர்களுக்கு அதோட முக்கியத்துவங்கள் சொல்ல முடியுமா சார்?
0: கோஸ்டல் கிளீன் வந்து வெஸ்ட்ல வந்து முதல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வந்து ஆஃப் லேட்டா ஒரு பாஸ்ட் 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் வந்து இங்க பண்ணிட்டு இருக்கிறோம். அது வந்து ஒரு சிம்பாலிக் ஒரு ஆக்டிவிட்டி. நீங்க போய் ஒரு நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில 6-7 கிளீன் அப் பண்றதுனால கோஸ்டல் பூரா கடல் பூரா கிளீன் ஆகிட்டு போறதில்லை, அது உண்மை. ஆனா

0: நீங்க கிளீன் பண்றது ஒரு 10 பேர் 20 பேர் காலையில போய் கிளீன் பண்றீங்கன்னா, அங்க வாக்கிங் போறாங்க, அங்க சும்மா வந்து வர்றவங்க வந்து பாப்பாங்க, இந்த பிள்ளைங்கலாம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, கேப் போட்டுக்கிட்டு டி ஷர்ட் எல்லாம் போட்டு கையில ஒரு பாலித்தீன் வச்சுட்டு எல்லாம் கிளீன் பண்றாங்களே எதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஒரு அதுல பத்தி ஒரு இது வரும், முதல்ல அட்டென்ஷன் வந்து வரும். அதுக்கப்புறம் அதை பத்தி உங்ககிட்ட கேட்பாங்க, என்னம்மா பண்றீங்க, ஏன் பண்றீங்க அப்படின்னு கேட்கும் போது இது ஒரு அவேர்னஸ் கிரியேஷன் தான். ஸோ இதனால பப்ளிக்கு நீங்க வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பிளாஸ்டிக் இவ்வளோ பொறுக்கிங்க பாருங்க, எவ்வளோ பிளாஸ்டிக் கிடக்குது பாருங்க, இவ்வளோ இப்போ ஒரு 1 ஹவர்லேயே நாங்கள் இவ்வளோ பொறுக்கியிருக்கோம்னாக்கா, நம்ம 24 ஹவர்ஸில் எவ்ரி டே எவ்ரி இயர் வந்து எவ்வளோ பிளாஸ்டிக் வந்து கடலில் போய் சேருது, இதனால வந்து அப்படி அப்போ வந்து நீங்கள் அவங்ககிட்ட அந்த மெசேஜை சொல்லலாம். இதுக்கெல்லாம் மெயின் ரீசன் என்னன்னாக்கா, பிளாஸ்டிக்கை வந்து யூசேஜை குறைக்கணும், யூசேஜை குறைச்சா ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடக்ஷனை குறைக்கலாம். நீ ப்ரொடக்ஷனை வந்து போய் ஆல் அட் ஏ டைம் ஸ்டாப் ப்ரொடியூசிங் ஆல் பிளாஸ்டிக்ஸ்னு சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு நிலைமைக்கு நம்ம வந்து உனக்கு சாப்பாடையும் அன்னைக்கு பூரா நிறுத்திடுவேன், நீ உயிர் வாழுன்ற மாதிரி அந்த மாதிரி சடனாக பண்ண முடியாது. ஸோ கிராஜுவலாக தான் அதை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணணும். அதை ரெடியூஸ் பண்ணணும்னா அதில் யூசேஜை ரெடியூஸ் பண்ணணும். யூசேஜை ரெடியூஸ் பண்ணால் யூ ஷுட் ஹேவ் அன் ஆல்டர்னேட்டிவ். ஆல்டர்னேட்டிவ் இருந்தால் இப்போ பிளாஸ்டிக் தட்டு இதில் தான் நான் சாப்பிடுவேன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாக்கா, எனக்கு ஆல்டர்னேட்டிவ் ஒரு இலையில் தட்டி இலை இருக்கு இல்லையா, காஞ்ச இலை தட்டு இல்லை வாடை இலை, அதில் சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டேன்னா எனக்கு பிளாஸ்டிக் வேண்டாம், நான் தூக்கிப்பட்டு அதை வச்சு சாப்பிடுவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு அப்ரோச்சில் நம்ம போனோம்னாக்கா நம்ம பண்ணலாம். ஸோ இந்த வந்து அவேர்னஸ் கிரியேஷன் வந்து தான் கோஸ்டல் கிளீனு, அது வந்து இட் இஸ் அ குட் திங். அதை அதை வச்சு நம்ம நிறைய மெசேஜஸ் கொடுக்கலாம் ஜெனரல் பப்ளிக்கு.
1: ரொம்ப நன்றி சார்.
0: ஓகே, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.
1: ஆனா கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் பல இருக்கு, அதுல சில விஷயம் கடல்வாழ் உயிரினங்களை அழிக்க கூட வாய்ப்பு இருக்கு. நம்ம வீட்டுல வளர்க்கிற செல்ல பிராணிகளை எப்படி பாத்துக்கிறோமோ அதே மாதிரிதான் கடல்ல அழிஞ்சிட்டு இருக்க நம்ம கடல்வாழ் உயிரினங்களை பாத்துக்கிறதும் நம்ம கடமை. முன்னாடியே சொன்ன மாதிரிதான், நம்மள சந்தோஷமா வச்சிருக்க கடலை நம்மளும் சுத்தமா பாதுகாப்பா வச்சுக்கணும். இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராம்ல திரு வி எஸ் சந்திரசேகரன் அவர்கள் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னா என்ன, காலநிலை மாற்றங்கள்னால ஏற்படுற பாதிப்பு, என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கைகள் எடுக்கணும்னு, அது போன்ற நிறைய விஷயங்கள் நம்ம கூட பகிர்ந்துகிட்டாரு. ரொம்ப நன்றி சார். இந்த ப்ரோக்ராம் கேட்டுட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு இந்த தகவல் உபயோகமா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். வர செப்டம்பர் 17 கோஸ்டல் கிளீன்அப் டே, மறந்துடாதீங்க, உங்களால முடிஞ்சதை பண்ணுங்க. இது ஒரு நல்ல தொடக்கமா இருக்கட்டுமே. இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜி வர்ஷினி மற்றும் அமிர்த வர்ஷினி. தொடர்ந்து கேளுங்க இது MOP சமுதாய வானொலி 107.8, நமது சமுதாயம் நமது பெருமை. நன்றி.

0: நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: நமது சமுதாயம்,

0: டிக்கெட் வாங்குங்க, டிக்கெட் உள்ளவா உள்ளவா.
1: ஏய் ஃபுட்போர்ட்ல ஏன்டா நிக்கிற, மேல வாடா.
2: ஏய் பரவாயில்லடா.
3: Do you still want to risk your life by traveling on a foot boat? Think again.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
5: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: சென்னை. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP 107.8 பண்பலை வரிசை.
1: வணக்கம். ரத்த தானத்தை பத்தி என் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சிய சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சுமார் ஒரு 20 வருடங்களுக்கு முன்னால எனது அலுவலகத்தில் வேலை செய்கிற ஒரு டெல்லியில இருந்து அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. பைபாஸ் சர்ஜரிக்காக அவர் இங்கே சேர்த்துருக்கும் போது அவருக்கு ரத்தம் கொடுக்கறதுக்காக எனது அலுவலகத்திலிருந்து ஒரு 7-8 பேர் நாங்கள் போனோம். நாங்கள் எல்லாரும் ரத்தம் கொடுத்து அவர் நல்லபடியாக ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு அவர் டெல்லிக்கு போயிட்டார். அதன் பிறகு நான் ஒரு 10 வருடங்கள் கழித்து அலுவலக வேலைக்காக டெல்லிக்கு சென்றேன். அப்போ போகும்போது அவர் பேர் வந்து ஷர்மா, கே ஷர்மான்னு சொல்லிட்டு அவர் வந்து என்னை ரயில்வே ஸ்டேஷன்லேயே என்னை ரிசீவ் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் கூட்டம் போனார். கூட்டம் போனவர் எல்லாருக்குலேயும் என்னை கட்டி பிடிச்சி பிளட் பிரதர்னு எல்லாருக்குள்ளையும் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதாவது நம்ம வந்து ஒருத்தரோட ஒருத்தர் பிறக்கும்போது சொல்லுவாங்க இது ஒரே வயிற்றில் பிறந்தினாங்க அப்படின்னு. ஆனால் இந்தியாவில் பிறந்த எல்லாருமே சகோதரர்கள்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையாக அவர் என்னை கட்டி பிடித்து என்னுடைய பிளட் பிரதர் வந்திருக்காரு எல்லாருக்கும் அறிமுகம் பண்ணும்போது அந்த ரத்த தானம் கொடுத்து நான் ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் பெரிய சந்தோஷம் நான் பட்டேன். நம்ம எவ்வளோ பெரிய காரியத்தை செய்திருக்கோம், சிறிய காரியம்னு நினச்சோம், அது எவ்வளோ பெரிய காரியம் அப்படின்னு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது. அதனால் நான் அதுக்கப்புறமா அந்த 10 வருஷமாக நான் வேறு யாருக்கும் ரத்த தானமே பண்ணலை. அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக மறுபடியும் திரும்பி நான் சென்னைக்கு வந்த பிறகு ஒரு தேவைப்படும் போதெல்லாம் சொந்தக்காரங்க, நண்பர்கள், அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னால் முடிஞ்ச ரத்தத்தையும் மற்ற எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டு அவங்கள ரத்தம் கொடுக்க வச்சு கூட்டின்னு வந்துலாம் நிறைய விட்டுருக்கேன். நிறைய பேர் உயிர் பறிச்சிருக்காங்க. அவங்க அதாவது அவங்க மட்டும் வாழ்த்தில் அந்த உயிர் பழிச்சவங்களுடைய சந்ததிகளும் காலங்காலமாக மனதார நம்மளை வாழ்த்தும் போது நம்ம குழந்தை குட்டிங்களோட நம்ம ரொம்ப ரொம்ப மனைவி மக்களோட ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். இது கடவுள் வந்து அந்த ரத்தம் கொடுத்து மற்ற உயிரை காப்பாற்றுறவங்கள கடவுள் வந்து நல்லபடியாக காப்பாற்றுவாருன்னு நான் நினைக்கிறேன். அதனால் எல்லாரும் ரத்தம் கொடுங்க, உயிர்களை வாழ வைங்க, கடவுள் வந்து நம்மளுக்கு என்னைக்கும் அருள் புரிவார். இதுதான் என்னுடைய ஆசை.
2: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: listening to MOP Community Radio at 107.8. Drive safe. Please do not drink and drive. Wear your seatbelt. And please adhere to road etiquettes. This is Ujjaini, and you're listening to MOP Community Radio at 107.8.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இன்றைய கம்ப்யூட்டர் உலகத்திற்கு ஏற்ற வகையில் பெண்களை சூப்பர் உமனாக மாற்ற எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெண்களுக்காக வழங்கும் ஒரு சூப்பர் நிகழ்ச்சி தான் பெண்ணே உனக்காக.
2: இந்த மார்கழி குளிர இதமாக உங்கள் காதுகளுக்கு 107.8 எம்ஓபி எஃப்எம் கம்யூனிட்டி ரேடியோ.
3: வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.8 எம்ஓபி சமுதாய வானொலி. நமது வானொலி, நமது பெருமை, நமது சமுதாயம். இது உங்கள் பிரகாஷிதா. அடுத்த 30 மினிட்ஸ்க்கு உங்களுக்காக ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோடு வந்திருக்கேன். இன்றைக்கி நாங்கள் பேச போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை பற்றி ஆல்ரெடி நிறையா பேர் பேசியிருக்காங்க. அப்போ நீங்கள் என்னங்க பேச போகிறீங்க அப்படிங்கிறவங்களோட மைண்ட் செட்டை நான் கேட்ச் பண்ணிட்டேங்க. ஒர்க் ஃபீல்டில் மற்றும் ஃபேமிலியில் ஆகட்டும், சொசைட்டியில் ஆகட்டும், ஒரு ஒர்க்கிங் விமனாக என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் எங்களோட இன்னியோட டாபிக் இருக்க போது. என்னோட 3 யங் பேனலிஸ்ட் இருக்காங்க. ஸோ இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஸ்.
4: ஹாய், நான் அக்ஷயா, ஃபர்ஸ்ட் இயர் விஸ்காம் படிக்கிறேன்.
5: வணக்கம், நான் ஸ்ருதி, நானும் ஃபர்ஸ்ட் இயர் விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கிறேன்.
6: ஹே, ஐம் சுந்தர்ஜா, நான் ஃபர்ஸ்ட் பிஎஸ்சி விஸ்காம்.
3: வா, ஸோ மூணு பேருமே மீடியாலேருந்து வந்திருக்கீங்க. மீடியா டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு சூடான விவாதத்தை உங்ககிட்டேருந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நம்மளோட டாப்பிக்கே ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் அவங்க மூணு பேர்கிட்டையும் நான் முன் வைக்கிறேன். அதாவது, ஒரு ஒர்க்கிங் உமனாக ஒர்க் ஃபீல்டில், சொசைட்டியில், ஃபேமிலியில், இந்த மூணு இடத்துலையும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறாங்க விமன்?
5: எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விமன் ஒர்க் ஃபீல்ட்ல ஃபேஸ் பண்ற மேஜரான இஷ்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் தாங்க. இது இன்னைக்கே நேத்து வந்த ப்ராப்ளம் இல்ல, பல வருஷமா நடந்துட்டு தான் இருக்கு. இது நம்மளுக்கும் எல்லாருக்கும் தெரியும். இது தலைவிதின்னு சகிச்சுட்டு போறவங்களும் இருக்காங்க, ஒர்க் ஃபீல்ட்ல இதெல்லாம் சகஜோன்ட்டு அக்செப்ட் பண்ணிட்டு போறவங்களும் இருக்காங்க. தப்புன்னு தெரிஞ்சோ அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத இயலாமையிலையும் பல பெண்கள் இருக்காங்க. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நான் தர்மபுரியில இருந்து வரேன். அங்க ஒரு ஸ்கூலோட ஹெட் மாஸ்டரால அங்க வேலை செய்யற டீச்சர்ஸ்க்கு பல பிரச்சனைகள் இருக்குன்ட்டு ஊர் ஃபுல்லாகவே எல்லாருக்குமே தெரியும். இதனால என்ன ஊரில் என்ன பொதுவாக பேசிக்கிறாங்கன்னா, அந்த ஸ்கூலில் வேலை செய்கிறவங்களுக்கு வேறு வே லைக் அவங்க வந்து எதை செய்யறதுக்கும் ரெடியாக இருக்கிறாங்க, ஷேம்லெஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிக்கிறாங்க. அந்த பெண்களே பாவம், வீட்டில் எவ்வளோ பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறாங்களோ, ஃபினான்ஷியலி எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வருதோ தெரியல, அந்த மாதிரி ஒரு ஆள் கடையில் வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, அவங்க ஒர்க் பிளேஸில் மட்டும் ஹராஸ்மெண்ட் ஃபேஸ் பண்ணல, ஊரும் வந்து அவங்களை தப்பாக பேச,
3: சொசைட்டியும் அவங்கள பற்றி தப்பாக பேச நினைக்கிறீங்க.
5: ஆமாம்.
3: ஸ்ருதி, நீங்கள் சொன்ன மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டை பற்றி பப்ளிக் கிட்ட கேட்டப்ப அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒர்க்கிங் உமனை பற்றின இந்த ஷோவில் நம்ம கூட இப்போ மிஸ்ஸஸ் பத்மஜா இருக்காங்க. இவங்க கமாடிட்டி ஃபார்மில் அக்கௌண்டண்ட்டாக ப்ளஸ் பேக் ஆஃபீஸையும் பார்த்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 20 இயர்ஸாக ஷி ஹஸ் பீன் ஒர்க்கிங். வெல்கம்.
7: ஹலோ.
3: ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் இருந்தது ஆஸ் அ ஒர்க்கிங் உமன்?
7: ஃபர்ஸ்ட் வந்து என்ன ப்ராப்ளம்னா, டைம்க்கு ஆஃபீஸ் போகணும். பிகாஸ் எனி திங் ஐ நார்மலி டேக் பஞ்சுவாலிட்டி ஆஸ் மை கீ திங். ஸோ கொஞ்சம் லேட் ஆனாலும் ஐ கெட் டென்ஸ்ட். அக்கௌண்ட்ஸில் வந்து ஈச் எவ்ரி செகண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த டைம்குள்ளே ஆஃபீஸில் நுழையணும்னு பார்ப்பேன். செகண்ட், ஃபினான்ஸில் வந்து உங்களுக்கே தெரியும், ஒரு ஃபிகர் தப்பாச்சுனாலும் ப்ராப்ளம். ஸோ கண்டினியூஸி ஹாவ் டு மானிட்டர் தட் வித் தி ஸ்டாஃப் ஒர்க்கிங். தேர்ட் ஒன் வந்து, ஒவ்வொரு வாட்டி நம்ம ஒர்க் பண்ணிட்டு நமக்கு ப்ரமோஷன் இல்லாமல் வேற யாருக்காவது கொடுத்தா கஷ்டமா இருக்கும்.
3: இதுதான்
7: ஜெண்டர் பயஸ். அந்த மாதிரி பயஸ் நான் ஒர்க் பண்ண இடத்துல, பட் சம் ஆஃப் ப்ரிஃபரன்சஸ் இருக்கும் பிட்வீன் ஈச் மேனேஜர்ஸ்க்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும், ஹெச்ஆர்க்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ், தே வில் கெட் அண்ட் சீனியாரிட்டி பிடியும் சமயத்தில் யூ கெட் தி ப்ரமோஷன்ஸ்.
3: ஓகே. மேரேஜ்க்கு அப்புறம் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு என்னெல்லாம் மாதிரியான பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணீங்க? பேலன்சிங் பிட்வீன் யுவர் ஃபேமிலி, கிட்ஸ், ப்ளஸ் உங்கள் ஒர்க், எப்படி அதை பேலன்ஸ் பண்ண முடிஞ்சது உங்களால்?
7: இனிஷியலாக ஹேட் டு ட்ராவல் ஆல் ஓவர் தமிழ்நாடு அண்ட் வெஸ்ட் பெங்கால். அப்போ என்னாச்சுன்னா, லக்கிலி ஐ ஹேட் மை ஜாயிண்ட் ஃபேமிலி, தே சப்போர்ட்டட் மீ. பட் 3 மந்த்ஸ் கிட்ட விட்டுட்டு போகிறதே யூ நோ வாட்ஸ் தி ப்ராப்ளம், கஷ்டமாக இருக்கும்.

0: ஃபோனில் காதை வச்சு ஐ யூஸ் டு ஸ்பீக் டு ஹர் ஒன் வீக், தென் ஐ கம் அண்ட் பேம்பர் ஹர் ஆல் தோஸ் திங்ஸ். தென் அப்படியே அக்கௌண்ட்ஸில் ட்ராவலிங் குறைஞ்சி ஃபுல்லாகவே ஆஃபீஸ்னால் 9 o'clock. அவங்க ஸ்டடீஸை கவனிக்க முடியாமல் போகிறதே ஐ ஹேவ் டு புட் டியூஷன்ஸ் சம் குக் டு லுக் ஆஃப்டர் தட். அந்த மாதிரி தான் பேலன்ஸ் பண்ண முடிஞ்சது. ஒன்லி ஆன் வீக்கெண்ட்ஸ் ஐ குட் ஸ்பெண்ட் டைம் வித் தெம்.
1: ஸோ ஸ்பெண்டிங் டைம் வித் யர் கிட்ஸ் வந்து ஒரு பெரிய இதுவாக இருந்தது.
0: என்டையர் ஃபேமிலியோடய அதான் ப்ராப்ளம். ஆல்மோஸ்ட் ஹஸ்பண்டோட பேசுறதே ஃபோனில் தான். அப்படி தான் வந்து வி வர் டூயிங் தி ஒர்க்.
1: ஓகே ஃபைன். இப்போ வந்து செக்ஷுவல் ஹாராஸ்மெண்ட்ஸ் பற்றியெல்லாம் வந்து நிறைய வந்துட்டுருக்கு அண்ட் அதுக்கு லாவும் போட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
0: ஆக்சுவலி இப்போ லா வந்து அது வெரி குட் திங், பட் பார்த்தீங்கன்னா சமயத்தில் இது வந்து மிஸ்யூஸ் ஆகுது. போத் தி ஜெண்டர்ஸ் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க இந்த இது. இப்போ நாங்கள் காலேஜ் போகிறதே வந்து வி யூஸ் டு சி காலேஜ் பசங்க இதில் உட்காந்துட்டு காம்பவுண்ட் வால் உட்காந்து கேலி பண்ணுவாங்க. நமக்கு பிடிக்கலைன்னா வந்து அவங்கள சும்மாவது மாட்டி விடுறது இருக்குது. பட் இது வந்து கவர்மெண்ட் செக்டாரில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ப்ரைவேட் செக்டாரை கம்பேர் பண்ணுறது. Private sector, I feel people direct voluntarily go for their promotions.
1: ரொம்ப டைரக்டா உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. மேடம் பேசினதை நம்ம கேட்டோம். அவங்க பேசினதில் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் வந்து ப்ரொமோஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வரப்ப எப்போவுமே ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீங்க சிந்து?
2: இப்போ பத்மஜா மேம் சொன்னதில் ரெண்டு விஷயம் நோட்டபிள். ஒன்று வந்து அவங்க ஃபேமிலியை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்றத சொன்னாங்க. இப்போ என்னென்னா அவங்க அம்மாவா அவங்க சில்ட்ரனை ரொம்பவே மிஸ் பண்ணுறாங்க. இப்போ அந்த பசங்களும் அதே தான். அவங்க ஒரு காம்படிஷனில் வின் பண்ணியிருக்கலாம், இல்லை ஸ்கூல் ஸ்டடீஸில் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கும். அவங்க அம்மா கூட அதை ஷேர் பண்ண முடியாமல் இருக்கிறவங்களும் உண்டு. இன்னொரு பாயிண்ட் என்னென்னா ப்ரொமோஷன். ப்ரொமோஷனுக்காக ஒரு பொண்ணு எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய வச்சிடுறாங்க. இந்த மாதிரி நடக்கிறதுனால நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸே போகுது. அவள் சுயமரியாதையை இழக்கிறாங்க. அந்த சுயமரியாதையை இழந்து அவள் அந்த லெவலுக்கு வரணும், அவள் லெவலுக்கு போகணும், ப்ரொமோஷன் கிடைக்கணும் அப்படிங்கிறது ஏதோ நியாயப்படுத்துகிற விஷயமாவே தெரியலைங்க.
1: சிந்து நீங்களும் சரி ஸ்ருதி பேசுகிறப்பையும் சரி, நீங்கள் ரெண்டு பேருமே என்னதான் ஒரு நல்ல வாதத்தை முன் வச்சாலும் ரொம்ப ஃபெமினிஸ்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு இன்னொரு பெர்ஸ்பெக்டிவும் இருக்குது, அதை சொல்ல விரும்புகிறீங்களா
2: யாரும்? கண்டிப்பாங்க, இதுக்கு இன்னொரு பெர்ஸ்பெக்டிவும் இருக்குது. இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுங்கிறது ஆண்கள் கிட்டேருந்து மட்டும் வர்றது இல்லைங்க, பெண்கள் கிட்டேருந்து வருது. இதுக்கு இன்னொரு பெர்ஸ்பெக்டிவும் இருக்குன்னு சொல்லலாம். ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணை ஹராஸ் பண்ணுறதோ பெரிய லெவலில் நடந்துட்டு தான் இருக்குது.
1: எக்ஸாக்ட்லி.
2: ஒரு பாஸ் வந்து சபார்டினேட்டை ப்ரெஷர் பண்ணுறது, ஹராஸ் பண்ணுறது, புல்லி பண்ணுறது, ஈகோ ப்ராப்ளம்ஸ் வர்றதுன்னு கூட சொல்லலாம். ஏன் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டும் பெரிய லெவலில் நடந்துட்டு தான் இருக்குது. இது ஒரு மறுக்க முடியாத உண்மைங்க.
3: சின்னஜா நீங்கள் சொல்கிறது முழுக்க முழுக்க உண்மை தான். இந்த மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இதெல்லாம் நடக்கிறதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஒர்க் டைம் தான். காலையில் 10 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் ஒர்க்னு சொல்லுவாங்க. ஆனால் ப்ராஜெக்ட் அது இதுன்னு சொல்லி நைட் 10 o'clock வரைக்கும் ஒர்க் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. இந்த 2 hours எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணதுக்கு நம்ம சேஃப்டிக்கு கேரண்டியே கிடையாது. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸ்ட்ரா டைம்லாம் ஒர்க் பண்ணாமல் அவங்க யூஸ்வல் டைம்லேயே ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு அவங்கள வீட்டுக்கு அனுப்பினா இந்த ப்ராப்ளம்லாம் வராது.
2: ஆனால் அக்ஷயா இதுக்கு இன்னொரு சொல்யூஷனும் இருக்குது. இது ஒரு சேயிங்னு கூட சொல்லலாம். மோஸ்ட் ஆஃப் த ஹராஸ் இஸ் ரிலே ஆன் த கேர்ள்ஸ் சைலன்ஸ். நம்ம கூனி குறுகி போக போக தான் நம்ம மேலே ஏறி மிதிச்சுட்டு போவாங்க. அதே இடத்துல எதிர்த்து நின்று அவங்கள கேள்வி கேட்டோன்னா அந்த தப்பை அடுத்த தடவை செய்யறதுக்கு கூட அவங்க யோசிப்பாங்க.
1: எக்ஸாக்ட்லி சிந்து, ரொம்ப போல்டான ஒரு விஷயத்தை நீங்க இப்ப சொன்னீங்க. அதுக்கு நடுவில் ஒரு சின்ன கிளிப்ப கேட்டுட்டு வந்துடலாம். இப்ப நம்ம கூட ஒரு வர்க்கிங் யங் லேடியோட அம்மா இருக்காங்க, மிஸ்ஸஸ் விஜயலட்சுமி.
4: ஹலோ.
1: ஸோ உங்க பொண்ணு வந்து ஒர்க் போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே அவங்க எப்படி இருப்பாங்க?
4: ஆஃபீஸில் என்ன டென்ஷனோ அந்த டென்ஷனோட தான் வீட்டுக்கு வருவாங்க. ஆஃபீஸ் வேலை முடிக்கணும், செய்யணும். ஆஃபீஸ் வரும்போதே வந்து ஆஃபீஸில் அங்கே மெயில் வந்துகிட்டே இருக்கும். இங்கே வந்து அந்த வேலையை கண்டினியூ பண்ணுற மாதிரி சூழ்நிலை வீட்டில் இருக்குது.
1: ஓகே, அவங்க மூட் ஸ்விங்ஸ் அதை அதை அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
4: மோஸ்ட்லி அங்கே இருக்கிற மூட் அப்படியே கண்டினியூஸ் தான் ஆகுது.
1: கொஞ்சம் இரிட்டேட்டடாக இருந்தால் இங்கே உங்ககிட்ட காமிக்கிறது எல்லாமே
4: கிடையாது. நான் வந்து ஃபோர்ஸ் பண்ணுவேன் ஏதாச்சும் ஒன்று, இந்த வேலையை முடிச்சு இப்பயே வந்து ஏதாச்சும் ஒன்று அப்படின்னு காஃபி அப்படியே கொடுத்தனாக்க அப்படியே வச்சுட்டு அந்த ஆஃபீஸ் வேலையை முடிச்சுட்டு எல்லாம் செய்யும்போது நம்மளுக்கு அந்த டயத்துக்கு பிள்ளைகள் சாப்பிட முடியலையே, செய்யும் செய்யலையே அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அது நம்ம பேரண்ட்ஸோட குழந்தையோட அக்கறை. அது அவங்களுக்கு வந்து இது முடிக்கணுமே அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரெஸ்ல அவங்க இருக்காங்க.
1: ப்ரைவேட் செக்டர்லேயே வந்து டிஃப்ரெண்ட் ஷிஃப்ட்ஸ் இருக்கு இல்லையா, மார்னிங் ஷிஃப்ட்டு, நைட் ஷிஃப்ட்டு. அதில் வந்து உங்கள் பொண்ணு வந்து ஷீஸ் இந்த மார்னிங் ஷிஃப்ட். ஸோ ஏன் நைட் ஷிஃப்ட் அனுப்பலை?
4: எல்லாம் வந்து கேள்வி போடுறோம்ல எல்லாத்துலேயும் எப்படி எப்படி நடக்குதுன்ட்டு. ஒரு சேஃப்டிக்கு நாங்கள் பேரண்ட்ஸ் நாங்கள் வந்து வேண்டாம் சொல்கிறோம்.
1: ஓகே,
4: இருந்தாலுமே அதை கேன்சல் பண்ணிட்டு டே ஷிஃப்டாக மாற்றிக்கலாம் அந்த சான்ஸை வந்து நாங்கள் வந்து கேட்டிருக்கோம்.
1: ஓகே, வீட்டுக்கு வந்த உடனே உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறாங்களா? அதுக்கு டைம் இருக்கா அவங்களுக்கு?
4: கண்டிப்பாக கிடையாது.
1: தேங்க்ஸ் அ லாட். இப்போ ஒரு ஒர்க்கிங் யங் லேடியோட அம்மா பேசினதை கேட்டோம். ஸோ அவங்க அந்த அந்த டைம் ஷிஃப்ட் பற்றியெல்லாம் கேட்டப்ப ஒரு பயம் இருந்தது இல்லையா அவங்க வாய்ஸில், அதை பற்றி சொல்லுங்கள் அக்ஷயா.
3: அவங்க பயம் வந்து நியாயமானது தான். இந்த மாதிரி இந்த நியூஸ் கேட்கறதுனால மட்டும் இல்லைங்க, சொசைட்டி அவங்க பொண்ணை பற்றி தப்பாக பேசுவாங்கங்கிற பயத்திலேயே கூட அவங்க பெண்ணை வந்து நைட் ஷிஃப்ட் அனுப்ப பயப்படுறாங்க. இப்போ பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஒர்க் பிளேஸில் மட்டும் இல்லை, வீடு சொசைட்டிலேருந்தும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணு நிறைய சம்பாதிச்சுட்டு ஒரு ஹை போஸ்ட்ல இருந்துட்டு ப்ரொக்ரெசிவாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக சொசைட்டி அவங்க மேலே ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணிடும். ஆனால் இதுவே ஒரு பையன் வந்து நல்லா ஃபினான்ஷியலி இண்டிபெண்டாக இருந்தானா அதை ரொம்ப எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணி என்கரேஜ் பண்ணுவாங்க. ஆனால் இது பெண்களுக்கு நடக்கிறது இல்லை. இந்த கிரிட்டிசிசம்ஸ் எல்லாம் கேட்டுட்டு வந்து பெண்கள் டிஸ்கரேஜ் ஆகாம இது ஒரு பெரிய சவாலஞ்சா எடுத்துட்டு அதை ஃபேஸ் பண்ணணும்.
2: நீங்க சொன்னது ரொம்ப சரி அக்ஷயா. ஜெனரலாவே நம்ம சொசைட்டில என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆண்களுக்கு பொதுவாவே தன் மனைவி தன்னை விட கம்மியா படிச்சிருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. இதனாலயும் சரி, இந்த ஊர் வந்து திமிரு பிடிச்சது அப்படின்லாம் சொல்றதாலயும் சரி, பல பேரண்ட்ஸ் வந்து தன்னோட பொண்ணுங்களை வந்து பெரிய படிப்பு படிக்க வைக்கிறதுக்கே தயங்குறாங்க. இப்போ உங்களுக்கே தெரியும், நம்ம எல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான், ஒரு பெரிய காலேஜ்ல ஒரு பெரிய படிப்பு படிக்கிறதுக்கு எந்தெந்த கோயில்லாம் போக வேண்டியது இருக்கோ, எவ்வளோ மந்திரம் சொல்லி எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சு நம்ம சீட் வாங்குறோம்ட்டு நம்மளுக்கே உங்க எல்லாருக்குமே தெரியுது. இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்த சீட்டை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன சில்லியான ரீசன்ஸ்க்காக விட வேண்டியதா போயிருது. அதாவது இந்த பொண்ணுங்களுக்குலாம் டேலண்ட்ஸ் இருந்து கூட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சு கூட அதை வீணா போகிற பரிதாப நிலையில தான் இந்த 2015லையும் பொண்ணுங்க இருக்காங்க ஆக்சுவலி.
5: ஆமா ஸ்ருதி, உண்மைதான் அது. ஆனா இந்த தப்பு அம்மா அப்பா மட்டும் செய்யறது இல்ல, மாமனார் மாமியார் கூட இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க. தான் வீட்டுக்கு வரப்போற பொண்ணோட பேரு பக்கத்துல நல்ல டிகிரி வேணும்னு தான் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களே தவிர, அவள் கஷ்டப்பட்டு படித்த படிப்பை யாருக்கணுக்குமே தெரிய மாட்டேங்குது. அவள் கெயின் பண்ண நாலேஜை யாருமே யூஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. இன்ஃபேக்ட் கல்யாணத்துக்கு அப்புறம் நீ வேலைக்கே போக வேணாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இப்போது பார்த்தீங்கன்னா என் சித்தி ஒருத்தவங்க MBBS படிச்சிருந்தாங்க, படித்து முடிச்சுட்டு அழகாக டாக்டரும் அந்த வேலையும் பண்ணிட்டு இருந்தாங்க. உடனே கல்யாணம்னு சொல்லிட்டு பண்ணியாச்சு. கல்யாணம் பண்ண பிறகு அவங்க ஹஸ்பண்ட் வந்து சொல்றாங்க, இல்லை நீ இனிமேல் வேலைக்கு போக வேணாமா, வீட்டில் இருந்தாலே போதும், நீ வீட்டை மட்டும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிற போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. 6 இயர்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் அவங்க என் சித்தப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட ஒய்ஃப் எல்லாம் ஒர்க் பண்ணும்போது தான் ஒய்ஃபும் ஒர்க் பண்ணணும்னு இப்போ அவர் வந்து சொல்கிறாரு. இந்த 6 இயர்ஸ் கேப்புக்கு அப்புறம் அவங்க ஒர்க் பண்ணணுன்றது ஒரு சாத்தியமான விஷயமே எனக்கு தோணும்
2: இல்லைங்க. ஏன்னா மெடிசனில் வந்து புது வருஷம் ஒரு புது மெடிசன் கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. ஃபீல்டே இருந்தால் தான் வந்து டெக்னாலஜி ஒன்றும் பண்ண முடியாது.
5: அதே மாதிரி டெக்னாலஜி ஒன்று வளர்ந்துட்டே இருக்கிறதுனால அந்த 6 இயர்ஸ் கேப் அவங்களுக்கு ஒரு பெரிய லாஸ்ன்னு தான் நான் சொல்லுவேனே தவிர அது நியாயமே இல்லைங்க.
1: சிந்து, அப்படியும் சில பெண்கள் வந்து துணிச்சலா கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வேலை செய்வேன் அப்படின்னு இறங்கினா
2: இருக்கிறாங்க,
1: அவங்களோட பே ஹஸ்பண்டை விட அதிகமா இருந்ததுன்னா வச்சுக்கோங்களேன், அங்க ஒரு ஈகோ ப்ராப்ளம் ஆரம்பிக்கும். அண்ட் இன்டர்ன் ரிலேஷன்ஷிப்குள்ள இது ஒரு பெரிய பிரேக்கை உண்டாக்கும்.
2: கண்டிப்பா. அது ஏன் கேக்குறீங்க? என் ஃப்ரெண்டுக்கு இப்ப ரீசெண்டா கல்யாணம் ஆச்சுங்க. அவளுக்கு வந்து கல்யாணம் முடிச்சுட்டு சிட்டிக்கு வந்து செட்டில் ஆனாங்க. இன்டர்வியூலாம் முடிச்சுட்டு அவளுக்கு ஒரு ஹோட்டல் மேனேஜராக வேலை கிடைச்சிது. நல்ல வேலை, பெரிய சம்பளம் தான். அதுக்கு அவர் ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க, ஏமா வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு அவ்வளோ பெரிய போஸ்டையும் மேனேஜ் பண்ணிட்டு ஏன்

0: வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அப்படிலாம் அவன் சொல்ல ஆரம்பிச்சிருவா, இதுவும் அவளும் அதை கேட்க ஆரம்பிச்சிருவா. அண்ட் அவளோட ஸ்பேஸ் அவ கொடுத்துட்றா யாருக்கோ. அண்ட் ஒரு கேர்ளா இருக்கிறப்ப வென் ஷீ லவ் சம் ஒன் எமோஷனலி ஷீ இஸ் கெட்டிங் பவுண்ட் டு தட் பர்சன். எங்கள் அப்பா சொல்வார் ஆக்சுவலி என்னன்னா, பிராஷிதா நீ வந்து உன்னோட ஹஸ்பண்ட் அதெல்லாம் உன்னோட விஷயம் உன்னோட இஷ்டம், ஆனால் உன்னோட காலகட்டத்தில் வந்து இஃப் அட் ஆல் நீங்கள் யாராவது உன்னை விட்டுட்டு போயிட்டான், அதாவது உன்னோட ஹஸ்பண்ட் உன்னை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா உன்னோட காலில் நீ எழுந்து நிற்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 30,000 நீ சம்பாதிக்கிற மாதிரி ஒரு படிப்பு படிச்சிருக்கணும், அது உனக்கு சாப்பாடு போடுற மாதிரி நீ வந்து உன் காலில் நிற்கிற மாதிரி நீ வேலை செய்யணும் அப்படின்னு சொல்வார். இந்த வாதம் வந்து எனக்கு மட்டும் இல்லை, சொசைட்டியில் இருக்கிற ஒவ்வொரு பொண்ணுக்கும் இது பொருந்தும்.
1: எக்ஸாக்ட்லி, நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்ட். ஆனால் இது இந்த பாய் ஃப்ரெண்ட் அந்த ஸ்டேஜில் மட்டும் இல்லைங்க, கல்யாணம் அதுக்கப்புறமும் இது கண்டினியூ ஆகும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேம் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதாங்க அதோட கதையே முடிஞ்சுது. ஹஸ்பண்ட் யார்கிட்ட பேசுகிறாங்கன்னு ஒய்ஃப் நோட்டீஸ் பண்ணுறதும், ஒய்ஃப் யார்கிட்ட பேசுகிறாங்கன்னு ஹஸ்பண்ட் நோட்டீஸ் பண்ணுறதும் இது ஒரு பெரிய இஷ்யூ ஆகுங்க. இதுக்கு என்ன சொல்யூஷன்னா, ரெண்டு பேரும் உட்காந்து வெளிப்படையாக பேசினாலே இதுக்கெல்லாம் இந்த ப்ராப்ளம்லாம் வராதுங்க.
0: ஆமாம் அக்ஷயா, அது மட்டும் இல்லாமல் சில ஆஃபீஸ்லலாம் ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் ரெண்டு பேருமே ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி ஒய்ஃப் வந்து ஹெட்டாக இருந்து அதே டீமில் ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணும்போது ஒரு கோல்டு வாரே நடக்கும் அவங்க.
2: அண்ட்
0: செட்டிங் அசைட் ஆல் த ஃபன்னி பார்ட்ஸ், திஸ் இஸ் அ சீரியஸ் இஷ்யூ இல்லையா?
3: இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லா ஹஸ்பண்டும் ஒரு டைலாக் சொல்லுவாங்கங்க. அது என்னென்னா, வாட் இஸ் யார்ஸ் இஸ் மைன் அண்ட் வாட்ஸ் மைன் இஸ் யார்ஸ். என்னென்னா, அது எது உன்னுடையதோ அது என்னுடையது, எது என்னுடையதோ அது உன்னுடையது. இது தாங்க, இதை சொல்லிவிட்டு அப்படியே நைஸாக ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. அதில் அவர் சம்பாரித்து காசு போடுறாரோ இல்லையோ, அம்னி கண்டிப்பாக காசு போட்டாகணும், அதை அவர் தான் செலவு பண்ணணுமா. இந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட் எப்படின்னா, பேட்டரியே தேவைப்படாத ஒரு செக்யூரிட்டி கேமரா. தன்னோட மனைவி சம்பாதிக்கிறத அவ எப்படி யூஸ் பண்றான்னு இவர் கண்காணிக்கணுமா.
0: சிந்து, ஜாயிண்ட் அக்கௌண்ட் பத்தி பேசணும், வெரி இம்பார்ட்டன்ட் மேட்டர் அது கூட. இப்போ ஒரு சின்ன கிளிப் கேட்டுட்டு வந்திருக்கேன்.
4: We have a strict teacher with us right now and she's handling 10th and 11th standard for mathematics and main thing is that she's handling teens. So as a working woman, என்னெல்லாம் பிரச்சனைங்க நீங்க வந்து ஃபேஸ் பண்றீங்க?
5: I'm Amrita. I'm handling teenage children. Basically, it's a personally they have problem. That's why that impact is in the classroom. They are bringing into the classroom actually. That is the problem. The concentration power is very less and their diversion is more. So whatever that they didn't get at home, they want to make it as a fulfill in the school hours only. So that's why there's academic ways also they are getting, I mean, those who are very bright and students also they are not concentrating much.
4: So
5: that's the problem.
4: இது வந்து உங்களுடைய ஃபேமிலியில how does it affect when you come home with the same thoughts, how do you feel that?
5: Even though my children are good, I have to see that point of view in my children.
4: Okay.
5: So whether they are in or not.
4: Okay.
5: But I couldn't get a final conclusion. For most of the children has the same quality, same school group, same teenage, means the same mentality is there.
4: Okay.
5: Whether my children is good or not, I couldn't get confused.
4: இல்லை, இப்போ இந்த 11th 12th ஸ்டாண்டர்ட் எல்லாருமே வந்து பின்னாடி போய் டீச்சர் பற்றி வந்து நிக் நேம்ஸ் எல்லாம் வைப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அதெல்லாம் நம்மளுக்கு தெரிய வரும்போது அஸ் டீச்சர் கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவோம், அந்த மாதிரிலாம் உங்களுக்கு நடந்திருக்கா?
5: இல்லை, பேசிக்கலி சில்ட்ரன் டீனேஜ் சில்ட்ரன் தே ஆர் கான்சென்ட்ரேட் ஒன்லி ஆன் ட்ரெஸ்ஸிங், ஹவ் த டீச்சர் ட்ரெஸ்ஸிங், பட் ஐ ஆம் நாட் லைக் தட். ஐ கான்சென்ட்ரேட் வித் லைக் அ ஸ்கூல் டீச்சர் ஹவ் we have to behave.
4: Okay, thanks a lot for your interview.
5: Okay, thank you.
4: Now we have with us the young and energetic Vasuvi. So you're doing your 10th standard right now, Ilya?
6: I am preparing for my boards.
4: Okay, so unga amma work pannit irukanga, adha pathi konjam solla.
6: She is a working woman, she's working in an MNC firm.
4: Okay.
6: Veetla she comes very late, or 8 mani, sometimes 9, or when there's lot of work even 10. It becomes very difficult coming home, you have no one there. Or motivational amma apdi okkandha,
4: you know, being a 10th standard student ungalku yaradhu pinadi irundha or amma irundha.
6: Definitely teachers ellaru solvanga 10th is very important, but or parents sonnada seri we have to do it now. But what makes her happy is me studying and I'll do it to make her happy.
4: Very well said, Vasuvi. So amma

0: வீட்டுக்கு வந்த உடனே ஒர்க் ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து வீட்டில் காமிப்பாங்களா? வில் தட் பி எவிடென்ட்?
1: எவிடென்ட்னு இல்லை, ஷி டசன்ட் பிரிங் ஆஃபீஸ் ஹோம். யூ கேன் ஆப்வியஸ்லி சி தட் ஷீ ஸ்ட்ரெஸ்ட் அண்ட் ஆல். ஐ டூ மை பெஸ்ட் டு நாட் ஸ்ட்ரெஸ் ஹர் ஆல் த மோர். ஐ டூ மை ஒர்க், ஷீ டஸ் ஹர் ஒர்க், அண்ட் இஃப் அட் ஆல் கொஞ்சம் டைம் இருந்ததுனா வி ஸ்பெண்ட் இட் டுகெதர், நாட் எனி திங் மோர்.
0: சில கிட்ஸ் வந்து ஐ ஹர்ட் அம்மா வீட்டுக்கு வந்தவொடனே மசாஜ் பண்ணி விடுவாங்க, ஒரு டீ போட்டு தருவாங்க, இந்த மாதிரி வந்து ஹவ் யூ எவர் டன் எனி திங் டு யுவர் மாம்?
1: ஆக்சுவலி நோ, வந்தோடனே அவங்க தான் ஆக்சுவலி எனக்கு ஒரு பால் போட்டு தந்துட்டு, வென் ஐ ஸ்டடி லேட் ஷீ புட்ஸ் காஃபி ஃபார் மீ, அந்த மாதிரி. ஆஃபீஸ்லயும் ஷீ இஸ் வெரி ஹார்ட் ஒர்க்கிங், ஆஃபீஸ்லயும் வீட்லயும் ஷீ டஸ் ஆல் த ஒர்க் எவ்ரிவேர்.
0: ஓகே ஃபைன், ஸோ தேங்க்ஸ் அ லாட் ஃபார் திஸ் இன்டர்வியூ. ஃபைனலி வந்து ஆஸ் அ டாட்டர், இது வந்து ஒரு கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன், ஸோ எல்லா மதர்ஸ்க்கும் நீ என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: டு ஆல் த மதர்ஸ் தேர், யூ ஆர் ஒர்க்கிங் ஃபார் அஸ், பட் கொஞ்சம் டைம் ஒதுக்குனா ஜஸ்ட் ஃபார் அஸ், இட் பி வெரி நைஸ்.
0: தேங்க்ஸ் அ லாட் வாசுவி.
1: Thank you.
2: So, வாசுவி பேசினதை கேட்டோம். இப்ப அவ பேசின அந்த குரல்லயே ஒரு ஏக்கம் தெரிஞ்சது எனக்கு.
3: ஆமா, இப்ப வந்து வாசுவியோட சிச்சுவேஷனை என்னால ரொம்ப க்ளோஸா என்னால கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா நான் 10th பாஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, இப்ப நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். ஆனா இந்த என் தங்கச்சி வந்து இப்ப 10th எழுத போறா இந்த மார்ச்ல.
2: ஓகே,
3: என்னோட அம்மா வந்து ஒரு ஸ்கூலோட ஹெட்மிஸ்ட்ரஸ், அவங்க வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர இடத்துக்கு ஒரு ராத்திரி 9:30 ஆகும். என் தங்கச்சியும் வந்து இப்ப ஸ்கூல்லாம் போயிட்டு இந்த பிசிக்ஸ் டியூஷன், மேக்ஸ் டியூஷன், இந்த டியூஷன், அந்த டியூஷன்லாம் போயிட்டு வரதுக்கு ஒரு 8 ஆகுது. அது போக வீட்டுக்கு வந்து அவ வந்து ஒரு 11 கூட இல்லை, இப்பெல்லாம் 1:00, 12:00, 1:00 வரைக்கும் படிக்கிறா. அவ அந்த மாதிரி படிக்கும் போது நம்மளுக்கு யாராவது காஃபி கொண்டு வந்து கொடுக்கணும், இல்லைன்னா இப்போ நீ மட்டும் வந்து ராத்திரியில நைட் ஸ்டடி பண்றேன்னா வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் தூங்கும் போது உனக்கே ஒரு ஃபீலிங் இருக்கும், சார் நம்ம லைஃப் ஏண்டா இப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஸோ கூட யாராவது ஒருத்தர் முடிச்சுட்டு இருக்கணும் அப்படின்லாம் தோணுது. ஆனா எங்க அம்மா வர்றதே ராத்திரி 10:00, அந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன்லாம் முடிச்சுட்டு வராங்க. அவங்கனால வந்து அவங்க ஹெல்த் வந்து அதை பாதிக்குது, அவங்களால ஸ்பெண்ட் பண்ண முடியல. அவ என்ன ஃபீல் பண்றானா, எனக்கு வந்து நான் 10th எழுதுறப்ப என் ஃபேமிலி யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணலையே,
2: கைட் பண்ணலையே
3: அப்படின்ட்டு அவ வந்து இது பண்றான். இது வந்து இவங்கள லைக் அவங்க எங்களுக்காக தான் வேலை செய்யறாங்க எங்க அம்மா, அதையும் என்னால புரிஞ்சுக்க முடியுது. அவளுக்கு என்ன தெரியும், அவ சின்ன பொண்ணு, அவளுக்கு வந்து 10th எழுதும் போது அவங்க அம்மா அவ கூடயே இருக்கணும்னு ஆசைப்படுறான். இது வந்து இவங்க மேலதான் பிளேம் பண்றதுக்கு எதுவுமே இல்லைங்க, சூழ்நிலை அந்த மாதிரி.
4: நீங்க சொல்றதை நான் 100% அக்செப்ட் பண்றேன் ஸ்ருதி. ஆஃபீஸ் போற மதர்ஸ் ஆனோ பெண் ஆனாலும் அவங்க அங்க செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அதை மட்டும் தான், அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் மட்டும் ஃபேஸ் பண்றதுன்னு இல்லை, அது போக இன்னும் நிறைய பிரச்சனை இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா அசர்ட்டிவ்னஸ். நம்ம நாட்டில் பொண்ணுங்களை அடக்கொடக்கமா வளர்க்கறது நம்ம கலாச்சாரம் எல்லாம் இருக்கு, அதை இல்லைன்னு யாரும் சொல்லலை. ஆனா வேலைன்னு வரும்போது ஒரு அசர்ட்டிவ்னஸ் வேணும், ஒரு அக்ரேஷன் வேணும், அப்போதான் நம்மளோட சக்ஸஸை நம்ம ஒழுங்கா கேரி ஃபார்வர்ட் பண்ணி போக முடியும். இல்லைன்னா நம்மளை ஏறி மிதிச்சுட்டு தான் போவாங்க. அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நீங்க ரொம்ப தயாரா இருக்கணும்.
3: அப்படின்னா ஒரு வகையான திமிர் வேணும்னு நினைக்கிறீங்களா?
4: திமிருன்றதை விட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் சொல்றது இன்னும் நல்லா இருக்கு.
3: ஓ, இதை பத்தி நானும் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேங்க. இப்போ ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறோம்னாலே நம்ம 4 தெரிஞ்சிருக்கணும், 10 பேசி பழகிருக்கணும். இதுக்கு வந்து முதல்ல என்னன்னா பெண்கள் அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன்ஸை விட்டு வெளியில வரணும். ஆனா இந்த காலத்துல வந்து நிறைய பெண்கள் கிட்ட, இந்த காலத்திலயும் சொல்றேன், நிறைய பெண்கள் கிட்ட அது கிடையாது. இதெல்லாம் போகவே நம்ம சொசைட்டில பொதுவாகவே ஒரு கருத்து இருக்கு, அது என்னன்னா ஒரு பொண்ணுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எப்பயுமே ஃபேமிலி தான், ஒரு கருத்து இருக்கு. வர்க் எல்லாம் அடுத்ததுதான் வரும். இது வந்து ஓர் விதத்துல உண்மையா இருந்தாலும் எல்லா பொண்ணுங்களும் அப்படியே நம்ம சொல்ல முடியாதுங்க. ஆனா இந்த பிரஜிடிஸால நிறைய ஆபீஸ்ல பெண்களுக்கு இம்பார்ட்டன்டான டைட் டெட்லைன் இருக்கிற மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் கொடுக்கறது கிடையாது. கம்பெனி நிறைய இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிற மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கொடுக்கறது கிடையாது, பயப்படுறாங்க. ஏங்க, அவங்களுக்குன்னு ஒரு சான்ஸ் கொடுத்தாதானங்க அவங்க வந்து அவங்கள ப்ரூவ் பண்ணி காமிக்க முடியும். இதெல்லாம் ஒருத்தர் கிட்ட போய் வேலை செய்யறது வந்து இப்ப ஒரு பக்கம் வச்சிட்டோம். இப்ப வந்து நம்ம 21st செஞ்சுரியில இருக்கோம், 2015 இந்த காலத்திலயே சொல்ற பெண்களால தனியா வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க முடியுதா? ஒரு எடுத்துக்காட்டுக்கு எங்க எதிர் வீட்டுல ஒரு ஆண்டி இருக்காங்க, அவங்களுக்கு இப்ப வந்து 39 ஆகுது, 2 அவங்க வந்து ஃபேஷன் டிசைனிங் அந்த காலத்திலயே படிச்சிருக்காங்க. அவர் கொஞ்சம் மாடர்ன் தான் அப்படின்னா இல்லையா? இப்ப வந்து குழந்தை பிறந்த அப்புறம் குழந்தைய பாத்துக்கணுங்கிறதுக்காக வேலைக்கெல்லாம் எங்கேயும் போல. இப்ப ரெண்டு பசங்களும் வந்து ஒரு 9th 10th அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. ஓரளவுக்கு விவரம் எல்லாம் தெரிஞ்சிருச்சு. இப்ப தனக்குன்னு ஒரு அடையாளம் இல்லையே, இந்த பசங்களுக்கு வந்து நான் ஒரு அம்மாங்கிற தவிர எனக்குன்னு ஒரு அடையாளம் இல்லை, நான் யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. ஸோ நாம ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு பார்த்தா சொந்த அம்மா அப்பா கூட அவங்க ஒரு பொட்டிக் வைக்கிறதுக்கு காசு கொடுக்கறதுக்கு காசு கொடுக்க தயாரா இல்லை,
5: கஷ்டமா தான்
3: இருக்கு. இதுவே ஒரு பையனா இருந்தா எவன் கால கையில விழுந்தாவது எப்படியாவது வாங்கிடுறான், அவனுக்கு வந்து கொடுக்குறான். ஆனா ஒரு பொண்ணு ஒரு பொட்டி கடை வைக்கிறது கூட யாரும் ஸ்டார்ட் அப்ல கொடுக்க தயாரா இல்ல இந்த
5: காலத்துக்கு.
1: இப்ப ஒரு பொண்ணுக்கு அந்த பொட்டன்சியல் இருந்து அவ சக்சீட் பண்றாங்கிறதுலாம் தெரிஞ்சாலும் அவளை நம்பி யாருமே ஸ்டார்ட் அப் லோன்ல தரது இல்லைங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயங்க. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்காதனாலதான் காமன்வெல்த் கண்ட்ரீஸ்லயே இந்தியாலேயே லீஸ் பர்சன்டேஜ் ஆஃப் விமன் பொலிட்டீஷியன்ஸ் இருக்காங்க, வெறும் 10% தான் இருக்காங்க. பெண்கள் நிறைய பேர் இந்த வேலையை செய்ய பயப்படுறது ஒரு பக்கம் இருந்தாலும் பெண்களோட தலைமையில நிறைய ஆம்பளைகளுக்கு ஒர்க் பண்றதுக்கு இஷ்டம் இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, பிரெக்னன்சி டைம்ல பெண்கள் ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம்ஸ்க்கு
2: இதை பத்தி பிரெக்னன்சி லீவ் கொடுக்கறது இல்லைன்னு நினைக்கிறீங்களா?
1: இல்ல இல்ல, அதை பத்தி சொல்ல வரல. இந்த மாதிரி டைம்ல வந்து பெண்கள் ரொம்ப ரெஸ்ட் எடுத்துட்டு ரிலாக்ஸிங் என்வாயன்மெண்ட்ல இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா ஒர்க் பண்ற பெண்களுக்கு அது எதுவுமே சாத்தியம் இல்லை. இப்ப நீங்க என்ன கேட்கலாம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸே தரதில்லை, அதனால எங்களால எங்களை ப்ரூவ் பண்ண முடியல. ஆனா இப்ப என்ன சொல்றீங்கன்னா, இந்த மாதிரி பிரெக்னன்சி டைம்ல ரெஸ்ட் எடுக்கணும் அந்த மாதிரி சொன்னீங்க. கடவுள் பெண்களை அப்படித்தானங்க படிச்சிருக்காரு, அதுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம நடந்துட்டு போகணும். ஸோ அவங்களுக்கு கரெக்டான நேரத்தில் வேலை கொடுத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக அவங்களை ப்ரூவ் பண்ணி காமிப்பாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ப்ரெக்னென்சி அதாவது 3 மந்த்ஸ் மெட்டர்னிட்டி லீவ் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க ஆஃபீஸ்க்கு வரும்போது தன்னோட குழந்தைய வந்து வீட்டில் வந்து இன்லாஸ் கிட்டேயோ இல்லை பேரண்ட்ஸ்கிட்டயோ விட்டுட்டு வருவாங்க. இதனால் பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க. இதுக்கு சொல்யூஷனாக என்ன பண்ணலான்னா, ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கிற மாதிரி கம்பெனிலேயே அவங்க கம்பெனிலேயே நிறைய சைல்ட் கேர் சென்டர்ஸ் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
2: இஃப் யூ டென்ட் நோ அக்ஷயா, இந்தியாவில் கூட நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸில் இதை ஆரம்பிச்சிருக்காங்க.
1: யா, நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸில் தான் இருக்குது, இன்னும் சின்ன கம்பெனிஸ்லேயும் எல்லாம் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணும், இனிஷியேட்டிவ் எடுத்து ஸ்டார்ட் பண்ணணும் தான்
2: என்னுடைய பாயிண்ட். நீங்கள் நினைக்கிறீங்க?
1: யா, எக்ஸாக்ட்லி.
2: ஓகே, தென் இப்போ வந்து இவ்வளோ நேரம் கேட்டுட்டு இருந்த இன்டர்வியூஸை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ரிட்டையர்ட் பர்சன் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க, அதை கேட்டுட்டு வரலாம்.
6: இவ்வளோ நேரம் நிறைய பேர்கிட்ட பேசணும், இப்போ ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆன ஒருத்தவங்க கூட பேச போகிறோம். மிஸ்ஸஸ் டி ஜெயலட்சுமி நம்ம கூட இருக்காங்க. நீங்கள் சொல்லுங்க மேடம், நீங்கள் எவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணீங்க, எப்போ ஒர்க் பண்ணீங்க, எப்போ ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்க?
7: என்னோடய கேரியர் வந்து 83 ஒர்க்கிங் கேரியர் ஆரம்பித்தது, 25 இயர்ஸ் கிட்ட நான் ஒர்க் பண்ணினேன்.
6: வாவ். ஸோ 83 ஆரம்பிக்கும் போது நீங்கள் என்ன என்ன ப்ரொஃபஷன் நீங்கள் ஆக்சுவலி?
7: ஐ வாஸ் ரன்னிங் மை ஓன் ஸ்கூல்.
6: ஸோ பேசிக்கலி அ டீச்சர். 83 வந்து நீங்களே எடுத்து ஒரு ஸ்கூலை ரன் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா தான் இருந்திருக்கும் ஆஸ் அ விமன். இது வந்து உங்களுக்கு கல்யாணமானக்கு அப்புறம் நீங்கள் ஃபவுண்ட் பண்ண ஸ்கூலா இல்லை எப்படி?
7: கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான், குழந்தையெல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம், 3 குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு அண்டர் ஏஜ்லேயே மேரேஜ் ஆகிடுது. அப்புறம் இன்டர்வியூஸ் எல்லாம் அட்டன் பண்ணேன், அப்புறம் சட சடன் குழந்தைங்க பிறந்தாச்சு. குழந்தைங்க பிறந்தோடனே அவங்க மேலே கான்சன்ட்ரேஷன் இருக்கணும் அப்படின்னாக்கா நமக்கு டீச்சர் ப்ரொஃபஷன் தான் கரெக்டாக ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லி நான் சூஸ் பண்ணி அதை ஆரம்பித்தேன்.
6: ஸோ பேலன்ஸ் வச்சுக்கணும் ஃபேமிலிக்கும் உங்கள் ப்ரொஃபஷனுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை எடுத்திருக்கீங்க.
7: நிச்சயமாக.
6: ஓகே, நீங்கள் அந்த அந்த ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ஃபேமிலி சைட்லேருந்து உங்களுக்கு சப்போர்ட் இருந்ததா அந்த டைமில்? ஹஸ்பண்ட் இல்லை மாமியார் மாமனார், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
7: சுத்தமாக ஃபேமிலி சப்போர்ட் எல்லாம் கிடையாதுங்க. அந்த காலகட்டத்திலலாம் நம்ம அதெல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது. நான் என்னோடய சொந்த முயற்சியில் கடவுள் மேலே அனுகிரகம், கடவுள் அனுகிரகம் எனக்கு இருக்கும்னு நம்பி என் குழந்தைங்களுக்காக நான் பண்ணின ப்ரொஃபஷன் அது ஆரம்பித்தது.
6: இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் உமன் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அந்த காலகட்டத்தில் இருந்ததும் இந்த காலகட்டத்தில் இருக்கிறதும் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன், அந்த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் தீஸ் டூ.
7: கண்டிப்பாங்க. சோஷியல் ப்ராப்ளம்ஸ்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கும் இன்னைக்கும் பெண்கள் ஒரே மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் ஃபேஸ் பண்ணுறாங்க. இது அது வந்து ஓயவே இல்லைன்னு தான் நம்புகிறேன் நான். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஜெட்ஸ் கிட்ட வந்து ரொம்ப புரிதல் இருக்குது. ஜென்ஸ் வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்காங்க. அதாவது வெளியில் போயிட்டு வந்தாங்கன்னா ஆஃபீஸ்லேருந்து வரச்சே லேடிஸ் லேட் ஆச்சுன்னா காஃபி போட்டு வைக்கணும்னா கூட வைக்கிறாங்க, குக்கர் வைக்கணும்னா எப்படி வைக்கிறதுன்னு கேட்டுன்னு வைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு புரிதல்லாம் இப்போ இருக்கிற ஆண் பிள்ளைகள்கிட்ட நிறையாவே இருக்கிறத நான் பார்க்குறேன். அந்த காலகட்டத்தில் அதெல்லாம் கிடையாது. ரொம்ப டாமினேஷன் பண்ணுறது தான், ஜென்ஸோட டாமினேட்டிங் பவர் தான் ஜாஸ்தியாக இருந்தது. அவங்க அவங்களோட பவரை தான் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க.
0: எக்ஸாக்ட்லி. இப்போ வந்து ஈக்குவல் பே எல்லாமே வந்துருச்சு இல்லையா, மென்க்கும் சரி விமென்க்கும் சரி. இப்போ ஒரே பொசிஷனில் இருந்தாங்கன்னா சேமாக அவங்களோட வேஜஸ் இருக்கணும் அப்படின்னு தான் வந்துருச்சு. இப்போ வேற என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க இந்த ஜெனரேஷனுக்கு? பிகாஸ் இப்போ வந்து நான் ஒரு பொண்ணுக்கிட்ட பேசும்போது அவ சொன்னா, அம்மா வந்து இன்னும் கொஞ்சம் டைம் எனக்கு ஸ்பெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏதாவது டிப்ஸ் வச்சுருக்கீங்களா இப்போ ஒர்க் பண்ணுற விமென்க்கு?
7: டிப்ஸுன்னு ஒன்றும் இல்லை, ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த காலத்து குழந்தைங்கக்கிட்ட வந்து நான் எப்படி வந்து இந்த காலத்து ஜென்ஸ் கிட்ட புரிதல் இருக்குதுன்னு சொன்னேனோ அந்த மாதிரி அந்த கால பத்து பசங்க ஒரு 30, 35, 40 இயர்ஸில் இருக்காங்க இல்லையா, அந்த காலத்து பசங்கக்கிட்ட இருந்த புரிதல் வந்து இந்த கால பிள்ளைகள்கிட்ட கம்மியாக இருக்குதுன்னு தான் நான் நிச்சயமாக சொல்வேன். அதுக்கு என்ன காரணம்னாக்கா நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் பசங்களுக்கு, நிறைய
0: கேட்ஜெட்ஸ் அந்த மாதிரி சொல்கிறீங்க நீங்கள். சயின்டிஃபிக் வேர்ல்டில் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்
7: கண்டிப்பாக அந்த மாதிரி கேட்ஜெட்ஸ்னால ரொம்ப பசங்க பாதிக்கப்படுறாங்க. அதனால நிறைய அட்வான்டேஜ் இருந்தாலும் சின்ன குழந்தைங்க எப்பவுமே வந்து நமக்கு அதில் இருக்கிற யூஸ்ஃபுல்னஸ் மட்டும் எடுத்துக்க மாட்டாங்க, அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜே பெரியவங்களா பக்குவப்பட்டவங்க தள்ளிடுவாங்க. ஆனால் சின்ன குழந்தைங்க கிட்ட, நம்ம சின்ன பசங்க கிட்ட அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஸோ இந்த பசங்க வந்து எப்பவும் கேட்ஜெட்டோடயே இருக்காங்க, யாரோடையுமே மிங்கிள் ஆறதில்லை, அதே மாதிரி தான் இருக்காங்க. லேடிஸ் ஆஃபீஸ் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் அவங்க ஆஃபீஸ்லேருந்து எதையோ தூக்கின்னு வராங்க, நெட்டை பார்க்குறாங்க, அதை பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஒர்க் ப்ரெஷரில் அவங்க இருக்காங்க, இவங்களுக்கு அதுவே கோபம் வருது, இவங்க ஸ்ட்ரெஸ் ஆகிடுறாங்க, திருப்பி இவங்களும் நெட் இன்டர்நெட்டுக்குள்ளே போயிடுறாங்க. ஸோ இப்படியும் வந்து ஃபேமிலியில் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு புரிதல் இல்லாத நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்
0: பேசுகிறப்பே நீங்களே ஸ்ட்ரெஸ் ஆகுது நான் பார்க்குறேன்.
7: கண்டிப்பாங்க, கண்டிப்பாக. ஏன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இப்போ நான் ஏன் குழந்தைங்களை நான் வளர்த்த போது எனக்கு என்னமோ ரொம்ப ஈஸியாக இருந்த மாதிரி இருக்குது, இப்போ ஏன் பிள்ளைகள் வந்து அவங்க குழந்தைய வளர்க்குறச்சே அவங்க ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ஐ ஃபீல். அது வந்து அவங்க எவ்வளோ தூரம் ஃபீல் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது, பட் நான் நினைக்கிறேன் ரொம்ப அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன்.
0: ஓகே, இவ்வளோ நேரம் எங்கள் கூட பேசினதுக்கு ரொம்ப நன்றி மேடம்.
2: ஜெயலட்சுமி மேடம் பேசினதை நம்ம இவ்வளோ நேரம் கேட்டிருப்போம். அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னா, ஜென்ஸ் கிட்ட இந்த கால ஜென்ஸ் கிட்ட புரிதல் இருக்கு முன்னாடி காலத்தை விட அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ப்ளஸ் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸும் வந்துடுச்சு, அதனால நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு. ப்ளஸ் ஒர்க்கிங் விமன் வீட்டுக்கும் எடுத்துட்டு வராங்க அவங்க ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸை அப்படின்லாம் சொன்னாங்க. ஆஷி செட் இந்த காலகட்டத்தில் வென் ஷி மேட் தட் பாயிண்ட், அந்த ஃபேமிலி சப்போர்ட் இருக்குது இந்த காலத்தில் அப்படின்னு சொன்னது, ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பீப்புள் தான் நான் அப்படி பார்த்துருக்கேன். இன்னும் நிறையா பேருக்கு இந்த மாதிரி சப்போர்ட் இல்லாமல் நிறையா விஷயத்தில் இறங்காமல் இருக்காங்க. ஐ கெஸ் வித் தட் நம்ம ஷோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இது வரைக்கும் என்னெல்லாம் பேசினோம், அதோடைய சொல்யூஷன்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லிட்டு ஒரு ரன் த்ரூ.
3: யா, இப்போ சின்ன வயசுலேருந்தே பெண்களை வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவாக ரிசர்வ்டாக வளர்க்குறாங்க. இனிமேல் அதை மாதிரி இல்லாமல் ரொம்ப போல்டாக எதையும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஒரு துணிச்சலோட வளர்க்கணும்.
8: என்ன கேட்டிங்கன்னா, மீடியா கேன் கோ அ லாங் வே இன் ஹெல்பிங் வித் திஸ் இஷ்யூ. எல்லா பொண்ணுங்களும் அவங்களோட ரைட்ஸ், அவங்களோட ப்ரொடெக்ட் பண்ணுற லாஸும் தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. தே ஷுட் நோ ஹவ் டு டிஃபெண்ட் தெம் செல்ஸ்.
2: சிந்து, நீங்கள் லா பாயிண்ட் பற்றி பேசுகிறப்ப நீங்கள் ஞாபகம் வந்துச்சு, இது எவ்வளோ பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல.
8: ரொம்ப கம்மியாக தாங்க.
2: அதாவது என்னென்னா, ஒர்க்கிங் உமன் இருக்காங்கல்ல, அவங்க கூட டிவர்ஸ்க்கு அப்புறம் ஷீ கேன் கிளைம் ஃபார் மெயின்டெனன்ஸ். அண்ட் டிவர்ஸ் முன்னாடி அவங்க பிரிஞ்சிருக்கிற அந்த செப்பரேட்டாக இருக்கிற அந்த பீரியடில் கூட ஷீ கேன் கிளைம் ஃபார் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு தனியாக ஒரு லா நம்ம கான்ஸ்டியூஷன் போட்டிருக்காங்க. இது வந்து அவேர்னஸ் இருக்கணும் எல்லா ஒர்க்கிங் உமன் கிட்டையும், என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு.
3: இப்போ வந்து மிஸ் அக்ஷயாவும் மிஸ் சிந்துஜாவும் வந்து நிறைய வேலிட் சொல்யூஷன் சொன்னாங்க, ரொம்ப பலமான பாயிண்ட்ஸே சொன்னாங்க. ஆனால் நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு ஒர்க்கிங் உமன் வந்து ஃபேஸ் பண்ணுற எல்லா ப்ராப்ளம்ஸையும் ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக ஒரே சொல்யூஷன் தாங்க. அது என்னென்னா, ஃபேமிலி சப்போர்ட். ஃபேமிலி சப்போர்ட் இருந்துருச்சுன்னா ஒர்க் பிளேஸில் என்ன ஹராஸ்மெண்ட், ப்ரமோஷன் ப்ராப்ளம்ஸ், நைட் ஷிஃப்ட், இந்த மாதிரி எவ்வளோ செக்யூரிட்டி ப்ராப்ளம்ஸ், எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணால் கூட அவங்களால முடியும், அவங்களால ஃபேஸ் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் ஒர்க் பிளேஸில் மட்டும் கிடையாது, லைஃப்லேயே இன் வேரியஸ் ஃபீல்ட்ஸ், வேரியஸ் ஃபேஸ் ஃபேஸஸில் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணாலும் என் பின்னாடி என் கணவன் இருக்காரு, எனக்கு மாமா அத்தை இருக்காங்க, என் அம்மா அப்பா இருக்காங்க, என் பசங்க இருக்காங்க, எனக்கு ஏதாவது ஒன்றுனா அவங்க வந்து நிற்பாங்க, அவங்க ஃபுல் சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிற அந்த மாரல் ஸ்ட்ரென்த்தே போதுங்க ஒரு பொண்ணால் எதை வேணாலும் ஃபேஸ் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் ஃபேமிலி சப்போர்ட் இருந்ததுன்னா ஐ கேன் ஷோர்லி சே தட் விமன் கேன் ரூல் த வேர்ல்ட்.
2: Wow, with that note, I guess நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. Thanks a lot, young ladies and future working women. இவ்வளோ நேரம் நம்ம பேசிகிட்டு இருந்ததை எல்லாரும் கேட்டிருப்பாங்க. இதை வந்து ஒரு காதில் வாங்கி இன்னொரு காதில் விட்டுறாமல் நம்மளும் நம்ம லைஃப்பில் எல்லாத்தையும் பயன்படுத்தி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான விமனாக இமர்ஜ் ஆகி ப்ளஸ் மற்றவங்களையும் இன்ஸ்பயர் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். அண்ட் கடைசியாக என்னோட ஒரே ஒரு ஒப்பீனியன் என்னென்னா, சொசைட்டி தன்னுடைய மைண்ட் செட்டை மாற்றிக்கணும், மேல்ஸ் தங்களுடைய மைண்ட் செட்டை மாற்றிக்கணும், ஃபேமிலி தங்களுடைய மைண்ட் செட்டை மாற்றிக்கணும், இறுதியாக பெண்கள் அவங்களோட மைண்ட் செட்டையே மாற்றிக்கிட்டு ஒரு துணிச்சலான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி என் பண்ணிக்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
9: You're listening to MOP Community Radio 107.8.
10: Kati used tanning beds because having a tan made her feel thin and pretty. During an annual skin exam, Kati's dermatologist found 2 melanomas. Although both the melanomas were caught in the early stages, the survey to remove them was long and painful, as was the recovery. Prevention is better than cure. Early detection can help you overcome cancer before it's too late. Cancer care can help you. Call the helpline number 9876-543210.
11: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.

0: என்ன ஆச்சு? ஏற முடியலையா? ஒரே ஒரு மாடிதான்.
1: முடியல.
0: என்ன என்ன சாப்பிடுற நீ வீட்டுல இப்படி மூச்சு வாங்குறது?
1: டைமே இல்லப்பா, வெளியில இருந்தா ஆர்டர் பண்ண வேண்டியது இருக்கு. ரொம்ப எல்லாம் இல்ல, ரெண்டு பர்கர், சம்டைம்ஸ் பீட்சா, அப்புறம் கோல்ட் ட்ரிங்க், அவ்வளவுதான்.
0: அவ்வளவுதானா? அப்ப நீயும் வேலையை முடிச்சுட்டு என்னோட ஒர்க் அவுட் பண்ண வந்துரு டெய்லி. ரெடியூஸ் பெல்லி, ஒர்க் அவுட் ஃபுல்லி. Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: People tell me I have a long life. Not one, but 9 long lives. That's right. I can give life to 9 other people. Because I've pledged my organs, my eyes, my heart, my lungs, kidneys, liver, pancreas, bones, cartilages, and all tissues. You know, that makes me feel like a real hero. You too can be a hero. You too can give life to 9 other people. Anyone from a newborn child to a senior citizen can become an organ donor. I'm proud to be an organ donor. I'm sure you will be too.
3: யாழின் இசை, குழலின் ஓசை, மழலையின் குரல், இதுல எது ரொம்ப இனிமையா இருக்குன்னு கேட்டா நீங்களே மழலையின் குரல் தான் சொல்லுவீங்க. இந்த மழலையோட குரலை கேட்கறதுக்காகவே எம்ஓபி சமுதாய வானொலி பூஞ்சோலை நிகழ்ச்சிய வழங்குறாங்க.
4: ஹலோ, வணக்கம் சென்னை நேர்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபியன் சமுதாய வானொலி 107.8. இன்னைக்கு நம்ம எம்ஓபி சமுதாய வானொலியிலேருந்து எம்ஓபி ஸ்கூல் வந்துட்டு இங்க மழலையோட சொற்கள் எல்லாம் நம்ம கேட்க போறோம். குழந்தைகள் மட்டுமே பார்ட்டிசிபேட் பண்ண போற ஒரு ஷோ இது. ஸோ எங்களை போலவே நீங்களும் ரொம்பவே ஆர்வமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க நேர்களே, நிகழ்ச்சியை கேட்டு மகிழலாம்.
5: ஒரு நிமிஷம் தியானம் பண்ணி நம்ம தொடங்கி இருக்கோம். எல்லாருக்கும் ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களா? இப்போ மாணவர் மன்றத்துக்கு 1வதிலிருந்து 5வது வரை வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் குட்டி குட்டி கதைகள், பாடல்கள், கவிதைகள், ஆக்ஷன் சாங் அதெல்லாம் சொல்றதுக்கு எல்லாருமே ரெடியா இருக்காங்க. நாம எல்லாரும் அதை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். எல்லாரும் அமைதியா அழகா உட்காந்து நிமிந்து உட்காந்து நல்லா கேட்கணும். இந்த மாசத்துடைய மாணவர் மன்றத்தை திருமதி சுலோச்சனா என்ற ஆசிரியை துவக்கி வைப்பாங்க. அவங்களும் நல்ல நடு நடுல அறிவுரை எல்லாம் சொல்லுவாங்க. அதபடி கேட்டு எல்லாரும் நல்லபடியா இருக்கணும். நிமிந்து உட்காருங்க, எல்லாரும் அமைதியா இருந்து இந்த ப்ரோக்ராம நீங்க நல்ல முறையில நீங்க நடத்தி கொடுக்கணும். சரியா?
6: மாணவர் மன்றத்துக்காக வந்திருக்கோம் இல்லையா? இப்ப எல்லாருமே பாட்டு கதை எல்லாமே சொல்ல போறோம். சாங்ஸ் பத்தி பாக்கறாங்க மணிகண்டன், பிரமோஷ், சக்திவேல், ரக்ஷனா, தீபிகா, ரித்திக், ராஜன். ஆக்ஷன் சாங்ஸ். காவியா, காவியா எதை பத்தி சொல்ல போறீங்க?
7: மனதில் சொல்லில் செயலில் மற்றும் உழைப்பில் ஒற்றுமையாய் வாழ்வோம். எண்ணத்தில் மனதில் சொல்லில் செயலில் மற்றும் உழைப்பில் ஒற்றுமையாய் வாழ்வோம். தேசமிது தேசத்திற்கு நெருங்கோ சல்யூட்.
6: சல்யூட்னு பாடணும், ரொம்ப அழகா தேசத்தை பத்தி பாட்டு பாடணும். அடுத்ததா வரவங்க ஆக்ஷன் சாங்ஸ் நேஷனல் பிளாக பத்தி பாட வரப்போறாங்க. ஷம்ஷாத் பேகம், சுவாதி, இசைமொழி, வினோதினி, மனோஜ், ஷாகுல் அமீர். இப்போ ஆக்ஷன் சாங்ஸ் இவங்க நேஷனல் பிளாக பத்தி சொல்ல போறாங்க.

0: கலர்ஸ் பத்தி சொன்னாங்க இல்லையா, நேஷனல் பிளாக்ல மொத்தம் எத்தனை கலர் இருக்கு? 3 கலர்ஸ். ஃபர்ஸ்ட் கலர் என்ன இருக்கு, மேல என்ன கலர் இருக்கும்? ஆரஞ்சு. நடுவுல கீழே என்ன கலரு? ஆரஞ்சுக்கு என்ன சொல்லுவாங்க இப்போ இங்கிலீஷ்ல? செழுமை, நாட்டின் செழுமையை பத்தி கிரீன குறிக்கும் அப்படின்னாங்க. அடுத்ததான் என்ன பார்க்கலாம், தேர்ட் ஸ்டாண்டர்ட் முடிஞ்சதா, ராமானுஜம். தேர்ட் ஸ்டாண்டர்ட் ராமானுஜம் இப்ப கதை சொல்ல வர்றார்.
1: அனைவருக்கும் வணக்கம். ஒரு நாட்டுல ஒரு அரண்மனை இருந்துச்சா, அந்த இளவரசருக்கு இளவரசியே இல்லையா, அதனால மந்திரிகள் கிட்ட கருத்து கேட்டாரா. மந்திரிகள் ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் அரண்மனைக்கு கூட்டிட்டு போனாரா. அப்ப வந்து இளவரசர் வந்து ஆளுக்கும் ஒவ்வொரு விதை கொடுத்தாரா. அப்ப வந்து அப்ப யாரு யாரு இந்த செடி எல்லாம் நல்லா முளைச்சிருக்கிறதோ அவங்கதான் இந்த நாட்டுக்கு இளவரசி அப்படின்னு சொன்னாரா. அப்ப வந்து அந்த அந்த அந்த அரண்மனையில வேலை செய்யற ஒரு பொண்ணு அந்த விதைய வாங்கிட்டு போச்சான். அப்ப வந்து அந்த அந்த அந்த பொண்ணு வந்து அந்த தொட்டியில மண்ணை நிரப்பி அந்த விதைய புதைச்சு வச்சு தண்ணி ஊத்தினாலாம். இன்னும் அந்த விதை வந்து முளைக்கவே இல்லையா. அப்ப வந்து உழவர்கள் கிட்ட எல்லாம் கொண்டு போனாலாம். அப்ப வந்து அவங்க நிறைய யோசனை சொன்னாங்களாம், அதுபடி செஞ்சு பார்த்தாலாம், அப்படியும் முளைக்கவே இல்லையா. அப்ப வந்து ஆறு மாசம் ஆச்சான். அப்ப வந்து எல்லாரும் விதைய வந்து அரண்மனைக்கு கொண்டு போனாங்க. அப்ப வந்து அந்த இளவரசர் வந்து எல்லார் தொட்டியும் பார்த்தாரா, அந்த பொண்ணோட தொட்டியும் பார்த்தாராம். எல்லார் தொட்டியும் பார்த்துட்டு அவர் என்ன சொன்னார்னா, இந்த பொண்ணு தான் நேர்மையானவ, இவரை தான் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாராம். அப்புறம் வந்து எல்லா பொண்ணுங்களும் தலை கொண்டுச்சுன்னு போயிட்டாங்களாம்.
0: நீதி ஒண்ணு இருக்கும் இல்லையா, என்ன நீதி இருக்கு இதுல? நேர்மை, நேர்மையா இருந்தா இல்லையா, நேர்மை. என்ன கொடுத்தது அவளுக்கு, என்ன பிரைஸ் கொடுத்தது? கல்யாணம் பண்ணிட்டாருல, ராஜா ராணி ஆகிட்டாருல, இந்த நாட்டுக்கு நேர்மையா இருந்தா இல்ல. மற்றவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, கொடுத்த விதைய, அவர் கொடுத்த விதைய போடாம வேற எதுவோ விதைய வச்சு நல்லா முளைச்சிட்டு பாருங்கன்னு கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஆனா அந்த வேலை செய்யறாரு இல்லையா வேலைக்காரி, அவ மட்டும் இந்த விதை தான் கரெக்டா வச்சு ஆனா முளைக்கவே இல்லை. இவ விதை மட்டும் முளைக்கல, மற்றவங்க விதைலாம் எப்படி இருந்தது, முளைச்சிருந்தது. ஆனா அவங்க வந்து இவர் கொடுத்த விதைய அந்த மாதிரிலாம் மற்றவங்களாம் போடல, வேற எதுவோ விதைய வச்சு முளைக்க வச்சு கொண்டு வந்துட்டாங்க. ஆனா இவ தான் நேர்மையா இருந்தா இல்லையா. அப்ப நேர்மை தந்த பரிசு அந்த நாட்டுக்கே ராணி ஆயிட்டாவா இல்லையா. வெரி குட், ரொம்ப நல்லா இருந்ததா, கிளாப் பண்ணுங்க. ராமானுஜம், தேங்க்யூ. போலாம் அடுத்தது. எஸ் நிஜாமுதீன் தேர்ட் ஸ்டாண்டர்ட் தகவல் துளி பத்தி சொல்ல போறாரு. அவங்கள கூட திவ்ய தர்ஷினி, சந்தோஷ், பாலகிருஷ்ணன் 5th ஸ்டாண்டர்ட்.
2: வணக்கம் அனைவருக்கும், வணக்கம். ஹாய் நிஜாம்.
3: ஹாய் அக்கா.
2: உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டேனே. ஹாய் நிஜாம்.
3: ஹாய் அக்கா.
2: அவனை என்ன நிறைய பத்தி கேள்விப்பட்ட?
3: அவனுக்கு நிறைய சீக்கிய தெரியுமா?
2: அப்படியா.
3: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் பாலகிருஷ்ணா.
2: இந்த பொடி பையனை பத்தி, இந்த பொடி பையன்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏன் அவனை பொடி பையன்னால, அவன் ரொம்ப புத்திசாலியா.
3: அப்படியா, டெஸ்ட் பண்ணி பாக்கலாமா?
2: நான் ஃபர்ஸ்ட் கேள்வி கேக்குறேனே, எந்த ரூபாய் நோட்ல பார்லிமெண்ட் படம் இருக்கு சொல்லு பாக்கலாம்.
3: 50 ரூபாய் நோட்ல பார்லிமெண்ட் படம் இருக்கு.
2: தபால் பட்டு வடா முறையில் இந்தியாவில் எந்த ஆண்டுக்கு கொண்டு வந்தாங்க தெரியுமா?
3: 1854.
2: எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை உலக கோப்பை கால்பந்து போட்டி நடைபெறும் தெரியுமா?
3: 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை.
2: மிக விரைவில் ஆவியாக கூடிய திரவம் எது தெரியுமா?
3: ஆல்கஹால்.
4: விமானம் தயாரிக்க பயன்படும் உலோகம் எது தெரியுமா?
2: நெக்ஸ்ட் நான் சொல்றேன்டா,
0: கேளு கேளு.
2: உலகத்துல எத்தனை கண்டங்கள் இருக்கு?
3: ஏழு கண்டங்கள்.
2: எந்த பிரதமர் 29ஆம் தேதி பிப்ரவரி மாசத்துல பிறந்தாரு?
3: திருமௌராதி.
2: எது இந்திய விமானப்படையில் உயர் பதவி?
3: ஏர் சீஃப் மார்ஷல்.
2: மகாமகம் எந்த ஊரில் நடக்கின்றது?
3: கும்பகோணம்.
2: கார்களுக்கு பதிவு எண்கள் முறையை அறிமுகப்படுத்திய நாடு எது?
3: பிரான்ஸ்.
5: நானும் ஒரு க்வெஸ்சன் கேட்கலாமா? இந்தியாவில் 5 ஆண்டுகளுக்கு கொண்டு வந்த இந்தியாவிற்கு 5 ஆண்டு திட்டத்தை கொண்டு வந்தவர் யார்?
3: நேரு மாமா.
5: காந்தி தாத்தா சுட்டு கொல்லப்பட்ட இடம் எது?
3: பில்லா ஹவுஸ்.
5: நம்ம உடம்புக்குள் இரண்டு இரண்டாயிரம் எத்தனை இரண்டு இரண்டாயிருக்குன்னு சொல்லு.

0: இல்லாமல் பறந்த விமானம் எது?
1: நிஷாந்த்.
0: மகாமகம் எத்தனை வருடத்திற்கு ஒரு முறை?
1: 12 வருஷத்துக்கு ஒரு முறை.
2: நான் கேக்குறேன்டா. Which district is near to the Andhra Pradesh?
1: திருவள்ளுவர் district.
2: Which calling யுஜவேதம்?
1: திருக்குறள்.
2: Which is largest continent in the world?
1: Asia.
2: Who invented the bicycle?
1: Macmillan.
2: Who is calling Vaikam Veeran?
1: Ivera Periyar.
2: Patiya Bala, நீ அவன பொடி பையன், நீ எவ்வளவு புத்திசாலியா இருக்கிறாம்பர்.
3: வாழ்த்துக்கள்.
2: நன்றி, வணக்கம்.
3: நன்றி, வணக்கம்.
4: இன்னொரு முறை ஒரே ஒரு கேள்வி கேட்கலாமா? இப்ப எவ்வளவு கேள்விக்கு அவன் பதில் சொன்னான். நீங்க ஒன்னாச்சும் ஞாபகம் வச்சிருக்கீங்களா? பாக்கலாமா? சரி, விமானத்துல விமானம் செய்யறதுக்கு பயன்படும் உலோகம் சொன்னாங்க. என்ன உலோகம்னு கேள்வி கேட்டாங்க, அவன் பதில் சொன்னான். என்ன உலோகம் யாருக்காச்சும் தெரியுமா? அடுத்தது, எத்தனை கண்டங்கள்? கண்டங்கள் எத்தனை இருக்குதுன்னு கேட்டாங்க. ரொம்ப எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. பெருங்கடல்கள் 5. நிறைய கேள்வி சொன்னான். பிப்ரவரி என்னம்மா? திருமூரா. திட்டத்தை கொண்டு வந்தவர் யாருன்னு கேட்டாங்க. நேரு மாமா, வெரி குட். அடுத்ததா பாலாஜி கவிதையை பத்தி சொல்ல வரப்போறாரு. 3rd ஸ்டாண்டர்ட் பாலாஜி.
1: பூவே உன்னை நேசித்தே நீ உதிர்ந்து போனாய், நிலவே உன்னை நேசித்தே நீ ஒளிந்து போனாய், கதிரவனே உன்னை நேசித்தே நீ மறைந்து போனாய், கல்வியே உன்னை நண்பனே உன்னை நேசித்தே நீ வெறுத்து போனாய், கல்வியே உன்னை நேசித்தே நீ மட்டும் என்னை காக்கிறாய். நன்றி, வணக்கம்.
4: நேசித்தலை பத்தி சொன்னா இல்லையா? மற்ற எல்லாருமே நேசிச்சா எல்லாரும் போயிட்டாங்க அவனை விட்டு, ஆனா கல்வி மட்டும் அவனை விட்டு போச்சா? அதனால கல்வி எல்லாரும் நேசிப்பீங்கல்ல. வெரி குட். அடுத்ததா சாதனா. என் சாதனா நாடுகளின் நாணய முறை பற்றி சொல்ல வரப்போறாங்க.
5: அனைவருக்கும் வணக்கம். பல நாடுகளின் நாணய முறை: இந்தியா ரூபாய், இங்கிலாந்து பவுண்ட், ரஷ்யா ரூபில், பிரெஞ்சு பிராங், அமெரிக்கா டாலர், சைனா யென், ஜெர்மனி ரிஸ்மார்க், பாகிஸ்தான் ரூபா, ஸ்ரீலங்கா வெள்ளி, பர்மா கியாடா, மலேசியா டாலர். நன்றி, வணக்கம்.
4: இப்போ சாதனை என்ன பண்ணாங்க? பல்வேறு நாடுகளுடைய நாணய முறையை பத்தி சொன்னாங்க. நம்ம இந்தியாவில் என்னன்னு சொல்றோம்? நம்ம இந்திய நாட்டில் இருக்கிற நாணயத்தின் பெயர் ரூபான்னு சொல்றோம் இல்லையா? அதே போல அமெரிக்காவில என்னன்னு சொல்லுவாங்களாம்? ரூபான்னு சொல்ல மாட்டாங்களாம். என்னன்னு சொல்லுவாங்க? மணியா? டாலர். மணி இல்ல, டாலர். மலேசியாவில? மலேசியாவிலயும் டாலர் தான் சொல்லுவாங்களாம். இலங்கையில? இப்ப சொன்னதை கவனிக்கவே இல்லை நீங்க. அப்போ இலங்கையில என்ன சொன்னாங்க? வெள்ளி. இப்ப நம்ம 5 ரூபாய் 10 ரூபான்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி இலங்கையில வந்து 5 வெள்ளி 10 வெள்ளின்னு சொல்லுவாங்களாம். புரியுதா? நாணய முறையை பத்தி என்னால அழகா சொன்னா. அடுத்ததா 4ஆம் வகுப்பு சனோபர் நிஷா தகவல் துளிய பத்தி சொல்ல வரப்போறாங்க.
6: அனைவருக்கும் வணக்கம். சில தகவல் துளி கூற வந்துள்ளேன். இந்தியாவின் மூலகை பண்ணை எனப்படுவது கேரளா மாநிலம். 2 தேசிய கீதங்கள் கொண்ட நாடு ஆஸ்திரேலியா. ஒட்டி பிறக்கும் இரட்டையர்கள் சயாமி எனப்படுவார். ஆரோக்கியமான உடலுக்கு 13 வெட்டை மீன்கள் தேவை. நமது உடலை ரத்தம் ஒரு முறைக்கு சுற்றி வருவது 64 வினாடிகள் ஆகும். நன்றி, வணக்கம்.
4: என்ன சொன்னா நீ சொல்லுமா, அவன் என்ன சொன்னா?
3: கவிதை சொல்ல வராரு.
6: மனிதனின் வாழ்வு இன்பமும் துன்பமும் வரும். துன்பத்தை பார்த்து காண்ப கூடாது. துன்பத்தை துன்பம் என்று தலைப்பில் சிறு கவிதை கூறவில்லை. செருப்பில் கல் செருப்புக்குள்ளே கல்லும் காதுக்குள்ளே ஈயும் கண்ணுக்குள்ளே தூசியும் காலில் முள்ளும் வீட்டில் கழகமும் சிறிதனை சிறி அதனை துன்பத்தை தரும். நன்றி, வணக்கம்.
4: ஆகாஷ் கவிதை சொல்லி முடிச்சுட்டான். அடுத்தது ஐயூப், நோய்களை தடுக்கும் காய்கறிகளை பத்தி இப்ப சொல்ல போறாங்க.
7: நோய் தடுக்க காய் பழங்களை பத்தி பேச வந்துள்ளேன். ஆஸ்மாவை தடுக்க கேரட் பப்பாளி தின் அழுத்தம் சீராக இழுக்கத்தை எலுமிச்சாம் திராட்சை பப்பாளி.
4: நான்காம் வகுப்பு இப்ப காய்கறிகளை பத்தி சொன்னா இல்லையா, காய்கறிகளை பத்தி சொன்னா இல்ல, பப்பாளி எதுக்கு நல்லதுன்னு சொன்னா? வெரி குட், ரைட், கவனிக்கிறீங்கன்னு தெரியுது. இப்ப அடுத்ததான் இவன் சொல்றத கவனிங்க.
8: வணக்கம், சில தகவலை உங்கள் முன் கூற வந்துள்ளேன். கழுத்து இல்லாத உயிரினம் மீன், கண் இல்லாத உயிரினம் மண்புழு, இதே இல்லாத பல மண்ணாச்சி, கொசு இல்லாத நாடு பிரான்ஸ், மலைகளில் சந்திரனில் மலைகள் முதல் முதல் கண்டென்று கூறியவர் கல்லிலியோ, இங்கிலாந்தின் பழைய பெயர் ஆல்பியன், மனிதன் உடலில் குளிர்ச்சியான பகுதி முக்கின் நுனி.
4: ரொம்ப குளிர்ச்சியான பகுதி நம்ம உடம்புல எதுன்னு சொன்னா கவனிச்சிங்களா? மூக்கின் நுனி. அது எல்லா உறுப்பை விட அந்த உறுப்புல தான் வந்து மூக்கு நுனியில தான் ரொம்ப குளிர்ச்சி சில்லுன்னு இருக்குமா. நீங்க எப்ப டெஸ்ட் பண்ணி பாத்துருக்கீங்களா? மூக்கு நுனி தான் வந்து குளிர்ச்சியான பகுதி அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கோம். அடுத்துதான் சண்மதி, தமிழின் சமாதிகளின் சிலையா. தமிழ் தமிழை பத்தி சொல்ல வரப்போறான்.
9: அனைவருக்கும் வணக்கம். தமிழ் மொழி நிலை தடுக்கி விழுந்தால் மட்டுமா, சிரிக்கும் போது மட்டுமே, சூடுபட்டால் மட்டுமே, அதட்டும் போது மட்டுமே, ஐயத்தின் போது மட்டுமா, வியப்பின் போது மட்டுமோ, மக்கனி போது மட்டுமோ, விக்கலி போது மட்டுமாக்க என்று தமிழ் பேசி மற்ற நேரம் ஏற்று மொழி பேசி தமிழர்களிடம் மறக்காமல் சொல்லுங்கள் உங்கள் மொழி தமிழ் மொழி என்று. நன்றி, வணக்கம்.
4: எதை பத்தி பாட்டு பாடினா இப்பாவா? உயிரெழுத்துக்கள் தமிழ் மொழியில உயிரெழுத்துக்களை பத்தி பத்தி சொன்னா இல்லையா? மொத்த உயிரெழுத்துக்கள் எத்தனை? உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 12 பத்தி தான் இப்ப பாட்டாவா பாடிட்டு போனா. அடுத்ததா ஆர் காவியா, மரங்கள் பற்றிய தகவல்கள். ஆர் காவியா வரப்போறாங்க, அமைதியா கவனிக்கணும்.
10: அனைவருக்கும் வணக்கம். நிழலின் அருமம் வெயிலில் தெரியும். ஒரு மரம் ஒரு வருடத்திற்கு 118 கிலோ ஆக்சிஜனை வெளிவிடுகிறது. ஒரு ஏக்கரில் உள்ள மரங்களில் இருந்து ஒரு வருடத்திற்கு 118 கிலோ ஆக்சிஜனை வெளிவிடுகிறது. அருமம் வெயிலில் தெரியும். வெயிலின்
4: போறவங்க ஐந்தாம் வகுப்பு யுவராஜ் கதை சொல்ல வரப்போறாங்க. யுவராஜ் ஐந்தாம் வகுப்பு.
3: வணக்கம். ஒரு ஊர்ல ஒரு சின்ன தான் அப்போ சொல்ல தயாராயிச்சான் தூங்கிடுச்சான். எலி வந்தாது மேலே பத்திரிச்சான். வணக்கம் வணக்கம். இப்பொழுது நான் கதையை பற்றி பேசுறேன். ஒரு ஊர்ல ஒரு சின்ன தான் போர் சொல்ல தயாராயிச்சான் துத்து கொண்டுச்சான் மொத்தம் போய் தூங்கிச்சான். அது வந்து எலி வந்தாது மேலே தூங்கிச்சான். சிங்கம் சிங்கம் வந்து தெட்டு அனுப்பிச்சான். வேட்டைக்காரர் வந்தானா வலியை வலியை போட்டான் போட்டானா எலி திகா போர் சொல்ல எலி வந்துச்சான் வலியை கட்டி போட்டுச்சான். இது ரொம்ப நன்றி சொல்லிச்சான். அதுலேருந்து என்ன தெரிஞ்சிச்சுன்னா நல்லது நல்லது தான் நினைவு கெட்டது நினைக்கூடாது. நன்றி
4: வணக்கம். சவுண்ட் இல்லையா உங்களுக்கு? என்ன எதை பத்தி கதை சொன்னாவன்? சிங்கம் சிங்கத்தை பத்தி சொன்னா இல்லையா? சிங்கம் என்ன பண்ணுச்சு? எலி எலியை பத்தி நீ என்ன சின்ன பையனா இருக்க, நீ எனக்கு என்ன ஹெல்ப் பண்ண போற, நீ ஒன்னும் உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு சிங்கம் அலட்சியமா சொல்லிச்சான். அப்புறம் என்னாச்சு? வேடனுடைய வலையில மாட்டினோடனே யார் வந்து காப்பாற்றினது? எலி வந்து காப்பாத்துச்சு இல்லையா? அப்போ சிறு திரும்பம் பல்குத்த உதவும்னு சொல்லுவாங்க. சின்ன பிரியாணி அந்த சின்ன விலங்கா இருந்தா கூட கடைசியில உதவுச்சு இல்லையா? அது அதனால யாரையும் அலட்சியமா யாரையும் பேசக்கூடாது. அடுத்துதான் விஷால். விஷால் ஐந்தாம் வகுப்பு. அவரா கதை சொல்லதான் வராரு. கதை சொல்லும் போது நீதியோட சொல்லுங்க.
11: அனைவருக்கும் வணக்கம். நிறைய பசங்களா விளாண்டிருந்தாங்களாம். சிங்கம் வந்து அவங்க மனைவிக்கு வந்து செயின் வாங்கி போட்டாங்களாம். அவங்க மனைவி வந்து டேபிள் மேல கைட்டி வச்சாங்களாம். அப்போ வந்து பசங்களாம் போட்டு பசித்து போட்டு பார்த்துட்டு வச்சுட்டு போயிட்டாங்கங்களாம். நிறைய வந்து பானை பின்னாடி வச்சுதான். அப்போ எல்லாருமே செயினை தேடி இருந்தாங்களாம். சிங்கம் வந்து அதோட குகைக்குள்ளே போயிட்டு மாயை கல்லி வச்சிருந்துதான். எல்லாரும் போயிட்டு அதை தொட்டு பார்த்துட்டு இல்லை இல்லைன்னு சொல்லுறாங்களாம். நிறைய கையே வைக்க வேலையாம். அப்போ கார்த்தியார் வந்து எல்லா கையும் மோந்து பார்த்தார லைனாக நிற்க வச்சு. நரி கை சுத்தமா இருந்துதான். சிங்கராஜா வந்து அதோட கைத்தை புதிச்சாராம். அப்ப வந்து நரி வந்து சொல்லிச்ச உண்மைய பானை பின்னாடி இருக்குதுன்ட்டு. அதுதான் திருடக்கூடாது.
4: யார் பொருளையும் அடுத்துதான் பிரகாஷ் ராஜ். மருத்துவ டிப்ஸ் சொல்ல வரப்போறார் பிரகாஷ் ராஜ்.
12: அனைவருக்கும் வணக்கம். மருத்துவ டிப் தாகம் தனிக்கும் தனியா பனகற்கண்டும் தனியாவும் இடித்து கொதிக்கும் பாலில் போட்டு காலை வெறும் வயிற்றில் ஒரு டம்ளர் சாப்பிட்டால் தலை சுற்ற மூக்கடுப்பு இரும்பல் எல்லாம் பறந்து போகும்.
4: தகவல் தொழில என்ன சொன்ன மருத்துவ டிப்ஸ்ல தாகம் தனிக்கும் தனியா பத்தி சொன்னா தனியாவுடைய குணங்கள் எப்படி இருக்கும்னு. என்ன பண்ணணுமா? பனங்கற்கண்டும் தனியாவும் நல்லா இடிச்சுட்டு பால் கொதிக்கிற பால்ல போடணுமா. போட்டுட்டு அதை வெறும் வயிற்றுல காலையில குடிச்சோம்னா மூக்கடைப்பு இருமல் அது போல வாந்தி வந்தாலும் சரியாயிடும், பறந்து போயிடுமா. செய்யலாமா? அந்த மாதிரி மூக்கடைப்பு வந்தா செய்வீங்களா? இப்போ உங்களுக்கு டாக்டர்கிட்ட போகாமயே ஒரு மருத்துவ டிப்ஸ் கிடைச்சிச்சு இல்லையா? செய்வீங்களா? உங்க வீட்டில் அங்க அம்மா அப்பா கேட்கலாம், காலையில இதை செய்யுங்க, இங்க காலையில எங்க மிஸ் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் நீங்க மருத்துவ டிப்ஸை பத்தி சொல்லலாம் வீட்லயும். அடுத்ததா தமீம் கொடிய பத்தி பாட வரப்போறார். தமீம் ஐந்தாம் வகுப்பு.
13: கோட்டை மேல மூன்று வண்ணம் கொடி பறக்குது, முயா நின்று கொடி பறக்குது கோட்டை மேல, பத்து வண்ண கொடி பறக்குது, பாரத தாயின் கொடி பறக்குது கோட்டை மேல, தியாகம் என்று கொடி தியாகம் உணர்ந்து கொடி பறக்குது கோட்டை மேல, கொடியை நாளும் பெற்றோம் நன்றி.
4: கொடிய பத்தி பாட்டு நல்ல அழகா பாடினா இல்லையா? வாழ்த்துக்கள் தமிழ். அடுத்தது பிரதாப் தகவல். பிரதாப் குமார் ஐந்தாம் வகுப்பு. பிரதாப்
14: அனைவருக்கும் வணக்கம். அன்றும் என்றும் அன்று தூதுவன் புறவி புறா, இன்று தூதஞ்சல் தகவல் அனுப்ப மின்னஞ்சல் காற்று ஊடகத்தில், அன்று அம்புகணை தொடுக்க வில் விசை, இன்று ஏவுகணை தொடுக்க திட திரவ விசை, அன்று அலுவலக மேலாண்மை காகித கோப்பு, இன்று அலுவலக மேலாண்மை மின்னன்று கோப்பு, அன்று ஆரம்ப பாடம் சொன்னது ஈ என்றால் இலை, இன்று ஆரம்ப பாடம் சொல்வது ஈ என்றால் இமையில், அன்று இயற்கை வளங்களை அனுபவித்தான் மனிதன், அன்று இன்று இயந்திர வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். நன்றி, வணக்கம்.
4: ரொம்ப அருமையா சொன்னாப்ல. அதாவது விஞ்ஞானத்தினுடைய முன்னேற்றம் போதும் போதும், அறிவியல் முன்னேற்றத்தை பத்தி அன்று எப்படி இருந்தது இன்று எப்படி இருக்குதுன்னு ரொம்ப அழகா சொன்னா இல்லையா? அப்பெல்லாம் என்ன சொல்லுவாங்களாம், ஈ என்றால் இலை, இப்பெல்லாம் என்ன சொல்றாங்களாம், ஈ என்றால் ஈ மயில். அந்த அளவுக்கு ரொம்ப முன்னேற்றம் அடைஞ்சிச்சு. அடுத்ததான் வரப்போறவங்க சரவணன் கதை சொல்ல வரப்போறார். ஐந்தாம் வகுப்பு சரவணன் என்ன கதை சொல்ல போறீங்க?
15: ஒரு ஊர்ல ஒரு ரெண்டு பூனை, ஒரு குரங்கு, ஒரு வாட்டக்காரன் தானா. பூனை போய் நிற்கும்போது வாட்டக்காரன் வந்து பூனை குட்டி ட்ரை பண்ணானா, குடியமெல்லாம் வீட்டில் போய் பார்த்தாங்கண்ணா. அப்போ ரெண்டு பூனையை போயிட்டு கல்லாண்டு உட்காந்து இருக்கும்போது வாட்டக்கார வீடு பார்த்தாங்கண்ணா. அப்போ வாட்டக்கார வீடு திறந்து பார்க்கும்போது பண்ணிச்சான், அது எப்படி அடிக்கிறதுன்னு யோசிச்சுனாண்ணா. முப்பத்துனான்னு சொல்லிச்சாண்ணா, என்னால் எடுத்துக்க முடியாது. அது போயிட்டுக்கு அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம்னு சொன்னாங்கண்ணா. அது வெயிட் பண்ணி பார்த்தாங்கண்ணா, லேட் ஆகுது. நீ பேத்துனான்னு சொல்லிச்சான், நான் எத்துன வரமாட்டேன். சரி, நான் அனுப்பி எத்துனாரா, ஆனால் எத்தாந்த உனக்கு தரமாட்டேன் சொல்லிச்சான். சரி, போயிட்டு அது எத்தாந்தேன், நான் எத்தாண்டா உங்களுக்கு ஏன் தரணும் நான் முன்னாடி சொல்லிட்டு கொண்டல. மறுத்தாண்ட வந்து நீ பறந்துச்சா பறந்துக்கிட்ட சொல்லிச்சான், நீ வந்து என்கிட்ட பண்ணு தீக்கு போடுங்கோ, நான் உங்களுக்கு பாதி பிரித்து பிரித்து தரேன் கச்சி கச்சி. அதுக்கு அது பாதி கச்சி கச்சி அதை துணிச்சா அதை ஓடிச்சான். நீதி இதில் வந்து அதுக்கு கிட்ட கொடுக்காம இருக்கிட்டு நம்மள சண்டை போடாம துணிக்கலாம், அதுக்கிட்ட குத்தது தப்பு, நம்ம வந்துட்டு ஒன்றா
4: இருக்கலாம். நீதி நீதி என்ன கதையில என்ன, இப்போ கதை சொன்ன இல்லையா, அந்த கதையில என்ன நீதி சொல்லு பார்க்கலாம்.
15: அதுக்கிட்ட வந்து நம்ம குடுக்க இருந்திருக்கூடாது,
4: ஒற்றுமையா இருந்திருக்கலாம். நம்ம ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருந்திருக்கலாம், பாதி பாதினா கிடைச்சிருக்கோம் இல்லையா, எதுவுமே நமக்கு கிடைக்காம வேற யாரோ சாப்பிட்டாங்க இல்லையா. அதனால இந்த கதையில இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒற்றுமையா இருக்கணும், சண்டை போடக்கூடாது. வெரி குட். சரணன் கிளாப் பண்ணு. அது சொல்லுவாங்க இல்லையா, குரங்கு அப்பம் முட்டை கதை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பெல்லாம் வந்து அப்பம் குரங்கு ரெண்டு இந்த பூனைகள் சண்டை போட்டுதான், ஒரு பிரெட்டு கிடைச்சிருக்கு, அதை ரெண்டும் சண்டை போட்டு சாப்பிட முடியாம, நீ எனக்கு பாதி எனக்கு உனக்கு பாத்தீங்கன்னா, பாதியோட சாப்பிட்டு இருந்தா பரவாயில்ல, என்ன பண்ணுச்சு, சரி வேண்டாம், ஒரு குரங்கு ஒன்று வந்தது, குரங்கு கிட்ட கொடுத்து நீ தான் பங்கிட்டு கொடுக்கணும் எங்கன்னு சொல்லிட்டு பூனை சொல்லிச்சான். உடனே என்ன பண்ணுச்சு இந்த குரங்கு, கொஞ்சம் கொஞ்சமா பிரெட்டை கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு ஃபுல்லா அதுவே இப்ப யாருக்குமே இந்த பூனைக்கு கொடுக்காம ஃபுல்லாவே சாப்பிட்டுச்சான். உடனே இந்த பூனைகள் சொல்லிச்சான், நம்மளே ஒற்றுமையா இருந்திருந்தா நமக்கு பாதி பாதினா கிடைச்சிருக்கோம், எதுவுமே கிடைக்காம இப்ப யாரோ குரங்கு சாப்பிட்டு போயிடுதுல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே என்ன ஆயிடுத்து, ஏமாந்து போச்சு. இந்த கதையில இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒற்றுமையா இருக்கணும், சண்டை போடாம ஒற்றுமையா இருக்கணும். அடுத்ததான் வரப்போறவங்க ஐந்தாம் வகுப்பு தினேஷ் ஜி தகவல் துளி.

0: சொல்லி முடிச்சாரு. அடுத்ததா வரப்போறவங்க ரசியா பாடலை பத்தி பாட வரப்போறாங்க. திருக்குறளை பற்றிய ஒரு பாடல் ரசியா பேகம்.
1: அனைவருக்கும் வணக்கம். நான் இப்பொழுது குறளை பற்றி நான் இப்பொழுது குறளை பற்றி பாட்டு பாட வந்துள்ளேன். குறள்மயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. இந்த உலகில் வாழும் வாழ்க்கை தன்னின் உண்மை புரிகிறது. குறள்மயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. நால்வகை வேதம் நலமுடன் திகழ்கிறது. குறள் நாயகன் தந்த பொதுமறைதானும் வானில் ஒளிர்கிறது. குறள் மயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. நான் போற்றும் நாவலர்தானும் நலமுடன் திகழ்கின்றார். வாழ்க வாழ்க திருக்குறள் வாழ்க என்றவர் வாழ்த்துகிறார். குறள் மயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. இந்த உலகில் வாழும் வாழ்க்கை தன்னின் உண்மை புரிகிறது. உண்மை புரி. நன்றி, வணக்கம்.
0: திருக்குறளை பத்தி ரொம்ப அழகா பாடினாங்க. ஒளிமயமான எதிர்காலம் பத்தி திருக்குறளை பற்றி ஒரு பாடல் பாடியாச்சு. அடுத்துதான் வரவங்க விஷாலி பாடல். விஷாலி 5ஆம் வகுப்பு பாட்டு பாட வரையாமா? எதை பத்தி பாடப்படுவோம்?
2: தங்கங் அனைவருக்கும் வணக்கம். தங்கங்களே, நாளை தலைவர்களே, நம் தாயும் மொழியும் கண்கள். சிங்கங்களே, வாழும் தெய்வங்களே, நம் தேசம் காப்பவர் நீங்கள். நம் தாத்தா காந்தியும் மாமா நேரும் தேடிய செல்வங்கள். கல்வி சாலை தந்த ஏழை தலைவனை தினமும் எண்ணுங்கள். நம் தாத்தா காந்தியும் மாமா நேரும் தேடிய செல்வங்கள். கல்வி சாலை தந்த ஏழை தலைவனை தினமும் எண்ணுங்கள். அறம் செய்ய விரும்பே என்றார் அவ்வை, தர்மம் செய்யுங்கள். அன்பே தெய்வம் என்றார் பெரியோர், அன்புடன் வாழுங்கள். யாரும் பொய்யை சொன்னாலும் நீங்கள் மெய்யை சொல்லுங்கள். யாரும் தீமை செய்தாலும் நீங்கள் நன்மை செய்யுங்கள். நேர்மையாய் வாழ்வதில் தோல்வியே இல்லையே. தங்கங்களே, நாளை தலைவர்களே, நம் தாயும் மொழியும் கண்கள். சிங்கங்களே, வாழும் தெய்வங்களே, நம் தேசம் காப்பவர் நீங்கள்.

0: கூட்டுறவென்றே ஒன்றாய் வாழுங்கள். கூடிய பிறகு குற்றம் காணும் கொள்கையை தள்ளுங்கள். கூடும் உறவு கூட்டுறவென்றே ஒன்றாய் வாழுங்கள். கூடிய பிறகு குற்றம் காணும் கொள்கையை தள்ளுங்கள். நன்றும் ஒன்றே செய்யுங்கள், ஒன்றும் நன்றே செய்யுங்கள், நன்றும் இன்றே செய்யுங்கள். நீங்கள் எதிலும் வெல்லுங்கள். வீரனின் வாழ்விலே தோல்வியே இல்லையே. தங்கங்களே, நாளை தலைவர்களே, நம் தாயும் மொழியும் கண்கள். சிங்கங்களே, வாழும் தெய்வங்களே, நம் தேசம் காப்பவர் நீங்கள். நம் தாத்தா காந்தியும் மாமா நேருவும் தேடிய செல்வங்கள். கல்வி சாலை தந்த ஏழை தலைவனை தினமும் எண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.
1: விஷாலி ரொம்ப நல்லா பாடினா, தலைவர்களை பத்தி பாடினா. நன்மையே மற்றவங்க தீமை செய்த விட நம்ம என்ன செய்யணுமா, நன்மை செய்யணும். அதே போல பேச்சுகள் எப்படி வரணுமா, நல்லவையா இருக்கணும் அப்படின்னு ரொம்ப நல்லா பாடினாங்க. அடுத்ததா வரப்போறவங்க ஷமீனா.

0: ஐந்தாம் வகுப்பு பாடல் ஷமீனா.
1: அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அம்மா அம்மா முதல் வணக்கம் அன்பாய் சொல்வேன் தினம் உனக்கு. அப்பா அப்பா முதல் வணக்கம் பண்பாய் சொல்வேன் தினம் உனக்கு. குருவே குருவே முதல் வணக்கம். குருவே குருவே முதல் வணக்கம் அணிந்து சொல்வேன் தினம் உனக்கு. இறைவா இறைவா முதல் வணக்கம் எழுந்து செல்வேன் தினம் உனக்கு. எழுந்து சொல்வேன் தினம் உனக்கு. நன்றி வணக்கம்.
0: அம்மா அப்பா பத்தி எப்படி வணங்கணும்ன்றத பாடலாம் பாடியாச்சு. அடுத்துதான் வர்றவங்க ஐந்தாம் வகுப்பு சரோ மழையை வரவழைக்கிறாங்க எப்படின்னு பாக்கலாம். பாடல் மூலமாக மழையை கூப்பிட போறாங்க சரோ.
1: நிறைய மலையணி வா வா வா. உடைகள் பிடிக்க மலையணி வா வா வா. ஆறுகள் ஓட மலையணி வா வா வா. ஆட்டம் ஓட மலையணி வா வா வா. நன்றி வணக்கம்.
0: கிளாப் பண்ணலாமா? கடைசியா மழைய கூப்பிட்டு போயாச்சு. மழையை பத்தி ரொம்ப அழகான பாடல் பாடியாச்சு. அடுத்துதான் முடிவுக்கு வரலாம். ஜோதிகா கடைசியா தகவல் துளிய சொல்ல போறாங்க. ஜோதிகா கொஞ்சம் அமைதியா பேசாம இருங்க.
1: சூரியும் உதிக்கும் நாடு ஜப்பான். சூரியும் அறியும் நாடு இங்கிலாந்து. நடு இரவு சூரியும் நாடு நார்வே. தங்கை போர்வையை நாடு ஆஸ்திரேலியா. ஐந்து கடலிலின் நாடு கண்டகர்.
0: சூரியன் உதிக்கும் நாடு ஃபர்ஸ்ட் ஜப்பான்ல தான் உதிக்குமா. அதுபோல இரவில் சூரியன் மறையும் எந்த இடத்துல? இங்கிலாந்து. இங்கிலாந்து சொன்னா இல்லையா? அடுத்தது நடு இரவில் சூரியன் உதிக்கும் நாடுன்னு சொன்னா நார்வே. நார்வே ஓகேவா? இப்ப அழகா சொன்னா இல்லையா? அடுத்தது சரோ வரப்போறீங்களா? முடிச்சாச்சு இல்ல சரோ. கடைசியாக சரோ ஒரு பாடல்.
1: வட்ட பலூன் வானில் முட்டுது. வட்ட திட்டமிட்ட பலூன் காற்றில் ஆடுது. இந்த பலூன் சிவப்பு நிறத்திலே அன்னை பிறந்த நல்ல நாளே ஆடுகின்றது. வட்ட பலூன் வானில்

0: பலூன் வட்ட பலூன் மானில் முட்டுது, வட்ட திட்ட விட்ட பலூன் காற்றில் ஆடுது. இந்த பலூன் இந்த பலூன் நீல நிறத்திலே அண்ண பிறந்த நல்ல நாளே ஆடுகின்றது. நன்றி வணக்கம்.
1: அடுத்த கிளாஸ் வந்து உங்களுக்கு என்னப்பா?
2: அனைவருக்கும் வணக்கம். மாணவர் மன்றம் நடத்துறதுனால உங்களுக்கு திறமை வந்து ஜாஸ்தியாக வரணும் இல்லையா? பேச்சு திறமை, அதே மாதிரி சொந்த ஆற்றல், சொந்தமாக எழுதுற திறமை எல்லாம் வரணும் இல்லையா? மாதத்துக்கு ஒரு முறை நடத்துகிறாங்க இல்லையா? நீ முன்ன நீ டெவலப் பண்ணிக்கணும். டெவலப் பண்ணால் தான் மேலும் வந்து ஹைஸ்கூல் ஹையர் செகண்டரி காலேஜ்லாம் போகும்போது கண்டினியூ பண்ணலாம். இந்த கண்டினியூட்டி விட்டு போச்சுன்னா அதுக்கப்புறம் வராது இல்லைங்களா? அதனால் நல்லா சிறப்பாக செயல்படணும், சிறப்பாக வந்து இருக்கணும். உங்கள் பள்ளிக்கூடத்து பேரை காப்பாற்றணும் இல்லையா? எம்ஓபின்னாக்கா என்ன எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சிறப்பாக செயல்படணும். மேலும் வந்து டீச்சர் சொல்கிறத கேட்டு நீங்கள் சொந்தமாக முயற்சியாக வந்து மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் ஏன் சொந்தமாக வந்து பேசுகிற மாதிரி இருக்கணும்.
1: கண்டிப்பாக கேட்பீங்களா? கடைசியில் அவர் முடிச்சு வச்சார் இல்லையா, நம்ம பற்ற கூட்டத்தை அவர் சொல்ற மாதிரி எல்லாருமே நடக்கணும். நன்றி வணக்கம்.
3: என்ன நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை கேட்டு நீங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் கூடவே சேர்ந்து நாங்களும் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். என்ன தான் வந்து நம்ம எஃப்எம்ல யாரும் பேசுறது கேட்டாலும் மழலையோட சொற்கள், அவங்க பேசுறது, அது எல்லாமே ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைல் தான். அது நம்மளை வந்து எங்கேயோ தூக்கிட்டு கொண்டு போய் விடும். ஸோ எந்த ஒரு டென்ஷனாக இருக்கும் போது இவங்களோட சொற்கள், இவங்களோட பாடல்கள்லாம் கேட்டோம்னாலே நம்ம மனது வந்து கொஞ்சம் லைக் லேஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். என்ன நேரத்துலேயே நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இதே போலவே வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் மறுபடியும் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் சவுந்தர் Priyadarshini and Preeti, signing off this MOP Community Radio 107.8 FM. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. இது வெறும் வார்த்தைகள் அல்ல. இதை மெய்ப்பிக்க எம்ஓபி சமுதாய வானொலி உங்க ஏரியாக்கே வந்து உங்களை சந்திக்கிற ஒரு நிகழ்ச்சி தான் நம்ம ஏரியா நம்ம எஃப்எம். இது எம்ஓபி எஃப்எம், இது உங்க எஃப்எம்.

எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 நேர்களுக்கு வணக்கம். செகண்ட் பிஎஸ்சி எலக்ட்ரானிக் மீடியா படிக்கும் ஐஸ்வர்யா, பிரதிப்ரியா மற்றும் ஸ்ருதி வழங்கும் நம்ம சென்னை சான்ஸே இல்ல.

0: உங்க ஃபேவரட் டாஜே நந்தினி வந்திருக்கீங்க.
1: நான் உங்க சென்னை பொண்ணு ஆர்ஜே ஸ்ருதி.
2: ஓகே ஸ்ருதி, இப்போ வந்து வரலாறு பத்தி பார்த்தோம், சாப்பாடு பத்தி பார்த்தோம், எல்லாமே பார்த்தோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்?
1: சென்னை நிறைய செலிபிரிட்டிஸ்க்கு ஹோம் டவுன். செலிபிரிட்டிஸ் எல்லாரும் சென்னைக்கு ஒரு அடையாளமாவும் இருக்காங்க. நிறைய பேர் சென்னையில பிறக்கலைனா கூட சென்னையில அவங்களோட வாழ்க்கையில முக்கியமான வருஷங்களை செலவு செஞ்சிருக்காங்க, இங்கேயே செட்டில் ஆயிருக்காங்க. சென்னைக்கு பெருமை சேர்த்தவங்கள பத்தி எப்படி பேசாம இருக்க முடியும்?
2: கரெக்ட் தான்.
1: இந்த மாதிரி பல துறையில இருக்கிற செலிபிரிட்டிஸ பத்தி தான் நம்ம இன்னைக்கு நம்ம சென்னை சான்சே இல்ல பேச போறோம். நான் உங்க சென்னை பொண்ணு ஆர்ஜே ஸ்ருதி.
2: And with me, RJ Nandini.
1: On MOBCRS 107.8.
3: சென்னை
4: போல வருமா?
5: I've been in Chennai when it was called Madras to the outside world 25 years ago. And coming back to Chennai, I see a lot of changes are taking place and are still taking place. But the one thing I find is unchanged, and the slogan Namad Chennai Chans Ile, I think, represents that, is that the warmth and the spirit of the people is unchanged. And if anything, I would say that Chennai lives through the spirit of the people, and that's why we're so happy to be.
1: நந்தினி, நீ நேத்திக்கு வீட்டுல என்ன பண்ண?
2: நேத்திக்கு நல்லா சாப்பிட்டேன், நல்லா தூங்கினேன். எங்க அப்பாவோட உட்காந்து கிரிக்கெட் பார்த்தேன்.
1: எவ்வளவு கிரிக்கெட் பிளேயர்ஸ் சென்னையில பிறந்தவங்க தெரியுமா? இந்தியாவோட ஃபாஸ்டஸ்ட் கிரிக்கெட்டர் ஆகவும், 2015 வேர்ல்ட் கப்போட பெஸ்ட் ஓடிஐ பவுலிங் பேரும், எப்போ விக்கெட் வேணும்னாலும் இந்தியன் டீமா இருக்கட்டும் இல்ல நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமா இருக்கட்டும், ஃபேன்ஸ் எல்லாம் எதிர்பார்க்கிற மற்றும் ரொம்ப நம்பிக்கை வைக்கிற ஒரு கிரிக்கெட்டர் தான் நம்ம அஸ்வின் ரவிச்சந்திரன். இவர் நம்ம சென்னையில பிறந்தவர் தான். இவர் மட்டும் இல்ல, இந்தியன் கிரிக்கெட் டீமோட ஃபார்மர் கேப்டன் கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் கூட சென்னையில தான் பிறந்தாராம். இவரோட கமெண்ட்ரி எல்லாம் நீ கேட்டிருக்கியா?
2: போகுமே போகுமே, அந்த
1: விளையாட்டுல இவங்க ரெண்டு பேரும் மட்டும் இல்லாம தினேஷ் கார்த்திக், முரளி விஜய், லட்சுமிபதி பாலாஜி மற்றும் முரளி கார்த்திக் பல கிரிக்கெட்டர் சென்னையில பிறந்தவங்க தான். இது நம்ம சென்னைக்கே பெருமை இல்லையா? நம்ம சென்னை சான்ஸே இல்ல.
2: அவங்க மட்டும் இல்லாம நவரசன் நாயகன், கார்த்திக், விஜய், நேஷனல் அவார்ட் வினர் தனுஷ், நிகல் சூப்பர் ஸ்டார் எஸ்ஆர், அப்புறம் அமெரிக்கா மாப்பிள்ளனாலே ஞாபகம் வர அரவிந்த் சாமி, எல்லாருமே இங்கதான் பிறந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, நம்ம சூப்பர் ஸ்டார் தலைவர்
1: என்ன சூப்பர் ஸ்டாரும் இங்கதான் பிறந்தாருன்னு என் காதுல பூசத்து போறியா?
2: இல்லமா இல்லமா, நம்ம சூப்பர் ஸ்டார் என்னதான் கர்நாடகல பிறந்தாலும் அவர் வளர்ந்து செட்டில் ஆனது எல்லாமே நம்ம சென்னையில தான். அவர் வந்து சென்னைக்கு இருக்கிறது வந்து சென்னைக்கு ஒரு பெருமைன்னு பாத்துக்கோங்க.
1: அது ஏனோ உண்மைதான். சூப்பர் ஸ்டார்னு சொன்ன உடனேதான் ஞாபகம் வருது நம்ம டாலிவுட் இண்டஸ்ட்ரி, அதாவது தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிற சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு கூட சென்னையில பிறந்தவர் தானா?
2: பார் வாட் இன்ஜினியரிங் மிராக்கிள்,
1: நம்ம சென்னை சான்ஸே இல்ல.
2: அம்மா அம்மா அம்மா அம்மா அம்மா,
1: அப்படியே நிப்பாட்டு. நான் இப்ப பேச போறது சினிமால ரொம்ப முக்கியமா இருக்கிற இசைய பத்தி தான். ஒரு படம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே அதோட இசை வெளியீட்டு விழா மியூசிக் கம்போசர்ஸோடையும் சிங்கர்ஸோடையும் ரொம்ப பிரம்மாண்டமா கொண்டாடுறாங்க. ஏன்னா ஒரு படத்தை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம லிசனர்ஸ அட்ராக்ட் பண்றது இந்த இசை தான். இதுல நிறைய மியூசிக் கம்போசர்ஸும் சிங்கர்ஸும் நம்ம சென்னையில பிறந்தவங்க தான். இப்போ நீ பாடுற ஹம்மா ஹம்மா பாட்டை இசையமைத்த நம்ம ஆஸ்கர் நாயகன் மற்றும் இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் சென்னையில பிறந்தவர் தான். இவளுக்கு நேஷனல் அவார்ட்ஸ், பிலிம் ஃபேர், கிராமி, கோல்டன் குளோப், பாஃப்டா, அகாடமி அவார்ட்ஸ் மற்றும் பல ஸ்டேட் அவார்ட்ஸும் கிடைச்சிருக்கு.
2: இன்னும் இவ்வளவுதான் அவார்ட் லிஸ்ட் இருக்கா இல்ல இவ்வளவு லிஸ்ட் போயிட்டே இருக்குமா?
1: நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் இவரை மொசார்ட் ஆஃப் மெட்ராஸ்னு சொல்லுவாங்க. இவரோட பேரு வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புளில் இடம் பெற்றிருக்கு. 1992 ரிலீஸ் ஆன ரோஜாலிருந்து 2015 ரிலீஸ் ஆன ரொமான்டிக் ஃபிளிக் ஓகே கண்மணி வரைக்கும் இவர் பண்ணின எல்லா ஆல்பமும் செம்ம ஹிட்டு. நம்ம ஆஸ்கர் நாயகன் ஏஆர் ரஹ்மானுக்கு கோடிக்கணக்கான ஃபேன்ஸ் இருக்காங்க. அதில் இப்போ ஒருத்தர் நான் இப்போ ரஹ்மான் சாரை பற்றி நான் இப்போ பேசியே ஆகணும்னு ஒருத்தர் காலில் நினைக்கிறாரு. அவர் பேசுறத இப்போ நம்ம கேட்டு வந்துடுவோம். ஸ்டே டியூன் ஆன் நம்ம சென்னை சான்ஸ். ஹே எல்லா வித் மீ சென்னை பொண்ணு அஜய் ஸ்ருதி.
2: வித் மீ அஜய் நந்தினி.
3: ஹாய், ஐ எம் ராஜா. I am a great fan of Rahman sir. First of all, Chennai pathi sollona, I mean Chennai la enna da illa Marina Beach la end Besan Nagar varaikum illada vishayame kedaadu. And Chennai pathi sollona solite polam actually. And alla irukra makkal and the surroundings, the environment, everything is liked by a lot of outside people who actually come to Chennai. And coming to Rahman sir, Rahman sir oda or biggest fan na. And our reach panada milestone e kadaiyadu, from the national award to even the biggest Oscar, he has touched everything. And he definitely has many more to achieve. So kandipa avar achieve pannuvar. And adhu enoda wishes. And also என்னோட பர்சனல் ஃபேவரட் ஆல்பம்ஸில் ரோஜா கண்டிப்பாக. அவரோட டெபுலேருந்து ஏன் லியோ காஃபியோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஃபர்ஸ்ட் மியூசிக் அதுலேருந்து நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் ரஹ்மான் சாரை. ஸோ அதுலேருந்து இன்னி வரைக்குமே நான் அந்த மியூசிக் வந்து இன்னும் ஒரு ஒரு ஒரு பர்சன்ட் ஒரு ஸ்மால் பர்சன்ட் கூட குறைஞ்சதே கிடையாது. ஐ மீன் டோன் வைஸ், குவாலிட்டி வைஸ், எவ்ரி திங். ஸோ என்ன மாதிரி ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான ஃபேன்ஸ் இருப்பார், இருப்பாங்க அவரோட ஃபேன்ஸ். பட் ஆனால் ஐ மீன் லைக் என்னோட பர்சனல் ஃபேவரெட் இஸ் ரோஜா ஆல்பம் அண்ட் எவ்ரி சிங்கிள் சாங் ஆஃப் இட். ஸோ ஐ விஷ் ரஹ்மான் சார் ஆல் தி பெஸ்ட். ஹீ இஸ் டெஃபினெட்லி ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் இன் சென்னை. தேங்க்யூ.
2: சென்னையில் இருக்கிற பல பிரபலங்களை பற்றி பேசிக்கிட்டே இருக்கோம். ஸோ டைம் போகிறதே தெரியல. ஸோ அதனால கொஞ்சம் கேப் வேணும். அதனால வில் டேக் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம சென்னை சான்ஸ் இல்ல வித் மீ ஆர்ஜே நந்தினி
1: அண்ட் மீ ஆர்ஜே ஸ்ருதி ஆன் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
4: குடிக்காத, சிகரெட் குடிக்காத, கெடுக்காத, உடம்ப கெடுக்காத, குடிக்காத, சிகரெட் குடிக்காத, கெடுக்காத, உடம்ப கெடுக்காத. நீ ரோட்ல குடிச்சா உன்னை போலீஸ் பிடிக்கும், நீ வீட்டுல குடிச்சா உன் பிள்ளையும் குடிக்கும். மறக்காத, அத நீ மறக்காத. அதனால் குடிக்காத, சிகரெட் குடிக்காத, குடிக்காத, சிகரெட் குடிக்காத.

0: பிள்ளைகளின் வாழ்க்கையை மனசுல யோசி இளையனா போகணும்டா நீயும் காசி. நீ நல்லா இருந்தா குடும்பம் பிழைக்கும், குடிச்சா குடும்பம் உன்னை இழக்கும். மறக்காதே கண்ணே மறக்காதே, இனி என குடிக்காதே, ராசா சிகரெட்ட குடிக்காதே.
1: குடிக்கலையா இனிமே குடிக்கலையா, நிலைக்கணுமையா உயிரே நிலைக்கணுமையா, பொழைக்கணுமையா குடும்பம் பொழைக்கணையா.
2: சிகரெட் குடிப்பதை நிறுத்துங்கள், குடும்பத்தை பாருங்கள்.
3: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: Stay tuned. Stay tuned.
1: ட்ரம்ஸுங்கிற பர்க்யூஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றி கேட்டாலே நமக்கு மைண்டில் முதல்ல வர பேர் நம்ம சிவமணி சார் தான். ஐபிஎல் மற்றும் பல பெரிய பேண்டோட கான்சர்ட்டில் வாச்சு ஃபேமஸ் ஆன சிவமணி சார் சென்னையில் தான் பிறந்தாராம்.
2: அது மட்டும் இல்லை, சிவமணி சாருக்கு ட்ரம்ஸ் மேலே எப்படி ஆசை வந்ததுன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் இப்போ அந்த கதையை உனக்கு சொல்கிறேன். அவர் பிறந்தது எல்லாமே வந்து சென்னையில் தான். ஸோ அவர் மட்டும் இல்லைங்க, அவரோட அஸ்திவாரமும் சென்னையில் தான் பிறந்திருக்கு. என்ன அப்படின்னா, அந்த ஊர்ல வந்து அந்த தாரத்தப்பட்டெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் அடிச்சு அடிச்சு எல்லாம் அவர் வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி கேட்க அவருக்கு ரிதம் மேல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து அவர் வந்து பெரிய ட்ரம்ஸ் பிளேயர் ஆகணும்னு ஆசைப்பட்டாரு. இப்போ பாருங்களேன், நம்ம ட்ரம்ஸே போயிட்டு யார் ஒன்று பிளே பண்ணும் அப்படின்னா சிவமணி சார் தான். அதுவே ரெக்கமெண்ட் பண்ணும், அவ்வளோ பெரிய ஆளாயிட்டாரு சிவமணி சார்.
1: சிவமணி சார் ட்ரம்ஸுக்கு மட்டும் ஃபேவரட் இல்லை, ஏஆர் ரஹ்மான் சாரோட ஃபேவரட் பர்க்யூஷனிஸ்ட் யாருன்னு ஒரு தடவை கேட்டும் போது அவனும் சிவமணி சார் பேரை
2: சென்னைதான்.
1: சென்னை பல இசைக்கலைஞர்களை உருவாக்கி இருக்கு.
2: ஆமாமா, என்னைய என்ன?
1: ஹலோ, நான் நல்ல இசைக்கலைஞர்களை உருவாக்குறத பத்தி பேசுறேன்.
2: ரைட், விடு.
1: கேக்குறதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நந்தினி, உங்களுக்கு பிரம்மாண்டமான செட்டுன்னு சொன்ன உடனே யார் பேர் ஞாபகம் வருது?
2: பிரம்மாண்ட செட் இஸ் ஈக்குவல் டு
1: மற்றும் ப்ரொடக்ஷன் டிசைனரான தோட்டாதரணி சார்க்கு ஊர் சென்னை தானாங்க.
2: பாரா, செட் போட்டா மட்டும் போதுமா? அது அழகா டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஆங்கிள்ஸ்ல காட்டணும்ல, அந்த மாதிரி டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஆங்கிள்ஸ்ல காட்டுற கேமராமேன்ஸ் முக்கியமான ரெண்டு பேர் நம்ம சென்னையில இருந்தா வந்திருக்காங்க. யார் தெரியுமா? அது நம்ம கேவி ஆனந்த் சாரும் பிசி ஸ்ரீராம் சாருக்கும் சொந்த ஊர் சென்னை தானா. அது மட்டும் இல்லாம பிசி சாருக்குன்னு ஒரு தனி ஹைலைட் இருக்கு. என்னதான், இந்தியாலயே ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் இவர் தான் ஹை டெஃபினேஷன் டிஜிட்டல் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி மூலமா ஒரு ஃபிலிம் எடுத்திருக்காரு. இந்த பெருமை வெறும் பிசி சாருக்கு மட்டும் தான் சேரும்,
1: நம்ம சென்னைக்கும் சேரும்.
2: எஸ், நம்ம சென்னை சான்ஸ்.

0: சரி, சென்னையில பிறந்த கிரிக்கெட்டர்ஸ் பத்தி பேசியாச்சு, நடிகர்களை பத்தி பேசியாச்சு, மற்றும் மியூசிக் கம்போசர்ஸ் சிங்கர்ஸ் எல்லார பத்தியும் பேசினோம். அரசியல்ல யாருமே இல்லையா?
1: சரிதான், சரியா கேட்டப்போ இரு, இப்ப சொல்றேன். காமெடியன், லாயர், பிளே ரைட்டர், எடிட்டர் ஆஃப் துக்ளக், பொலிட்டீஷியன், சொல்லும் போதே மூச்சு வாங்குது. இத்தனை ஃபீல்டில் பிரபலமாக இருக்கிற நம்ம சோ ராமசாமி சார் பிறந்தது சென்னை தான். அது மட்டும் இல்லாமல் எக்கனாமிஸ்ட், லாயர், ஃபார்மர் கேபினட் மினிஸ்டராக இருந்த சுப்பிரமணிய சுவாமி சார் பிறந்ததும் இந்த சென்னையில் தான். இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற காமன் பாயிண்ட் என்ன சொல்ல பார்ப்போம். ரெண்டு பேரும் பிறந்தது மயிலாப்பூரில் தான்.
0: பக்கத்து பக்கத்து வீடாக இருந்திருக்குமோ?
1: இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம், இருந்திருக்கலாம், இல்லாமையும் இருந்திருக்கலாம், எப்படி வேணா இருந்திருக்கலாம், பட் ஒருவேளை இருந்திருக்கலாம்.
0: பெருமை சேர்த்த டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் மற்றும் டாக்டர் ஸ்வர்ணமாலியா பத்தி தான் நான் பேச
1: போறேன்.
0: பரதநாட்டிய கலைஞராகவும் நடிகராகவும் ஆசிரியர் மற்றும் டிவி ஆங்கராகவும் நமக்கு ரொம்ப பரிச்சயமான டாக்டர் ஸ்வர்ணமாலியா எம்ஓபி காலேஜ்ல தான் அண்டர் கிராஜுவேஷன் பண்ணாங்களா? இது மட்டும் இல்ல, யாரையாவது டான்ஸ் கிளாஸ் போறீங்களான்னு கேட்டாலே நீ என்ன பெரிய பத்மா சுப்பிரமணியமாக போறியான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கேக்குற டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் அவங்க இந்தியாலேயே மிகவும் உயர்வா கன்சிடர் பண்ற பத்மஸ்ரீ, பத்மபூஷன், கலைமாமணி போன்ற பல விருதுகளுக்கு சொந்தக்காரங்க.
1: இதுக்கு மேல பெரிய அந்த விருது அதெல்லாம் அதுக்கு பத்மபூஷன் பத்மஸ்ரீக்கு மேல ஏதாவது இருந்தா அது வந்து கண்டிப்பா அது வந்து பத்மா அவங்களுக்கு தான் போகும்ன்றது வந்து எனக்கு நல்லா தெரியுதே.
0: இந்த மாதிரி ரெண்டு லெஜெண்டரி டான்சர்ஸ் பிறந்ததும் நம்ம சென்னையில தாங்க.
1: நம்ம சென்னைக்கு சான்ஸே இல்ல.
2: சென்னை
3: போல வருமா?
4: Chennai is the best.
5: Chennai is the best.
6: I've been in Chennai when it was called Madras to the outside world 25 years ago. And coming back to Chennai, I see a lot of changes are taking place and are still taking place. But the one thing I find is unchanged, and the slogan Namad Chennai Chans Ile, I think represents that, is that the warmth and the spirit of the people is unchanged. And if anything, I would say that Chennai lives through the spirit of the people, and that's why we're so happy to be here.

0: சென்னை ஜான்சேல நிகழ்ச்சியில நம்ம இன்னைக்கு பல பிரபலங்களை பத்தி பேசினோம். சென்னையில பிறந்தவங்க, சென்னையில செட்டில் ஆனவங்கன்னு பல துறைகள்ல இருக்கிறவங்க பத்தி இன்னைக்கு பேசினோம். இந்த லிஸ்ட்ல என் பேரும் வரும்.
1: சென்னை பாட்டிப்போம், முடிச்சிடலாமா ஷோவை? ஓகே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது நம்ம சென்னை சான்சேல வித் மீ அஜய் நந்தினி.
0: சென்னை பொண்ணு அஜய் ஸ்ருதி ஆன் MOP சமுதாய வானொலி 107.8.

0: கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: சுனிக்கண்ணா, நீ பெருசானுன்னு என்ன ஆகணும்னு ஆசைப்படுற?
2: நான் வந்து பெரிய டாக்டர் ஆவேன், வீடு கட்டுவேன், ஸ்கூட்டர் வாங்குவேன், கார் வாங்குவேன், அப்புறம் உன்னை கூட்டி போய் ஓல்ட் ஏஜ் ஹோம்ல சேர்த்துருவேன்.
1: அச்சோ, என்னடா கண்ணா ஆச்சு உனக்கு?
3: இல்லம்மா, நீயும் அதானே செஞ்ச.
0: சிந்தியுங்கள், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.

வணக்கம். நான் ராஜேஷ் வைத்யா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இப்ப நான் சொல்ல போற மெசேஜ் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பட் இருந்தாலும் நானும் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நானும் வந்து நம்ம சென்னை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த டிராபிக் ரூல்ஸ் அதை கொஞ்சம் கடைப்பிடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம வந்து எப்ப பாரு, நம்ம வந்து சிங்கப்பூர் பார்க் கிளீனா இருக்கும், மலேசியா பார் ரோட்லாம் நீட்டா இருக்கு, கனடா அமெரிக்கான்னு. ஏன் நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க கூடாது? நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நம்ம அந்த டிராபிக் ரூல்ஸ் அந்த லேன் மீறி போகாம சிக்னல் அந்த ரெட் விழுறதுக்கு முன்னாடி கிளம்ப வேண்டாம், கிரீன் விழுந்ததுக்கு அப்புறம் கிளம்பினா போறோம். அண்ட் மோர் ஓவர் அந்த லேன் ஒரு லேன்ல இன்னொரு லேன் போகும்போது நம்ம வி ஷுட் புட் த இண்டிகேட்டர், இண்டிகேட் போட்டாதான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் தெரியும், முன்னாடி வர்றவங்களுக்கும் தெரியும். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம உடனே மாத்திக்க வேண்டாம். நிறைய பாக்குறோம், நிறைய கேட்கறோம். சோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டிராபிக் ரூல்ஸ் நம்மளே மாத்திண்டா நம்ம ஊரும் இன்னைக்கு சிங்கப்பூரை விட ஜாஸ்தியா நம்ம ஊர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஊரும் அந்த மாதிரி அதை விட ஒரு பெரிய நாடா வரும். டிராபிக் ரூல்ஸ் நம்ம கடைப்பிடிச்சோம்னா இட் பி நைஸ், அண்ட் கண்டிப்பா நானும் அதை கடைப்பிடிச்சிட்டு தான் வரேன். சோ இப்ப வந்து இதை நான் சொல்றது வந்து சென்னை நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் ஆசைப்பட்டு சொல்றேன். இப்ப நான் சொன்ன இந்த டிராபிக் ரூல்ஸ் வந்து தயவு செஞ்சு கண்டிப்பா எல்லாரும் கடைப்பிடிக்கணும். இந்த மாதிரி இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் எம்ஓபி வானொலியில வரப்போகுது. கண்டிப்பா கேளுங்க, நிறைய கேளுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8.

வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. என்ன நேயர்களே, பொழுதுபோக்குக்கு மட்டும்தான் வானொலியா? இல்ல, பொது அறிவு சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சதுக்காகவும் வானொலி பயன்படுது. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்த பத்தி நீங்க விரல் நுனியில வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அடுத்து வர எம்ஓபி லைப்ரரி நிகழ்ச்சியை கேளுங்க. எம்ஓபி லைப்ரரி நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: MOPCR 107.8. இது உங்க ஏரியா FM.
1: நீங்க கேட்டு கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்கள் ஆர்ஜே சாய் பிரியா. இன்னைக்கு நம்ம எம்ஓபி லைப்ரரி ஷோல ஜென்ரல் நாலேஜ் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம இருக்க உலகத்துல நிறைய பேருக்கு உலகத்துல என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. தினமும் நாம நியூஸ் பேப்பர் படிக்கணும், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். வாங்குங்க, இந்த நிகழ்ச்சியில நாம நிறைய அறிவு சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம கூட ரெண்டு பேர் இருக்காங்க. அவங்க எப்படி ஜென்ரல் நாலேஜ் க்வெஸ்சன்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்றாங்க, அவங்களுக்கு எவ்வளவு திறமை இருக்கு, எவ்வளவு அறிவாளியா இருக்காங்கன்னு இன்னைக்கு பாக்கலாம். ஹாய் பவித்ரா, உங்களோட ஹாபிஸ் எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க.
2: என்னோட ஹாபிஸ்னா நான் நிறைய புக்ஸ் படிப்பேன், அப்புறம் நியூஸ் பேப்பர்ஸ்லாம் தினமும் நான் படிப்பேன், அப்புறம் நிறைய டிவிஸ்லாம் பார்ப்பேன், நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுப்பேன்.
1: இப்போ நம்ம கூட இன்னொரு ஒருத்தர் இருக்காங்க, அவங்க யாருன்னு?
3: ஹலோ, என்னோட பேர் சௌமியா, நான் டிகிரி பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு புக்ஸ் படிக்கனாலே ரொம்ப ஆர்வம். அது மட்டும் இல்லை, புது விஷயங்கள் நான் நிறைய டிவி பார்த்து கற்றுப்பேன். அது மட்டும் இல்லை, நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் புக்ஸ் எல்லாமே படிக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்.
1: இப்போ நான் உங்களை நிறைய க்வெஷ்சன்ஸ் கேட்க போகிறேன். ஒவ்வொரு க்வெஷ்சன்ஸ்க்கும் 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்கிற ஆப்ஷன் தான் நான் வந்து ஃபைனலாக எடுத்துப்பேன். நீங்கள் நடுநடுவில் ஆப்ஷன்ஸ் சேஞ்ச் பண்ண முடியாது. சப்போஸ் உங்களுக்கு இந்த க்வெஷ்சன்ஸ்க்கு ஆன்சர் இல்லைனா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு அந்த க்வெஷ்சன் பாஸ் ஆகிடும். ஃபர்ஸ்ட் ஒரு ஈஸியான க்வெஷ்சன்லேருந்து ஆரம்பிக்கலாம். தமிழில் ராமாயணத்தை எழுதியவர் யார்? ஆப்ஷன் ஏ திருவாசகர், ஆப்ஷன் பி ஆண்டாள், ஆப்ஷன் சி கம்பர், ஆப்ஷன் சி திருவள்ளுவர். யா சௌமியா கை தூக்கிட்டாங்க, அவங்க தான் ஆன்சர் சொல்ல போறாங்கன்னு நினைக்கிறேன். சௌமியா உங்க ஆன்சர்
3: சி கம்பர்.
1: கரெக்ட் சௌமியா, யூ ஆர் ரைட். ஆரம்பமே செம்மையா இருக்குங்க. வாங்க செகண்ட் க்வெஸ்சனுக்கு போலாம். செகண்ட் க்வெஸ்சன், எல்லோரா கேவ் எங்க இருக்கு? ஆப்ஷன் ஏ மைசூர், ஆப்ஷன் பி பிஜாப்பூர், ஆப்ஷன் சி அம்ரித்சர், ஆப்ஷன் டி அவுரங்காபாத். இப்போ பவித்ரா ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க, அவங்க தான் பதில் சொல்ல போகிறாங்க. சொல்லுங்க பவித்ரா.
2: ஆப்ஷன் டி அவுரங்காபாத்.
1: எஸ் பவித்ரா, யூ ஆர் ரைட். நம்ம இப்போ தேர்ட் க்வெஸ்சனுக்கு போகலாம். டொர்னாடோவின் இன்னொரு பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ சைக்ளோன், ஆப்ஷன் பி தென்மேற்கு பருவமழை, ஆப்ஷன் சி வடகிழக்கு பருவமழை, ஆப்ஷன் டி ஆன்டி சைக்ளோன். என்ன ரெண்டு பேரும் திரு திருன்னு முழிக்கிறீங்க, ஆன்சர் தெரியலையா? இது வந்து ஃபுல்லாகவே மழை பற்றினது தாங்க. ரெண்டு பேரும் யாராவது ட்ரை பண்ணி பாருங்க. சௌமியா பார்த்தா ஆன்சர் சொல்ல வரா மாதிரி இருக்கு. வாங்க உங்களுக்கு கேட்கலாம்.
3: சி தென்மேற்கு பருவக்காற்றா?
1: இல்லை சௌமியா, இட்ஸ் அ ராங் ஆன்சர். என்ன பவித்ரா, நீங்க ட்ரை பண்றீங்களா?
2: ஆப்ஷன் ஏ சைக்ளோன்.
1: கரெக்ட் ஆன்சர் பவித்ரா. அடுத்த க்வெஸ்சன், எந்த பருவ காலத்தில் சுழல் காற்று ஏற்படும்? ஆப்ஷன் ஏ வெயில் காலம், ஆப்ஷன் பி மழைக்காலம், ஆப்ஷன் சி குளிர்காலம், ஆப்ஷன் டி இலையுதிர்காலம். பவித்ரா கை தூக்கியிருக்காங்க, அவங்க கிட்ட ஆன்சரை கேட்கலாம்.
2: ஆப்ஷன் ஏ வெயில் காலம்.
1: யூ ஆர் கரெக்ட் பவித்ரா. இப்போ அடுத்த க்வெஸ்சன், நம்ம அணைகளை பற்றி பார்க்கலாம். டெஹரி அணை எந்த நதியில் உள்ளது? ஆப்ஷன் ஏ அலக்நந்தா, ஆப்ஷன் பி பாகீரதி, ஆப்ஷன் சி யமுனா, ஆப்ஷன் டி மந்தாகினி. இந்த வாட்டி சௌமியா ரொம்ப ஆர்வமாக கை தூக்கியிருக்காங்க.
3: ஆப்ஷன் பி பாக்கிரதி.
1: ஓ கரெக்ட் ஆன்சர் சௌமியா. அடுத்தது நம்ம உடல் சார்ந்த ஒரு கேள்வி. ட்ரிப்சின் என்கிற சுரப்பி நம்ம உடல்ல எங்கிருந்து சுரக்கிறது? ஆப்ஷன் ஏ பேங்க்ரியாஸ், ஆப்ஷன் பி லிவர், ஆப்ஷன் சி தைராய்டு, ஆப்ஷன் டி ஸ்டொமக். பவித்ரா ரொம்ப ஆர்வமாக கை தூக்கியிருக்காங்க, வாங்க பவித்ராவை கேட்கலாம்.
2: ஆப்ஷன் பி லிவர்.
1: ஓ சாரி, நீங்கள் தப்பான ஆன்சர் சொல்லிட்டீங்க பவித்ரா. என்ன சௌமியா, நீங்க ட்ரை பண்றீங்களா?
3: ஆப்ஷன் ஏ பான்க்ரியாஸ்.
1: கரெக்ட் ஆன்சர் சௌமியா. அடுத்த கேள்வி, ஹவா மஹால் அதாவது காற்றின் மாளிகை எங்கே அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ ஸ்ரீநகர், ஆப்ஷன் பி அம்ரித்சர், ஆப்ஷன் சி ஜெய்ப்பூர், ஆப்ஷன் டி டெல்லி.
3: ஆப்ஷன் சி ஜெய்ப்பூர்.
1: கரெக்ட் ஆன்சர் சௌமியா. அடுத்ததான் நம்ம கோயில்கள் பற்றி ஒரு க்வெஸ்சன் கேட்கலாம். மகா மகாபலேஸ்வரர் கோயில் எங்கே உள்ளது? ஆப்ஷன் ஏ மகாபலிபுரம், ஆப்ஷன் பி பூரி, ஆப்ஷன் சி உஜ்ஜைன், ஆப்ஷன் டி மும்பை.
2: ஆப்ஷன் ஏ மகாபலிபுரம்.
1: நோ, ராங் ஆன்சர் பவித்ரா.
3: சௌமியா, நீங்க ட்ரை பண்றீங்களா?
2: இல்ல, எனக்கு சரியா தெரியல.
1: சரி, இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் உஜ்ஜைன். இது மத்திய பிரதேஷ்ல இருக்கு. இப்போ நம்ம அடுத்து மேக்ஸ் ரிலேட்டடாக ஒரு க்வெஸ்சன் கேட்கலாம். உங்களுக்கு பேப்பர் பென்லாம் கொடுத்துருவோம். நீங்கள் இந்த சம்ம ட்ரை பண்ணி கரெக்டான ஆன்சர் சொல்லணும். தந்தை மற்றும் மகனுடைய வயது ரேஷியோவில் உள்ளது, அதாவது 4:1. அவர்களுடைய வயதை பெருக்கினால் 196 வரும். 5 வருடம் கழித்து அவர்களுடைய வயதின் ரேஷியோ என்ன? ஆப்ஷன் ஏ 3:1, ஆப்ஷன் பி 10:3, ஆப்ஷன் சி 11:4, ஆப்ஷன் டி 14:5. ரெண்டு பேரும் அவசர அவசரமாக போட்டுட்ருக்காங்க. யார் ஃபஸ்ட்டு சொல்ல போகிறாங்கன்னே தெரியல. என்ன நேயர்களே, நீங்களும் போட்டுட்ருக்கீங்களா? நீங்கள் போட்டுட்ருக்கக்குள்ள நம்ம நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
4: உங்களை டேபிள்ஸ் தானே உங்க அம்மா படிக்க சொல்லிட்டு போனாங்க, இங்க என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா? உங்க அம்மா என்ன நம்பி அனுப்பிச்சதுக்கு நல்ல வேலை பண்றீங்க. இருங்க, உங்க அம்மா வந்துடும்னு சொல்றேன்.
5: எங்க அம்மா எல்லாம் இப்ப வர மாட்டாங்க, எங்களுக்கு நல்லா தெரியும்.
6: போய் சொல்லாதீங்கக்கா.
4: உங்க ரெண்டு பேரோட அம்மாங்க அங்க வராங்க பாருங்க. நல்லா
7: மீனாட்சி, இவ்ளோ நிறைய என் பொண்ணு படிச்சிருப்பா. நான் போனோடனே டேபிள்ஸ் ஒப்பிக்க போறா பாரு.
8: நான் போகும்போதே என் புள்ள படிச்சிட்டு இருந்துச்சு, இப்ப கூட படிச்சிட்டு தான் இருக்கும்.
5: சொல்லு
7: பாக்கலாம். சரி, அதையாச்சும் சொல்லு.
5: 9-1-9, 9-2-18, 9-3.
8: நீ சொல்லு.
5: 9-1-9, 9-2-9-2.
7: என்ன முழுங்குற, சொல்லு ஒழுங்கா.
5: நாங்கதான் சொன்னோம்மா, எங்களுக்கு எதுவுமே படிக்க பிடிக்கலன்னு.
7: இப்ப வேலை செஞ்சுட்டு வருவேன், அதுக்குள்ள நீ படிச்சு முடிக்கலன்னா அவ்வளவுதான். வந்தோடனே ஒப்பிக்கிற, போய் படி போ.
4: என்னாச்சு உங்களுக்கு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்லா விளையாடிட்டு இருந்தீங்க, இப்போ உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க.
5: எங்க அம்மா 9 டேபிள் படிக்க சொல்லிட்டு போயிட்டாங்கக்கா.
6: எங்களுக்கு படிக்கவே பிடிக்கலக்கா, புரியவே இல்லக்கா எதுமே.
4: டேபிள்ஸ் நீங்க நினைக்கிற மாதிரி கஷ்டமே கிடையாதுமா, அது ரொம்ப சுலபம். அதுக்கெல்லாம் ஒரு வழி இருக்கு, இப்ப நான் உங்களுக்கு அதை சொல்லி தரேன்.
5: சொல்லிட்டாங்கக்கா.
4: 9-1-9, அத நீங்க என்ன மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சரியா, எங்க சொல்லுங்க.
5: 9-1-9.
4: அதுக்கப்புறம் 9-2-6ல இருந்து 1-1-2-3 அப்படியே எழுதிக்கிட்டு வாங்க. 9-10-6ல இருந்து 1-2-3 அப்படியே ரிவர்ஸ்ல போங்க. அவ்வளவுதானா?
5: இப்ப நாங்க இன்னொரு தடவை சொல்றோம்க்கா.
4: சொல்லுங்க பாக்கலாம்.
5: 9-1-9, 9-2-18, 9-3-27, 9-4-36.
4: பரவாயில்லையே, டக்குன்னு புடிச்சிட்டீங்க, அறிவாளி பிள்ளைங்க.
7: இப்போ டேபிள் சொன்னது ஏன் பொண்ணா என்ன?
5: ஆமாமா, நான் தான் சொன்னேன்.
7: 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அப்படி முழுங்கன,
5: இப்பதான் இந்த அக்கா சொல்லி கொடுத்தாங்க.
8: இப்ப தெரியுதா மேக்ஸ் எவ்வளவு ஈஸியா இருக்கும்னு?
6: எங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சது.
5: நாங்க இனிமே ஒழுங்கா படிப்போம்மா.
7: எதையும் புரிஞ்சு படிக்கணும், சரியா?
5: சரிம்மா.
9: கல்வி சுமையாக இருக்க கூடாது, சுகமாக இருக்க வேண்டும். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: வெல்கம் பேக் லிஸ்னர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நம்ம எம்ஓபி லைப்ரரி நிகழ்ச்சியில எல்லாரும் மும்முரமா ஒரு சம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க, யார் ஃபர்ஸ்ட் பதில் சொல்றாங்கன்னு கேட்கலாம். பவித்ரா போட்டு முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பவித்ரா, உங்க ஆன்சர்?
2: ஆப்ஷன் சி 11:4.
1: வாவ், கரெக்ட் ஆன்சர் பவித்ரா. மேக்ஸ்ல ரொம்ப ஜீனியஸா இருக்கீங்க. அடுத்த கேள்வி, இது உங்க கான்சென்ட்ரேஷன் பவர் எப்படி கேக்குறீங்க, இதை டெஸ்ட் பண்றதுக்கான ஒரு க்வெஸ்சன். இந்த க்வெஸ்சன் நான் ஒரே ஒரு தடவை தான் சொல்வேன், நல்லா கேளுங்க. லைட் இஸ் டார்க், டார்க் இஸ் க்ரீன், க்ரீன் இஸ் ப்ளூ, ப்ளூ இஸ் ரெட், ரெட் இஸ் ஒயிட், ஒயிட் இஸ் எல்லோ. வாட் இஸ் அ கலர் ஆஃப் பிளட்? ஆப்ஷன் ஏ ரெட், ஆப்ஷன் பி டார்க், ஆப்ஷன் சி ஒயிட், ஆப்ஷன் டி எல்லோ. சௌமியான க்வெஸ்சன் கேட்டு முடிச்சவனே கை தூக்கிட்டாங்க. அவங்களோட கான்சென்ட்ரேஷன் பவர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆப்ஷன் சி ஒயிட். கரெக்ட் ஆன்சர் சௌமியா, உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் பவர் ரொம்பவே நல்லா இருக்கு. இப்போ நம்ம ஒரு நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போக போகிறோம். இந்த ரவுண்டில் வந்து நான் உங்களை வெறும் க்வெஸ்சன்ஸ் தான் கேட்பேன், ஆப்ஷன்ஸ்லாம் கொடுக்க மாட்டேன். சப்போஸ் ரெண்டு பேருக்குமே என்ன ஆன்சர்னு தெரியலன்னா உங்களுக்கு நான் ஆப்ஷன்ஸ் கொடுப்பேன். ஓகே, நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாம். வேர்க்கடலை எங்கே அதிகமாக விளைகிறது? ஐ திங்க் இட்ஸ் ஆந்திர பிரதேஷ். கரெக்ட் ஆன்சர் சௌமியா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாம். கரும்பு எங்கே அதிகம் விளைகிறது? கை தூக்கிருக்காங்க பவித்ரா, உங்களுடைய ஆன்சர் உத்தரப்பிரதேஷ். யா, கரெக்ட் ஆன்சர் பவித்ரா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், டீ எங்கே அதிகம் விளைவிக்கப்படுகிறது?
10: எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு தான் நினைக்கிறேன்.
1: தமிழ்நாடுல எங்கன்னு சொல்ல முடியுமா?
10: நீலகிரிஸ்ல.
1: கரெக்ட் ஆன்சர் சௌமியா. அரிசி எங்கே அதிகம் உற்பத்தி செய்யப்படுகிறது? இந்த க்வெஸ்சனுக்கு பவித்ரா கை தூக்கிருக்காங்க, அவங்க என்ன ஆன்சர் சொல்றாங்கன்னு கேட்போம்.
11: ஹரியானா.
1: கரெக்ட் ஆன்சர் பவித்ரா. இப்போ அடுத்த க்வெஸ்சன், பட்டு நூல்கள் எங்கே அதிகம் தயாரிக்கப்படுகிறது?
11: கர்நாடகா.
10: இல்லை இல்லை, காஞ்சிபுரம் தான் கரெக்டு.
1: சௌமியாக்கும் பவித்ராக்கும் விவாதமே நடக்குதுங்க. காஞ்சிபுரத்துலேயும் வந்து பட்டு உற்பத்தி செய்கிறாங்க, ஆனால் அதிகமாக உற்பத்தி செய்கிறது வந்து கர்நாடகா தான். ஸோ பவித்ரா இஸ் கரெக்ட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போகிறோம். இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களை க்வெஸ்சன்ஸ் கேட்பேன். இல்லை, ஃபஸ்ட்டு கேட்குற க்வெஸ்சனுடைய ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே அதில் வர ரெண்டு லெட்டர்ஸ் ஒரே மாதிரியே வந்துட்டுருக்கும், அதாவது எதுகை சொற்களாக இருக்கும். இந்த ரவுண்ட் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்க போகுது, வாங்க நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், வழியை குறிக்கும் ஒரு சொல்?
10: பாதை.
1: இல்லை, தப்பான ஆன்சர்.
11: நடைபாதை.
1: இல்லை, தப்பான ஆன்சர். உங்களுக்கு ஒரு க்ளூ தரேன், இது மூணே மூணு லெட்டர் வேர்ட்.
10: தடம்.
1: கரெக்ட் ஆன்சர் சொல்லுங்க. இப்போ உங்களுக்கே இந்த ரவுண்ட் எப்படி விளையாடணும்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மனதில் உறுதி வேண்டும், இதை நம்ம எப்படி சொல்லலாம்?
11: திடம்.
1: கரெக்ட் ஆன்சர் பவித்ரா. அடுத்த கேள்வி, நதியினிலே செல்லும் ஒன்று?
10: படகு.
1: இல்லை, தப்பான ஆன்சர் சௌமியா.
11: ஓடம்.
1: கரெக்ட் ஆன்சர். சரி, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாம். தெய்வம் அமரும் ஓர் இடம், இதை எப்படின்னு சொல்லுவாங்க?
10: பீடம்.
1: கரெக்ட் ஆன்சர் சௌமியா. பெண்களை ஆங்கிலத்தில் மரியாதையாக இப்படி அழைப்பார்கள்?
11: மேடம். இது கரெக்டா?
1: யூ ஆர் அப்சல்யூட்லி கரெக்ட் பவித்ரா. சரி, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாம். பழைய காலத்தில் விளக்கு வைக்கும் ஓர் இடம்?
10: மாடம்.
1: கரெக்ட் ஆன்சர் சௌமியா. நம்ம நிகழ்ச்சி ரொம்பவே சுவாரஸ்யமாக போயிட்டுருக்குங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
12: என்னம்மா காவ்யா, என்ன பண்ற?
13: அட்மிஷன் ஃபார்ம் ஃபில் பண்றேன் தாத்தா.
12: அட்மிஷன் ஃபார்ம் எதுக்கு? படிப்பெல்லாம் தான் முடிஞ்சிருச்சு,
13: யுஎஸ்ல போய் ஹையர் ஸ்டடிஸ் பண்ண போறேன்.
12: ஏண்டி மீனாட்சி, இங்க வந்து பாரு கொடுமே, ஹையர் ஸ்டடிஸ் பண்ண போறாளாமா நம்ம காவ்யா?
13: அந்த ஃபார்ம தூக்கி போடு, ஜாதகத்தை எடுத்துட்டு வா. வயசு 21 ஆச்சு, உன் வயசுல எல்லாம் எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையே இருந்தது.
14: தாத்தா பாட்டி, இது நியாயமே இல்ல. அண்ணாவை மட்டும் படிக்க அனுப்புனீங்க, என்னையே கல்யாணம் பண்ணி பாக்குறீங்க?
15: Education is the first and most important step to empowerment. Stand up for yourself. Education is your right. It's your right.
16: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
1: லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இப்போ எம்ஓபி லைப்ரரி ஷோல நம்ம நிகழ்ச்சியில விறுவிறுப்பா க்வெஷ்சன்ஸ் கேட்டுருக்கோம். சௌமியாவும் பவித்ராவும் ஆன்சர்ஸ்லாம் ரொம்பவே ஃபாஸ்டா சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் இதுக்கான ஆன்சர்ஸ் யோசிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம நெக்ஸ்ட் க்வெஷ்சன் கேட்கலாம். ஓர் இசைக்கருவி கையினால் வாசிப்பது உங்களுக்கு யாராவது தெரியுமா?
2: எனக்கு தெரியும், ஆன்சர் வந்து கடம்.
1: கரெக்ட் ஆன்சர் சௌமியா. இப்போ நெக்ஸ்ட் க்வெஷ்சன், தாழ்வாரம் முற்றம் இவற்றோடு தொடர்புடைய ஒன்று.
2: இதுக்கான ஆன்சர் கூடம்.
1: கரெக்ட் ஆன்சர் பவித்ரா. சுவாமிக்கு நெய்வேத்தியத்துக்கு பின் காண்பிப்பது
2: கற்பூரம்.
1: கற்பூரத்தோடு இன்னொரு பேர் சௌமியா.
2: சூடம்.
1: யா, கரெக்ட் ஆன்சர். நீங்க மறந்துட்டீங்க, நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கேன் இந்த ஆன்சர்லாம் வந்து எது கையில் வரும். நீங்க அதையே வச்சு யோசிச்சு பாருங்க. சாமியார்கள் வசிக்கும் ஓரிடம்.
2: மேடம்.
1: கரெக்ட் ஆன்சர் பவித்ரா. இப்போ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், அசைவற்ற ஓர் நிலை.
2: ஜடம்.
1: கரெக்ட் ஆன்சர் சௌமியா. இப்போ நம்ம இந்த ரவுண்டோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து ரேபிட் ஃபயர் ரவுண்ட். இந்த நான் கேட்க போகிற க்வெஷ்சன்ஸுக்கு நீங்கள் வந்து டக்கு டக்குன்னு ஆன்சர் சொல்லிகிட்டே இருக்கணும். ஒரு செகண்ட் கூட நீங்கள் வேஸ்ட் பண்ணவே கூடாது. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், சூரியன் உதிக்கும் நாடு.
2: ஜப்பான்.
1: கரெக்ட் ஆன்சர் சௌமியா. செகண்ட் க்வெஸ்சன், நள்ளிரவில் சூரியன் உதிக்கும் நாடு எது?
2: நார்வே.
1: கரெக்ட் ஆன்சர் பவித்ரா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 1000 ஏரிகளை கொண்ட ஒரு நாடு.
2: ரோம்.
1: ராங் ஆன்சர் சௌமியா.
2: மியான்மர்.
1: பவித்ரா நீங்க ட்ரை பண்றீங்களா?
2: மியான்மர்.
1: நோ, ராங் ஆன்சர். இதோட ஆன்சர் பின்லாந்து. காற்றாலைகளின் நாடு இது.
2: ஹாலண்ட்.
1: கரெக்ட் ஆன்சர் சௌமியா. வெள்ளை யானைகளை கொண்ட ஒரு நாடு.
2: தாய்லாந்து.
1: கரெக்ட் ஆன்சர். தங்க ரதங்களின் நாடு.
2: டோக்கியோ.
1: நோ, ராங் ஆன்சர் சௌமியா. பவித்ரா நீங்க ட்ரை பண்றீங்களா?
2: மியான்மர்.
1: கரெக்ட் ஆன்சர் பவித்ரா. ஐரோப்பாவின் விளையாட்டு மைதானம் எது?
2: ஸ்வீடன்.
1: ராங் ஆன்சர்.
2: ஸ்விட்சர்லாந்து.
1: கரெக்ட் ஆன்சர் சௌமியா. ஐரோப்பாவின் போர்க்களம் எது?
2: பெல்ஜியம்.
1: கரெக்ட் ஆன்சர் பவித்ரா. ஐரோப்பாவின் கடைசி குழந்தை எது?
2: ரஷ்யா.
1: கரெக்ட் ஆன்சர் சௌமியா. ஐரோப்பாவின் நோயாளி, இந்த நாடு ஒரு நோயாளி நாடு.
2: எகிப்த்.
1: ராங் ஆன்சர்.
2: டர்க்கி.
1: ராங் ஆன்சர். கரெக்ட் ஆன்சர் இஸ் துருக்கி. ரொட்டிகள் அதிகம் உண்ணப்படும் நாடு எது?
2: ஸ்காட்லாந்து.
1: கரெக்ட் ஆன்சர். கங்காருகளை அதிகம் கொண்ட நாடு எது?
2: ஆஸ்திரேலியா.
1: கரெக்ட் ஆன்சர். தென் உலகத்தின் பிரிட்டன் என்று அழைக்கப்படும் நாடு எது?
2: இங்கிலாந்து.
1: கரெக்ட் ஆன்சர் பவித்ரா. அதிகாலை அமைதி கொண்ட நாடு எது?
2: கொரியா.
1: கரெக்ட் ஆன்சர். உலகின் சர்க்கரை கிண்ணம் என்று அழைக்கப்படும் நாடு எது?
2: ஆஸ்திரேலியா.
1: ராங் ஆன்சர்.
2: கியூபா.
1: கரெக்ட் ஆன்சர் சௌமியா. கிராம்பு தீவு என்று அழைக்கப்படும் இந்த தீவு எது?
2: தெரியல எனக்கு.
1: இதோட ஆன்சர் இஸ் சான்சி பார். நைல் நதியின் நன்கொடை என்று அழைக்கப்படும் நாடு எது?
2: எகிப்த்.
1: கரெக்ட் ஆன்சர். முத்துத்தீவுகள் என்று அழைக்கப்படுவது எது?
2: பஹ்ரைன்.
1: கரெக்ட் ஆன்சர். மரகத தீவு என்று அழைக்கப்படும் நாடு எது?
2: அயர்லாந்து.
1: கரெக்ட் ஆன்சர். புனித பூமி என்று அழைக்கப்படும் நாடு எது?
2: இத்தாலி.
1: ராங் ஆன்சர்.
2: பாலஸ்தீன்.
1: ரைட் ஆன்சர் சௌமியா. இடி மின்னல்கள் கொண்ட நாடு எது?
2: பூட்டான்.
1: கரெக்ட் ஆன்சர் பவித்ரா. உலகின் காபி கோப்பை காபி கோப்பை என்று அழைக்கப்படும் நாடு எது?
2: பிரேசில்.
1: கரெக்ட் ஆன்சர். கீழே நாடுகளின் முத்து என்று அழைக்கப்படும் நாடு எது?
2: சிங்கப்பூர்.
1: கரெக்ட் ஆன்சர் சௌமியா.
2: பொற்கோவிலின் நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது?
1: அமிர்தசரஸ். கரெக்ட் ஆன்சர். அரண்மனை நகரம் எது?
2: கொல்கத்தா.
1: கரெக்ட் ஆன்சர். இந்தியாவின் பூந்தோட்டம் நகரம் எது?
2: பெங்களூர்.
1: கரெக்ட் ஆன்சர். இந்தியாவின் நுழைவுவாயில் நகரம் எது?
2: கேரளா.
1: நோ, ராங் ஆன்சர்.
2: மும்பை.
1: கரெக்ட் ஆன்சர். இந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் நகரம் எது?
2: மும்பை.
1: கரெக்ட் ஆன்சர். இளஞ்சிகப்பு நகரம் எது?
2: கொல்கத்தா.
1: நோ, ராங் ஆன்சர்.
2: ஜெய்ப்பூர்.
1: கரெக்ட் ஆன்சர். அரபிக் கடலின் அரசி என்று அழைக்கப்படும் நகரம் எது?
2: கொச்சின்.
1: கரெக்ட் ஆன்சர். இந்தியாவின் நறுமண தோட்டம் எங்கு அமைந்துள்ளது?
2: மேகாலயா.
1: நோ, ராங் ஆன்சர்.
2: கேரளா.
1: கரெக்ட் ஆன்சர். பஞ்ச நதிகளின் நிலம் என்று அழைக்கப்படும் நகரம் எது?
2: பஞ்சாப்.
1: கரெக்ட் ஆன்சர். கிழக்கின் ஸ்காட்லாண்ட் என்று அழைக்கப்படும் நகரம் எது?
2: மேகாலயா.
1: கரெக்ட் ஆன்சர். ஏழு தீவுகளின் நகரம் எது?
2: சண்டிகர்.
1: நோ, ராங் ஆன்சர்.
2: மும்பை.
1: கரெக்ட் ஆன்சர். இந்தியாவின் விளையாட்டு மைதானம்?
2: காஷ்மீர்.
1: கரெக்ட் ஆன்சர். பாறை நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது?
2: கொல்கத்தா.
1: நோ, ராங் ஆன்சர்.
2: பஞ்சாப்.
1: ராங் ஆன்சர். இதுடைய கரெக்ட் ஆன்சர் இஸ் சண்டிகர். இந்தியாவின் ஆபரண நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது?
2: மணிப்பூர்.
1: கரெக்ட் ஆன்சர். வட இந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் நகரம் எது?
2: கான்பூர்.
1: கரெக்ட் ஆன்சர். இந்தியாவின் கோயில் நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது?
2: புவனேஸ்வர்.
1: கிழக்கு நாடுகளின் வெனிஸ் என்று அழைக்கப்படும் நாடு எது?
2: ஆலப்புழை.
1: கரெக்ட் ஆன்சர். உலகின் கூரை என்று அழைக்கப்படும் நாடு எது?
2: திபெத்.
1: கரெக்ட் ஆன்சர். உலகின் பரப்பளவில் மிகப்பெரிய நாடு எது?
2: ஆசியா.
1: ராங் ஆன்சர்.
2: ரஷ்யா.
1: கரெக்ட் ஆன்சர். உலகிலேயே மிகப்பெரிய கண்டம் எது?
2: ஆசியா.
1: கரெக்ட் ஆன்சர். அதிக மக்கள் தொகை உள்ள நாடு எது?
2: சீனா.
1: கரெக்ட் ஆன்சர். உலகின் மிகப்பெரிய தீவு கூடம் அதாவது தீவு எது?
2: இந்தோனேஷியா.
1: கரெக்ட் ஆன்சர். உலகின் மிகப்பெரிய தீவு எது?
2: கிரீன்லாந்து.
1: உலகின் மிகப்பெரிய தீபகற்பம் அதாவது பெனின்சுலா எது?
2: அரேபியா.
1: கரெக்ட் ஆன்சர். உலகின் மிகப்பெரிய கடல் எது?
2: பசிபிக் பெருங்கடல்.
1: ரைட் ஆன்சர். உலகின் மிகப்பெரிய ஏரி எது?
2: காஸ்பியன் கடல்.
1: கரெக்ட் ஆன்சர். உலகின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி எது?
2: பைக்.
1: ராங் ஆன்சர்.
2: சுப்பீரியர்.
1: கரெக்ட் ஆன்சர். உலகின் மிக ஆழமான ஏரி எது?
2: பைகால்.
1: கரெக்ட் ஆன்சர்.

கலந்துக்கிட்டாங்க. நிறைய க்வெஸ்சன்ஸுக்கும் கரெக்டான பதிலெலாம் சொன்னாங்க. உங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலேருந்து நிறைய உங்களுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் நிறைய கற்றுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நான் உங்கள் ஆர்ஜே சாய் பிரியா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.

0: என்ன ஆச்சு? ஏற முடியலையா? ஒரே ஒரு மாடிதான்.
1: முடியல.
0: என்ன என்ன சாப்பிடுற நீ வீட்டுல இப்படி மூச்சு வாங்குறது?
1: டைமே இல்லப்பா, வெளியில இருந்து ஆர்டர் பண்ண வேண்டியது இருக்கு. ரொம்ப எல்லாம் இல்ல, ரெண்டு பர்கர், சம்டைம்ஸ் பீட்சா, அப்புறம் கோல்ட் ட்ரிங்க், அவ்வளவுதான்.
0: அவ்வளவுதானா? அப்ப நீயும் வேலையை முடிச்சுட்டு என்னோட ஒர்க் அவுட் பண்ண வந்துரு டெய்லி. ரெடியூஸ் பெல்லி, ஒர்க் அவுட் ஃபுல்லி. Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: People tell me I have a long life. Not one, but 9 long lives. That's right. I can give life to 9 other people. Because I've pledged my organs, my eyes, my heart, my lungs, kidneys, liver, pancreas, bones, cartilages, and all tissues. You know, that makes me feel like a real hero. You too can be a hero. You too can give life to 9 other people. Anyone from a newborn child to a senior citizen can become an organ donor. I'm proud to be an organ donor. I'm sure you will be too.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. மத்தவங்க கிட்ட வேலை செய்யற நீங்க எப்ப மத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு தர முனைவராக போறீங்க? உங்ககிட்ட இருக்க பிசினஸ் டேலண்டை வெளிக்கொண்டு வரதுக்காகவே ஒரு சிறப்பான நிகழ்ச்சி காசு மேல காசு.
4: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் MOP-இன் சமுதாய வானொலி 107.8. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்காக உங்களோட இருக்கிறது நான் உங்க ஹேமா.
5: நான் உங்க சத்யா.
4: நேயர்களே, நம்ம முன்னோர்கள் வந்து காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சத்யா, உங்களுக்கு இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இதோட மீனிங் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க?
5: நம்ம பெரியவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்னா கிடைக்கிற சந்தர்ப்பத்துல அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அப்படி அதை தவற விட்டோம்னா போன காலம் திரும்பி வராதுன்ற மாதிரி தான் ஆயிரும்.
4: சத்யா, நீங்க சொல்றது கரெக்ட் தான், பட் நான் கேக்குறது அதோட லிட்ரல் மீனிங். அதாவது இப்போ நம்ம கிட்ட காற்று இருக்கு இல்லையா, காற்றை எப்படி பயன்படுத்தி நம்ம அதை எப்படி பயனுள்ளதா மாற்ற முடியுங்கிறத பத்தி தான் நான் உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன்.
5: என்ன சொல்றேம்மா, எனக்கு ஒண்ணும் புரியல.
4: சத்யா, நீங்க வந்து இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுட்டு வந்தீங்கன்னா நான் என்ன சொல்ற வர அப்படிங்கிற மீனிங் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே புரியும். இப்போ இந்த நிகழ்ச்சியில நம்மளோட கலந்துக்கிறதுக்காக மிஸ்டர் ஷாம் சுந்தர் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் சார்.
6: வணக்கம்.
4: இவர் வந்து ஆகாஷ் கங்கா அப்படிங்கிற நிறுவனத்தின் டைரக்டரா இருக்காரு. இவருடைய நிறுவனத்தை பத்தி சொல்லணும்னா, இவங்க தயாரிக்கிற ப்ராடக்ட் வந்து காற்றை அப்படியே தண்ணியா மாத்தி அதை மக்களுக்கு வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இவர் கொண்டு வந்திருக்கிற ப்ராடக்ட் வந்து ஒரு மேஜிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். காற்றுல இருந்து அப்படியே தண்ணியா மாத்தி அதை சப்ளை பண்றது. இந்த ப்ராடக்ட் பத்தி நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம்.
5: ஹலோ சார்.
6: ஹலோ.
5: இப்ப கேன் வாட்டர் நம்ம பெரும்பாலும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அது வந்து பியூரிஃபையா இருக்கா?
6: கேன் வாட்டர் வந்து பியூரிஃபை பண்றாங்க, அது பியூரிஃபைடா இருக்குங்கிறது வந்து 100% சொல்ல முடியாது. ஏன்னா பியூரிஃபைங்கிறது ஒரு ப்ராசஸ், அந்த ப்ராசஸ் எவ்வளோக்கு அளவு நல்லா பண்றாங்களோ அவ்வளோக்கு அளவு பியூரிஃபின் இருக்கும் தண்ணியில. எல்லா கம்பெனியும் பியூரிஃபை பண்றாங்களாங்கிறது பெரிய க்வெஸ்டின் மார்க். நீங்களே பேப்பர்ல படிச்சிருப்பீங்க, அடிக்கடி வந்து 100 பிராண்ட்ஸ் வந்து ஐஎஸ்ஐ வந்து சீஸ் பண்ணாங்க. எதனால? அவங்க ஒன்று பொய்யான ஐஎஸ்ஐ லேபிள் போட்டு பண்ணுறாங்க, ரெண்டாவது பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து கரெக்டாக அடாப்ட் பண்ணுறது கிடையாது.
4: ஓகே சார், அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இப்போ ஐஎஸ்ஐ மார்க் போட்டிருந்தா கூட அது பியூரிஃபைடாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இல்லை.
6: கரெக்ட். சி, இப்போ ஐஎஸ்ஐ மார்க் படி வந்து ஒரு கேன் வாட்டர் பண்ணுன்னா அவங்களுக்கு வந்து 25-30 ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் இருக்குது. இப்போ வந்து ஐஎஸ்ஐ கிட்டத்தட்ட ஒரு 500 கம்பெனி இருக்குன்னா 500 கம்பெனி டெய்லி அவங்க போய் பார்த்துட்டு இருக்க முடியாது இந்த ப்ராசஸ் பண்றாங்களா இல்லையாங்கிறது. அது பண்றாங்களா இல்லையாங்கிறது ப்ரூஃப் வந்து பண்றவங்களுக்கு ஒண்டி தான் தெரியும். இப்போ வந்து தண்ணி குடிச்சிட்டு நிறைய பேர் வியாதி வரணும்னால ஃபேக்ட் என்னன்னா, எல்லாருமே கரெக்டா அந்த ப்ராசஸ் பண்ணலங்கிறது ஃபேக்ட் தான் அது.
4: ஓகே சார், இப்போ வந்து இந்த கேன் வாட்டர் யூஸ் பண்றதுனால என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு சார்?
6: சி, கேன் வாட்டர்னால ரெண்டு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. ஒன்னு நமக்கு டிஸ்அட்வான்டேஜ், ரெண்டாவது நேச்சருக்கு டிஸ்அட்வான்டேஜ். கேன் வாட்டர் எப்படி பண்றாங்கன்னா, கேன் வாட்டர் இஸ் ட்ரீட்மெண்ட் ஆஃப் வாட்டர். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, கேன் வாட்டர் வந்து ஃபர்ஸ்ட் தண்ணியை ஃபுல்லா டீமினரலைஸ் பண்ணிடுவாங்க. அப்படின்னா என்ன பண்ணுவோம், தண்ணியை ட்ரீட் பண்ணி அதில் இருக்கிற மினரல்ஸ் எல்லாம் எடுத்துடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து மினரல்ஸ் ஆட் பண்ணுவாங்க. இப்போ நான் அந்த தண்ணியை ஃபுல்லாக ட்ரீட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, 1 லிட்டர் தண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுன்னு நினச்சிக்கோ, கிட்டத்தட்ட 2-3 லிட்டர் தண்ணி வந்து வேஸ்ட் ஆகும்.
4: ஓகே,
6: அந்த வேஸ்ட் ஆகுது ஒரு பக்கம் இருக்கு, கான்சன்ட்ரேட்டட் வேஸ்ட் வாட்டர் இருக்கு இல்லையா, திருப்பியும் வந்து நம்ம தரைக்கே அனுப்புறோம். அப்போ என்ன, தரையில் இருக்கிற தண்ணி மோர் அண்ட் மோர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சால்ட் வந்துடுது. ஸோ நால் படம் என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் இப்போ டிடிஎஸ் சொல்லுவோம், தண்ணியில உள்ள டோட்டல் டிசால்வ் சாலிட்ஸ் இருக்கலான்னு கவர்மெண்ட் பர்மிட் பண்ணது 200-300. இந்த மாதிரி நம்ம வேஸ்ட் வாட்டர் திருப்பி அமிச்சுட்டே இருந்தால் ஒரு காலத்தில் 30,000 TDS கூட வரலாம். இப்போ வேலைச்சேரி ஏரியாவில் ஆல்ரெடி இது வந்தாச்சு. இப்போ இது மற்ற இடம் பரவ எத்தனை நாள் ஆகும்னு தெரியாது. இது நேச்சர், ஹியூமன் பீயிங் வருவோம். இப்போ நம்ம இந்த கேன் வாட்டர் வந்து அவங்க என்ன பண்ணால், தேர் பியூரிஃபைங் அண்ட் ட்ரீட்டிங் த வாட்டர் குடிக்க கொடுக்குறாங்க. நான் இப்போ என்ன ஆகுதுன்னா, டிமாண்ட் உள்ளே இருக்கும்போது நிறைய பேருக்கு இதில் நம்ம லாபம் சம்பாதிக்கலாம் நினைக்க தோணும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க ஏதோ ஒரு இடத்துல ஒரு பிளான்ட் போடலாம், இல்லை எங்கேயாவது தண்ணியை பிடிச்சிட்டு ஒரு லேபிள் போட்டுட்டு உங்களுக்கு சப்ளை பண்ணலாம். அந்த வாட்டர் பியூரா இருக்கா நம்மளுக்கு தெரியாது, ஒரு சீல் இருக்குங்கிறதுக்காக நம்ம பியூர்னு நினச்சிக்கிறோம். பட் அது பியூரா அன்லஸ் அது குடிச்சு நம்மளுக்கு வியாதி வரலன்னா தான் பியூர், அதர்வைஸ் இட் இஸ் நாட் பியூர்.
5: ஓகே சார். ஓகே சார், கேன் வாட்டர் மாதிரி மெட்ரோ வாட்டர் இப்போ கவர்மெண்ட் நம்மளுக்கு சப்ளை பண்ணுறாங்க, அது வந்து எந்த அளவுக்கு பியூரிஃபையாக இருக்கு?
6: சரி, ஒன்று சொல்லணும், நம்ம கவர்மெண்ட் வந்து எல்லா எஃபர்ட்டும் போடுது நல்ல பொருள் கொடுக்கணும். நோ செகண்ட் ஒப்பீனியன் அபவுட் இட். பட் என்ன ஆகுதுன்னா, இந்த தண்ணி வந்து மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா இட் கெட்ஸ் மிக்ஸ்ட் வித் கண்டாமினேஷன். சில சமயம் நம்ம பார்ப்போம் இல்லையா, தர்ணாலாம் பண்ணுவாங்க, சூவேஜ் மிக்ஸ் ஆயிடுச்சு, சாக்கடை தண்ணி மிக்ஸ் ஆயிடுச்சுங்கிறது. அது எதனாலனா, அங்கே இருக்க நம்ம மெட்ரோ வாட்டரில் போட்டிருக்கிற பைப் லைன் பார்த்தீங்கன்னா ஆதி காலத்து பைப் லைன். ஸோ அப்போ என்ன வேணால் அதில் மிக்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ரெண்டாவது வந்து இந்த பைப் லைனில் ரொம்ப பழசானனால இரும்பு இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே மஞ்சள்லாம் செலுத்தமே தண்ணியில் வரும். அது எதனால, பிகாஸ் ஓல்டன் டேஸ் மிஷின் சிஸ்டம்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எஃபர்ட் கவர்மெண்ட் போடுறாங்க, பட் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது கவர்மெண்ட்டுக்கு.
5: முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணி வந்து ரொம்ப தட்டுப்பாடாவே இருந்துச்சு, இப்ப வந்து கேன் வாட்டர்ல குடுக்கறாங்க தண்ணி எல்லாமே. இனி வருங்காலத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி எடுத்தே வருங்காலத்துல தண்ணி இருக்குமான்ற நிலைமை வந்துருச்சு.
6: கரெக்ட். இப்ப ரொம்ப ஆக்சுவலா ரொம்ப நியாயமான கேள்வி இது, நியாயமான இஷ்யூ இது. இப்ப நாங்க வந்து சொல்றதே இதுதான், இப்போ எர்த்ல பாத்தீங்கன்னு நினச்சுக்கோங்க, வாட்டர் வந்து 70% வந்து கடல்ல இருக்கு. நம்ம கிரவுண்ட் வாட்டர், இது இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறது கிரவுண்ட் வாட்டர், அது பார்த்தீங்கன்னா 1% ரைட்டா, அது இன்க்ரீஸே ஆகல, பாப்புலேஷன் ஏறிண்டே இருக்கு. ஸோ த வாட்டர் டிமாண்ட் இஸ் இன்க்ரீசிங் அண்ட் இன்க்ரீசிங். ஸோ நம்ம இருக்கிற லிமிட்டட் 1% தான் நம்ம வந்து மேலே மேலே எடுத்துட்டே இருக்கோம். எத்தனை நாளைக்கு அது தாக்கு பிடிக்க முடியும், இது க்வெஸ்டின். இது சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு சொத்து இருக்கு, நம்ம வேலை செய்யாமல் சொத்தையே யூஸ் பண்ணினோம், கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா சொத்து அழிஞ்சு போயிடும். இதே நீங்கள் சம்பாதிச்சுட்டு பண்ணும்போது, நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ அதிலே யூஸ் பண்ணும்போது யூ சேவ் தட். இந்த தரையில் இருக்கிற தண்ணியை நம்ம இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம், அழிச்சுட்டு இருக்கோம். அதை நம்ம காப்பாற்றியே ஆகணும்.
4: நேயர்களே, இந்த செக்மெண்ட்ல வந்து நம்ம மெட்ரோ வாட்டர் பத்தியும் கேன் வாட்டர் பத்தியும் அது எந்த அளவுக்கு அது வந்து பியூரிஃபைடா இருக்குங்கிறத பத்தியும் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். அடுத்தடுத்து இந்த ப்ரோக்ராம்ல வந்து நம்ம இந்த வாட்டர் எல்லாம் இந்த மாதிரி இம்பியூரான வாட்டர் குடிக்கிறதுனால எந்த விதமான நோய்கள் எல்லாம் மக்களுக்கு வருது, இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு இருக்கணும் இல்லையா, அது நம்ம சார் ஆரம்பிச்சிருக்கிற ஆகாஷ் கங்கா அப்படிங்கிற நிறுவனம் அந்த தீர்வை தருமா அப்படிங்கிற நிறைய கேள்விகள் உங்க மனசுல எழுந்திருக்கும்னு எங்களுக்கு தெரியும். அதை பத்தி நம்ம வர செக்மெண்ட்ஸ்ல பேசலாம். தொடர்ந்து கேளுங்கள் உங்கள் MOPN சமுதாய வானொலி 107.8.

0: லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. நேயர்களே, நம்ம இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் மிஸ்டர் ஷாம் சுந்தரோட தண்ணி எப்படியெல்லாம் நம்ம ஊரில் தட்டுப்பாடாக இருக்குது, இப்படி தண்ணி இல்லாமல் போகிற நிலையில் நம்ம எப்படி பியூரிஃபைடான குடிக்கிற தண்ணியை பெற முடியும் அப்படிங்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். போன செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போது கேன் வாட்டர் எப்படி பியூரிஃபைடாக இருக்குது, மெட்ரோ வாட்டர் எந்த அளவுக்கு பியூரிஃபைடாக இருக்குது, அந்த மாதிரியான விஷயங்கள் பற்றியெல்லாம் பார்த்தோம். நான் போன வாட்டி சொன்ன மாதிரியே இந்த செக்மெண்ட்டில் நம்ம அந்த அசுத்தமான தண்ணிகளால் எந்த விதமான நோய்கள் பரவுதுன்னு சார்கிட்ட கேட்கலாம். சார்,
1: இப்போ பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த டிசீஸ்ன்னு எடுத்துட்டோம்னா, நம்மளுக்கு வந்து சம்திங் டு டூ வித் நம்ம வயிறு, கேஸ்ட்ரிக் சிஸ்டம் ரிலேட்டட் தான். ஒன், நம்ம என்ன சொல்லுவோம், பேதி ஆறுது, லூஸ் மோஷன் ஆறுது, அமீபியாசிஸ், கால்ரா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது. இப்போ இந்த கால்ரா, அமீபியாசிஸ், லூஸ் மோஷன், இதெல்லாம் காரணம் என்ன, தண்ணி. இப்போ இந்த தண்ணியில் இருக்கிற கிருமிகள் தான் மெயின். என்ன சொல்லுவோம், ஈகோலைம்பாங்க, பாசிலை, சாலமனல்லா, இந்த மூணு பாக்டீரியா தான் மெயின் ரீசன் ஃபார் கிரியேட்டிங் ஆல் நம்மளுக்கு gastric problems, all these diseases. இப்ப இந்த தண்ணி பியூரா இல்லைன்னா, தட் மீன்ஸ் வி ஆர் ஆல், நம்ம எல்லாருக்குமே இந்த வியாதி வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வெரி வெரி ஹை. அண்ட் கவர்மெண்ட் படி பாத்தீங்கன்னா, மேஜர் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எதுக்கு ஸ்பெண்ட் பண்றாங்க, ஒன்லி டு டேக் கேர் ஆஃப் த டிசீசஸ் காஸ் பை வாட்டர்.
0: ஓகே, இந்த நோய்கள் எல்லாம் பெரும்பாலும் மழை காலத்துல ரொம்ப அதிகமா ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு இல்லையா?
1: கரெக்ட். எதுனாலதான், மழை காலத்துல தான் இம்ப்யூர் வாட்டரோட வாட்டர் மிக்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் ஆர் வெரி ஹை. மழை காலத்துலாம் சொல்லுவோம் சூவேஜ் தண்ணி மிக்ஸ் ஆயிடுச்சுன்னு தர்ணா பண்ணுவாங்க, ஏன்னா அந்த டைம் தான் சான்சஸ் ஆர் வெரி ஹை. என்ன ஆகுதுன்னா, மழை பெய்யும் போது அந்த வாட்டர் டேபிள் இருக்கு இல்லையா, சூவேஜ் வாட்டர் மேலே வந்துடும், தென் ஆட்டோமேட்டிக்லி இட் கெட்ஸ் மிக்ஸ்ட் வித் மற்ற வாட்டர். ஸோ அதனால தான் உங்களுக்கு வியாதி வருது. சி, நம்ம மாதிரி பீப்புள் லிவிங் இன் குட் அபார்ட்மெண்ட்ஸ் அவ்வளோ தூரம் அஃபெக்ட் ஆகுது, பட் பீப்புள் ஹூ லீவ் இன் ஸ்லம் ஏரியா பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து த பிளேஸ் தே ஸ்டே ஆட்டோமேட்டிக்காக வாட்டர் வில் ஆல்வேஸ் பி கண்டாமினேட்டட்.
2: ஓகே சார், இப்போ பியூர் வாட்டர் வந்து நம்ம குடிக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறோமே, மற்றபடி பார்த்தீங்கன்னா சாதாரண போர் வாட்டர் இந்த மாதிரி தான் வீட்டில் யூஸ் பண்ணுறது இருக்கு. இவங்க வந்து பல் தேய்க்கிறப்ப, சப்போஸ் குளிக்கிறப்ப ஒன்றும் எஃபெக்ட் வராது, பல் தேய்க்கிறப்ப இந்த மாதிரி கிருமியெல்லாம் உள்ளே போக சான்சஸ் இருக்கு.
1: சி, பல் தேய்க்கிறப்போ கிருமி போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு, பட் சான்சஸ் ஆர் வெரி லெஸ் ரைட். ஏன்னா நம்ம வந்து வாய் கொப்பளிச்சு துப்பிட போகிறோம். அண்ட் உண்மையை சொல்லணும்னா, நம்ம கண்ட்ரி இன்னும் அந்த அளவுக்கு வளரல எல்லாத்துக்குமே ஒரு பியூர் வாட்டரை குடிக்கிறதுக்கு. இப்போ யூஎஸ்ஏ அண்ட் சிங்கப்பூர் பார்த்தீங்கன்னா, த டேப் வாட்டர் இஸ் ஆஸ் குட் அஸ் குடிக்கிற தண்ணிக்கு ஈக்குவலண்டாக தான் இருக்கும். நம்மளால முடியாது ஆஸ் ஆஃப் டுடே, இன்னைக்கு தேதிக்கு முடியாது, பிகாஸ் அவர் பாப்புலேஷன் இஸ் பிக், த ஏரியா கவர்ட் இஸ் வெரி பிக், அதனால இட் வில் பி டிஃபிகல்ட். பட் மேஜராக பார்த்தீங்கன்னா, வி டோன்ட் ஃபைண்ட் மச் இஷ்யூஸ் பை வாய் கொப்பளிக்கிறதுக்கும் குளிக்கிறதுக்கும் யூஸ்னால ப்ராப்ளம் ஒன்றும் வரதுக்கு சான்ஸ் இல்லை.
0: ஓகே, நம்ம இம்யூனிட்டி
1: சிஸ்டம் இருக்கு.
0: ஓகே,
1: இப்போ நீங்க சொல்ற மாதிரி நம்மளோட இம்யூனிட்டி சிஸ்டம் இஸ் மச் மச் ஹையர் தென் வாட் இஸ் தேர் இன் அதர் கண்ட்ரிஸ், அதனால நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகுறதில்ல. பட் நம்ம அதே குடிச்சோம்னா என்ன ஆகுது, இட் ஸ்ட்ரெயிட்டுவே நம்மளோட சிஸ்டம் கேஸ்ட்ரிக் சிஸ்டத்துக்குள்ள போகும்போது இட் இமீடியட்லி அஃபெக்ட்ஸ் எவ்ரி திங், அங்கே க்ரோ ஆகும். இது நம்ம கொப்பளிச்சுட்டு துப்பிட போகிறோம், அதனால உள்ளே அப்படி ஸ்டே ஆகிறதுனால அமீபியா பாக்டீரியா வந்து உள்ளே க்ரோ ஆகும்.
2: இப்போ பியூர் வாட்டர் பார்த்தீங்கன்னா, இயற்கையாகவே தண்ணியில் இருக்கிற சத்து இல்லாமல் எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் பியூர் வாட்டரை நமக்கு தராங்க. இந்த மாதிரி தண்ணி குடிக்கிறனால ஏதாவது ப்ராப்ளம் வருமா? சிலர் பார்த்தீங்கன்னா, பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் பெயின்லாம் நிறைய வர சான்சஸ் இருக்குது, இந்த தண்ணியில் அந்த வாய்ப்பு இருக்குங்களா?
1: இது ஆக்சுவலாக ரெண்டு விதமாக சொல்லணும். ஒன்று வந்து பியூர் வாட்டர், டிஸ்டில்டு வாட்டர். சி, டிஸ்டில்டு வாட்டர் தான் உங்களுக்கு வந்து ஜீரோ மினரல்ஸ், அது பார்த்தீங்கன்னா பிஹெச் எக்ஸாக்ட்லி 7.0 இருக்கும், அதில் நோ சால்ட்ஸ் எதுவுமே இருக்காது உங்களுக்கு. பியூர் வாட்டருங்கிறது என்னன்னா, உங்களுக்கு வந்து நோ பாக்டீரியாஸ், பிளஸ் உங்களுக்கு வந்து சால்ட் கண்டென்ட் மினிமம் குவான்டிட்டி இருக்கும். இப்போ நீங்கள் ரெண்டாவது க்வெஸ்சன் கேட்டீங்க, பியூர் வாட்டர் குடிக்கிறதுனால வியாதி வருமா? பியூர் வாட்டரில் சம் சால்ட் இஸ் தேர், இட் இஸ் நாட் ஜீரோ, அது குடிக்கிறனால வியாதி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு தேவையான கால்சியம், மெக்னீசியம் வந்து தண்ணியில கிடைக்குதுன்னா நம்ம தண்ணி குடிச்சுட்டே இருந்துடலாம், எதுக்கு நம்ம ஆகாரம் சாப்பிட்றோம். முட்டைக்கோஸில் கால்சியம் இருக்குது, முட்டையில் கால்சியம் இருக்குது. அதில் இல்லாத தண்ணியில் வேணும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அதை சாப்பிட்டுட்டா போகிறோம். ரெண்டு தண்ணி எதுக்கு நம்மளுக்கு? சாப்பிட்ட பொருளை டைஜஸ்ட் பண்ணுறதோட மீடியம் வாட்டர், ப்ளஸ் இட் மெயின்டைன்ஸ் த லிக்விட் பேலன்ஸ் தான். நம்ம பாடி 75% வாட்டர், அது மெயின்டைன் பண்ணாதான் தண்ணி வேணும். அதுக்கு பியூர் வாட்டர் வேணும். கால்சியம் மெக்னீசியம் வேணுங்கிறது அவசியம் இல்லை.
0: ஸோ நம்ம இந்த மாதிரி பியூரிஃபை பண்ணி அனுப்புகிற வாட்டர்லலாம் கால்சியம் மெக்னீசியம் குவான்டிட்டிஸ் கம்மியானாலும் அது வருத்தப்படுறதுக்காக சான்சஸ் இல்லை.
1: இல்லை, கால்சியம் மெக்னீசியம் நம்ம ஆகாரத்தில் இல்லைன்னா வருத்தப்படணும், பட் தண்ணியில் இல்லைங்கிறதுக்கு வருத்தப்படணும். ஆகாரத்தில் சேர்த்துக்கலாமே அதை.
0: ஓகே,
1: என்னன்னா நம்ம டிஸ்டில் வாட்டர் குடிச்சா என்ன ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னா, இட் பிகாஸ் இட் இஸ் ஜீரோ சால்ட், சம்டைம்ஸ் இட் கேன் டேக் அவே த சால்ட் இன் அவர் பாடி. அந்த ப்ராப்ளம் இருக்கு. அதனால வென் யூ ஹேவ் ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் சால்ட் ஒரு ப்ராப்ளம் வராது.
0: உப்பு இல்லை,
1: சால்ட்டுங்கிறது எனி கெமிக்கல் விச் இஸ் பேஸ் என்ன சொல்ற அமிலம் அண்ட் ஆசிட் சொல்லலாம், அது மிக்சர் ஆர் தான் சால்ட்ன்னு சொல்றது. சோடியம் குளோரைடு வந்து காமன் சால்ட். இப்ப நம்ம மெக்னீசியம் சல்ஃபேட் இஸ் ஆல்சோ சால்ட், கால்சியம் கார்பனேட்டும் சால்ட்
2: தான். என்ன நேர்களே, இது வரைக்கும் பாத்தீங்கன்னா தண்ணியில் ஏற்படுற பிரச்சனை எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இன்னும் பார்த்தீங்கன்னா ஷாம் சுந்தர் அவர்கள் வந்து அவர் யூஸ் பண்ண ப்ராடக்ட், அவர் பற்றி, அவர் நிறுவனத்தில் என்ன யூஸ் பண்ணியிருக்கான்ற பற்றி வரப்போகிற செக்மெண்ட்டில் சொல்ல போகிறாரு. தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருங்கள் உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
3: வணக்கம் வணக்கம் வணக்கம். தினம் தினம் புத்தம் புது வித்தியாசமான நிகழ்ச்சிகளை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
0: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இந்த நிகழ்ச்சியில நம்ம மிஸ்டர் ஷியாம் சுந்தரோட அவருடைய நிறுவனம் ஆகாஷ் கங்கா பத்தி நிறைய விஷயங்கள் பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் இந்த நிகழ்ச்சியில வந்து நம்ம எந்த விதமான வாட்டர் சோர்சஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்குது, அதாவது கேன் வாட்டர், மெட்ரோ வாட்டர், போர் வாட்டர், மேலும் இந்த தண்ணியெல்லாம் இம்ப்யூரா இருக்கிறதுனால நம்மளுக்கு எந்த விதமான நோய்கள் வருதுங்கிறது பத்தியும் நிறைய விஷயங்கள் பேசிட்டு வந்திருக்கோம். இப்போ நம்ம எதனால நோய் வருதுன்னு பார்த்துட்டோம், என்ன விதமான நோய் வருதுன்னு பார்த்துட்டோம், அடுத்து அதை எப்படி தடுக்கணுங்கிறத பார்க்கணும் இல்லையா. இதுக்கு தான் தீர்வு சொல்ல வந்திருக்காரு மிஸ்டர் ஷியாம் சுந்தர். வெல்கம் பேக் சார்.
1: தேங்க்யூ
0: சார். உங்களுடைய நிறுவனம் ஆகாஷ் கங்கா அப்படின்னு பேர் வச்சிருக்கீங்க, எதனால இந்த பேர் வச்சிங்க சார்?
1: ஆகாஷ் கங்காங்கிற பேர் வச்சது ரீசன் என்னன்னா, ஆகாஷ்னா ஸ்கை,
0: ஓகே,
1: கங்கானா வாட்டர், பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வாட்டர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காற்றுல இருக்கிற தண்ணி தான் வந்து பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வாட்டர். ஸோ அந்த காற்றுல இருக்கிற தண்ணி எங்கள் மெஷின் மூலமாக பண்ணுறதுனால எங்கள் கம்பெனியோட ப்ராடக்ட் பேர் ஆகாஷ் கங்கான்னு வச்சுருக்கோம்.
2: இப்போ இந்த ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணுறது சார்?
1: இந்த ப்ராடக்ட் வந்து ஆக்சுவலாக யூஸ் பண்ணால் நீ வீட்டில் போயிட்டு ஒரு பிளக் ஆன் பண்ண அந்த மெஷின் வேலை செஞ்சிடும். ஆனால் அந்த ப்ராடக்ட் எப்படி வேலை செய்யணும்னு சொல்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு.
0: ஓகே
1: ரைட். இப்போ இந்த ப்ராடக்ட் என்ன பண்ணுன்னா,

0: இப்ப காத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஈரப்பதம் இருக்கு. ஈரப்பதங்கிறது என்ன? தண்ணி மாலிகுல்ஸ் வேப்பர் ஸ்டேஜில் இருக்கு, ஆவி ஆவி ஸ்டேஜில் இருக்கு உங்களுக்கு. அது நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது அவ்வளவுதான். இதே காத்தை கூல் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த வேப்பரா இருக்கிற தண்ணி வந்து லிக்விடா கண்டென்ஸ் ஆயிடும். இப்ப நீங்க மழை எங்கேருந்து வருது? காத்துலேருந்து தானே வருது. அப்ப காத்துல இந்த ஈரப்பதம் இருக்கு. இப்ப என்ன ஈரப்பதங்கிறது நம்ம ஒரு பர்சன்டேஜ். இப்ப மெட்ராஸ் எடுத்துனீங்கன்னா 70% ஹியூமிடிட்டின்னு சொல்லுவோம், ஈரப்பதம் 70%. இந்த இந்த காத்தை நம்ம கூல் பண்ணும்போது அந்த ஈரப்பதம் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். கூல் பண்ணிகிட்டே இருப்போம். ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் வந்தோம்னா ஈரப்பதம் 100% ஆயிடும். அது பேர் தான் நம்ம டியூ பாயிண்ட்டும்போம். அந்த டெம்பரேச்சர் வந்துருச்சுன்னா காற்றுல இருக்கிற தண்ணி எல்லாம் என்ன ஆகும்னா லிக்விடாக கண்டென்ஸ் ஆகும். எப்படி ஒரு மழை வருதோ அந்த மாதிரி தான். இப்போ நீங்கள் வந்து எல்லாருமே கூல்ட்ரிங்க் குடிக்கிற பழக்கம் இருக்கும். நீங்கள் கூல்ட்ரிங்க் வாங்கி டேபிள் மேலே வைக்கிறீங்க, பாட்டில் சுற்றி என்ன இருக்குது? வாட்டர் மாலிகுல்ஸ். எங்கே இருக்குது? அது காற்றுல தான். ஸோ அந்த ஈரப்பதம் அந்த பாட்டிலில் வந்து கூல் ஆகும்போது உங்களுக்கு தண்ணியாக மாறுது. இந்த பிரின்சிபிள் தான் எங்கள் கம்பெனியோட ப்ராடக்ட்டு. எங்க ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா உள்ள ஒரு ஃபேன் இருக்கும். அது என்ன பண்ணும்? வெளியில இருக்கிற காத்தை சக் பண்ணும். பட் காத்துல நிறைய பொல்யூட்டன்ஸ் இருக்கு இல்லையா, சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இருக்கும், அழுக்கெல்லாம் இருக்கும். ஸோ அது வந்து உள்ளே போகக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் வந்து ஒரு ஏர் ஃபில்டர் வச்சிருக்கோம். அது அப் டு 12 micron வரைக்கும் இருக்கிற பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடும். அது அந்த காத்து வந்து உள்ள ஒரு கோல்டு காயில் இருக்கும். அந்த காயில் டெம்பரேச்சர் நாங்கள் வந்து 5 degrees centigrade வச்சிருக்கோம். அப்போ காற்று அந்த காயிலில் பட்டோன்னு என்ன ஆகும்னா காத்தோட டெம்பரேச்சர் குறையும். ஆட்டோமேட்டிக்காக டெம்பரேச்சர் குறைய குறைய காற்றுல இருக்கிற தண்ணி வந்து கண்டென்ஸ் ஆகிடும். அதை நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர் எடுத்துன்னு வந்து 2 stage ஃபில்ட்ரேஷன் பண்ணிட்டு குடிக்கிறதுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ ஏன் காற்றுல இருந்து தண்ணி எடுக்கணும், வேற எங்கேயும் இல்லையா நம்ம கேள்வி தோணும். காற்றுலேருந்து தண்ணி எடுக்க 3 advantage இருக்கு. 1, வற்றாத நீர் அதுதான். 70% வந்து கடல்ல இருக்கு. கடல்லேருந்து எவாப்ரேஷன் டெய்லி ஆயிண்டே தான் இருக்கு. இன்ஃபேக்ட் என்ன சொல்றாங்கன்னா 1% எவாப்ரேஷன் கடல்லேருந்து, ஒரு 1% எவாப்ரேஷன் ஒரு மாசத்தான எல்லா மேன்கைண்ட் ரிக்குயர்மெண்ட்டுக்கு மேல இருக்கிற அளவு தண்ணியை வந்து எவாப்ரேட் ஆயிண்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து அது குறைக்கவே நம்ம ஒண்ணுமே பண்ண வேண்டாம், தானே அது ஆயிண்டே இருக்கும். ஸோ நம்ம அதை எடுக்கும் போது இட் இஸ் நாட் இப்போ இல்லை, 1 million years ஆனாலும் நம்ம வந்து அதை குறைக்க முடியாது. ரெண்டாவது வந்து தண்ணி வந்து தரையில போய் கான்டாக்ட் ஆனாதான் இம்ப்யூரிட்டிஸ் வரும். நான் காத்துலேயும் டைரக்டா எடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு பாக்டீரியாஸ் இருக்காது. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சுத்தமான தண்ணின்னு வரும். 100% சுத்தமான தண்ணி தான் காத்துலேருந்து எடுக்கிற தண்ணி தான். மூணாவது நேச்சர். இன்னைக்கு வந்து எதுதான் பேசிட்டு இருக்கோம், வாட்டர் ப்ராப்ளம். எதனால வாட்டர் ப்ராப்ளம்? பிகாஸ் நம்ம இருக்கிற தண்ணியை வந்து எடுத்துட்டே இருக்கோம், தண்ணி குறைஞ்சுட்டே இருக்கு. ஸோ தரையில் இருக்கிற தண்ணியை காப்பாற்றணும்னா நம்ம வந்து காற்றுல இருக்கிற தண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இன்ஃபேக்ட் நாங்கள் கம்பெனி ஆரம்பித்த பர்பஸே என்னன்னா தரையில் இருக்கிற தண்ணி நம்ம காப்பாற்றுவோமே. 1 liter ஆகாஷ் கங்கா நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணனா தரையில 4 liter தண்ணி வந்து காப்பாற்ற முடியும். இதுதான் வந்து எங்க ப்ராடக்டோட அட்வான்டேஜ்.
1: ஓகே சார், நீங்க ரெண்டாவது அட்வான்டேஜ் சொன்ன மாதிரி தண்ணி தரையை தொடும் போதுதான் அது ஜெர்ம்ஸால் எஃபெக்ட் ஆகுது. ஸோ மழை நீர் கூட நம்ம டைரக்டா சேகரிக்காம தரையில கிரவுண்ட் வாட்டர்ல இருந்து எடுத்து சேகரிக்கும் போது வியாதி வரதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ இட் இஸ் அ வெரி பிக் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம் ஆகாஷ் கங்காக்கு. நேயர்களே, இப்போ இந்த ப்ராடக்ட் பத்தி சார் ரொம்ப அழகா சொன்னாரு. இந்த ப்ராடக்ட் பத்தி நிறைய விஷயங்களை நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து கேளுங்கள் உங்கள் MOP-இன் சமுதாய வானொலி 107.8. You're listening to MOP 107.8.
2: Welcome back listeners. சார், இப்ப நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க இது வரைக்கும் உங்களுடைய ப்ராடக்ட் பத்தி எப்படி யூஸ் ஆகுதுன்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப உங்களுடைய ப்ராடக்ட்க்கும் மத்த ப்ராடக்ட் வாட்டர் பியூரிஃபைலாம் நிறைய வந்திருக்கு, அக்வா கார்ட், ரிவர்ஸ் மெத்தட், இந்த மாதிரி நிறைய வந்திருக்கு. அதுக்கு உங்க ப்ராடக்ட்க்கும் என்ன டிஃபரண்ட்?
0: ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எங்க ப்ராடக்ட் அவங்க ப்ராடக்ட் கம்பாரிசனே இல்ல, உண்மையா சொல்லணும்னா. ஏன்னா அவங்க வந்து வாட்டர் ட்ரீட்மெண்ட், நாங்க வந்து வாட்டரை வந்து கிரியேட் பண்றோம், உற்பத்தி பண்றோம். ரைட்டா? ஒரு ட்ரீட்மெண்ட்டுங்கிறது ஒரு ப்ராசஸ். ரைட்டா? அந்த ப்ராசஸ் எவ்வளவுக்கு நல்லா இருக்கோ அவ்வளவுக்கு பொருளும் அவுட் புட் பொருளும் நல்லா இருக்கும். அந்த ப்ராசஸ் சரியில்லைன்னு நினச்சிக்கோங்க, ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் கேன் கம். ரெண்டாவது வந்து ப்ராசஸில் சம் மெட்டீரியல் வில் பி யூஸ்டு, அந்த மெட்டீரியல் சரியாக வேலை செய்யலைன்னு நினச்சிக்கோங்க, எண்ட் ப்ராடக்ட் அஃபெக்ட் ஆகும். ஸோ ஃபார் இன்ஸ்டன்ஸ் நீங்கள் மெம்பரேன் யூஸ் பண்ணுவாங்க ஃபார் ட்ரீட்மெண்ட்டுக்கு, அப்போ அந்த மெம்பரேன் பிளாக் ஆச்சுன்னா தென் த வாட்டர் வராது வெளியில். சில டைம்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மெம்பரேன்லேயே பாக்டீரியா க்ரோத் இருக்குங்கிறாங்க. இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. நம்ம என்ன நினைக்கிறோம், எங்கள் வீட்டில் ஒரு ட்ரீட்மெண்ட் பிளான்ட் போட்டால் என்னால் தண்ணி நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். அதை நம்ம டெஸ்ட்டாக பண்ணுறோம், பண்ணுறது இல்லையா? ஆனால் நம்மளுக்கு வந்து நல்லா இருக்குன்னு நினச்சிட்டு நல்லா இல்ல பொருளை குடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதே ஆகாஷ் கங்காலேருந்து எடுத்துட்டவன் நினச்சோம், கண்ணை மூடின்னு குடிக்கலாம், ஏன்னா அது காட்டிலேருந்து வருது உங்களுக்கு. சரி, இப்போ வந்து நம்ம காட்டிலேருந்து எடுத்து பியூருங்கிறது ஒரு ஃபேக்ட்டு. ரெண்டாவது வந்து கண்ணு முன்னாடி ஒரு பொருள் நம்ம பார்க்குறோம்னு நினச்சோங்க, அது மேலே இருக்க நம்பிக்கை வந்து என்றைக்குமே ஜாஸ்தியாக இருக்கும்.
1: ஸோ இந்த மாதிரி வாட்டர் பியூரிஃபையர்லாம் வந்து நம்ம கிரவுண்ட்லேருந்து எடுக்கும்போது அடிக்கடி அதை க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லையா சார்?
0: 100% இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பியூரிஃபையர் மெம்பரேன் வைப்பாங்க, அது என்ன பண்ணுவாங்கன்னா இவ்வளோ என்ன சொல்கிறாங்கன்னா தண்ணியில் சால்ட் வந்து TDS-னுபாங்க, டோட்டல் டிசால்வ்டு சாலிட்ஸ் இன் வாட்டர்.
1: ஓகே,
0: ரைட்டா? இப்போ நம்ம உங்கள் வீடு எடுத்துக்கோங்க, உங்கள் வீட்டு பக்கத்தில் டோட்டல் டிசால்வ் சாலிட்ஸ் 500 இருக்குன்னா அவன் என்ன பண்ணுவான், உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் மெம்பரேன் சைஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுவான், நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்போ என்ன ஆகும், நல்ல தண்ணி அது கொடுக்கும், பட் வேண்டாத தண்ணி திருப்பியும் தரைக்கு போயிடும், உங்கள் வீட்டு பக்கத்துலேயே போகும். நாள் பட என்ன ஆகும்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற TDS வந்து ரைஸ் ஆகிடும். நீங்கள் 500 TDS-க்காக ஒரு சிஸ்டம் வாங்கியிருப்பீங்க, ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் வாட்டர் நியர் யுவர் ஹவுஸ் கேன் கோ அபவ் 1000, தென் யுவர் மெம்பரேன் வில் நாட் ஒர்க், இந்த ப்ராடக்டே ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள், திருவான்மியூர் பக்கத்தில் ஒரு பெரிய அபார்ட்மெண்ட், 15 lakhs மேலே தே ஸ்பெண்ட் ஃபார் ட்ரீட்மெண்ட் பிளான்ட். என்னாச்சு, 6 மாதத்துல தண்ணி வந்து அவ்வளோ சால்ட்டி ஆயிட்டு அந்த ட்ரீட்மெண்ட் பிளான்ட் யூஸ் பண்ண முடியாத நிலைமை ஆயிடுச்சு.
1: லாட் ஆஃப் வேஸ்ட் ஆஃப் மணி இல்லையா சார்?
0: பொருள் வேஸ்ட், தண்ணி வேஸ்ட், எனக்கு பணம் வந்து ரெண்டாவது.
1: என்ன
0: பொறுத்த வரைக்கும் நேச்சர் வேஸ்ட் பண்ற மாதிரி கொடுமையான ஒரு விஷயம் ஒண்ணுமே இல்லை.
1: ஓகே,
2: இந்த ரிவர்ஸ் மெத்தட்ல பாத்தீங்கன்னா சார், நமக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ அதை விட 3 மடங்கு தண்ணி வந்து வெளியே போகுது, அந்த மாதிரி உங்க ப்ராடக்ட்ல இருக்குங்களா?
0: யா, ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ்னா நீங்க கேட்ட மெம்பரேன் இருக்கும், அது என்ன பண்ணணும், நல்ல தண்ணி அனுப்பும், வேண்டாத தண்ணி ரிட்டர்ன் அனுப்பிச்சிடும், அதுதான் வந்து வேஸ்டேஜ் ஆர் எஃப்ளூவென்ட் சொல்லுவாங்க. ஸோ நார்மலா ஏரியா பொறுத்து இருக்கு, 1 liter தண்ணி ப்ரொடியூஸ் பண்ண 2-3 liters வேஸ்ட் ஆகும். இப்போ எங்க ப்ராடக்ட்ல நீங்க வந்து வேஸ்ட் இருக்கான்னு கேக்குறீங்க, நாங்க தண்ணியே யூஸ் பண்ணாதனால எங்களுக்கு வேஸ்டே கிடையாது. ஆக்சுவலா வி ஜஸ்ட் கண்டென்ஸ் வாட்டர், காத்துல இருக்கிற வாட்டர் பியூர் வாட்டர் அப்படி கண்டென்ஸ் பண்ணி கொடுக்கறதுனால வேஸ்டேஜ்ங்கிற சான்ஸ் கிடையாது, வாய்ப்பே இல்லை. கரெக்டான வேர்ட், வாய்ப்பே இல்லை, நினைப்பு கூட இல்லை என்ன கேட்டா.
1: சார், இப்போ வந்து சில பியூரிஃபிகேஷன் பிளான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா யூவி ரேஸ், அதாவது அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் சொல்லணும், தமிழில் சொல்லணும்னா சூரிய கதிர், இதை யூஸ் பண்ணி பியூரிஃபை பண்ணுறாங்க. அது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னா கொஞ்சம் தண்ணியை எடுத்து பிறகு வந்து சூரியன் கதிர்களால் அதை ஹீட் பண்ணுறப்போ 100 degrees Celsius அடையிறப்போ அதில் இருக்கிற எந்த விதமான இம்ப்யூரிட்டிஸாக இருந்தாலும் ஜேர்ம்ஸாக இருந்தாலும் செத்துருது, அதை நீக்கிடுறாங்க. இப்போது உங்கள் பிளான்ட் எடுத்திங்கன்னா அது டைரெக்டாக காற்று எடுத்து நம்ம தண்ணியாக மாற்றிட்டுருக்கோம். இந்த இப்போ சூரியனை யூஸ் பண்ணி 100 degrees Celsius வாட்டரை கொதிக்க வச்சு வரளவுக்கு பியூரிட்டி உங்களுடைய ஆகாஷ் கங்காவில் கிடைக்குமா?
0: கட்டாயம் கிடைக்கும் இல்லையா? இப்போ நான் முதலேன்னு சொல்கிறது ஒரே விஷயந்தான், என்னென்னா நீங்க யூவி எதுக்கு, கிருமியை அழிக்கிறதுக்கு தான் நீங்க யூவி யூஸ் பண்றீங்க, கரெக்டா? என் தண்ணியில கிருமியே இல்லாதப்போ எனக்கு யூவி இருந்தாலும் சரி இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, தண்ணி வந்து சுத்தமா தான் இருக்கும் உங்களுக்கு. பியூரஸ்ட் ஃபார்ம்னா அதுதான்,
1: அது ஒரு பொருட்பாடே இல்லைன்னு சொல்றீங்க. ஓகே, ஃபைன்.
2: இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஃபேக்டரி கம்பெனிஸ்ல எல்லாம் நிறைய இருக்குங்க சார். அதே மாதிரி வீட்டுல செட் பண்ணணும்னா இதை எப்படி பண்ணலாம்?
0: இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணி தட்டுப்பாடுங்கிறது எல்லாருக்கும் இருக்கிற விஷயந்தான், வீட்லேயும் நிறையா தான் இருக்குது, ஃபேக்ட்ரியிலையும் இருக்குது. ஃபேக்ட்ரியில் ஏன் ஜாஸ்தினா அவங்க கட்டுற ஏரியா பார்த்தீங்கன்னா இட் இஸ் புவர் குவாலிட்டி வாட்டர் இருக்கும். ஸோ அவங்க வேலை செய்ய தண்ணி கொடுக்கறதுக்கு தே ஹாவ் டு ஹாவ் சம் அரேஞ்ச்மெண்ட். இப்போ வீடுனா நம்மளுக்கு வந்து சம்டைம்ஸ் நம்மளுக்கு இந்த மெட்ரோ வாட்டர் ஆர் போர் வாட்டர் ஓரளவுக்கு நல்லா இருக்கனால அது யாரும் அவ்வளோ யோசிக்கல. பட் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில மெட்ராஸில் எங்கே பார்த்தாலும் குவாலிட்டி ஆஃப் வாட்டர் பேடு தான், வீடோ ஃபேக்ட்ரி அதே ப்ராப்ளம் தான். ஸோ நாங்கள் என்ன யோசிச்சோம்னா, நம்ம வீட்டுக்கும் இந்த பொருள் கொடுக்கணும்ங்கிற யோசிச்சு தான் நாங்கள் என்ன பண்ணோன்னா மூணு நாலு மாடல் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டு நாலு பேர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 15 லிட்டர் தண்ணி வேணும் குடிக்கிறதுக்கும் சமைக்கிறதுக்கும். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு மெஷின் பண்ணியிருக்கோம் ஸ்மால் வெர்ஷன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 15 லிட்டர். நான் ஏன் 15 லிட்டர் சொல்கிறேன்னா, இது காற்றுல இருக்கிற ஈரப்பதத்தை தான் வந்து தண்ணியாக மாற்றும். ஈரப்பதம் ஜாஸ்தியாக இருந்தால் நிறையா தண்ணி வரும், கம்மியாக இருந்தால் கம்மியாக வரும். ஸோ சென்னையை பொறுத்த வரைக்கும் 15 லிட்டர் கட்டாயம் கொடுக்கும் இந்த மிஷின். இது வந்து நாங்கள் ஒரு டொமஸ்டிக் சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஃபேமிலி ஆஃப் ஃபோருக்கு வந்து ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கும், அவர் சஃபிஷியண்டாக இருக்கும்னு சொல்லலாம். இப்போ இதுக்கு அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா, சே ஒரு ஃபேமிலி ஒன்று கொஞ்சம் பெருசாக இருக்குது, எங்களுக்கு 20 லிட்டர் போகாது, நாங்கள் 2 நாளைக்கு 3 கேன் வாட்டர் கேன் வாங்குறோம்னு சொல்கிறோம்னா, அவங்களுக்கு நாங்கள் வந்து 35 லிட்டர் பண்ணுற மிஷின் பண்ணியிருக்கோம்.
2: இதுக்கெல்லாம் காஸ்ட் எவ்வளோங்க சார்?
0: இப்போ அந்த 20 லிட்டர் மிஷின் சொன்னோம் இல்லையா, அதோட விலை வந்து 28,000 ரூபாய். இந்த 35 லிட்டர் மிஷின் விலை பார்த்தீங்கன்னா 38,000 ரூபாய். இப்போ நாங்கள் இன்னொரு புதுசாக மாடல் வந்து டொமஸ்டிக்காக லான்ச் பண்ணியிருக்கோம் இப்போ தான். அது என்னன்னா 50 லிட்டர் தண்ணி கொடுக்கும் ஒரு நாளைக்கு. அது இல்லாம ஒரு ரூமையும் ஏர் கண்டிஷன் பண்ணிடும். இப்ப நம்ம எங்க ப்ராடக்ட் எப்படி வேலை செய்யுதுன்னு சொன்னா, காத்தை வந்து கூல் பண்ணிட்டு தண்ணியை கண்டென்ஸ் பண்றோம். அப்ப நாங்க யோசிச்சோம், அந்த கூல்டு ஏரை வந்து ஏன் நம்ம வேஸ்ட் பண்ணுவானே, நம்ம ஒரு ரூம்குள்ள அமைச்சா அது ஒரு ஏர் கண்டிஷனரா வேலை செய்யுமேன்னு. ஸோ அந்த மாதிரி பண்ணோம். ரெண்டாவது, இப்ப நம்ம இந்த ரூம் உட்காந்துருக்கோம், இது ஏசி தான், என்ன காத்து, நம்ம சுவாசிக்கிற காத்தையே திருப்பி திருப்பி திருப்பி தான் நம்மளுக்கு வருது. தட் மீன்ஸ் இட் வில் பி மோர் கார்பன் டை ஆக்சைடு. இதே நாங்கள் கொடுக்குற மிஷின் ஒரு ஜன்னலில் ஓப்பனிங் பண்ணிட்டு அந்த ஃப்ரெஷ் ஏரை கூல் பண்ணி கொடுக்கறனால யூல் ஹாவ் ஃப்ரெஷ் ஏர் இன் டு த ரூம். ஸோ அதுதான் எங்களோட லேட்டஸ்ட் மிஷின். இன்ஃபேக்ட் ஒரு ரீசெண்டாக ஒரு பில்டர் வந்து 500 அபார்ட்மெண்ட் கட்டுறாங்க, ஒரு ஒரு வீட்டுக்கும் ஒரு ஒரு மிஷின் கொடுக்க போகிறாங்க.
1: ஓகே ஃபைன். ஓகே சார், இப்போ வந்து நீங்கள் சென்னையில் இந்த ஈரப்பதம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, சென்னையில் நம்மளுக்கு இன்னும் நல்லா 15-20 லிட்டர்ஸ் தாராளமாக வரும்னு சொன்னீங்க. ஸோ அது எப்படின்னு நினைக்கிறீங்க?
0: ஏன்னா ஈரப்பதம் நிறையா இருக்க நல்லதை சொல்கிறேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா எப்படின்னா வந்து கணக்கு எப்படின்னா, இவ்வளோ வால்யூம் ஆஃப் ஏர்ல இவ்வளோ வாட்டர் வேப்பர் இருக்கு எங்களுக்கு தெரியும்.
1: ஓகே,
0: ஸோ இப்போ நாங்கள் வந்து 20 லிட்டர் ஒரு நாளைக்கு ப்ரொடியூஸ் பண்ணோம்னா எவ்வளோ வால்யூம் ஆஃப் ஏர் வந்து ஒரு நாளைக்கு ஹேண்டில் பண்ணோம் நாங்கள் கால்குலேட் பண்ணிட்டு அதை வந்து 1 ஹவர் கொண்டு வந்துட்டு அதுலேருந்து 1 நிமிஷம் பண்ணும்போது அதுக்கேற்ற சிஸ்டம் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களோட 24 லிட்டர்னு சொல்றது 1 ஹவருக்கு 1 லிட்டர் தண்ணி கொடுக்கும் உங்களுக்கு ஹை அவுட்புட், கம்மி ஆகும்போது ஒரு 700 ml கொடுக்கும் உங்களுக்கு.
1: சார், இப்போ ஒரு 1 லிட்டர் ஆஃப் வாட்டர் ஜெனரேட் பண்ணுனா அதுக்கு எவ்வளவு டைம் ஆகும் டொமஸ்டிக்கா?
0: இப்ப அந்த அதான் சொன்னல, 15 லிட்டர்ல இருந்து 20 லிட்டர் சொல்றோம் இல்லையா, அது வந்து ஈரப்பதம் நல்லா இருந்தா 1 ஹவருக்குள்ளேயே ப்ரொடியூஸ் ஆயிடும். ஈரப்பதம் வந்து 50% தான் இருக்கு.
1: ஓகே,
0: கொஞ்சம் வந்து ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ பனி காலத்தில் வந்து ஈரப்பதம் கம்மியாக இருக்கும், அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 மணி நேரம் ஆகும் 1 லிட்டர் தண்ணி ப்ரொடியூஸ். பட் எங்ககிட்ட வந்து 5 லிட்டர்லேருந்து 7 லிட்டர் 1 ஹவர் ப்ரொடியூஸ் பண்ணுற மெஷினும் இருக்கு. நம்ம இப்போ பேசுறது வந்து ஸ்மாலர் வெர்ஷனால இந்த டேட்டா உங்களுக்கு கொடுக்குறோம்.
1: நேயர்களே, நம்ம இவ்வளோ நேரம் வந்து மிஸ்டர் ஷியாம் சுந்தரோட நிறைய விஷயங்கள், இவருடைய ஆகாஷ் கங்கா ப்ராடக்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து இவருடைய ப்ராடக்ட் பற்றி சார் நிறைய விஷயங்கள் சொல்ல இருக்காரு. ஸோ தொடர்ந்து கேளுங்கள் உங்கள் எம்ஓபியன் சமுதாய வானொலி 107.8.
2: நீங்க கேட்டுட்டு
3: இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8.
1: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் MOPயின் சமுதாய வானொலி 107.8. நம்ம இன்னைக்கு ஆகாஷ் கங்கா ப்ராடக்ட் பத்தி நம்ம கிட்ட பேசுறதுக்காக மிஸ்டர் ஷியாம் சுந்தர் அவர்கள் நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காரு. அவர் அவருடைய ப்ராடக்ட் பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காரு. அதாவது இந்த ப்ராடக்ட் வந்து எப்படி காற்றையே தண்ணீரா மாத்துது, இது எந்த அளவுக்கு பியூரா இருக்குது, நம்ம எந்த அளவுக்கு இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணா டிசீஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணலாம், நோய்கள் பரவாம தடுக்கலாங்கிறத பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காரு.
2: ஓகே சார், இப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருந்தீங்களாங்க சார் காஸ்ட்டை பற்றியெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ வந்து இது எல்லா தரப்பட்ட மக்களாலும் வாங்க முடியுமா அந்த ரேட் கொடுத்து?
0: உண்மையை சொல்லணும்னா எல்லாத்தினாலும் இப்போ வாங்க முடியாது தான். ஏன்னா வந்து இது ஒரு டெக்னாலஜி ப்ராடக்ட்டு. ஸோ ஒரு டெக்னாலஜி ப்ராடக்ட்டும் போது அதில் இருக்கிற பொருளோட விலை இப்போதைக்கு ஜாஸ்தியாக இருக்கும். பிகாஸ் நம்ம வந்து ஸ்மால் குவான்டிட்டிஸில் யூஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் ஒரு ஏசி வாங்கினீங்கன்னா 30,000 ரூபாய் கம்மியாக கிடைக்காது. அந்த மாதிரிதான் இந்த பொருளும் 28,000 ரூபாய் தான் ஆகும் உங்களுக்கு. ஒரு 20 லிட்டர் தண்ணி பண்ணணும்னா எங்க மிஷின் காசு 28,000 ரூபாய் ஆகும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா 28,000 ரூபாயில கவர்மெண்டோட டாக்ஸே வந்து 15% கிட்ட வருது உங்களுக்கு. பிளஸ் இன்னைக்கு நம்ம இந்த பொருள் வந்து ஒரு ஹெவி திங், நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்றோம், டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் வருது. இப்ப நாளைக்கு வந்து நீங்க யாரோ என் ப்ராடக்ட் வந்து மார்க்கெட் பண்றேன்னு சொல்றீங்கன்னு நினைச்சோம், நீங்க ஃப்ரீயா பண்ண மாட்டீங்க, உங்களுக்கு ஒரு கமிஷன் கேட்பீங்க. இப்போ நாங்கள் இதெல்லாம் வந்து கொடுக்கும்போது இந்த விலை வருது. எங்களுக்குன்னு மார்ஜின் நாங்கள் பெருசாக வைக்கல, ஏன்னா எங்கள் ப்ராடக்டோட மிஷன் வந்து சென்னையோட வாட்டர் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுன்னு தான் நாங்கள் வந்திருக்கோமே ஒழிய அதுக்காக ஃப்ரீயாக பண்ண வரல. நாங்களும் சம்பாதிக்கணும், அட் த சேம் டைம் சென்னையோட ப்ராப்ளத்தையும் குறைக்கணும்னு பார்க்குறோம்.
1: சோ இந்த ப்ராடக்ட்கான காஸ்ட் கம்மி பண்றதுக்கான வாய்ப்பே இல்ல இல்லையா சார்?
0: இப்போதைக்கு இல்லமா. இப்ப கவர்மெண்ட் வந்து ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து டாக்ஸ் வந்து எங்களுக்கா இந்த நல்ல பொருள், இது தேவையான பொருள், 1% டாக்ஸ்னா ஸ்ட்ரைட்டவே 14% குறைஞ்சு போயிடும் உங்களுக்கு. அந்த வழி இருக்கு. ரெண்டாவது வந்து இப்ப எங்களுக்கு ஏதாவது சப்சிடி கொடுக்குறாங்க, சம்திங் லைக் தட்னோ, மேனுஃபேக்சரிங் சப்சிடி, எக்ஸைஸ் சப்சிடி, அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா வாய்ப்பு இருக்கு. வால்யூம் ஆக ஆக சான்சஸ் அதேருமே. இப்போ நம்ம நாங்களே வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் வந்தப்போ ஒரு விலை இருந்தது, இன்னைக்கு என்ன விலை குறையுது? பிகாஸ் வால்யூம் இஸ் தேர். ஹூ நோஸ், நல்ல விஷயம் நல்லா போகணும்னு வால்யூம் வந்துச்சுன்னா பாட்டம், எங்களுக்கு விலை குறைகிற சந்தோஷம். இப்போ ஏழாமையில இருக்கோம்.
2: வீட்டில் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறப்ப கரண்ட் மூலமாக இது யூஸ் ஆகுதுன்னு சொன்னீங்க சார், எவ்வளோ யூனிட் செலவாகும் சார்?
0: இப்போ பார்த்தீங்கன்னு ஒரு 15 லிட்டர் தண்ணி ப்ரொடியூஸ் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து 7 யூனிட் கரண்ட் ஆகும். இப்போ நம்ம டொமஸ்டிக்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் வந்து 3 ரூபா கிட்ட வரலாம் ஒரு யூனிட்டு. ஸோ 21 ரூபா ஆகும் உங்களுக்கு கரண்ட்டு. ஸோ 15 லிட்டர் 21 ரூபான்னா கிட்டத்தட்ட 1 ரூபா 40 பைசா தான் ஆகுது. நீங்கள் இந்த கேபிட்டல் காஸ்ட்டில் இதே வந்து இந்த மிஷினோட லைஃப் 10 வருஷம்னாலும் ஒன்றும் ஆகுது இல்லை, ஏன்னா எங்ககிட்ட 8 வருஷமாக யூஸ் பண்ணின்னு இருக்காங்க. ஸோ நம்ம 10 வருஷம் லைஃப் போட்டாலும் 1 லிட்டர் தண்ணிக்கு விலை பார்த்தீங்கன்னா 1 ரூபா 50 பைசா 60 பைசா தான் வரும் டொமஸ்டிக்ல. இப்போ நீங்கள் ஒரு கேன் வாட்டர் வாங்குறீங்க, அதோட விலை பார்த்தீங்கன்னா இப்போ கின்லி ரொம்ப நல்ல தண்ணி சுத்தம்னா நான் வந்து கின்லி அக்வாஃபினா தான் சொல்லுவேன், 4 ரூபா கிட்ட ஆகுது 1 லிட்டர். ஆமாம், இப்போ சொல்லலாம் 1 ரூபாக்கும் என்ன 1.5 ரூபா கேன் வாட்டர் கொடுக்குறாங்கன்னு. இப்போ நம்ம பேசினா தான் அந்த கேன் வாட்டர் நம்பி குடிக்கலாமா நம்மளுக்கு தெரியலையே.
1: ஆமாம், கண்டிப்பாக.
0: ஸோ ஹெல்த்துக்கு நம்ம என்ன செலவு பண்ணுறோன்னு பார்க்குறோம். ஸோ நான் 1.5 ரூபா செலவு பண்ணி லைஃப் லாங் என் ஹெல்த்தை காப்பாத்துறோம்னா ஐ திங்க் இட் இஸ் குட் திங் டு டூ இல்லையா?
1: ஆமாம், கண்டிப்பாக சார். இப்போ ஹாஸ்பிட்டல்ஸ், இப்போ நம்ம வீட்லேயே இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம், ஹாஸ்பிட்டல்ஸ், ஸ்கூல்ஸ், காலேஜஸ் இந்த மாதிரி இடங்கள்லாம் உங்களுடைய ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் அவங்க பெற அட்வான்டேஜ், எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ்.
0: இப்போ நீங்கள் சொன்ன ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இப்போ என்னன்னா, வியாதிங்கிறது ப்ரிடாமினா நம்மளுக்கு சில்ட்ரனுக்கு தான் நிறையா வரும். ஸோ நம்ம அந்த சில்ட்ரனுக்கு வர வியாதி பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பேசுவோம், வாட்டர்னால வர வியாதி தான் ஜாஸ்தி. இப்போ நம்ம ஸ்கூல்ஸுக்கு தான் ப்ரைமரிலி இந்த தண்ணி கொடுக்கணும், ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா பாதி நாள் ஸ்கூலில் தான் இருப்பாங்க, அது எந்த தண்ணி குடிக்கிறாங்க நம்மளுக்கு தெரியாது. இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல் நல்லா தண்ணி கொடுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, தே மைட் டூ இட். பட் இந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் இஃப் தே கிவ் ஆகாஷ்கங்கா நினச்சிக்கோங்க, வியாதி இல்லைன்னு நினச்சிக்கோங்க, ஹெல்த் இஸ் டேக்கன் கேர் அண்ட் மணி ஸ்பெண்ட் ஆன் மெடிசின் இஸ் லாஸ்ட் அண்ட் தே கேன் ஸ்டடி கண்டினியூஸ்லி ஃபார் த ஸ்கூல் அண்ட் தேர் எஜுகேஷன் இஸ் இம்ப்ரூவ்ட், அவங்களோட அவுட் புட் இன் லைஃப் இம்ப்ரூவ்ஸ், இட்ஸ் அ கண்டினியூஸ் பெனிஃபிட் இன் த ப்ராடக்ட். ஸோ கிவ் குட் வாட்டர் அண்ட் இம்ப்ரூவ் த எக்கானமி ஆஃப் த கண்ட்ரியை நம்ம சொல்லலாம்.
1: சார், இப்போ வாட்டர் பியூரிஃபையர் ஒரு ஸ்கூல்ல யூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு ஸ்கூல்ல ஆகாஷ் கங்கா யூஸ் பண்றாங்க. சோ இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க?
0: இப்போ நீங்க சொல்லும்போது ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறது என்னன்னா, வாட்டர் பியூரிஃபை போட்டோம்னா அந்த எஃப்ளுவென்ட் நம்ம சொன்னோம் இல்லையா, 1 லிட்டர் தண்ணி 3 லிட்டர் வேஸ்ட், அது எங்க போடுறதுன்னு தெரியலங்கிறாங்க. அது இப்போ 1000 ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 6000-7000 லிட்டர் வேஸ்ட் ஆகும். நோ, 6000-7000 லிட்டர்ஸ் பர் டே நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா ஒரு வருஷத்து கழிச்சு பாத்தீங்கன்னா எவ்வளவு வேஸ்ட், யாருக்குமே பிரயோஜனம் இல்லை. ரெண்டாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி இருக்கிற தண்ணி இன்னும் மோசமா போயிடும். இப்போ வந்து 4000 லிட்டர் 7000 லிட்டர் வேஸ்ட் ஆகிற இடத்துல ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 10,000 லிட்டர் ஆகும். இது ஸ்கூலுக்கு உள்ள ப்ராப்ளம். இது ஆகாஷ் கங்கா போட்டாங்கன்னா இட் மைட் லுக் எக்ஸ்பென்சிவ் இனிஷியலி, பட் தே டோன்ட் ஹாவ் ஹெடேக்.
1: ஓகே,
0: தண்ணி என்ன பண்றது, குழந்தைங்களுக்கு வியாதி இல்லாமல் இருக்காங்களா அந்த கவலையே வேண்டாம்.
1: ஓகே,
0: ஸ்கூல் ரிசல்ட் நல்லா இருக்கும், ஏன்னா நல்லா தண்ணி குடிக்கிறாங்க, நல்லா படிப்பாங்க.
1: சோ உங்க ப்ராடக்ட் வந்து ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லையா சார்?
0: ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஆல்சோ ரன்னிங் காஸ்ட்னு ஒன்னு இருக்கு.

0: எலக்ட்ரிசிட்டின்னு ஒன்று இருக்குது. ஐ திங்க் இட் இஸ் ஸோ அதை பெனிஃபிட் அதை கொடுக்கறதுக்கு இது ஒரு பெரிய விஷயமா எனக்கு படல. எங்ககிட்ட வந்து கிட்டத்தட்ட 400 கஸ்டமர் மேலே இருக்காங்க, அவங்களும் இதை தான் சொல்லுவாங்க, இட் இஸ் மோர் தென் வாட் இட் கேன் டெலிவர்னு சொல்லுவாங்க. யாருமே இது வரைக்கும் எங்களுக்கு குறையே கிடையாது. பார்த்தீங்கன்னா 400 கஸ்டமரும் வந்து இந்த ஆகாஷ் கங்கா தண்ணியை தவிர வேறு எதுவுமே குடிக்கிறது இல்லை. நீங்கள் அவங்கள கேட்டால் சொல்லுவாங்க, இந்தியாவுக்கு வந்த நல்ல விஷயம்னா ஆகாஷ் கங்கா தான் சொல்லுவாங்க. என் கம்பெனியாக சொல்ல, அந்த ப்ராடக்டாக சொல்கிறேன்னா.
1: சார், நார்மலாக வாட்டர் பியூரிஃபை இப்போ அக்வா கடை எடுத்துக்கிட்டிங்கன்னா மிஷின் ஓடுறப்ப ஒரு சத்தம் கேட்கும்ல, அந்த மாதிரி இந்த உங்களுடைய ப்ராடக்டில் இருக்குங்களா?
0: கட்டாயம் இதில் சத்தம் இருக்கும். ஏன்னா
1: அதிகமாகவே இருக்குமா சார்?
0: கட்டாயம் இருக்கும், அதோட அதிகமாக தான் இருக்கும். பட் ஒரு ஃபேன் ஓடுறது நம்மளுக்கு ஒரு சத்தம் தான். எப்படி சத்தம் வருது? நான் வந்து வெளியிலேருந்து காற்றை இழுக்கிறேன், அப்போது ஒரு ஃபேன் இருக்கும். ஸோ ஃபேன் ஓடும்போது சத்தம் வரும். ரெண்டாவது இதில் ஒரு கம்ப்ரெசர் இருக்கு, அப்போ கம்ப்ரெசர் ஓடும்போதும் சவுண்டு வரும். பட் தீஸ் ஆர் ஆல் பிலோ நார்மல். இப்போ அந்த 20 லிட்டர் மெஷின் எடுத்துட்டீங்கன்னா டேசே டெசிபிள் லெவல் சொல்லுவாங்க. ஒரு ஹியூமன் பீங் நம்மளுக்கு 45 டெசிபிள் இருந்தால் ஒரு பிரச்சனையும் வராது. அந்த எங்கள் மெஷின் 20 லிட்டர்ஸ் மெஷின் பார்த்தீங்கன்னா 40 லேருந்து 45 டெசிபிள் தான் இருக்கும். பட் சவுண்டு இருக்கும், சவுண்ட் இல்லாமல்
1: ஜாஸ்தி
0: ஆகிட்டே போகும். ஏன்னா எவ்வளோ வால்யூமா வேற எடுக்கிறீங்க அவ்வளோ. இவ்வளோ அதனால தான் எங்க 150 லிட்டர் பண்ற ஒரு மிஷின் அது வீட்டுக்குள்ள வைக்க முடியாது, மொட்டை மாடி பால்கனில வைக்க முடியாது.
2: ஓகே, இப்போ வயசானவங்க அந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்கல்ல சார் வீட்டுல, அவங்களுக்கு இந்த சத்தம் பிரச்சனையா இருக்காதா?
0: ஆக்சுவலாக நிறைய பேர் இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 78 வயசு லேடி வந்து வச்சுட்டு இருக்காங்க. மேபி தே வில் கீப் இட் இன் அ ரூம், எங்கே அவங்க அடிக்கடி போக மாட்டாங்களோ அந்த மாதிரி ரூமில் வச்சுப்பாங்க. ரெண்டாவது சில வீட்டில் நானே பார்த்துருக்கேன், டைனிங் டேபிள் முன்னாடி தான் மிஷின் வச்சுருக்காங்க, சத்தம் பழகிடும்.
2: ஓகே,
0: நான் நம்ம ரெண்டு பேரும் மொத்த நேரம் பேசிருக்கோம், என் சத்தம் உங்களுக்கு பழகி
1: நம்மள ஒருத்தர் மாதிரி அதுவும்
0: ஆயிடும். அது நம்ம வாய்ஸ் அதுக்கேத்த மாதிரி டியூன் ஆகி ஜாஸ்தி ஆயிருக்கும், நம்ம காதுக்கு அதுக்கேத்த மாதிரி ஒத்துக்கும் அது.
2: ஓகே, அடுத்து சார், இப்போ இந்த தண்ணியை வந்து பேஷண்ட்ஸ் யூஸ் பண்ணலாமா? அதாவது கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிருக்கிற பேஷண்ட்ஸ், ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிருக்கிற பேஷண்ட்ஸ், அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்.
0: ஆக்சுவலி இந்த வாட்டர் இஸ் குட், வெரி குட். எதனால சொல்றேன்னா, இந்த வாட்டர்ல பாத்தீங்கன்னா சால்ட் கண்டென்ட் இஸ் லெஸ். ஸோ அப்போ என்னன்னா கிட்னியில் வந்து சால்ட் இஸ் லோட் ஆன் த கிட்னி. ஸோ வென் தெர் இஸ் லோ சால்ட் கண்டென்ட் இட் இஸ் வெரி லோடே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் பேர் சொல்ல முடியும், பட் வி ஹாவ் பீப்புள் ஹூ ஹாவ் கிட்னி ரீப்ளேஸ்ட், ஹூ ஹவ் பின் யூஸிங் இந்த தண்ணி வந்து 5 வருஷமாக யூஸ் பண்ணுறாங்க. எங்களுக்கு வந்து பிளட் யூரியா இருக்குங்கிறாங்க, அவங்க இந்த தண்ணி தான் குடிக்கிறாங்க, பிகாஸ் இட் இஸ் குட் ஃபார் த சிஸ்டம். அண்ட் வி ஹாவ் சயின்டிஸ்ட் use this product.
2: Okay.
0: அந்த மாதிரி.
2: Okay sir. So normally நம்ம இந்த water purifier, can water, metro water ல யூஸ் பண்ற தண்ணியை விட இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிருக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து ஆகாஷ் கங்கா யூஸ் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லது இல்லையா சார்?
0: இன்ஃபேக்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்லணும். நேற்று தான் ஒரு கஸ்டமர் பார்த்துட்டு வந்தேன், she is a lady, அவங்களுக்கு ஒரு குழந்தை. இந்த குழந்தைக்கு வந்து சடனா ஃபீவர் வந்துட்டு, ஸோ அது வந்து வாட்டர்னால தான் கண்டுபிடிச்சாங்க. ஸோ அப்போ என்னன்னா அவங்க வந்து கேன் வாட்டர் தான் வாங்குறாங்க, ஆனாலும் அவங்களுக்கு பயம், அந்த கேன் வாட்டர் கொதிக்க வச்சு தான் குடிச்சுன்னு இருக்காங்க. இதே அவங்க என்ன அவங்க எங்க ஆகாஷங்களை எதுக்கு வாங்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு அந்த பயமும் இல்லை, கொதிக்க வைக்கிற வேலையும் கிடையாது அவங்களுக்கு. ஸோ தேர் இஸ் நோ பாக்டீரியா இல்லையா, திருப்பி அதே தான் சொல்லுவேன், பாக்டீரியா இல்லை, சால்ட் இல்லை, இட் இஸ் அ பியூர் வாட்டர். ஸோ இட் இஸ் அ பெஸ்ட் திங் ஃபார் எனிபடி.
2: நாட் ஓன்லி ஆர் தட் கஸ்டமர் சார், நிறைய பேர் கேன் வாட்டர் வாங்குறவங்க யாருக்கும் நம்பிக்கை இல்லை, எல்லாரும் கொதிக்க வச்சு தான் குடிக்கிறாங்க. வென் யூ கம் டு ஆகாஷ் கங்கா, ஜெர்ம்ஸே இல்லாததுனால கொதிக்க வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே, மோரோவர் இப்போ கேஸ் வேற ரொம்ப தட்டுப்பாடு ஆயிட்டு வருது, கொதிக்க வைக்கிறதுக்கான கேஸும் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ எந்த விதத்தில் பார்த்தாலும் உங்கள் ப்ராடக்ட் இன்னும் அட்வான்டேஜ் ஜாஸ்தியாக இருக்கு. ஓகே நேயர்களே, இவ்வளோ நேரமாக வந்து நம்ம ஆகாஷ் கங்கா ப்ராடக்ட் பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம், தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். தொடர்ந்து கேளுங்கள் உங்கள் MOPN சமுதாய வானொலி 107.8.

0: கேளுங்க கேளுங்க. வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. நேயர்களே, இன்னைக்கு வந்து நம்மளோட மிஸ்டர் ஷியாம் சுந்தர் வந்திருக்காரு. அவருடைய நிறுவனம் ஆகாஷ் கங்கால பண்ணியிருக்கிற வாட்டர் கண்டென்சர்ங்கிற ப்ராடக்ட் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வந்திருக்காரு. அதாவது நம்ம கேன் வாட்டர், மெட்ரோ வாட்டர், இந்த மாதிரியான தண்ணியெல்லாம் யூஸ் பண்ணும்போது இது பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வாட்டர் கண்டிப்பாக இல்லை. அவங்க என்னதான் பியூர் பண்ணுறேன்னு சொல்கிறாலும் நம்மளுக்கு கண்டிப்பாக ரொம்ப சுத்தமான தண்ணி, நம்ம உடம்புக்கு ஒத்துக்கிற தண்ணி கிடைக்கிறது இல்லை. அந்த மாதிரி தண்ணியை பருகிறதுனால நம்மளுக்கு எந்த விதமான நோய்கள்லாம் வருது, மக்கள் எப்படியெல்லாம் அஃபெக்ட் ஆகிறாங்க அப்படிங்கிறத விஷயங்கள் பற்றியும், இதை எப்படி தடுக்கிறதுங்கிறத பற்றியும் சார் சொல்லியிருக்காரு. அதை தடுக்கிறதுக்கான ஒரு பெரிய வழியை அவர் இப்போது கண்டுபிடிச்சி மார்க்கெட்டும் பண்ணிகிட்ருக்காங்க. அதுதான் அவருடைய வாட்டர் கண்டென்சர். இந்த கண்டென்சர் பார்த்திங்களா, இதுக்கு தண்ணி யூஸ்ஃபுல்லாக வாட்டர் பியூரிஃபையர்னால் தண்ணி எடுத்து அதை பியூரிஃபை பண்ணி தான் அனுப்புவாங்க. பட் சார் சொல்கிற ப்ராடக்ட்க்கு வந்து தண்ணியே தேவையில்லை, அது டைரெக்டாக நம்ம சுவாசிக்கிற காற்றை எடுத்து தண்ணியை மாற்றி நம்மளுக்கு அதை தண்ணியை எந்த அளவுக்கு பியூரஸ்ட் ஃபார்மில் தர முடியுமோ அந்த அளவுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. இதை குடிக்கிறதுனால அதில் ஜெர்ம்ஸே இல்லாததுனால நம்மளுக்கு நோய் வர வாய்ப்பு ரொம்பவே கம்மியாகுது. இதை இந்த பியூரிஃபையரை வந்து ஸ்கூல்ஸ், காலேஜஸ் இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம வச்சோம்னா குழந்தைங்க இன்னும் நோய் வராமல் ஆரோக்கியமாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த கேன் வாட்டர், மெட்ரோ வாட்டர்லாம் குடிக்கும்போது கிட்னி டிரான்ஸ்பிளான்ட், ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் இல்லைனா வேறு எந்த விதமான பெரிய நோய்கள் நம்மளுக்கு இருந்தாலும் அது இன்னும் நம்மளுக்கு அந்த நோயின் தீவிரத்தை ஜாஸ்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆகாஷ் கங்கா பயன்படுத்தும் போது அதில் ஜெர்ம்ஸே இல்லாததுனால இந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் ரொம்பவே கம்மி. இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு அந்த தண்ணியை குடிக்கிறது இன்னும் நல்லதுன்னே சொல்லலாம். ஸோ இவ்வளோ நல்ல விஷயங்கள் இந்த ப்ராடக்டில் இருக்கிறதுனால இவ்வளோ நேரமாக கேட்டுட்ருக்கிற நேயர்கள் எல்லாரும் இந்த ப்ராடக்டை நான் வாங்கியே ஆகணும், நான் எப்படி வாங்கணும் அப்படிங்கிற நிறைய கேள்விகள் உங்கள் மனசில் எழுந்திருக்கும். சார், இந்த கேள்விகளெல்லாம் எங்களுக்காக கொஞ்சம் தீர்க்குறீங்களா?
1: இப்போ இந்த பொருள் வந்து நல்ல பொருள், எங்கே வாங்கலாங்கிற கேள்வி எல்லாருக்குமே வரும், ரைட்டா? ஸோ நாங்கள் எப்படி அவங்களுக்கு ரீச் பண்ணுறோங்கிற கேள்வி வரும். இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 3 அவுட்லெட்ஸ் மாதிரி வச்சுருக்கோம். அடையாரில் ஒன்று, அண்ணா நகரில் ஒன்று, ப்ளஸ் பல்சர் வாக்கத்தில். இப்போ வந்து கஸ்டமர்ஸ் யாராவது வந்து அங்கே போய் பார்க்கலாம் ப்ராடக்டை, ப்ளஸ் தேக்கன் தண்ணியை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, இப்போ நாங்கள் சொல்கிறோம் நல்ல தண்ணி டேஸ்டாக இருக்கணும், பட் தே ஹாவ் டு ஃபஸ்ட் ஃபிசிக்கலி டேஸ்ட் இட். அதே மாதிரி காட்டிலேருந்து தண்ணி வரும், நம்ப கூடிய ஒரு விஷயமா நம்ப முடியாத விஷயமா அவங்களுக்கு இருக்கும், நேரிட்டு பார்த்துடலாம். பார்த்தது இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களோட ஃப்ரான்ச்சைசி தான். இப்போ வந்து நாங்கள் வந்து பிகாஸ் எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நாங்கள் ஒரு ஏஜென்ட் வச்சுட்டு அவன் தப்பான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்து ஜனங்களுக்கு தப்பான ஒரு இன்ஃபர்மேஷன் போகக்கூடாதுங்கிறதுக்காக எல்லா சேல்ஸு சர்வீஸ் வந்து கம்பெனியை டைரெக்டாக பண்ணுறோம். ஸோ தே கேன் சீ த ப்ராடக்ட், பட் நாங்கள் டைரெக்டாக வந்து விற்றுடுவோம். எங்களோட டார்கெட்டட் பிளான்னு கேட்டிங்கன்னா சென்னையிலே ஒரு 10-15 வந்து ஃப்ரான்ச்சைசி கிரியேட் பண்ணுறோம், வேர் பீப்புள் கேன் பிளேஸ் ஆர்டர்ஸ், நாங்கள் டைரெக்டாக சப்ளை பண்ணிவிடும், நாங்களே சர்வீஸும் பண்ணிவிடுவோம். இதுதான் எங்களோட பிளான்மா.
0: ஓகே சார், இப்போ உங்களை அணுகணும்னு நினச்சாங்கன்னா, இல்லைனா வாங்கணும்னு நினச்சாங்கன்னா எந்த இடத்த அணுகணும்?
1: இப்போ இப்போதைக்கு அவங்க அணுகுனா எங்களோட ஃபேக்டரி அட்ரஸ், ஃபோன் நம்பர் கொடுத்து காண்டாக்ட் பண்ணாங்கன்னா அவங்களே ஃபாலோ பண்ணி எங்கே ப்ராடக்ட் பார்க்கலாங்கிறது சொல்லிடுவாங்க.
0: ஓகே, நிகழ்ச்சியின் இறுதியில் இந்த காண்டாக்ட் டீடைல்ஸ் நேயர்களுக்கு வழங்கப்படும்.
2: ஓகே சார், எந்த ஒரு சின்ன ப்ராடக்ட் எடுத்தால் கூட பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிற இந்த பெரிய ப்ராடக்ட் வந்து அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் சொல்ல முடியுமா?
1: இது வந்து எல்லா விதத்துலயும் அட்வான்டேஜ் உள்ள ப்ராடக்ட். ஏன்னா என்னால இது குறையே இது என் குழந்தைனால நான் சொல்ல, உண்மையாவே இது குறை இல்லாத ஒரு ப்ராடக்ட். பட் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குமா? இல்ல, நான் சொல்ல முடியாது. என்னன்னா இட் ஒர்க்ஸ் ஆன் பவர், எலக்ட்ரிசிட்டி. இப்போ அந்த பவர் எலக்ட்ரிசிட்டி இருக்கிறனால இட் ஹாஸ் அ ரன்னிங் காஸ்ட். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு டிஸ்அட்வான்டேஜா நான் ஏன் பார்க்கலன்னா அதோட பெனிஃபிட் வந்து அவுட்வைஸ் The cost of the electricity. When ஒன்றுமே பிரச்சனை இல்லை, எனக்கு லைஃப் லாங் வியாதியே வராதுன்னா எனக்கு வந்து பவர் ஒரு விஷயமா தெரியல. ஸோ டிஸ்அட்வான்டேஜ் இல்லைன்னு சொல்லணும், உண்மையாக சொல்லணும்னா, பட் பவர் இஸ் ஒன்லி ஃபேக்டர்.
2: சார், உங்களுடைய ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் ஏதாவது ஸ்கூல்ஸ், கம்பெனி இருக்காது நீங்கள் ஃப்ரீயாக கொடுத்துருக்கீங்களா?
1: இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கார்பரேஷன் ஸ்கூல் திருவான்மையூர் இருக்கு, அங்கே பார்த்தீங்கன்னா 2 மிஷின் நாங்கள் கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் ஒரு 1 வருஷம் முன்னாடி வந்து ஒரு மேக்சின்ல வந்தது. கிருஷ்ணாபுரம்னு ஒரு கிராமம், அங்க இருக்கிற ஜனங்க வந்து அங்க இருக்கிற தண்ணியை குடிச்சு அவங்களுக்கு நிறைய வியாதி வந்ததுன்னு சொல்லிட்டு நான் எதேச்சு அதை படித்தேன். ஸோ படித்தோன்னு ஏன் நம்ம வந்து எதா பண்ணலாமேன்னு சொல்லிட்டு, ஸோ அந்த மேக்சின் ரிப்போர்ட்டரை கான்டாக்ட் பண்ணோன்னா எவ்வளோ ஸ்ட்ரென்த் எவ்வளோ பீப்புள் இருக்காங்க அந்த கிராமத்துலன்னு சொல்லிட்டு. அப்போது அவங்க சொன்னாங்க 350-400 பேர் இருப்பாங்கன்னு. ஸோ நான் சொன்னேன் நான் வந்து அந்த கிராமத்துக்கே நாங்கள் தண்ணி கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு. பட் நான் சொன்னேன் இல்லையா, இப்போ நான் மிஷின் கொடுக்க முடியும் பட் எலக்ட்ரிசிட்டி இஸ் அ ஃபேக்டர் இல்லையா. ஸோ அப்போ வந்து அவரு என்ன பண்ணாரு, அந்த லோக்கல் எம்எல்ஏ அவர்கிட்ட பேசி அவங்களோட சப்போர்ட்டோட 1.5 இயர்ஸ் பிஃபோர் அந்த கிராமத்துக்கே நாங்கள் மிஷின் கொடுத்துருக்கோம். 750 லிட்டர் கிட்ட வரும், கிட்டத்தட்ட 10 lakhs we have spent on that. ஸோ த என்டையர் வில்லேஜுக்கு குட் வாட்டர் வந்து கொடுக்கணும் நாங்கள். அது இல்லாமல் தெரு ஒன் என்ஜிஓ கலெஞ்சியம் சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, மதுராந்தகத்துல 2 ஸ்கூலுக்கு வந்து ஆகாஷ்கங்கா வாட்டர் தான் கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு அங்க இருக்கிற கலெக்டர் எல்லாருமே வந்து இது மற்ற ஸ்கூல் பண்ணும்னு சொல்றாங்க. இது படிப்படியா வளரணும் தான் எங்களோட ஆசை.
0: இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் எதுலயாவது உங்களுடைய இந்த மிஷினை இம்ப்ளான்ட் பண்ணிருக்கீங்களா சார்?
1: சொன்னேன் கார்பரேஷன் ஸ்கூல்ல நாங்க கொடுத்துருக்கோம். இப்ப இன்ஃபேக்ட் வந்து எங்களுக்கு ஒரு லெட்டர் இருக்கு, 1 வருஷம் முன்னாடி வந்து கார்பரேஷனுக்கு கொடுத்தாங்க, 35 ஸ்கூல்ல நீங்க இந்த மிஷின் கொடுங்கன்னு சொல்லிட்டு. இப்ப என்னன்னா, நான் 35 ஸ்கூல்ல கொடுக்கணும்னா எங்களுக்கு வந்து ஃபைனான்சியலி வி ஆர் நாட் நோ வி கான் ஜஸ்ட் கிவ் இட் ஃப்ரீ. 1 ஸ்கூல் 2 ஸ்கூல்ல நம்ம கொடுக்கலாம், 35 ஸ்கூலுங்கும்போது ஃபைனான்ஸ் எங்களுக்கு வந்து இட் டசன்ட் ஒர்க் எக்கனாமிக்ஸ். ஸோ வி ஆர் டாக்கிங் வித் சம் கார்பரேட்டோட பேசிட்டு எல்லா ஸ்கூல் கொடுக்க பிளான் பண்ணியிருக்கோம். அது
0: இப்போ வந்து நான் கொஞ்ச வருஷம் முன்னாடி பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு 5-10 இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா, கேன் வாட்டர் தட் இஸ் மினரல் வாட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிரிக்கெட் பிளேயர்ஸ் இந்த மாதிரி 5-star ஹோட்டல் இந்த மாதிரி இடத்துல தான் யூஸ் பண்ணுவாங்க. சாதாரண மக்களுக்கெல்லாம் மினரல் வாட்டராக அது ரொம்ப விளையாச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். பட் நாள் ஆக ஆக வருஷங்கள் கடந்து போக போக இப்போ நம்ம கேன் வாட்டரில் தான் உயிர் வாழ்ந்துக்கிட்டே இருக்கும். கேன் வாட்டர் இல்லைன்னா நம்மளுக்கு குடிக்கிறதுக்கான தண்ணீரே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துருச்சு. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் போனோம்னா கேன் வாட்டரும் இல்லாத ஒரு நிலைமை வந்துடும். ஸோ அந்த நேரத்தில் நம்மளுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு மிஷின் வந்து ஆகாஷ் கங்கா கண்டிப்பா. ஸோ இந்த மிஷினை வந்து நேர்களே உங்களில் யாராவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அணுக வேண்டிய இமெயில் அட்ரஸ் www.akashganga.india.com டு ஸ்பெல் இட் AKASHGANGAINDIA.
1: எங்கள் கம்பெனி பற்றி ஃபர்தராக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னா நீங்கள் எங்கள் கம்பெனி வெப்சைட்டை பார்க்கலாம். எங்கள் கம்பெனி வெப்சைட் வந்து www.akashganga.india.com. அப்படி உங்களுக்கு பர்சனலாக ஏதாவது மெயில் அனுப்பணும் இல்லை விவரம் ஏதாவது வேணும்னா நீங்கள் வந்து மெயில் கூட அனுப்பலாம். எங்களோட இமெயில் ஐடி வந்து info@akashganga.india.com.
0: சார் யோர் காண்டாக்ட் நம்பர் சார்?
1: ஸோ எங்களோட ஆஃபீஸ் காண்டாக்ட் நம்பர் வந்து 3245-1422 3245-1423 மொபைல் நம்பர் 9444-1-299-79.
0: நேர்களை மறுபடியும் ரிப்பீட் பண்ணணும்னா 9444-1-299-79 அவருடைய லேண்ட்லைன் நம்பர் 3241-4-2-2 மற்றொரு லேண்ட்லைன் நம்பர் 3245-1-4-2-3. நேர்களே இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரொம்பவே பயனடைஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் நம்ம சுத்தம் இல்லாத தண்ணியை பயன்படுத்துறதுனால எந்த விதமான குறைபாடுகளை சந்திக்கிறோங்கிறத பற்றியும், தண்ணியோடைய லெவல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி கம்மி ஆகிட்டு இருக்குது. இப்போதைக்கே நம்ம கேன் வாட்டர் யூஸ் பண்ணுறோம், ஆனால் 10 வருஷம் கழித்து எந்த நிலமும் இருக்கும்னு நம்மளால் சொல்ல முடியாது. கேன் வாட்டராக யூஸ் பண்ணுறதுக்கே தண்ணி இருக்குமானும் சொல்ல முடியாது. ஸோ இந்த குறைகளெல்லாம் கலைத்து நம்மளுக்கு ஒரு வழி கொடுத்துருக்கிறது ஆகாஷ் கங்கான்னு சொல்லலாம். இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் எல்லோரும் யூஸ் பண்ணி பயனடையிறோம் அப்படின்னு நாங்கள் எல்லாருமே விரும்புகிறோம். நன்றி, தொடர்ந்து கேளுங்கள் உங்கள் எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. தேங்க்யூ சார்.
1: தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூ ஆல்சோ.

0: கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: சுனிகண்ணா, நீ பெருசானுன்னு என்ன ஆகணும்னு ஆசைப்படுற?
2: நான் வந்து பெரிய டாக்டர் ஆவேன், வீடு கட்டுவேன், ஸ்கூட்டர் வாங்குவேன், கார் வாங்குவேன், அப்புறம் உன்னை கூட்டி போய் ஓல்ட் ஏஜ் ஹோம்ல சேர்த்துருவேன்.
1: அச்சோ, என்னடா கண்ணா ஆச்சு உனக்கு?
3: இல்லம்மா, நீயும் அதான் செஞ்ச.
0: சிந்தியுங்கள், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.

வணக்கம். நான் ராஜேஷ் வைத்யா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. இப்ப நான் சொல்ல போற மெசேஜ் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பட் இருந்தாலும் நானும் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நானும் வந்து நம்ம சென்னை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த டிராபிக் ரூல்ஸ் அதை கொஞ்சம் கடைப்பிடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம வந்து எப்ப பாரு, நம்ம வந்து சிங்கப்பூர் பார்க் கிளீனா இருக்கும், மலேசியா பார் ரோட்லாம் நீட்டா இருக்கு, கனடா அமெரிக்கான்னு. ஏன் நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க கூடாது? நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நம்ம அந்த டிராபிக் ரூல்ஸ், அந்த லேன் மீறி போகாம சிக்னல் அந்த ரெட் விழுறதுக்கு முன்னாடியே கிளம்ப வேண்டாம், கிரீன் விழுந்ததுக்கு அப்புறம் கிளம்பினா போறோம். அண்ட் மோர் ஓவர் அந்த லேன், ஒரு லேன்ல இன்னொரு லேன் போகும்போது நம்ம வி ஷுட் புட் த இண்டிகேட்டர், இண்டிகேட் போட்டாதான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் தெரியும், முன்னாடி வர்றவங்களுக்கும் தெரியும். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம உடனே மாத்திக்க வேண்டாம். நிறைய பாக்குறோம், நிறைய கேட்கறோம். சோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டிராபிக் ரூல்ஸ் நம்மளே மாத்திண்டா நம்ம ஊரும் இன்னைக்கு சிங்கப்பூரை விட ஜாஸ்தியா நம்ம ஊர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஊரும் அந்த மாதிரி அதை விட ஒரு பெரிய நாடா வரும். டிராபிக் ரூல்ஸ் நம்ம கடைபிடிச்சோம்னா இட் பி நைஸ் அண்ட் கண்டிப்பா நானும் அதை கடைபிடிச்சிட்டு தான் வரேன். சோ இப்ப வந்து இதை நான் சொல்றது வந்து சென்னை நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் ஆசைப்பட்டு சொல்றேன். இப்ப நான் சொன்ன இந்த டிராபிக் ரூல்ஸ் வந்து தயவு செஞ்சு கண்டிப்பா எல்லாரும் கடைபிடிக்கணும். இந்த மாதிரி இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் MOP வானொலியில வரப்போகுது. கண்டிப்பா கேளுங்க, நிறைய கேளுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8.

0: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுக்கு நம்மளோட கண்ணோட்டம் ஒரு மாதிரி இருக்கும், மக்களோட கருத்து வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மக்களோட கருத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாம மக்களை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காகவும் எம்ஓபி சமுதாய வானொலி வழங்கும் ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி தான் எம்ஓபி வாக்.
1: வணக்கம், நான் உங்க ஆர்ஜே மதுர் கலையரங்கம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறேன். கலைன்றது ஒரு கிஃப்ட் சொல்லுவாங்க, அது ஒரு விதமான அழகும் கூட. ஒரு கலைஞனால எல்லார் மனசையும் தொட முடியும். கடவுள்கிட்ட நம்மளால இன்னும் நெருக்கமாக்குறது நம்ம கலை தாங்க. இப்படிப்பட்ட கலைய நம்ம கல்ச்சர்ல நம்ம அது ஒரு தெய்வமா நினைச்சு கும்பிடுறோம். கலையில ஒரு முக்கியமான கலை பாடல் கலை. எல்லாராலையும் பாட முடியாது, அது ஒரு வரம் தான் சொல்லுவாங்க. ச ரி க ம ப த நி என்கிற சப்த ஸ்வரத்தினுள் அடங்கினதே இந்த இசை. அப்படிப்பட்ட அந்த இசையின் ஒரு பரிணாமம் தான் இந்த கர்நாடக சங்கீதம் என்பது. கிபி 18 விஜயநகர மன்னர்களால் வளர்க்கப்பட்ட இந்த இசை கர்நாடக மாநிலத்திலிருந்து பிறந்து தஞ்சாவூரில் வளர்ந்து சென்னையில் தனி பாரபோலா படுத்தி கொண்டது. இந்த கர்நாடக இசை ஸ்ருதி, ஸ்வரம், ராகம் மற்றும் தாளத்தை அடிப்படையாக கொண்டது. கர்நாடக சங்கீதத்துக்கு இலக்கணம் வகுத்தவர்கள் கோவிந்தாச்சாரியா மற்றும் வெங்கடமகின். இவர்களால் உருவாக்கப்பட்ட 72 மேல் கர்த்தா ராகங்களை அடிப்படையாக கொண்டதுதான் இந்த சங்கீதத்தின் உபயோகிக்கப்படும் ராகங்கள். மனதிற்கு இனியதுமாகி, செவிகற்கு திகட்டாத அமுதாகி, மனசஞ்சலங்களை அகத்தோடு கரைந்து ஆன்மாவை தெய்வீகமாக்குவதுதான் இன்னிசையின் நோக்கம். அந்த பக்தியால் கர்நாடக இசை MS சுப்புலட்சுமி, KJ யேசுதாஸ், அரியக்குடி ராமானுஜ ஐயங்கார் போன்றோர்களால் உலகின் பல்வேறு மக்களுக்கு சென்றடைந்தது. இந்த 7 ஸ்வரத்தம் வெவ்வேறு விதமா பாடப்பாட நிறைய ராகங்கள் உருவாகும். இந்த மாதிரி எத்தனையோ 1000 கணக்கான ராகங்கள் இருக்கு. இந்த கணக்குக்கு இன்னும் 2 ராகம் கூட்டிருக்காரு நம்ம கெஸ்ட் அண்ட் செலிபிரிட்டி ஆஃப் தி ஷோ மிஸ்டர் ரமேஷ் விநாயகம். இவரை பத்தி சுருக்கமா சொல்லணும்னா, அவர் ஒரு கர்நாடக சங்கீத பாடல்கள், திரை இசையமைப்பாளர், தமிழ், தெலுங்கு மற்றும் மலையாளத்துல ஒர்க் பண்ணியிருக்காரு, பின்னணி பாடகர், பாடலாசிரியர் மற்றும் ஒரு கம்போசரும் கூட. வணக்கம் சார்.
0: கர்நாடக மியூசிக் எப்போ கத்துக்க ஆரம்பிச்சீங்க, எப்போ உங்களுக்கு அந்த ஆர்வம் வந்தது?
2: கர்நாடக மியூசிக் I was introduced to it early in my days. In the sense, என்னுடைய பாட்டெல்லாம் வந்து முதல் பாட்டெல்லாம் கேட்டது வந்து நான் தூங்கும்போது. தூங்கும்போது எப்படி பாட்டு பாட கேட்க முடியும்னு கேட்காதீங்க. த பாயிண்ட் இஸ் ஐ கோ டு ஸ்லீப், அப்பா அம்மா யூஸ் டு சிங் சாங்ஸ் டு மீ ஆஸ் ஐ திங்க் மோஸ்ட் பேரண்ட்ஸ் வுட் டூ இட். கிராமத்தில் இருந்தால் கிராமத்து பாட்டு நிறைய பாடிருப்பாங்களா இருக்கும். பட் சின்ஸ் தே ஆர் தெம்செல்ஸ் வெரி குட் மியூசிஷியன்ஸ், அவங்க வந்து தினமும் ராத்திரி பாடுவாங்க. ஸோ அந்த பாடுறது வந்து அது வந்து இம்பைவ் ஆகிடுது நேச்சுரலாக. ஸோ த ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன் வாஸ் மோர் வாஸ் டு கர்நாடிக் மியூசிக் ஏர்லி டேஸில், பிகாஸ் தட்ஸ் அவர் கல்ச்சர். சவுத் இந்தியாவில் பிறந்திருக்கோம். ஸோ பட் தேர் ஆஃப்டர் ஐ லேர்ன் மை ஃபர்ஸ்ட் லெசன்ஸ் ஃப்ரம் ஸ்கூல் டீச்சர், மியூசிக் டீச்சர். அவங்க அவங்க சுப்புலக்ஷ்மின்னு பேர். அவங்க கிட்ட முதல்ல அப்புறம் கற்றுனேன், கொஞ்சம் ப்ராப்பராக கற்றுனேன். தேர் ஆஃப்டர் ஐ வென்ட் அண்ட் த டியூட்லேஜ் டு மிஸ்ஸஸ் ருக்மணி ரமணி, ஹூ இஸ் த டாட்டர் ஆஃப் பாபநாசம் சிவன். அவங்க கிட்ட அது வந்து ஒரு ரீசன் பீரியட் ஆஃப் டைம் ஐ ஸ்டார்ட் லேர்னிங் கர்நாடிக் மியூசிக்.
1: நீங்கள் ராகம்லாம் கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க.
3: நான் கண்டுபிடிச்ச ராகத்தை பற்றி சொல்லுமா? ஓகே, உங்களுக்கு ராகத்தை பற்றி என்ன தெரியும் ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு நான் உங்களை கேட்க வேண்டியிருக்கு. ஃபர்ஸ்ட்டு நான் எவ்வளோ தூரம் சொல்லணும்? சரி, வேணாம், நோ ப்ராப்ளம். நான் கண்டுபிடிச்ச முதல் ராகம், நான் நிறைய ராகம் கண்டுபிடிச்சதெல்லாம் கிடையாது. இப்போ ஐ ஜஸ்ட் ஹேப்பன் டு ஃபைண்ட் அவுட் அ நியூ ராகா. இட் இஸ் நாட் வித் இன்டென்ஷன் ஆஃப் கிரியேட்டிங் அ நியூ ராகா. ஐ டிட் வாட் எவர் ஐ டிட். எஸ்பி பாலசுப்ரமணியம் சாருக்காக வந்து ஒரு ரிவிஷன் ஆல்பம் பண்றதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி போது என்னை வந்து அவர், நீ நல்லா எழுதுற பாட்டு, நீயே எல்லா பாட்டையும் எழுதி கம்போஸ் பண்ணிட்டு அப்படின்னு சொன்னாரு. அப்போ அந்த டைட்டில் வந்து டிவிஷனல் ஆல்பம் பண்ணுன்னு சொன்னாங்க. ஸோ 10 different 80s மேல 10 different சாங்ஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. ஐ செட் ஓகேன்னு சொல்லிட்டு நான் வந்து ஐ ஸ்டார்டட் கம்போசிங் மியூசிக். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆப்வியஸ்லி இந்த ஹிந்து டிவோஷனில் வந்து இந்த விநாயகர் மேல ஒரு பாடல் வந்து பண்ணணும். நார்மலாக ஹம்சத் தனின்னு ஒரு ராகம் இருக்கு, உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். ஐ டோன்ட் நோ, அது வந்து சரி க பனி சா சனி ப கரி சா அப்படின்னு ஆரோகணம் அவரோகணம். அந்த ராகத்துல வந்து நிறைய விநாயகர் மேல இருக்கக்கூடிய பாடல்கள் வரும். ஸோ அந்த பாட்டில் வந்து அது மாதிரி பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா சும்மா ஸ்ட்ரைக் ஆச்சு எனக்கு, ஒய் நாட் ஐ ஜஸ்ட் டூ சம்திங். அண்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்வியஸா வந்து என்ன பண்ணேன், ஒரு பிரதி மத்தியம்னு ஒரு ஸ்வரம், அந்த மத்தியமத்தை வந்து அதுல கலந்துட்டேன். சரிகா பனிசா சனி பமா பகரிசா அப்படின்னு ஒரு வக்கரத்தோட ஒரு சின்ன ட்விஸ்ட், சனி பம கரிசானா பிளீனா வந்துடும், மா கரிசான் சனி பமா பகரிசா, மா போயிட்டு திருப்பி பா போயிட்டு ஸ்மால் ட்விஸ்ட், சனி பமா பகரிசான் அவரோணத்துல மாத்திரம் அதை வச்சு இந்த சாங்க கம்போஸ் பண்ணேன். ஜஸ்ட் டிட் இட் ஜஸ்ட் பி டிஃப்ரெண்ட் யூனோ, பிகாஸ் சி அஸ் அ கம்போசர் தேர்ஸ் ஆல்வேஸ் திஸ் ஹாப்பினஸ் ஆஃப் கிரியேட்டிங் சம்திங் நியூ. அம்சம் துணியிலே பண்ண போர் இல்ல, அதனால ஒரு புதுசா வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்துல பண்ணேன். ஐ ஸ்டக் டு தி ஸ்கேல் இன் தி சென்ஸ், அதை ரீடைன் பண்ணி இந்த ஹோல் காம்போசிஷன் பண்ணப்போ, பட் இது என்ன ராகம், ஏதாவது ராகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட டீச்சர் கூட நம்மளுக்கு போய் கேட்டேன், எங்க அப்பாட்ட கேட்டேன், அம்மாட்ட கேட்டேன், இங்க இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் கேட்டேன், ஸ்கூல்ல இருக்கிற மியூசிக் டீச்சர், தெரியலையே இப்படி ஒரு ராகமா இருக்கிறதா தெரியலையே அப்படின்னு சொன்னாங்க. தென் இட் டாண்ட் ஆன் மீ, நியூ ராகா தட் ஐ ஹவ் இன்வென்டட், ஸோ ஐ வென்ட் அஹெட் அண்ட் தென் ஐ வாண்ட் டு செக் இட் அவுட். அங்கே வந்து செக் பண்ணலான்னு பார்த்தேன், எல்லாருக்கிட்டையும் கேட்டு எனக்கு தெரியலனோடனே தென் ஐ வென்ட் டு மியூசிக்காலஜிஸ்ட் பெரிய அவர் டாக்டர் எஸ் ராமநாதன், அவர்கிட்ட போயிட்டு கேட்க சொன்னாங்க. அங்கே போய் கேட்டவுடனே அவர் வந்து இது புதுசாக இருக்கே பா தம்பி, இது மாதிரி ராக இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னார். பட் இருந்தாலும் லெட் மீ செக் இட் அவுட் கம் ஆஃப்டர் டூ டேஸ் அப்படின்னாரு. நான் ரெண்டு நாள் கழிச்சு போனபோது நிஜமாவே இது புது ராகம் என்ன பேர் வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டார். பேர் ஆக்சுவலாக வச்சிருந்தேன் பட் நான் சொல்லலை, சொல்றதுக்கு கூட நானே பேர் வச்சுட்டேன், பிரதித்வனி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். ஸோ ரொம்ப நல்லா இருக்கு இந்த பாட்டு, இந்த ராகம் நல்லா இருக்கு, நான் பாடி பார்த்துருக்கேன், ரெண்டு நாள் அதுதான் பாடுறேன் அப்படின்னார். ஸோ ஃபார் மீ இட் வாஸ் அ கிரேட் வின், நம்பவே முடியல நான், ஓகே இப்படி கூட நடக்குமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ தட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் வந்து அஃப்கோர்ஸ் ஐ டிட் செக் அவுட் வித் ஐ மீன் லைக் சி வென்எவர் ஐ மேக் மியூசிக், ஏதாவது இது மாதிரி ஒரு புதுசாக இருந்ததுன்னா வந்து ஐ மேக் நோட் ஆஃப் இட் அண்ட் ட்ரை டு ஸ்டிக் டு இட் அண்ட் எக்ஸ்ப்ளோர் வெதர் இட் கேன் பி அ குட் ராகம். ஏன்னா ராகம் அப்படின்றதுன்னு பார்க்கும்போது மனசுக்கு ரம்யமாகவும் காதுக்கு இனிமையாகவும் இருக்கக்கூடியது தான் அது ராகம். இட் ஷுட் ஹேவ் அ யூனிக் குவாலிட்டி ஆஃப் இட்ஸ் ஓன் ஐடென்டிஃபையபிள் குவாலிட்டி. அதாவது இப்போ இந்த ஹம்சம் தினியும் ராகம் இருந்ததுன்னா இட் ஷுட் பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மோகனம், மோகனம் ஷுட் பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தோடி, பட் தேல் ஆல் ஹாவ் தேர் ஓன் பியூட்டிஃபுல் யூனிக் வேல்யூ ஃபார் சவுண்ட். ஸோ திஸ் இஸ் தட் ராகம். அந்த ராகத்தில் வந்து இந்த மாதிரி நான் வந்து வெவ்வேறு டைப்பில் வந்து இது பண்ணி பார்க்கும்போது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது, அதான் பியூட்டி, ஆர்ட் இஸ் அபவுட் பியூட்டி, இஸ் அண்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் டுவோர்ட்ஸ் ஃபைண்டிங் பியூட்டிஃபுல் திங்ஸ். தெர் இஸ் ஆல் மியூசிக்கில் என்னெல்லாம் அழகாக இருக்கோ அதெல்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ண முடியறது தான் ஒரு கம்போசரோட வேலை, தட் இஸ் ஜாப் பேசிக்கா. வாட் எவர் இட் இஸ், இட் ஹேஸ் பி பியூட்டிஃபுல். இவர் இட் இஸ் ஹாரர் மியூசிக், இட் ஹேஸ் பி பியூட்டிஃபுல், இட் ஹேஸ் பி நைஸ். சேட் மியூசிக் ஸ்டில் இட் ஹேஸ் பி பியூட்டிஃபுல். ஸோ த ஹோல் ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் மியூசிக் ஆர் ட்ராயிங் ஆர் யூனோ dancing or everything is about making having a relationship with beauty. So this raga I think is really good. Eventually ellarum paaduvaanga na nenikiren, I don't go and propagate that I have done these things, but eventually I think this raga will be sung by most of the people. But as a matter of information, I'm probably the only other composer than the other great composers like Padma Shivan, whose composition is being sung in kacheris now. Nitishri Mahadevan is singing one of my Kirtanai in Sanskrit. Sri Ramududum Sulito or Manirangararil Nappandadu Vandhu Paditrakhanga Vanga. Last 3 years it's featuring in her kacheris. In fact, you can go and hear it in Jaya TV. Yeah, YouTube lovi paathinga na Sri Ramududum, adu Ramududum, Sri Ramududum peru. Adu vandhu neenga kekkalam, neenga ella. And that's a composition of Ramesh Vinayakam. I have done it in Sanskrit.
1: சமகத்துக்குலாம் நீங்க வந்து ஸ்வரம் போட்டுதான் நாங்க கேள்விப்பட்டோம் சார், கொஞ்சம் அதை பத்தி சொல்றீங்களா?
3: ஸ்வரம் இல்ல, கமகம்ன்றது வந்து the essential difference between Indian music and Western music ன்னு பார்க்கும்போது அது ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் வந்து கமகம். வெஸ்டர்ன் மியூசிக்ல வந்து ரொம்ப ஸ்ட்ரைட் பிளெயின் நோட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க, அண்ட் இட்ஸ் ஆல்சோ ஹார்மனி பேஸ்ட். வேற இந்தியன் மியூசிக் போத் நார்த் அண்ட் சவுத் இஸ் வந்து மெலோடிக் மெலோடிக் பேஸ் இருக்கு அதுக்கு. அதே மாதிரி அதுல வந்து முக்கியமான விஷயம் வந்து கமகம். கமகம் இஸ் அன் ஆசிலேஷன் அண்ட் மூவிங் அண்ட் கர்விங் அண்ட் கனெக்டிங் அண்ட் யூனோ பியூட்டிஃபைங் அ நோட். அதுக்குன்னு பிரயத்தனம் இருக்கு, ஒரு ராகத்துல ஒரு ஒரு கமகங்கள்லாம் வந்துட்டு இருக்கும். ஆனா இந்த கமகத்தை வந்து சரியா நோட்டேட் பண்றதுக்கான வழிமுறை வந்து ரொம்ப இட் ஹஸ் பீன் எல்யூடிங் அஸ், பிகாஸ் வாட் எவர் நோட்டேஷன் தட் வி ஹேவ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லாங்குவேஜ்ன்றது பார்த்தோன்னா அதுக்கு வந்து டாக்குமெண்டேஷன் வேண்டி இருக்கு. லாங்குவேஜ் என்ன பேசுறோமோ அதுக்கு வந்து ஒரு ஆல்பபெட் வேண்டி இருக்கு, அந்த ஆல்பபெட்லேருந்து வேர்டு எக்ஸ்பிரஸ் பண்றோம், வேர்ட்லேருந்து சென்டென்ஸ், சென்டென்ஸ்லேருந்து எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ ஒரு ஐடியாவை எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். எந்த எவ்வளோ அழகாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம், ஒரே நான் வந்து ஒரு விதமாக பேசலாம், நீ ஒரு விதமாக பேசலாம், இன்னொருத்தர் ஒருத்தர் ஒரு விதமாக பேசலாம், ஒவ்வொருத்தர் பேசினா கூட சேம் விஷயம் வந்து வில் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் கனெக்டேஷன் அண்ட் இம்பாக்ட் டிபெண்டிங் அப்பான் த வே ஒன் புட்ஸ் இட் இல்லையா. ஸோ யூ நீட் த பேசிக் அல்பபெட்ஸ். பட் வேற நம்மளுடைய நொட்டேஷன் சிஸ்டம் வந்து இஸ் நாட் ரியலி டெவலப்ட் டு எக்ஸ்பிரஸ் த வெரி இன்ட்ரிகேட் கமகாஸ். நம்ம கிட்ட இருக்கிறது வந்து ஸ்வரஸ்தானங்கள், அது வெஸ்டர்ன் மியூசிக்ல என்ன இருக்கோ அது மாதிரி தான் வந்து ரிலேட் பண்ண முடியுதே தவிர அந்த கமகங்களுக்கான சரியான நொட்டேஷன் இல்லை. அதே மாதிரி ஸ்டடி பண்ண முடியாது, ரீசர்ச் பண்ண முடியாது, கத்துக்க முடியாது. கத்துக்கிறாங்க எல்லாரும் காது வழியா கத்துக்கிறாங்க, பட் யூ ஓன்ட் பி ஏபிள் டு ரியலி நோ வாட் யூ ஆர் டூயிங். சி அது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு சொன்னானா, ஒரு பையன் இருக்கான் வச்சுக்கோங்க, அவன் வந்து அவன் தினம் மூச்சு விட்டுன்னு தான் இருக்கான், பட் அவன் காத்துன்னு ஒரு விஷயம் இருக்குன்னே அவனுக்கு தெரியாது. அண்டர் சம்படி சேஸ் இட் லிக் கேன் யூ ஃபீல் தி ஏர், யூ கேன் சீ இட். அதே மாதிரி யூ கேன் சி, யூ கோ டு தி பீச் ஆர் சம்வேர், யூ ஒன்ட் ஹாவ் லுக் அட் த வேவ்ஸ். ஈவினிங் பார்த்தானா அப்படி யூ சி த ஸ்கை வில் பி டச்சிங் த சி, அப்படி இருக்கும். ஓ தொடுதான்னு அவன் நினைச்சானா அப்படி தொடலை. The truth is different. So what is obvious is not the really truth, and what is not obvious is there. So in the mariana nammudaiya practice la Carnatic music la gamahangal vandu nirandana use pannaarume adu enna nradhu namakku theriyaradilla, or mystified area of Carnatic music, but there is a basic area. So adukana notation na vandu kandupidicha academy la, in fact I have given lecture demonstration, the music academy took cognizance of my work, gave me an opportunity to present it to these others, which is a great opportunity for me. So these things have happened. I'm planning to bring out a comprehensive educational course for where people who want to take music and learn music, Carnatic music, can do it through my system of Gamaka Box. Gamaka Box is the invention, in fact.
1: நீங்க கர்நாடிக் மியூசிக் படிச்சு உங்களுக்கு கச்சேரி பண்ணணும்ன்ற ஆசை இல்லையா?
3: நான் வந்து கர்நாடிக் மியூசிக் படித்தா கூட என்னுடைய மெயின் ஆக்சன்ட் இஸ் அண்டர்லைனிங் ஆல் மை இன்ட்ரெஸ்ட் ஹேஸ் பீன் அபவுட் மேக்கிங் மியூசிக், பிகாஸ் மேக்கிங் மியூசிக் வந்து என்டைசஸ் மீ பிகாஸ் ஐ எம் கிரியேட் சம்திங் நியூ. ஸோ ஈவன் வென் ஐ லேர்ன் கர்நாடிக் மியூசிக், எனக்கு வந்து அந்த பேக் ட்ராப்ல வந்து ஓ புது ராகமாக இருக்கே லதாங்கின இது ஒரு டியூன் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு தோணும். ஸோ என்னுடைய இன்டென்ஷன் எல்லாமே வந்து டு கிரியேட் சம்திங் அஃப்ரெஷ். பட் அஸ் அ சிங்கர் ஐ திங்க் ஐ ஹவ் ஒர்க் ரீசன்ட்லி வெல் இன் மை என்னோட பேசிக் ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாம் ஓரளவு டீசெண்டாக இருக்கு நான் நினைக்கிறேன். பட் டு சிங் கர்நாடிக் கச்சேரி ஐ எம் வெரி இன்ட்ரெஸ்டட், பட் ஐ நீட் டு ப்ராக்டிஸ் வெரி ஹார்ட் பிகாஸ் இட் இஸ் அன் என்டையர்லி டிஃப்ரெண்ட் வொக்கேஷன். யூ நீட் டு ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம், ப்ராக்டிஸ், எனர்ஜி. ஈவன் தோ அஃப்கோர்ஸ் வாட் ஐ எம் டூயிங் அஸ் அ ஃபிலிம் சிங்கர் இஸ் ஃபைன், அந்த ஸ்லைட் சிங்கிங்லேருந்து ரியலி கிளாசிக்கல் சிங்கிங் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் யூ நீட் டு ஒர்க் ஹார்ட். And just because I'm a music director, I am not an exception. I'll have to say the same things I'll tell a new singer. Because it applies, some rules don't change. It never changes over time, never changes for the person.
1: நீங்க எவ்வளவு ஆல்பம்ஸ் பண்ணிருக்கீங்க சார்?
3: நான் நிறைய ஆல்பம் பண்ணிருக்கேன். I've done about maybe 15 albums over a period of time. And films in Telugu and Tamil and also in Malayalam. So I've done corporate films, advertisements. Everything that goes with making music, yes.
1: Carnatic music is almost becoming extinct. ரொம்ப குறைஞ்சிட்டே வருதுன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
3: I don't believe so. I really don't believe because it's a fad னு சொல்வாங்க. Just to hey come on yaar, this is Carnatic music, I'm not going to hear it. Let's go for rock. அப்படின்ற மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் இருக்கு. In fact, young people, அது எல்லா டைட்லயும் அப்படி தான் இருந்திருக்கு. ஏனா we are all enamored by the western culture. Much, and we always think that our music is far less, or wearing a sari is bad, or wearing a jeans is fine. Abindra madriyana sella attitudes ella irukku, but you see, you foreigners try to wear, Madonna tries to wear a sari, you know, and she comes and she is happy to do it. You see, all the foreigners come and they have a put vechukranga mela maalai potukranga sari kattikranga. The whole world is behind sari because they say that sari is what a woman looks very beautiful in. So that is the way the world looks at. So this is, you know, the same thing. அங்கேருந்து பார்த்தா இது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு, இங்கேருந்து பார்க்காங்க. பட் இட் இஸ் நாட் ட்ரூ தட் இட் இஸ் நாட் குட். இட்ஸ் ஆல் வெரி பியூட்டிஃபுல். ஸோ ஆ மியூசிக் ஹஸ் காட் இட்ஸ் ஓன் வண்டர்ஃபுல் மியூசிக் தட் த கல்ச்சர். த கல்ச்சர் இஸ் கிவிங் யூ திஸ் கர்நாடிக் மியூசிக் ஆர் ஹிந்துஸ்தானி மியூசிக். அண்ட் கர்நாடிக் ஐடல்னு ஒரு மியூசிக் நடக்கிறது, அந்த காம்படிஷன் நடக்கிறது, பீப்புள் ஆர் வாண்டிங் டு ஜாயின். People want to know the ragas, they feel a bit awkward if they don't know the ragas. They will come and say, sir, enakku romba music theriyadhu sir, ana romba nalla irukku sir, enna ragam sir adu appdinu vandu kekkranga. which means that people are interested in Carnatic music. So please throw that sort of, you know, தேவையில்லாத ஒரு போர்வையை வந்து தூக்கி போட்டுட்டு பி நேச்சுரல் அண்ட் பி ஹாப்பி டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் மியூசிக் பிகாஸ் எவ்ரி மியூசிக் இஸ் இஸ் காட் எவ்ரி மியூசிக் ஜானர் யூனோ ராக் ஆர் ஜாஸ் ஆர் கிளாசிக்கல் ஆர் இண்டியன் மியூசிக் ஆர் ட்ரைபல் மியூசிக் ஆர் ஸ்பானிஷ் மியூசிக் ஆர் கேரபியன் மியூசிக் இப்போ கோவன் மியூசிக் கேரபியன் மியூசிக் அப்படிலாம் சொன்னா யூ ஸ்டார்ட் டான்சிங் இட் வாஸ் வெரி யூனோ ஜாலி லக்கி மாதிரி போயிட்டு இருக்கோம் தட் ஸ்வேர் இட் ரியலி ஹெல்ப்ஸ் யூ ரிதமிக்கல் வெரஸ் ராக் இஸ் வெரி ஹார்ட் அண்ட் எனர்ஜைசிங் பட் யூ வாண்ட் பி ஏபிள் டு லிசன் டு ராக் ஆல் த டைம் யூ வாண்ட் டு ஹியர் எல்எல்பி ரைட் ஸோ கிளாசிக்கல் மியூசிக்னு பார்க்கும்போது இட் கிவ்ஸ் யூ அ வெரி சோபரிங் எஃபெக்ட் தட் இஸ் உன்னுடைய வழியெல்லாம் நீவி விடுற மாதிரி இட் வில் ஜஸ்ட் சே தட் எவ்ரி திங் இஸ் ஃபைன் மை டியர் சன் யூ கேன் கோ அப் அண்ட் டூ யர் ஜாப் டுமாரோ ஃபார்ம் அப் பெட்டர் தேன் வாட் யூ டிட் டுடே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு மியூசிக் சொன்னால் வேர் குவாய்ட்னஸ் அண்ட் சம்திங் தட் மேக்ஸ் யூ சேஞ்ச் ஃப்ரம் இன்சைட் தட் இஸ் கர்நாடிக் மியூசிக் யூ ஷுட் சர்ட்லி ட்ரை டு எக்ஸ்ப்ளோர் இட்
1: ஃபைனலாக என்ன சொல்ல விரும்புறீங்க கர்நாடிக் மியூசிக் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கும் கர்நாடிக் மியூசிக் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க சார்
3: டோன்ட் ஹேவ் எனி இன்ஹிபிஷன்ஸ் த்ரோ யூ ஆல் யுவர் யூனோ வாட் யூ கால் நாட் ஸோ ரீசனபிள் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் கர்நாடிக் மியூசிக் கர்நாடிக் மியூசிக் இஸ் வெரி பியூட்டிஃபுல் மியூசிக் அதுலேருந்து வந்து ஜான் வில்லியம்ஸ்னு கிரேட் ஹாலிவுட் கம்போசர் ஹூ மேக்ஸ் ஸ்டார் வாஸ் அண்ட் ட்ரைஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் கர்நாடிக் மியூசிக் ஆர் தே ட்ரை டு இன்கார்பரேட் ராகாஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒய் யூ வாண்ட் டு யூனோ சே தட் யுவர் மியூசிக் இஸ் நாட் குட் இட்ஸ் வெரி ஃபுலிஷ் எங்கே பியூட்டி இருந்தாலும் வேர் எவர் பியூட்டி லைஸ் யூ ஹாவ் டு சீ இட் என்ஜாய் இட் அண்ட் லுக் அட் இட் அண்ட் யூனோ அண்ட் டோன்ட் சே தட் இட் இஸ் நாட் ஃப்ரம் மை பிளேஸ் so it's not good or it is from a place it's not good abindrathu vandu it has got nothing to do with that product whatever that the nature has given you should enjoy it you should keep your eyes heart ears open and that'll make you look into the real things and then you can really enjoy life far more better because there's so many hues so many colors so many beautiful things around you and that includes Indian music as well
1: neergalukkaga edach or rendu line avangala paada mudiyuma
3: enudaiya பிரதித்வனின ஒரு ராகம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா அது அதுலேருந்து வந்து ஒரு பல்லவி மட்டும் பாடுறேன் தென் சான்ஸ்கிரிட் சரி கபனிசா சனி பமா பகரிசா இதில் ஆரோகணம் அவரோகணம்

0: சுத்த ஜன பரிபாலினி சுகலோலினி சுத்த ஜன பரிபாலினி சுகலோலினி ஸ்ரீராஜராஜேஸ்வரி
1: Thank you, sir.
2: Thank you. It's a pleasure meeting you guys. All the best. Listen to music. Listen to good music. Listen to my music.
1: Enna nerkli number amishu aagam sir. Listen to good music and listen to my music and sana mari ippo avaroda or song nam kekla. Nityashri Mahadevan paadna paattu Pratidvani ragam. Ramesh sir inda ragatha kandupidichirukkar. Vaanga kekla.

0: என்ன நேயர்களே, உங்க பசங்களையும் கர்நாடிக் மியூசிக்க கத்துக்க வைக்கிறோம்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா சேருங்க. அது கெரியரா எடுக்கிறாங்களோ இல்லையோ, கண்டிப்பா அது ஒரு அழகான மன திருப்தியை கொடுக்கக்கூடிய ஒரு கலை. அப்படி கெரியரா எடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா தயவு செய்து அவங்க தடுக்காதீங்க. கர்நாடக சங்கீதத்திலயும் ஒரு நல்ல கெரியர் இருக்கு அப்படின்றத நம்ம நித்யஸ்ரீ, சுதா ரகுநாதன் அவங்கள எல்லாம் கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்மளால ஒரு கலைஞனா இருக்க முடியலன்னா கூட பரவாயில்ல, ஒரு நல்ல கலை ரசனை உள்ளவனா இருப்போம். நிறைய சங்கீதத்தை கேட்போம், சங்கீதத்தை வளர்ப்போம், கலையும் கலைகளையும் வளர்ப்போம். நன்றி. உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது உங்க ஆர்ஜே மதுர். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
1: You're listening to MOP 107.8. It's enriching.

0: அந்த ரேணு இருக்கல ஃபுல்லா திமிரா உடம்பு முழுக்க ஒரு நாளைக்கு இது எல்லாத்துக்கும் அனுபவிக்க போறா பாரு.
1: ஓவரா அலப்புற பண்ணிட்டு இருக்கா, எனக்கு கோவம் கோவமா வருது, ஆப்பு வைக்கணும் அவளுக்கு.
0: ஆமா எப்ப பாரு மூஞ்சி இது பண்ணிட்டு அது பண்ணிட்டு.
1: ஹாய் மகா.
2: ஏய் ஹாய் சௌமியா, எப்படி இருக்க?
1: நல்லா இருக்கேன். என்ன ரொம்ப பிஸியா இருக்க போல?
2: ஆமாப்பா, நான் எனக்கு சப்மிஷன் போகணும், கொஞ்சம் அர்ஜென்ட், நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன்.
1: பாய்.
0: என்ன சொல்ற நீ?
1: ஆமா, அவளா வாரத்துக்கு ஒரு தடவை தான் குளிக்கிறா, அத வச்சே தெரிஞ்சிருது அவதான் வரான்ட்டு.
0: ஓ சரி சரி,
3: பாத்தீங்களா, இதுக்கு தான் பெரியவங்க அப்பவே சொல்லிருக்காங்க, கூலானாலும் குளித்து குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டுன்னு. இது மாதிரி நீங்க டெய்லி குளிக்கிறதுனால உங்களுக்கு மட்டும் நல்லது இல்ல, உங்களை சுத்தி மத்தவங்களுக்கும் ரொம்ப நல்லதா இருக்கும்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.

0: எவ்வளவுன்னு கேட்டேன். நாலாம் கிளாஸ் வந்துட்டு இன்னும் இது கூட தெரியலையா?
1: அம்மா, கணக்கு டீச்சர் நான்
2: இருக்கேன்ல. ஐயோ, இவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. எவ்வளவு படிச்சாலும் ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. சோ என்ன பண்றது?
3: டிஸ்லெக்ஸியாங்கிறது ஒரு பெரிய குறைபாடு இல்லை. இந்த குறைபாடு இருக்கிறவங்களுக்கு சாதாரண அடிஷன், ஏபிசிடி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தடுமாற்றம் வரது உண்டு. இதுக்காக நம்ம அவங்கள வெறுத்து ஒதுக்கிறது மிகவும் தவறு. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சிறிது அன்பும் ஆதரவும் தான். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு கனவிற்கு, அந்த கனவை நிறைவேற்ற நாம் அனைவரும் பாடுபடுவோம். பொதுநலம் கருதி வெளியிடுவோம் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: ஹலோ, எம்ஓபி சமுதாய வானொலி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஷியாமலா தேவி. சகோதரிகளே, உங்களோட பிரச்சனை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களா? யாருமே உங்களை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறாங்களா? உங்கள் கணவர், மாமனார், மாமியார், ரிலேட்டிவ்ஸ் அவங்களால ஏதாவது பிரச்சனையா? ஆஃபீஸில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா? குழந்தைகளால் ஏதாவது தொல்லை பண்ணுறாங்களா? உங்களுக்கா யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உடல் ரீதியா, மன ரீதியா, பாலியல் ரீதியா ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா? கவலைப்படாதீங்க, சென்னை காவல்துறையில நாங்க இருக்கோம். உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் 1091 நம்பருக்கு கால் பண்ணுங்க. கட்டணம் கிடையாது. 24 மணி நேரமும் பெண்களுக்கு சேவை செய்யறதுக்காகவே சென்னை மாநகர காவல் காத்துட்டு இருக்கோம். 1091 மறுபடியும் சொல்றேன், 1091. இந்த இலவச உதவி எண்ணுக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்க. மறந்துடாதீங்க, காவல்துறை உங்கள் நண்பன். சகோதரிகளே, நாங்க எப்பவும் உங்களுக்கு உறுதுணையா இருப்போம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: என்ன லிசனர்ஸ், பார்க்காத புதிய இடங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8 வழங்குகிறது ஊர் சுத்தலாம் வாங்க.

0: வணக்கம் சென்னை, நான் உங்க ஆர்ஜே சுகன்யா அண்ட் நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறது ரூல்ஸ் அப்டேட். என்னடா அன்னியன்ல வர ரூல்ஸ் ராமானுஜம் மாதிரி ரூல்ஸா சொல்ல போறேன்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. சில ரூலை நாம மீறிருப்போம், அதனால யாராவது காய கூட படுத்திருப்போம். அதையெல்லாம் நாம இன்னைக்கு எப்படி கரெக்ட் பண்ணலாம்னு இந்த ப்ரோக்ராம்ல பார்க்க போறோம். ஏன் கூட இருக்காங்க ஆர்ஜே ராஜி, நீங்க சொல்லுங்க ராஜி. ரூல்ஸ்னு கேட்டாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்?
1: அது நீங்க வேற சுகன்யா. ரூல்ஸ்னாலே எனக்கு ஒரே ஒரு விஷயம் தாங்க மைண்ட்ல வரும்.
0: ஓ, செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் போல. என்னன்னு சொல்லுங்க.
1: ஆக்சிடென்ட்ஸ் எதனால நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? நம்ம மக்கள் ரூல்ஸை மீறி போகிறனால தான் அவங்களுக்கு ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. நியூஸ் பேப்பர் எடுத்து பாருங்க, டெய்லி அட்லீஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் இருக்கும். இந்த ஆக்சிடென்ட்ஸ்னால எவ்வளோ பேர் தன் வாழ்க்கையை இழந்திருக்காங்க தெரியுமா?
0: அதுக்கு தான் ராஜி, இன்னைக்கு நாம ப்ரோக்ராம்ல மூணு முக்கிய விஷயத்தை பத்தி பேச போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நம்ம மக்கள் ஹெல்மெட் போடவே மாட்டிக்கிறாங்க.
1: உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா சுகன்யா? ஹெல்மெட் போடாததுக்கு நம்ம மக்கள் நல்லாவே காரணம் சொல்லுவாங்க. ஹெல்மெட் போட்டா எனக்கு தலை வலிக்குது, ஹெல்மெட் போட்டா முடி கொட்டுது, டேண்ட்ரஃப் வருதுன்னு. அப்பப்பா,
0: இது எல்லாம் ஒரு காரணமா? ஹெல்மெட்டை டிஃபெண்ட் பண்ணிருக்கிற விதமே பாத்தீங்கன்னா, ஆக்சிடென்ட் நடந்தா பிரெயின்ல அடிபடாம இருக்கும். நிறைய பேர் ஹெல்மெட்னாலே ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சிருக்காங்க. சயின்ஸ்ல ஹெல்மெட்டோட பெனிஃபிட் எப்படி சொல்றாங்கன்னா, ஆக்சிடென்ட் ஆகும்போது தலை ஏதாவது கடினமான நிலப்பரப்புல அடிச்சா பிரெயின்ல பாதிக்காம இருக்கும். அதுக்கு காரணம் ஹெல்மெட்ல இருக்கும் அந்த ஃபோம் தாங்க. ஹிந்து மெட்ரோ பிளஸ்ல இன்விசிபிள் ஹெல்மெட் பத்தி ஒரு ஆர்டிக்கல் படிச்சேன்.
1: இன்விசிபிள் ஹெல்மெட் அப்படின்னா?
0: பிரமாதமான படைப்பு. இந்த ஐடியாவை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கிறதே ரெண்டு ஸ்வீடன் நாட்டு பெண்கள் தான். இந்த ஹெல்மெட் பேர் ஹவுடிங்.
1: ஹவுடிங்,
0: HOVDING. இது ஒரு ஸ்வீடிஷ் வேர்ட். ஹோர்டிங் ஒரு திக்கான காலர் மாதிரி தான் இருக்கும் ராஜி, நம்ம கழுத்திலே மாட்டிக்கலாம். இந்த ஹெல்மெட்ல ஒரு ஏர் பேக் டெக்னாலஜி பயன்படுத்தியிருக்காங்க. தரை தொடுவதற்கு முன்னாடியே காலர்ல இருந்து ஏர் பேக் தானாவே வந்து தலையை பாதிக்கப்பட விடாது. ஹோர்டிங்க அல்ட்ரா ஸ்ட்ராங் நைலான் ஃபேப்ரிக்கால செஞ்சிருக்காங்க. இந்த ஹெல்மெட்டை யூஎஸ்பி கேபிள் மூலமா நம்ம கம்ப்யூட்டர்ல கனெக்ட் பண்ணா போதும், அது தானாவே சார்ஜ் ஆயிரும். இதை சைக்கிள் ஓட்டுறவங்க தான் பயன்படுத்த முடியும். பைக் ஓட்டுறவங்களுக்கு இப்படி வந்தா எவ்வளோ நல்லா இருக்கும்.
1: ஹே சுகன்யா, அப்படி மட்டும் ஒன்று வந்ததுன்னா நம்ம ரெண்டு பேரும் அதை போட்டு ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் என்ன?
0: உனக்கு எப்பவுமே செல்ஃபி தான். இப்படிதான் ராஜி, என்னோட ஃப்ரெண்ட் பாஸ்கரோ பிரின்ஸ்க்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்தது. இன்னைக்கு அவங்க நம்ம கூட இருக்காங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு. சொல்லுங்க பாஸ்கர்.
2: ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வண்டி வாங்கியிருந்தேன். அந்த வண்டி பேர் வந்து ஹோண்டா நியோ. வண்டி வாங்கிட்டோன்னு கிளம்பிட்டா தான் நான் வண்டி ஓட்டுவேன் எப்போவும். ஒரு நாள் வந்து நான் வந்து 120 வேகத்தில், 120 ஸ்பீடில் நான் போயிட்டு இருந்தேன். ஒரு மாதிரி ஒரு தெனாவிட்டா தான் நான் வண்டி ஓட்டு எனக்கு பழக்கம். எனக்கு தெனாவிட்ட அன்னைக்கு எனக்கு நல்ல வேலை நான் ஹெல்மெட் போட்டுருந்தேன். என்னோட ஒன்று இங்கிட்டு இந்த பக்கம் பார்த்தா ஒரு கார் நிற்குது, இந்த பக்கம் பார்த்தா ஒரு பஸ் நிற்குது, இடையில வந்து ரெண்டு பைக் நிற்குது, இடையில பூந்து போகலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேகத்தில் அப்படியே சர்றன்னு பூந்து ஒரு மாதிரி வேகத்தில் போனேன். போனப்போ அந்த பஸ்ல இடிச்சு அப்படி ஒரு மாதிரி கீழே விழுந்துட்டேன். பஸ் வேற எடுத்துட்டாங்க, உடம்பெல்லாம் அடிபட்டுச்சு. கொஞ்சம் பக்கத்தில் இருந்த அந்த பைக்லாம் வந்து என் மேலே ஏறிச்சு. நான் ஹெல்மெட்டு மட்டும் அன்றைக்கி நான் போடலைன்னா சத்தியமாக அன்றைக்கி நான் செத்துருப்பேன். ஹெல்மெட்டு தான் என் உயிரை காப்பாற்றுச்சு. உடனே ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அங்கே இருக்கிறவங்களாம் என்னை ஆஸ்பத்திரியில் போய் சேர்த்தாங்க. அன்றைக்கி மட்டும் அவங்க சேர்க்கல, அதனால போயிருப்பேன். ஆனால் ஹெல்மெட்னால தான் டாக்டர் சொன்னது என்னென்னா, ஹெல்மெட்னால தான் நீ பொழைச்சப்பா அப்படின்னு அன்னைக்கு சொன்னாங்க. ஹெல்மெட் தான் என்ன இது பண்ணுச்சு.
3: காலேஜ்லேருந்து பைக்கில் வந்திருந்தேன். லிபர்ட்டி ஆண்டை வரும்போது பைக் ஆக்சிடெண்ட். ஒரு 120 ஸ்பீடில் நான் வந்திருப்பேன் வண்டி பைக்கில். ஒரு குறுக்கே ஒரு சின்ன பையன் வந்துட்டான். ஸோ அந்த பையனை இடித்தா அந்த பையனுக்கு ஆபத்து. ஸோ நான் பயணம் இடிக்காமல் என்ன பண்ணேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வண்டியை கண்ட்ரோல் பண்ணி நான் வண்டியை லெஃப்ட்டு ரைட்டுன்னு வலித்தேன் வண்டியை. கடைசியில் முடியல, அன்ஃபார்ச்சுனேட்லி நான் போயிட்டு அந்த பையன் லைட்டாக ஒரு இடி வச்சிட்டேன், ஹேண்ட் பேர் அவனோட வயிற்றில் பட்டிருச்சு. ஆனால் அப்பயும் நான் அவனை காப்பாற்றி என் வண்டி எதுவுமே டிவைடரில் விட்டுட்டேன். விட்டுட்டு எனக்கு அடிப்பட்டது, எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் ஃப்ராக்சர் ஆச்சு, அதேமாதிரி லெஃப்ட் ஹேண்ட் ஃப்ராக்சர் ஆச்சு, அதேமாதிரி லெஃப்ட்டு காலில் வந்து லிக்மெண்ட் ஆராய்ச்சி. ஆனால் ஒன்று, நான் என் பின் மண்டையும் அடிப்பட்டது, பட் நான் ஹெல்மெட் போட்டதுனால சேஃப் ஆயிடுச்சு. ஸோ ஹெல்மெட் இஸ் கம்பல்சரி டு வேர். வண்டி ஓட்டுறவங்க எல்லாருமே ஹெல்மெட் போட்டால் நல்லது உடம்புக்கு, உங்களோட சேஃப்டாக நான் சொல்கிறது. ஆனால் இது நடந்ததுன்னா ரியல் ஃபேக்ட் நான் சொல்கிறேன்.
0: போடாதனால தான் ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு பார்த்தா இந்த குடிக்காரங்கனால எவ்வளவு ஆக்சிடென்ட்ஸ் நடக்குதுன்னு தெரியுமா?
1: என்ன சுகன்யா நீங்களே இப்படி சொல்றீங்க?
0: ராஜி, நைட் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு போறதுக்குள்ள எப்ப பாப்பா குடிச்சிட்டு வண்டி ஓட்டி போறவங்கனால எவ்வளவு செக்கிங் தெரியுமா?
1: சைக்காலஜிஸ்ட் இதை பத்தி ரிசர்ச் பண்ணும்போது என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, குடிக்கும் போது நம்ம பிரெயின் அதிகமா வேலை செய்யும், அதனாலதான் குடிச்சிட்டு வண்டி ஒழுங்கா ஓட்ட முடியும்னு தைரியமும் வந்துடுது, நிதானமும் குறைஞ்சிருது. இதனால எவ்வளவு ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது தெரியுமா?
0: எனது குடிச்சா பிரெயின் அதிகமா ஒர்க் ஆகுமா? இதுக்குதான் ஒரு சொல்யூஷன் இருக்குல்ல ராஜி. பார்ட்டி ஹார்ட் டிரைவர்ஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா?
1: பார்ட்டி ஹார்ட் டிரைவர்ஸா? அவங்க யாரு?
0: நைட்ல எவ்வளவுதான் குடிச்சிருந்தாலும் நம்மள சேஃபா வீட்டுக்கு போய் சேர வைப்பாங்க. இவங்க மும்பையில தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க, இப்போ சென்னையிலயும் ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களை பத்தி இன்னும் டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா www.partyhotdrivers.com போய் பாருங்க.
1: இப்படிதான் பெல்ஜியம்ல ஒரு கிளப் ரொம்ப ஸ்மார்ட்டா ஒரு ஐடியா கொண்டு வந்திருக்காங்க.
0: என்னது?
1: பார்க்கிங்ல பேரியர்ஸ் வச்சிருக்காங்க ஆல்கஹால் டெஸ்டோட. நிறைய குடிச்சிட்டு டெஸ்டர்ல ஊதுனா பேரியர் ஓபன் ஆகவே ஆகாது, அவங்க நைட் ஃபுல்லா கார்லே தான் இருக்கணும், இல்லாட்டி ஆல்கஹாலோட இஃபெக்ட் கம்மியாகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுவே கொஞ்சமா குடிச்சிருந்தா உடனே பேரியர் ஓபன் ஆயிரும்.
0: ஹே சூப்பர்ல.
1: ஆமா சுகன்யா, பொதுவாகவே யாருக்கும் அட்வைஸ் பண்ணுறது பிடிக்கவே பிடிக்காது. மெல்போர்ன்ல ரயில் சேஃப்டி பத்தி ஒரு கிரியேட்டிவான பிஎஸ்ஏ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.
0: பிஎஸ்ஏயா? அப்படின்னா
1: பிஎஸ்ஏ பப்ளிக் சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட். இந்த பிஎஸ்ஏ ரொம்ப காமெடியான பிஎஸ்ஏ சுகன்யா. ஏன்னு கேக்குறியா? இதுல வந்து 21 கார்ட்டூன் கேரக்டர்ஸ் வருது. இந்த 21 கார்ட்டூன் கேரக்டர்ஸ் எப்படியெல்லாம் தன் மரணத்தை சந்திக்கிறதா இந்த சாங்கே. அது எப்படின்னா, ஒரு ஒரு ரயில் ஆக்சிடென்ட் மூலியமா அதோட கேர்லெஸ்னஸ்னால அது அதோட மரணத்தை சந்திக்குது. இந்த வீடியோவை வந்து நீ பார்க்கலைனா கூட பரவாயில்ல, நீ கேட்டாலே இது அர்த்தத்தை நீ புரிஞ்சிப்ப. இதை ஜான் மெஸ்க்லேன்றவர் தான் இந்த வீடியோவே பண்ணார். அவரோட மெயின் எய்ம் என்னன்னா, இதை கேட்டாச்சு மக்கள் வந்து ரயில் சேஃப்டியை பின்பற்றுவாங்கன்னு தான். இப்போ இந்த டம் வேஸ்ட் டை சாங்கை கேட்கலாம்.

0: Be safe around trains. A message from Metro.
1: ஹே, இந்த பாட்டு எவ்வளோ நல்லா இருந்ததுல்ல.
2: ரோட்ல தான் ஆக்சிடென்ட்ஸ் நடக்குதுன்னு பார்த்தா ட்ரெயின்ல அதுக்கு மேல ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது.
1: ட்ரெயின்லயுமா?
2: ஆமா ராஜி, இப்போ நீ என்னையே எடுத்துக்கோவே, நான் டெய்லி தாம்பரம்ல இருந்து நுங்கம்பாக்கம் வரைக்கும் ட்ரெயின்ல வரேன். டெய்லி ஒரு ஆக்சிடென்ட் அது பாத்துருவேன். அதுவும் மாம்பழம் ஸ்டேஷன் இருக்கே, அங்கதான் அதிகமா கூட்டமே வரும். ஐயோ, அடிச்சு பிடிச்சி ஏறுவாங்க, கொஞ்சம் கூட பொறுமையாவே இருக்க மாட்டாங்க. ஒரு 5 நிமிஷம் பொறுமையா இருந்தா அடுத்த ட்ரெயின் வரும், ஏறி போக தான் போறாங்க. யாருக்குமே அந்த அளவுக்கு பொறுமையே இல்லை. சில பேர் ட்ராக் கிராஸ் பண்ணும்போது ஹெட்செட் மாட்டிட்டு கிராஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ட்ராக் கிராஸ் பண்றதே தப்பு, இதுல ஹெட்செட் வேற.
1: எல்லாம் நம்ம கையில தான் இருக்கு சுகன்யா, நம்ம தான் நம்மளை பாத்துக்கணும். சேஃப்டிங்கிறது நம்ம கிட்ட இருந்து ஆரம்பிக்குது.
2: ஸோ லிவ்னர்ஸ், ரூல்ஸை மீறாதீங்க, தண்டிக்கப்படுவீர்கள். இத்துடன் விடை பெற்றுக் கொள்கிறோம். நான் உங்கள் ஆர்ஜே சுகன்யா.
1: ஆர்ஜே ராஜி. இது உங்கள் MOP சமுதாய வானொலி 107.8.

0: வானொலியின் சிறுவர் மன்றத்தை சேர்ந்த சூர்யா, கௌதம், முகேஷ், ஸ்வேதா மற்றும் பியூலா வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க சுத்தம் சுகாதாரம் பற்றி ஒரு நாடகம் பண்ணி காட்ட போறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை பிஞ்சு மனசுல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு சுத்தம் பத்தி நம்ம சொல்லி கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தமா வச்சுக்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலையும் சுத்தமா வச்சிருக்க சொல்லி கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் அடுத்து வர தலைமுறையும் இருக்கும்.
1: காட்சி ஒன்று, சிறுமி ஸ்வேதா மற்றும் பியூலா அவங்களோட பிடி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி.
2: பிடி பீரியட் முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பசி அடிக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
3: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
2: கையெல்லாம் ஒன்னும் கழுவ வேணாம், அப்படியே சாப்பிடலாம்.
3: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க தூசி எல்லாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா?
2: எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சிட்டு கை கழுவதானா போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
4: ஏய் ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்ன சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
3: சரி மேம்,
2: நாங்க இனிமேல் கை கழுவிட்டு சாப்பிடுறோம்.
4: கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலிக்கும்ல? வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க. டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவார்ல. ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
3: ஓகே மேம்.
1: காட்சி இரண்டு, சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்திக்கும் காட்சி.

0: இல்லப்பா, என்ன ஆச்சு?
1: டாக்டர், நேத்துல இருந்து எனக்கு வயிற்று வலி டாக்டர். டாக்டர், ஒரே இருமலா இருக்கு டாக்டர். என்ன டாக்டர் பண்றது?
0: நேத்து என்ன சாப்பிட்ட?
1: தோசை சாப்பிட்டேன்.
0: சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவுனியா?
1: இல்ல டாக்டர்.
0: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க கிருமி எல்லாம் வயிற்றுக்குள்ள போய் இப்படிதான்ப்பா வரும். சரியா?
1: ஓகே டாக்டர்.
0: இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
1: ஓகே டாக்டர்.
0: இன்னொரு விஷயம் சொல்லணும்ப்பா உனக்கு. இப்ப நீ இரும்புனல, இரும்பும் போது கர்ச்சீஃப் வச்சுட்டு இரும்பணும். அப்படி இல்லாட்டி இரும்பிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்ச்சீஃப் வச்சுட்டு இரும்புனா என்ன ஆகும் தெரியும்ல? உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உன்கிட்ட இருக்க கிருமி எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இரும்பினாலும் கையில ஒரு கர்ச்சீஃப் அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சுட்டு இரும்பணும். சரியா?
1: சரி டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
2: காட்சி மூன்று. சிறுவர்கள் கௌதம் மற்றும் முகேஷ் விளையாட செல்லும் போது தன் தாய் கண்டிக்கும் காட்சி.
3: அதனால
2: செருப்பு போடாம போறீங்களா? செருப்பு போடாம போனீங்கன்னா ரோட்ல இருக்க கல்லு எல்லாம் கால்ல குத்தோம்ல, முள்ளு எல்லாம் குத்துக்குச்சுன்னா ரத்தம் வரும்ல. அதுக்கப்புறமா ரத்தம் வந்ததுனா நான் தான் உங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிடல் போனும். அங்க டாக்டர் டிடி இன்ஜெக்ஷன் போடுவாரு. அதுக்கும் வலிக்கும்ல உங்களுக்கு? மற்றும் சூர்யா விளையாடி முடித்து வீட்டுக்கு செல்லும் போது நடக்கும் காட்சி.
1: டேய், கொஞ்சம் எர்ரா கௌதம், எனக்கு அர்ஜென்டா பாத்ரூம் வருது. அந்த மரத்தட்டுல போய் போயிட்டு வந்துடுறா.
3: அங்கெல்லாம் போக கூடாது சூர்யா, அங்க நிறைய கிருமிகள் எல்லாம் இருக்குது. அங்க போனா உனக்கு தானே பரவும்.
4: நேயர்களே, இவ்ளோ நேரமா குழந்தைங்க சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு நாடகம் மூலமா தெரிவிச்சாங்க. இத பத்தி உங்க வீட்ல இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்லி சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க. நேயர்களே, இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு என்ன தெரிவிக்க வரோம்னா, சுத்தம் சுகாதாரம் சுகம்தான்.

0: ஒரு வழியா மதுரை டவுனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம பொண்ணுக்கு போனை போட்டு வர சொல்லுவோம், வந்து நம்மள கூட்டிட்டு போக சொல்லுவோம்.
1: ஹலோ அம்மா, வந்துட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட்லயே இருங்க, வந்துகிட்டே இருக்கேம்மா.
0: ம், சரிடா கண்ணு. ஏமா, ஒரு முளை பூ எவ்வளவு?
1: 20 ரூபாமா.
0: என்ன, ஒரு முளை பூ 20 ரூபாயா? எங்க கிராமத்துல 5 ரூபாய்க்கு முளம் போட்டு நாங்க வச்சுப்போம். பட்டணம்னால வெறும் ஜாஸ்தி தான் போல விலையெல்லாம். சரி, கொஞ்ச நேரம் இந்த சேர்ல உட்கார்.

0: அடிச்சுட்டேன், ரொம்ப தேங்க்ஸ்மா. என் பொண்ணு வந்துட்டா, நான் கிளம்புறேன்.
1: ஏமா போகலாமா?
2: அப்படா பொண்ணு வந்துட்டு சீட்டை எடுத்துட்டு தூக்கி போயிடலாம். அப்படா எந்திரிச்சிட்டாங்க, கீழே விழுந்துருக்கும், இந்நேரம் எடுத்துட்டு போக வேண்டிதான்.
0: போலாம் கண்ணு. என்னமா என் புது நகை எப்படி இருக்கு சொல்லவே மாட்டேங்கிற.
1: எந்த நகைமா?
0: ஐயோ என் நகையெல்லாம் காணம்மா, போட்டுட்டு இருந்தேனே ஊர்ல இருந்து வரும்போது. ஐயோ எங்க விழுந்ததுன்னு தெரியலையே.

0: நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ற வாட்டர். தண்ணிய வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்ட் ஆன விஷயத்துக்கு. அண்ட் இதை வந்து நம்ம நிச்சயமா வி ஷுட் டேக் கேர் அண்ட் ப்ரிசர்வ் இட். ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரில இருக்கோம், அண்ட் லாட் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் முன்னாடி நம்ம கஷ்டப்பட்டோம் ரிசர்வாயர்ஸ் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அண்ட் வி ஷுட் டூ ஜஸ்டிஸ் டு வாட்டர். இப்ப நிறைய கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிறதே வந்து நிறைய ஸ்லம் பீப்புளுக்கு, நிறைய ஏரியாஸ் ஆஃப் சென்னையில வந்து இட்ஸ் வெரி டர்ட்டி. அண்ட் யாருக்கெல்லாம் நல்ல வாட்டர் கிடைக்கிறதோ அவங்க வந்து தே ஷுட் ஃபீல் லக்கி அண்ட் நல்ல ப்ரிசர்வ் பண்ணி அண்ட் யூஸ் பாயில்டு வாட்டர். மினரல் வாட்டர் வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் பை டாக்டர்ஸ். நிறைய ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல நம்ம மினரல் வாட்டர் நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி பேட் ஃபார் தி பாடி. சோ கிடைச்ச வாட்டரை வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அண்ட் யூஸ் வாட்டர் இன்டெலிஜென்ட்லி, வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்போ மான்சூன்ஸ் வேற வருது. அண்ட் ஐ திங்க் வி ஷுட் டூ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க கன்சர்வ் பண்ணாலே இட் வில் பி ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல் ஆகும். சோ டு சேவ் வாட்டர்.
1: தூவும் பூமழை நெஞ்சிலே, ஓ வாசமே சுவாசமே வசமே வந்து மையல் கொண்டது என்னிலே.
0: ஹாய் எவ்ரிபடி, நான் தான் உங்க ஹரிச்சரன் பேசுறேன். இன்னும் நிறைய நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வந்து வரத்துக்கு இருக்கு. தொடர்ந்து கேளுங்க MOPN சமுதாய வானொலி 107.8.
2: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. சமுதாயம் நமக்கு என்ன செய்தது என்று நினைக்காதீர்கள். நீங்கள் சமுதாயத்திற்காக என்ன செய்ய வேண்டும் என்று யோசியுங்கள். அவ்வாறு யோசிக்கின்ற பல சமுதாய ஆர்வலர்களை சந்திக்கும் நிகழ்ச்சி தான் சமுதாயத்திற்காக. இவர்கள் வழங்குவது MOP சமுதாய வானொலி 107.8.

0: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை. நாங்கள் உங்கள் ஆர்ஜி வர்ஷினி மற்றும் அமிர்த வர்ஷினி. நம்ம எல்லாருக்கும் சின்ன வயசுல இருந்து கடல்னா ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலியோட நிறைய வாட்டி போய் அந்த கடல்ல விளையாடி என்ஜாய் பண்ணி நிறைய மெமரிஸ் இருக்கும். அப்படிப்பட்ட இடத்துல என்னென்ன உயிரினங்கள்லாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க நினைச்சிருப்போமா? சந்தோஷம் கொடுக்கிற கடல் நம்ம பண்ற ஒரு சில விஷயம்னால எப்படி பாதிப்பு அடையுதுன்னு தெரியுமா? கடல்ல வாழுற உயிரினங்களுக்கு பிரீடிங் சைக்கிள் அஃபெக்ட் ஆகி அவங்களோட லைஃபே பாதிக்குது. சமுத்திரம் பல கடல் குதிரை, டால்பின்ஸ், திமிங்கலம் அது போன்ற இன்னும் நிறைய உயிரினங்களோட வீடா இருக்கு. அப்படி இருக்கும் போது காலநிலை மாற்றத்தினால நிறைய நீர்நிலை உயிரினங்களும் பாதிக்கப்படுது. இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. இத நான் சொல்லி தெரிஞ்சுக்கிறத விட இந்த துறையில நிறைய வருஷமா இருக்கிற எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் நல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இன்னைக்கு நம்மளோட நேர்காணல்ல இணைஞ்சிருக்கிறது திரு VS சந்திரசேகரன் அவர்கள். இன்னைக்கு இந்த நேர்காணல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி சார்.
1: திரு VS சந்திரசேகரன் அவர்கள் ஒரு ரிட்டையர்ட் பிரின்சிபல் சயின்டிஸ்ட் ஆஃப் சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிராக்கிஷ் வாட்டர் அக்வா கல்ச்சர் சென்னை. 23 வருடமா காலேஜ் ஆஃப் ஃபிஷரிஸ், GB பண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் டெக்னாலஜி உத்தரகாண்ட்ல அசோசியேட் ப்ரொஃபஸராகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு. இவர் கிட்டத்தட்ட 37 வருஷமா இந்த

0: துறையில இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஃபிஷ் ஃபார்மிங்க்கு சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் மற்றும் 50 ரிசர்ச் பேப்பர்னு கிட்டத்தட்ட 187 புத்தகங்கள் எழுதி பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராம்ல நமக்கு தெரிஞ்ச விஷயம் மற்றும் தெரியாத விஷயங்களை நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸ்கூல்ல இருந்து நம்ம சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் பத்தி படிச்சிருப்போம். ஆனா உலக அளவில் இது எந்த அளவுக்கு முக்கியம்னு நீங்க நினைக்கிறீங்க?
1: மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், இதெல்லாமே வந்து ஏன்னா இப்போ நம்ம உலகத்தில் வந்து நம்ம சிவிலைசேஷன் ஆரம்பித்து டெவலப்மெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி இதெல்லாம் டெவலப்மெண்ட்ஸ் ஆரம்பித்து நடந்துகிட்டு இருக்கும்போது அதோட பை ப்ராடக்டாக வந்து பொல்யூஷனும் வந்தது. பொல்யூஷன்னா மாசு அடையிறது. அது டெரஸ்ட்ரியல் என்விரான்மெண்ட்டு, அட்மாஸ்பியர், அக்வாட்டிக் என்விரான்மெண்ட், மெயினாக வந்து கடல், ஏரி, ஆறு, இது எல்லாமே. இப்போ இந்த மாதிரி நம்ம டெவலப்மெண்ட்டு ஆகும்போது இது வந்து மாசு அடையிறது வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒன்று. அது வந்து நம்ம எல்லா லெவல்லையும் பார்த்துட்ருக்குறோம். இந்த ஒரு செஞ்சுரி மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாலேயும் கூட அது நடந்துகிட்ருக்கு. ஸோ எந்த அளவுக்கு நம்ம டெவலப்மெண்ட்டு இருக்குதோ அந்தளவுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனாக உங்களுக்கு பொல்யூஷன் வந்து ஆகிட்டுருக்கு. ஸோ அதுதான் நம்ம இப்போ ப்ராப்ளம். இப்போ நம்ம டெவலப்பும் ஆகணும், அதே சமயம் பொல்யூஷனையும் கண்ட்ரோல் பண்ணணும். அதுதான் சஸ்டைன் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்றது. ஸோ அதை ஒவ்வொரு ஃபீல்ட்லையும் நம்ம எப்படி பண்ணணும்னு சொல்லி அதுக்கு வந்து கைட்லைன்ஸ் அதை வந்து நம்ம ரெடி பண்ணி அதை வந்து பாலிசியில் கொண்டு வந்து அதை வந்து கவர்மெண்ட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் வந்து இதை நம்ம செய்ய முடியும். அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் மனிதர்களும் வந்து நமக்கு வந்து அதை சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னா என்ன அப்படின்னு ஒரு புரிதல் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஒரு இண்டிவிஜுவலாக அவங்க லெவலில் வந்து பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஒரு ஊர் லெவலில் பண்ண முடியும், ஒரு சிட்டி லெவலில் பண்ண முடியும், ஒரு கண்ட்ரி லெவலில் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் நம்ம இதை வந்து அச்சீவ் பண்ண முடியும்.
2: லைஃப் அண்டர் வாட்டர்ன்றது இப்போ ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல். ஆனால் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்க்கும் லைஃப் அண்டர் வாட்டருக்கும் என்ன சம்பந்தம்? எதுக்காக இது ஒரு சஸ்டைனபிள் கோலாக வச்சுருக்காங்க சார்?
1: இப்போ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் நம்ம டெரஸ்ட்ரியல் என்விரான்மெண்ட்டில் தான் இது வந்து ஒரு மெயின் ஃபோக்கஸ் ஏரியா. ஆனால் வந்து இப்போ உலகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 71% வந்து அக்வாட்டிக் என்விரான்மெண்ட், கடல் முக்கியமாக. இப்போ அக்வாட்டிக் என்விரான்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து 93% வந்து உங்களுக்கு கடல் தான், 97% கடல், மீதி 3% தான் உங்களுக்கு ஃப்ரெஷ் வாட்டர். அந்த 3%லையும் பார்த்தீங்கன்னா 80% ஆஃப் த 3% வந்து உங்களுக்கு எல்லாமே வாட்டர் பூரா ஐஸ் போலார் ரீஜனில் இருக்குது. மீதி இருக்கிற அந்த 2% இல்லை 3% அதுதான் உங்களுக்கு ஏரி, குளம், ரிசர்வாயர்ஸ் இதெல்லாம் இருக்கிறது. ஸோ இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கலாம், மெயின் வாட்டர் பாடி வந்து நம்ம குளோபில் இருக்கிறது வந்து கடல் தான். ஓகே, அப்போ நம்ம என்ன டெவலப்மெண்ட் பண்ணாலும் அது வந்து அந்த டெரஸ்ட்ரியல் என்விரான்மெண்ட்டோடு முடிஞ்சிருதில்ல. அதனுடைய இம்பேக்ட் வந்து எல்லா அக்வாட்டிக் சிஸ்டத்தையும் போய் அடையுது. அதனால தான் நம்ம வி ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் தி ஆர்கானிசம்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட் இன் தி அக்வாட்டிக் செக்டர். அது நம்ம பண்ணுற டெவலப்மெண்ட்னால நம்ம பண்ணுற மாசு வந்து எல்லா நீர்நிலைகளையும் அடையுது, மெயினாக வந்து கடலை போய் அடையுது. நம்ம என்னதான் மாசு நடந்தாலும் அது எப்படியாச்சும் மெயினாக ரிவர் வழியாக கடலில் தான் போய் சேருது. ஸோ அதனால தான் வந்து இந்த சஸ்டைனபிள் கோல்டு, ஐ திங்க் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் நம்பர் 14 வந்து அண்டர் வாட்டர். அது வந்து 17 இருக்கு மொத்தம், அதில் வந்து 14வது வந்து இது. அதனால இது ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஏற்படுத்துது.
0: கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் பல இருக்கு. அதில் சில விஷயம் கடல் வாழ் உயிரினங்களை அழிக்கக்கூட வாய்ப்பு இருக்கு. நம்ம வீட்டில் வளர்க்குற செல்ல பிராணிகளை எப்படி பார்த்துக்கிறோமோ அதே மாதிரி தான் கடலில் அழிஞ்சிட்டு இருக்க நம்ம கடல் வாழ் உயிரினங்களை பார்த்துக்கிறதும் நம்ம கடமை. முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நம்மளை சந்தோஷமாக வச்சிருக்க கடலை நம்மளும் சுத்தமாக பாதுகாப்பாக வச்சுக்கணும். இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராமில் திரு VS சந்திரசேகரன் அவர்கள் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னா என்ன, காலநிலை மாற்றங்கள்னால ஏற்படுற பாதிப்பு என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கைகள் எடுக்கணும்னு அது போன்ற நிறைய விஷயங்கள் நம்ம கூட பகிர்ந்துகிட்டாரு. ரொம்ப நன்றி சார்.
2: இந்த ப்ரோக்ராம் கேட்டுட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு இந்த தகவல் உபயோகமா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். வர செப்டம்பர் 17 கோஸ்டல் கிளீன் அப் டே, மறந்துடாதீங்க. உங்களால முடிஞ்சத பண்ணுங்க. இது ஒரு நல்ல தொடக்கமா இருக்கட்டுமே. இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜி வர்ஷினி மற்றும் அமிர்த வர்ஷினி. தொடர்ந்து கேளுங்க இது MOP சமுதாய வானொலி 107.8, நமது சமுதாயம் நமது பெருமை. நன்றி.

0: कम्युनिटी आप रहे।
1: நண்பர்களே, மீண்டும் அதே நாள் அதே வார நாள் வந்துவிட்டது. நாம் ஆவலுடன் காத்திருந்த அந்த நேரமும் வந்துவிட்டது.
2: உங்கள் அனைவருக்கும் சுவச்சிகா மற்றும் சுஜலின் அன்பான வாழ்த்துக்கள்.
1: ரேடியோ குரலில் ஒரு சுத்தமான நீர் நிறைந்த கிராமத்தின் கதை என்ற இந்த நிகழ்ச்சி நமக்கு நல்ல சிந்தனைகளை தருகிறது. எங்கும் எல்லா மூலையிலும் நகரமோ கிராமமோ சுத்தம் குறித்த விழிப்புணர்வு பரப்பப்படுகிறது.
2: இந்த உறுதிமொழியையும் இந்த நடத்தையையும் நாம் மீண்டும் மீண்டும் நினைவில் கொள்ள வேண்டும். சுத்தம் என்பது நம் எல்லோருக்குமான உரிமை.
1: இந்த முறை ஒவ்வொரு வீட்டின் கழிப்பறையும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். உணவு சாப்பிடும் முன் மற்றும் மலம் வெளியேற்றிய பிறகு நாம் நம் கைகளை சோப்பால் கழுவ வேண்டும்.
2: நாம் சுத்தத்தை நேசிப்போம், சுத்தத்திற்காக மற்றவர்களையும் அழைப்போம்.
1: இது வெறும் பொழுதுபோக்கு அல்ல, இது நம் நோக்கம்.
2: சுத்தம் மட்டுமே நமது தேர்வு. இந்த முடிவு ஒவ்வொருவரின் மனதிலும் பதிய வேண்டும்.
1: நல்ல சிந்தனைகள் ஆரோக்கியமான உடலும் மனமும் உள்ள இடத்தில் தான் வசிக்கும்.
2: இன்று கூடவே ஒரு உறுதி எடுக்கலாம். நம் நாடு முழுவதும் சுத்தமாகவும் நீர் மிகுந்ததாகவும் மாற்ற வேண்டும்.
1: சுற்றுச்சூழலில் சுத்தம் நிலைத்தால் பல நோய்கள் ஓடி போய்விடும்.
2: ஒரு சுத்தமான காற்று வீசினால் தூஷிகா மாஷிகா கூட ஓடிவிடும்.
1: இது சுஜல், சுத்த கிராம இயக்கத்தின் அழைப்பு. நண்பர்களே, இதன் மூலம் நம் படகு தக்க சமயத்தில் கரையை அடைந்துவிடும்.
2: இன்று நமது நிகழ்ச்சியில் ஸ்வச் பாரத் மிஷன் கிராமின் பற்றிய முழு தகவல்களையும் நிபுணர்கள் மற்றும் உள்ளூர் மக்களின் கதைகளையும் கேட்போம். இந்த திட்டத்தின் முக்கிய குறிக்கோள் கிராமங்களில் கழிப்பறை வசதிகளை ஏற்படுத்தி இந்தியாவை திறந்த வெளியில் மலம் கழிக்காத நிலைக்கு கொண்டு வருவது எப்படி என்பதை பற்றி பேசலாம். இதற்காக கழிப்பறை அமைத்தல், சுத்தம் பற்றிய விழிப்புணர்வு, நடத்தை மாற்றம் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது.
1: நீருக்கான உரிமை போலவே முதல் கட்ட ஸ்வச் பாரத் அபியான் காலத்தில் அரசு ஒவ்வொரு கிராம வீட்டிலும் கழிப்பறைகள் கட்டும் பணியை மேற்கொண்டது. ஸ்வச்சிகா, உனக்கு நினைவு இருக்கிறதா எத்தனை கிராமங்கள் ODF என்று தங்களை அறிவித்தன? இப்போ நீ தெரியாது என்று மட்டும் சொல்லிடாத.
2: ஆஹா, நான் எப்படி தெரியாதுன்னு சொல்லுவேன், எனக்கு நல்லா தெரியும். ODF என்றால் ஓபன் டெஃபகேஷன் ஃப்ரீ, அதாவது திறந்த வெளியில் மலம் வெளியேற்றம் இல்லாத கிராமம். இது சுத்தத்தையும் பொது ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துவதோடு பெண்களின் தனி உரிமையை காக்கும் ஒரு முக்கிய முயற்சி. நான் சரியா சொன்னேனா?
1: ஆமாம், மிக சரி. இப்போது நாடு ODF இல் இருந்து ODF பிளஸ் மாதிரி கிராமங்களாக முன்னேறி கொண்டிருக்கிறது. ODF பிளஸ் மாதிரி கிராமம் என்றால் முழுமையாக திறந்த வெளியில் மலம் கழிப்பதை முற்றிலும் நிறுத்தி திட திரவ கழிவுகளை சரியாக நிர்வகித்து கிராமம் முழுவதும் சுத்தம் நிலைத்து பொது இடங்களில் குப்பை மற்றும் தங்கிய நீர் இல்லாத கிராமம்.
2: இதற்காக ஒவ்வொரு வீட்டிலும் மட்டுமல்ல, பள்ளி, பஞ்சாயத்து அலுவலகம், அங்கன்வாடி மையம் இவை எல்லாவற்றிலும் கழிப்பறை வசதி உள்ளதா என்பதை பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் அனைத்து இல்லங்களிலும் பொதுவிடங்களிலும் திட திரவ கழிவு மேலாண்மை சரியாக நடக்க வேண்டும்.
1: ஆனால் இதற்கு பெண்களும் ஆண்களும் சேர்ந்த சமூகத்தின் பங்கு மிக முக்கியமானது. நாங்கள் சமுதாய வானொலி மூலம் உங்கள் அனைவருடமும் பேசுகிறோம். இதில் ஒரு குடும்பத்தை கூட விட்டுவிடக் கூடாது.
2: ஓ, எனக்கு தெரியும். இன்று வரை 5.67 லட்சம் கிராமங்கள் தங்களை ODF பிளஸ் என்று அறிவித்துள்ளன. அதில் 4.81 லட்சத்திற்கும் மேற்பட்ட கிராமங்கள் ODF பிளஸ் மாடல் கிராமங்கள் என்று அங்கீகரிக்கப்பட்டுள்ளன.
1: நாட்டில் சுத்தத்தை பராமரிக்கும் அரசின் முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. ஜல் ஜீவன் மிஷன் மற்றும் ஹர்கர் ஜல் திட்டங்களும் சேர்க்கப்பட்டுள்ளன. இந்த பெரிய இயக்கத்துக்கு நாமும் நீங்களும் தொடர்ந்து பங்களிக்க வேண்டும். ஆகவே உங்கள் சமுதாய வானொலியை தொடர்ந்து கேளுங்கள். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து ரசிக்கவும்.
2: வானொலி குரலில் ஒரு சுத்தமான நீர் சத்து நிறைந்த கிராமத்தின் கதை. எங்கள் குரலும் எங்கள் செய்தியும் ஒவ்வொரு வீட்டிலும் சென்று சேரும். இதை விரிவாக விளக்க நம்மிடம் ஒரு நிபுணர் வந்து இருக்கிறார். முதலில் அவர்கள் சொல்லக்கூடியதை கேட்போம், வாருங்கள்.
3: நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் ஐஸ்வர்யா சிங், ஜாயிண்ட் செக்ரட்டரி அண்ட் மிஷன் டைரக்டர், ஸ்வச் பாரத் மிஷன் கிராமீன், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் சானிடேஷன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இட் இஸ் மை பிளேஷர் அண்ட் பிரிவிலேஜ் டு ஜாயின் யூ த்ரூ திஸ் ஸ்பெஷல் ப்ரோக்ராம் ஸ்வச் சுஜல் காவ் கி கஹானி, ரேடியோ கி ஜுபானி. Today we will talk about the journey of our Swachh Bharat Mission Grameen and what it means to make our villages Swachh Sujal villages and how each of us can contribute towards these efforts. Friends, When our Honorable Prime Minister spoke about sanitation and ending open defecation from the ramparts of the Red Fort on 15th August 2014, it was truly historic. Under his guidance, the Swachh Bharat Mission Grameen was launched on 2nd October 2014, and together we took on the responsibility of making every village in India open defecation free. In the years that followed, Swachh Bharat Mission Grameen became a true Jan Andolan, a people's movement, powered by your participation. Across the country, over 11 crore toilets were built. And on the 150th birth anniversary of Mahatma Gandhi, in 2019, India proudly declared herself open defecation free. However, our biggest achievement was not just the infrastructure, it was the change in thinking and behavior brought through Swachh Bharat Mission. Families shunned open defecation and adopted toilet usage as a habit. Panchayats took leadership. Women self-help groups became champions, and our children and youth began promoting hygiene in their homes and communities, embracing cleanliness as a way of life. Sanitation became a shared responsibility for all of us. Friends, we have not stopped at becoming ODF. In 2020, the second phase of Swachh Bharat Mission Grameen was launched with the aspiration and goal to transform all our villages from ODF to ODF Plus model villages. An ODF Plus model village is a village that sustains its ODF status, that is, remains free from open defecation, that manages its solid and liquid waste, including plastic waste, safely and scientifically, and remains visually clean. I am happy to share that today more than 4.85 lakh villages have already declared themselves as ODF Plus model villages, and many more are working towards it. This progress has been made possible only because of your participation and the hard work of our states, UTs, districts, blocks and village teams. Going forward, a Swachh Sujal village is one where every household receives clean and safe drinking water and where the village is also an ODF Plus model village. Friends, Swachh Bharat Mission Grameen is not just a government program. As I said, it is a people's movement, a true Jan Andolan. Your role and participation, whether in maintaining your household and community toilets, or in keeping waste management units functional, or ensuring regular operations and upkeep, or even ensuring source segregation of waste, is extremely vital and is the foundation of this movement. I request all of you to come forward and participate wholeheartedly in this, our mission together. I also request you to involve your children and our youth in this and generate awareness regarding hygiene and sanitation. Show them the water and sanitation facilities created in the village, in the block, in the district. When our children and youth understand the value of these works, it also ensures that they will become our ambassadors of Swachhata in the future. So come, let us take a collective pledge. With the spirit of nation first as our guiding principle in all walks of life, we will contribute to the goal of Swachhata, a Swachh Bharat and a Viksit Bharat. We will neither litter nor allow others to litter. We will work to make our village an ODF Plus model village. If it is already a model village, we will ensure that we sustain the systems created. With this message, I, Aishwarya Singh, now take your leave. Thank you. Jai Hind.
1: நம்முடைய நிபுணர் இந்த எல்லா விஷயங்களையும் மிகவும் அழகாக உங்களிடம் பகிர்ந்துள்ளார். நீங்கள் அவற்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். உங்கள் பகுதியில் இந்த விஷயங்கள் செயல்பட உங்கள் ஒத்துழைப்பும் எதிர்பார்க்கப்படுகிறது.
2: சுஜல், நான் ஒரு வேடிக்கையான விஷயம் சொல்லலாமா? இந்த நிகழ்ச்சியின் முதல் அத்தியாயத்தை நாடு முழுவதும் உள்ள 100 சமுதாய வானொலிகள் மூலம் கேட்ட பிறகு, நான் ஸ்வச்சிகாவும் நீ சுஜலும் அந்த தூஷிகாவும் அனைவரும் மிகவும் பிரபலமாகிவிட்டோம்.
1: அப்படியா? எப்படி?
2: பல கிராமங்களில் நம்மை அடிப்படையாக கொண்டு தெரு நாடகங்கள் நடத்தப்படுகின்றன.
1: ஓ, எங்கே?
2: வா சொல்கிறேன். ராம்பூர் கிராமத்தில் நடக்கும் ஒரு நிகழ்ச்சியை உனக்கு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். அங்கு தூஷிகாவின் தோல்வி, ஸ்வச் பாரத்தின் வெற்றி என்ற தெரு நாடகம் நடக்கிறது.
1: தூஷிகாவா அல்லது பிரதூஷிகாவா?
2: சரியாக சொன்னாய் சுஜல். பிரதீஷிகா மாசை மட்டும்தான் பரப்புவாள். ஆனால் இந்த தூஷிகா மாசுடன் சேர்ந்து எல்லா இடங்களையும் மாசுபடுத்துவாள். அதன் காரணமாக இப்பொழுது அவளை தூஷிகா என்றே அழைப்பது சரியாக இருக்கும்.

நன்மையும் எழும் என்று சொல்வார்கள். இது ராம்பூர் கிராமத்தின் கதை. அங்கு தூய்மை அசுதத்தால் வெளிப்படையாக சவால் செய்யப்பட்டது. அங்கு பிரத்யுஷிகா இருளை பரப்பினாள். அதே நேரத்தில் ஸ்வச்சிகா சுத்தத்தின் தீபத்தை ஏற்றினாள். மற்றும் சுஜல்குமார் அந்த ஒளியின் தூதரானார். இந்த எல்லாவற்றிற்கும் ஒரு மூத்தவரின் அறிவுரை எப்படி உதவியது என்பதை நாம் அறிய போகிறோம். வாருங்கள் கேட்போம் தூஷிகாவின் தோல்வி ஸ்வச் பாரத்தின் வெற்றி.

0: இங்கேதான் நான் வந்துவிட்டேன் தூஷிகா. கிராம கழிவு நீர் கிடங்குகளில் இருந்து வெளிவந்து திறந்த வெளி மலமிடும் இடங்குகளில் பரவி சில சமயம் காற்றிலும் சில சமயம் நீரிலும் என் பேரரசு விரிகிறது. மக்கள் திறந்த வெளியில் மலம் கழிக்கும் வரை, கழிப்பறைகள் கட்டப்பட்டாலும் பயன்படுத்தாததால் பழுதாகி போகும் வரை அதுதான் என் வீடு. நாளைக்கு சுத்தம் பண்ணலாம் என்று சொல்பவர்கள் அவர்களை தான் உடனே நான் நோய்வாய்ப்படுத்துவேன். திறந்த வெளியில் மலம் கழிப்பது என் வெற்றி. உழைந்த கழிவு நீர் தொட்டி என் உறைவிடம். அழுக்கு கழிப்பறை என் வீடு. என் வேலை எல்லோரையும் நோய்வாய்ப்படுத்துவதே.
1: என் வீட்டில் கழிப்பறை இருக்கு, ஆனா தண்ணி இல்லை. அது ரொம்ப அழுக்கா வேற இருக்கு. இவ்வளோ ஏன் பிம்லாவோட பையனுக்கு கூட பொடுகு வந்திருக்கான். இப்படிப்பட்ட ஒரு அழுக்கான கழிப்பறைய பயன்படுத்துறதுக்கு பதிலா திறந்த வழியில மலம் கழிப்பதே தேவலான்னு தோணுது.
2: போன மாசம் 4 குழந்தைக்கு உடம்பு சரியாம போச்சு. சர்பஞ்சி ஏதாவது செய்யுங்களேன்.
3: காட்டுக்குள்ள போறது இனிமேல் பாதுகாப்பே இல்ல, பாம்பும் பூச்சியுமா இருக்கு.
1: எங்க வீட்லயும் தான் கழிப்பறை இருக்கு, ஆனா என் பையன் உள்ள கூட போக மாட்டான். கேட்டா நாத்தம் அடிக்குதுன்னு சொல்றான்.
0: அப்படியே இருங்க. உங்க கவனக்குறவு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்க குழந்தைகளுக்கு வரும் காய்ச்சல், வயிற்று வழி, வாந்தி இதெல்லாம் தான் என் பரிசு. நீங்க எல்லாருமே என்கிட்ட மன்னிப்பு கேட்டு நிப்பீங்க.
4: ஒரு நாள் கிராமத்தின் எல்லையில் ஆவலுடன் நம்பிக்கையுடன் பையில் புத்தகங்களுடன் ஒரு இளைஞன் வந்தான். அவர் சுஜில்குமார். அவன் தினமும் பள்ளிக்கு செல்வான். மிகுந்த முயற்சியுடன் படிப்பான். ஒரு விடுமுறையில் அடுத்த கிராமம் சென்றபோது மாற்றம் வீட்டிலிருந்தே தொடங்கும் என்பதை கற்றுக்கொண்டான்.
3: ராம்பாய், ராம்பாய், எதுக்கு கிராமம் முழுக்க இவ்வளவு அமைதியா இருக்கு? எல்லாரும் ஏன் இவ்வளவு சோகமா இருக்காங்க? அதுக்கு என்ன காரணம்? ஏன் இவ்வளவு அழுக்கு?
5: இவனுக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறானே.
1: ஆமா ஆமா, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறான் பாத்தியா.
3: எனக்கு எல்லாம் புரிஞ்சுதம்மா. இந்த கிராமத்தின் இந்த சோகம் அழுக்கினாலதான்.
0: இதற்கெல்லாம் காரணம் நான் தான். நீ என்ன செய்ய போற சொல்லு சொல்லு. நீ எதுவுமே செய்ய முடியாது. சில நாள்ல நீயும் என் பலியாடு ஆயிடுவ.
3: ஆஹா, நீயே தானா தூஷிகா? இதெல்லாம் உன் வேலை தானா? அப்படின்னா கொஞ்ச நாட்கள் கூட, நான் உன்னை எப்படி சமாளிச்சு காட்டுறேன் பாரு.
4: சுஜில் தெருநாடகங்கள் நடத்துகிறான். குழந்தைகளுக்கு விளையாட்டின் மூலம் கற்பிக்கிறான். மூத்தவர்களுடன் பேசி விளக்குகிறான்.
3: கழிப்பறை என்பது ஒரு சுவர், கல் மட்டுமல்ல, அது ஒரு நோயை எதிர்க்கும் ஆயுதம். திறந்த வெளி மலம் கழித்தல் மண்ணையும் நீரையும் காற்றையும் நச்சாக்கிவிடும். உங்களை குழந்தைகளை காப்பாற்றணும்னா அலட்சியமா இருக்காதீங்க. கழிப்பறைய சரியா பயன்படுத்துங்க. அதை தினமும் சுத்தம் செய்யுங்க. நீங்களே ஆரோக்கியமா இருங்க. உடன் வாழ்பவர்களுக்கும் சுத்தத்தை கற்பிங்க.
4: மெல்ல மெல்ல கிராமத்தில் சிலர் சுஜிலின் வார்த்தைகளால் ஊக்கமடைந்து கழிப்பறைகளை சுத்தம் செய்ய தொடங்கினர். இதை கண்டு தூஷிகா கவலையுடன் கிராமத்து ஒதுக்கு பாதையில் ஒளிந்து பார்த்தாள்.
0: என்னடா நடக்குதுங்க? எப்படி இந்த குட்டையும் குழாயும் மூடிட்டாங்க? என்னடா அது, கழிப்பறைக்கு கதவு போட்டிருக்காங்க. அந்த கெட்ட வாசனை எங்க போச்சு? பூச்சியும் இல்ல கொசுவும் இல்ல, இந்த கிராமத்துல என்னதான் நடக்குது?
5: கிராம மக்களே, உங்களின் விழிப்புணர்வே என்னை இங்கு வர வைத்தது. கழிப்பறைகளை தொடர்ந்து பயன்படுத்தி சரியாக பராமரிக்கும் இடத்தில்தான் நான் வாழ்கிறேன். சோப்பால் கைகளை கழுவுவது ஒரு பழக்கமாக இருக்கும் இடத்தில்தான் நான் இருக்க முடியும். நான் தான் ஸ்வச்சிகா.
4: இப்போது கிராமத்தில் ஒவ்வொரு வீடும் தெருக்களும் பகுதிகளுமாக ஒரு பிரச்சாரம் நடந்தது. சுவரில் சுத்தம் பற்றிய ஓவியங்கள் நிரம்பியுள்ளன. குழந்தைகள் சோப்புடன் தண்ணீரில் கைகளை கழுவுகிறார்கள்.

0: ஐயோ, இந்த ஸ்வச்சிகாவின் ஒளி என் மாசை விழுங்கிக் கொண்டிருக்கிறது. என் நிழல் மறைந்து கொண்டிருக்கிறது. சுஜலின் வார்த்தைகளால் மக்களின் பழக்கங்களே மாறிக்கொண்டிருக்கிறது. நான் இப்போ எங்கதான் போவது? கழிப்பறைக்கு மூடியும் போட்டு விட்டுட்டாங்க, குழாய்களை சுத்தமும் செஞ்சுட்டாங்க. திறந்த வெளியில் மழம் கழிக்க யாரும் வரமாட்டாங்க. ஐயோ!
1: இப்போது ஸ்வச்சிகா, சுஜல், கிராம மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பேரணி நடத்தினார்கள். அனைவரும் ஓங்கி முழக்கங்கள் எழுப்பினார்கள்.
2: திறந்த வெளியில் மலம் கழித்தல் வேண்டாம்.
3: திறந்த வெளியில் மலம் கழித்தல் வேண்டாம்.
2: நோய்களை துரத்துவோம்.
3: நோய்களை துரத்துவோம்.
2: கழிப்பறையை சுத்தமாக வைப்போம்.
3: கழிப்பறையை சுத்தமாக வைப்போம்.
2: கிராமத்தை அழகாக மாற்றுவோம்.
3: கிராமத்தை அழகாக மாற்றுவோம்.
0: நான் ஒருபோதும் நினைக்கவே இல்லை நீங்க உண்மையிலே மாறுவீங்கன்னு. நீங்க அனைவரும் தூய்மை இயக்கத்துல சேர்ந்து மக்களின் மனதையும் மாத்திட்டீங்க. இப்போ நான் போக வேண்டிய நேரம் வந்துச்சு.
1: கிராம பெண்கள் ஸ்வச்சிகாவை மாலைகளால் அலங்கரிக்கிறார்கள். குழந்தைகள் ஆடுகிறார்கள்.
4: உங்களின் முயற்சிதான் தூஷிகாவை தோற்கடித்தது. ஆனால் நினைவில் வைங்க, சுத்தம் செய்யும் பழக்கம் குறைந்தால் அவள் மீண்டும் வந்து விடுவாள். அதனால் சுத்தத்தை ஒரு கட்டாயமாக அல்ல, ஒரு பழக்கமாக மாற்றுங்கள்.
0: ஓ, கிராம மக்களே, எதற்கு தினமும் கழிப்பறையை சுத்தம் செய்ய வேண்டும்? அது எப்படி இருந்தாலும் அழுக்காக தானே போகுது. ஒரு நாள் செய்யாம விட்டா என்ன ஆக போகுது?
2: அதுதான் பெரிய மாற்றம் துஷிகா. ஒரு நாள் சுத்தம் செய்யாம விட்டாலே மாசு அதிகரிக்கும். தினமும் சுத்தம் செய்தால் உனக்கு சக்தி இருக்காது.
4: இந்த தூஷிகா மீண்டும் கிராமத்துக்கு வந்து நமக்கு நோய் பரப்ப முயற்சி செய்யறா. அவளை பாருங்க, சூனியக்காரி மாதிரி சிரிக்கிறா. கிராம மக்களே, இனிமே சுத்தத்தை பின்பற்றலாம்.
0: சுத்தம் செய்வதெல்லாம் பெண்கள் தான், ஆண்கள் அதை ஏன் தொடணும்? இப்போ அதுக்கு என்ன சொல்வீங்க?
4: சுத்தம் என்பது ஒரே ஒருவரின் வேலை அல்ல, அது குடும்பத்தார் அனைவரின் பொறுப்பு. அனைவரும் சேர்ந்தால் யாருக்கும் இது சுமையாக படாது.
5: எங்க வீட்லயும் கழிப்பறை இருக்கு, ஆனா ரொம்ப நாத்தடிக்குது. குழந்தைங்க கிட்ட கூட போக மாட்டேதுங்க.
2: அப்படின்னா குழந்தைங்க கிட்ட சொல்லுங்க. மலம் வெளியேற்ற பிறகு தண்ணீர் ஊற்ற சொல்லுங்க. கழிப்பறையின் முக்கியத்துவத்தையும் கற்றுக் கொடுங்க.
6: அட, உங்க வீடு இன்னும் சுத்தமா இல்லையா? இருங்க இருங்க, உங்க வீட்டுக்கு வரட்டுமா? இதுதான் என் உண்மையான பலம். நான் மீண்டும் வருவேன்.
4: அனைவரும் கேளுங்கள், மலம் வெளியேற்றிய பிறகு கைகளை கழுவுவது நோயை நேரடியாக அழைத்து வருவது போல. சோப்பால் சரியாக கைகளை கழுவுவது உணவு சாப்பிடுவதற்கு சமமான முக்கியமுள்ள செயல்.
0: சுஜல்,

0: ஓ, நீங்க என்ன செய்யறீங்க? எல்லா கிராம மக்களையும் எனக்கு எதிர திருப்பி விட பாக்குறீங்களா?
1: இல்ல தூஷிகா, நாங்க அவங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துறோம்.
2: ராம்பூர் கிராமம் இனி முன்பு இருந்தது போல இல்லை. ஒவ்வொரு வீட்டிலும் கழிப்பறை உள்ளது. அது நன்றாக பராமரிக்கப்படுகிறது. குழந்தைகள் நோய்வாய்ப்படுவதில்லை. பெண்கள் பாதுகாப்பாக உள்ளனர். தூஷிகா தோற்கடிக்கப்பட்டார். இதுவே ஒரு சுஜல் சுத்தமான கிராமத்தின் உண்மையான தோற்றம்.

0: சுஜன் சுத்தமான கிராமம், சுஜன் சுத்தமான இந்தியா.
1: என்ன சுவாரஸ்யமா இருந்துச்சா? ராம்பூர் கிராமத்துல நம்முடைய ஸ்வச்சிகா, சுஜல்குமார் போன்ற கதாபாத்திரங்களுடன் இப்படிப்பட்ட தெரு நாடகம் நடக்கிறது. இந்த நாடகத்தை கேட்ட பிறகு நாடு முழுவதும் உள்ள மக்கள் தங்களுடைய கிராமங்களிலும் இது போன்ற நாடகங்களை நடத்த வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் என எனக்கு தோன்றுகிறது. இந்த வானொலி நிகழ்ச்சியுடன் சேர்ந்து சமூகத்திலேயே உரையாடல்களும் நடந்து கொண்டிருக்கின்றன. வாருங்கள், நமது கிராமத்தின் தூய்மை வீரர் ஒருவருடன் ஒரு உரையாடலை கேட்போம்.
2: தூய்மை வீரரா? அவர் யாரு?
1: தூய்மை வீரர்கள் என்பவர்கள் சுத்தம் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே பரப்பும் முக்கியமான நபர்கள். கிராம மக்கள் சுத்தம் மற்றும் சுகாதாரத்தின் முக்கியத்துவத்தை அறிய இவர்கள் மிக பெரிய பங்கை வகிக்கிறார்கள். சுத்தம் மற்றும் நல்ல பழக்கங்களை ஊக்குவித்து மக்களை மாற்ற தூண்டும் நபர்களே தூய்மை வீரர்கள். சமூகத்தில் செயலில் ஈடுபடுபவர்கள். அவர்கள் கிராமத்தில் தாமே நடவடிக்கைகளை நடத்தி பல்வேறு திட்டங்கள் மற்றும் நிகழ்வுகள் மூலம் சுத்தத்தை ஊக்குவிப்பவர்கள். அப்படிப்பட்ட ஒரு தூய்மை வீரர் தான் இப்போது நம்முடன் இருக்கிறார்.
3: வணக்கம், என் பேர் தமிழ்ச்செல்வி. நான் 5 வருஷமா அந்த தூய்மை பணியாளர் வேலை செய்யறேன். கண்ணகி நகர்ல இருந்து வரேன், அடையாறுல செய்யறேன். நான் இப்போ வந்து நாங்கள் இந்த வேலை செய்கிறோம். பொதுமக்கள் வந்து குப்பையை வந்து குப்பை தொட்டிலையும் சரி, இல்லை நாங்கள் போகிறப்போ குப்பையை வந்து பாதுகாப்பாக வந்து பிரித்து குப்பை தொட்டியில் வந்து போடுறதுக்கு அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து மக்களை கேட்டுக்கொள்கிறோம். இப்போ பெருக்கும் போது வந்து மாணவரே இவங்க பெருக்கிட்டு போகிறாங்களே, குப்பையை போடுவோம், ஜன்னல் சைட்லேருந்து போடுவோம், கதவு சைட்லேருந்து போடுவோம், பின்னாலேருந்து போடுவோம், அது மாதிரி யாரும் நினைக்க வேண்டாம். வந்து தூய்மை பணியாளர் வேலை செய்யணும்னா கேவலமாக நினைக்க வேணாம். எங்களை வந்து ஒரு உயரத்தில் வச்சா தான் நாங்கள் மேலே மேலே உயரத்துக்கு வந்து பொதுமக்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் கொடுக்கணும். சப்போர்ட் கொடுத்தா தான் நாங்கள் வளர்ந்துக்கிட்டு இருக்க முடியும். இந்த வேலை வந்து நாங்கள் செய்ய பொதுமக்கள் வந்து எவ்வளோ நாங்கள் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவ்வளோ வந்து நாங்கள் மேலே உயர்ந்துக்கிட்டே போவோம். அதுக்கப்புறம் வந்து கடைசியாக கேட்டுக்கிறவங்கள குப்பைங்களை குப்பை தொட்டியில் போடுங்க. மெயினாக அதுதான் ரொம்ப கஷ்டமாகுது. ஒரு டைம் குப்பிங்களை வந்து மூட்டை மூட்டையாக கட்டி அப்படியே போட்டுருவாங்க. நாய்ங்க வந்து பிச்சு ஃபுல்லாக இதுவாக இருக்கும். அதில் அந்த குப்பையில் என்ன போடுறாங்கன்னு தெரியாது. சிலர் ஊசி, சுகர் ஊசி போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சிலர் வேற ஏதாச்சும் யூஸ் பண்ணி போடுவாங்க. சிலர் வந்து ஏதோதே இருக்கு குப்பையில். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறதெல்லாம் தெரியும்ல, ஏதோதே இருக்கு. அது ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக என்னன்னா ஆகும். அதை போய் ஒரு சில டைமில் நம்ம சவுளால் அள்ள முடியல. மழை டைம்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதை அள்ளுறதுக்கு. கையால் தான் அள்ளி போடணும். கையில் எங்களுக்கு குத்துனா எங்களுக்குன்னா நிறைய டைமில் வந்து எங்களுக்கு வந்து கையெல்லாம் அப்படியே பொறி பொறியாக வரும் அந்த குப்பையை அள்ளுறதுனால. எவ்வளோ மெடிசன்லாம் சாப்பிட்டு தான் இப்போ எங்களுக்கு சரியாக இருக்குது. வேலைக்கு போன புதுசில் ஃபுல்லாக அலர்ஜி மாதிரி ஆகிடும். எனக்கு ஒத்துக்காது, ஃபுல்லாக அலர்ஜி மாதிரி ஆகிடும். அந்த குப்பைங்களை அள்ளிட்டு போனாவே மாறி ஆகிடும். அதுதான் பொதுமக்கள் என்ன கேட்குறேன், குப்பையே குப்பை தொட்டியில் போடுங்க. முடியலையா வச்சுருங்க.

0: வீட்டாண்ட வந்து நாங்க வந்து வீடு தேடி வந்து குப்பை எடுக்கிறோம். அதுதான் உங்களால கேட்டிருக்கேன்.
1: தூய்மை வீரர்கள் கிராமத்தின் சுகாதார நிலையை மேம்படுத்த மிகுந்த உதவி செய்கிறார்கள். அவர்கள் சுத்தத்தின் முக்கியத்துவத்தை மக்களிடம் புரிய வைத்து அவர்களை நல்ல பழக்கங்களுக்கு ஊக்குவிக்கிறார்கள். ஒரு தூய்மை வீரர் ஆகுவதன் மூலம் நீங்களும் உங்களுடைய சமூகத்தில் முக்கிய பங்களிப்பை செய்யலாம்.
2: எனக்கு தோன்றுவது என்னவென்றால் சுஜல், சுத்தம் என்பது ஒரு மனநிலை. அந்த மனநிலையை நாம் எல்லோரிடமும் உருவாக்கலாம். குழந்தைகளுக்கு நாம் இங்கே காகிதம் போடாதே, வாழைப்பழ தோலை தரையில் போடாதே, குப்பை தொட்டியில் போடு என்று சொல்லும் தருணத்திலிருந்தே அந்த சிந்தனை உருவாக தொடங்குகிறது.
1: நீ சொல்லுவது சரிதான் ஸ்வச்சிகா. நான் சிறியவனாக இருந்தபோது என் கிராம பள்ளியில் படித்தேன். எங்கள் ஆசிரியர் சுத்தம் குறித்த பல சிறிய விஷயங்களை அந்த பள்ளியிலேயே எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அந்த குழந்தை பருவ கல்வியின் தாக்கம் தான் இன்றும் நான் எங்க அழுக்கை பார்த்தாலும் அதன் சுத்தம் செய்ய முயற்சிக்கிறேன்.
2: நீ கிராம பள்ளியில் தான் படித்தாயா சுஜல்?
1: ஆமாம், என் ஆரம்ப கல்வி முழுவதும் கிராமத்தில் தான். அதனால் தான் இன்று நான் ஒரு தூய்மை வீரன் போல சுத்தமான குடிநீர், சுத்தம் பற்றிய விழிப்புணர்வு மக்களுக்கு கொண்டு சேர்க்க முயற்சி செய்கிறேன்.
2: ஆம் சுஜல், மேலும் இப்போது கிராமங்களில் சமூகத்தாலேயே நடத்தப்படும் முயற்சிகள் மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன.
1: அப்படியா சுச்சிகா? அந்த சமூகத்தாலான முயற்சி அப்படி என்றால் என்ன?
2: அடடா, ராமாயணம் முழுக்க முடிந்த பிறகு ராமர் யார் என்று கேட்கிற மாதிரி கேட்கிறாயே.
1: குறைந்தது முதல் சிக்கலுக்காவது பதில் சொல், அல்லது சொல்லுங்களேன், இந்த கம்யூனிட்டி லெட் இனிஷியேட்டிவ் என்றால் என்ன?
2: இது எந்த பெரிய விஞ்ஞானமும் இல்லை சுஜல். இது கிராம மக்கள் தாமே திட்டம் தீட்டி முடிவெடுத்து வேலை செய்து மேலாண்மை செய்யும் ஒரு முயற்சி. அதுதான் கம்யூனிட்டி லெட் இனிஷியேட்டிவ்.
1: ஆஹா, அப்படின்னா நம்ம சமூகத்தில் உள்ளவர்கள் தாமே முன்னேறி அழுக்கையை கற்றுகிறார்கள், அதுதானே?
2: ஆமா, நான் இதுவரை என்ன வேறு ஒரு மொழியில பேசினேன்? இந்த முயற்சிகளில் அரசு சமூகத்திற்கு உதவி செய்யும். ஆனால் அரசு கட்டளை கொடுக்கும் வகையில் அல்ல, அதன் பங்கு உதவியாளரின் பங்கு.
1: சரி சரி, புரிகிறது. அதாவது அனைவரின் பங்கேற்பு அனைவரின் பொறுப்பு என்ற முறைதான் இந்த மாடல்.
2: அப்படித்தான், இப்போதுதான் சரியாக புரிந்து கொண்டாய். இங்கே அனைவரும் சேர்ந்து செய்கிறார்கள், அனைவருக்கும் பொறுப்பும் உண்டு.
1: ஆனால் ஸ்வச்சிகா, இந்த சமூக அடிப்படையிலான முயற்சிகள் முதலில் எப்படி தொடங்குகிறது? அதாவது இதற்கு ஒரு முறையோ செயல்முறையோ இருக்கும் இல்லையா?
2: அட, இன்னும் புரியலையா? பாரு, கிராம நிலை சுத்தம் குழுக்கள், அதாவது கிளீனஸ் கமிட்டி உருவாக்கப்படுகின்றன. இந்த குழுக்கள் பஞ்சாயத்தின் கீழ் வேலை செய்கின்றன. அதில் பெண்களுக்கு, அங்கன்வாடி பணியாளர்களுக்கு, இளைஞர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு மற்றும் பிற குழுக்களுக்கும் சரியான பிரதிநிதித்துவம் தரப்படுகின்றது.
1: சரி சரி, இப்போ புரியுது. அதாவது இந்த கிராம குழு தான் கழிப்பறை கட்டுமானத்தையும் அதன் முன்னேற்றத்தையும் கண்காணிக்கிறது, சரிதானே?
2: மிக சரி. உன்னுடைய மூளை விளக்கு இப்போதான் ஒளிவிட்டது போல. இந்த கிராம நிலை சுத்தம் குழு கழிப்பறை கட்டுமான கண்காணிப்பு, நடத்தை மாற்றம் செயல்பாடுகள், சுத்தம் நிதி பயன்பாடு, ஆடியோ சரிபார்ப்பு, அதாவது ஆடியோ வெரிஃபிகேஷன் தயாரித்தல், இவற்றை எல்லாம் பார்த்து கொள்கிறது.
1: போதும் போதும் தாயே, நான் எல்லாம் புரிஞ்சுகிட்டேன். கேளுங்க, இன்று நம் நுக்கட் நாடகத்திற்கு வந்திருந்த கிரண் தீதி, அவரும் அந்த கிராம நிலை சுத்தம் குழுவின் உறுப்பினர் தானா?
2: அதனாலதானே உங்களுக்கு இவ்வளவு தெரியும்.
3: குடிக்க கொஞ்சம் தண்ணி இருந்தா தாங்களே.
4: இல்லங்க, காலி ஆயிடுச்சு.
3: பரவாயில்லங்க,
4: ட்ரெயின் ஸ்டேஷன்ல தானே நிக்குது. நான் வேணா வாட்டர் பாட்டில் தரேன், தண்ணி குடிச்சுக்கிறீங்களா?
3: சரி, கொடுங்க.
5: Thank you. பசங்க பொறுப்பே இல்லாம டேப் க்ளோஸ் பண்ணாம போறாங்க. தண்ணீரை சேமிப்போம், வருங்காலத்தை காப்போம். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: இப்போ நம்ம அடுத்த பகுதிக்கு செல்வோம். அதாவது எங்கள் ரசிகர் நண்பர்களின் பெயர்களையும் அவர்களின் கேள்விகளையும் அவற்றின் பதில்களையும் அறிவிக்கும் பகுதி. முந்தைய அத்தியாயம் எபிசோட் 1 நாங்கள் எல்லா கேட்பவர்களிடமும் ஒரு சுத்தமான கிராமம் குறித்த ஒரு நல்ல கோஷம், அதாவது ஸ்லோகன் அனுப்ப சொல்லியிருந்தோம். அதில் சிறந்த கோஷங்களுக்கு வெகுமதி வழங்கப் போவதாக சொன்னோம்.
1: அப்படியா? அப்படின்னா நம்மிடம் நல்ல கோஷங்கள் வந்ததா சுஜல்?
0: மிகவும் வந்தது ஸ்வச்சிகா. அவற்றில் நாம் 3 நல்ல கோஷங்களை தேர்வு செய்திருக்கிறோம். அந்த ரசிகர் நண்பர்களின் பெயர்களையும் அவர்கள் அனுப்பிய கோஷங்களையும் இப்போ கேட்போம். முதல் பரிசு யாருக்குன்னு பார்த்துடலாமா? கொரட்டூர்ல இருந்து திருமதி திலகவதி அவர்கள் அனுப்பியிருக்காங்க. திறந்த வெளியில் மலம் கழித்தால் வருவது வீழ்ச்சி, கழிப்பறை பயன்படுத்தினால் பெறுவது வளர்ச்சி. அருமையா இருக்குல்ல, மறுபடியும் இன்னொரு கேட்போமா? திறந்த வெளியில் மலம் கழித்தால் வருவது வீழ்ச்சி, கழிப்பறை பயன்படுத்தினால் பெறுவது வளர்ச்சி. அடுத்து இரண்டாவது பரிசு யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆழ்வார்பேட்டையிலிருந்து திரு ராமதாஸ் அவர்கள் அனுப்பியிருக்காங்க. கழிப்பறைகள் கட்டுவோம், கிராமத்தை காப்போம், நாட்டை மீட்போம். ஆஹா, இதுவும் அருமையா இருக்க. கழிப்பறைகள் கட்டுவோம், கிராமத்தை காப்போம், நாட்டை மீட்போம். கடைசியா 3வது பரிசு யாருக்குன்னு பாப்போமா? சைதாப்பேட்டையிலிருந்து திருமதி பிரமிளா அவர்கள் அனுப்பியிருக்காங்க. தூய்மையின் ஏற்றம் நம் கிராமத்தின் முன்னேற்றம். ஆஹா, இரண்டு வரினாலும் அருமையா இருக்க. தூய்மையின் ஏற்றம் நம் கிராமத்தின் முன்னேற்றம்.
1: வாவ், எங்கள் கேட்பவர்கள் மிக அழகாக கோஷங்களை எழுதி அனுப்பியிருக்கிறார்கள். இப்போது அவர்களை கேட்டுக்கொள்கிறோம், எங்கள் மையத்துக்கு வந்து வெகுமதிகளை பெற்று செல்லுங்கள். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் நன்றி.
0: இப்போ இந்த அத்தியாயத்தின் கேள்வி. இன்று பல இடங்களில் ஆர்ஓ பயன்படுத்துவது ஒரு வழக்கமாகிவிட்டது. அதனை பல வீடுகளில் பயன்படுத்துகிறார்கள். ஆனால் அதில் நிறைய தண்ணீர் வீணாகிறது. நீங்கள் ஆர்ஓ பயன்படுத்துகிறீர்களா இல்லையா என்பது முக்கியமல்ல. முக்கியமானது ஆர்ஓவில் வரும் கழிவு நீரை எங்கே எப்படி பயன்படுத்தலாம், அதற்கான பதிலை நீங்கள் எங்களுக்கு அனுப்ப வேண்டும்.
1: கேட்போர் நண்பர்களே, ஒரு கிளாஸ் தண்ணீருக்காக 3 கிளாஸ் தண்ணீர் அப்படியே வடிகட்டப்பட்டு போய்விடுகிறது. சுத்தமான தண்ணீர் குடிக்க வேண்டும் என்பதற்காக நாம் இந்த இயந்திரத்தை பயன்படுத்துகிறோம். அது பல தாதுக்களை பிரித்து விடுகிறது. ஆனால் அந்த வீணான தண்ணீரை ஏற்கனவே மீண்டும் பயன்படுத்தாமல் விடுகிறோம். அதனால் நம்முடைய இன்றைய கேள்வி, ஆர்ஓவில் வரும் வேஸ்ட் வாட்டரை எங்கே எப்படி பயன்படுத்தலாம்?
0: இப்போ நிகழ்ச்சியை முடிப்பதற்கான நேரம் வந்துவிட்டது. ஆனால் அதற்கு முன் நீங்கள் ஏற்கனவே எங்களிடம் எதிர்பார்த்ததை இன்னும் கொஞ்சம் சொல்லிக்கிறோம். இன்று நீங்கள் வானொலி குரலில் ஒரு சுத்தமான சுஜல் கிராமத்தின் கதை என்ற நிகழ்ச்சியின் 2வது அத்தியாயத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். இந்த அத்தியாயத்தில் கழிப்பறைகளை எப்படி பராமரிப்பது, சுத்தம் ஏன் அவசியம், ஸ்வச் பாரத் மிஷின் பற்றிய ஒரு பார்வை, இதுவரை எத்தனை முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது எல்லாம் பார்த்தோம்.
1: அடுத்த அத்தியாயத்தில் ஹர் கர் ஜல், இதுவரை ஏற்பட்ட முன்னேற்றம் என்ற முக்கியமான தகவலை கொண்டு வரப்போகிறோம்.
0: ஜல் ஜீவன் மிஷினில் ஜல் உத்சவ் அல்லது ஜல் அர்பன் திவாஸ் என்றால் என்ன, அது எப்போது தொடங்கப்பட்டது, அதன் முன்னேற்றம் என்ன, வீட்டுக்கு வீடு குடிநீர் இருப்புகள் எத்தனை, பெண்கள் தண்ணீர் பரிசோதனையில் என்ன பங்கை வகிக்கிறார்கள், இந்த மிஷினின் கூறுகள் என்ன, இவைகளை எல்லாம் அடுத்த அத்தியாயத்தில் சொல்கிறோம்.
1: இப்போ நீங்கள் நாங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் அனுப்புங்கள். உங்கள் கிராமத்தில் உள்ள கழிப்பறைகளின் பராமரிப்பை கவனியுங்கள். மக்களுக்கு சொல்லுங்கள், சுத்தமாக இருங்கள், சுத்தத்தை பரப்புங்கள், நாட்டை சுத்தமாக்குங்கள். சுத்தமான இந்தியா, அழகான இந்தியா.
0: அடுத்த அத்தியாயத்தில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்கள் பிரியமான சமூக வானொலியை தொடர்ந்து கேளுங்கள். இப்போது ஸ்வச்சிகா மற்றும் சுஜலுக்கு விடைபெற அனுமதி அளிக்கவும்.
1: நமஸ்கார்.

கம்யூனிட்டி ஆப்ரைட். உலகத்துல எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க, அதுல சாதனை புரிந்த மக்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகவே வருது சந்திப்போமா.

0: அப்பாவிகளே, உங்களுக்கெல்லாம் விவசாயம் தெரிஞ்ச அளவுக்கு விவரம் தெரியலையா ஐயா. இந்தியாவிலேயே மெஜாரிட்டி உங்களை மாதிரி விவசாயிங்க தானே. 80% விவசாயத்தை நம்பி வாழ்ற பூமியா இது. நீங்கள்லாம் ஒத்துமையா குரல் கொடுத்துருந்தீங்கன்னா அன்னைக்கே நதிகள் எல்லாம் தேசியமயமாயிருக்கும்யா. திருநெல்வேலியில ஆரம்பிச்சு மதுரை, திருச்சி, விழுப்புரம், செங்கல்பட்டு, தாம்பரம் வரைக்கும் உங்க அக்கப்பூர் தாங்க முடியலையடா. ஏண்டா ரோட்டோரத்துல ஒரு பய நடமாட முடியலையடா. நேரா பிளாட்பார்ம்ல ஏத்தி புளிய மரத்துல இடிச்சு வண்டியை இப்படியெல்லாம் நிப்பாட்டி வச்சிருக்கீங்க. அப்புறம் ஏண்டா சங்கு சாங்கியம்னு கதவிடுறீங்க.
1: பஞ்சாயத்து எலெக்ஷன்லயே பட்டனை அமைக்கி ஓட்டு போட்டுட்டு இங்க வந்து குடத்துக்குள்ள கைய விட்டு துளாவுறீங்களேடா. உங்களை என்ன சொல்றது.
2: இப்போ நீங்க கேட்ட குரல் எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான குரல். இவர் காமெடியில கிங்குங்க. காமெடியில டைமிங், பாடி லாங்குவேஜ், சோஷியல் மெசேஜோட காம்பினி அப்படின்னு சொன்னாலே இவர் பேரு தான் ஞாபகம் வரும். 3 decades நம்மள எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டே இருக்காரு. இவருக்கு இன்னொரு முகமும் இருக்கு. இவர் ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் மற்றும் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமான மனிதர். இவரை பத்தி நான் ஏன் இப்போ பேசுறேன் அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டே இருக்கீங்களா? நம்ம MOP வைஷ்ணவ் காலேஜ் ஃபார் விமன் வாய்ஸஸ் 15 ஈவெண்ட்ல நிறைய சோஷியல் இஷ்யூஸை எடுத்துட்டு அதை பத்தி அனலைஸ் பண்ணிட்டு அதை பத்தி நிறைய பேச எல்லாரையும் கூப்பிட்டுட்டே இருக்காங்க. இன்னைக்கு நாங்கள் எடுத்திருக்கிற இனிஷியேட்டிவ் என்னன்னா ஈச் ஒன் பிளான்ட் ஒன், அதாவது எல்லாரும் மரம் நடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம். நம்ம MOP FM 107.8 அப்படிங்கிறதுனால 107 ட்ரீஸும் 8 பிளான்ட்ஸும் நாம இன்னைக்கு நடலாம்னு இருக்கோம். அதுக்கு நம்ம விவேக் சாரை தான் கூப்பிட்டுருக்கோம். அவர் கிரீன் கலாம் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டால பல 100,000 மரங்களை நட்டிருக்காரு. அவரோட டார்கெட் நம்பர் 1 crore. நம்மளால ஒரு மரமாவது நடணும்ல. இன்னைக்கு அவர் வரப்போறாரு. அவர் மரங்களின் முக்கியத்துவம், மரங்களை எதுக்காக நம்ம நடணும் அப்படின்னு சொல்றதுக்காக வாங்க விவேக் சார் என்ன சொல்றாருன்னு கேட்கலாம்.
3: வணக்கம். அவர்லேடி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் இப்போ நான் இங்கே இருக்கேன். எங்கள் ஸ்டூடெண்ட்ஸோடு சேர்ந்து MOP வைஷ்ணவ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், PG ஸ்டூடெண்ட்ஸ், MA கம்யூனிகேஷன் அண்ட் மீடியா மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸோடு சேர்ந்து இங்கே வந்திருக்கேன். இங்கே வந்து கலாம் சாருடைய கனவு வந்து மரங்கள் நடுவது. அதில் எனக்கு கொடுக்கப்பட்ட இலக்கு வந்து 1 crore மரங்கள். அதை கிரீன் கலாம்ன்ற அமைப்பை ஏற்படுத்தி நான் செய்துட்டு வரேன். அதில் வந்து இவங்க ஸ்பெஷலாக இன்றைக்கி வந்து 107 ட்ரீஸ் இந்த ஸ்கூல் வளாகத்தில் நடுறதுக்காக என்னை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருக்காங்க, வந்திருக்கேன். நான் ஏற்கனவே பல மேடைகளில் சொன்ன மாதிரி ஒரு இடத்துல வந்து 33% வந்து வனங்கள், காடுகள் இருக்கணும். இந்தியாவில் 33% என்பது அருகி அருகி குறுகி 23% குறைஞ்சிருக்குது. அதனால தான் அந்த தட்பவெப்ப சூழ்நிலை ஏற்படுற மாறுபாடும், திடீர் வெள்ளமும், திடீர் மழையும், அல்லது மிக கொடுமையான வறட்சியும் ஏற்பட்டுருக்கு. இதெல்லாம் குளோபல் வார்மிங்னால் ஏற்படுற விஷயங்கள். கடல் மட்டம் உயர்கிறது, மலைகள் உருகுகின்றன, இது காரணமெல்லாம் குளோபல் வார்மிங் தான். இதை சரி பண்ணுறதுக்கு வேறு வழியே இல்லை. நம்ம மரம் நடுவது தான் இயற்கையான வழி. மற்ற வழிகள் எல்லாம் மக்களுக்கு உதவி செய்யாது, மக்களுக்கு தொந்தரவு கொடுக்கும். ஏன்னா ஃபேக்ட்ரிஸை மூடணும், கார்பனை எமிட் பண்ணுற கார்ஸ் ஓடக்கூடாது, கம்ப்யூட்டரோடைய வெப்பம், ஏசியோட வெப்பம் என்ற எத்தனையோ காரணங்கள் இருக்குது. ஸோ அதையெல்லாம் நம்ம நிறுத்த முடியாது, நம்முடைய வாழ்க்கையே நின்று போயிடும். ஆனால் மரங்கள் நடலாம், அதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட இலக்கு. இதுவரைக்கும் நான் வந்து 27 lakh முடிச்சிருக்கேன். இன்னும் 73 lakh நான் முடிச்சாகணும். இதை ஒரு பெரிய வேள்வியாக, தவமாக நம்முடைய கலாமையாவுடைய மறைவுக்கு பிறகு, உடலால் மறைந்தாலும் உள்ளத்தாலும் அவருடைய ஆன்மாவாலும் என்றைக்கும் நமக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்க கலாமையாவுடைய நினைவுகளை சுமந்து கொண்டு இந்த வேலையை நான் செய்துட்டுருக்கேன். அதில் தான் இப்போ வந்து அக்டோபர் 15 ஒரு பெரிய கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்களை வைத்து மிகப்பெரிய ஒரு ரேலி, ஒரு ஊர்வலத்தை ஏற்பாடு செய்துட்டுருக்கேன். அதன் முடிவில் வந்து

0: அவருடைய கனவாகிய 2020 அதனை குறிக்கும் வகையில் 2020 மரக்கன்றுகளை மாணவர்களுக்கு கொடுக்க போகிறேன். எல்லாம் மாணவருடைய எழுச்சி இப்போ வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது. தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டிருக்கு மரம் நடுவதை பற்றி. அது இங்கேயே நான் மாணவர்கள் மத்தியில் பார்த்தேன். ஸோ அது நிச்சயமாக நான் சீக்கிரம் அந்த 1 கோடி அடைவதற்கு இது உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹாய் ஹாய் ஹாய், வணக்கம். நான் உங்கள் விவேக் பேசுகிறேன். யூ ஆர் லிஸனிங் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8, அவர் ரேடியோ, அவர் கம்யூனிட்டி அண்ட் அவர் ப்ரைட்.
1: 60 வயசாச்சு. யாருக்கு 60 வயசாச்சு? அப்துல் கலாம் சாருக்கு 84 வயசு. உங்களுடைய பள்ளிக்கு 60 வயசாச்சு. இது கை தட்டலைனா எதுக்கு தட்ட? நீங்கெல்லாம் இங்க இவ்வளவு ஜாலியா உட்கார்ந்துருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் என்ன சொல்லுங்க? பாருங்க, இந்த இடத்துல வந்து ஒரு 1, 2, 3, 4, 5 இந்த இடத்துல 5 ட்ரீ தான் இருக்கு இல்லையா? பட் த 5 ட்ரீஸ் ஹவு மச் ஷேட் தே ஆர் கிவிங். இப்போ இந்த 5 ட்ரீ இல்லைன்னா நீங்கெல்லாம் இங்கே உட்கார முடியுமா? அவ்வளவுதான் புகை வரும் காது வழியா, அவ்வளவு சூடாயிருக்கு. இன்னைக்கு உலகம் முழுவதும் குளோபல் வார்மிங்கிற ஒரு பெரிய அரக்கன்ட்ட மாட்டிட்டு கஷ்டப்பட்டு இருக்கு. அதுக்கு காரணம், உலகத்தின் வெப்பநிலை கூடுவதற்கான காரணம் என்னன்னா கார்பன் யூஸ், அப்புறம் கம்ப்யூட்டர்லேருந்து வர வெளிவருகின்ற வெப்பம், அப்புறம் குண்டு பல்பு போடுறதுல வர்ற வெப்பம், அப்புறம் ஃபேக்டரிஸ் வெளியிடுற நச்சு புகைகள், அப்புறம் சாயப்பற்றைகள் வெளியேற்றுகின்ற அந்த சாயத்தின் கழிவுகள், அப்புறம் பிளாஸ்டிக் ஃபேக்டரிஸோட எமிஷன்ஸ் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். கார்கள், இப்போ நீங்கள் ஒரு உறுதிமொழி எடுத்தீங்க இல்லையா? இந்த உறுதிமொழி எங்கேருந்து வந்தது மேடம்? அவங்க கொடுத்துருக்காங்க. ஓ, பாருங்க, அங்கேருந்து வந்திருக்குது. அவங்க ஹோலி ஃபாதர் போப் வாட்டிக்கன்ல இருந்து இல்லையா, அங்கேருந்து அவங்க இந்த பழமொழியை, இந்த 10 உறுதிமொழியை கொடுத்து அதை அவங்களை படிக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் அங்கே பொல்யூஷன் இல்லாமல் வாகனங்கள்லாம் போகிறதுனால அவங்க ஸ்டாண்டர்டுக்கு அதை கொடுத்துருக்காங்க. பட் இதில் ஒரு பாயிண்ட் படிச்சிங்கனாக்க, மாதத்தின் கடைசியிலிருந்து பார்த்தீங்கன்னாக்கா, மாதத்தின் ஒரு முறையோ அல்லது இருமுறையோ அரசு வாகனங்களை பயன்படுத்துவதன் மூலம் இயற்கையின் மாசுக்களை நான் குறைப்பேன் இருக்கேன். ஒரு விதத்தில் உண்மைதான், இன்னொரு விதத்தில் கவர்மெண்ட் பஸ் தானே நிறைய போகப்படுது. வாட்டிக்கனில் சுத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். வெளிநாடுகளுக்கு சென்றால் அங்கே வந்து ஒரு கார்ல இருந்து பின்னாடி ஜஸ்ட் கருப்பு புகை வந்ததுன்னா அவ்வளோதான், அந்த காரை உடனே வந்து சீஸ் பண்ணிடுவாங்க, அந்த டிரைவரோட லைசன்ஸை பிடிக்கிடுவாங்க, அந்த காரை மீண்டும் சரி பண்ணி அது புகை எமிஷன் இல்லாமல் அது போனால் மட்டும்தான் அதுக்கு ரோடில் டிரான்ஸ்போர்ட்டுக்கு அலோடு. நம்ம ஊரில் இதே இருப்பான், ஒரு லாரி கிராஸ் ஆச்சுன்னா வடிவேதுவாக மாறிடுவோம். புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க, புரியாதவங்க புரிஞ்சவங்க கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஸோ அவ்வளவு புகை விடுது இல்லையா? ஸோ ஆனா நிச்சயமா நீங்க வந்து சைக்கிள், எவ்வளவு பேர் இருக்க சைக்கிள் வரீங்க ஸ்கூலுக்கு? யாருமே வரலையா? கொஞ்சம் பேர் தான் வரேன். மற்றவங்கலாம் கவர்மெண்ட் பஸ்ல வரீங்க, அப்புறம் வந்து ஷேர் ஆட்டோல வரீங்க, அப்புறம் வேற என்ன ஃபார்ம்ல வரீங்க, கார்ல வரீங்க, பை வாக்கிங். சூப்பர். இதுக்கு கைத்தட்டல. நம்ம அப்பா அம்மா வந்து நம்மளை வந்து ஏதாவது தப்புச்சுன்னா எல்லாம் எப்படி திட்டுவாங்க சொல்லுங்க? ஏதோ திட்டுவாங்க. மெயினா ஒன்று சொல்லுவாங்க, ஏண்டி நான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டே இருக்கேன், மரம் மாதிரி நிக்கிறீங்க அடிக்குமா? சொல்லுவாங்களா மாட்டாங்களா? நான் இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருக்கேன், ஏதாவது ஒரு பதில் சொல்றாளா பாரு, மரம் மாதிரி அதே இடத்துல நிக்கிறான் அப்படின்னு திட்டுவாங்க. இனிமே உங்க அப்பா அம்மா உங்களை மரம் மாதிரின்னு சொன்னாங்கனாக்க உடனே கை தட்டி விசிறிச்சிருக்கு. ஏன்னா அதுதான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய காம்ப்ளிமெண்ட். ஒரு மரம் மாதிரி நீ இருக்கிறாய் என்றால் ஒரு மரம் செய்கின்ற சேவையை இந்த சமுதாயத்திற்கு, இந்த உலகத்திற்கு, இந்த சுற்றுச்சூழ்நிலைக்கு வேறு யாராலும் செய்ய முடியாது. ஒரு மரம் இந்த சமுதாயத்துக்கு என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, மரம் முதல்ல அப்பேரண்டா பார்த்தாக்க வி நோ இட்ஸ் கிவிங் லாட் ஆஃப் ஷேட். அதை தவிர இந்த மரம் என்ன செய்கிறது என்றால் நமது வெளிமூச்சு அதற்கு உள்மூச்சு, அதன் வெளிமூச்சு நமக்கு உள்மூச்சு. இந்த காற்றிலே இருக்கின்ற 65% ஆக்சிஜனுக்கு காரணமே இந்த மரங்கள் தான். இந்த மரங்கள் கார்பனை, நாம் வெளிவிடுகின்ற கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு நமக்கு வேண்டிய ஆக்சிஜனை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறது. அதனால தான் நாம் எல்லாம் உயிரோடு இருக்கோம். நீங்கள் கூட வாட்ஸ்அப்பில் பார்த்துருப்பீங்க, சமீபத்தில் ஒரு புள்ளி விவரம் போட்டிருந்தாங்க. ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு உயிர் வாழணும்னா அவனுக்கு 3 சிலிண்டர் கேஸ் ஆக்சிஜன் தேவைப்படுது. 3 சிலிண்டர் கேஸ் சிலிண்டரை வச்சுக்கிட்டே நம்ம போக முடியுமா? முதுகில் ஒன்று, இந்த கிலோ ஒன்று, இந்த கிலோ ஒன்று. அப்போ எங்கே புக்கு வைப்பீங்க? இந்த 3 சிலிண்டரை வச்சுக்கிட்டே தான் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் அந்த நாளைக்கு கிடைக்கும்.

ஒரு தேசத்துல 33% என்ன இருக்கணும், ஒரு தேசம், ஒரு ஜில்லா, ஒரு டிஸ்ட்ரிக்ட், ஒரு ஏரியா, எதை வேணா எடுத்துக்கங்க, அதுல 33% நிலப்பரப்பில் என்ன இருக்க வேண்டும், ட்ரீஸ் இருக்க வேண்டும், ஃபாரஸ்ட் இருக்கணும். நம்ம இந்தியாவில் அது 23% குறைந்து விட்டது, 10% குறைஞ்சிருச்சு. ஸோ அதை கூட்டுவதற்கு அதுவும் தமிழ்நாட்டில் 10% 9% ரேஞ்சில் அது குறைந்து விட்டது. ஸோ அதனால தான் நமக்கு மழை சரியான நேரத்தில் பெய்ய மாட்டேங்குது, பெஞ்சா நிற்க மாட்டேங்குது, வெயில் ஓவராக அடிக்குது. வெயில் அதாவது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் நீங்கள் பேசும்போது அவங்க மாணவிகள் ஒன்று சொன்னாங்க, முதல்ல ஒரு தேங்க் பண்ணணும், ஏன்னா அவங்களுடைய கரிக்குலமில் அவங்களுடைய மாஸ்டருங்க வந்து அறிவுரை காமிடம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பல்வேறு விதமான மாஸ் கம்யூனிகேஷன் இல்லையா அண்ட் மீடியா மேனேஜ்மெண்ட் அதோட ஸ்டூடெண்ட்ஸில் வந்து ஒரு விங் இதை எடுத்துட்டாங்க. இதை எடுத்து எல்லா பள்ளிகளிலும் மாணவர்கள் மத்தியில் மரம் வளர்க்கணுன்ற அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணுன்றாங்க. எவ்வளோ ஒரு புனிதமான விஷயத்தை எம்ஓபி ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. இன்னும் நல்லா தட்டுங்க பண்ணிங்கன்னா பச்சை மாறுக்கு நல்லா பண்ணணும்.

ஸோ அவங்க வந்து பேசும்போது சொன்னாங்க ஃபார்மர் பிரசிடென்ட் ஃபார்மர் பிரசிடென்ட்னு சொன்னாங்க. ஓகே தான், ஆனால் தமிழ்நாட்டு மக்களின் இதயத்தில் அன்றும் இன்றும் என்றுமே ஒரே ஜனாதிபதி என்றால் அது பாரத ரத்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் தான் இல்லையா. ஸோ அவர் சொன்ன அந்த வார்த்தை மரம் நட வேண்டும் என்று 2010 என்கிட்ட சொன்னாங்க. அதாவது குளோபல் வார்மிங் பற்றி பெரிய அளவில் ஒரு அவேர்னஸ் வருவதற்கு முன்பே என்னை அழைத்து இந்த மாதிரி மரம் நடுவதை பற்றி உங்கள் படங்களில் சொல்லுங்க என்று சொன்னார். அதன் பிறகு நீங்களே ஏன் மரம் நட ஆரம்பிக்கக்கூடாது, நீங்களே நான் ஏன் அதுக்கு ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுலேருந்து ஆரம்பித்து 2010 நான் மரம் நட ஆரம்பித்தேன். இன்னைக்கு வந்து எல்லா கல்யாண வீட்டில் ரிசப்ஷன்லாம் மரச்சந்தர்கள் கொடுக்குற அளவுக்கு அந்த அவேர்னஸ் பெருசாயிருக்கு. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஆஃப்டர் த டிமைஸ் ஆஃப் டாக்டர் அப்துல் கலாம் அவர் வந்து உடலால் நம்மை விட்டு பிரிந்திருந்தாலும் அவருடைய ஆத்மா என்றுமே இந்தியாவின் மாணவர்களுக்காக உழைத்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கிரேட் சோல் அவர். அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் நம்மை விட்டு பிரிந்தாலும் அவரை பற்றிய நினைவுகள் வந்து இன்னும் மக்கள் பேசிகிட்டு இருக்காங்க. அவருக்காக வைத்திருக்க அந்த கண்ணீர் அஞ்சலி போஸ்டர்ஸோ தட்டியையோ யாருமே இன்னும் கிழிக்கவே இல்லை, யாரும் அதை எடுக்கவே இல்லை. மாநகராட்சியிலே ஒரு லெவலுக்கு மேலே வைக்கப்பட மாட்டாங்க, அதை தூக்கிடுவாங்க. ஆனால் இதை அலோவ் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மக்களுடைய இதயத்தில் சென்று ஸ்ட்ராங்காக ஒரு சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்த கிரேட் பீப்புள்ஸ் லீடர், ஸ்டூடெண்ட்ஸ் லீடர், ஏன் ஆல் இண்டியா ஸ்டூடெண்ட் சூப்பர் ஸ்டார் என்றால் அது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். நீங்கள் ஒவ்வொரு மரக்கன்றை நடும் பொழுதும் ஹீ இஸ் ஹாப்பி, ஹீஸ் ஆன்மா, அவருடைய ஆத்மா வந்து சந்தோஷப்படும். ஒவ்வொரு விதையும் கலமாக வளரும். ஏன்னா அவர் வந்து கடைசி வரைக்கும் சொன்னதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரெஸ் பண்ண பாயிண்ட் வந்து குளோபல் வார்மிங்கும் ட்ரீ பிளான்டேஷன்ஸ் தான். உங்களால் வந்து இவ்வளவு சூடு ஏறி போச்சுனாக்கா இனிமேல் கம்ப்யூட்டர் யாருமே யூஸ் பண்ணக்கூடாது, இனிமேல் ஃபேக்ட்ரிஸே ஓடக்கூடாது, இனிமேல் கார்ஸ் ஓடக்கூடாது. அப்போ தான் நம்ம இந்த குளோபல் வார்மிங்கை சரி பண்ண முடியும்னா அந்த நாடு நடக்குமா, இந்த உலகமே ஸ்தம்பித்து விடும். ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டாக ஒரே ஒரு இயற்கையாக நம்ம பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா மரம் நடுவது தான். இன்றைக்கி நம்ம எத்தனை மரங்கள் நடக்கிறோம், 107 மரங்கள் இந்த கேப்பாசிட்டியா. அந்த மரங்கள் அத்தனைக்குமே வந்து கலாம் 1, கலாம் 2, கலாம் 3னு பார்த்தாக்க கலாம் 107. ஸோ கலாம் 107 நீங்கள் நட போகிறீங்க. இந்த மரத்தை நட்டதோடு விட்றாதீங்க, அதுக்கப்புறம் அதுக்கு தண்ணி, அது வந்து காலையில் பர்கர் பீஸாவாக கேட்குறது உங்களுக்கு, இல்லை மத்தியானம் சிக்கன் பிரியாணி கேட்குறான், டெய்லி ஒரே ஒரு மக்கு தண்ணி ஊற்றுங்க அந்த செடிக்கு. அதை ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எடுத்து வளர்த்து அதை அழகாக பெரிய, நீங்கள் ஒரு 5 வருஷம் கழித்து இந்த ஸ்கூலுக்குள்ளே வந்து பாருங்கள், நீங்கள் நட்ட 107 அப்படி ஒரு மரமாக வந்து நிற்கும். இந்த 4 மரத்துக்கு என்ன வயசுக்கு யோசிச்சு பாருங்க, ஒரு 30-40 வருஷம்

0: ஈஸியாக இந்த ஸ்கூல் ஆரம்பிச்சு 60 வருஷம் ஆச்சு. அதன் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இங்கே எத்தனை மரங்கள் இருக்கிறதோ தெரியவில்லை. அதனால் திங்க் அபவுட் திஸ் கான்ஸ்டன்ட்லி 24/7 சர்விங் த சொசைட்டி. உங்களுக்கு நீங்கள் விடு எடுத்து விடுற மூச்சாவளும் அவங்க கொடுக்குற பிச்சை. ஸோ யூ ஷுட் வர்ஷிப் ட்ரீஸ், தே ஆர் கிரேட். ஒரு விஷயம் தெரியுமா, இந்த உலக பந்து முதல்ல உருவாகி அதில் கடந்த 400,000 வருஷங்களாக தான் ஹியூமன் பீயிங்ஸ் இருக்காங்க, பீயிங்ஸ் இருக்கு. 400,000 வருஷங்கள் தான் இந்த உலகத்தில் உயிர் வந்து, அதுக்கு முன்னாடி வரைக்கும் எத்தனையோ மில்லியன் ஆண்டுகளாக இந்த உலக பந்து மற்ற எல்லா கிரகத்தையும் மாதிரி விஷ வாயுக்களால் தான் சூழப்பட்டிருக்கிறது. இங்கே யாராலுமே வசிக்க முடியாது. ஆனால் மரங்கள் வளர ஆரம்பித்தது. இந்த மரங்கள் ஒட்டுமொத்த உலக பந்தில் உள்ள அத்தனை கோடி மரங்களும் காற்றில் உள்ள நச்சு காற்றையெல்லாம் ஒழிஞ்சி அதற்கு பதிலாக அந்த இடத்த ஆக்சிஜனால் நிரப்பினதுக்கு பிறகுதான் உயிரினங்கள் தோன்றின. அப்ப பாத்தீங்கன்னாக்க நம்முடைய ஃபோர் ஃபாதர் யார், நமக்கு இந்த லைஃபை கொடுத்தது யார், நம்ம அம்மா வயிற்றுல 9 மாசம் 10 மாசம் இருக்கும். கரெக்டா? உங்க வீட்டில் உங்க அம்மா கிட்ட போய் கேட்கமா, உங்க வயிற்றுல நான் எத்தனை மாசம் மாறினேன், எப்படி நீங்க என் வெளியே தள்ளி ஓட்டிங்க கேட்கணும். அம்மா சொல்லுவாங்களே 9 மாசம் 16 நாள் 10 மாசத்துக்கு கொஞ்சம் முன்னாடிக்கா டாக்டர் சொன்னார்க்கா அப்படின்னு ஒவ்வொரு அம்மாவும் ஒரு கதை வச்சிருப்பாங்க. நீங்க பிறந்ததுக்கு அது வரைக்கும் உங்களுடைய நுரையீரல் சுவாசிக்கவே இல்லை. திங்க் அபவுட் தேர் இஸ் அன் ஆர்கன் மென்ட் ஃபார் ஒன்லி பிரீதிங் அண்ட் கிளென்சிங் தி ஏர் விச் வி டேக் இன்சைட் விச் ஹாஸ் நாட் பீன் ஒர்க்கிங் எவர் சின்ஸ் யூ டுக் அ ஃபார்ம் இன் யுவர் மதர்ஸ் ஹோம். பட் அப்போ அது வரைக்கும் உங்களுக்கு எப்படி நீங்கள் உயிர் வாழ்ந்தீங்க அம்மா வீட்டில்? வித்வுட் ஆக்சிஜன், ஸ்டாப்பேஜ் ஆஃப் ஆக்சிஜன் ஃபார் 9 செகண்ட்ஸ் ஆர் 11 செகண்ட்ஸ் டு தி பிரெயின் மே காஸ் டேமேஜ். அப்படி இருக்கும்போது நீங்க அந்த அம்மா வயிற்றுல இருக்கிற 9 மாசமும் உங்களுக்கு ஆக்சிஜன் எப்படி கிடைச்சது? நாட் பை பிரீத்திங், நாட் பை யூசிங் யுவர் வெண்டிலேட்டர்ஸ், பட் வாட் ஹேப்பன்ட், நாட் பை யூசிங் யுவர் லங்ஸ். அம்மா வயிற்றுல இருந்து ஒரு டியூப் உங்க வயிற்றுக்கு வந்துச்சு. அம்மா சாப்பிட்ற சாப்பாடு உங்க அது மூலமா வந்து உங்களுக்கு வந்து பிராணனை கொடுத்தது. ஸோ நீங்க அந்த டியூப் ரொம்ப முக்கியம். அதுதான் ஃபர்ஸ்ட் யோகியம். You live because of the tube, because that is your YouTube. இதுக்கு தட்டலைனா எதுக்கு தட்டப்போம்? பயிற்சி பண்ண வர வேண்டியதாக அப்போ தான் தூரம் உங்களுக்கு. அச்சா, ஸோ சில்ட்ரன் இட் வாஸ் நாட் ஒர்க்கிங், இட் வாஸ் இன் அ டார்மன்ட் ஸ்டேஜ் வெயிட்டிங் டு ஒர்க். ஒன்ஸ் யூ டச் த கிரவுண்ட், அம்மா வயிற்றுலேருந்து வெளியே வந்தப்பம்னா ஃபஸ்ட்டு குழந்தைங்க அழுத உடனே அதுக்கப்புறம் அந்த நுரையீரல் வேலை செய்ய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் யூ கிட்ஸ் ஸ்டார்ட் பிரீத்திங். அப்போ அம்மா வயிற்றுலேருந்து 9 மாதம் சில்லற உங்களுக்கு ஆக்சிஜன் கொடுத்தது அம்மா. ஆனால் நீங்கள் பிறந்ததுலேருந்து நம்முடைய வாழ்நாள் முடியும் வரை உங்களுக்கு ஆக்சிஜன் கொடுப்பது யார்? அப்பா. எவ்ரி மரம் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் மரம் எழுதிங்கன்னா, மரம் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் யுவர் மாம், பிகாஸ் இட் கிவ்ஸ் லாட் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் யுவர் லைஃப் சப்போர்ட் த்ரூ யுவர் லைஃப். அதனால நீங்கள் ஒவ்வொரு வாட்டி நீங்கள் ஸ்கூலுக்கு வரும்போது ஒரு வாட்டி கூட அண்ணாந்து பார்த்துக்க மாட்டேங்குது. சில நேரம் பார்ப்பீங்க, காக்கா ஏதாவது கக்கா போட்டுச்சுன்னா அப்போ வேணா அப்படி வந்து பார்த்துருக்கோம். அது டெய்லி போடுறதுல ஒரு ஒயிட் ஷர்ட்ல நல்லா தெரியும், ஸ்ட்ரைக் போட்டதாலும் தெரியாது. ஸோ என்னன்னா, இனிமே உங்கள் ஸ்கூலுக்குள்ள வரும்போது அந்த மரங்களை பார்க்கும்போதெல்லாம் மை லைஃப் சப்போர்ட், நான் உனக்கு விட்டேன்னு சொல்லிட்டு அது நீங்கள் வித் யுவர் கைண்ட்னஸ் ஒரு அன்போட ஒரு ஆதரவோட இந்த மரங்களை நீங்கள் பாருங்கள். கொடுக்குற அந்த 107 ட்ரீஸ் சாப்பிங்ஸையும் நல்ல முறையில் நட்டு அதை வளருங்கள். இந்த ஸ்கூலுக்கு டெய்லியில் ப்ளஸ் டூ வரைக்கும் இருக்கு இல்லையாங்க. ஸோ எப்படி நீங்கள் ஒரு 3-4 வருஷம் நீங்கள் எந்த இந்த வருஷம் ஸ்கூல் முடிஞ்சு போகிறவங்க கூட நீங்கள் வெக்கேஷன்ஸ்க்கு வரும்போது டைம் கிடைக்கும்போது உள்ளே வந்து நீ நட்ட மரம் எப்படி இருக்குன்னு பாரு. ஏன்னா அது உன்னுடைய குழந்தை, நீ வளர்க்குறாரு. அது பின்னாடி வர மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தங்கி ஊற்றினாலும் யூ ஸ்டார்ட் அட் தட் இல்லையா? ஸோ அதை வந்து பாருங்கள், மேக் இட் எ பிக் ட்ரீ அண்ட் பீ ப்ரௌட் ஆஃப் தட். ஸோ மீண்டும் சொல்கிறேன், நம்முடைய இயற்கை வளத்தையும் நம்முடைய உடல்நலத்தையும் காப்பது மரங்கள். அது வந்து மண் அரிப்பை தடுக்குது, அது வந்து நமக்கு நிழல் கொடுக்குது, அது ஏகப்பட்ட ஜீவராசிகளின் புகலிடமாக இருக்கிறது, அது வந்து நிலத்தடி நீரை பெருக்குகிறது. அதான் வாட்டர் சைக்கிளிங் பண்ணி மேல போய் மேகத்தை மேகத்தை குளிர்வித்து அதை மழையா மாத்தி கொண்டு வருது. ஏகப்பட்ட சர்வீசஸ் இந்த சொசைட்டிக்கு ஹியூமானிட்டிக்கு செய்திட்டு இருக்க மரங்களை நாம் எப்போதும் போற்றுவோம். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த எம்ஓபி மாணவிகளுக்கும் இந்த பள்ளி மாணவர்களுக்கும் பள்ளியோட பிரின்சிபால் மாணவர்களுக்கும் எல்லோரும் இந்த நிகழ்ச்சியில் இருக்கிறேன்.
1: சார் பேசினது கேட்டு எல்லாரும் செம்மையா என்ஜாய் பண்ணிருப்பீங்க. அவர் மரம் நடுறது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு நம்ம எல்லாரையும் ரியலைஸ் பண்ண வச்சிருக்காரு. நம்ம எல்லாராலையும் 1 கோடி மரங்களை நட முடியலன்னா கூட எல்லாரும் வாழ்க்கையில அட்லீஸ்ட் 1 மரமாவது நட்டாகணும். இப்போ இது ஆர்கனைஸ் பண்ண ஸ்டூடெண்ட் வித்யா இந்த ஈவெண்ட்டை பத்தி என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம்.
2: Hi, I'm Divya from 2nd MA Communication. And I'm from MOP Vaishnav College, and we are organizing Voices 2015, a social awareness campaign to promote awareness about all the burning social issues in various communities in and around Chennai. And we took up our internal community, MOP Vaishnav College, and we did an awareness campaign on fitness, health and nutrition yesterday. And today we have chosen the Chetpet community, and we are doing the Each One Plant One, a tribute to the departed soul, Dr. APJ Abdul Kalam, on the 3rd of September. And for this event, we have Dr. Vivek coming in to plant the first sapling and start our Each One Plant One campaign. If you see how we got the idea to actually promote awareness about the tree planting, it happened when Dr. APJ Abdul Kalam passed away. And around that time, we were given a task to come up with topic for our campaign. And it was at that time we just thought that why not we do what his dream was. He asked everybody of India, every citizen of India, to plant at least 10 trees and nurture them in the lifetime, so that we would at least have 10 billion trees in some time, which would actually solve our problem of global warming. And that is how we actually came across this campaign idea, and we went ahead with that. And when we were thinking about who to invite and who would be the best person to actually start off this campaign, immediately Padma Shri Dr. Vivek came into our mind, because he has been bestowed with the task of planting 1 crore saplings across Tamil Nadu by Dr. APJ Abdul Kalam itself. When I first called Vivek sir, I was actually very hesitant as to whether he would say yes or no, whether he would say he's available on that date or he's out of country. I was so scared of it. But the moment I said we are doing a tribute to Dr. APJ Abdul Kalam and we are planting the saplings in the Chetpet community, he immediately said yes, and he asked us to talk to his manager, and we got things done in a matter of hours. And that is how this campaign kick-started. And today we have Mr. Vivek coming to inaugurate the event. And it was a big task for us to identify a community in the Chetpet area. So we went around seeing places and where to do this and all. And that's how we actually came across Our Lady's Matriculation School. The campus itself is very refreshing with a lot of trees, and they have an eco club which aims at promoting the ecology. And when we approached them, they were also very interested, and they said, you can go ahead and do whatever you want, because this being a social cause. And the students were actually very happy for the event. They were very excited, and we are actually waiting now for our chief guest to arrive, and the students here are very, very excited to see our chief guest and get enlightened by them. I thank MOP Vaishnav College for Women for providing us with this opportunity to conduct campaigns about social awareness, because without MOP we wouldn't have done this event at all. You are listening to MOP Community Radio 107.8, our radio, our community, our pride.
1: நம்ம ஸ்டூடெண்ட் வித்யா ரொம்ப பரபரப்பா பேசினாங்க, ரொம்ப எக்ஸைட்டடாவும் பேசினாங்க. இந்த ஈச் ஒன் பிளான்ட் ஒன் இனிஷியேட்டிவ்க்கு இடம் கொடுத்த ஆர் லேடிஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலோட பிரின்சிபல் என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம்.
3: I'm principal of Our Lady's Higher Secondary School. My name is Sister Putti. Today we had the tree plantation by Dr. Vivek. It was such a serene, and green event, I would call it, because the Eco Club of our school came forward and they did all their best, combining hands with MOP Vaishnava College students belonging to the communication group. They were here. This morning we had a very fantastic event, I should call it, and we were very happy, children were happy, and we see the trees growing up, and we will take care of them and plant more trees in order to keep to the motto of Abdul Kalam, plant more trees, make earth greener.
1: இப்போ நீங்க எல்லாரும் விவேக் சார் சொன்னதை கவனமா கேட்டிருப்பீங்க. இதனால எல்லாருக்கும் மரம் நடணுங்கிற ஆசை வந்திருக்கும்னு நான் நம்புறேன். எல்லாரும் வாழ்நாள்ல 1 கோடி மரம் நட முடியலனாலும் 1 மரமாவது நடுங்க. வேற ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியில நான் உங்க சந்திக்கிறேன். இப்போ உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சென்னை பொண்ணு ஆர்ஜே ஸ்ருதி. கேளுங்க எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: ஹாய், நான் உங்கள் மிமி ஆனந்த். யூஆர் லிசனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. அவர் ரேடியோ, அவர் கம்யூனிட்டி, அவர் ப்ரைட். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. ஆமாம், நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. அழகாக சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் எப்போவுமே லைஃப்பில். மற்றவர்களை சிரிக்கவை, நீயும் சிரித்துக்கொண்டே இரு.
1: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: Do you have that 8-year-old girl cleaning your table? Do you have that 10-year-old boy doing your laundry? Or do you have that 9-year-old kid making you chai?
1: To all the ignorant scholars, if you really want to promote education, then don't encourage child labor.
2: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
3: நமது சமுதாயம்,
4: நமது வானொலி,
5: நமது பெருமை.
4: வெல்கம் பேக் நேயர்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. உலகமே இயந்திரத்தோட உதவியோட தான் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டே இருக்கிறது. அதே போல் நமது வாழ்க்கையும் இயந்திரமாகவே மாறிக்கொண்டிருக்கிறது. அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி என்று சந்தோஷமாக செலவு பண்ண நாட்கள் எல்லாம் குறைந்து கொண்டே போகின்றன. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம், நல்ல சமுதாயத்திற்கு சந்தோஷமான குடும்பங்களே ஆதாரம். எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் நல்லதொரு குடும்பம்.

0: ஹலோ நேயர்களே, இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே அம்ரிதா. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில மெஜாரிட்டி ஆஃப் த டைம் ஃபேமிலியோட தான் ஸ்பெண்ட் பண்றாங்க. இதுல ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்தாலும் நியூக்ளியர் ஃபேமிலியா இருந்தாலும் சரி. முன்னாடிலாம் ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம் ஒன்று நம்ம நாட்டில் ரொம்பவே பரவலாக இருந்ததுங்க. அந்த ஜாயிண்ட் ஃபேமிலியில் பார்த்தோன்னா வந்து அம்மா அப்பா பாட்டி தாத்தா குழந்தைங்க மட்டும் இல்லாமல் அத்தை மாமா மாமி மாமா அதுக்கப்புறம் வந்து அவங்களோட சைடில் இருக்க மனுஷங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ரொம்ப ஹாப்பியாக ஒரு என்ன சொல்கிறது எந்த விதமான சாரோஸ் ஹாப்பினஸ் எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. ஏதாவது ஒரு கஷ்டம்னா எல்லாருக்குமே வந்து ஒரு தேல் பி ஏபிள் டு லெண்ட் ஏ ஷோல்டர்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து அதெல்லாம் வந்து ஸ்லோவாக நம்ம நாட்டில் குறைஞ்சு குறைஞ்சி ரொம்ப கிராஜுவலாக குறைஞ்சு குறைஞ்சி வந்து இப்போ வந்து நம்ம நாட்டில் ஜாயிண்ட் ஃபேமிலினா எந்த அளவுக்கு மனுஷங்களோட மென்டாலிட்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜாயிண்ட் ஃபேமிலியில் வந்து அப்பா அம்மா குழந்தைங்களை தவிர ஒரு தாத்தா பாட்டி இல்லாட்டி ஏதாவது ஒரு அடிஷ்னல் மெம்பர் இருந்தாலே அதை வந்து இப்போ இருக்கிற காலத்தில் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வாதம் விவாதம் நிகழ்ச்சியில் எதை பற்றி பேச போகிறோம்னா வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி வெர்சஸ் நியூக்ளியர் ஃபேமிலி. இதை பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட வந்து வளர்ந்து வர கல்லூரி மாணவிகள் இருக்காங்க. ஜாயிண்ட் ஃபேமிலி தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. வினித்ரா, வைஷ்ணவி மற்றும் கீர்த்தனா வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்.
0: ஜாயிண்ட் ஃபேமிலி எல்லாம் வேஸ்ட், நியூக்ளியர் ஃபேமிலி தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்ல வந்திருக்காங்க. ஐஸ்வர்யா, ஷீலா மற்றும் தாவினி வணக்கம்.
2: வணக்கம்.
0: ஜாயிண்ட் ஃபேமிலியை சப்போர்ட் பண்றவங்க நீங்க முதல்ல சொல்லுங்க. வினித்ரா, நீங்க வந்து இப்ப ஜாயிண்ட் ஃபேமிலியில இருக்கீங்களா?
3: ஆமா, நான் ஜாயிண்ட்.
0: உங்க வீட்டுல வந்து எவ்வளவு மெம்பர்ஸ், யாரெல்லாம் இருக்கீங்க?
3: நான், எங்க அப்பா அம்மா, தாத்தா பாட்டி, தாத்தாவோட தம்பி, அவங்க ஃபேமிலி, அப்புறம் அத்தை மாமா.
0: ஓ, ரொம்ப அழகா இருக்கு. அதுவும் இப்போ வந்து கேட்கறதுக்கே வந்து அத்தை மாமா அவங்களோட தம்பி இதெல்லாம் வந்து இப்போ வந்து ப்ரிவைலிங்கா இல்லவே இல்லை. ரொம்பவே நல்ல விஷயம். தொடர்ந்து நீங்க இப்படிதான் ஒத்துமையா இருக்கணும்னு நாங்க எல்லாரும் வேண்டிக்கிறோம். வைஷ்ணவி, நீங்க சொல்லுங்க, உங்க ஃபேமிலியில யாரெல்லாம் இருக்காங்க? நீங்களும் ஜாயின் ஃபேமிலியில தானே இருக்கீங்க?
1: ஆமா, நானும் ஜாயின் ஃபேமிலியில தான் இருக்கேன். என் ஃபேமிலியில வந்து நான், அப்பா அம்மா, அண்ணா, தாத்தா பாட்டி, அப்புறம் அம்மாவோட அக்கா அவங்க ஃபேமிலி, அண்ட் அப்பாவோட அண்ணா தம்பி அவங்க ஃபேமிலி.
0: தட் இஸ், நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா அம்மா சைடு ரிலேஷன்ஸ் அப்பா சைடு ரிலேஷன் எல்லாரும் சேர்ந்து ஹாப்பியா இருக்கும் அப்படின்னு சொல்ல வரீங்க.
1: கண்டிப்பா,
0: ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். கீர்த்தனா, நீங்க சொல்லுங்க. கீர்த்தனா, நீங்க வந்து ஜாயின் ஃபேமிலியில இருக்கீங்களா, இருந்தீங்களா, எப்படி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க.
4: இல்ல, இப்பவும் நாங்க ஜாயின் ஃபேமிலியில தான் இருக்கோம். எங்க வீட்டுல வந்து எங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி, அதுக்கப்புறம் பெரியப்பா பெரியமா அண்ட் அவங்க பசங்களும் இருக்காங்க. அப்பாவோட அம்மா அப்பா, அதுக்கப்புறம் அம்மாவோட அம்மாவும் இருக்காங்க.
0: ஓ, ரொம்ப அழகான விஷயம். அப்பா சைடு அம்மா சைடு ரெண்டு பேருமே தாத்தா பாட்டி இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா வந்து நிறைய அன்பெல்லாம் கிடைக்கும் எல்லா பக்கத்துல இருந்தும்.
4: ஆமா,
0: ஓகே ஓகே, ரொம்பவே அழகா சொன்னாங்க. நியூக்ளியர் ஃபேமிலி சைடுக்கு இப்ப நம்ம போறோம். ஐஸ்வர்யா, நீங்க முதல்ல சொல்லுங்க. ஐஸ்வர்யா, உங்க ஃபேமிலியில வந்து யாரெல்லாம் இருக்காங்க? நியூக்ளியர் ஃபேமிலின்றீங்க, சோ நீங்க வந்து எப்படி முன்னாடியே வந்து ஜாயின்ட் ஃபேமிலியே இருந்து நீங்க வந்து தனியா இப்போ கொஞ்சம் பீரியட்ல இப்போ நீங்க ஸ்பிட் ஆகி வந்தவங்களா, இல்லாட்டி எப்படி?
5: இல்ல, அம்மா வந்து கல்யாணம் ஆயிட்டு வந்த உடனே ஒரு எல்லாரும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பிசினஸ் ஸ்டார்ட் ஆயிட்ட உடனே தாத்தா பாட்டி எல்லாம் ஷிஃப்ட் ஆயிட்டாங்க, கேரளா ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. சோ இப்போ வந்து நான், அம்மா, அப்பா, அண்ணா இருக்காங்க.
0: சோ நீங்க நாலு பேர்.
5: நாலு பேர்,
0: ஒரு ஸ்மால் ஹாப்பி ஃபேமிலி. ஓகே ஓகே. ஷீரா, நீங்க சொல்லுங்க. ஷீரா,
6: இதே மாதிரிதான் கல்யாணம் ஆனோடனே எங்க அப்பா சைடு அவங்களோட தான் ஃபேமிலி ஜாயிண்டா இதுல இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஸ்பிளிட் ஆயிட்டு இப்போ வந்துட்டு நானும் எங்க அம்மா அப்பா என் தம்பி இருக்கும்.
0: சோ நீங்களும் ஐஸ்வர்யா மாதிரி தான். ஆமா, ஒரு சின்ன ஹாப்பி ஃபேமிலி. தாமினி, நீங்க சொல்லுங்க. தாமினி,
7: இல்ல, கல்யாணம் வந்து அப்பா அம்மா தனியா தான் இருக்காங்க. சோ நான், எங்க அக்கா, அம்மா, அப்பா.
0: சோ முதல்ல வந்து நீங்க வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியில இருந்ததில்ல. ஓகே ஓகே. அடுத்தபடியா நான் என்ன கேக்குறேன்னா வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியில இருக்கவங்க நீங்க சொல்லுங்க, ஏன் வந்து நீங்க வந்து இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? சேர்ந்து இருக்கணும், கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, ஏன் அதை வந்து நீங்க சொல்றீங்க? கீர்த்தனா, நீங்க சொல்லுங்க, ஏன் நினைக்கிறீங்க ஜாயின்ட் ஃபேமிலி வந்து ஒரு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைக்கிறீங்க?
4: நான் என்ன நினைக்கிறேன்னா வந்து இப்போ வந்து கூட இருக்கச்சே வந்து நீங்க வந்து நல்லா ஷேர் பண்ணலாம். இப்ப வந்து சந்தோஷமா இருக்கட்டும் இல்ல துக்கமா இருக்கட்டும், வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா வந்து என்னோட கசின் வந்து ஹெல்ப் பண்ணுவான்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு.
0: சோ உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம், ஏதாவது ஒரு பீரியட்ல ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னா
4: கஷ்டம் மட்டும் இல்ல சந்தோஷமையும் ஷேர் பண்ணிக்க இருக்காங்க.
0: சோ உங்க துக்கங்களையும் உங்களோட சந்தோஷத்தையும் பகிர்ந்து கொள்ள வந்து ஆட்கள் இருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க.
4: ஆமா,
0: ஓகே ஓகே. வைஷ்ணவி, நீங்க சொல்லுங்க. வைஷ்ணவி, ஜாயின்ட் ஃபேமிலி பெஸ்ட் அப்படின்னு நீங்க எதுக்கு சொல்றீங்க?
1: குழந்தைங்க வந்து சின்ன வயசுல இருந்தே ஜாயிண்ட் ஃபேமிலியிலே இருந்துட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஷேரிங் அண்ட் கேரிங் வந்து நல்லா இருக்கும்னு சொல்ல நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்களோட பொருள்களை மற்றவங்களோட ஷேர் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வாழறதுக்கு தெரியும். ஸோ அவங்களால வந்து ஒரு எந்த விதமான சிச்சுவேஷன்லையும் அவங்களுக்கு வந்து அவங்கள அடாப்ட் பண்ணிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னா வந்து வீட்டுக்கு வெளியே தேடவே வேணாம், வீட்டுக்குள்ளே இவ்வளோ பேர் இருக்காங்க, கண்டிப்பாக வந்து எனி டைம் வந்து யார் வேணால் ஹெல்ப் பண்ணுவாங்க.
0: ஸோ பொதுவாக வந்து அன்பும் வந்து ஆதரவும் எப்பவும் இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க.
1: நிச்சயமா.
0: வினித்ரா நீங்க சொல்லுங்க, வினித்ரா இது ஏன் பெஸ்ட் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
3: இப்போ ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கனால நம்மளை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் இல்லை பிரச்சனைனா யாராவது கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு நம்பிக்கை இருக்கும். இப்போ தனியாக இருந்தால் திடீர்னு யாரும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கிறது அது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் தெரியனால நம்ம வெளில போனாலும் நமக்கு ஈஸியாக இருக்கும் அடாப்ட் பண்ண.
0: ரொம்பவே அழகாக சொன்னீங்க. நம்ம வெளில போகும்போது நம்ம வந்து யாரையும் டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் இருக்கிற ஒரு பர்சனை மீட் பண்ணுறோன்னா அவங்க கூட எப்படி பேசணும், அவங்களோட மைண்ட் செட் எப்படி, எதை பேசினா அவங்க புரிஞ்சுப்பாங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்றது ரொம்பவே நல்ல விஷயம். நியூக்ளியர் ஃபேமிலி சைட் வரும் இப்போ. ஷீரா நீங்க சொல்லுங்க. ஷீரா, நியூக்ளியர் ஃபேமிலி பெஸ்ட் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, அது உங்களோட வியூ எதனால அப்படின்னு?
6: இப்போ வந்து அன்பு ஆதரவு வந்து ஜாயின்ட் ஃபேமிலியில இருக்கவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. நியூக்ளியர் ஃபேமிலியில இருக்கவங்களுக்கும் கிடைக்குது. ஆனா என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, நீங்க வந்துட்டு நியூக்ளியர் ஃபேமிலி உங்களுக்கு நீங்க சொந்தமா டிசைட் பண்ண முடியும், உங்களுக்கு ஒரு இண்டிபெண்டான ஒரு குவாலிட்டி உங்களுக்கு தானவே வரும். ஆனா நீங்க ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியில இருந்தீங்கன்னா இப்ப ஏதாவது சிச்சுவேஷன் வந்து ஐயோ நம்ம பாட்டி கிட்ட கேட்கணும் இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்களதான் நீங்க டிபெண்ட் பண்ணி இருப்பீங்க. ஸோ நான் வந்து சொல்றேன்னா நியூக்ளியர் ஃபேமிலினா நீங்களே சொந்தமா திங்க் பண்ண முடியும்.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர். நீங்க என்ன சொல்றீங்கன்னா வந்து டிபெண்டன்சி இருக்காது அப்படின்றீங்க. தட் இஸ் என்னால தைரியமா எனக்குன்னு ஒரு டெசிஷன் இருக்கும்போது நான் எனக்கு இருக்கேன் அப்படின்ற ஃபீலிங் இருக்கணும். அப்படி இருந்தா அப்பா அம்மா அவங்க தான் மெயின் அப்படின்னு அவங்களை கன்சல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே ஓகே. ஐஸ்வர்யா நீங்க சொல்லுங்க, நியூக்ளியர் ஃபேமிலி தான் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க.
5: ஏன்னா பிகாஸ் வந்து இப்போ நியூக்ளியர் ஃபேமிலியில இருந்தோன்னா நம்மளுக்கு வந்து இண்டிபெண்டன்ட், இவங்க ஷீரா சொன்ன ஒரு பாயிண்டும் இல்லாம ஒரு இண்டிபெண்டன்ட் அட்டென்ஷன் கிடைக்கும். இப்போ நான் வந்து எங்க அப்பா அம்மா மட்டும் இருக்காங்க, ஸோ நாங்க ரெண்டு பேரும் தான் இருப்பாங்க. ஸோ எங்களுக்கு என்ன வந்து வேணும் அப்படின்ட்டு இப்போ வீட்டில் காலேஜ்லேருந்தோ இல்லை ஒர்க் பிளேஸ்லேருந்தோ வரும்போது எங்க அம்மா அப்பாலாம் வந்து எங்க அம்மா இருப்பாங்க கண்டிப்பா, அவங்க வந்து என் மூஞ்சியை பார்த்தே கண்டுபிடிக்கும். பட் இது வந்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி ஆகும்போது எல்லாரையும் பார்க்கணும். ஸோ ஒரு இண்டிவிஜுவல்
7: நம்ம வளர்க்கப்படுற முறையில தான் இருக்கு. இப்போ நம்ம சொல்லி பேரண்ட்ஸ் நம்ம கற்றுக் கொடுத்து வளர்த்தாதான் அந்த நியூக்ளியர் ஃபேமிலியா இல்ல நம்ம ஷேரிங் கேரிங் எல்லாமே இருக்கும்.
0: ஷேரிங் கேரிங் அப்பதான் இருக்கும் அப்படின்னு, தட் இஸ் பேரண்ட்ஸ் சொல்லி கொடுக்குற விதத்துல இருக்கு அப்படின்னு. வைஷ்ணவி நீங்க சொல்லுங்க, இந்த பாயிண்ட் வந்து நீங்க அப்போஸ் பண்ண விரும்புறீங்களா? ஏன்னா நம்மளும் நிறைய சிச்சுவேஷன்ஸ்ல பாத்துருக்கோம் இல்லையா, நான் சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி.
1: இப்போ வந்து அவங்க சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து லைக் அவங்க சொல்லி கொடுக்கறச்சே அவங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கும், ஓகே நம்ம இந்த மாதிரி ஷேர் பண்ணிக்கணும் கேர் இதுக்கு இருக்கணும் அப்படின்னு. பட் அவங்க நியூக்ளியர் ஃபேமிலியில் இருக்கிறச்சே அவங்க வந்து திங்ஸ் அவங்க தான் யூஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க மாட்டேங்குது. பட் அதே அவங்க ஜாயின்ட் ஃபேமிலியில் இருந்தாங்கன்னா தே ப்ராக்டிஸ் ஆஸ் அண்ட் வென் தே லேர்ன். அவங்க பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க நீ இதை வந்து உன்னோட கசன்ஸோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு உடனே அதை ப்ராக்டிஸ் பண்ணி மனசில் பதிய வைக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. பட் நியூக்ளியர் ஃபேமிலியில் அப்படி இல்லை, அவங்க கல்யாணம் ஆகி போகிறது வந்து ஜாயின்ட் ஃபேமிலியாகவும் இருக்கலாம் இல்லை அதுவும் நியூக்ளியர் ஃபேமிலியாக கூட இருக்கலாம். ஸோ அப்படி போகிறச்சே அவங்களுக்கு வந்து அது எவ்வளோ தூரம் அவங்க கற்றுக்கிட்டு அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அப்படின்றது கண்டிப்பாக ஒரு கேள்வியாக தான் இருக்குது.
0: ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்பதான் சூடு கலப்ப ஆரம்பிச்சிருக்கு நம்ம நிகழ்ச்சி. மேலும் பல விவாதங்களை வந்து இந்த ப்ரோக்ராம்ல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது MOP சமுதாய வானொலி 107.8. நான் உங்க RJ அம்ரிதா. இது வாதம் விவாதம் நிகழ்ச்சி.
2: ஹே பியா நேத்தி பர்த்டே பார்ட்டி எப்படி போச்சு?
8: நேத்தி நான் வீட்டுக்கு போன உடனே எங்க அம்மா கேக்கோட எனக்கு ஹாப்பி பர்த்டே எல்லாம் சொல்லி பண்ணாங்களே.
2: வீட்டுக்கு போன உடனே அம்மா இருந்தாங்களா? எப்படி?
8: என்ன பண்ணுவாங்க?

0: பண்ணி கொடுத்துருப்பாங்க. அம்மா ஆஃபீஸில் தான் எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க போல. அம்மா ஆஃபீஸ்க்கு தான் நோட்ஸ் எழுதி கொடுப்பாங்க. அம்மா ஆஃபீஸில் தான் கேக் கூட்டி கொடுப்பாங்க. அம்மா ஆஃபீஸில் தான் ஹோம்ஒர்க் பண்ணுவாங்க.
1: வேலைக்கு போகும் பெண்கள் அலுவலகத்தை மட்டும் கவனிக்காமல் வீட்டில் இருக்கும் குடும்பத்தாரையும் கவனித்தால் நன்றாக இருக்கும். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே அம்ரிதா. இது வாதம் விவாதம் நிகழ்ச்சி. இந்த வாரம் வாதம் விவாதம் நிகழ்ச்சியில என்ன டாபிக் பத்தி பேசணும்னா வந்து ஜாயின்ட் ஃபேமிலி வெர்சஸ் நியூக்ளியர் ஃபேமிலி, இதை பத்தி தான். இப்போ வந்து நம்ம வைஷ்ணவி கிட்ட கேட்போம், அதாவது ஜாயின்ட் ஃபேமிலி சைட்ல, ஏன் நீங்க வந்து நியூக்ளியர் ஃபேமிலி, அதாவது தனிமா இருக்கிற ஃபேமிலி வந்து வேணாம் அப்படின்னு ப்ரிஃபர் பண்றீங்க, அதுல அது என்ன தப்பு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
1: இதுக்கு வந்து நான் ஐஸ்வர்யா சொன்ன ஒரு விஷயத்த வந்து நான் எதிர்க்கணும்னு நினைக்கிறேன். அவங்க சொன்னாங்க நியூக்ளியர் ஃபேமிலியில வந்து இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கிடைக்கும், அந்த குழந்தைக்கு வந்து அது அவங்க வந்து ஏதாவது அப்பா அம்மா கிட்ட சொல்லணும் அப்படின்னா ஈஸியா போய் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னாங்க அவங்க. நான் இது வந்து ஏன் வேண்டாம், இது ஏன் தப்புன்னு நான் சொல்றேன்னா, அந்த குழந்தை வீட்டில் இதே மாதிரி ப்ராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா வெளியே எங்கேயாவது போய் அவங்களுக்கு இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கிடைக்கலன்னா அவங்களுக்கு வந்து அது ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மாதிரி வந்துடுதுன்னு நான் ஃபீல் பண்றேன்.
0: அதாவது ஒரு
2: கிடைக்கும் போது இப்ப நீங்க சொல்ற பாயிண்ட் வச்சு பார்த்தோம்னா நம்ம வீட்டுக்குள்ளே யாருக்கும் சொல்ல முடியல, வெளியிலேயே நம்ம யாரும் எதிர்ப்பு, தனியா சோலோவா இருக்கிற மாதிரியும் உங்களுக்கு தோணும். அட்லீஸ்ட் நம்ம வீட்டுக்குள்ள ஏதாச்சும் பிரச்சனை, வீட்டுக்குள்ள யாராச்சும் நம்மளை சமாதானப்படுத்த இருந்தாங்க, நம்மளுக்கு ஒரு கேர் இருந்தாங்கன்னா, வெளியில ஏதாச்சும் நடந்துச்சுன்னா கூட வி கேன் கம் அண்ட் ஷேர். நீங்க சொல்ற மாதிரி ரெண்டும் நடக்கல, நீங்க வெளியிலேயே நீங்க அட்டென்ஷன் ஒன்றும் எதிர்பார்க்கல, உள்ளேயும் உங்களுக்கு கிடைக்கலன்னா உங்களுக்கு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பே இல்லாம போகும் இல்லையா?
0: என்ன சொல்றாங்கன்னா ஒரு தனிமையான ஃபீலிங் வந்துடும் அப்படின்றாங்க.
1: எங்க வீட்டுல அவ்வளவு பேர் இருக்கிறச்சே எப்படி தனிமையா?
2: நீங்க கேட்ட க்வெஸ்சனுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, எல்லாரும் அவங்கவுங்க வேலையிலே குறியா இருப்பாங்க, they'll be busy on their own work, இல்லனா அவங்களோட எல்டர்ஸ் பாக்கிறதுக்கு கவனிப்பாங்க. சின்ன பசங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு they'll be like கொஞ்சம் அவங்களுக்கு பெருசா பிரச்சனைகள் வராதுன்ற மாதிரி அவங்க இருப்பாங்க. எல்லாருக்கும் தாத்தா பாட்டி அவங்களா இருப்பாங்க, சோ அவங்கள பார்க்கவே அவங்களுக்கு செலுத்துவாங்க. சோ நம்மளுக்கு கவனம் கொஞ்சம் கம்மியா இருக்கும், அப்ப வந்து உங்களுக்கு அங்க சொல்ல முடியாது இல்லையா? வெளியிலே நீங்க சொல்லல, உள்ளேன்னு சொல்லலாம், you'll be in a depressed state.
0: ஒரு மாதிரி சொல்ற பாயிண்ட் கரெக்ட் தானே? ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலின்னு வரும்போது வந்து எல்லாரும் வந்து அவங்களோட வேலையில தான் இம்பார்ட்டன்ட், கண்ணும் கருத்துமா இருப்பாங்க. இன்னொன்னு என்னன்னா வந்து தாத்தா பாட்டி வயதானவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இது செய்யணும், அவங்களுக்கு டைம்லி ஃபுட் கொடுக்கணும், டைம்லி மெடிசன்ஸ் கொடுக்கணும், அதில் தான் கான்சன்ட்ரேஷன் இருக்கும். குழந்தைங்க வரும்போது அவங்களோட ஃபோக்கஸ் வந்து கம்மியா இருக்கும், அன்லெஸ் அன்டில் அது ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கிற வரைக்கும். ஸோ உங்களை மாதிரி டீனேஜர்ஸ் இல்லாட்டி வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க மேலாம் வந்து ரொம்ப கவனம் இருக்காது இல்லையா? அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவங்க சொன்ன பாயிண்ட் அப்போஸ் பண்ண நினைக்கிறீங்களா கீர்த்தனா?
1: சி, இப்போ வந்து ஜாயின்ட் ஃபேமிலியில வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படி வந்துச்சுன்னா வந்து நீங்க வந்து யாரை வேணா அப்ரோச் பண்ணலாம். இப்போ வந்து எங்க அம்மா வந்து இப்போ அங்க இல்லைன்னா நான் வந்து என்னோட பெரியமாவை வந்து அந்த ப்ராப்ளம் இருக்கச்சே நான் வந்து என் பெரியமா கிட்ட வந்து சொல்லுவேன், இல்லை பெரியமா இல்லைன்னா பாட்டி கிட்ட சொல்லுவேன். அது மட்டும் இல்லை, ஜாயின்ட் ஃபேமிலியோட பிளஸ் பாயிண்ட் என்னன்னா வந்து இப்போ வந்து எல்டர்ஸ் வந்து இருக்காங்க ஃபேமிலியில, ஸோ அவங்களோட வேல்யூஸ் கூட வந்து அந்த அவங்க வந்து கத்து கொடுப்பாங்க அந்த வேல்யூஸ் எல்லாம் சைல்டுக்கு.
0: ஸோ வந்து என்னெல்லாம் தேவையோ லைஃப்ல அதெல்லாமும் வந்து ஜாயின்ட் ஃபேமிலியில வந்து அதை வந்து அந்த குழந்தையோட மனசுல வந்து இன்ஸ்டால் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றீங்க. வினித்ரா நீங்க சொல்லுங்க. வினித்ரா
3: அவங்க சொன்னாங்க இப்போ வந்துட்டு ஜாயின்ட் ஃபேமிலியில எல்லாம் அந்த பெரியவங்கள தான் பார்த்துப்பாங்க, நமக்கு வந்துட்டு அப்பா அம்மா கிட்ட தனியாக பேசுறதுக்கு இது இருக்காதுன்னு. நாங்கள் அப்படி மட்டும் இல்லை, இப்போ ஜாயின்ட் ஃபேமிலியில் ஏஜ் குரூப்லேயே நிறைய பேர் இருப்பாங்க, எனக்கு எல்டர் என் அண்ணா என் அக்கா கசின்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ நான் அவங்கக்கிட்ட கூட ஷேர் பண்ணிக்கலாம், அவங்கக்கிட்ட நான் இன்னும் ஃப்ரீயாக கூட ஷேர் பண்ணலாம். ஸோ அது ஒரு மிகப்பெரிய
0: ரொம்ப அழகான விஷயம். என்னோட ஏஜ் குரூப்லேயும் இருப்பாங்க, ஸோ என்னோட மென்டாலிட்டிக்கு ஏற்ற மாதிரியும் அவங்களோட நான் ஷேர் பண்ணிக்க முடியும் அப்படின்னு. ஷீரா நீங்கள் சொல்லுங்கள், அவங்க சொன்ன பாயிண்ட் நீங்கள் அப்போஸ் பண்ணுறீங்களா?
4: நான் நினைக்கிற ஒரு மெயின் நெகட்டிவ் என்னன்னா, ஜாயின்ட் ஃபேமிலியில இப்போ மாமியார் மாட்டு பொண்ணு அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா சண்டை இருக்கதான் செய்யுது, யாரும் இது இல்ல. சோ அந்த குழந்தை தான் கண்ணுக்கு நேராவே அவ்வளோ அவங்க சண்டை போடல பாக்குறது, அதனால அவங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான சிச்சுவேஷன் இல்ல படிக்கிறதுக்கு. இப்போ என் கசன்னா அவ ஜாயின்ட் ஃபேமிலியில தான் இருக்கா, என்னன்னா தினமும் அவ வந்து சண்டை இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கா, அவளால படிக்கிறதுக்கான ஒரு இதுவே இல்ல, அதனால அவ வெளியில போய் அவ ஃப்ரெண்டு வீட்டுல போய் படிக்கிறான்.
0: வைஷ்ணவி வினித்ரா கீர்த்தனா நான் உங்ககிட்டதான் பேசிட்டு இருக்கேன். இந்த மாதிரி இது வந்து நிறைய பேர் சொல்றாங்க, ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியில இருக்கும், அப்பா அம்மா கூட நிறைய சண்டை, பாட்டி தாத்தா கூட நிறைய சண்டை, இல்லாட்டி வந்து மாமா அப்பா அவங்களுக்குள்ள நிறைய சண்டை, இதனால வந்து குழந்தைங்களோட இது மென்டல் இது வந்து ரொம்பவே டார்ச்சர் ஆகுது இல்லையா? ஒரு படிக்கிற குழந்தையா இருக்கட்டும் சரி, ஒரு வேலை போற ஒரு பையனா பொண்ணா இருந்தாலும் சரி, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
1: இப்போ வந்து ஜாயின் ஃபேமிலியில வந்து சண்டை நடக்கும், ஓகே. ஆனா வந்து சண்டை நிறைய பேர் இருக்கிறதுனால வந்து அந்த அதுக்கு ஒரு சொல்யூஷனும் கிடைக்கும். இப்போ சண்டை நடக்குதுன்னா வந்து அவங்க எப்படியாவது பேட்ச் அப் பண்ணிப்பாங்க,
0: ஏன்னா மத்தவங்க எல்லாரும் இருக்காங்க அப்படின்ற ஒரு அபிப்பிராயத்திலேயாவது.
1: ஆமா,
0: ஓகே.
1: இப்போ அந்த குழந்தை வந்து கத்துக்கும், இப்போ ப்ராப்ளம் வந்துச்சுன்னா வந்து அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும், அதுக்கு எப்படி நம்ம வந்து சொல்யூஷன் வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு.
2: இல்ல இதுல ஒரு பாயிண்ட் என்னன்னா, அமிர்தா எனக்கு சொல்ல வேண்டியது, நியூக்ளியர் ஃபேமிலியில இருக்க, நான் என்னோட வீட்டுல சொல்றேன், இப்போ அப்பா அம்மாக்குள்ள ஏதாச்சும் பிரச்சனை வந்ததுன்னா நம்ம வந்து நான் போகும்போவே அவங்க வந்து சொல்லுவாங்க உள்ள போ, இல்லைன்னா ஏதாச்சும் சொல்லுவாங்க, பிகாஸ் அவங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டாம். ஸோ இது மாதிரி ஜாயிண்ட் ஃபேமிலியில இருக்கும்போது வேல்யூ அவங்க சொல்யூஷன் கண்டுபிடிப்பாங்க, பட் நம்ம இருக்கிற அவங்க பிரச்சனை சண்டை போடுவாங்க, சொல்யூஷன் அங்கங்கே போயிடும். நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு நம்ம அது பாக்குறோம் இல்லையா, டெய்லி அவங்க சண்டை போடுறது எவ்வளவு தான் சமாதானம் ஆனாலும் அதே ஒரு சிச்சுவேஷன் தான் நம்மளுக்கு வீட்டுல, என்னதானாலும் ஒரு பிரச்சனை. இப்ப நிறைய குடும்ப அண்ணன் தம்பிகள் எல்லாரும் சேர்ந்து இருப்பாங்க இல்லையா, அவங்க கூட வந்து இப்போ எல்லாரும் கேர்ள்ஸ் எல்லாரும் அவங்க ஈகோ கிளாஷ் எல்லாம் ஆகும். அப்போ அது வந்து ஒரு நம்மளுக்கே ஒரு இப்படிதான் என் ஃப்ரெண்ட் எல்லாம் இருந்தா நான் கல்யாணம் போனா மாமியார உடனே நான் வீட்டை விட்டு துரத்தணும்னே இருக்கா. சோ அவங்க இன்ஸ்டன்ட்டே அப்படிதான், ஏன்னா மாமியார் வந்து இப்படிதான் குடும்பத்தாரி அப்படின்னு ஒரு இதே இருக்கா. பட் எனக்கு வந்து எனக்கு அது என்னன்னு யாரு எப்படின்னு எனக்கு தெரியாது, ஏன்னா எங்க அம்மாவும் அவங்க கிட்ட அவ்வளோ நான் பாக்குறதுலேருந்து தனியா தான் இருக்காங்க. சோ வந்து எனக்கு அந்த ஒரு இது இல்ல, இவ என்னடானா அவங்க இப்படிதான் ரொம்ப நச்சு, எங்க அம்மா படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறிக்கோளே போறனாலே நிறைய ஃபேமிலிஸ் வந்து இப்போ அந்த ஒரு
0: டிஸ்பியூட்.
2: ஆமா,
0: தாமி நீங்க சொல்லுங்க. தாமி,
4: இப்போ நியூ ஜாயின் ஃபேமிலினா இருக்கிறதுனால இப்போ எங்கள் அம்மாவோட மாமியார் எப்பயாச்சும் தான் வருவாங்க, மந்த்லி ஒன்ஸ் தான் வருவாங்க. அந்த மந்த்லி ஒன்ஸ் வர்றதுக்குள்ளேயே ஆயத்திட்டு பிரச்சனை பண்ணிட்டு அவங்க ஏதாச்சும் ஒரு சண்டை சச்ச
0: கலப்பி விட்டு
4: போகும்போது ஏதாச்சும் ஒரு சண்டையோட தான் எங்கள் அம்மா அப்பாவை சண்டை போட்டு அது அவங்க சொல்யூஷன் சொல்றதான் கேட்கணும், நான் சொல்றதா என் மருமகன் கேட்கணும். ஆனா இப்ப நம்மளுக்கு ஓன் திங்கிங் இருக்காது,
0: அதாவது ஒரு கண்ட்ரோல் இருக்கும் பெரியவங்களுக்கு சின்னவங்களோட. என்னதான் இருந்தாலும் வந்து சின்னவங்களோட அபிப்பிராயத்துக்கே அவங்க வந்து காது கொடுத்து கேட்க
4: மாட்டாங்க.
0: இத பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க கீர்த்தனா?
1: இல்ல இப்ப வந்து ஐஸ்வர்யா சொன்னாங்கல்ல, இப்ப வந்து மாமியார் வந்து மாட்டு பொண்ணோட சண்டை அதை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நீங்க வந்து நியூக்ளியர் ஃபேமிலியில ஜாயின்ட் ஃபேமிலியில இருக்கச்சே உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ண தெரிஞ்சுக்கும், தெரியும். இப்போ வந்து மாமியார் வந்து மாமியார் கிட்ட எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், மாமனார் கிட்ட எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அதெல்லாம் தெரியும். இப்போ நியூக்ளியர் ஃபேமிலியில அதெல்லாம் நீங்க கத்துக்கவே முடியாது.
0: கரெக்ட் தானே ஐஸ்வர்யா, அவங்க சொல்றது கரெக்ட் தானே. சப்போசிங் நீங்களே வந்து நாளைக்கு வந்து ஒரு ஜாயின் ஃபேமிலிக்கு தான் போறீங்க அப்படின்னும் போது வந்து உங்களால எப்படி வந்து அந்த அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி வந்து எப்படி உங்களால வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறீங்க?
4: நீங்க வந்து ஒரு சிச்சுவேஷன் அட்ஜஸ்ட் பண்ணதுன்னா ஒரு நம்மள மாதிரியான ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஏஜ்ல இருக்கவங்களுக்கு அது புரியும், அந்த மென்டல் மெச்சூரிட்டி இருக்கும். ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் அந்த குழந்தை படிக்குதுன்னா அதுக்கு எதுவுமே புரியாது. ஆனா என்ன தெரியும், நம்ம வீட்டுல தினமும் சண்டை நடக்குது அப்படின்னா தெரியும்.
2: நாங்க வந்து அந்த குழந்தை
1: என்ன ஒரு
2: பட்ஜெட்டிங்ல சண்டை வரலாம், இல்லனா ஒரு டிரெஸ் அது இது, பட் ஆனா ஒரு ஈகோ கிளாஷோ இதெல்லாம் வந்து மாமியார் மருமக இல்லனா சிஸ்டர்ஸ் அதெல்லாம் தான் வரும். அந்த அது என்னன்னு கேக்க, ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் குள்ள வருது வந்து நீ வந்து அது வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி கிடையாது.
1: அதாச்சும் நினைக்கிறேங்க ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் குள்ள ஈகோ கிளாஷ் இல்லன்னு.
4: ஒரே நிமிஷங்க, அப்படியே ஈகோ கிளாஷ் இருந்தாலும் அவங்களுக்கு தெரியும் நம்ம குழந்தைங்க இருக்கு, அவங்க முன்னாடி சண்டை போடக்கூடாதுன்னு இருக்கும். ஆனா
0: அதான் விஷயம் அவங்க சொன்னது, ஜாயின்ட் ஃபேமிலியில வந்து இந்த மாதிரி பாக்க மாட்டாங்க இல்லையா, அந்த குழந்தை முன்னாடியே வந்து நிறைய

0: சிச்சுவேஷன்ஸ்ல வந்து அந்த குழந்தை வந்து முன்னாடியே இருக்கும், அவங்க முன்னாடியே வந்து சண்டை வரலாம். சாப்பிடும் போது டைனிங் டேபிள் எல்லாரும் உட்காந்து சாப்பிடுறீங்க, நீங்க ஜாயின்ட் ஃபேமிலி தான் சொல்றீங்க, ஏதோ ஒரு சண்டை வந்து ஆரம்பிக்குதுன்னா சண்டை வருது அப்படின்னா அந்த ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் சண்டை போட்டுட்டு இருக்காச்சே.
1: அவங்க வந்து அவங்க ரெண்டு பேர் தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்து அவங்க என்ன பேசுறோம், அவங்களுக்கு வந்து இன்னொருத்தர் வந்து சண்டேல வந்து டிஃபீட் பண்ணோம், அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி தான் இருக்கும். ஸோ அந்த சமயத்துல அந்த குழந்தை அங்க வந்திருக்கு, அந்த குழந்தை அங்க நிக்குது, அந்த குழந்தை சாப்பிட்டுதா தூங்குதா ஹோம்ஒர்க் பண்ணாதான் எதுவுமே அவங்க கவனிக்க மாட்டாங்க. அதே ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி இருந்ததுன்னா ஒரு கப்பிள்குள்ள சண்டை அப்படின்னா பாக்கி எல்லாரும் எப்படியாவது அந்த குழந்தைங்களை என்கேஜ் பண்ணிட்டு அந்த குழந்தைய டிஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த கப்பிள் சமாதானம் ஆனதுக்கு அப்புறமா அந்த குழந்தைய வந்து மறுபடியும் அந்த ரூமுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம், அந்த மாதிரி ஏதாவது பண்றதுக்கு ஆள் இருக்கு. பட் நியூக்ளியர் ஃபேமிலியில அந்த வாய்ப்பே கிடையாது. அவங்க சண்டை போட்டதுக்கு அப்புறம் அவங்க அப்செட் ஆகி அப்படியே போய் படுத்துருவாங்க, சமைக்க மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. அந்த குழந்தையும் கவனிக்கிற மைண்ட் செட் அவங்களுக்கு இருக்காது. ஏன்னா அப்பதான் ஒரு சண்டை முடிஞ்சிருக்கு அண்ட் அவங்களோட ஹஸ்பண்ட் அவர் ஒய்ஃப் கூட சண்டை போட்டுக்கிச்சே, கண்டிப்பா அவங்களுக்கும் மனசு ரொம்ப வருத்தமா இருக்கும். ஸோ அந்த குழந்தைய கவனிக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து அந்த சமயத்துல முடியாது.
0: அதாவது நியூக்ளியர் ஃபேமிலியில வந்து சண்டை வந்தா வந்து அந்த குழந்தைக்கு வந்து அட்டென்ஷன் கொடுக்க மாட்டாங்கன்னா, ஜாயின்ட் ஃபேமிலின்னும் போது வந்து நிறைய பேர் இருக்காங்க, பெரியமா பெரியப்பா அப்படின்னு இருக்கும்போது அம்மா அப்பாக்குள்ள நடுவில் சண்டை வந்தா கூட மற்றவங்க வந்து அந்த குழந்தைய கவனிச்சு சாப்பிட்டியா தூங்கினியா படிச்சு அப்படின்னு கேள்வியை கேட்கறதுக்கு இருப்பாங்க அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்போ வந்து நியூக்ளியர் ஃபேமிலியை சப்போர்ட் பண்ற சைடு உங்ககிட்ட வரேன், நீங்க ஏன் வந்து ஜாயின்ட் ஃபேமிலி தேவை இல்லை எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்றீங்க?
2: அதுல வந்து எனக்கு ஒரு இன்சிடென்ட் இருக்கு. அப்படிதான் எங்க வீட்டு பக்கத்துல வந்து ஒரு ஃபேமிலி, அங்க வந்து கிட்டத்தட்ட 45 மெம்பர்ஸ் ஃபேமிலியில. ஸோ அங்கே வந்து இட்ஸ் அ பிக் ஃபேமிலி அண்ட் அவங்க நான் அப்போ இந்த சாப்பாடெல்லாம் வந்து அந்த ஜென் அவங்களுக்கு ஒரு மெத்தட் இருக்காது, எந்த அந்த மெத்தட்லாம் தெரியாது இப்படி. ஸோ அதில் ஒரு பையன் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டான். எல்லாருக்கும் இண்டிவிஜுவல் ரூம்ஸு, அந்த ப்ரைவேட் எல்லாமே அவங்களுக்கு ரூமு, அந்த ரூமுக்குள்ளே டிவி அண்ட் ஜென்ரலாக என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் இருக்கு. ஸோ மோஸ்டாக அந்த பாய் டீனேஜர்ஸ் எல்லாம் வெளியில் வர அவசியமே இல்லை, அப்படி ஒரு சிச்சுவேஷன் அங்க சிச்சுவேஷன். அண்ட் ஒரு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த அம்மா வந்து அந்த பையன் சூசைட் பண்ணிக்கிட்டான்னு தெரிஞ்சதே த தேர்ட் டே. இந்த பையன் வந்து லைக் இருந்தான், சாப்பிட்ருப்பான், முன்னாடி சாப்பிட்டான், பின்னாடி சாப்பிட்டான், சாப்பிட்ற கணக்கு வச்சுதான் அந்த லைக் அவங்களுக்கு தெரிய வரும் இவங்களெல்லாம் பார்த்தோன்ட்டு. ஏன்னா பிஸி, அங்கே நிறைய பேர் வந்து இந்த பி லைக் வேலை செய்கிறான், ரெண்டு மூணு பேர் வந்து வெளில போய் வேலை செய்கிறாங்க கேர்ள்ஸு, மிச்சம் எல்லாரும் வந்து கிச்சன். ஸோ ஒரு ஒரு வேலைக்கே அவங்களுக்கு வந்து யூ கேன் இமேஜின் 40-50-45 பேருக்கு குக் பண்ணுனா. ஸோ வந்து அவங்களுக்கு அந்த நோட் அந்த இதே இல்லை, யார் வந்தா யார் போனா அதெல்லாம் தெரியல. ஸோ அந்த தேர்ட் டே மட்டும் தச்சேலாம் ரெண்டு நாள் ஆச்சோ என்ன பார்த்து அப்படின்ட்டு, சரி சும்மா போய் பார்க்கலாம் அப்படின்னா ஹீ இஸ் லைக் ஹேங்க்ட். அப்பதான் அவங்களுக்கு வந்து தெரியறதே லைக் அவங்க பையன் வந்து இப்படி லெட்டர் ஒண்ணுமே இல்லை, இன்னும் அவங்களுக்கு தெரியாது எதனால அந்த பையன் இறந்து போனா அப்படின்ட்டு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க ஹி ஹேட் லைக் சம் லவ்வர், ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டியிருந்தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த வரைக்கும் அவங்களுக்கு மேபி அந்த பிரச்சனை எனக்கு என்ன தோணுதுன்னா ஆஸ் அ பர்சனல் திங், அந்த பிரச்சனை முன்னாடியே தெரிஞ்சிருந்துன்னா அதே கூட ஏதோ சைக்காலஜிஸ்டோ எதுக்கோ கொண்டு போய் கவுன்சிலிங் எதை பண்ணிருக்கலாம்னு எனக்கு தோணுது. அதனால தட் இஸ் அ மெயின் டிஸ்அட்வான்டேஜ் தெரியல யாருக்கும் யாரோடையும் பர்சனல் அட்டென்ஷன் இல்ல.
0: ஓகே ஓகே, ரொம்பவே ஒரு துக்கமான சம்பவம் தான் இது. ஏன்னா வந்து இவங்க சொல்ற விஷயம் கரெக்ட் தானே, நீங்க ஜாயின்ட் ஃபேமிலி சைட் சொல்லுங்க, டீனேஜ் வயசுல இருக்கிற ஒரு குழந்தை வந்து சூசைட் பண்ணின்றது, அதை வந்து ரெண்டு மூணு நாள் கழிச்சு தான் அம்மாவுக்கு தெரியாது, அந்த அம்மாவுக்கு வந்து அது எவ்வளவு கஷ்டம் கொடுத்துருக்கும் மனசுல. இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா வந்து ஜாயின்ட் ஃபேமிலி 45 பேருன்னு இருக்கும் போது கண்டிப்பா அம்மா வந்து ஷீல் பி ஃபோக்கஸ்ட் ஆன் அதர் மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபேமிலி கண்டிப்பா. அப்போ அந்த குழந்தை வந்து சாப்பிட்டுதா இல்லையா இருக்கா இல்லையான்னு கூட அவங்க அம்மாக்கு தெரியல, தேர்ட் டே தான் அவங்களுக்கு அது ஸ்ட்ரைக் ஆச்சு அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் ஆஃபன் நடக்கும் இல்லையா ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி சிஸ்டம்ல?
1: சி அது ஆஃபனா நடக்கும்லாம் சொல்ல முடியாது. இப்போ வந்து நீங்க நியூக்ளியர் ஃபேமிலியில பாத்தீங்கன்னா வந்து மோஸ்டா வந்து பேரண்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, பிகாஸ் வேற இன்கம் வந்து ரெண்டு பேரும் வேலை செஞ்சாதான் கிடைக்கும்,
0: தேவை.
1: ஆமா. ஸோ வந்து அவங்க வந்து ரெண்டு பேருமே வேலை செய்யறச்சே வந்து குழந்தைகளை வந்து கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு அட்டென்ஷன் கொடுக்கறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க வீட்டில். ஸோ அந்த குழந்தை தனியா இருக்கும். இப்போ வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி இருந்தாங்கன்னா வந்து அப்பா அம்மா தான் வேலை செய்வாங்க மோஸ்டா. ஸோ வந்து வீட்டில் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ வந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்க நல்லா ஷேர் பண்ணிக்கலாம், அது மாதிரி நிறைய ஷேர் பண்ணிக்கலாம்.
0: வைஷ்ணவி நீங்க சொல்லுங்க. வைஷ்ணவி,
3: இப்போ அந்த பையன் வந்து அவனோட பிரச்சனையை வந்து வேறு யார்கிட்டயுமே சொல்லலை அப்படின்னா அது அந்த பையனோட சொந்த கேரக்டராக கூட இருக்கலாம். பிகாஸ் சில பேர் வந்து அப்படி இருப்பாங்க மூடியா, அவங்களோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் யாரோடையும் ஷேர் பண்ணாமல் இருக்க சான்ஸ் இருக்கு. ஸோ நீங்கள் சொல்லியிருக்கிறது வந்து படி பார்த்தா அது வந்து இட் கேன் ஹேப்பன் இன் எனி ஃபேமிலி. அது வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்ததுனால தான் அப்படினு சொல்ல முடியாது.
0: Not necessary that it must be a joint family. நியூக்ளியர் ஃபேமிலில வளரப்பட்ட பையன் கூட அப்படி இருக்கலாம்
3: அப்படிங்க. இப்போ எவ்வளவோ சூசைட்ஸ்லாம் நடக்குது. அது எல்லாமே வந்து ஜாயிண்ட் ஃபேமிலில தான் நடக்குதுன்னு நீங்க சொல்ல முடியாது இல்ல.
0: தாமினி நீங்க சொல்லுங்க தாமினி.
4: அது இப்போ அவங்க லாஸ்ட் டைம் சொன்னப்போ ஜாயிண்ட் ஃபேமிலில வந்து மூடி டைப்லாம் இருக்க முடியாது. அவங்க எல்லாத்துமே ஷேரிங், அவங்க எல்லாத்துமே இது பண்ணிப்பாங்க. அது அவங்க எல்லாத்துமே கலந்து உரையாடுவாங்க அப்படின்றாங்க. இப்போ எப்படி அப்போ ஜாயிண்ட் ஃபேமிலில அப்ப இந்த மாதிரி நடக்கிறதுக்கு
3: விதிமுறைகள் அந்த மாதிரி இருக்கு. இப்போ என்னோட எல்லா விஷயத்தையும் நான் வந்து எல்லார்கிட்டயும் கண்டிப்பா சொல்லிட்டு இருக்க மாட்டேன். சிலது எனக்குன்னு பர்சனலா இருக்கும். அது வந்து இட்ஸ் அ பர்சனல் திங். யாருமே சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. இப்போ உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு உங்களை பத்தி தெரிஞ்ச விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்காது சில விஷயம்.
1: இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா ஜாயிண்ட் ஃபேமிலியில வந்து இப்போ வந்து உங்களுக்கு கசின்ஸ் இருப்பாங்க. ஸோ வந்து சில விஷயம் வந்து நீங்க வந்து உங்க அம்மா அப்பாவோட ஷேர் பண்ணாத விஷயங்கள் நீங்க வந்து உங்க கசின் கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். பிகாஸ் அவங்க வந்து சேம் ஏஜ், தே வில் அண்டர்ஸ்டாண்ட் யூ பெட்டர்.
0: ஓகே, சோ சேம் மெச்சூரிட்டி லெவல் இருக்கும் அவங்களுக்கும் அப்படின்றீங்க.
1: ஆமா
0: தாமினி நீங்க சொல்லுங்க. தாமினி,
4: ஜாயிண்ட் ஃபேமிலிக்கு எப்படி கசின்ஸ் அந்த அவங்க சேம் ஏஜ்ல இருக்காங்களோ அந்த மாதிரி இப்ப நாங்க நியூக்ளியர் ஃபேமிலியில எங்களுக்கு கூட அந்த நம்ம ஏஜ்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் அவங்க சொல்றாங்க நியூக்ளியர் ஃபேமிலியில வந்து ரெண்டு பேர் ஒர்க் பண்ணணும்ட்டு. இருக்க போற மேக்ஸிமம் 3 or 4 மெம்பர்ஸ். அது 2 ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணிட்டு வேலை பார்த்துட்டு இருக்கணும்னு ஒரு
0: அவசியம்
4: இல்ல.
1: பட் ஆனா நீங்க பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் நியூக்ளியர் ஃபேமிலிஸ் பாத்தீங்கன்னா வந்து போத் த பேரண்ட்ஸ் வர்க்கிங்கா தான் இருப்பாங்க.
4: அது வந்து ஃபியூச்சர் சேஃப்கார்டுக்காக. அது எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்சிடென்ட் என்னன்னா, இந்த இப்போ ஒரு ஊர்ல இருந்து இப்ப எங்க ஃபேமிலி எடுத்துட்டா கூட ஊர்ல இருந்து எங்க அப்பா அவங்க எங்க அம்மாவோட மாமியார் மாமனார் வரும்போது தான் எங்க அத்தை அவங்க எல்லாம் வருவாங்க. அந்த ரெண்டு அவங்க இருக்க ஒரு மாசத்துல 2-3 நாள் எங்க அத்தைங்க வருவாங்க. வர்ற அந்த 3 நாளே எங்க வீட்டுல வந்து ஒரு கலவரமே, ஒரு கலவரே நடக்கும். இவளுக்கு இது பிடிக்கல, அதையே செஞ்சா. அவளுக்கு இதே பிடிக்கல, அவளுக்கு இதையும் கொடுக்கல, இதையே வாங்க. இங்க அவ கேட்டது 10 வருஷம் ஆச்சு, அவங்க கேட்டு எதுவுமே வாங்கி கொடுக்கல. எங்க அப்பா தையத்தக்கான்னு குதிப்பாரு. அது எதுக்கு அந்த மாதிரி சண்டை சச்சரவு வேணாம்னு நாங்க செப்பரேட்டா போயிருக்கோம். சோ வி நீட் எ பீஸ் ஆஃப் மைண்ட் ஃப்ரம் த
5: சின்ன வயசுல இருக்கே வந்து கசின்ஸோட வளர்ந்துருப்பீங்க. சோ உங்களுக்கு அவங்களை தெரியும், நல்லா புரிஞ்சுப்பாங்க. அவங்களுக்கும் அவங்கள பத்தி நல்லா தெரியும். உங்களுக்கும் அவங்க கேரக்டர்ஸ் எல்லாம் நல்லா தெரியும். சின்ன வயசுல இருந்தே இருப்பீங்க. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப டக்குனு இப்ப காலேஜ் போறீங்க. மோஸ்டா டீனேஜ் வயசுல தான் அந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. இப்ப திடீர்னு ஸ்கூல்ல இருந்து காலேஜ் போறீங்க, அவங்களுக்கு சுத்தி யாரும் தெரியாது. அவங்க காலேஜ்ல கொஞ்சம் நாள் ஆகும் பழகி அவங்கள பத்தி தெரிஞ்சுக்க. சோ அவங்க நம்பி ஏதாவது சொல்லலாமான்னு உங்களுக்கு தெரியாது. அதே கசன்ஸ்னா நீங்க சின்ன வயசுல இருந்தா இருக்கனால அவங்க நம்பி ஏதாவது சொல்லலாம்னு உங்களுக்கு தோணும்.
0: ரொம்ப அழகான விஷயம். கண்டிப்பா வந்து கசின்ஸோட இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஒவ்வொருத்தர் வந்து வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஈஸிலி. ஏன்னா சின்ன வயசுலேயே சேமா வளர்க்கப்பட்டிருக்கும் அப்படின்னு. கீர்த்தனா நீங்க சொல்லுங்க. கீர்த்தனா,
1: இப்போ வந்து அவங்க வந்து சொன்னாங்கல்ல வந்து அவங்க நியூக்ளியர் ஃபேமிலி, இப்போ வீட்டுக்கு வந்து அவங்க தாத்தா பாட்டிலாம் வந்துச்சு, ரொம்ப ப்ராப்ளம்லாம் நிறைய வந்துச்சு. அது பிகாஸ் நீங்க வந்து இவ்வளோ நாளா வந்து நியூக்ளியர் ஃபேமிலியிலேயே இருந்திருக்கீங்க. ஸோ உங்களால ஜாயிண்ட் ஃபேமிலியில எப்படி இருக்கணும்னு தெரியாது. இப்போ நாங்க வந்து இப்ப ஜாயிண்ட் ஃபேமிலியில வளர்ந்துருக்கோம். சோ வி கேன் அட்ஜஸ்ட் நியூக்ளியர் ஃபேமிலி. என்ன சிச்சுவேஷனா இருந்தாலும் நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்க,
0: நாங்க புரிஞ்சுப்போம் அப்படின்றாங்க. ஐஸ்வர்யா, இதை பத்தி நீங்க என்ன சொல்லுவீங்க?
2: இல்ல, இது நம்ம புரியறதுல பிரச்சனை இல்ல அமிர்தா. அது வந்து என்னன்னா, நம்ம எவ்வளவுதான் திங்க் பண்ணாலும், இப்போ தாமினி சொன்ன எக்ஸாம்பிள்னா கொஞ்சம் கிராமத்துல இருந்து வந்துறாங்க, அவங்களும் நம்மள மாதிரி ஓப்பன் மைண்டடா இல்ல.
0: சோ அவங்க
2: போறாங்க
0: வைஷ்ணவி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க
3: நீங்க போற எல்லா இடத்துலயுமே வந்து உங்களுக்கு வேணுங்கிறது தான் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்ப நாளைக்கே நீங்க ஆபீஸ்க்கு ஒரு வேலைக்கு போறீங்க, நீங்க வந்து ஒரு ப்ரொபோசல் ஏதோ ஒன்னு சப்மிட் பண்றீங்க, அது உங்க பாஸ்க்கு பிடிக்கலன்னா அவர் ரிஜெக்ட் பண்ணுவாரு. நீங்க வந்து என் பாஸ்க்கு பிடிக்கல, அது எப்படி அவருக்கு பிடிக்காம போகும், என் இஷ்டம் இதுதான் என் ப்ரொபோசல் நான் சப்மிட் பண்றேன் அப்படின்னு பண்ண முடியாது. நீங்க அது நீங்க போற எல்லா இடத்துலயுமே வந்து உங்களுக்கு வேணுங்கிறது தான் நடக்கும்னு சொல்ல முடியாது. நீங்க வந்து உலகத்துல வந்து அட்ஜஸ்ட் பண்ண தெரிஞ்சாதான் உங்களால வந்து வாழ முடியும்.
0: ஷீரா, இவங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட் தானே ஷீரா? நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் வந்து நம்மளுக்கு தான் எல்லாரும் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. நம்மளுக்கு பிடிச்சதா எல்லாரும் செய்வாங்கன்றதும் சொல்ல முடியாது. சோ இதை பத்தி நீங்க என்ன சொல்லிருக்கீங்க?
4: அதுக்கு தாங்க உங்க பேரண்ட்ஸ் இருக்காங்க. உங்க பேரண்ட்ஸ் அவங்க பண்றாங்களோ இல்லையோ அவங்க கண்டிப்பா சொல்லுவாங்க போற இடத்துல இந்த மாதிரி பண்ணணும், அதெல்லாம் பண்ணணும் அப்படின்றது. இட்ஸ் நாட் நெசரி தட் நான் ஜாயிண்ட் ஃபேமிலியில இருந்தாதான் இந்த அட்ஜஸ்டபிலிட்டி கத்துப்பேன் அப்படின்றது இல்ல.
3: ஜாயிண்ட் ஃபேமிலியில இருந்தா உங்களுக்கு அது இயல்பா வரும். அது வந்து இயல்பா வரும் நான் சொல்றேன். ஏன்னா நீங்க டெய்லி வாழ்க்கையிலேயே வந்து அந்த மாதிரி வளரப்படுறீங்க, அந்த மாதிரி வளர்க்கப்படுறீங்கன்றதுனால உங்களுக்கு அது வந்து நேச்சுரலா வரும். அது நீங்க போன உடனே கஷ்டப்பட்டு அதை வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்க தேவையில்லை.
2: ஒரு ப்ரோக்ராம் ப்ரப்போசல சப்மிட் பண்ணும்போது அந்த ரெண்டும் டிஃபரெண்ட். நம்ம வந்து ஒர்க்கையும் பிளேஸையும் வந்து இது பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா வந்து வீட்டுக்குள்ள நடக்கிற பிரச்சனைகள் வந்து ஒரு என்னது, நான் இன்னைக்கு அத்தை வந்து நான் சாம்பார் வேணும்னு சொன்னா வேற யாராச்சும் வந்து எனக்கு கார குழம்பு தான் வேணும் அதுக்குன்னு ஒரு நிறைய இடத்துல எங்க வீட்டு பக்கத்துல வந்து அவங்க வந்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி இருந்தாங்க. ஒரு இடம் பிரச்சனை, ப்ராப்பர்ட்டி, அந்த பிரச்சனைக்காக அவங்க வந்து வீட்டை விட்டு வெளில போயிட்டாங்க. இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு வந்து என்னோட அண்ணன் வந்து காசே கொடுக்கல அப்படின்னு நடு ரோட்ல இறக்கி விட்டாரு அப்படின்னு சொல்றாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க அண்ணா சொல்ற பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னவர் கடைசியில இப்படி அல்ல இப்படி சொல்றாரு. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த மென்டல் அந்த இது பாருங்களேன். அப்போ வந்து இந்த ப்ரோக்ராம் ப்ரப்போசல் அதெல்லாம் நம்ம வளர்க்கப்படுற இது பொறுத்து தான் இருக்கு. நம்மளாம் இதான் சொல்லி இப்போ நியூக்ளியர் ஃபேமிலியில இருக்கிறவங்க வந்து அப்படியே ரொம்ப திமிராலாம் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ், அதுதான் நான் சொல்றேன், பேரண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து இண்டிவிஜுவலா அதுக்கு நம்மளுக்கு வந்து இதுதான் சரியுது கண்டிப்பா அவங்கள சொல்லுவாங்க. ஜாயிண்ட் ஃபேமிலியும் போது அவங்கள இம்போஸ் பண்ண இன்னொருத்தவங்க இருப்பாங்க. இப்ப எங்க அம்மா அப்பா என்ன தப்புன்னு சொல்றாங்க, இப்ப வந்து நான் அவங்க எதாச்சும் சொன்னேன் நீ பண்றது சரியில்லைன்னு சொல்லலாம், அது ஒரு ஓகே. ஆனா வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியில போது அவங்க சொல்ற அவங்களுக்கே தப்பு கரெக்ட், இன்னும் அவங்களுக்கு புரியல, இன்னும் அவங்களுக்கே சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து நம்மள எப்படி சொல்லுவாங்க?
0: கரெக்ட் தானே கீர்த்தனா? நீங்க சொல்லுங்க. இவங்க சொல்ற விஷயம் என்னன்னா வந்து அப்பா அம்மா செய்யறதே தப்புன்னு வந்து தாத்தா பாட்டியோ இல்லாட்டி வீட்டுல மத்த பெரியவங்களும் வந்து சொல்றாங்க. சோ அப்பா அம்மாவே அங்க கரெக்ட் இல்ல.
3: அந்த மாதிரி நேரத்துலதான் வந்து தாத்தா பாட்டி வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நான் சொல்றேன். ஏன்னா அப்பா அம்மாக்கு வந்து எந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இருக்குன்னு நமக்கு தெரியாது, நம்ம வந்து அவங்கள ஜட்ஜ் பண்ண முடியாது. சோ அந்த மாதிரி நேரத்துலதான் தாத்தா பாட்டி அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவங்களுக்கு, அவங்க வந்து குழந்தைங்களை வந்து கைட் பண்ணலாம், கரெக்ட் பண்ணலாம்னு நான் சொல்றேன். இப்போ வந்து உங்க அம்மா,
2: ஒரு நிமிஷம்
3: இப்போ வந்து உங்க அம்மா அப்பாவுக்கு வந்து எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு இல்ல. இப்போ வந்து சில விஷயத்துல உங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாத விஷயத்துல வந்து இப்போ ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்ததுன்னா உங்க தாத்தா பாட்டி வந்து சொல்லுவாங்க.
2: அதுதான் அந்த இடத்துலதான் கீர்த்தனா, எனக்கு வந்து இப்ப பேரண்ட்ஸ் கண்டிப்பா எங்க அம்மா அப்பா எஜுகேட்டட் ரைட்டா, தாத்தா பாட்டி மோஸ்டா இப்போ நிறைய பேர் அன்எஜுகேட்டட் தான் இருக்காங்க. சோ அவங்க திங்க் பண்ற வே இப்ப எனக்கு இப்ப அதெல்லாம் விடுங்க. நான் இப்ப ஒரு மீடியா கோர்ஸ் எடுத்திருக்கேன், எங்க அம்மா அப்பாவுக்கு மீடியா கோர்ஸ் எடுக்கணும்னு, ஆனா எங்க தாத்தா பாட்டி வந்து இன்ஜினியரிங் போ அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சோ வந்து எங்க அப்பா அம்மா எனக்கு இது பண்ணனாலதான் நான் இங்க எனக்கு இருக்கு. தாத்தா பாட்டினா எனக்கு பிடிக்காத சப்ஜெக்ட், எனக்கு மேத்ஸ் ஒரு வார்த்தை வராது. இன்ஜினியரிங் எடுத்தேன்னா கண்டிப்பா நான் ஒரு செமஸ்டர் கூட நான் கிளியர் பண்ணிருக்க மாட்டேன். சோ நான் எனக்கு பிடிச்ச எடுத்தனாலதான் எனக்கு வந்து நான் இது பண்ணிருக்கேன். சோ வந்து அந்த ஓபன் அவங்க தாத்தா பாட்டி வந்து இட்ஸ் நாட் அப்ரோச்சபிள், அவங்க வே ஆஃப் திங்கிங் வந்து டிஃபரெண்ட்.
0: ஐஸ்வர்யா, அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா வந்து நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியில செய்ய முடியாது. தாத்தாக்கு தான் பிடிக்கும், பாட்டிக்கு தான் பிடிக்கும், மாமாக்கு தான் பிடிக்கும், நான் இந்த கோர்ஸ் எடுத்தாதான் வந்து வீடு நிம்மதியா இருக்கும். சோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி வில் பி கான்

0: தான் இந்த மாதிரி கஷ்டம் வரும், என்னால் படிக்க முடியாது, இந்த கோர்ஸ் தான் எனக்கு சூட்டபிள்னு எனக்கும் வந்துட்டு தெரியும் எந்த கோர்ஸ் எடுக்கணும்னு.
1: ஸோ வந்து அதாவது நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து நிறைய இது வளர வளர வந்து தாத்தா பாட்டிக்கும் வந்து புரியுறது இந்த காலத்தில் வந்து எதெல்லாம் குழந்தைங்களுக்கு இது எடுத்தால் நல்லது.
0: மீடியாலாம் வந்துட்டு அதே அவங்களே சொல்கிறாங்க, நியூஸ் பேப்பர் அந்த மாதிரி கோர்சஸ் இருக்குது, காலேஜ்லாம் டிவிலே வந்துட்டு காட்டுறனால தாத்தா பாட்டிக்கு புரியுது.
2: இப்போ வந்து அவங்க வந்து தாத்தா பாட்டிக்கு வந்து மோஸ்டாக அன்எஜுகேட்டடாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்கல்ல, இப்போ அவங்களுக்கு வந்து லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ வந்து அவங்களுக்கு தெரியும் இது பண்ணா வந்து இது சரியில்லை. எஜுகேஷன்ன்றது வந்து எஜுகேஷன் எஜுகேஷன்
1: இஸ் ஜஸ்ட் அ பார்ட் ஆஃப் லைஃப்.
2: ஆமா,
1: இட்ஸ் நாட் ஓன்லி லைஃப் அப்படின்றீங்க.
2: ஆமா, எஜுகேஷன் நான் எஜுகேட்டடா இருந்தாதான் எனக்கு வந்து எது சரி எது தப்புன்னு தெரியும் அப்படின்னு இல்லை. நான் இப்போ வந்து என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து தான் வந்து எது சரி எது தப்புன்னு நான் வந்து டிசைட் பண்ண எனக்கு தெரியும்.
1: ஸோ வாழ்க்கையே கத்து கொடுக்கும் அப்படின்றாங்க கீர்த்தனா, எனக்கு வந்து எது நல்லது எது கெட்டது அப்படின்னு. ஷீரா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
3: அந்த மாதிரி இருந்தா உங்களுக்குன்னு ஒரு ஒரிஜினாலிட்டி இருக்காது. நீங்க என்ன பண்ணுவீங்க, ஐயோ எங்க தாத்தா பாட்டிக்கு இப்படிதான் இருக்கணும். இப்ப ஒன்னும் இல்ல, நீங்க வந்துட்டு உங்க ஃபேமிலி ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி, ஜாயின்ட் ஃபேமிலியில இருக்கீங்க, அங்க வந்து அவங்கள நீ இந்த மாதிரிதான் ட்ரெஸ் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க வெளி இடத்துல வரப்போ அந்த மாதிரி நீங்க ட்ரெஸ் போட்டு வர முடியாது. அப்போ அந்த இடத்துல ஒரு சின்ன கிளாஷ் வரும், உங்களுக்கு அப்பவே ஒரு மைண்ட் செட் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா அவங்க அந்த காலத்துல இருக்கிற இதுலேயே தான் அவங்க இருக்காங்க. இப்போ இருக்கிறதுல இப்போ வந்து என் ஜாப் வந்து நான் நைட் டியூட்டி முடிச்சு தான் வரணும் அப்படி என் ஜாப் என்ன, அது அவங்களுக்கு புரியாது அப்போ.
2: ரொம்பவே
1: விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு நம்ம விவாதம். இப்ப வந்து நம்ம ஒரு ஷார்ட் பிரேக் எடுத்துக்கலாம், தொடர்ந்து பேசுவோம். இது வாதம் விவாதம் நிகழ்ச்சி, நான் உங்க ஆர்ஜே அம்ரிதா, இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
4: காலை 5 மணிக்கு
5: அம்மா பால்,
4: காலை 8 மணிக்கு
5: அம்மு பேக்ல புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருந்தியா? ஆ சரி, பத்திரமா பார்த்து போயிட்டு வானா.
6: பை மா.
5: பை.
4: காலை 10 மணிக்கு
6: மிஸ் உஷா, can I have you in the cabin?
5: Yes sir, coming.
4: மாலை 6 மணிக்கு
5: ஸ்கூல்லாம் எப்படி போச்சு? ஹோம்வொர்க்லாம் கொடுத்துருக்காங்களா? பண்ணுங்க கடகடன்னு ஹோம்வொர்க் பண்ணோனா.
4: இரவு 8 மணிக்கு
5: சரி, தோசை சுடட்டா? நானு
4: நான் வேணா தோசை மாவு வாங்கிட்டேன்.
5: வேண்டாங்க, நான் வந்து மாவு அரைச்சிட்டேன் நேத்தே. நானு
4: இரவு 10:30 மணிக்கு
5: சரி சீக்கிரமா தூங்கணும்னா குட் நைட், நான் அம்மா நாளைக்கு ஆபீஸ் போனும்.
7: குட் நைட் மா.
8: இந்த தலைமுறையை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு போற அம்மாக்கள் எல்லாருமே சூப்பர் மாம்ஸா தான் இருக்கணும். ஆபீஸையும் சரி வீட்டையும் சரி சரிசமமா வச்சுக்கணும். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி

0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே அம்ரிதா. இது வாதம் விவாதம் நிகழ்ச்சி. இந்த வாட்டி வாதம் விவாதம் நிகழ்ச்சியில என்ன டாபிக் பத்தி பேசுறோம்னா வந்து நியூக்ளியர் ஃபேமிலி வெர்சஸ் ஜாயின்ட் ஃபேமிலி, அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். காலர்ஸும் வந்து இந்த விவாதத்தில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், எங்களோட அவங்களோட கருத்துக்களை சொல்லலாம். அப்படி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஃபோன் எடுத்து உடனே கால் பண்ணுங்கள், 6512133, அதாவது 6512133. ஓகே, தொடர்ந்து பேசலாம். ஜாயின் ஃபேமிலி சைடு உங்ககிட்ட இப்போ நான் வரேன். என்ன சப்போர்ட் இருக்கு நீங்கள் ஜாயின் ஃபேமிலியில் இருக்கிறதுனால அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏதாவது இன்சிடென்ட்ஸ் உங்களுக்கு நடந்திருக்கா?
1: இப்போ வந்துட்டு போன செக்மெண்ட்ல ஐஸ்வர்யா சொன்னாங்க, வந்துட்டு ஜாயின் ஃபேமிலியில இருந்தால் இப்போ வந்துட்டு தாத்தா பாட்டி வந்துட்டு இது இன்ஜினியரிங் படி அது படின்னு சொல்லுவாங்க, ஸோ நம்மளோட ஓன் இது பண்ண முடியாதுன்னு. இப்போ நான் ஜாயின் ஃபேமிலியில் இருக்கேன், எங்கள் அப்பா அம்மா வந்துட்டு ஃபர்ஸ்ட் மீடியா கோர்ஸுக்கு வந்துட்டு ஒத்துக்கல, எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு பிடிக்கல. அதுவும் இல்லாமல் நான் லெவன்த்தில் வந்துட்டு காமர்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்தது எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கல அவ்வளோவா வந்துட்டு, ஏன்னா வந்துட்டு காமர்ஸ் வந்துட்டு டோட்டலாக நியூ திங், உனக்கு வந்துட்டு எப்படி புரியும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க ஃபீல் பண்ணாங்க. ஆனால் என் தாத்தாவும் என் ஆண்ட்டும் தான் இருந்து சப்போர்ட் பண்ணி, இல்லை பரவாயில்ல எடுக்கட்டும், அவளோட இன்ட்ரெஸ்ட் அதுனா அதே எடுத்து படிக்கட்டும் அப்படின்னாங்க. இதே இப்போ நியூக்ளியர் ஃபேமிலியில் இருந்தால் அவங்க அப்பா அம்மா அப்போஸ் பண்ணால் யாரும் இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண, அவங்க சொல்கிறது தான் கேட்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ அப்பா அம்மா அப்போஸ் பண்ணியும் என் தாத்தா சப்போர்ட்டில் தான் நான் சேர்ந்தேன். இப்போ என் தாத்தா கூட வந்துட்டு ரீசெண்டாக ஹிந்துவில் அந்த ஷட்டப் காம்படிஷன் அதெல்லாம் வந்து அவரே வந்துட்டு எடுத்து சொல்வார், இந்த மாதிரி காம்படிஷன் இருக்கு வா போய் ஃபோட்டோ எடுத்து சப்மிட் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்வாரு.

0: ஸோ வந்து அப்பா அம்மாவுக்கு புரியாத பட்சத்தில் வந்து தாத்தா பாட்டியோ மற்றவங்களோ வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண இருக்காங்க அப்படின்றீங்க. உங்களோட எக்ஸாம்பிளை பார்த்து தாமி வந்து இதை அப்போஸ் பண்ண
1: மினித்ரா சொன்னதை நான் எதிர்க்க விரும்புகிறேன். ஏன்னா நம்ம நியூக்ளியர் ஃபேமிலியில் இருக்கும் போது நம்ம என்ன இஷ்டப்படுறோம் நம்ம அம்மா அப்பாவுக்கு தெரியும். நம்மளோட ஆசை விருப்பு வெறுப்புகளை எல்லாமே நம்ம அம்மா அப்பாவுக்கு தெரியும். ஸோ நம்ம என்ன கேட்டாலும் வந்து ஃபோர்ஸ் பண்ணாமல் நம்ம இஷ்டத்துக்கு சரி ஓகே நம்ம பிள்ளை ஆசைப்பட்டாங்க அப்படின்னு விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் அதே இது ஜாயின்ட் ஃபேமிலி இருந்தால் அந்த தாத்தா பாட்டி அது என்ன நம்ம ஒரிஜினாலிட்டி போயிடும். அதுவும் இல்லாமல் நம்ம அப்பா அம்மா நம்ம சொல்கிறது கேட்பாங்க. ஆனால் தாத்தா அந்த ஜாயின்ட் ஃபேமிலியில் நம்ம தாத்தா பாட்டி இருந்தால் அவங்க சொல்கிறதான் கேட்கணும். பெரியவங்க சொல்கிறாங்க கேளு மரியாதை கொடு மதிக்கணும் அது இதுன்னு.
0: ஜாயின்ட் ஃபேமிலி சரி இவங்க சொல்றதும் கரெக்ட் தானே. தாத்தா பாட்டின்னு இருக்கும் போது வந்து பெரியவங்க அப்படின்னு அம்மா அப்பா சொல்லினாலும் நம்மளுக்கா ஒரு மரியாதை இருக்கும். அவங்க சொல்றாங்க நம்ம கேட்கணும் அப்படின்னு. அதனால வந்து நம்ம ஆசைப்பட்ட விஷயத்த நம்மளால பண்ண முடியாது. கீர்த்தனா இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க?
2: சரி இப்போ வந்து அவங்க சொன்னாங்க நியூக்ளியர் ஃபேமிலியில இருக்கிறச்சே வந்து அம்மா அப்பா வந்து நம்ம விஷஸ் வந்து அவங்களுக்கு வந்து தெரியும் அப்படின்னு. இப்போ ஜாயின்ட் ஃபேமிலியில இருக்கிறச்சே கூட வந்து நம்மளுக்கு என்ன வேணும் என்ன வேணாம் எல்லாம் தெரியும் அவங்களுக்கு. இப்போ வந்து நீங்க நான் ஒரு சிச்சுவேஷன் சொல்றேன். இப்போ வந்து நியூக்ளியர் ஃபேமிலியில வந்து உங்க அம்மா அப்பா வந்து நீ இன்ஜினியரிங் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து நீங்க வந்து ஒரு மீடியா கோர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு இருக்கீங்க. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் இல்ல. அப்போ வந்து என்ன பண்ணுவீங்க? நீங்க மீடியா எடுப்பீங்களா இல்ல இன்ஜினியரிங் உங்க அம்மா அப்பா சொல்ற மாதிரி இன்ஜினியரிங் தான் எடுப்பீங்களா?
3: அது வந்து அது கரெக்டா இந்த இது வந்து மீடியா கோர்ஸ்ல என்னோட ஃப்ரெண்டு வந்து அவளுக்கு வந்து பிபிஏ பண்ணணும்னு ஆசையா இருந்தது. ஸோ வந்து அவங்க அப்பா அம்மா எல்லாரும் வந்து இன்ஜினியரிங் இது பண்ணனால அவ வந்து ஃபுல்லா அவங்க வந்து டோட்டலா அகேன்ஸ்டா இருந்தாங்க. இவ ஃபுல்லா ஒரு ரெண்டு நாள் அவங்க கிட்ட உட்காந்து பொறுமையா வந்து சொல்லி புரிய வச்சு இப்ப வந்து அவங்க ஃபுல்லா அப்பதான் அவங்களுக்கு புரிஞ்சுது. சி சம்டைம்ஸ் வந்து நம்மளோட திங்கிங்க்கு வந்து அவங்களுக்கு வந்து அவங்க அவங்க நம்ம நல்லதுன்னு நினைப்பாங்க. பட் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கிளாஷ் இருக்கும். மேபி அவங்க அட் சம் பாயிண்ட் கரெக்டா இருந்திருக்கலாம். பட் வந்து நம்மளுக்கு வந்து பிடிக்காதுன்னால நம்ம சொல்லி அவங்க இதை சொல்லி இவனும் இவ்வளவு ஐடியாவை சொல்லி ஏன்னா பிகாஸ் அம்மாவும் அப்பாவும் தானே அவங்களுக்கு வந்து நம்ம வந்து அவங்கள பார்த்தே பயம்பட்டு நம்ம அவங்க சொல்றது இல்ல. கண்டிப்பா இப்ப இருக்கிற தலை ஜென்ரேஷன் என்னன்னா ஃப்ரீ ஆஃப் ஸ்பீச் தான். நம்ம வந்து எப்பவுமே அவங்க கிட்ட பேசலாம் என்ன கஷ்டம்னாலும் பேசலாம். ஸோ நம்ம டைரக்டா போய் சொன்ன அம்மா என்னால முடியாதுமா இன்ஜினியரிங் எல்லாம் நீ என்ன நினைக்கிற சத்தியமா நான் முடியாது அப்படி இப்படின்னு சொன்ன ரெண்டு நாள் வந்து அவங்க ஒரே பிரச்சனை அதாவது இனி இல்லை பண்ணணும் அவங்க பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சாங்க இதெல்லாம் நடக்கும். அப்ப இவ சொன்னா என்னால முடியாது நீங்க இது பண்ணி எனக்கு ஃபியூச்சர் தான் போகும் அப்படின்னு சொன்னப்ப அவங்களுக்கு தே அண்டர்ஸ்டுட் இவ இவ்வளோ டீப்பா இதுல இருக்கு. அவன் அவங்க என்ன நினைச்சாங்க இவ ஏதோ ரேண்டமா சொல்றா அப்படின்ட்டு. பட் இவர் இவளுக்கு என்ன பிளான் அதெல்லாம் தெரிஞ்சோன்னு ஷீ செட் எனக்கு எம்பிஏ பண்ணணும் அப்படின்லாம் சொன்னப்போ அவளை கிளியரா ஐடியா இருக்கு ஓகே தென் யூ கேன் ப்ரொசீட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. ஓகே இது வந்து நம்ம தாத்தா பாட்டி அவங்க நம்மளை சப்போர்ட் பண்ணாலும் அவங்க மனப்பூர்வமா சப்போர்ட் பண்ணலன்னா யூ கான் மூவ். அப்பா அம்மா சப்போர்ட் இல்லாம யூ கான்ட் மூவ்.
0: கரெக்ட் தான் சொல்ற விஷயம். அப்பா அம்மா கிட்ட வந்து நம்ம அவங்கள உட்காத்தி வச்சு அவங்க அவங்கள வந்து நம்மளால வி கேன் மேக் தம் அண்டர்ஸ்டாண்ட். ஆனா வந்து பாட்டி தாத்தாக்கு வந்து ஹவு கேன் வி மேக் தம் லைக் அண்டர்ஸ்டாண்ட். அவங்களுக்கு பிடிக்கலன்னா நம்மளால செய்ய முடியாதுன்னு நிறைய சிச்சுவேஷன்ஸ் வீட்டுல வந்திருக்கு ஜாயின்ட் ஃபேமிலியில இல்லையா?
2: இல்ல இப்போ வந்து நீங்க வந்து நியூக்ளியர் ஃபேமிலியில பாத்தீங்கன்னா வந்து இவங்க சொன்னாங்களே எக்ஸாம்பிள் தட் அந்த பொண்ணு வந்து அம்மா அப்பாவோட பேசினா அப்படின்னு. சில டைம்ஸ் அந்த அம்மா அப்பா நினைக்கலாம் வந்து இது சின்ன குழந்தை இவளுக்கு என்ன தெரிய போறது நம்ம சொல்றதுதான் கரெக்ட் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இப்ப ஜாயிண்ட் ஃபேமிலியில பாத்தீங்கன்னா இப்போ பெரியப்பா பெரியமா அப்படிலாம் சொன்னாங்கன்னா இந்த அம்மா அப்பாவுக்கும் தெரியும் தட் அவங்களும் மெச்சோர்டா இருக்காங்க அப்படின்னு.
0: ஸோ கரெக்ட், ரொம்பவே கரெக்டான விஷயம். தொடர்ந்து பேசலாம். ஆனால் இப்போ வந்து நம்ம கூட ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம்.
4: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன?
4: என் பேர் வைத்தீஸ்வரி.
0: எங்க இருந்து கால் பண்றீங்க வைத்தீஸ்வரி?
4: நான் பெருவாயில இருந்து கால் பண்றேன்.
0: ஓகே வைத்தீஸ்வரி, நீங்க ஷோ கேட்டுட்டு இருப்பீங்க இல்லையா?
4: சோ
0: நீங்க வந்து சொல்லுங்க, நீங்க வந்து ஜாயின்ட் ஃபேமிலில இருக்கீங்களா இல்லாட்டி நியூக்ளியர் ஃபேமிலில?
4: நான் வந்து ஜாயின்ட் ஃபேமிலில தான் இருக்கேன்.
0: ஓகே ஓகே. உங்களுக்கு ஜாயின்ட் ஃபேமிலி ரொம்ப பிடிச்சிருக்கா?
4: ஆமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ஜாயின்ட் ஃபேமிலில வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணாலும் அதை திருத்தறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் தேவைன்னா அது ஹெல்ப் பண்றதுக்கு, அப்புறம் வந்து ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க.
0: ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா கூட யாராவது எனக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. தேங்க்யூ ஃபார் காலிங் வைத்தீஸ்வரி. தொடர்ந்து பேசலாம். இப்போ வந்து நான் ஒரே ஒரு விஷயம்தான் வந்து உங்ககிட்ட கேட்க விரும்புறேன். என்னன்னா வந்து இவங்க வந்து பேசின முக்காவாசி ஜாயின்ட் ஃபேமிலி சைடு என்ன பேசினாங்கன்னா வந்து ஷேரிங், அதுக்கப்புறம் வந்து ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எனக்கு ஏதாவது கஷ்டம்னா வந்து தேர் ஆர் சோ மெனி பீப்புள் டு ஹெல்ப் மீ அவுட் அப்படின்றாங்க. ஆனா அதெல்லாம் வந்து நீங்க லூஸ் பண்றீங்க இல்லையா நியூக்ளியர் ஃபேமிலியில இருக்கிறதுனால. நாலே நாலு பேருன்னு இருக்கிற பட்சத்துல அப்பா அம்மா மோஸ்டா ஒர்க்கிங்கா இருக்காங்க, கூட இருக்கிறது அக்காவோ தம்பியோ அண்ணாவோ ஹூம் எவர் இட் இஸ். அண்ட் நிறைய சிச்சுவேஷன்ஸ் சிங்கிள் சைல்டா இருக்கீங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாம போயிடுமே, லைஃபே வந்து ஒரு வெறுமை ஆயிடாதா?
3: இல்ல அந்த ஒரு சிச்சுவேஷன்ல தான் இப்போ பிரதர்ஸ் அப்படி இல்லைன்னா இண்டிவிஜுவல் ஃபேமிலிஸ் பிரதர்ஸ் ஒரு மெயின் ரோல் பிளே பண்ணுவாங்க. பிரதர்ஸ் இல்லைன்னா சிஸ்டர்ஸ் அவங்க கிட்ட நம்ம எப்பவுமே எது வேணா சொல்லலாம். பட் அப்படி இல்லைன்னா இண்டிவிஜுவல் ஃபேமிலிஸ்ல கூட இப்போ ஹெல்பிங் டென்டர் ஏன் அவங்க நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம், அதுக்கப்புறம் வி ஹாவ் ஃப்ரெண்ட்ஸ். பட் ஜாயிண்ட் ஃபேமிலியில பார்த்தேன்னா இவங்க ஒரு குழந்தை எல்லாரும் எல்டர்ஸ் கிடையாது. ஸோ என்னது ஆண்ட் அண்ட் அங்கிள்க்கும் ஒரு குழந்தை இருக்கும். ஸோ நான் அவங்க வந்து தேர் பி பொசிசிவ் ஆன் தேர் சைல்ட் கண்டிப்பாக, அது நம்மளுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. எல்லாரும் அவங்கவுங்க குழந்தையோட தான் இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம கிட்ட எல்லாரும் நம்ம ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. நம்மளுக்கு இது பிரச்சனைனா நம்ம அப்பா அம்மா தான் கண்டிப்பாக அவங்க கிட்ட சொல்ல சொல்லுங்க, லைக் அப்பா அம்மா தான் என்ன பிரச்சனைன்னு கேட்பாங்க ரைட்டுங்களா. இப்போ வந்து அது ஆண்ட் அண்ட் அங்கிள் வந்து தே ஓன்ட் கிவ் த ஃபுல் ஃப்ரீடம் டு யூ, ஏன்னா பிகாஸ் இவே இது வந்து உன்னோட நெவ்யோ நீஸோ தான் இருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த இதே வேண்டான்னு தோணும், அவங்களுக்கு வந்து அவங்க குழந்தை தான் அப்படின்னு ஒரு இது இருக்கும். ஸோ ஜாயிண்ட் ஃபேமிலியில இருக்கிறனால ஃபுல்லா ஹெல்பிங் அதெல்லாம் சொல்ல முடியாது, இருக்கலாம். பட் ஆனால் வந்து இப்போ இருக்கிற வந்து அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அவங்க அவங்க ஜாயிண்ட் ஃபேமிலியில இருந்தாலும் உள்ள ஒரு நியூக்ளியர் ஃபேமிலி ஓடிட்டு இருக்கும். பல நியூக்ளியர் ஃபேமிலி ஓடினாதான் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க வெளியில.
0: ரொம்ப அழகா சொன்னாங்க ஐஸ்வர்யா. கண்டிப்பா இல்லையா, உங்களோட ஆண்ட் அங்கிள் எடுத்துட்டா கூட எல்லாருமே வந்து தே வில் பி ஃபோக்கஸ் மோர் ஆன் தேர் சைல்ட். என் குழந்தை வந்து நல்லா வரணும், என் குழந்தை வந்து அங்கேயே நிறைய பொறாமை போட்டி இதெல்லாம் உண்டாகுது இல்லையா ஜாயிண்ட் ஃபேமிலியில. வைஷ்ணவி நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வந்திருக்கா?
1: பொறாமை எல்லாம் கிடையவே கிடையாது, ஏன்னா சின்ன வயசுல இருந்தே ஒத்துமையா வளர்றோங்கிறதுனால. இப்போ நீங்க வந்து உங்களோட அண்ணாவோட நீங்க வந்து இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்க அண்ணாக்கும் வந்து பொறாமை இருக்கா, என் அண்ணா வந்து பெரிய ஆள் ஆயிட்டான் அப்படின்லாம் ஏதாவது இருக்கா? அதே மாதிரிதான் இங்க நீங்க வந்து எப்படி உங்களோட அண்ணாவோட எப்படி நீங்க வந்து ரோன்றது வளர்றீங்களோ அதே மாதிரி நாங்க கசின்ஸ் மாதிரியே அவங்களை நினைக்கல. சின்ன வயசுல இருந்தே ஒன்னா இருக்கிறதுனால அவங்களும் எங்களுக்கு வந்து ஒரு ஓன் பிரதர் ஓன் சிஸ்டர் மாதிரிதான் இருக்காங்க. அப்படி இருக்கச்சே எப்படி வந்து பொறாமை இருக்கும்?
3: அதுதான் நான் சொல்றேன். இப்ப வந்து நான் எங்க அண்ணா கூட கண்டிப்பா பொறாமை இருக்காது, பிகாஸ் நான் அது என்னோட சொந்த அண்ணா. பட் வந்து ஒரு கசின் போது உங்களுக்கு ஒன்னா வளர்ந்தீங்க அப்படின்னு இருந்தா கூட அந்த ஃபேமிலி அப்பா அம்மா இப்போ அதுக்கு ஒரு இன்சிடென்ட் இருக்கு. அது வந்து என்னன்னா எங்க வீட்டு பக்கத்துல வந்து அக்கா தங்கச்சி, ஓகே, சோ அவங்க வந்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலில அக்கா தங்கச்சி வித் தேர் ஓன் ஃபேமிலிஸ் இருக்காங்க. சோ வந்து இந்த பொண்ணு வந்து ஏதோ கேட்டுச்சோ ஏதோ இது வந்ததுன்னா இவங்களுக்கு வந்து நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு இவங்களுக்கு வந்து ஒரு லைக் ஒரு நார்மல் ட்ரெஸ். ஸோ இது மேபி அவங்க தெரியாமல் எடுத்துக்கலாம், என்ன வேணால் நடந்துருக்கலாம். பட் அவங்களுக்குள்ள என்னது என்ன என் பொண்ணுக்கு இந்த ட்ரெஸ்ஸு இவ்வளோ ஒரு மேபி ஒரு 5 ரூபீஸ் கம்மியாக இருக்கலாம். இப்போது 1000 ருபீஸ் இருந்தால் அந்த 1005 ருபீஸ் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அந்த ப்ரைஸ் டேக் பார்த்து அவங்க வந்து ஆனாலும் அவன் எனக்கு வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டாலே சரி தெரியாமல் பண்ணியிருப்பான். அவங்களுக்கு அவங்களுக்கு அந்த ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஒரு சின்ன ஒரு லைன் தானே லைஃப். ஸோ அதில் வந்து ஒரு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்க தெரியாமல் பண்ணியிருக்கலாம். பட் அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது அவங்க பொண்ணுக்கு மேபி அந்த நல்ல காஸ்ட்லியா இருக்கலாம், அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கலாம், அவங்க வந்து அது பிரச்சனை படுத்துவாங்க. ஆனாலும் அவங்க பண்ணிருக்க வேண்டாமே அப்படின்னு இது ஒரு இது அப்படிங்கன்னா சின்ன சின்ன
5: இன்னும் இல்லைங்க. சிம்பிளா சொல்றேன், இப்ப நான் வந்து ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியில இருக்கேன், இப்ப என் பாட்டிக்கும் தாத்தாக்கும் இவன் தான் என் செல்ல பேரன் அப்படின்னு இருப்பான், அவனுக்குன்னு ஸ்பெஷலா எல்லாம் நடக்கும். அதை நான் கண் கூட பாப்பேன், அப்ப ஆட்டோமேட்டிக்கா எனக்கு அவன் மேல பொறாம வந்துதான் ஆகும்.
0: பொறாமை
1: வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியில மட்டும் இல்ல நியூக்ளியர் ஃபேமிலியிலயும் வந்து கண்டிப்பா இருக்கும். சோ அவங்க அவங்களோட மைண்ட் செட் பொறுத்துதான் அது.
0: ஓகே ஓகே, வினிதா நீங்க ஏதோ சொல்ல ஆசைப்பட்டீங்க இல்லையா? சொல்லுங்க வினித்ரா, நீங்க என்ன சொல்ல வந்தீங்க?
6: சார், நான் அந்த ஹெல்ப் இதை பற்றி சொல்ல வந்தேன். இப்போ வந்துட்டு என்னோட லைஃப் இன்சிடென்ட்டே நான் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு வந்துட்டு ஒரு 2 மந்த்ஸ் பேக் வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆச்சு. அப்போ வந்துட்டு திடீர்னு எனக்கு வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு வீட்டுக்கு கால் பண்ணி எங்கள் அப்பா அம்மா வந்துட்டு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அப்பா வெளில போயிருந்தார். ஸோ இப்போ என் அண்ணாவும் என் கூட இப்போ ஊரில் இல்லை, எங்கள் அண்ணா வந்துட்டு வெளியூர் போயிருக்கான் படிக்கிறதுக்காக. ஸோ என் அத்தையும் மாமாவும் வீட்டில் இருந்தாங்க, தாத்தா பாட்டி இருந்தாங்க, அவங்க தான் ஃபோன் எடுத்து உடனே வந்துட்டு என்னை வந்து கூப்பிட்டாங்க. எங்கள் அப்பா கால் பண்ணி அப்பா வீட்டில் இல்லாதனால அப்பா வந்துட்டு நான் இப்போ வீட் அப்பா வந்துட்டு வெளியில் இருந்தார். ஸோ வந்துட்டு எங்கள் தூரமாக இருந்தாலும் அப்பாவால வர முடியல. உடனே வந்துட்டு அப்பா வீட்டுக்கு கால் பண்ணார். உடனே வீட்டுக்கு கால் பண்ணி அத்தை மாமா இருந்தனால அவங்க வந்து என்னால கூட்டு வந்து என்னை கூட்டு போனாங்க. இதே இது நியூக்ளியர் ஃபேமிலியில இருந்திருந்தேன்னா நான் யாருக்கு போய் ஹெல்ப் கேட்டிருப்பேன்? என்னால ஒண்ணும் பண்ணிருக்க
0: முடியாது. எல்லாரும் அவங்க அவங்களோட வேலையில இம்பார்ட்டன்டா இருந்திருப்பாங்க இல்லையா? ஓகே, சூடா போயிட்டு இருக்கிற நம்ம விவாதம் இதுக்கு நடுவில் வந்து இப்ப நம்ம ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்க போறோம். தொடர்ந்து கேளுங்க, இது MOP சமுதாய வானொலி 107.8. நான் உங்க RJ அம்ரிதா, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது வாதம் விவாதம் நிகழ்ச்சி.

0: உங்ககிட்ட முதியோர் இல்லத்தை பத்தி ஒன்னு ஷேர் பண்ண நினைக்கிறேன். ஆஃப் பண்ணிடாதீங்க, ஒரு நிமிஷம் இதை கேளுங்க. முதியோர் இல்லத்துல ஒரு அம்மா சொல்றாங்க, கருவறையில உன்னை வச்சு நான் எப்படி கண்ணும் கருத்துமா பாத்துக்கிட்டேன், ஆனா உன் வீட்டுல ஒரு இடம் எனக்கு இல்லன்னு சொல்லி குப்பை ஆட்டம் என்ன தூக்கி வெளியே எறிஞ்சியே அப்படின்னு ஒரு அம்மா கதறாங்க.
1: நம்ம பெத்தவங்களை வச்சு பார்க்க வேண்டிய இடம் முதியோர் இல்லம் இல்லைங்க, நம்ம அன்பான வீடுதான்.
0: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: நேர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே அம்ரிதா. இந்த நிகழ்ச்சி வாதம் விவாதம். இந்த வாரம் வாதம் விவாதம் நிகழ்ச்சியில என்ன டாபிக்கை பத்தி பேசணும்னா வந்து தனி குடும்பம் வெர்சஸ் கூட்டு குடும்பம், இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அதாவது ஜாயிண்ட் ஃபேமிலி வெர்சஸ் நியூக்ளியர் ஃபேமிலி. ஓகே, தொடர்ந்து பேசலாம். ஜாயிண்ட் ஃபேமிலி, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்க விரும்புறேன். இவங்க மோஸ்டா சொன்ன விஷயம் நியூக்ளியர் ஃபேமிலி சைடு என்ன சொன்னாங்கன்னா, ஜாயிண்ட் ஃபேமிலியில இருக்கிறதுனால வந்து அவங்களோட ஒரிஜினாலிட்டியை வந்து அவங்க லூஸ் பண்றாங்க. தட் இஸ் அவங்களுக்குன்னு இருக்கிற ஒரு நான் தான் அப்படின்ற வைஷ்ணவினா இது அப்படின்னு காட்டிக்கிற சிம்பிள் வந்து போயிடுறது அப்படின்றாங்க. மத்தவங்களுக்கு பிடிச்சதுதான் நீங்க செய்யறீங்க அப்படின்றாங்க. இதுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க வைஷ்ணவி, சொல்லுங்க.
3: அவங்க வந்து ஒரிஜினாலிட்டி அப்படின்ற பேர்ல அவங்க வந்து ஏதாவது ஒரு டிசிஷன் எடுத்து சப்போஸ் அந்த டிசிஷன் தப்பா போயிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து லைக் வாழ்க்கை, அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டிசிஷன்னா வந்து அவங்களுக்கு வந்து வாழ்க்கையே போயிடும். ஏதோ சின்ன டிசிஷன்னா பரவாயில்ல, திருத்திக்கலாம், தப்புலேருந்து கற்றுக்கலாம், அதெல்லாம் சொல்லலாம். பட் ஒரு முக்கியமான டிசிஷனை வந்து அவங்க ஒரிஜினாலிட்டிங்கிற பேரில் நான் எடுக்கிற முடிவு தான் என்னோட ஒரிஜினாலிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு டிசிஷன் எடுத்து அது தப்பாக போயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து வாழ்க்கையே போயிடுற மாதிரி இருக்குது. இதே ஜாயிண்ட் ஃபேமிலியில் வந்து அப்படி கிடையாது. இப்போ நான் ஒரு எனக்கு வந்து ஒரு முக்கியமான டிசிஷன் நான் வாழ்க்கையில் எடுக்கணும் அப்படின்னா என்னோட அம்மா அப்பா தவிர நான் நிறைய பேர்கிட்ட ஒப்பீனியன் கேட்குறேன். அப்படி இருக்கச்சே எல்லாரோட ஒப்பீனியனும் வரச்சே கண்டிப்பா வந்து தி பெஸ்ட் டிசிஷன் தான் வந்து நான் எடுப்பேன். சோ அந்த வகையில நான் வந்து தோத்து போறதுக்கு ஒரு வாய்ப்பே இல்ல எனக்கு.
2: ரொம்ப அழகா சொன்னீங்க. தட் இஸ் எனக்கு வந்து எப்பவுமே எல்லாருமே சப்போர்ட்டிவா இருப்பாங்க. எனக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது நான் யார்கிட்ட வேணா போய் கேட்கலாம், எனக்கு இந்த உதவி செய்யுங்க, அந்த உதவி செய்யுங்க. அண்ட் இன்னொன்னு முக்கியமான விஷயம் நீங்க சொன்னதுல நேயர்களுக்கும் சரி எனக்கும் சரி என்ன புரிஞ்சிருக்குன்னா வந்து நான் வந்து பாதை தவறி போக மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப கிளியரா சொன்னீங்க. தாமினி, நீங்க இதை அப்போஸ் பண்ண விரும்புறீங்க இல்லையா, சொல்லுங்க.
4: அது எனக்கு தெரிஞ்ச ஒரு ரிலேட்டிவ் வீட்டுல வந்து அவங்க ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்தாங்க. அதுல ஒரு அவங்க மூத்த பையனுக்கு கல்யாணம் பண்ண பார்த்தாங்க ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்குள்ளேயே, ஐ மீன் டிஸ்கஸ் பண்ணி அவங்க கல்யாணம் பண்ண பார்த்தாங்க. கல்யாணம் ஆச்சு. அவங்க இத்தனைக்கும் அந்த பையனுக்கு பிடிக்கல பொண்ணு. ஆக்சுவலா அவங்க அவங்க கம்பல் பண்ணதுனால அந்த பையன் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அது வீட்டுல எல்லாம் பெரியவங்களும் சொன்னாங்க அந்த பொண்ணும் வெளில எஜுகேட்டடும் கிடையாது, ஒரு மாதிரி தான் அவங்க நார்மல் அவங்க. ஆனா பார்த்தா இப்ப கல்யாணம் ஆன அடுத்த ஒரு மூணாவது மாசத்துல அந்த பொண்ணு ஜஸ்ட் லைக் தட் நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவ்வளவுதான், வரவே இல்லை இன்னைக்கு வரைக்கும். அவங்க கல்யாணம் 4 வருஷம் ஆச்சு.
2: சோ அப்படியே அந்த பொண்ணு வந்து கிளம்பி போயிட்டாங்க.
4: கிளம்பி போயிட்டாங்க. எது என்னன்னு கேட்டா அவங்க மாமியார் குடும்பம் அது இதுன்ட்டு ஒரு தப்போய் கேஸ் போட்டு இப்போ அவங்க டைவர்ஸ் கோர்ட்ல ஜட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு அவங்களுக்கு.
2: சோ இவங்க சொல்ற விஷயம் என்னன்னா வந்து தனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத அந்த வியூவே வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றாங்க. இதை பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன கீர்த்தனா, நீங்க சொல்லுங்க.
5: இப்போ நீங்க வந்து நியூக்ளியர் ஃபேமிலியில பாத்தீங்கன்னா வந்து நிறைய வந்து இப்போ நியூஸ்ல வந்து நிறைய டிவோர்ஸ் எல்லாம் நிறைய வந்து கேசஸ் எல்லாம் வருது. ஏன்னா வந்து அவங்க வந்து அந்த ஒரு ப்ராப்ளம் வந்து அவங்களால சால்வ் பண்ண முடியல. இப்போ நியூக்ளியர் ஃபேமிலினா வந்ததுன்னா வந்து ப்ராப்ளம் ஏதாவது இருந்ததுன்னா வந்து கூட இருக்கிறவங்க அட்லீஸ்ட் ஏதாவது சொல்லி அட்லீஸ்ட் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும்,
2: விட்டு கொடுத்து போவாங்க.
5: ஆமா, கரெக்ட், விட்டு கொடுக்கறது இருக்கு. இப்போ வந்து நியூக்ளியர் ஃபேமிலியில வந்து டைவோர்ஸ் கேசஸ் வந்து நிறைய போயின் இருக்கு. இப்போ அவங்க ப்ராப்ளம் ஏதாவது வந்ததுன்னா வந்து அவங்க வந்து விட்டு கொடுக்கறதெல்லாம் யாருமே பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ ஜாயிண்ட் ஃபேமிலியில பாத்தீங்கன்னா வந்து கூட இருக்கிறவங்க வந்து அட்லீஸ்ட் ஏதாவது சொல்யூஷன் கொடுப்பாங்க அது மாதிரி. அதனால ப்ராப்ளம் வந்து போயிடும்,
2: அனுசரிச்சு போவாங்க. ரொம்ப அழகா.
6: ஒரு நிமிஷம்,
2: நீங்க சொல்லுங்க.
6: நான் வந்து அவங்க சொன்னதை வந்து கொஞ்சம் அப்போஸ் பண்றேன். என்னன்னா, ஜாயிண்ட் ஃபேமிலியில இருந்ததுன்னா இப்போ புதுசா கல்யாணம் ஆயிட்டு வந்திருக்கா அந்த பொண்ணு அப்படின்னா அந்த அந்த அம்மாவுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த பெரியவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு தான் எல்லாரும் போவாங்க. இந்த ஒரு பொண்ணோட வியூ எப்படி இருக்கும், அவ கஷ்டப்படுறாளா என்ன படுறா அப்படின்லாம் இருக்காது. பெரியவங்க இப்படி சொல்றாங்க அந்த மாதிரி அப்படின்றதுனால எல்லாரோட சப்போர்ட்டும் வந்து ஒருத்தங்களுக்கு தான் இருக்குது ஜாயின்ட் ஃபேமிலியில.
2: அதாவது விருப்பு வெறுப்புகளுக்கு வந்து இங்க வந்து இதே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றீங்க. கரெக்ட், நீங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து கரெக்டா. அடுத்தபடியா நியூக்ளியர் ஃபேமிலி உங்ககிட்டே நான் வரேன். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஜாயின்ட் ஃபேமிலி இவங்க சொல்றத கேக்குறீங்க இல்லையா, சித்தப்பா சித்தி மாமா மாமி அத்தை எல்லாரோடையும் நாங்க சேர்ந்து இருக்கும் போது எங்களுக்கு ரொம்ப வந்து ஒற்றுமை ஒற்றுமை தன்மை ரொம்பவே அதிகமா இருக்கு, எங்களுக்கு இருந்தாலும் நாங்க நிறைய வேல்யூஸ் கத்துக்கிறோம் அப்படின்றாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் அப்ப வந்து உங்களுக்கே வந்து ஃபீல் ஆலையா, அட்லீஸ்ட் நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸாவது இருப்பாங்க, அட்லீஸ்ட் உங்களுக்கு இருக்கிற ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃப்ரெண்டாவது வந்து ஜாயின்ட் ஃபேமிலியை சேர்ந்தவங்க இருப்பாங்க. அப்ப அவங்க வந்து டெய்லி இந்த மாதிரி சொல்லும் போது என் வீட்டுல இன்னைக்கு இப்படி நடந்தது அப்படி நடந்ததுன்னு சொல்லும் போது நீங்க வந்து ஒரு அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம்ல கூட உங்களுக்கு வந்து கஷ்டமா இருந்ததே இல்லையா, நம்மளும் இருந்திருக்கலாம் ஜாயின்ட் ஃபேமிலியில ஒற்றுமையா இருந்திருப்போமே நம்ம, அந்த ஒற்றுமைன்ற ஒரு இதை வந்து நீங்க மிஸ் பண்றீங்க இல்லையா?
4: ஒற்றுமையா அந்த ஒற்றுமைன்னு ஒரு ரீசன் நான் இருந்தாலும் அந்த ஒற்றுமைனால நிறைய ஏகப்பட்ட பிரச்சனைங்க வருது. நாங்க வந்து இப்ப இருக்கிறதுனால வரப்போற ஃபியூச்சர்ல வரப்போற ப்ராப்ளம்ஸ் அந்த ஃபேஸ் பண்றதுக்காக தான் நாங்க இப்போ நாங்க ஒரு கடைக்கு போனா இப்போ ஒரு ட்ரெஸ் எடுக்கவோ இல்ல ஹோட்டலுக்கே போனா கூட அவங்களுக்கு என்ன பிடிக்கும் இவங்களுக்கு என்ன பிடிக்கும் அவங்களுக்கு பிடிச்சதா வாங்கணும், ஆனா நம்ம பட்ஜெட் பார்க்க மாட்டாங்க அவங்க. அவங்களுக்கு தேவையானது இப்போ காசு அவங்க எதுவுமே பார்க்க மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அவங்க பாட்டு செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்போ நகை கடன் போனால் கூட இப்போ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு தான் நாங்கள் பண்ண முடியும். ஸோ அது நியூக்ளியர் ஃபேமிலி தான் பெஸ்ட், அதுக்கு ஒற்றுமையாக இருக்கணும்னு இது இல்லை.
2: ஐஸ்வர்யா நீங்க சொல்லுங்க, ஐஸ்வர்யா உங்க கருத்து என்ன?
7: இப்போ இதெல்லாம நிறைய பேர் ஜாயின்ட் ஃபேமிலியில அவங்க வந்து சொல்லும் போது எனக்கு அதுல ஒரு ஆசை அது மாதிரி ஒன்னும் வர்றது இல்லை. ஏன்னா பிகாஸ் இப்போ ஏதாச்சும் நடக்குதுன்னா, இப்போ இன்னைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னே வச்சுக்கோங்க, நான் வந்து எங்க அப்பா கிட்ட காலையில அப்பா நைட் எனக்கு வந்து படத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னா அப்பா புக் பண்ணி நாங்க படத்துக்கு போகணும். இதே ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில அதெல்லாம் முடியாது. முக்கியமான என்டர்டெயின்மெண்ட்ஸ் அதெல்லாமே அவங்க மிஸ் பண்றாங்க. அதுவும் இல்லாம இப்ப நிறைய ஒர்க் ஷாப்ஸ் அது மாதிரி எல்லாம் நடக்கும்போது ஒரு ஃப்ரெண்டா வந்து நான் என் வீட்டுல வந்து தங்க வைக்கணும்னா அது ஒன்றும் பெருசா எந்த ஒரு பிரச்சனை இல்லை. எங்க அம்மா அப்பாவுக்கு அண்ணா கிட்ட சொன்னா போதும். பட் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலினா நம்ம வந்து அவங்க கிட்ட அவங்க கேக்குற கேள்விக்கு ஆன்சர் பண்ணி வரதுக்குள்ளே விடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டு தங்க வேண்ட அவசியமே இருக்காது.
2: ஷீரா நீங்க சொல்லுங்க. ஷீரா
6: இவங்க சொன்னாங்க ஜாயிண்ட் ஃபேமிலியில நிறைய வேல்யூஸ் கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நியூக்ளியர் ஃபேமிலிலாம் அந்த குழந்தைக்கு தெரியும் குடும்பம் எந்த சூழ்நிலையில இருக்கு, அவங்களோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் எவ்வளோ இருக்கு, நம்ம இதுக்கு மேல செலவு பண்ணலாமா வேணான்றது நல்லா தெரியும். அந்த குழந்தைய கூட்டிட்டு போவாங்க, நீ போய் கடையில போய் வாங்கினா அந்த நியூக்ளியர் ஃபேமிலியில இருக்கிற குழந்தைக்கு தெரியும் ஒரு இது பாக்கெட் பால் நம்ம வாங்கறது கரெக்டா பண்றோமா இல்லையா. ஆனா ஜாயிண்ட் ஃபேமிலியில அப்படி இருக்காது, குழந்தைங்களுக்கு தெரியாது நம்ம என்ன சூழ்நிலையில வளர்றோம் அப்படின்றது. ஏன்னா எல்லாரும் இருக்கறனால அவங்களுக்கு வந்து இந்த மணி வேல்யூன்றது அப்படி இருக்காது.
2: நிச்சயமா நிச்சயமா ஒரு முக்கியமான விஷயத்தான் நீங்க சொல்லியிருக்கீங்க. பேராசையும் எதுக்கும் படமாட்டாங்க கண்டிப்பா. கீர்த்தனா நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா இவங்க பாயிண்ட்டுக்கு அப்போஸ் பண்ண?
5: இப்போ வந்து ஐஸ்வர்யா வந்து சொன்னாங்கல்ல அதுக்கு நான் அப்போஸ் பண்ண விரும்புகிறேன். இப்போ இதுலதான் வந்து நீங்க வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியில வந்து விட்டு கொடுக்கறது அது வந்து நீங்க கத்துப்பீங்க. அதோட அழகு வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியில தான் தெரியும்.
7: இல்ல கீர்த்தா இல்ல, அது வந்து என்னன்னா ஆசி பேசிக்கா நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது படத்துக்கு போகணும் இல்ல ஒரு ஃப்ரெண்டு ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்ம எனக்கு அந்த படம் பாக்கணும்னா அவங்கள விட்டு கொடுத்து போறதுல அதுல என்ன ஒரு மகிழ்ச்சி எனக்கு இருக்குன்னு எனக்கு சத்தியமா புரியல. நாம விட்டு கொடுத்து போறதுனால வெளி உலகமே தெரியல, என்ன தெரியும் அட்ஜஸ்ட் பண்ண தெரியும், கடைசியில வந்து அட்ஜஸ்ட் பண்ண தெரியும். ஒண்ணுமே நம்மளுக்கு பேசிக்கா எந்த ஒரு நாலேஜும் இல்லாம நம்ம ஏன் வளரணும், ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்காது. இப்போ

0: ஒரு நாலு இடத்து, இப்ப நியூக்ளியர் ஃபேமிலினா நாலு இடத்துக்கு போவா அப்படின்னு எல்லாம் இருக்கும். பட் ஜாயிண்ட் ஃபேமிலினா நமக்கு ரீசன் இருக்கும், ஏன் இவ இந்த எதுக்கு போறா எதுக்கு வரா அதெல்லாம் இருக்கு. இப்போ நியூக்ளியர் ஃபேமிலினா இவ்வளோ பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு போறா அவங்களுக்கு தெரியும், அம்மா கால் பண்ணி கேட்பாங்க விட்டுருவாங்க. அம்மாவுக்கும் தெரியும் நான் எங்க இருக்கேன், இந்த டைம்ல நான் எங்க இருந்தேன், இங்கேருந்து கால் வந்தது, அப்படிதான் இருக்கும். பட் ஜாயிண்ட் ஃபேமிலியில போனாலும் என்ன ஆகுறது, அவங்களுக்கு இந்த வேலையில பிஸி ஆயிடுவாங்க. ஸோ நான் எங்க இருந்தா அவங்க மனசுல ஓடிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு கவனி கால் பண்ணவோ கடகடன்னு கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது.
1: ஸோ வந்து ஐஸ்வர்யா, நீங்க வந்து இப்போ சொல்றச்சே, நீங்க யூஸ் பண்ணது நான் இது பண்றேன், நான் அது பண்றேன் அப்படி, நீங்க ரொம்ப உங்களோட இது பண்ணலாம் வந்து நீங்க
0: நீங்களும் அதான் யூஸ் பண்ணீங்க, நாங்க அப்படின்னு யூஸ் பண்ணீங்க, நீங்க உள்ளார தானே யூஸ் பண்ணீங்க.
1: நான் என்ன சொல்றேன்னா வந்து நீங்க வந்து கொஞ்சம் உங்களுக்கு வேண்டியதான் யோசிக்கிறீங்க, மத்தவங்களுக்கும் இது இருக்கு அப்படின்னு நீங்க யோசிக்க மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு இது வேணும்னா உங்களுக்கு அதுதான் வேணும்.
0: ஆமா ஆமா, என்னோட ப்ரிஃபரன்ஸ் தானே. பிகாஸ் அவங்க வாழ்க்கை, இப்ப தாத்தா பாட்டி யார் வந்து என்கிட்ட சொன்னாலும் அவங்க வாழ்க்கைய அவங்க தேர்ந்தெடுத்துட்டாங்க, ஓகேங்களா? அப்ப அவங்க வந்து என் வாழ்க்கை, நான் ஏதாச்சும் இப்போ என்னோட ஃபேமிலி எடுத்துக்கோங்க, கசின் ஒருத்தவங்களுக்கு அப்பா அம்மாவுக்கு பிரச்சனை, ஓகே. ஸோ அவங்க அரேஞ்ச் பண்ணி ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலிக்கு கொண்டு போயிட்டாங்க எல்லாம். கடைசியில் வந்து அந்த பொண்ணு வந்து எனக்கு இந்த இவர் கூட வாழ முடியல அப்படின்னு வந்து சொல்லும் போது அவங்க வந்து சொல்ல, நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, ஏன்னா வந்து வாழ்க்கை இப்படிதான், நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அவ வந்து டெய்லி கண்ணீர், மாமியார் குடும்பம், லைக் ஹஸ்பண்ட் வந்து எல்லாரும் சொல்றத கேட்கும்போது ஹஸ்பண்டோட வாய்ஸ் இல்லை, அவருக்குன்னு ஒரு வாய்ஸ் கிடையாது. ஸோ வந்து என்ன சொல்றது, அவருக்கு அவ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு லைஃப் ஃபுல்லாக அட்ஜஸ்ட்மெண்ட். யூ கேன் ஜஸ்ட் இமேஜின் ஃபுல் லைஃப் யூல் பி அட்ஜஸ்டிங் ஃபார் சேக் ஆஃப் நீங்க ஜாயின்ட் ஃபேமிலியில இருக்கீங்க.
2: ஐஸ்வர்யா சொல்ற விஷயம் ரொம்ப உண்மைதானே. என்னன்னா வந்து நீங்க உங்களுக்குன்ற ஒரு கன்சர்னே மறந்துட்டு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் தான் உங்க லைஃப்னே ஆயிடுறது நீங்க ஜாயின்ட் ஃபேமிலியில இருக்கும் போது.
3: ஆக்சுவலாக சின்ன வயசுலேருந்து நீங்கள் ஜாயின்ட் ஃபேமிலியில் இருந்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்ற ஒரு கான்செப்டே வந்து உங்களுக்கு வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்றது வந்து உங்களுக்கு கான்ஷியஸாகவே இருக்காது.
0: இல்லைப்பா, இது
3: ஒரு நிமிஷம் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டீங்க, நீங்கள் வந்து அடாப்ட் பண்ணிடுவீங்க. அட்ஜஸ்ட் பண்ணுறதுனா நீங்கள் வந்து அனுசரித்து,
0: இப்போ
3: அதுக்காக உங்களை நீங்கள் வந்து மாற்றிக்கிற மாதிரி இருக்கு. அடாப்ட்னா நீங்கள் வந்து அவங்களோட இணைஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ நீங்கள் வந்து நாட்கள் போக போக நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டிய அவசியமே வராது, அடாப்ட் தான் நீங்க பண்ணிப்பீங்க. சோ அதனால உங்களுக்கு வாழ்க்கை வந்து இன்னும் கூட ஈஸியா தான் போகும், உங்களுக்கு வந்து ஒரு பர்டனாவே இருக்காது. நான் இவங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்ற ஒரு மென்டாலிட்டியே உங்களுக்கு இருக்காது.
0: இப்போ நான் இது வந்து நான் என்ன ஒப்போஸ் பண்ண வந்ததே நான் என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ சொன்னதுனாலதான் இவங்க ஒப்போஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ அதே நான் திருப்பி பண்றேன், நீங்க அடாப்ட் பண்ணும் போது ஃபுல்லாக நீங்கள் சரி எனக்கு படம் அந்த ஒரு கான்செப்டே உங்களுக்கு வராது. கண்டிப்பாக அடாப்ட் பண்ணும்போது நீங்கள் லைஃப் வாழ்க்கை இப்படி தான் சொல்லிட்டு காலையில் வர்றது போகிறது அந்த ஒரு கண்ணோட்டத்திலே போவீங்க, பெருசாக உங்களுக்கு ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு என்ன சொல்றது, உங்க ஒரு சின்ன ஒரு சர்க்கிள்குள்ள ஜாயிண்ட் ஃபேமிலின்னு ஒரு சர்க்கிளை போட்டுட்டு அதுக்குள்ளே நீங்க அடாப்ட், நீங்க டிஃப்ரெண்ட் நேம்ஸை போக அதுக்கு கால் பண்றீங்க, அட்ஜஸ்டோ அடாப்டோ ஏதோதோ சொல்றீங்க. ஸோ அந்த சர்க்கிள்குள்ளே நீங்க இருக்கீங்க. இப்போ ஒரு நியூக்ளியர் ஃபேமிலியில அந்த ஒரு சர்க்கிளே இல்லை, யூ ஆர் ஃப்ரீ. பிகாஸ் நான் அவங்க சொன்ன பாயிண்ட், நானும் பேசும்போது நான் இருக்கேன், அதே மாதிரி எல்லாரும் தான் பேசுவாங்க. அம்மா நான், அம்மாவும் சொல்லுவாங்க நான் அப்படின்னு சொல்லு, அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அப்பாவும் நான் சொல்லுவாங்க. ஸோ நானும் வரும்போது நம்ம ஆயிடும். புரியுதுங்களா?
2: அழகான விஷயம் சொல்லியிருக்காங்க அவங்க. கண்டிப்பா நீங்க ஒத்துக்கிட்டு தானே ஆனும்.
3: இல்லையே, கண்டிப்பா இல்ல. அவங்கவங்க வந்து அவங்கவங்களுக்கு என்ன வேணுங்கறத பாத்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப செல்ஃப் சென்டர்டா போயிட்டு இருக்காங்க.
0: அதுதான் நான் சொல்றேன், நீங்க அதே அடாப்ட் அட்ஜஸ்ட் இதே சொல்லணும். நான் அப்படின்னு சொல்லும்போது நான் அவங்களும் சொல்லுவாங்க. சோ அவங்களுக்கு தெரியும் அவங்க என்னப்பட்ட கேரக்டர், அவங்களுக்கு தெரியும்.
3: நீங்க சொன்ன எக்ஸாம்பிள்கே நான் வரேன். நீங்க வந்து நாலு பேரும் சேர்ந்து ஒரு படத்துக்கு போகலாம் டிசைட் பண்றீங்க. ஓகே, உங்க நியூக்ளியர் ஃபேமிலியில நாலு பேர் படத்துக்கு போறீங்க. ஒரு இன்டர்வல் வந்ததுன்னா ஒரு ரெண்டு பாப்கார்ன் வாங்குவீங்க, நாலு பேர் ஷேர் பண்ணுவீங்க, திருப்பி வீட்டுக்கு வந்துடுவீங்க, அவ்வளவுதான், முடிஞ்சுது. இதே ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 20 பேர் சேர்ந்து படத்துக்கு போச்சு, அதுவே ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கே வந்து அப்படி ஒரு சீன் நீங்க வந்து இமேஜின் பண்ணி பாக்கிறச்சு அது எவ்வளவு ஒரு ஹாப்பியா இருக்கும். அங்க தியேட்டர்ல என்ன மாதிரியான ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் என்ன மாதிரியான ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்னு உங்களுக்கு வந்து ஃபீல் பண்ண முடியுதா?
4: அதெல்லாம் வந்து எக்ஸைட்மெண்ட் இருக்கும், அதெல்லாம் எதுவும் சொல்லலாம். ஆனா அது உங்களுக்கு இன்ஸ்டன்டா கிடைக்காது, நீங்க எல்லாரையும் கேட்டு புக் பண்றதுக்குள்ளே முடிஞ்சிடும்.
0: எனக்கு பிடிச்சனால ஆனா மத்தவங்களை இவங்க இப்ப பாக்கலையே, அவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். அந்த கூட்டத்துல ஒருத்தருக்காச்சும் அந்த படம் பிடிக்காம இருக்கலாம், வரது பிடிக்காம இருக்கலாம், நீங்க சொன்ன ஒத்த கால இல்ல நீங்க சொன்ன ஒரு விஷயத்துக்காக. அப்ப நீங்களும் நான் அந்த இந்த கான்செப்ட்லதான் வருது. உங்களுக்கு ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்தாலும் நியூக்ளியர் ஃபேமிலியா இருந்தாலும் உங்களுக்கு அந்த நானு இருக்கு. அது எப்படி நம்மளுக்கு ப்ரிஃபரன்ஸ் நீங்க கொடுக்கலனா மத்தவங்க கொடுப்பாங்களா நம்மளுக்கு ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கே? அப்ப என்ன சொல்றது, உங்களுக்கும் உங்க மேல ரெஸ்பெக்ட் இல்ல, உங்களுக்கு உங்க மேல உங்களே உங்களுக்கு புரியல, கான்பிடன்ஸ் இல்ல உங்க மேல, உங்களுக்கு உங்களை புரியாம நீங்க மத்தவங்களை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க என்ன சம்பாதிக்க போறீங்க? உங்களுக்கு உங்களை தெரியல, உங்களை உங்களுக்கு புரியல, கான்பிடன்ஸும் இல்ல, மத்தவங்களை அட்ஜஸ்ட் லைஃப் லாங் அட்ஜஸ்ட் பண்ணி என்ன ஒரு இது இருக்கு? இப்ப என் ஃப்ரெண்டு எங்கேயும் படத்துக்கு வரமாட்டான், கேட்டா வீட்டுல விட மாட்டேன்னு சொல்றாங்க, பட் ஆனா அவளுக்கு வரணும்னு இஷ்டம் இருக்கும். இப்ப நம்ம அதெல்லாம் எல்லாம் சொல்ல முடியும், அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ண முடியும்? அவ அட்ஜஸ்ட்னு ஒரு வாழ்க்கையில இருக்கா, ஃபேமிலியில பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவ அவளோட இதுல வந்து அவளுக்கு இருந்தாலும் விட மாட்டாங்க, அவ அதை அடாப்ட்
2: பண்ணிக்கலாம். மனசளவுல அவ்வளவு ஆசை இருக்கு அந்த குழந்தைக்கு, ஆனா வந்து அந்த ஃபேமிலி சிச்சுவேஷன்
3: அப்படி இருக்கு.
2: ஹி ஹஸ் பீன் ஃபோர்ஸ்ட் இன்டு யா
1: see அந்த சிச்சுவேஷன்.
0: அப்ப வந்து அந்த பாயிண்ட்ல யோசிப்பால நான் வந்து at least சம் பாயிண்ட் ஷீ மஸ்ட் பி இன் a நியூக்ளியர் ஃபேமிலில இருந்திருக்கலாமோ.
1: அம்ஷம் அதே சிச்சுவேஷன் உங்களுக்கு வந்து நியூக்ளியர் ஃபேமிலிலயும் நடக்கலாம்.
3: எங்க நடக்கும்?
1: இல்ல உங்க அப்பா அம்மா வந்து இது ரொம்ப ட்ரெடிஷனலா இருக்கிறச்சே அவங்களும் நினைப்பாங்க இப்ப வந்து படத்துக்கு எல்லாம் போக கூடாது, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க குழந்தையோட லைஃப்லயும்.
0: சி சி அவங்கள ரெஸ்ட்ரிக்ட், அப்பா அம்மா கூட ஒரு குழந்தை பேசுறதும் அப்பா அம்மா எவ்வளவு ட்ரெடிஷனலா இருந்தாலும் குழந்தை ஒரு ரெண்டு வாட்டி சொல்லுவோம் மூணாவது வாட்டி கேட்பாங்க.
1: ஆமா அதேதான் வந்து இப்ப
0: நியூக்ளியர் ஃபேமிலில ஒரு 20 வாட்டி நீங்க சொல்லணும், யார்கிட்ட எல்லாம் சொல்லணும் ஜாயிண்ட் ஃபேமிலில?
1: சி இப்போ வந்து நாங்க வந்து எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு போனோம், அதுலயே வந்து அந்த கன்சல்ட் பண்ணோம் எல்லாரையும், அதுலயே எங்களுக்கு ஒரு வந்து ஒரு சந்தோஷம் கிடைக்கும்.
4: அந்த சந்தோஷம் வந்து
0: சந்தோஷத்துல நடுவுல அட் சம் பாயிண்ட் யூ வில் பி மிஸ்ஸிங் லாட் ஆஃப் திங்ஸ் இன் லைஃப். சின்ன சின்ன ஒரு அந்த ஒரு பிக் சந்தோஷம் உங்களுக்கு பேசிக்கா ஒரு சந்தோஷம் இருக்கோ, ஒரே நிமிஷம் வார்த்தைக்கு சொல்றீங்களோன்னு எனக்கு தெரியாது, அது இட் டிபெண்ட்ஸ் உங்க பர்சனல் ஒப்பீனியன். பட் வந்து சந்தோஷம் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்ல அட்லீஸ்ட் ஒரு விஷயங்களாச்சு அது எப்படிங்க அட்ஜஸ்ட் பண்றோம், அட்ஜஸ்ட்
1: அடாப்டேஷன்.
0: ஒரு நிமிஷம் வைஷ்ணவி, அட்ஜஸ்டோ அடாப்டேஷனோ உங்க சொந்தம் விஷயம், உங்க யாரா இருந்தாலும் உங்களுக்குன்னு சொல்றீங்களாலும் சம் பாயிண்ட் யூ வில் ரிக்ரெட். யாரு என்ன, நம்ம ஒரு மனுஷன் தான், நம்ம அப்படியே ஒன்னும் ஒரு உணர்ச்சிகளே இல்லாம நம்ம வரல
4: கிடையாது.
0: நம்ம அட்லீஸ்ட் வி ஷுட் பி லைக், நான் சொல்றதுல அட்ஜஸ்ட்மெண்ட் ஏதாச்சும் அடாப்டேஷன் என்ன வார்த்தை நீங்க யூஸ் பண்ணாலும் நான் நிறைய விஷயங்கள் லாஸ் பண்றேன். அட்லீஸ்ட் ஒரு விஷயங்காச்சு வாழ்க்கையில நீங்க திரும்பி பாத்தீங்கன்னா ஒரு விஷயாச்சும் நீங்க இறந்துருப்பீங்க, அதை தான் நான் சொல்றேன். அது எங்க எங்க பக்கம் இருக்கு, ஜூலியா ஃபேமிலில இருக்கு இல்லன்னா சொல்லல,
1: புரிஞ்சுப்பாங்க.
0: ஆனா கம்பாரிசம் வந்து கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் ஃபேமிலில இன்னும் ஜாஸ்தியா இருக்கு.
2: இவங்க கம்பாரிசன் அப்படின்னு சொல்லும் போது தான் எனக்கு ஜாயிண்ட் ஃபேமிலி கிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்கணும். உங்க ஜாயிண்ட் ஃபேமிலில வந்து நீங்க நிறைய பேர் சேர்ந்து இருக்கீங்க அப்படின்றீங்க, சோ அப்ப கம்பாரிசன் நீங்க வந்து நல்லா படிக்கிறீங்க இல்லாட்டி நல்லா படிக்கல, உங்க கசின் வந்து ரொம்ப நல்லா படிக்கிறான், அப்படிப்பட்ட கம்பாரிசன்ஸ் நிறைய வரும் இல்லையா லைஃப்ல, அதெல்லாம் நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க?
1: இது வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியில மட்டும்தான் கம்பாரிசன் வரும்னு இல்லை, இப்போ நியூக்ளியர் ஃபேமிலியில பார்த்தாலும் நீங்க வந்து உங்க அம்மா வந்து அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, அந்த ஃப்ரெண்டோட பொண்ணும் சேம் கிளாஸ்ல படிக்கிறாள்னாலும் அதே கம்பாரிசன் தான் வரும்.
2: இல்ல கம்பாரிசனை
1: வந்து நம்ம வந்து கரெக்டா எடுத்துட்டு நம்ம அதை வச்சுட்டு முன்னேறலாம்.
2: கரெக்ட், நீங்க சொல்றது ரொம்பவே கரெக்ட், அந்த கம்பாரிசன் வச்சுட்டு முன்னேறலாம். ஆனா வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியில இருக்கிற பட்சத்துல டெய்லி டெய்லி உங்களை கம்பேர் பண்ணுவாங்க இல்லையா, இது வந்து என்னைக்காவது ஒரு நாள் உங்க அம்மா வந்து அந்த ஃப்ரெண்டை பார்த்தா அப்போ உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். ஆனா உங்களுக்கு இது டெய்லி சிச்சுவேஷன் பேசிஸ்ல எப்படி நீங்க இதை ஹேண்டில் பண்றீங்க வைஷ்ணவி, நீங்க சொல்லுங்க.
3: நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நான் நல்லா படிக்கிறேன், என்னோட கசின் வந்து நல்லா படிக்கல அப்படின்னா அவங்க கம்பேர் பண்றாங்க அப்படின்னு தோணு உடனே நான் வந்து போய் சப்போர்ட் பண்ணுவேன் என்னோட கசினுக்கு. நான் வந்து அவனுக்கு சொல்லித்தர ட்ரை பண்ணுவேன், அவன் எந்த கான்செப்ட்ல வீக்கா இருக்கா எந்த கான்செப்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்கான்னு பார்த்து ஐ வில் ட்ரை டு ஹெல்ப் ஹிம். நான் வந்து அந்த இடத்துல போயிட்டு ஆமா நான் அவனோட பெரிய ஆளு எல்லாரும் சொல்றாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் தட்டிட்டு இருக்க மாட்டேங்க. பிகாஸ் ஐ ஹாவ் தட் கைண்ட் ஆஃப் அ மைண்ட் செட்.
2: ஸோ உங்களுக்கு வந்து பொதுவாக நீங்கள் வந்து சின்ன வயசுல வளரப்படுற இது என்னன்னா வந்து ஹெல்பிங் அந்த இது, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், ஏதாவது யாருக்காவது ஒரு கஷ்டம் இல்லாட்டி படிப்புலேயே இருந்தா கூட நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்க.
3: கண்டிப்பா
2: தாமி நீங்க சொல்லுங்க.
4: அவங்களுக்கு கசின் ஹெல்ப் பண்ணா எங்களுக்கு கூட பிறந்தவங்க இருக்காங்க, பிளட் ரிலேஷன், ஐ மீன் ஒரே ஐ மீன் கூடவே
1: ஒரு நிமிஷம் நீங்க வந்து பிளட் ரிலேஷன் சொல்றீங்களே, கசினும் பிளட் ரிலேஷன் தான். நாங்க வந்து கசினையும் எங்க கூட பிறந்த தம்பி மாதிரி எடுத்துக்கிறோம்.
0: அதுல ஒரு பாயிண்ட் என்னன்னா, வைஷ்ணவி இப்போ சொன்னாங்கல்ல அவங்க எக்ஸாம்பிள் கொடுத்தது, நான் நல்லா படிக்கிறேன்னா என் கசின் நல்லா படிக்கலன்னா அப்படின்னு தான் கொடுத்தாங்க. அவங்கள உயர்வா பார்த்தா நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மள உயர்வா சொன்னாங்கன்னா அட எனக்கு என்ன பிரச்சனை, நம்மள தட்டம் தட்டினா எனக்கு பிரச்சனை.
1: இப்ப அதே மாதிரி என்னோட கசின் உயர்வா இருந்தானா
0: சொல்லுவாங்க. ஒரு வாட்டியாச்சும் நீங்க நினைப்பீங்கல்ல, மனசை தொட்டு சொல்லுங்க. நீ அமிர்தா நீ உங்க பொசிஷன் எடுங்க, ரெண்டு பேர் இருக்கீங்க, உங்களை வந்து ரொம்ப மட்டம் தட்டி சொல்றேன். என்ன பொண்ணு என்ன நீ எப்பவுமே ஒரு இது மட்டும் இப்ப அவ்வளவா நடந்துக்கல, ஆனா அக்காவோ யாரோ ஒருத்தங்க வந்து உங்களை இதை பண்ண உங்களுக்கு ஒரு இது இருக்கா என்னையா, நம்மளே எப்பவுமே நம்மளே மட்டம் தட்டுறாங்க, அவங்கள மட்டும் உயர்வா நினைக்கிறாங்க
1: பிறந்ததுனால நீங்க அப்படி சொல்றீங்க. நீங்க ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலில பிறந்தீங்கன்னா உங்களுக்கு அது மாதிரி இருக்கவே இருக்காது. நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்க எல்லாருக்கும்.
2: இந்த சிச்சுவேஷன்ல வந்து நான் உங்களுக்கு ஒரு ரிப்ளை சொல்ல விரும்புறேன் என்னன்னா வந்து, இது வந்து இட் டசன்ட் டிபெண்ட் ஆன் த நியூக்ளியர் ஃபேமிலி ஆர் ஜாயின்ட் ஃபேமிலி. ஒரு குழந்தைன்னு எடுத்துக்கிட்ட போது எல்லாருக்குமே வந்து உங்க டீனேஜ்ல உங்களுக்கு என்ன மனசு இருக்கோ அதே தான் வந்து ஐஸ்வர்யாவுக்கும் இருக்கும். கண்டிப்பா இவங்கள வந்து இவங்க அண்ணாவோட கம்பேர் பண்ணும் போது அவங்களுக்கு என்ன டைப் ஆஃப் வெறுப்பு வருதோ பொறாம வருதோ அதே பொறாம தான் உங்களுக்கும் வரும். ஏன்னா குழந்தைங்க எல்லாருக்குமே ஒரே மைண்ட் செட் தான் பொதுவா. சோ இதை வந்து நீங்க இந்த பாயிண்ட் வந்து கண்டிப்பா வேலிடே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ அடுத்தபடியா கடைசி இதான் நான் என்ன கேட்க வரேன்னா வந்து, நியூக்ளியர் ஃபேமிலிஸ் உங்களை பொறுத்த வரைக்கும் வந்து டைம் கான்சியஸா நீங்க வந்து என்னைக்குமே இருக்க மாட்டீங்க அப்படின்றது தான் ஜென்ரலா வந்து வர குற்றச்சாட்டு. இதே ஜாயின்ட் ஃபேமிலி பாத்தீங்கன்னா வந்து காத்தால 6 மணிக்கா டான் எல்லாரும் 20 பேர் இருக்காங்க வீட்டுல, 6 மணிக்கு டான் எழுதுவாங்க, 8 மணிக்கு பிரேக்ஃபாஸ்டா, அது கண்டிப்பா நடக்கும். இல்ல அது கண்டிப்பா நடக்கும், படத்துல கூட நீங்க பாத்திருப்பீங்க. எல்லா படத்துலயும் டெபிக் பண்றது எப்படின்னா வந்து ஜாயின்ட் ஃபேமிலினா இப்படிதான் எல்லாம் இருக்கும், ஒற்றுமையா எல்லாரும் காத்தால பல்டேக்கர்லயே எல்லாருமே வந்து ஒற்றுமையா பண்ணுவாங்க. நைட் டின்னர் போய் நைட் பால் குடிச்சு நைட் படுக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் அதே ஒரே டைம் தான் ஸ்கெடியூல் தான் ஃபாலோ ஆகும். இந்த மாதிரியான விஷயத்த வந்து நீங்க ஃபாலோ பண்ணது கிடையாது, டைம் கான்சியஸா இருக்கிறது இல்லையே நீங்க, அதுக்கான ரீசன் என்ன?
4: பிளானிங் சொன்னாலே நியூக்ளியர் ஃபேமிலி தாங்க வரும். ஏன்னா அங்க இருக்கிற கம்மி மெம்பர்ஸ் அவங்களுக்கு தெரியும் டைம் எவ்வளோ இது வேல்யூபிள் அப்படின்னு சொல்றது. ஒரு இடத்துக்கு கிளம்புறதுலேருந்து என்னவா இருந்தாலும் நியூக்ளியர் ஃபேமிலி தான் பர்ஃபெக்டா அந்த டைம் சொன்னோன்னா சொன்ன டைம் கிளம்பும். 4 பேரா அவங்க எப்பவுமே அந்த ஃபேமிலி எப்பவுமே டைம் பஞ்சுவாலிட்டி இருப்பாங்க. ஆனா இந்த ஒரு அந்த கேங்க கிளப்புறதுக்குள்ள ஒரு படுற பாடு இருக்கே, அது என்ன சொல்றேன்னு
2: நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, 4 பேர் தான் அப்படின்னும் போது எப்ப வேணா நம்ம செஞ்சுக்கலாமே அப்படின்ற ஒரு அலட்சியம் வரும். கரெக்டா? ஆனா ஜாயின்ட் ஃபேமிலி அப்படி வராது. நம்மளால மத்தவங்களோட ஸ்கெட்யூல் வந்து எங்கேயாவது வந்து தப்பா ஆயிடலாமோ, நம்மளால அவங்க அஃபெக்ட் ஆவாங்களோ, அந்த தாட் தான் எல்லாருக்குமே வரும். ஆனா உங்களுக்கு அப்படி கிடையாதே, 4 பேரான பட்சத்துல எங்க அக்கா தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்க, அம்மா தானே நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்ற மென்டாலிட்டி தானே உங்ககிட்ட வரும்.
4: எப்படிங்க வரும்ன்றீங்க? இப்போ எனக்கும் தெரியும் இந்த காரியம் முடிச்சாகணும்னு, நான் கண்டிப்பா எழுந்திரிச்சு போவேன். அப்ப கண்டிப்பா
1: எழுந்திரிச்சு
4: ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒர்க், ஐ மீன் ஒரு இம்பார்ட்டன்டான அக்கேஷன் தான், நாங்க கிளம்பி போவோம். நாங்க டைம் டேட் அதெல்லாம் நாங்க பாக்க போறது இல்லனா, ஒரு அந்த நியூக்ளியர் ஃபேமிலியில அந்த மாதிரி ஒரு இது இருக்குன்னு தப்பான இது வந்து முக்கவாசி பேர் ஒர்க்கிங்கா இருப்பாங்க, சோ அவங்களுக்கு டைமோட வேல்யூ கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். வீட்ல இருக்கவங்களுக்கு வேணா தெரியாம இருந்திருக்கலாம். ஐ மீன் ஜாயின்ட் ஃபேமிலிஸ்ல நிறைய இந்த மாதிரி சான்சஸ் ஹாப்பனிங்.
0: நீங்க சொல்ற ஒரு எக்ஸாம்பிள் வந்து மேபி ஒரு வேற சண்டேயோ சாட்டர்டேயோ போகும்போது அந்த டைம்ல வந்து சரி ஏதாச்சும் யாரும் ஃபங்க்ஷனை போகும்போது நம்ம கொஞ்சம் லேட்டா போகலாம் அப்படின்னு இருக்கும். பட் ஒரு ஜாயின்ட் ஃபேமிலினா இந்த 5 மணிக்கு வானா 5 மணிக்கே போவாங்க அப்படி இருக்கு எனக்கு, நான் அது ஒத்துக்கிறேன். பிகாஸ் அவங்க அவங்க இது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் ஒரு இது, காலையில ஒரு ஜாப் மாதிரி 9 to 5 ஜாப் மாதிரி, இது லைஃப் லாங் ஜாப் அது மாதிரி இருக்கு. இது வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் எல்லாத்துக்கும், ஒரு ஹரிபரி இல்லை, ஏன்னா எல்லார் கேரக்டரும் தெரியும். ஓகேங்களா?
2: இவன்
0: தெரியும். அப்போ எல்லா ஷெட்யூல் பண்ணும்போதும் ஒருத்தரோட இது அனுசரிச்சுதான் ஷெட்யூல் போய் போவோம். ஒருத்தர் எல்லாருமே வீட்டுல வந்து ஒரு 8 மணிக்கு மேல தான் எழுந்துக்கிறாங்கன்னா எங்கேயாச்சும் வெளியில போறதே 9:00 தான் ஷெட்யூல் பண்ணுவாங்க. அதுக்குள்ள எல்லாம் ரெடி ஆயிடும். இப்ப அது ஒரு கிளாஸே எடுத்துக்கோங்களேன், ஒரு கிளாஸ்ல 40 பேர் இருக்காங்கன்னா எல்லாரும் கரெக்டா வந்துட மாட்டாங்க. அவங்கள மேய்க்கறதும் ஒரு டியூஷன் சென்டர் இல்ல ஒரு 5 பேரை வச்சு மேய்க்கறதும் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா?
2: ஓகே வினித்ரா, நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா?
5: இல்ல, இவங்க சொல்றாங்க நியூக்ளியர் ஃபேமிலினா எல்லாருக்கும் தெரியும் இவன் இந்த மாதிரி இவன் இந்த மாதிரின்னு. ஜாயின் ஃபேமிலியிலும் தெரியும் அவங்க பிளட் ரிலேஷன் தானே, என்ன வேற யாரையாவது கூட்டம் தான் ஒன்னா இருக்கீங்க, அவங்களுக்கும் தெரியும் உங்களை பத்தி.
4: அவங்க உங்களை பத்தி தெரியாது, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் தான். இப்ப நீங்க வெளியே ஏதாச்சும் ஒரு அக்கேஷனுக்கு போனீங்கன்னா, இப்ப தூரத்து சொந்தத்துல ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க, ஏதோ ஒரு ஒன்னு விட்டோ இன்னொரு ஒன்னு விட்டோ சித்தப்பாக்கு போறீங்க, அங்க போகும்போது உங்க இப்ப நீங்க கிளம்புறது உங்க ஜாயின் ஃபேமிலி தெரியும். மத்தவங்களுக்கு எப்படி என்னடா சொன்ன டைமுக்கு, இப்ப நீங்க வேலைக்கே கிளம்புறதா இருந்தது கூட நீங்க இப்போ ஜாயின் ஃபேமிலியில உங்ககிட்ட எல்லார்ட்டு கார்ல உழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறது ஒரு 1 hour ஆயிரும்.
5: அவ்வளவு நேரம் ஆகாது.
1: நான் சொன்னா நாங்க வெள்ள போறச்சே வந்து ஆசீர்வாதம்
4: நல்ல காரியத்துக்கு போகும்போது
2: அட்வான்டேஜஸ் இருந்திருக்கு. அம்மா அப்பா அம்மா வந்து என் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க, அக்கா வந்து எனக்கு வந்து இவ்ளோ இது பண்றாங்க, அப்பா எனக்கு இவ்ளோ பண்றாங்க, கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுக்கறாங்க. அதெல்லாம் சரி, என்னைக்காவது 1 point இன் யோர் லைஃப் நீங்க ரெக்ரெட் பண்ணிருக்கீங்களா? நியூக்ளியர் ஃபேமிலியில இருந்ததுல மனசால உண்மையே சொல்லணும் தயவு செஞ்சு. அதான் நான் எக்ஸிட் பண்றது
1: இல்லவே இல்ல, நான் ரிக்ரெட் பண்ணவே மாட்டேன். இப்போ நியூக்ளியர் ஃபேமிலியில பாத்தீங்கன்னா வந்து அம்மா அப்பா பிரதர் 3 பேர் தான் வந்து இது பண்ணுவாங்க. ஜாயின்ட் ஃபேமிலியில பாத்தீங்கன்னா நிறைய பேர் உங்களை பத்தி கேர் பண்ணுவாங்க, நீங்க நல்லா இருக்கணும்னு நிறைய பேர் விரும்புவாங்க.
2: ஓகே, அதேதான் நான் நியூக்ளியர் ஃபேமிலி கிட்டையும் கேட்கறேன். என்னைக்காவது அட் 1 point ஆஃப் டைம் நான் இந்த உங்க ஃப்ரெண்ட்ஸையோ யாரையோ பார்க்கும் போது நானும் ஜாயின்ட் ஃபேமிலியில இல்லையே, எனக்கும் வந்து சித்தப்பா சித்தி கசின்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலையே அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா? ஐஷா நீங்க சொல்லுங்க.
0: இல்ல எனக்கு அப்படி இல்லை, எனக்கு நியூக்ளியர் ஃபேமிலி தான். ஏன்னா என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கேட்டே எனக்கு அது ஜாயின்ட் ஃபேமிலி விருப்பம் இல்லை.
2: ரெண்டு தரப்பையும் கேட்டும் போது எனக்கு வந்து என்ன சொல்ல விரும்புறேன்னா, நீங்க ரெண்டு பேருமே வந்து அட் 1 point ஆஃப் டைம் கண்டிப்பா ரிக்ரெட் பண்ணிருப்பீங்க ஏதாவது ஒரு விஷயத்துலயாவது. அட்லீஸ்ட் இவங்க சொன்ன மாதிரி வந்து படத்துக்கு வந்து ஜாயின் ஃபேமிலி வந்து
4: ஒரு நிமிஷம் அமிர்தா, எங்களுக்கு நியூக்ளியர் ஃபேமிலி இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து தனியா இருக்கணும் அப்படின்றதுலாம் இல்ல, நாங்களும் எல்லாருக்கூடயும் ஐ மீன் எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், பட் நாட் டெய்லி. நாங்க ஒன்னும் டெய்லி இல்ல இது பண்ண மாட்டோம்.
0: அண்ட் இது வந்து
1: டெய்லி நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்றதுல இருக்கிற ஹாப்பினஸ் வந்து உங்களுக்கு அது தெரியவே தெரியாது.
0: ரொம்ப இனிப்பு சாப்பிட்டா கசக்குங்க. அதாவது 2 மாசம் லீவ்ல எல்லாம் வந்து அந்த கோவில் கொண்டாட போகும்போது அப்போ லைக் வீல் ஹேவ் அந்த ஃபேமிலி கெட் டுகெதர் இருக்கும்ல, அந்த ஒரு 2-3 days that will be fun because யாருக்கு நம்ம யாருக்கும் அப்போ சொன்ன யாரும் சண்டை எல்லாம் போடல, இட்ஸ் ஜஸ்ட் fun full of fun. So that time it's nice, but for a daily basis, for a daily life, அது I don't
2: மன கஷ்டம் நிறைய உண்டாகும் சொல்லி.
1: I feel நீங்க nuclear family life is very boring.
2: ஸோ நம்ம ஷோவோட முடிவுக்கு வந்தாச்சு. என்னதான் வந்து ஜாயின் ஃபேமிலி வந்து என்னதான் சொன்னாலும் வந்து ஜாயின் ஃபேமிலி இஸ் த பெஸ்ட், எல்லாரோடையும் சேர்ந்து இருக்கிறதே எங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னு அவங்க சொன்னாலும், மறுபக்கம் வந்து இவங்க நியூக்ளியர் ஃபேமிலி என்ன சொன்னாங்கன்னா, அம்மா அப்பா என்னோட கூட பிறந்தவங்களோட இருக்கிறதா எனக்கு ஒரு சந்தோஷம், எனக்கு ஒரு சுக கொடுக்கறது அப்படின்றாங்க. கடைசியாக நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா வந்து, நீங்கள் வந்து நியூக்ளியர் ஃபேமிலியில் இருக்கீங்களோ இல்லாட்டி ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கீங்களோ, ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா வந்து அம்மா அப்பாவை என்றைக்குமே வந்து மறந்துடாதீங்க. இப்போ நம்ம சென்னையில் வந்து சென்சஸ் எடுத்து பார்த்தோம்னா, வீடு வீடாக தேடி போய் பார்த்தோன்னா வந்து ஒரு அம்மா அப்பா அதாவது பாட்டி தாத்தா இல்லாத வீடு வந்து அவ்வளோ இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப குவைட் காமனாக ஆகிட்டு வருது. அம்மா அப்பான்றவங்க வந்து நம்ம லைஃப்பில் என்றைக்குமே ரொம்ப முக்கியம், அவங்களுக்கு வந்து எப்போவுமே முக்கியத்துவம் கொடுத்து அவங்களால தான் நம்ம இன்னைக்கு லைஃப்ல வந்து முன்னேறி இருக்கோம் அப்படின்றத வந்து நம்ம மனசுல என்னைக்குமே வந்து வச்சுக்கணுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து நம்ம கண்ட்ரிலனே பார்த்தோம்னா வந்து ஓல்டேஜ் ஹோம்ஸ் வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு வந்து நான் வந்து இப்ப பிளேம் பண்ண விரும்ப இது வந்து ஜாயின்ட் ஃபேமிலினால தான் வருது, நியூக்ளியர் ஃபேமிலியால தான் வருது. இது என்னன்னா வந்து குடும்பத்துக்குள்ள நடக்கிற நிறைய சண்டைகள்னால ஒரு வரக்கூடிய ஒரு பொதுவான பிரச்சனை. அதெல்லாம் வந்து ஒழிஞ்சு நம்ம நாடு வந்து என்றைக்குமே வந்து ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கணுன்றது தான் நாங்களும் வேண்டுறோம். இந்த நிகழ்ச்சியை வந்து நம்மளுக்கு வந்து இன்னும் நல்லா ஆக்கினதுக்காக வந்து நான் கல்லூரி மாணவிகளான வினித்ரா, வைஷ்ணவி, கீர்த்தனா, ஐஸ்வர்யா, ஷீரா மற்றும் தாமினிக்கு வந்து என்னோட நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேனு இதே மாதிரி அடுத்த எபிசோட் ஆஃப் வாதம் விவாதம்ல சந்திக்கிறேன். நான் உங்க ஆர்ஜே அமிர்தா. நீங்க கேட்டுட்டு இருந்தது வாதம் விவாதம் நிகழ்ச்சி. இது MOP சமுதாய வானொலி 107.8.

0: am Lalita Balakrishnan, Principal, MOP Vaishnav College. And you are listening to MOP Community Radio at 107.8.
1: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

வணக்கம், நான் லவ்குரு. எம்ஓபி கல்லூரியின் 107.8 சமுதாய வானொலிக்காக நிறைய நிகழ்ச்சியில நான் சொன்ன வார்த்தையை தான் இங்க திரும்ப நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். காதலை பொறுத்த மட்டில் சிறந்த பழிவாங்கல் வாழ்ந்து காட்டுவது அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ நீங்க உங்களுடைய காதல்னு இல்லை, எந்த ஒரு விஷயத்திலையுமே தோல்வி அடைந்தால் அந்த தோல்விக்காக எக்காரணம் கொண்டும் மனசுடைஞ்சு போயிடாதீங்க. மனசுடைதல் அப்படின்னா அதற்கு அடுத்த கட்டமாக எதை நோக்கி நகருவோம் அப்படின்னு தெரியும். அந்த வார்த்தையை கூட நான் இந்த இடத்துல சொல்ல விரும்பல. ஏன்னா நம்முடைய உலகத்துல யாரோ ஒருத்தங்க நம்மளை நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சு நாம இந்த உலகத்தை விட்டு போகணும்னு நினைக்கும் போது நாம நினைச்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நம்மள மட்டுமே உலகமா நினைக்கிற யாரோ ஒருத்தங்க சீக்கிரமாவே நம்முடைய உலகத்துக்கு வரப்போறாங்கிறது தான். காதலை பொறுத்த மட்டில் சிறந்த பழிவாங்கல் வாழ்ந்து காட்டுவது. எதுக்காக நான் பழி வாங்கணும்? பழி வாங்கறதுக்காக வாழ்ந்து காட்டணுமா? இல்ல, நீங்க வாழ்ந்து காட்டினீங்கனாலே போதும். அதை விட மிக சிறந்த பழிவாங்கல் வேற ஒரு விஷயம் இருக்க முடியாது. அதனால எந்த ஒரு விஷயத்துக்காக உங்க மனசு விட்டுறாதீங்க. உங்களை சுத்தி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, கடவுள் உங்களுக்கு நல்ல ஒரு அம்மா அப்பாவை கொடுத்துருக்காங்க, அப்படிப்பட்ட ஒரு பேரண்ட்ஸ் தான் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆம்பியன்ஸை கொடுத்து ஒரு நல்ல கல்லூரியில் படிக்க வச்சுருக்காங்க. அது எல்லாத்தையும் தாண்டி இந்த உலகம் உங்களுக்காக காத்துட்ருக்குது. இந்த உலகத்தில் உங்களுக்காக யாரோ ஒருத்தங்க காத்துட்ருக்காங்க அப்படிங்கிற ஒரு நினப்பை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு நேரத்திலும் எந்த ஒரு நெகட்டிவான தாட்ஸும் உங்களுக்குள்ளார வராது. இது ஒரு நண்பனாக உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ரொம்ப

0: வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். தினம் தினம் புத்தம் புது வித்தியாசமான நிகழ்ச்சிகளை
1: உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருப்பது
2: MOP சமுதாய வானொலி 107.8.
3: Hello everyone, this is your RJ Anjana from MOPCRS 107.8. This is our radio, our community, our pride. Suicide is a major public health problem. This is social, emotional and economic lives. It is a very important thing. In one year, there are 7 lakh suicides in the world. And this affects more than many people. World Suicide Prevention Day. 2003 la International Association for Suicide Prevention along with World Health Organization established pannanga. Every 10th September on World Suicide Prevention Day, suicide rates a korekkira murayila campaigns and activities to reduce stigma, increase awareness among organizations, government and public conduct pannapadudhu. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு விருந்தினரா வந்திருக்கிறவங்க ஒரு ஆலோசக மனநல மருத்துவர். இவங்களை பெரும்பாலும் இங்கிலீஷ்ல கன்சல்டன்ட் சைக்கியாட்ரிஸ்ட்னு அழைப்போம். இவங்களுக்கு மோர் தேன் 10 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இவங்களோட ஸ்பெஷலைசேஷன் லைஸ் இன் நியூரோ சைக்கியாட்ரி, கன்சல்டேஷன் லியேஸ் ஆன் சைக்கியாட்ரி அண்ட் விமென்ஸ் மென்டல் ஹெல்த். வி வுட் லவ் டு இன்ட்ரடியூஸ் அவர் கெஸ்ட் ஃபார் டுடே, டாக்டர் ரம்யா சம்பத். டாக்டர் ரம்யா சம்பத் ஒரு எம்பத்தட்டிக் கிளினிஷியனா மட்டும் இல்லாம தி மோஸ்ட் வேல்யூபிள் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் அண்ட் CBTயும் ஆஃபர் பண்ணிட்டு வராங்க. இவங்க சைக்கலாஜிக்கல் வெல்பீயிங், டீஸ்டிக்மடைசேஷன் ஆஃப் சைக்கியாட்ரிக் இல்னஸ் அண்ட் அதோட ட்ரீட்மெண்ட் பத்தி ஆல் இண்டியா ரேடியோ அண்ட் BBC தமிழ்ல ஒரு கெஸ்ட் ஸ்பீக்கரா இருந்து மக்கள் மத்தியில அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வராங்க. வி வெல்கம் யூ டு அவர் ஷோ மேம். குட் ஆஃப்டர்நூன் மேம். MBBS அப்புறம் நிறைய ஸ்பெஷலைசேஷன் இருக்கும், சைக்கியாட்ரியில எப்படி மேம் உங்க இன்ட்ரெஸ்ட்?
4: சைக்காட்ரி அப்படிங்கிறது வந்து எப்போவுமே ஒரு க்யூரியாசிட்டி ஃபேக்டராக இருந்தது. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த க்யூரியாசிட்டி உண்டு, நம்ம மனசு எங்கே இருக்குது, எப்படி அதை வந்து ஹெல்த்தியாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இட்ஸ் அ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் எவ்ரிபடிஸ் லைஃப். ஸோ MBBS அப்படிங்கிற ஒரு ஜென்ரல் டாக்டர் ஸ்ட்ரீமுக்கு போனதுக்கப்புறமா சைக்காட்ரி, ஹவு டு டீல் வித் ஹியூமன் பிஹேவியர்ஸ், ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட், ஹவு டு ஹெல்ப் ஹியூமன் லைஃப் அப்படிங்கிறது வந்து தி ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்க்கு நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது. கார்டியாலஜி, நெஃப்ரலஜி, யூரோலஜி அப்படின்னு இதெல்லாம் உடம்பை கண்ட்ரோல் பண்ணுற மனசுக்கு ஒரே ஒரு ஸ்பெஷாலிட்டி தான் இருக்குது சைக்காட்ரின்னு. ஸோ இன் தட் வே ஐ ஃபெல்ட் சைக்காட்ரி இஸ் வெரி வெரி வேல்யூபிள் அண்ட் தட்ஸ் எக்ஸாக்ட்லி வை ஐ சோஸ் டு பி அ சைக்காட்ரிஸ்ட்.
3: தேங்க்யூ மேம். இப்போ நிறைய பேருக்கு மக்கள் மத்தியில இருக்கிற ஒரு கன்ஃபியூஷன் என்னன்னா, சைக்காலஜிஸ்டுக்கும் ஒரு சைக்கியாட்ரிஸ்டுக்கும் ஒரு கவுன்சிலருக்கும் என்ன மேம் வித்தியாசம்?
4: இது ரொம்ப ரெலவெண்ட் க்வெஸ்சன். சைக்காட்ரிஸ்ட் அப்படிங்கிறவங்க பேசிக்கலி டாக்டர்ஸ். ஸோ இப்போ நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி MBBS முடிச்சு, இப்போ நான் வந்து MD முடிச்சு, DNB முடிச்சு, எப்படி ஒரு கார்டியாலஜிஸ்ட்டுங்கிறவங்க ஹார்ட்ல ஸ்பெஷலைஸ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி சைக்காட்ரிஸ்ட் அப்படிங்கிறவங்க மைண்டுடைய ஃபங்க்ஷனாலிட்டி டிஸ்டர்பன்சஸ் இதை பற்றி டீல் பண்ணுறதுக்காகவே பல வருஷங்கள் ஸ்பெஷலைஸ் பண்ணுறவங்க. சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது மனநல ஆலோசகர்னு சொல்கிறோம், சைக்காட்ரிஸ்ட்டுங்கிறவங்க மனநல மருத்துவர்னு சொல்கிறோம். So psychologist அப்படிங்கிறது, psychologyங்கிறது இட்ஸ் a very very wide branch. அதுல வந்து நமக்கு psychologists are not doctors. அவங்க அதுல ஒரு சூஸ் பண்ற ஒரு ஸ்பெசிஃபைட் ஏரியால அவங்க ஸ்பெஷலைஸ் பண்ண முடியும். ஒரு கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் இல்லனா ஒரு இண்டஸ்ட்ரியல் சைக்காலஜிஸ்ட், அப்ளைட் சைக்காலஜி அப்படி நிறைய பிரான்சஸ் இருக்கு. ஸோ பேசிக்கலி அவங்க வந்து ஒரு செலக்டட் சினாரியோல அவங்களால அவங்களுடைய இன்புட்ஸ்ல ஒரு டிஃபிகல்டி இன் தி மைண்ட் ஸ்பெக்ட்ரம் தே கேன் ஆல்சோ கிவ் தேர் வேல்யூபிள் இன்புட்ஸ். தெரப்பி, CBT, DBT, மேரிட்டல் தெரப்பி, இந்த மாதிரி நிறைய சைக்காலஜிஸ்ட் அந்தந்த ஏரியாவில் ட்ரைனிங் எடுத்து அவங்க பண்ண முடியும். கவுன்சிலர் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு லேமேன் டேர்ம். இப்போ நம்ம எல்லாம் காலேஜுக்கு வந்தால் கூட கவுன்சிலிங் வழியாக தான் வந்திருப்போம். ஸோ தர் இஸ் ஆல்வேஸ் சம்படி ஹூ வில் கைட் அஸ் டு மேக் அ வைஸ் சாய்ஸ் இன் ஆர் லைஃப். ஸோ பேசிக்லி கவுன்சிலர்ஸ் ஆர் அ வெரி ஜென்ரல் டேர்ம். நம்ம அதை எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, நமக்கு இது இதெல்லாம் இருக்க ஆப்ஷனில் இது சூஸ் பண்ணினா இது அட்வான்டேஜ் இது டிஸ்அட்வான்டேஜ்னு ஒருத்தர் நம்மளை கைட் பண்ணும்போது தே டேக் தி ரோல் ஆஃப் அ கவுன்சிலர் ஆர் தே கைட் அஸ் இன் தட் டிரெக்ஷன். ஸோ அது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் குவாலிஃபிகேஷனுக்குள்ளேயோ இல்லை ஒரு கேட்டகரிக்குள்ளேயோ போகணுங்கிறது அவசியம் இல்லை. ஸோ இது மூணும் தான் ஒரு பேசிக் டிஃப்ரென்ஸ்.
3: தேங்க்யூ மேம், ரொம்ப பிரீஃபாக இருந்துச்சு மேம், தேங்க்யூ ஸோ மச். ஒரு மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல் கிட்ட ரொம்ப காமனாக கேட்கப்படுற ஒரு கேள்வி தான் மேம், டு யூ ரீட் மைண்ட்ஸ்? இதுக்கு நீங்கள் கொடுக்குற பதில் என்ன மேம், அண்ட் இதை மக்களுக்கு எப்படி புரிய வைப்பீங்க?
4: ஜென்ரலா எல்லாரும் நினைக்கிறது என்னன்னா வி ரீட் மைண்ட்ஸ் அப்படின்னுட்டு. நிறைய பேர் உள்ள வந்துட்டு என்ன பார்த்தா எப்படி தெரியறது அப்படின்னு கேட்பாங்க கன்சல்டிங் ரூம்ல. நான் சொல்வேன், நீங்க யூ ஆர் ஆஸ் ஹெல்த்தி ஆஸ் மீ, எனக்கு உங்களை பார்த்தா நல்லா இருக்கீங்கன்னு தான் தெரியுதுன்னு சொல்லுவேன். ஸோ வி கான்ட் ரீட் மைண்ட்ஸ், பட் வி கேன் ரீட் பிஹேவியர் அண்ட் வி ஆர் ட்ரெயின்ட் ஸோ தட் வி கேன் அசோசியேட் தி ஹிஸ்ட்ரி அண்ட் பிஹேவியர் அண்ட் தி சப்ஜெக்டிவ் டிஸ்ட்ரஸ் டு ஃபார்முலேட் அ ஸ்கீமா வாட் இஸ் ரன்னிங் இன் தி பர்சன்ஸ் மைண்ட் ஆர் வாட் இஸ் தி ப்ராப்ளம் அப்படின்னு. ஸோ டைரெக்டாக நம்ம மைண்ட் ரீட் பண்ண முடியாது. இப்போ மைண்ட்லேயே ஒரு அன்கான்ஷியஸாக இருக்கும், நம்ம கான்ஷியஸாக இருக்கும். நீங்கள் ஒரு ப்ராப்ளம்மை அவேராக சொல்லும் பொழுது அந்த ப்ராப்ளம்மை நம்ம ஹெல்ப் பண்ணுறது தான் ஒரு டாக்டராக ஒரு சைக்காட்ரிஸ்டுடைய வேலை. நம்ம வந்து இப்போ ஒரு அஸ்ட்ராலஜி மாதிரி ஒரு டேட்டா எல்லாமே நம்ம ப்ரெடிக்ஷன்லாம் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ யூ ரிப்போர்ட் அ சிம்டம், எனக்கு தூக்கம் வரல, எனக்கு சோகமாக இருக்குது, முன்ன மாதிரி உற்சாகமாக இல்லை, பயமாக இருக்குது. ஸோ வாட் எவர் யூ டிஸ்கஸ் ஆர் யூ வென்ட் அவுட், அதுதான் சப்ஸ்டன்ஸே. அதுலேருந்து தான் வி கேன் ஆல்வேஸ் டிக் டீப், கிளாரிஃபை எவ்ரி திங். இப்போ ஒரு டைம் ஒரு அடலசன்ட் ஃபுல்லாக வென்ட் அவுட் பண்ணலைன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ அவங்க கிட்டேருந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ இட் இஸ் பேசிக்லி யூ கான்ட் ரீட் மைண்ட்ஸ் டைரக்ட்லி, பட் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் மைண்ட் த்ரூ அ ப்ராப்பர் மீன்ஸ்.

0: எல்லாருக்கும் சேலஞ்சஸ் இருக்கு, அதாவது நிறைய பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ்ஸஸ் சொல்லுவோம். பாசிட்டிவா இருக்கலாம், ஒரு எக்ஸாம் வருது, இல்ல ஒரு ப்ரொமோஷனுக்காக ஒருத்தர் ஒர்க் பண்றாங்க, எல்லாமே ஒரு பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸர்னு சொல்லுவோம். அது இருந்தாதான் நம்ம மோட்டிவேட்டடா ஒர்க் பண்ணுவோம். சில ஸ்ட்ரெஸ்ஸஸ் நெகட்டிவா இருக்கலாம், சேலஞ்சஸ்ஸா இருக்கலாம். இன்னொரு பக்கம் நம்ம எல்லாருக்குமே நிறைய அதாவது ஸ்கில் செட்ஸ் இருக்கு, ஸ்ட்ரென்த்ஸும் இருக்கு. நமக்கு நல்ல இன்டெலிஜென்ஸ் இருக்கு, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் இருக்கு, நல்ல ஒரு எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் இருக்கு, ரிசோர்ஸஸ் இருக்கு. ஸோ இந்த தராசு எப்பவுமே ஸ்டாட்டிக்கா இல்லை, நம்ம வந்து ஆடிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ டிமாண்ட்ஸ் அதிகமாகும், நமக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகும், அப்புறம் ஸ்ட்ரென்த் அதிகமாகும், அப்புறம் நம்ம அந்த ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுவோம். ஸோ வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் ஸ்ட்ரெஸ் ஆஸ் அ டைனமிக் பேலன்ஸ் பிட்வீன் தி சேலஞ்சஸ் அண்ட் தி ரிசோர்ஸஸ் தட் யூ ஹேவ். ஸோ ஸ்ட்ரெஸ் இஸ் அ வெரி சப்ஜெக்டிவ் திங், பர்செப்ஷன் தான் ஸ்ட்ரெஸ். வெளியிலேருந்து ஒருத்தர் வந்து நீ ஸ்ட்ரெஸ்டாக இருக்க இல்லை அப்படின்னு நான் பிஹேவியர் வைஸ் சொல்லலாமே தவிர, உண்மையாகவே ஒருத்தருக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா இல்லையான்னு அவங்கவங்க தான் சொல்ல முடியும். இப்போ வெளியில் உனக்கு எல்லாமே இருக்கே, யூ ஆர் வெரி செட்டில்டு, யூ ஆர் ஸ்டடிங் வெல், யூ ஆர் வெரி வெரி ஹாப்பி, ஸோ யூ டோன்ட் ஹாவ் ஸ்ட்ரெஸ்ன்னு நம்ம வெளியிலேருந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது. அந்த பர்சனுக்குள்ளே என்ன இருக்குன்னு அந்த பர்சன் தான் கிளைம் பண்ண முடியும். அப்போ ஸ்ட்ரெஸ் இஸ் அ பர்செப்ஷன் வென் சம்படி ஃபீல்ஸ் தட் தி சேலஞ்சஸ் ஆர் ஓவர்வெல்மிங் அண்ட் தே டோன்ட் ஹாவ் அடிக்வேட் ரிசோர்ஸஸ் டு கோப் அப் வித் தட் சேலஞ்ச். ஸோ எனக்கு நடக்கிற ஒரு ஸ்ட்ரெஸ்ஸரோ பிரச்சனையோ சின்னதாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம், சில நேரம் பிரச்சனையே எக்ஸ்டர்னலாக இல்லாமல் கூட இருக்கலாம். பட் எனக்கு ஒரு பர்செப்ஷனில் என்னால் சமாளிக்க முடியாது, இந்த சிச்சுவேஷனோட கோப் அப் பண்ண முடியாது அப்படின்னு அந்த ஒரு ஓவர்வெல்மிங் ஃபீலிங் வர ஒரு பர்செப்ஷனை தான் நம்ம ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ அது ஒரு உணர்வு தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு பிளட் டெஸ்ட்டோ எம்ஆர்ஐ ஸ்கேனோ கிடையாது. அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் அளவுக்கு அதிகமாக போச்சு அப்படின்னா அதோடைய மேனிஃபெஸ்டேஷன்ஸ் உடம்பு ரீதியாகவும் மனசு ரீதியாகவும் இருக்கலாம். இப்போ உடம்பு ரீதியாக கூட நிறைய பேருக்கு பார்த்தோம்னா மாறாத தலைவலி, நமக்கு வந்து லோ பேக் ஏக், நல்லா 8 மணி நேரம் தூங்கி எழுந்தால் கூட எனக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இல்லை, இல்லைனா வந்து எனக்கு முன்ன மாதிரி ஸ்பீடாக யோசிக்க முடியல, டக்கு டக்குன்னு பிளாங்க் ஆகுது, இதெல்லாமே ஸ்ட்ரெஸ்ஸுடைய காமன் மேனிஃபெஸ்டேஷன். ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்ட் அசிடிட்டி, ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்ட் கேஸ்ட்ரைட்டிஸுங்கிறது ரொம்ப ரொம்ப காமன் கிளினிக்கல் சினாரியோ. நான் ஹெல்த்தியாக சாப்பிட்றேன், வீட்டில் பண்ணதை சாப்பிட்றேன், ஆனாலும் ரிஃப்ளெக்ஸ் ப்ராப்ளம் இருக்குது, ரிஃப்ளெக்ஸ் ப்ராப்ளம் இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறத நம்ம கேட்போம். ஏன்னா ஓவர் திங்கிங் ஸ்ட்ரெஸ்ஸுனால அசிடிட்டி கூடலாம். ஸோ காமன் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் சிம்டம்ஸாக இருக்கலாம், இல்லைனா வந்து சைக்காலஜிக்கல் சிம்டம்ஸ், ஒரு ஆன்சைட்டி, டிப்ரெஷன், ரொம்ப கோபம் வருது, ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் இது மாதிரி இருக்கலாம். இல்லைன்னா பிஹேவியரில் நம்ம அன்ஹெல்த்தியாக கோப் அப் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்கஹால், இல்லைனா ஸ்மோக்கிங், இல்லைன்னா சப்ஸ்டன்ஸ். விமனில் காமனாக பார்த்தோம்னா பிஞ்ச் ஈட்டிங், நம்ம 2 பேக்கெட் சிப்ஸாக அட் அ டைம் முடிச்சிருவோம், 2-3 ஐஸ்கிரீம் அட் அ டைம் நம்ம ஸ்ட்ரெஸ்டாக இருந்தால் சாப்பிடுவோம். ஸோ இதெல்லாம் நம்ம காமனாக நம்மளே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய கிளினிக்கல் சினாரியோஸ் தான். ஸோ அப்போ அதிக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் பொழுது நம்ம அதை கோப் அப் பண்ணுறதுக்கு ஒரு அன்ஹெல்த்தி மீன்ஸில் நம்ம போகிறது, இதெல்லாமே வந்து காமன் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம்.
1: தேங்க் யூ மேம். இப்போ பொதுவாக நம்ம ஏதாவது பேசுறச்சு வந்து ஜெண்டர் டிஃபரன்சஸ்ங்கிறது கண்டிப்பாக வரும். ஸோ மென் அண்ட் விமென்க்கு ஸ்ட்ரெஸ் ஹேண்டிலிங்கில் என்னெல்லாம் டிஃபரன்சஸ் இருக்கும் மேம்?
0: இது வந்து நமக்கு ரொம்ப ரெலவெண்ட் க்வெஸ்சன். நிறைய நேரத்தில் இப்போ நம்ம வந்து ஈக்வாலிட்டி பற்றியே நம்ம பேசிகிட்டு இருப்போம். ஸோ தெர் இஸ் நோ டவுட் ஆல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே நமக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிறது. பட் பயாலஜிக்கலி நேச்சர் ஹாஸ் created us in a certain way. Biology-wise, பார்த்தோம் அப்படின்னா மென் அண்ட் விமென்ஸ் பிரெயின் ஆர் வெரி வெரி டிஃப்ரெண்ட். அப்போ நம்ம அதை எப்படி அப்ரிஷியேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, விமென்ஸ் பிரெயின் இஸ் மோர் காம்ப்ளெக்ஸ் அண்ட் மோர் கிராஸ் வயர்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு குட்டி ப்ராப்ளம் நமக்கு விமனுக்கு வருது அப்படின்னா டக்கு டக்கு டக்கு டக்குன்னு நமக்கு மெமரி லிங்க் ஆகும். முதல் முதல்ல இந்த ப்ராப்ளம் வந்தது எப்போ அப்படிங்கிறதுலேருந்து நம்மளால் அசோசியேட் பண்ணி பாஸ்ட்டு, முன்னாடி நடந்த கான்ஃப்ளிக்ட்ஸ் எல்லாமே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் ஆகும். அப்போ இது வந்து நமக்கு பயாலஜிக்கலாக இருக்கக்கூடிய பிரெயினுடைய ஹைலி காம்ப்ளெக்ஸ் அண்ட் கிராஸ் வயரிங் மெக்கானிசம்னால. அதே மாதிரி விமென்ஸ் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் இஸ் வெரி ஹை. இப்போ ஒருத்தர் வந்து கோபமாக இருக்காங்களா, சந்தோஷமாக இருக்கா அவங்க வாய் வழியா சொல்லாம கூட வி கேன் அப்சர்வ் சம்படி அண்ட் வி கேன் பிக் இட் அப். ஸோ எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அதிகமா இருக்கு விமென்க்கு. அதே மாதிரி எமோஷனல் வல்னரபிலிட்டியும் அதிகமா இருக்கு. ஏன்னா நம்ம வந்து அந்த எமோஷனல் டொமைன்ல நமக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய ஃபேக்கல்டிஸ் அதிகமா இருக்கிறதுனால வி பிகம் வல்னரபிள் இன் த டைரக்ஷன் ஆல்சோ. எனக்கு இன்டெலெக்சுவலி அறிவுபூர்வமா நான் எல்லாமே ஹேண்டில் பண்ணிப்பேன், ஆனா எமோஷனலா ஒரு ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமோ ஒரு குட்டி டிசப்பாயின்மெண்ட்டோ வந்ததுன்னா ஐ கான்ட் ரெகுலேட் மை எமோஷன் அப்படிங்கிறது யூஸ்வலி நிறைய விமனுக்கு இருக்கக்கூடிய ஒரு காமன் ப்ராப்ளம். அதே மாதிரி பயாலஜிக்கலா இப்ப மென்ஸ்ட்ருவேஷன், தைராய்டு இஷ்யூஸ், அப்புறம் அனீமியா, இதெல்லாமே வந்து சைக்காலஜிக்கல் இம்பாக்ட் இருக்கக்கூடிய பிசிக்கல் கண்டிஷன்ஸ். ப்ரீ மென்ஸ்ட்ருவலா வந்து ஒரு 70% ஆஃப் விமனுக்கு மூட் ஸ்விங்ஸ் அதிகமாக இருக்கலாம், எமோஷனல்

0: அவங்களுக்கு அடிக்கடி பிரேக் டவுன்ஸ் வரலாம். அதே மாதிரி அனீமியா, ஹீமோக்ளோபின் கம்மியா இருக்கு, நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சிஸ் இருக்கு, இல்லைன்னா பிளீடிங் ஹெவியா இருக்கு அப்படின்னா அனீமியாவோட காமன் மேனிஃபெஸ்டேஷன் ஆன்சைட்டி டிப்ரெஷன் தான். அதே மாதிரி விமனுக்கு நிறைய பேருக்கு தைராய்டு இஷ்யூஸ் இருக்கலாம். இப்போ ஒரு காமன் கிளினிக்கல் கண்டிஷன் பிசிஓடி, நிறைய பேருக்கு லைஃப் ஸ்டைல்னால பிசிஓடி இருக்கு. அப்போ இந்த மாதிரி காமன் மெடிக்கல் சிச்சுவேஷன்ஸ்ல எகெயின் மைண்ட் அப்படிங்கிறது பிரெயின்ல தான் இருக்கு, வேற எங்கேயும் இல்லை. அப்ப நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோனல் இம்பேலன்ஸ் நம்ம பிரெயினையும் பாதிக்கும். அப்ப விமனுக்கு இந்த மெடிக்கல் கண்டிஷன்ஸ் எல்லாம் இயல்பாவே அதிகமா இருக்கு அப்படிங்கும் பொழுது அதுக்கேத்த அளவுக்கு அவங்களுடைய மைண்ட் ரிலேட்டடா சைக்காலஜிக்கல் இஷ்யூஸும் விமன்ல அதிகமா இருக்கலாம்.
1: இப்போ யங்ஸ்டர்ஸ் பத்தி பேசும்பொழுது, யங்ஸ்டர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்குலாம் நிறைய அகாடமிக் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி ப்ரொவோக் பண்ணுது அண்ட் மென்டல் ஹெல்த் எப்படி மேம் அஃபெக்ட் பண்ணுது?
0: ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஏதோ ஒரு லைஃப் சுச்சுவேஷனில் வரதான் செய்யும். இப்போ ஒருத்தருடைய வல்னரபிள், அதாவது வல்னரபிலிட்டின்னு சொல்கிறோம், அதாவது இப்போ எப்படி ஒரு வெட் ஃப்ளோரில் ஒருத்தர் விழறதுக்கான வாய்ப்பு அதிகம்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி எல்லாரும் விழணுங்கிறது அவசியம் இல்லை. அப்போது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் சுச்சுவேஷன், ஒரு அகடமிக் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், ஒரு ரிலேஷன்ஷிப் கான்ஃப்ளிக்டாக இருக்கலாம், ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் இவெண்ட்டாக இருக்கலாம், ஒரு ட்ரொமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம், எல்லா பிரெயினும் ஈக்குவலாக கோப் அப் பண்ணாது. ஸோ இதில் வந்து நம்ம கம்பேர் பண்ணி இதுதான் த்ரெஷ்ஹோல்டு, இதில் வந்து இவங்க கோப் அப் பண்ணாங்க இவங்களும் கோப் அப் பண்ணணும் அப்படின்னு நம்ம அப்ஜெக்டிவாக எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது. ஸோ அவங்க அவங்களுடைய வல்னரபிலிட்டிங்கிறது பயாலஜிக்கலாக அவங்களுடைய சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸஸ், அவங்களுடைய ஜெனட்டிக் வல்னரபிலிட்டி, அவங்களுடைய பர்சனாலிட்டி மேக்கப், அவங்களுடைய சுபாவம் எப்படி இருக்கு, இது எல்லாமே ஒருத்தர் எப்படி ஒரு ஸ்ட்ரெஸ்ல வந்து கோப் அப் பண்ணுவாங்க, இல்லைன்னா அவங்களால கோப் அப் பண்ண முடியாம ஒரு ஆன்சைட்டி டிப்ரெஷனுக்குள்ள போவாங்களா அப்படிங்கறத நிர்ணயம் பண்ணுது.
1: இப்போ நிறைய ஏரியாஸ் ஆஃப் சைக்காலஜியில சர்டிபிகேஷன் கோர்ஸ் ஜாஸ்தி ஆகியிருக்கு அண்ட் இதுல இருந்து மக்கள் மத்தியில இருக்கிற மெண்டல் ஹெல்த் கான்சியஸ்னஸ் டுவர்ட்ஸ் அவங்களோட இன்க்ரீஸ் இன் இன்ட்ரெஸ்ட் காட்டுது மேம். ஸோ ஆஸ் அ சைக்கியாட்ரிஸ்ட் இதுல வந்து மெண்டல் ஹெல்த் கான்ட்ரிபியூஷனுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா?
0: இப்போ நிறைய சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் இருக்கு, ஆனால் அதில் வந்து நம்ம ஜென்ரலைஸ் பண்ணி சொல்ல முடியாது. இப்போ நம்ம யூடியூப் வீடியோ குக்கிங்கில் பல மணி நேரம் பார்க்குறோம், அதனால நம்ம ஒரு குக்கிங் அப்படியே பண்ணிடுவோமா அப்படின்னா அப்படி இல்லை. இப்போ ஆன்லைனில் நம்ம சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் பண்ணலாம், கரஸ்பாண்டன்ஸில் சைக்காலஜி படிக்கலாம், பட் இதெல்லாம் வந்து ரியல் டைம் சினாரியோவில் ஒரு ஹவு ஃபார் யூ வில் பி ஏபிள் டு ஹெல்ப் சம்படி வென் தே ஆர் இன் டிஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணாது. ஸோ மைண்ட் அப்படிங்கிறது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது, ஹியூமன் பிஹேவியருங்கிறது ரொம்ப யூனிக்காக இருக்குது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ஒரு பீரியட் ஆஃப் இன்டர்ன்ஷிப், அப்சர்வேஷன், ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ், ஓப்பன் மைண்டட்னஸ் டு லேர்ன், நம்ம வந்து வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் ஆர் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ். இப்போ ஒரு சூசைடல் பேஷண்ட் வராங்கன்னா கவுன்சிலிங் ஹெல்ப் பண்ணாது, மெடிசன்ஸ் தான் ஹெல்ப் பண்ணும். அப்போ ஒன்றும் லிமிடேஷன் இருக்குது சைக்காலஜிக்கு, ஆனால் என்ன வேல்யூ நம்ம ஆட் பண்ண முடியும் அப்படிங்கிற பவுண்டரி செட்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது, இட் இஸ் நாட் சம்திங் லைக் இப்போ நம்ம ஸ்கூலில் படித்தோம் அதை எழுதினோம் மார்க் வாங்கினோம்னு. You are going to heal lives, touch lives, you are going to interact with real time people. So adla vandu or one size fits all abdingra approach vandu ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ லைஃப் லாங் சைக்காட்ரி சைக்காலஜி எல்லாம் யூ லேர்ன், யூ கீப் ஆன் லேர்னிங், த லேர்னிங் கர்வ் இஸ் நெவர் எண்டிங். ஸோ ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் முடிச்சிட்டோம் அப்படின்னா இட்ஸ் நாட் தட் யூ அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி திங் அபவுட் ஹியூமன் பிஹேவியர், தேர் இஸ் இட்ஸ் ஒன்லி அ ட்ராப் இன் அ ஓஷன். ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய லேர்னிங் கர்வ், அசோசியேட் யுவர் செல்ஃப் வித் அ லாட் ஆஃப் மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ், அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஆர் தி ஏரியா ஆஃப் டிஃபிகல்ட்டிஸ், உங்களுடைய பர்சனாலிட்டி அதுக்கு எப்படி இருக்கு, அதை கற்று இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணும்போது. ஸோ இதெல்லாமே only over a period of time with repeated practice and training and observation and fine tuning we'll be maturing out into a mental health professional who can contribute to the community in a large way. But definitely in the interest in psychology and all that is a positive change, because there is no longer a stigma towards mental illness. Everybody is open to talk about it, everybody is willing to learn about it, everybody wants to know how can I make my psychological health better. So it is a welcome change or a positive approach overall.
1: எல்லா தற்கொலையுமே ஒரு மிஸ்ஃபார்ச்சூன் தான் மேம். தற்கொலை முயற்சி பண்றவங்க கிட்ட தெரியும் சில அறிகுறிகள் என்னென்ன மேம்?
0: இப்போ பொதுவாக நம்ம நினைக்கிறது உண்டு, நேற்று வரைக்கும் நல்லா பேசினாங்க எனக்கு திடீர்னு தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஆக்சுவலி அப்படி கிடையாது. இப்போ ஸ்டடீஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, முதல்ல வந்து ஒருத்தருக்கு ஒரு டிப்ரெஷன், ஒரு மன சோர்வு, ஒரு மன அழுத்தம் இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து அவங்க அவங்களையும் உலகத்தையும் எதிர்காலத்தையும் அந்த ஒரு கருப்பு கண்ணாடி வழியா பாக்குற மாதிரி எல்லாத்துலயும் அந்த ஷேடு தெரியுங்கிற மாதிரி இருக்கும். ஐ எம் வர்த்லெஸ், ஐ எம் அ ஃபெயிலியர் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் அவங்களுடைய பேச்சுல வெளிப்படலாம். நான் இருக்கிறதுனால யாருக்கும் உபகாரம் இல்லை, நான் எல்லாருக்கும் பாரம் ஆயிட்டேன், நான் இல்லைன்னா கூட எவ்ரிபடிஸ் லைஃப் வில் ரிமைன் த சேம், அந்த மாதிரி அவங்களுடைய வேல்யூவை அவங்க வந்து அண்டர் ரேட் பண்ணிக்கலாம். மற்றவங்க மேல இப்ப ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஃபேமிலி எல்லாரும் இருந்தா கூட எனக்கு யாருமே சப்போர்ட் இல்லை, நோபடி லவ்ஸ் மீ, நோபடி கேர்ஸ் ஃபார் மீ அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு மேலோங்கி இருக்கலாம். இப்ப இந்த ரெண்டு சிம்டம்ஸ் இருந்தா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் எதிர்காலத்துல எனக்கு இது மாதிரி இருக்காது, இதெல்லாம் பெட்டர் ஆயிடும் அப்படின்னு ஒரு பர்சன் நம்பும் பொழுது, ஹோப்ஃபுல்லா இருக்கும் பொழுது தற்கொலைகள் நடக்கிறது இல்லை. ஹோப்லெஸ்னஸ் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு கான்ட்ரிபியூட்டர் ஃபார் சூசைட். அப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு எண்ட் ஆஃப் தி டனல்ல லைட் இல்லை அப்படிங்கிற மாதிரி, இப்ப இப்படி பிரச்சனை இருக்கு, இவ்வளோ ப்ராப்ளம் நான் சமாளிச்சுட்டு இருக்கேன், ஆனா இப்படியேதான் என் வாழ்க்கை இருக்க போறது, ஐ டோன்ட் சி எனி லைட் அட் தி எண்ட் ஆஃப் மை லைஃப் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா ஹோப்லெஸ்னஸ் அப்படிங்கிறது வருது டிப்ரெஷன்ல. ஃபியூச்சரை பத்தியும் அவங்களுக்கு அதே பெசிமிஸ்டிக் ஐடியாஸ் இருக்கு, இனிமே எதிர்காலத்திலயும் இந்த பிரச்சனை எல்லாம் மாறப்போறது இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு மேலோங்கும் போதுதான் ஒரு ட்ராப்டு ஃபீலிங் வந்து தே ரிசார்ட் டு சூசைட் அஸ் அ மீன்ஸ் ஆஃப் அவாய்டிங் தீஸ் ப்ராப்ளம்ஸ். வேற ஏதாவது ஒரு ஆல்டர்னேட் இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு தோணும் பொழுது கண்டிப்பா நோபடி வாலண்டரிலி வாண்ட்ஸ் டு எண்ட் அப் தேர் லைஃப். சோ ஹோப்லெஸ்ஸா ஆகும் பொழுதுதான் ஒரு பர்சனுக்கு சூசைடல் ஐடியாஸ் மேலோங்குது. அப்ப அவங்களுடைய பேச்சிலையோ அவங்களுடைய பிஹேவியர்லயோ அதுக்கான வார்னிங் சைன்ஸ் கண்டிப்பா இருக்கும். அவங்க முன்னளவுக்கு சியர்ஃபுல்லா இருக்க மாட்டாங்க, அவங்க பேச்சுல வந்து அவங்களுடைய கடமைகள் எல்லாம் முடிக்கிறத பத்தியோ இல்லைன்னா ஒரு குவிட் பண்றத பத்தியோ அந்த மாதிரியான பேச்சு அதிகமா இருக்கும், இல்லைன்னா டெத் விஷ், நான் இருக்கிறதுக்கு இல்லாமலே போயிடலான்னு பாக்குறேன், அந்த மாதிரி சட்டிலா அவங்க அதை இண்டிகேட் பண்ணுவாங்க. நான் தற்கொலை பண்ணிக்க போறேன்னு யாரும் சொல்ல போறது இல்லை, பட் சட்டிலா அவங்க இண்டிகேட் பண்றது எல்லாமே வந்து நம்ம கொஞ்சம் சென்சிட்டிவா அதை பிக்அப் பண்ணணும். அப்ப அந்த பிஹேவியர் வைஸும் அவங்க கம்யூனிகேஷன்லயும் நம்ம இன்னும் ஓப்பன் மைண்டடா சென்சிட்டிவா இருந்தோம்னா வி கேன் ஆல்வேஸ் பிக்அப் சச் இண்டிவிஜுவல்ஸ். பிகாஸ் 80-90% ஆஃப் பீப்புள் ஹூ கமிட் சூசைட் ஹாவ் கம்யூனிகேட்டட் தேர் சூசைடல் தாட் ஆர் தேர் டெத் விஷ் டு சம்படி க்ளோஸ் டு தெம், நாட் டு அ சைக்காட்ரிஸ்ட் நெசசரிலி. ஃப்ரெண்டா இருக்கலாம், அம்மா அப்பா வந்து குழந்தை கிட்ட சொல்றதா இருக்கலாம், இல்ல இன்னொரு ஒர்க் பிளேஸ்ல கொலி கிட்ட சொல்றதா இருக்கலாம். அப்ப யார் டே டு டே இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்கோமோ அவங்களுக்கு தான் அதை பிக்அப் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு.
1: ஒரு தனி மனிதரை தற்கொலை வரைக்கும் ட்ரிகர் பண்ற காரணங்கள் என்ன என்ன?
0: இப்போ வந்து இது ரொம்ப ரெலவெண்ட் க்வெஸ்டின், ஏன்னா நம்ம மீடியாவில் இல்லைன்னா பேப்பரில் நம்ம என்ன புரிஞ்சுப்போம்னா எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டாங்க, சூசைடு பண்ணிட்டாங்க, ஃபினான்ஷியல் லாஸ் ஆகிடுத்து, சூசைடு பண்ணிட்டாங்க. ஸோ ஒன் டு ஒன் காஸ் தான் வந்து ஹைலைட் ஆகி ரிப்போர்ட்டிங்கில் வருது. பட் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் சூசைட்ஸ் ஆர் மல்டி ஃபேக்டோரியல். ஒரு சூசைடு வந்து ஒரே ஒரு காரணங்கள்னால நடக்கிறது இல்லை, பல காரணிகள் இருக்குது. இதில் மூணாக நம்ம ப்ராடாக அதை புரிஞ்சுக்கலாம். பயாலஜிக்கல் ரீசன்ஸ், அதாவது நமக்கு நம்மளுடைய பயாலஜி வழியா நம்மளுடைய ஜெனட்டிக் வல்னரபிலிட்டி. இப்ப நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்ல ஒரு சூசைடு இருக்குன்னா சூசைடு ஆல்சோ ஹாஸ் அ ஹெரிட்டபிள் ரிஸ்க். ஸோ அந்த பர்சன் அந்த ஜெனட்டிக் லீனேஜ்ல வரவங்களுக்கு இன்னும் சூசைட் பண்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா அதிகம் பயாலஜிக்கல. அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தைராய்டு ப்ராப்ளம்ஸ், நிறைய ஹெல்த் இஷ்யூஸ், க்ரானிக் பெயின் கண்டிஷன்ஸ், மைக்ரெயின், ஒரு பிசிக்கல் சஃபரிங் வரும்பொழுது மைண்டும் அதில் கோப்ப பண்ணாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இதெல்லாம் பயாலஜிக்கல் வல்னரபிலிட்டின்னு சொல்கிறோம். சைல்ட்ஹுட் ட்ரோமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸஸ், ரிப்பீட்டடாக சைல்ட்ஹுட் ட்ராமா வந்துட்டே இருக்கு, இதெல்லாமே பயாலஜிக்கல் வல்னரபிலிட்டி. ரெண்டாவது சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ், அதுதான் நம்ம சொல்கிறோம் ஒருத்தருடைய இன்டெலிஜென்ஸ், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், ரெசிலியன்ஸ், அதாவது ஒரு பால் தரையில் போட்டோம்னா அது எவ்வளோ தூரம் பவுன்ஸ் பேக் பண்ணுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி ஒருத்தர் வந்து அவங்க சுபாவம் எப்படி இருக்கு, ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷனுக்கு உள்ள போட்டோன்னா பவுன்ஸ் பேக் பண்ணி வரது அவங்க சுபாவமா, இல்ல அதுல துவண்டு போறது அவங்க சுபாவமா. ஸோ சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸும் ஒருத்தர் எவ்வளவு தூரம் ஸ்ட்ரெஸ்னால பாதிப்படைவாங்க. சென்சிட்டிவிட்டி டு கிரிட்டிசிசம்ஸ், சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸுக்கு கூட என்னால் சமாளிக்க முடியாது. ஸோ இதெல்லாம் சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ், அவங்க பர்சனாலிட்டி ட்ரெய்ட்ஸ் விச் கேன் கான்ட்ரிபியூட் டு அ சைக்காலஜிக்கல் இல்னஸ் ஆர் சூசைட். ஸோ பயாலஜிக்கல் ரீசன்ஸ் இருக்கு, சைக்காலஜிக்கல் ரீசன்ஸ் இருக்கு. இன்னொரு முக்கியமான ரீசன் சோஷியல் ரீசன். இப்போ இந்த பேண்டமிக் போது அன்எம்ப்ளாய்மெண்ட், பாவர்ட்டி, நிறைய சோஷியல் இஷ்யூஸ் இருந்தது இல்லையா. ஸோ சோஷியல் ரீசன்ஸ் ஃபார்மர் சூசைட்ஸ் பார்க்குறோம். ஸோ சோஷியல் ரீசன்ஸ்னாலையும் ஒருத்தர் சூசைடு பண்ணிப்பாங்க. அப்போ ஒரு பயாலஜிக்கல், சைக்காலஜிக்கல், சோஷியல், இந்த மூணு ஆங்கிளில் இருந்தும் ஒருத்தர் தள்ளப்படும் பொழுது தான் ஒரு தனி மனிதர் வந்து சூசைடுக்கு ரிசார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரே ஒரு ரீசன் வந்துருச்சு அவங்களுக்கு அப்படிங்கிறதுனால அவங்க பண்ணிக்க போகிறதில்லை. ஸோ இதை நம்ம இன்னும் வைடாக, இன்னும் டெப்த்தில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்ம ஒரு மேம்போக்கா இதனாலே இவங்க ஒரு சண்டை வந்தது, அதனால இவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு ரிடக்ஷனிஸ்டிக்காக ரொம்ப ஓவர் சிம்பிளிஃபைடாக சூசைட்ஸை புரிஞ்சுக்கணும். வச்சுக்க கூடாது. அது மல்டி ஃபேக்டோரியல்னு புரிஞ்சாதான் நம்ம இந்த எல்லா ஆங்கிள்லயும் நம்ம ஒரு சூசைடை ப்ரிவென்ட் பண்ணணும்னா அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் நமக்கு மைண்ட்ல சிங்க் ஆகும்.
1: அந்த காலத்தை கம்பேர் பண்ணும்போது சமீப காலங்கள்ல தற்கொலை எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. எவ்வளவுதான் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருந்தாலும் இன்க்ரீஸ் இன் சூசைட் ரேட்ஸ் ரொம்ப அலார்மிங்கா இருக்கு மேம். இதுக்கான காரணங்கள் என்னென்ன?
0: இது ரொம்ப ரெலவென்ட் க்வெஸ்சன். இப்ப வந்து முன்னாடி இருந்த ஜென்ரேஷனை விட இப்போ ரீசெண்டாக பார்த்தோம்னா ட்ரெண்ட் பேண்டமிக்கு அப்புறம் சேஞ்ச் இன் ட்ரெண்ட்ஸ் ஆஃப் சூசைடில் ஹையஸ்ட் இன்க்ரீஸ் இஸ் ரிப்போர்ட்டட் அமாங் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடிங் இன் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அப்படி நம்ம அதை புரிஞ்சுக்கும் போது உண்மையாகவே அது அலாமிங்காக இருக்குது. ஜென்ரலாகவே சூசைடு வந்து 15 to 25 இயர்ஸ் அந்த ஏஜ் குரூப்பில் இட் இஸ் த செகண்ட் லீடிங் காஸ் ஆஃப் டெத் சூசைட்ஸ். அப்போது சூசைடே வந்து யங்ஸ்டர்ஸில் அதிகமாக இருக்குது. அதில் இந்த ஸ்டூடெண்ட் பாப்புலேஷனில் இப்போ இன்னும் அலாமிங்காக 20% இன்க்ரீஸ் இருந்திருக்கு ரீசன்ட் இயர்ஸில். அப்படி புரிஞ்சுக்கும் போது முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா ஐ கேன் திங்க் ஆஃப் டூ திங்ஸ். நம்பர் ஒன் இஸ் நம்மளுடைய ரெசிலியன்ஸ். நம்ம வந்து இன்னைக்கு நிறையா டைம் வந்து சில்ட்ரன் ஆர் லைக் ஐஸ்கிரீம்னு நான் சொல்வேன். நிறையா பேர் கன்சல்டிங் ரூமில் வரும்போது நம்ம அவங்களுடைய சென்சிட்டிவிட்டி அவ்வளோ ஹையாக இருக்குது. இப்போ ஐஸ்கிரீம் அப்படின்னா நான் என்ன மீன் பண்ணுறேன்னா 20 degree இல்லை 15 degree தான் எங்களால் உருகாமல் இருக்க முடியும். ஸோ தேர் இஸ் சோ மெனி க்ரைட்டீரியா ஆர் க்ளாஸ் ஃபார் யுவர் சைக்காலஜிக்கல் ஹெல்த். என்னை யாரும் ஒன்றும் சொல்லிடக்கூடாது, எக்ஸாமில் ஒரு மார்க் குறைஞ்சிடக்கூடாது, எல்லாமே எனக்கு சாதகமாகவே நடக்கணும், ஒரு நோ அப்படிங்கிறது எனக்கு வந்துடக்கூடாது, யாரும் எனக்கு நோ சொல்லிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரீ கண்டிஷன்டாக நம்ம மைண்ட் இயங்கும் பொழுது யுவர் வல்னரபிலிட்டி டுவர்ட்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இஸ் ஆப்வியஸ்லி ஹை. ஏன்னா யூ ஆர் கோயிங் இன் டு சொசைட்டி விச் வில் ஹாவ் லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் விச் வில் பி விச் மே நாட் டீல் யூ வித் தி சேம் கைண்ட் ஆஃப் சென்சிட்டிவிட்டி ஆஸ் இன் யுவர் க்ளோஸ்டு ஜோன். ஸோ உங்கள் அம்மா அப்பா ஒரு ரெண்டு ஃப்ரெண்டு டீல் பண்ண மாதிரியே ஓவரால் வேர்ல்டு உங்களை டீல் பண்ணாது. ஸோ அந்த ரியாலிட்டி அப்ரிஷியேட் பண்ணுற ஒரு மைண்ட் இல்லை அப்படின்னா நம்ம ஐஸ்கிரீம் மாதிரி நான் சொல்கிறது உண்டு ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசர்லேயே தான் இருக்க முடியும். நம்ம ஒரு ஸ்டோன் மாதிரி வெயிலோ மழையோ நான் சமாளிச்சுப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம ரெசிலியன்ஸ் இம்ப்ரூவ் ஆனாதான், நம்மளுடைய சோஷியல் ஸ்கில்ஸ் லைஃப் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆனாதான் நம்மளால வந்து கோப் அப் பண்ண முடியறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான காரணமாக பார்க்குறேன். முன்னாடி ஜென்ரேஷன்ஸ்க்கு இருந்த அளவுக்கு இருந்த ஒரு ரெசிலியன்ஸ் இன்னைக்கு ஜென்ரேஷனில் இல்லை. ஸோ தட் இஸ் நம்பர் ஒன். நம்பர் டூ இஸ் தி அட்வென்ட் ஆஃப் கேஜெட்ஸ் அண்ட் சோஷியல் மீடியா அண்ட் தி இன்ஃப்ளூயன்ஸ் இட் ஹேஸ் ஆன் அ டெவலப்பிங் பிரெயின். நம்ம என்ன நினைக்கிறோம், நான் அறிவுபூர்வமாக நான் எல்லாமே பண்ணுறேன், இதெல்லாம் என்ன எமோஷ்னலி பாதிக்காது அப்படின்னு. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா அறிவு மனசு இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஒரே பிரெயினில் தான் ப்ராசஸ் ஆகுது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம பிரெயினுக்கு ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தியே ஆகணும். நம்ம ஒரு அன்ஹெல்தி ஃபுட்டை சாப்பிட்றோம்னா நம்ம அதை புரிஞ்சு சாப்பிட்டாலும் புரியாமல் சாப்பிட்டாலும் வயிறு அதுக்கு சிரமப்படும் டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு. அது மாதிரி ஒரு அன்ஹெல்தி இன்ஃபர்மேஷன் நம்ம ஒரு சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம், நம்ம ரிப்பீட்டடாக ஒரு நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடு பண்ணுறோம். நிறைய என்னுடைய கிளையன்ஸில் சில்ட்ரன் சொல்கிறது உண்டு, நிறைய சீரீஸ் பார்க்குறேன், கொரியன் சீரீஸ் பார்க்குறேன், இது பார்க்குறேன், அது பார்க்குறேன். லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் லோடட் வித் வயலண்ட் இன்ஃபர்மேஷன், நெகட்டிவிட்டி, நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் விச் மே நாட் பி வெரி ஆப்ட் ஃபார் அ டெவலப்பிங் பிரெயின். நம்மளுடைய பிரெயின் வந்து இன்டெலிஜென்ட்டாக இருக்கலாம், ஆனால் அது 20-25 வயசில் தான் மெச்சார் ஆகும். அப்போ அது வரைக்கும் என்ன எப்படி வயிற்றுக்கு என்ன சாப்பாடு போடுறோங்கிற மாதிரி என்ன மைண்டுக்கு ஃபீட் பண்ணுறோம், கண்ணு வழியா வாய் வழியா நம்ம இன்ட்ராக்ஷன் வழியா அனுபவம் வழியா வாட் ஆர் யூ ஃபீடிங் யூஆர் டெவலப்பிங் பிரெயின் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நிறைய நேரம் நம்ம கேஜெட்ஸ் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் சோஷியல் மீடியாவில் ஒரு வர்ச்சுவல் ஐடென்டிட்டியில் வி ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம். இவ்வளோ லைக்ஸ் வந்தது, இப்படி போர்ட்ரே பண்ணினேன், இப்படி இருந்தேன், அப்படி இருந்தேன்னு. பட் டூ யூ ஹாவ் சம் ரியல் டைம் சோஷியல் கனெக்டட்னஸ்? உண்மையாகவே பிரச்சனைன்னா ஒரு 2-3 பேர்கிட்ட நீங்கள் உங்களுடைய பிரச்சனையை டிரான்ஸ்பெரண்ட்டாக ஓப்பனாக உங்களுடைய ட்ரூ செல்ஃபை நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ண முடியுமா முடியாதா, அதுதான் இம்பார்ட்டண்ட். ஸோ எனக்கு வந்து 1000 ஃப்ரெண்டு ஃபேஸ்புக்கில் இருக்கான், எனக்கு பிரச்சனைனா ஒருத்தங்கிட்ட கூட ஆனால் சொல்ல முடியாது, என்ன யூஸு? அப்போது யூ வாண்ட் பீப்புள் டு ஹெல்ப் யூ அட் டைம்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரெஸ். ஸோ ஃபார் தட் நம்மளுக்கு வந்து அதிகமான ஒரு அன்ஹெல்த்தி கேஜெட் யூஸ் ஆர் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இன்னும் நம்மளுடைய சோஷியல் ஐசோலேஷனை தான் அதிகம் பண்ணுது. அதனால இன்னும் சூசைட் ரேட்ஸ் குறையலை, அதிகம்தான் ஆயிருக்கு. பிகாஸ் ரியல் டைமில் இருக்கிறவங்களோட நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியறதில்ல, ஃபேமிலி மெம்பர்ஸோடையோ ரியல் டைம் ரிலேட்டிவ்ஸோடையோ நம்மளுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோடையோ நம்மளால் கனெக்ட் பண்ண முடியறதில்ல. ஸோ இந்த மீடியாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இந்த நெகட்டிவ் வே அதுவும் அட்லசன்ஸ் சூசைட்ஸ்க்கு ஒரு கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டராக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன்.
1: தேங்க்யூ மேம், இது கண்டிப்பாக மிக அவசியமான ஒரு விஷயமா இருந்தது. சமீப காலத்துல மெடிக்கேஷன்ஸ் தான் தீர்வுன்னு சிலருக்கு தோணும் போது, அஸ் எ சைக்கியாட்ரிஸ்ட் மத்த ட்ரீட்மெண்ட் டெக்னிக்ஸ் பத்தி நேயர்களுக்கு சொல்றீங்களா மேம்?
0: இப்போ ஒரு கார் வந்து லைட்டா ஸ்கிராச் ஆயிடுது அப்படின்னா நம்ம வந்து மெக்கானிக் இதுகிட்ட போய் கொடுக்கணுங்கிறது இல்லை, அப்படியே சமாளிச்சு ஓட்டலாம், இல்லை ஏதோ ஒன்று பண்ணலாம், லைட்டாக அதை சரி பண்ணிண்டா போகிறோம். இதே ஒரு லாரி மேலே மோதி சிவியராக டேமேஜ் ஆகிடுச்சுன்னா நம்ம அதுக்கு தேவையான அளவுக்கு இன்டர்வென்ஷன்ஸ் பண்ணினா தான் அதை ரெடி பண்ண முடியும். சிமிலர்லி என் மைண்டு ஹெல்த்தியாக இருக்குது, எனக்கு வந்து எல்லா ஏரியாலையுமே என்னுடைய ஸ்லீப் நல்லாயிருக்கு, அப்பிடைட் நல்லாயிருக்கு, என்னுடைய ஃபங்க்ஷனாலிட்டி நல்லாயிருக்கு, ஒரு ரிலேஷன்ஷிப் கான்ஃப்ளிக்டில் எனக்கு ப்ராப்ளம் இருக்குது, ஐ டோன்ட் நோ ஹவு டு ஹேண்டில், எனக்கு ரெண்டு மூணு சாய்ஸ் இருக்குது, கன்ஃபியூசிங் ஏரியாஸ் இருக்குது, ஐ டோன்ட் நோ ஹவு டு டேக் அ ரைட் டெசிஷன், இதுக்கெல்லாம் மெடிக்கேஷன்ஸ் தேவையில்லை. நம்ம வந்து வி கேன் கிவ் கவுன்சிலிங், வி கேன் கிவ் தெரப்பி, ப்ராப்ளம் சால்விங், டெசிஷன் மேக்கிங். சிலருக்கு பார்த்தோம்னா அசர்ட்டிவ்னஸே இருக்காது, யார் எது கேட்டாலும் எஸ்ஸே சொல்லிட்டு இருப்பாங்க, ரொம்ப சப்மிசிவா இருப்பாங்க. பட் தே வில் பி ஹைலி ஸ்ட்ரெஸ்ட் பிகாஸ் தே ஹவ் நெவர் லேர்ன் டு சே நோ இன் அ சிச்சுவேஷன். ஸோ அப்போ அசர்ட்டிவ்னஸ் ட்ரைனிங் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு நீடு பேஸ்டா இண்டிவிஜுவலுடைய ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய தெரப்பியூட்டிக் அப்ரோச்சஸ் இருக்கு. ஆங்கர் மேனேஜ்மெண்ட், டைம் மேனேஜ்மெண்ட், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், ரிலேஷன்ஷிப் கவுன்சிலிங். ஸோ நம்ம வந்து மெமரி இம்ப்ரூவ் பண்றது எப்படி, ஸ்டடி டெக்னிக்ஸ். ஸோ இது எல்லாமே ஒரு ஒரு ஏரியா, இதுக்கும் மெடிக்கேஷனுக்கும் சம்பந்தம் இல்லை. பட் ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் ஃபார் அண்ட் அதர்வைஸ் நார்மலி ஃபங்க்ஷனிங் இண்டிவிஜுவல் ஆர் அதர்வைஸ் ஹெல்த்தி மைண்ட். நான் வந்து என்னால் தூங்க முடியலை, சாப்பிட முடியலை, கண்டினியூஸாக நெகட்டிவ் தாட் வருது, கண்டினியூஸாக மூட் ஸ்விங்ஸ் இருக்குது, க்ரையிங் ஸ்பெல் இருக்குது, ஆஃப் ஸ்கூல் ஆர் காலேஜ் ஆப்சென்டீசம் இருக்குது, சிவியராக டிஸ்ட்ரெஸ் இருக்குது, ரெண்டு மூணு டைம் செல்ஃப் ஹார்ம் அட்டெம்ப்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா கவுன்சிலிங் மட்டும் போகாது. இது வந்து லாரியில் அடிபட்டா எப்படி நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம்? தி மைண்ட் ரிக்வயர்ஸ், மைண்ட் இஸ் ஒன்லி அ ஃபங்க்ஷன் ஆஃப் பிரெயின். நான் யாருக்கும் வேண்டுதல் இல்லைல்ல அழணும்னோ கஷ்டப்படணும்னோ, இன்வாலண்ட்ரியா மைண்ட் இஸ் சஃபரிங். அப்போ அந்த டிஸ்ட்ரெஸ் குறைக்கிறதுக்கு நம்ம பிரெயினுடைய நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ், நியூரோ இன்ஃபிளமேஷன், நியூரோ மாடுலேஷனை சரி பண்ணுறதுக்கு மெடிசன்ஸ் அவசியம். ஒருத்தருக்கு சூசைடல் தாட்ஸே இருக்கு அப்படின்னா மெடிசன்ஸ் அவசியம். ஆனால் இதெல்லாம் லைஃப் லாங்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை, அது கொஞ்சம் பெட்டர் ஆகும் பொழுது தான் அந்த பர்சன்னால ஒரு கவுன்சிலிங் லையோ அதுல நம்ம சொல்ற விஷயத்தையோ ஃபாலோவே பண்ண முடியும். ஒருத்தர் சிவியர் டிப்ரெஷன்ல இருக்காங்க, இங்க இருந்து ஒரு கை நீட்டி வாட்டர் எடுத்து குடிக்கிறது கூட அவங்களுக்கு எஃபர்ட்ஃபுல்லா இருக்கு. நம்ம அவங்கள வந்து டெய்லி அரை மணி நேரம் காலையில ஈவினிங் வாக்கிங் போ, ஸ்போர்ட்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்றது ஈஸி. டிப்ரெஷன்ல இருக்கவங்களுக்கு அது செய்யறது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கறத நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். அப்ப தே ரிக்வயர் தட் ஹோலிஸ்டிக் அப்ரோச். இப்ப அவங்களுக்கு அனிமியா இருக்கு, தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு, அதுக்கான மெடிக்கேஷன்ஸும் நம்ம கொடுக்கணும். அப்போ நம்ம எல்லா கான்ட்ரிபியூட் ட்ரிங் ஃபேக்டர்ஸ் ஃபார் தி சைக்காலஜிக்கல் டிஸ்ட்ரெஸ்ஸையும் நம்ம மெடிக்கலாகவும், மெடிக்கேஷன் இல்லாமல் நான் ஃபார்மகாலஜிக்கலாகவும் அட்ரஸ் பண்ணும்பொழுது தான் ஓவரால் இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம எதிர்பார்க்க முடியும்.
1: மேம், தற்கொலை பற்றிய தவறான கருத்துக்கள் என்னென்ன?
0: இப்போ பொதுவாக நிறைய பேர் நினைக்கிறது உண்டு, சூசைடை பற்றி அவங்களுக்கு ஏதோ யாரோ ஒருத்தர் கொஞ்சம் முன்ன மாதிரி சியர்ஃபுல்லாக இல்லைன்னா, ஒருவேளை சூசைடல் தாட்டில் இருக்காங்களோ நமக்கு தோணினா கூட நம்ம பேச மாட்டோம். லாட் ஆஃப் பீப்புள் திங்க் டாக்கிங் அபவுட் சூசைட் இஸ் அ பேட் ஐடியா. பட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட், இப்போ ஒருத்தர் அந்த மாதிரி வித்ட்ரானா போகிறாங்கன்னு தெரியும் போது நம்ம அவங்கக்கிட்ட போய் ஹவுஸ் லைஃப், வாட் இஸ் பாதரிங் யூ, ஐ எம் தேர் டு லிசன் டு யூ அப்படிங்கிற மாதிரி நம்ம எம்பத்தட்டிக்காக லிசன் பண்ணினோம் அப்படின்னா, அது அவங்களுக்கு வந்து சம்படி இஸ் கேரிங் ஃபார் மீ அப்படின்னு இருக்கும்போது ஆக்சுவலி தட் ரிலீவ்ஸ் தட் பர்சன் ஆஃப் தி சூசைடல் ஐடியா. அதனால நம்ம பேசுறதுனால யாருக்கும் சூசைடல் ஐடியா ஏற்படாது, இட் வில் பி ப்ரொடெக்டிவ். நமக்கு ஒரு இன்ட்யூஷன் இருக்கு, ஒருத்தர் ஏதாவது பண்ணிப்பாங்களோன்னா கண்டிப்பா வி ஷுட் ரீச் அவுட் டு தட் பர்சன் அண்ட் டிஸ்கஸ் இட் ஓப்பன்லி, நான் ஜட்ஜ்மெண்டலி. இன்னொன்னு நம்ம நினைப்போம், ஒருத்தர் சம்படி இஸ் டிட்டர்மைன் டு டை எனிவே, ஐ கான்ட் டூ மச் அப்படின்னு. வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் சூசைட்ஸ், தி ஐடியாஸ் ஆர் வெரி வெரி டிரான்சியன்ட் அண்ட் சிச்சுவேஷன் ஸ்பெசிபிக். ஸோ அந்த நேரத்தில் அவங்களுக்கு தோணுற ஒரு எண்ணம் தான். அப்போ அந்த நேரத்தில் யாராவது ஒருத்தர் அவங்களுக்கு லிசன் பண்ணுறாங்க, அவங்கள தனியாக விடாமல் இருக்காங்க, ஒரு லீத்தல் மீன்ஸ்க்கு ஒரு ஆக்சஸ் இல்லாமல் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா தே மைட் கெட் பெட்டர் ஆஃப்டர் சம் டைம். ஸோ அதனால நம்ம வந்து அது ஒரு இட்ஸ் நாட் அ பெர்மனன்ட் திங். ஸோ நம்ம டைம்லியாக இன்டர்வீன் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சூசைட்னா ஒருத்தர் பண்ணிக்கிறாங்கன்னா தே ஆர் மென்டலி இல் அப்படிங்கிறதும் அவசியம் இல்லை. லாட் ஆஃப் டைம்ஸ் சோஷியல் ரீசன்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ ஒன்லி 50% ஆஃப் சூசைட்ஸ் இன் இந்தியா ஆர் ரிலேட்டட் டு மென்டல் இல்னஸ். இல்லாட்டி நிறைய சோஷியல் ரீசன்ஸ் இருக்குது, டொமஸ்டிக் வயலன்ஸ், இல்லைன்னா வந்து ஆல்கஹால் அப்யூஸ், இல்லைன்னா வந்து ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் ஆர் அன்எம்ப்ளாய்மெண்ட். அப்போ இதனால கூட நிறைய பேர் சூசைட்ஸ் பண்ணிக்கிறது உண்டு. அப்போ இந்த ஒரு மல்டி ஃபேக்டோரியல், மல்டி செக்டோரியல் அப்ரோச்னால தான் சூசைட்ஸை நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும்.
1: பொதுவா தற்கொலை எண்ணங்கள் இருக்கிறவங்க காட்டும் அறிகுறிகளை அவங்க க்ளோஸ் சர்க்கிள் அதை அப்சர்வ் பண்ணி எப்படி மேம் அவங்களை கவுன்சிலிங்க்கு மோட்டிவேட் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணலாம் என்னெல்லாம் பண்ணக்கூடாது மேம்?
0: இப்ப நமக்கு ஒருத்தருக்கு வந்து ஒரு சைக்காலஜிக்கல் இஷ்யூ இருக்கு இல்ல தற்கொலை எண்ணங்களே இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது யூ ஷுட் ஸ்பெண்ட் மோர் டைம் வித் தட் பர்சன். நம்ம வந்து நேத்தி வரைக்கும் இவ ஹை சொன்னா நானும் ஹை சொன்னேன், இன்னைக்கு அவ ஹை சொல்லல நானும் சொல்லல அப்படின்னு இருக்க கூடாது. நேத்தி வரைக்கும் அவங்க சியர்டப்பா இருந்தாங்களே, இன்னைக்கு வந்து சைலண்டா இருக்காங்களே, லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் பாதரிங் தெம் அப்படின்னு வி ஷுட் ஸ்பெண்ட் அ லிட்டில் மோர் டைம் வித் சச் இண்டிவிஜுவல் இன் டிஸ்ட்ரெஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தெம் பெட்டர். நம்ம எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் கொடுக்கணுங்கிறது அவசியம் இல்லை, அட்வைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் empathetic listening. We should be very, very non-judgmental. இந்த பிரச்சனை தானே, இதை விட எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றதுக்காக கேட்கல. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஒருத்தரும் யூனிக், அவங்க என்ன சொல்ல வராங்கிறத நம்ம லிசன் பண்ணணும். அவங்களுக்கு ஒரு மன அழுத்தமோ தற்கொலை எண்ணமோ இருக்கு அப்படின்னா அதை நம்ம அக்னாலேஜ் பண்ணி வி ஷுட் கனெக்ட் தெம் வித் ரிசோர்ஸ், அதாவது ஒரு மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல், ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட அழைச்சிட்டு வரதோ சைக்காலஜிஸ்ட் கிட்ட அழைச்சிட்டு வரதோ. இப்போ என்கிட்டயே வந்து அழைச்சிட்டு வரது நிறைய டைம் ஃப்ரெண்ட்ஸ் அக்கம்பனி பண்ணுவாங்க. ஸோ பிகாஸ் தே வுட் ஹாவ் பிக்ட் அப் தி சூசைடல் ஐடியா இன் தேர் ஃப்ரெண்ட் அண்ட் தே வுட் ஹாவ் ப்ராட் தெம் டு மை கிளினிக். அப்போ கூட இருக்கவங்க ஒரு கேட்வேயா இருக்காங்க, தே ஆர் கனெக்டிங் தி பர்சன் இன் டிஸ்ட்ரெஸ் அண்ட் தி ரிசோர்ஸ் ஆர் தி பர்சன் ஆஃபரிங் சப்போர்ட். அப்போ அந்த கனெக்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கனெக்ட் இல்லாம தான் நிறைய நேரம் சூசைட்ஸ் நடக்குது, ஏன்னா தே டோன்ட் நோ ஹூஸ் கேரிங் ஃபார் தெம், வேர் டு கோ ஃபார் ஹெல்ப். அப்போ சூசைட்ஸ் ஷுட் பி சீன் அஸ் கிரை ஃபார் ஹெல்ப். அப்போ ஒருத்தர் சூசைட் அட்டெம்ட் பண்றாங்கன்னா அவங்களை நம்ம எப்படி வந்து பெட்டர் பண்றது அப்படிங்கிறதுக்கு நம்ம எல்லாருக்குமே ஒரு ரோல் இருக்கு. டோன்ட்ஸ் என்ன, என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஜஸ்ட் இக்னோர் பண்ணிடு, நெகட்டிவ் தாட்லாம் அப்படி இக்னோர் பண்ணிட்டு வேலையை பாரு. உனக்கு வந்து சூசைட்லாம் அதெல்லாம் வந்து கோழையா இருக்கவங்க தான் பண்றது, எமோஷனலி வீக்கா இருக்கவங்க பண்றது, நீலாம் பண்ணக்கூடாது. நம்ம ஜட்ஜ்மெண்ட்டெல்லாம் எடுக்கும்போது அந்த இன்னொரு பர்சனுக்கு என்ன தோணும் அப்படின்னா, இவங்க நம்மளை புரிஞ்சுக்கல அப்படின்னு தான் தோணும். அவங்க நீங்க சொல்றத கேட்டு அவங்களால இக்னோர் பண்ண முடியாது, ஏன்னா இக்னோர் பண்ற மாதிரி இருந்தா அவங்களே இக்னோர் பண்ணியிருப்பாங்களே. ஸோ ஒரு நெகட்டிவ் தாட் வருது, ஒரு டிப்ரெசிவ் தாட் வருது, ஒரு சூசைடல் தாட் வருது அப்படின்னா அதை வந்து நம்ம அப்படியே விட்டுடு, ஜஸ்ட் லெட் கோ, அப்படியே நார்மலா இரு அப்படிங்கறது வந்து ஒரு ஐடியல் பீஸ் ஆஃப் அட்வைஸா இருக்க முடியாது. நம்ம அவங்கள ஜட்ஜ் பண்ணக்கூடாது, கம்பேர் பண்ணக்கூடாது. இதை விட பெரிய பிரச்சனையெல்லாம் இன்னொருத்தர் சமாளிச்சிருக்காங்க, உனக்கு என்ன இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி நம்ம அவங்களுடைய டிஸ்ட்ரெஸை நெகேட் பண்ணக்கூடாது. நம்ம அக்னாலேஜ் பண்ணி நம்ம வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் போது தான் வி கேன் பிளே அ ஹெல்பிங் ரோல் இன் ரெக்கவரி. ஸோ இந்த நம்ம வந்து அவங்களுக்கு ஹோப் இன்ஸ்டில் பண்ற மாதிரி இருக்கணுமே தவிர நம்ம அவங்களை டிஸ்மிஸ்ஸிவா வந்து டீல் பண்ணக்கூடாது.
1: நாங்க கேள்விப்பட்டதுல இந்தியால மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸோட எண்ணிக்கை இஸ் லெஸ் தேன் 1/4 ஆஃப் தி பாப்புலேஷன். மேம், இதுக்கான காரணங்கள் என்ன, ஏன் நிறைய பேர் இந்த ப்ரொஃபஷனை செலக்ட் பண்றது இல்லை?
0: நிறைய பேர் சேரல அப்படிலாம் இல்லை. இப்ப நமக்கு வந்து ஒரு டாக்டர் பேஷண்ட் ரேஷியோ அப்படின்னு நம்ம போடுவோம். அப்ப சைக்காட்ரிஸ்டுடைய ரேஷியோ பாத்தீங்கன்னா 1/1 lakh பாப்புலேஷன் தான் இருக்கு. ஸோ அப்ப என்னன்னா நமக்கு வந்து ஒரு டிமாண்ட் சப்ளை மிஸ்மேட்ச் இருக்கு. அதுல அதுக்கு ரீசன்ஸ் நிறைய இருக்கு, ஏன்னா இப்பதான் நமக்கு அவேர்னஸ் பில்ட் ஆயிட்டு இருக்கு. இப்ப சென்னையில மட்டும் ஒரு 252 சைக்காட்ரிஸ்ட் இருக்காங்க, பட் ஆனா என்ன அப்படின்னா ஸ்டில் தெர் இஸ் சோ மச் ஆஃப் டிமாண்ட். பட் நமக்கு வந்து பீப்புள் ஆல்சோ ஷுட் ரீச் அவுட் டு சைக்காட்ரிஸ்ட். இப்போ வந்து அர்பன் ரூரல் டிவைட் இருக்கு, அர்பன் செக்டர்ல நிறைய பேருக்கு ஸ்டிக்மா இல்லாமல் ரீச் அவுட் பண்றாங்க, ரூரல் செக்டர்ல இன்னும் நிறைய பேருக்கு அந்த மேஜிக்கோ ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ் அதர் வேஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைக்காட்ரிக் இல்னஸ் இருக்கு. ஸோ நமக்கு ஒரு கண்டினியூஸ் அவேர்னஸ் வரும்பொழுது தான் லாட் ஆஃப் தில் ரீச் அவுட் ஃபார் சைக்காட்ரிஸ்ட் ஆர் மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ். அண்ட் ஆப்வியஸ்லி நமக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கும்போது தான் சப்ளையும் அதுக்கேற்ற மாதிரி அதிகமாகும்.
1: ஒரு கிரைசிஸ் அப்போ நிறைய பேர் will feel the urge to harm themselves. அந்த நேரத்துல எப்படி மேம் அவங்க அந்த எண்ணத்தை ஓவர் கம் பண்ணி வர முடியும்?
0: இப்போ நம்ம என்ன நினைச்சுக்கணும்னா, இப்போ ஒரு அலையே அடிக்குது அப்படின்னா அந்த அலை அப்படியே ஏறிட்டே போகாது. இப்போ சுனாமியே அடிச்சாலும் அவ்வளோ ஹைட்டுக்கு போகிறதோ அந்த வேவ் கீழே தான் இறங்கி ஆகணும். அது மாதிரி எமோஷ்னலாக நம்ம அப்ஹீவலாக ஒரு கிரைசிஸ் சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணும்போது வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் சுச்சுவேஷன் இஸ் நாட் கோயிங் டு பி பர்மனெண்ட். வி மே ஃபீல் ஓவர்வெல்ம்ட், அந்த ஓவர்வெல்மிங் ஃபீலிங்கும் பர்மனெண்ட் கிடையாதுங்கிறத நம்ம அறிவுபூர்வமாக லாஜிக்கலாக புரிஞ்சுக்கணும். ஸோ ரெண்டு விஷயம் நம்ம பண்ணலாம். சப்போஸ் அதே சுச்சுவேஷன் நம்ம ஃப்ரெண்டுக்கோ இன்னொருத்தருக்கோ நடந்ததுன்னா நம்ம வந்து எப்படி அறிவுபூர்வமாக நம்ம சொல்லுவோம், இப்படி பண்ணு இப்படி பண்ணாத அப்படின்னு. ஸோ வி ஆர் ஏபிள் டு டீலிங் ஃப்ரம் தட் சுச்சுவேஷன். அதே மாதிரி நமக்கு அது நடக்கும் பொழுதும் வி ஷுட் பி ஏபிள் டு சைக்காலஜிக்கலி டீலிங் அண்ட் டீல் வித் தட் சுச்சுவேஷன் மோர் லாஜிக்கலி அண்ட் நாட் இன் அ வெரி வெரி எமோஷ்னல் வே. ரெண்டாவது, வித் டைம் டெஃபினெட்லி இப்போ ஒரு வேவ் மேலே ஏறினாலும் இறங்குற மாதிரி கோபம் அதிகமாக வருது, இல்லைன்னா ஒரு நெகட்டிவ் செல்ஃப் ஹார்ம் தாட் வருது அப்படின்னா அது ஒரு ஃப்ளீட்டிங் தாட்டாக தான் இருக்கும் நிறைய நேரம். அடுத்த ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் அது சரியாகவும் போயிடும். ஆனால் அந்த அரை மணி நேரத்துக்குள்ளே நம்ம வந்து நம்மளுடைய பிஹேவியர் வைஸ் வெர்பலாவோ இல்லை நான் வெர்பலாவோ, நான் வந்து என்னை கையை ரிஸ்டர் ஸ்லாஷ் பண்ணிட்டேன், ஒரு ஃபோனை தூக்கி போட்டு உடச்சிட்டேன், சாப்பிடாமல் தள்ளி விட்டுட்டேன், வேறு ஏதாவது நான் செல்ஃப் ஹார்ம் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய பிஹேவியரில் நம்ம ஒன்றும் நெகட்டிவாக பண்ணாமல் இருந்தால் போதும், எமோஷ்னலாக அப்படியே நம்ம உடனே ஹாப்பி ஆக முடியாது, நம்ம அழலாம் இல்லை நம்ம கோபப்படலாம். பட் தெர் இஸ் அ ஹெல்த்தி வே ஆஃப் வெண்டிங் இட் அவுட் அண்ட் வி ஷுட் நாட் ரிசார்ட் டு வெரி வெரி அன்ஹெல்த்தி கோப்பிங் மீன்ஸ் அட்லீஸ்ட் ஃபார் தி நெக்ஸ்ட் 1 hour or 2 hours. அப்போ அதுக்கப்புறம் நம்மளுடைய ஒரு லாஜிக்கல் பிரெயின் நமக்கு சிங்க் இன் ஆகும்போது வி ஆர்செல்வ்ஸ் நோ ஹவு டு டீல் வித் தட் சிச்சுவேஷன் இன் அ பெட்டர் வே.
1: சூசைட் ப்ரிவென்ஷன் சென்டர்ஸ் பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், என்ன மாதிரி குவாலிட்டிஸ் இருந்தா நம்ம வந்து அவங்கள அப்ரோச் பண்ணலாம்?
0: நிறைய நமக்கு சூசைட் ப்ரிவென்ஷன் ஹெல்ப் லைன்ஸ் அண்ட் சென்டர்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டிலேயே இப்போ சமீபமாக மாவட்ட இப்போ மனநல திட்டம் அப்படின்னு இருக்குது, அதில் வந்து ஃப்ரீ ஹெல்ப் லைன் நம்பர்ஸ் 144 16 அப்படிங்கிற நம்பரில் நமக்கு வந்து ஆட்டோனாமஸாக நம்ம கால் பண்ணி நம்ம வந்து ஒரு நம்மளுடைய டிஸ்ட்ரெஸ்ஸை கம்யூனிகேட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரிலேயபிளாக இருக்குது, தே ஒர்க் 24/7. இப்போ ப்ரைவேட்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு ஸ்னேகா அப்படிங்கிற சென்டர் இருக்கு, எக்ஸ்க்ளூசிவ்லி டெடிக்கேட்டட் ஃபார் சூசைட் ப்ரிவென்ஷன். ஸோ நம்ம வந்து இந்த நம்பர்ஸ்க்கு ரீச் அவுட் பண்ணினோம் அப்படின்னா தே ஆர் பேசிக்லி சூசைட் அண்ட் சைக்காலஜிக்கல் சைடில் இருக்கக்கூடிய ஹெல்ப் லைன் நம்பர்ஸ். ஸோ தே வில் பி ஏபிள் டு அசிஸ் அண்ட் ப்ரொவைட் தி ரைட் கைடன்ஸ் ஃபார் அஸ்.
1: ஸோ வேர்ல்ட் சூசைட் ப்ரிவென்ஷன் டேவோட ட்ரையனல் தீம் தான் கிரியேட்டிங் ஹோப் த்ரூ ஆக்ஷன். இந்த கருப்பொருள் என்ன மேம், இதை எப்படி கம்ப்ளீட்டாக அச்சீவ் பண்ண முடியும்?
0: இப்போ வந்து இந்த சூசைட் ப்ரிவென்ஷன் 2021, 2022, 2023 மூணு வருஷத்துக்குமே நமக்கு தீம் வந்து WHO கிரியேட் ஹோப் த்ரூ ஆக்ஷன் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா சூசைடே வந்து ஒருத்தர் ஹோப்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறதுனால தான் நடக்குது. அப்போ யூ ஆர் ஏபிள் டு கிவ் ஹோப் டு சம்படி. ஸோ நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்டுக்கோ இல்லை நம்ம ரிலேட்டிவ்க்கோ கஷ்டப்படுற ஒருத்தருக்கோ சரியாயிடும், ப்ராப்ளம் இல்லை, ஐ எம் தேர் டு கேர் ஃபார் யூ, ஐ வில் சப்போர்ட் யூ த்ரூ திஸ் period of distress அப்படின்னு சொல்லும்போது யூ ஆர் ஆக்சுவலி கிரியேட்டிங் ஆர் இன்ஸ்டலிங் ஹோப் இன் சம்படிஸ் லைஃப்ஸ். அது நம்ம வந்து வெறும் வார்த்தை வழியாக இருந்தால் போதாது, யுவர் ஆக்ஷன் அண்ட் பிஹேவியர் ஷுட் பி இன் அக்கார்டன்ஸ் டு இட். அப்போது அவங்களுடைய டிஸ்ட்ரெஸ்க்கு நம்ம நம்மளை அவைலபிளாக வச்சுக்கிறதும், நம்ம யூ ஷுட் லிசன் டு தெம், யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தேர் ப்ராப்ளம், யூ ஷுட் ஹெல்ப் தெம் சீக் தி ரைட் கைண்ட் ஆஃப் ஹெல்ப், ஆஸ்க் தெம் டு கம் டு அ சைக்காட்ரிஸ்ட், அக்கம்பெனி தெம். ஸோ நம்மளுடைய ஆக்ஷன் வழியாக இப்போ நம்ம சம்டைம்ஸ் சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு வரணும், இப்போ ஒரு பாவர்ட்டி இருக்கு, ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு, அப்போ நம்ம ஒரு ஸ்டேக் ஹோல்டரா இருக்கும், ஒரு பாலிசி மேக்கரா இருக்கும், அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதை எப்படி நம்ம அப்ரோச் பண்றதுன்னு நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம எல்லாருக்குமே நம்மளுடைய ஒரு டொமைன்ல தேர் இஸ் ஆல்வேஸ் சம்திங் தட் யூ கேன் கான்ட்ரிபியூட் டுவர்ட்ஸ் சம்படிஸ் பெட்டர்மெண்ட். ஸோ வி ஷுட் டெஃபினெட்லி டூ தட். மற்றவங்க லைஃப்க்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கனெக்டில் இல்லாமல் ஐ கேன் ஆல்வேஸ் இன்ஸ்டில் ஹோப் இன் சம்படிஸ் லைஃப் த்ரூ மை ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு பேரடிமில் நம்ம மைண்ட் ஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான கருப்பொருள். டெஃபினெட்லி வென் யூ கேர் ஃபார் சம்படி இன் டிஸ்ட்ரெஸ், யூ ஆர் ஹெல்பிங் தேர் மைண்ட் டு ரெக்கவர், யூ ஆர் சேஞ்சிங் தேர் லைஃப் ஃபார் அ பெட்டர் ஃபியூச்சர். ஸோ வாட் டுட் பி மோர் கிராட்டிஃபைங் தேன் தட். ஸோ அந்த டேக் ஹோம் மெசேஜ் நம்ம கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும்.
1: எவ்ரி ஹியூமன் லைஃப் இஸ் வேல்யூபிள். சூசைட் ப்ரிவென்ஷனோட இம்பார்ட்டன்ஸ் அண்ட் வேல்யூ ஆஃப் லைஃப் பத்தி ஒரு மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனலா நேயர்களுக்கு என்ன மாம் தெரிவிக்க விரும்புறீங்க?
0: நம்ம இவ்வளோ எல்லாம் நம்ம பேசும்போது நம்ம டேக் ஹோமாக என்ன நினச்சிக்கணும் அப்படின்னா, சூசைட்ஸ் ஆர் மல்டி ஃபேக்டோரியல், சூசைட்ஸ் ஆர் ப்ரிவென்டபிள். இப்போ ஒரு ப்ரிவெண்ட் பண்ண முடியுங்கிறதுனால தான் அதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம், ப்ரிவெண்ட்டே பண்ண முடியாது அப்படின்னா அதை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா. ஸோ சூசைட்ஸ் ஆர் ப்ரிவென்டபிள் அண்ட் ஈச் ஆஃப் அஸ் ஹாவ் அ ரோல் டு பிளே இன் ஹெல்பிங் சம்படி. ஸோ அதுதான் வந்து நம்ம ஒரு டேக் ஹோமாக புரிஞ்சுக்கணும். அண்ட் டூ சப்போர்ட் people with psychological issues and don't stigmatize. So nobody is immune to psychological issues. இப்போ நம்ம கோவிட் ரெண்டு வேக்சினேஷன் போட்டுட்டோம்னாலும் கோவிட் வரலாம் இல்லை. அண்டர்ஸ்டாண்ட் தட் தெர் இஸ் நோ சைக்காலஜிக்கல் வேக்சின். நம்ம யாருக்கு வேணா என்ன சைக்காலஜிக்கல் இஷ்யூ வேணா வரலாம். ஸோ வி ஷுட் நெவர் ஸ்டிக்மட்டைஸ் ஆர் மார்க்கெட் சம்படி ஹூஸ் ஹேவிங் அ சைக்காலஜிக்கல் இஷ்யூ. வி ஷுட் சப்போர்ட் தெம், இட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் டியூட்டி டு ஹெல்ப் தெம் ரெக்கவர். ஸோ அந்த ஒரு சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டியோடையும் சென்சிட்டிவ் பாசிட்டிவிட்டியோடையும் நம்ம வந்து அதை ஹேண்டில் பண்ணணும்.
1: சூசைட் ப்ரிவென்ஷனோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி நம்ம கெஸ்ட் சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டர் ரம்யா சம்பத் ரொம்ப அழகா விரிவா நம்ம கூட இன்னைக்கு பகிர்ந்திருக்காங்க. இந்த வேர்ல்ட் சூசைட் ப்ரிவென்ஷன் டேவோட தீம் கிரியேட்டிங் ஹோப் த்ரூ ஆக்ஷன். இதனால நாம் அனைவரும் தற்கொலை இல்லா சமுதாயத்தை நோக்கி செல்வதற்கு பாடுபட வேண்டும். சூசைட் ப்ரிவென்ஷனோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி நம்ம நேயர்களுக்கு விழிப்புணர்வு தந்திருக்காங்க. மக்களுக்கு லைஃப் அண்ட் மென்டல் ஹெல்த்தோட இம்பார்ட்டன்ஸுக்கு பயாலஜிக்கல் சைக்கலாஜிக்கல் அண்ட் சோஷியல் ஆஸ்பெக்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றிகள் மேம். என்ன நேயர்களே, சூசைட் ப்ரிவென்ஷனோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இட்ஸ் ஹை டைம் நம்ம நலனும் நம்மள சுத்தி இருக்கிறவங்களோட நலத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்காக நாம இருக்கணும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப், திஸ் இஸ் யோர் ஆர்ஜே அஞ்சனா ஃப்ரம் MOPCRS 107.8. திஸ் இஸ் ஆர் ரேடியோ, ஆர் கம்யூனிட்டி, ஆர் பிரைட். ஸ்டே டியூன்ட்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம். தினம் தினம் புத்தம் புது வித்தியாசமான நிகழ்ச்சிகளை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருப்பது
3: MOP சமுதாய வானொலி 107.8.
4: Morning, you are listening to MOP Community Radio 107.8.
5: Our radio,
4: our community,
5: our pride.
4: Hi, I'm Nandini. I'm a Zumba instructor.
5: I'm Bala. I'm a Zumba instructor from Bala's Body Jammers.
4: Zumba is a very, very important stress relieving, fun, exhilarating dance form of fitness. And we would advocate Zumba to you, to each one of you. Any form of fitness is good, but we are Zumba instructors, so we're going to talk about Zumba and like how you brush your teeth. I think one must use fitness as part of your daily routine. So that's it. Thank you very much.

மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: ஒருத்தங்க மார்க்கெட்டுக்கு போறாங்க, ஒருத்தங்க மார்க்கெட்ல இருந்து காய் வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க.
1: என்னம்மா சுமாரான காய்கறிகளா வாங்கிட்டு வந்திருக்கீங்க?
2: அச்சச்சோ, கடையில பாக்கச்ச ரொம்ப நல்லா இருந்ததுப்பா. வர்றதுக்குள்ள எப்படி இப்படி ஆச்சுன்னே தெரியலையே.
1: ஏசி காத்துக்கு காயெல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். வெயில் பட்டதும் கெட்டு போயிடுது.
2: என்னத்த சொல்ல, நல்ல காயெல்லாம் இப்ப கிடைக்கிறதே இல்லப்பா. நீ எங்கம்மா காயெல்லாம் எடுத்துட்டு போற? உன் சொதக்கார வீட்டுக்கா?
1: இல்ல, மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் விற்க போறேன். இதெல்லாம் என் வீட்டு மாடியில வளர்ந்தது.
2: என்னம்மா சொல்ற, ஒன்னும் புரியல. புரியற மாதிரி ஏதாவது சொல்ல.
1: வெளியில இருந்து வாங்குற காயெல்லாம் நல்லா இல்லைன்னு தெரிஞ்சதுனால என் வீட்லயே நான் விதைய வாங்கி அதை நட்டு நானே வளர்த்து அதை நான் இப்ப அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
2: அந்த காயெல்லாம் நல்லா இருக்கா?
1: ரொம்ப நல்லா வருதே. நீயும் வளர்த்து பாரு, அப்புறம் உனக்கு தெரியும் கடை காயெல்லாம் வேஸ்ட்.
2: Therefore, adopt terrace gardening, which is more economical, reliable and healthy. பொது நலம் கருதி வெளியிடுவோர் MOP FM 107.8. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

சின்ன வயசுல நிலா வெளிச்சத்துல பாட்டி சொன்ன கதைய என்னைக்கும் மறந்திருக்க மாட்டோம். அதே மாதிரி பள்ளி காலத்துல நண்பர்கள் புத்தகத்துல படிச்சதையும் படத்துல பார்த்த சொன்ன கதைகளையும் மறந்திருக்க மாட்டோம். எந்த வயசானாலும் கதை கேக்குற ஆர்வம் மட்டும் குறையவே குறையாது. கதை பிரியர்களே, உங்களுக்காக எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்குகிறது கதை நேரம். கதைகள் சொல்ல நாங்க ரெடி, கேட்க நீங்க ரெடியா?

0: 107.8 இது உங்க ஏரியா எஃப்எம்.
1: சிறுகதை வாசித்தல். வேகமான உலகத்துல நாம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால கதை கேக்கறதையும் கதை எழுதுறதையும் கதை வாசிக்கிறதையும் நம்ம சுத்தமா மறந்துட்டோம். அப்படி மறந்து போன சிறுகதை வாசித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் திருப்பி நாங்க புத்துயிர் கொடுத்து கொண்டு வந்திருக்கோம். வாங்களே கதை கேட்கலாம்.
2: வணக்கம் சென்னை, இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது உங்களுடைய கதை நேரம்.
3: ஹே பிரியா, நம்ம இவ்ளோ பெரிய பசங்களானாலும் கதை கேட்கறதுக்கு இன்னும் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல?
2: ஆமாமா, கதை கேட்க யாருக்குதான் பிடிக்காது? கதைனாலே ஒரு சந்தோஷம் தரும் தெரியுமா?
3: ஆமாமா, சின்ன பசங்க மட்டுமா, பெரியவங்க கூட இதை உட்காந்து கேட்பாங்கல்ல?
2: ஆமா, இப்ப வெறும் ப்ராஜெக்ட், அசைன்மெண்ட், மொபைல் அது இதுன்னு பசங்க வந்து வேற வழியில போயிட்டு இருக்காங்க.
3: ஆமா, கொஞ்சம் கூட டைமே இல்ல அவங்களுக்கு இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட்டுக்குலாம்.
2: ஸோ இந்த இந்த கதை நேரம் வந்தாலே போதும், பசங்க எல்லாரும் போய் ரேடியோ முன்னாடி உட்காந்துட்டு அவங்களோட டென்ஷன் எல்லாம் குறைச்சிக்கிறதுக்காக.
3: அது மாதிரி சூப்பரா ஒரு கதை சொல்றதுக்கு பிரீத்தியும் சௌந்தர்யாவும் செகண்ட் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க என்ன கதை சொல்றாங்கன்றத நம்ம கேட்கலாம்.

0: அக்கா அக்கா, இத்தனை நாள் கழிச்சு நீங்க ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, வாங்க அக்கா எங்கேயாச்சும் நம்ம வெளியே போயிட்டு வரலாம்.
1: நேத்துதான ஞாயிற்றுக்கிழமை, இன்னிலேருந்து உனக்கு ஸ்கூல் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிருக்கும், உனக்கு ஹோம் ஒர்க் எக்ஸாம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வேணா வெளியில போலாம்.
0: என்னக்கா நீங்க இப்ப பார்த்தாலும் படி படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, போங்கக்கா.
2: சில நாட்களுக்கு பிறகு
0: அக்கா, போன ஞாயிற்றுக்கிழமை தான் என்னை ஏமாத்திட்டீங்க, இந்த வாரமாச்சும் வாங்க நம்ம வெளியே போலாம்.
1: உனக்கு எக்ஸாம்ஸ் எல்லாம் வருது இல்லம்மா, கொஞ்ச நாள் உட்காந்து படி, அப்புறம் உன்னை எங்கேயாச்சும் நான் லாங் டிஸ்டன்ஸ்க்கே கூட்டிட்டு போறேன்.
0: அட போங்கக்கா, இப்படி சொல்லியே நீங்க என்ன எப்பவும் ஏமாத்திட்டு இருக்கீங்க.
2: சில வாரத்துக்கு பிறகு
1: ஏமா அழுதுட்டு இருக்க, என்ன ஆச்சு?
0: நாளைக்கு எனக்கு தேர்வுக்கா, நான் எதுவுமே படிக்கல, எனக்கு பயமா இருக்கு, நான் என்ன எழுத போறேன்னு எனக்கு தெரியல.
1: இதுக்கு தானே முதல்ல இருந்து நான் படி படின்னு நான் சொல்லிட்டே இருந்தேன்.
0: இப்ப என்னக்கா பண்றது, எனக்கு என்ன பண்றதே தெரியல, ரொம்ப பயமா இருக்கு.
1: உன் சிச்சுவேஷனை பாத்துட்டு இருக்கும் போது எனக்கு எறும்பு வெட்டி கிளி கதை தான் ஞாபகம் வருது.
0: எறும்பு வெட்டி கிளியா? என்ன ஏதோ கதை சொல்ற மாதிரி இருக்கே.
1: ஆமா கதை தான்.
0: என்ன கதைக்கா? சரி சொல்லுங்க பாப்போம்.
1: சரி சொல்றேன். அது ஒரு மதிய வேலை, வெட்டு கிளி ஒண்ணு அங்க இங்கன்னு சுத்திக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டே இருந்துச்சு.
0: என்னது, வெட்டு கிளி பாட்டு பாடிச்சா? அதால பேச கூட முடியாதே.
1: பஞ்சதந்திர கதைகள்னாலே விலங்குகள், மரம், செடி எல்லாமே பேசும்.
0: சரி சரி, நீங்க கதைய சொல்லுங்க பாப்போம்.
1: அப்போ அந்த எறும்பு ஒண்ணு அரிசி தூக்கிக்கிட்டு போறத பாத்துச்சான். அது எறும்பு கிட்ட போய், இப்போல இருந்து ஏன் உணவு சேகரிக்கிற, என் கூட வந்து கொஞ்ச நேரம் சந்தோஷமா ஆடி பாடுன்னு சொல்லிச்சான். அப்போ அந்த எறும்பு இப்படி சொல்லிச்சு, இன்னும் கொஞ்ச நாள்ல மழை காலம் வந்துரும், அப்புறம் உணவு கிடைக்காது, நான் போறேன்னு சொல்லிட்டு போயிடுச்சு.
0: அப்புறம் என்ன ஆச்சாக்கா?
1: மழை காலமும் வந்துருச்சு, பாவம் அந்த வெட்டி கிளிக்கு உணவே கிடைக்கல, நிறைய இடங்கள்ல தேடிச்சு, ஆனா ஒன்னும் பிரயோஜனமே இல்ல.
0: அச்சோ பாவம் இல்ல அது.
1: அப்போ அதுக்கு ஞாபகம் வந்துச்சாம், இந்த மாதிரி எறும்பு சாப்பாடு சேர்த்து வச்சுச்சுல, அது கிட்ட போய் கேட்கலாம்னு யோசிச்சுச்சாம். அதனால எறும்பு வீட்டுக்கு போயிட்டு, எறும்பே எறும்பே எனக்கு ரொம்ப பசிக்குது, கொஞ்சம் சாப்பாடு தெரியான்னு கேட்டுச்சு.
0: எறும்பு சாப்பாடு கொடுத்துச்சா இல்லையா?
1: அதுக்கு எறும்பு இப்படி சொல்லிச்சாம், அன்னைக்கு நான் உணவு சேகரிச்சு போறத நீ பாத்துட்டு என்ன பார்த்து சிரிச்சல, ஆனா இப்போ அந்த உணவு தான் நம்ம ரெண்டு பேருக்கும் உதவுது, அதனால இனிமே சோம்பேறித்தனம் காட்டாம அப்போதைக்கு தேவைப்படுறத சேர்த்து வச்சுக்கிற பழக்கம் உண்டாக்கிக்கோ.
0: ஆமா ஆமா, அந்த எறும்பு சொல்றது சரிதான். இப்போ
1: இதுல இருந்து உனக்கு என்ன புரிஞ்சுதுன்னு சொல்லு பாக்கலாம்.
0: எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா, நாம கஷ்டப்பட்டு செய்யற வேலை உடனே பலன் தரலனாலும் ஏதோ ஒரு காலத்துல நமக்கு அது உதவியா இருக்கும்.
1: இப்ப நான் உனக்கு இந்த கதை ஏன் சொல்லேன்னு உனக்கு புரிஞ்சுதா?
0: நல்லா புரிஞ்சிச்சுக்கா. நான் படிக்காம உங்களை வெளியே கூப்பிட்டது தப்புதான், நான் தினமும் என்னோட பாடத்தை படிச்சிருந்தா நாளைக்கு தேர்வுல

ஏன்னா சுட்டீஸ் இன்னைக்கு பஞ்சதந்திர கதைகள்லாம் கேட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பீங்க போல. உங்களோட டென்ஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாமே குறைஞ்சிருக்கும். இதே டைம் ரெடியா இருங்க, இன்னொரு பஞ்சதந்திர கதைகளோடு வருவாங்க சௌந்தர்யா அண்ட் பிரீத்தி ஃப்ரம் செகண்ட் பி எஸ் சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்.

0: ஹாய் ஹாய் ஹாய், வணக்கம். நான் உங்கள் விவேக் பேசுகிறேன். யூ ஆர் லிஸனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8, அவர் ரேடியோ, அவர் கம்யூனிட்டி அண்ட் அவர் ப்ரைட்.
1: Ever wonder what to recycle?
2: Bottles, cans, crayons, paper, foil and glass.
1: Ever wonder why recycle?
2: To help the world, of course.
1: Ever wonder who can recycle?
2: Everyone.
1: Ever wonder where to recycle?
2: Everywhere.
1: No matter what,
2: where, who and why,
3: just recycle. It's worth a try.
4: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
5: மாடமில்லை மாளிகையில்லை ராகம் மாயா மாளவ கௌளராக.

0: Hi, this is Ganesh Venkatraman here, and you're listening to MOP Community Radio Service 107.8. Keep listening.
1: எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப பெருமையா சொல்லலாம், எப்போதுமே ஹெல்மெட் போட்டு தான் வண்டியில போடும், அது மட்டும் இல்லாம பைக்ல போகும்போது போன் பேசாத, இதெல்லாம் சொல்லும், கண்டிப்பா சொல்லும். இதெல்லாம் நீங்க கடைபிடிச்சீங்கன்னா அறம் செய் கரம் கொடு.
2: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இதயத்தில் இருக்கும் கவலையை மறக்க வைக்கும் மகத்துவம் இசைக்கு உண்டு. நாள் முழுவதும் வேலை செய்து அப்பாடா என்று களைச்சி வருபவர்களுக்கு இசைதான் தாலாட்டாய் அமையும். தூக்கம் கண்களை தழுவ தூக்க மருந்ததற்கு இசை மட்டுமே போதும். உங்களுக்காக எம்ஓபி சமுதாய வானொலி வழங்கும் இசை விருந்து.

0: is MOP Vaishnav's Community Radio at 107.8 FM.
1: இப்போது திருமதி சங்கீதா ரவிக்குமார் அவர்கள் பாட இருக்கிறார்கள். சிறுவன் சாய் ரக்ஷித் வயலின், நெய்வேலி திரு கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். முதலாவதாக கஜவதனா பேடுவே என்கிற புரந்ததாசர் தேவர்நாமா, ராகம் அம்சத்வனி, தாளம் ஆதி.

எனது வானொலி, எனது சமுதாயம், எனது பெருமை. இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: உங்க வீட்டுல ஃபேன், லைட்டு எல்லாமே ஆன் ஆக விட்டு கேர்லெஸ்ஸா இருக்கீங்களா? தேவையில்லாத நேரத்துல சுவிட்சஸ் ஆஃப் பண்ணுங்க, எலக்ட்ரிசிட்டியை சேவ் பண்ணுங்க. ப்ரொடியூஸ் அண்ட் ப்ராட் யூ பை எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: என்ன நிறைய பேர் சந்திக்கிறோம், முக்கியமா வந்து டிராபிக். இந்த டிராபிக் ஒரு விஷயம் வந்து எல்லாரையும் பாதிக்கும். ஒவ்வொருத்தருக்கும் நான் என்ன ரிக்வெஸ்ட் பண்ணி கேக்குறேன்னா, டிராபிக் சென்ஸ் ரொம்ப அவசியம். அதாவது வீட்டுல இருக்கிற நேரம் போக முக்காவாசி நேரம் வந்து நம்ம வெளியே தான் கழிக்கிறோம். பலதரப்பட்ட வாகனங்கள், பலதரப்பட்ட ஆட்களை நம்ம சந்திக்கிறோம். அப்படி இருக்கப்ப ரோட்ல இறங்கி போயிட்டு நம்ம திரும்ப வீட்டுக்கு நிம்மதியா வந்து சேர்ற வரைக்கும் வீட்டுல இருக்க பேரண்ட்ஸ்க்கும் வந்து நிம்மதி இருக்கிறதுல. ஒய்ஃபா இருந்தாலும் டென்ஷனா இருப்பாங்க, ஒரு மதரா இருந்தாலும் டாக்டர் வந்து சேரல, சன் வந்து சேரலங்கிற கவலையோட இருப்பாங்க. ஏன் நம்ம வந்து இதை உணர மாட்டேங்கிறோம்? அதாவது எல்லாருக்கும் வந்து இந்த டிராபிக் சென்ஸ் வேணுங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு உணரணும். மற்ற விஷயங்களை நம்ம முக்கியமா கவனம் செலுத்துறப்போ இதுல கவனம் செலுத்துறோம். நான் என்ன சொல்ல வரேன்னா, ரோட்ல நடந்து போறப்ப ஒரு வண்டி ஓட்டுறவங்களா இருக்கட்டும், சைக்கிள் போறவங்களா இருக்கட்டும், நடந்து போறவங்களா இருக்கட்டும், எல்லாருமே வந்து கவனிச்சு போகணும். இது வந்து நான் எல்லாரும் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். ஏன்னா ஒரு கார்ல போறவங்க வந்து கரெக்டா கொண்டு போய் கரெக்டா ரோட்ல கிராஸ் பண்றவங்க கிட்ட போய் நிறுத்துறாங்க. பிரேக் போட்டு நிறுத்துறீங்க, அவங்களுக்கு காயப்படுறது இல்ல, ஓகே தப்பிச்சிடறாங்க, ஆனா மனதளவுல காயப்படுறாங்க. என்னன்னா அந்த ஷாக் வந்து அப்படியே அவங்களை போய் அட்டாக் பண்ணுது. இதே வந்து ஒரு வேலைக்கு போறவரா இருந்தா டென்ஷன் ஆகி ஆபீஸ்ல போய் அதே டென்ஷனோட உட்காருவாரு, அங்க இருக்கிற சீனியர்ஸோட இடகனமா பேசிவிட்டு தேவையில்லாம பிரச்சனையில ஆளாக கூடும். இதெல்லாம் எதுக்கு? ஏன் நேத்துக்கு நானே என் பொண்ணோட ஆக்டிவால போயிட்டு இருக்க, ஒரு பையன் வேணும்னு மோட்டார் பைக்ல ஸ்பீடா வந்து இடிக்கிறவரை வந்து நான் ஏதோ கோச்சுக்கிட்ட உடனே எங்களை ஃபாலோ பண்ணி சந்து, ஒரு இருட்டான சந்து பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து ஏதோ கலாய்க்க பாக்குறாரு. அது ரொம்ப தவறான காரியம். இதே என் பொண்ணு தனியா டிராவல் பண்ணியிருந்தா யோசிச்சு பாருங்க.

0: உங்க போய் வீட்டு பொண்ணா இருந்தா யோசிச்சு பாருங்க. அதாவது இந்த மாதிரி நடந்துக்கிறவங்க வந்து அவங்க வீட்டுல இந்த மாதிரி நடந்ததுன்னா எப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு நிதானமா செயல்பட்டா இந்த மாதிரி டிராபிக் ப்ராப்ளமோ ஆபத்துகளோ ஒரு ஆக்சிடென்ட்ஸோ நம்ம தவிர்க்கலாம்.
1: என்னங்க கண்டுபிடிச்சீங்களா இவங்க யாருன்னு? தெரிஞ்சதா இவங்க யாருன்னு? நம்ம இப்போ இவங்களே கேக்கலாமா?
0: நிலா அதுவானது மேலே பல்லானது ஓடத்து மேலே. யார் அந்த பல்லானது? நான் தான் குயிலி. நீங்க கேட்டுக்கொண்டு இருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. தொடர்ந்து கேளுங்க, எல்லாரும் சந்தோஷமா இருங்க. வாழ்க வளமுடன்.
2: அடுத்ததாக புவனேஸ்வரியா என்கிற மோகன கல்யாணி ராகத்தில் அமைந்த ஹரிகேசனலூர் முத்தியாவத சாகித்யம் ஆதித்தாளம்.

0: அம்மா
1: என்னம்மா?
0: அம்மா என்னம்மா பெல் வேலை செய்யல, செம்மையா வேர்க்குதுமா. இன்னைக்கு நான் டான்ஸ் பிராக்டிஸ் முடிச்சுட்டு காலேஜ் இருந்து டயர்டா வரேன். என்னம்மா நீ ஃபேன் போடாம உட்காந்துட்டு இருக்க? ஃபேன் போட்டா?
1: ஃபேன் எல்லாம் போட முடியாது, ஏன்னா கரண்ட் இல்ல.
0: ஏன்?
1: நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கமே உனக்கு கிடையாதா? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? காலையில இருந்து நம்ம ஏரியால கரண்டே இருக்காதான், ஈவினிங் தான் வருமா. ஏன்னா கரண்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எப்ப தேவையோ அப்ப மட்டும் கரண்ட்டை யூஸ் பண்ணணும், இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணா இப்படிதான் இருக்கும். போது அதோட அருமையே தெரியாது உனக்கு. இல்லாத போதுதான் அதை பத்தி நீ கேட்டு கேட்டு வருத்தப்படுவ. மின்சாரத்தை சேமியுங்கள். பொதுநலம் கருதி வெளியிடுவோர். MOP சமுதாய வானொலி 107.8.
2: இன்னைக்கு நான் வந்து சைல்டு அபியூஸ் அவேர்னஸ் பத்தி பேச போறேன். இந்த காலத்துல வந்து பசங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காங்க. ரைட் ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் 3 சொல்லலாம், 3 குழந்தை கூட எது தப்பு எது சரின்னு தெரியும். இருந்தாலும் ஐ ரிக்வெஸ்ட் பேரண்ட்ஸ் டு, அதாவது அவங்க பசங்களுக்கு வந்து எது சரி தப்பு எந்த எதிர்பாராத விதத்துல வந்து நிறைய அபியூஸ் நடக்குது. பட் நான் பார்த்திருக்கேன் பேரண்ட்ஸ் வாண்ட் டு கிவ் அ பிளைண்ட் ஐ டு இட். ஏன்னா பேரண்ட்ஸ் அவ்வளோ பிஸியா இருக்காங்க இந்த காலத்துல. போத் பேரண்ட்ஸ் ஆர் ஒர்க்கிங் பிகாஸ் லைஃப் ஸ்டைல் நீட்ஸ் இருக்கு, பசங்களை நல்லபடியா வளர்க்கணும்னு இருக்கும். வாட் எவர் த ரீசன்ஸ் மைட் பி, பட் கேன் நாட் டர்ன் அ பிளைண்ட் ஐ டுவர்ட்ஸ் திஸ் கைண்ட் ஆஃப் அபியூஸ். ஏன்னா ஒரு பேசிக், ஒரு சைல்டோட பேசிக் ஸ்டேஜஸ்ல வந்து அவங்க தே ஹாவ் டு பி, அந்த ஏஜ்ல வந்து அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறீங்களோ அது வந்து தே வில் நெவர் ஃபர்கெட். இப்போ நிறைய நியூஸ் காலம்ஸ்ல பாக்குறோம், நியூஸ் ரேடியோல கேக்குறோம், தேர் லாட் ஆஃப் திங்ஸ் தட் ஹேப்பன். பேசிக்கலி எல்லாமே பிகாஸ் பேஷன்ஸ் லெவல் லோவா இருக்கு. அண்ட் தேர் இஸ் சைல்ட் அபியூஸ் இன் எவ்ரி இன்ச், வேர் எவர் த கிட் கோஸ் அங்கே சைல்ட் அபியூஸ் இருக்கு. ஸோ ஐ திங்க் யூ ஹாவ் டு எஜுகேட் யுவர் கிட்ஸ். இங்க அவங்க சொல்லி கொடுத்துட்டு தான் ஆகணும். ரைட் ஃப்ரம் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் டச்சிங் யூ இன் அ ராங் வே, அது சொல்லிதான் ஆகணும். இதர் இட்ஸ் அ பாய் கிட் ஆர் அ கேர்ள் கிட், இட் டஸ் நாட் மேக் அ டிஃபரன்ஸ் இன் டுடேஸ் வேர்ல்ட். நீங்க அதை சொல்லிதான் ஆகணும். ஒரு ரேத்தா ஆள் வந்து உன்னை இப்படி தொடரா, உன்னை முத்து கொடுக்க பாக்குறா, அது வந்து வேண்டாம் வேண்டாம்னு சொல்றது. யூ ஹாவ் டு ஸ்டார்ட் இட் அட் த சேம் டைம். நீங்க யூ ஹாவ் டு மேக் இட் அ ஹேபிட் இன் யுவர் ஹவுஸ் ஆல்சோ. அம்மா அப்பா தவிர வேற யார் இருந்தாலும் ஜஸ்ட் மேக் அ பொலைட் நோ, பிளீஸ் இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படி சொல்றதுல. இட்ஸ் அ ஹைஜீன் க்வெஸ்சன் அப்படி சொன்னாலும் பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஐ திங்க் சைல்ட் அபியூஸ் அவேர்னஸ் இஸ் அ மஸ்ட். அண்ட் பேரண்ட்ஸ் ஹூ ஹாவ் சில்ட்ரன் அவங்க தான் இதை ஸ்டார்ட் பண்ணணும். நான் தாங்க தினமும் உங்க வீட்டுக்கு வருவேனே, மேகலா மேகலா தான் பேசுறேன். பேர் காயத்ரி. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8.
3: அடுத்து ஸ்ரீவல்லி தேவசேனாபதி. நடவெறி ராகம் ஆதிதாளம் பாபநாச சிவன் இயற்றியது.

0: Present MOP CRS. Community radio station just for you. 107.8.
1: Stop using bottled water. 40% of it comes from tap anyways. Always carry a water bottle. If you don't like the taste of it, use a filter. Save money, live better. Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: எம்ஓபி சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் தாங்க உங்க இசையமைப்பாளர் தினா பேசுறேன். இன்னைக்கு நான் ஒரு அக்கறையான விஷயத்த சொல்றதா நினைச்சிட்டு இருக்கேன். பிடிக்காமலும் இருக்கும், பட் சிலருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு சொல்லணும்ன்றது தோன்றது, அதை நான் சொல்ற விருப்பறேன். அதாவது என்னன்னா, இந்த எச்சில் துப்புறது வந்து கண்டபடி ரோடு மேடிக்கில் எங்கேயாவது ஒரு இடத்துல துப்பிட்டு, இல்ல ஒரு அபார்ட்மெண்ட்ல போயிட்டு இருப்போம், அபார்ட்மெண்ட் வாசல் படியில போகும்போது நிறைய இடத்துல பார்க்கும்போது வீடா போட்டு துப்பி வச்சிருப்பாங்க. அது என்னன்னா, அது வந்து பாக்குறது அசிங்கமா இருக்கிறது ஒரு ஒரு விஷயமா இருக்கட்டும், அது விட்டுடுங்களேன். பட் அதனால நமக்கு நோய்கள் பரவதில்லை. அதனுடைய பாக்டீரியாஸ், அதனுடைய கெட்ட நோய்கள் வந்து அந்த குடும்பத்து, அதாவது அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் போய் பரவுது. ஸோ இதை நம்ம தடுக்கணும். இது ஒரு முக்கிய ஒரு ஒரு குறிக்கோளாவே வச்சுட்டு எல்லாருமே இதுக்காக நம்ம நேரத்தை ஒதுக்க தேவையில்லை. நம்ம துப்பும் போது ஒரு நிமிஷம் யோசிச்சு துப்பணும். அது எங்க துப்புறது, இந்த இடத்த துப்பலாமா துப்பக்கூடாதா என்ற ஒரு இடத்த யோசிச்சு நம்ம அந்த ஸ்பிட்டிங் நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாக ஒரு வெல்த்தான இந்தியாவா இருக்கும், ஒரு வியாதிகள் இல்லாத, அதாவது டிசீஸ் இல்லாத ஒரு ஊரா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சென்னை சிட்டிய நம்ம எவ்வளவு நம்மளால என்னென்ன முடியுமோ, எந்தெந்த அளவுக்கு இந்த ஒரு சீரமைப்பு, அதாவது கிளீனா வச்சிருக்க முடியுமோ, அப்படி வச்சிருந்தா இந்த சென்னை சிட்டி ஒரு அழகான நகரமா இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. நன்றி நன்றி நன்றி.
3: அடுத்து தாயே திரிபுர சுந்தரி, ராகம் சுதசாவேரி, தாளம் கண்டச்சாப்பு பெரியசாமி துரன் இயற்றியது.

0: போச்சே, என் காசெல்லாம் போச்சு, என்கிட்ட இப்ப நான் ஒண்ணும் இல்ல, ஓட்டாண்டியா இருக்கேன் நானு.
1: ஏன்பா, என்னாச்சு?
0: என்னத்த சொல்றது, நான் வேலை செஞ்சிருந்த கம்பெனிய இழுத்து மூடிட்டாங்க. ஏன், சம்பளம் எல்லாம் போச்சு, நான் வாங்கின சம்பளம் இப்ப என்கிட்ட எதுவுமே இல்ல.
1: ஏன் நீ சேமிச்சு வைக்கலையா?
0: அது நான் வந்து ஆடம்பரமா வாழணும்ன்ற ஒரு ஆசைக்காக லேப்டாப் என்ன, செல்போன் என்ன, ஹோட்டல்ல சாப்பாடு என்ன, எல்லாத்துக்கும் செலவு பண்ணியாச்சு. சேமிப்புன்ற விஷயம் வந்து என் அகராதிலே இல்லைன்னு வச்சுக்கோ. ஏன்,
1: சரி சரி, இவ்வளோ இப்ப நீ கஷ்டப்படுறது வந்து நீ இப்ப சேமிச்சு வச்சிருந்தா, நீ கஷ்டப்பட்டிருக்க வேண்டாம்ல, கொஞ்சம் காசு சேமிச்சு வச்சிருந்தா உனக்கு நல்லது தானே. இப்போ
0: இப்ப புத்தி வந்து என்ன பிரயோஜனம், இப்ப புத்தி வந்து என்ன பிரயோஜனம், பஸ்ல சல்லி காசு இல்ல.
2: பிறகு சூரிய நமஸ்காரம் எதுக்குங்க? நம்மளோட சம்பளத்துல நம்ம செய்யற முதல் செலவு சேமிப்பா தான் இருக்கணும்.
3: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: Hi, this is Ganesh Venkatraman here, and you're listening to MOP Community Radio Service 107.8. Keep listening.
1: அடுத்து கீரவாணி ராகத்தில் அமைந்த விருத்தம், அதனை தொடர்ந்து இன்னமும் சந்தேகப்படலாமோ என்கிற கோபாலகிருஷ்ண பாரதி அருளிய கீர்த்தனை தாளம் மிஸ்ரச்சாப்பு.

வணக்கம், நான் சின்மை பேசுறேன். லேசா பறக்குதுங்கிற மாதிரியே நம்மள எத்தனையோ பேர் சாலைகள்ல வண்டி ஓட்டுறோமா இல்ல வந்து பறக்க ட்ரை பண்றோமா தெரியாத அளவுக்கு நம்ம வீட்டுகள் ஓட்டிட்டு இருக்கோம். சாலை விதிகளையும் முறைகளையும் நம்ம வந்து ஃபாலோ பண்றது இல்ல. த்ரீ லெஃப்ட் இருக்கிற ரோட்ஸ் எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைட கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணி நிக்கிறோம். வை வி ஹாவ் டு கோ ஆன் டு த ரைட் ஹேண்ட் சைட். ஸ்டாப் லைன்ஸ் முன்னாடி நாம நிக்கிறது இல்ல. பட் ஐ அம் ஜஸ்ட் ஆஸ்கிங் யூ ஃபார் திஸ் ஒன் பர்டிகுலர் ரிக்வெஸ்ட் இஸ் தட் நம்ம இன்னும் கொஞ்சம் நல்ல சிட்டிசன்ஸா இருக்கும். லெட் அஸ் பி பெட்டர் சிட்டிசன்ஸ் அண்ட் பெட்டர் யூசர்ஸ் ஆஃப் த ரோட். அண்ட் ஒரு நாள் முழுக்க வெயில் தாங்காம அந்த தூசி தாங்கிக்கிட்டு எத்தனை விஷயங்களை தாங்கிக்கிட்டு ஒரு டிராபிக் போலீஸ்மேன் நடு ரோட்ல இத்தனை வண்டிகளை வந்து அவர் பாத்துட்டு இருக்காரு ஆன் அ டெய்லி பேசிஸ், அவருக்கும் கொஞ்சம் கருணை காமிப்போம். பிகாஸ் ஹி இஸ் ஆல்சோ அ ஹியூமன் பீயிங். அண்ட் ப்ளீஸ் லெட் அஸ் பி பெட்டர் டிரைவர்ஸ், பெட்டர் ரைடர்ஸ் அண்ட் பெட்டர் சிட்டிசன்ஸ்.

என்ன நேயர்களே, இவ்வளவு நேரம் இந்த எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டு நீங்க எல்லாரும் சந்தோஷம் அடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புறோம். இதோட எம்ஓபி சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

ஆரோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை

உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எஸ்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

சிஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.